எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோட்டி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பாவனை தென்றல் வீசும் வேளையில், குயில்கள் மெய்மறந்து கூவும் ஓசையில், மலர்கள் பூத்து குலுங்கும் சோலையில், வண்டுகள் அவற்றை ரிங்காரமிட்டு கொண்டிருக்கும் வேளையில், நதிகள் சலசலவென்று பாய்கின்ற காலையில், நீங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே விலாசினி.
1: நான் உங்க ஆர்ஜே ஈஸ்வரி.

0: வணக்கம், நான் வேடையன் என்கிற கவின் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.
1: என்னோட
0: ஃப்ரெண்டு வந்து என் ஸ்கூல் ஃப்ரெண்ட், இன்னொரு பையன், லொகேஷன் ஒரு பையன் இருந்தான். இவன் இறந்துட்டான், அப்பவே இறந்துட்டான். அவன் வந்து என்னன்னா, ஆக்சுவலி ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான். ஆக்சிடென்ட்ல இறந்ததுக்கு அப்புறம் நான் அப்ப நான் சென்னையில இருந்தேன், திருச்சியில இருந்தா. எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பைக்ல தான் போயிருந்திருக்காங்க. அவனுக்கு அடிபட்டு லாரி ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட் ஆன இடத்துல அவன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட ஆக்சிடென்ட் ஆன அதே இடத்துல ஒரு 20 மினிட்ஸ் அங்கேயே அவன் இருந்திருக்கான். இத்தனைக்கும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போன பசங்கள்லாம் அவன் கொஞ்சம் ரொம்ப முன்னாடி போயிட்டானுங்க. போனவனை எங்கடா காணோமே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கெல்லாம் திருப்பி வந்து அவனுங்க பார்த்து தான் தெரியும் அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த பசங்க கூப்பிட்டு போனாங்க ஹாஸ்பிட்டல்லாம், கூப்பிட்டு போயிட்டு செக் பண்ணி இது பண்ணலாம் பார்த்தம்போது இறந்துட்டான். ஸோ அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, கொஞ்சம் அந்த சொல்லுவாங்களே எப்பயும் போல், கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்தீங்கன்னா காப்பாற்றிருக்கலாம் அப்படின் மாதிரிலாம் சொல்லும்போது, அதுதான் அந்த 20 நிமிஷம் அவர் ரோட்லேயே கிடந்திருக்கான். யாராவது ஒருத்தர் தூக்கி இருக்கணும், ஹெல்ப் பண்ணிக்கணும், ஒரு ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணியிருந்திருக்கலாம், யாராவது ஒருத்தர் தூக்கியிருக்கலாம், யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நம்ம நீ பண்ணிவிட்டு நீ இந்த கேஸு கீஸ் ஆயிருமா அப்படின்னா கூட யோசிக்காமல் நீ கண்ணு தெரியாமல் கூட நீ போயிருந்திருக்கலாம். எங்கேயாவது அந்த டைம் யாராவது ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து கன்ஃபார்மாக பொழைஞ்சிருப்பேன். ஏன்னா 20 நிமிஷம் ஒரு உயிர் ஒரு இடத்துல துடிச்சிட்டு இருக்குன்னா அது எவ்வளோ நேரம் அந்த உயிர் வந்து இருக்கும், ரொம்ப பெரிய கஷ்டம். ஸோ அது மட்டும்தான் எனக்கு என்னென்னா, இன்கேஸ் நீங்கள் ரோட்டில் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் பார்க்குறீங்க, இது பண்ணுறீங்க அப்படின்னா போய் ஹெல்ப் பண்ணக்கூடாது, அட்லீஸ்ட் ஒரு ஆம்புலன்ஸை கூட்டி கொண்டாத விடுங்க, ஒரு ஃபோனாவது நம்ம ஒரு பண்ணலாம், அந்த ஏதாவது ஒன்று நம்மளோட முடிஞ்ச ஒரு ஹெல்ப். எந்த நேரத்தில்தான் காசு போனால் எவ்வளோ விஷயம் கூட நான் சம்பாதிச்சிடலாம், பட் ஆனால் ஒரு உயிர் அந்த போயிடுச்சுன்னா அது அவ்வளோ தான், அதுக்கு அப்போ இருக்கிற வரைக்கும் தான் அந்த உயிருக்கு மரியாதை ஞாபகம் இல்லாமல். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹெல்ப்பு எந்த ஒரு உயிராக இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு ஃபோன் மட்டும்தான் நம்ம பண்ணி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது என்னோட ஒரு தாழ்மையான ஒரு கருத்து.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. யூ ஆர் லிசனிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. ஆர் ரேடியோ, ஆர் கம்யூனிட்டி, ஆர் ப்ரைட்.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாழ்க்கை வாழ்வதற்கே. இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் பிரம்மா குமாரிகள் இயக்கம். மகிழ்ச்சியான வாழ்வுக்கு சில வழிகள். வணக்கம் நேயர்களே, இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வாழ்க்கை வாழ்வதற்கே. ஆமாம், நிச்சயமாக வாழ்க்கை வாழறதுக்கு தான். ஆனால் நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த வாழ்க்கையை நம்ம வாழறோமா, மகிழ்ச்சியாக வாழறோமா, இல்லை பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கிறோமா? சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள், அதெல்லாம் கண்டு துவண்டு போயிடுறோம். அன்றாடம் வாழ்க்கையில் பிரச்சனைகளே நம்ம கண் முன்னாடி இருக்குது. ஆனால் அந்த பிரச்சனைகளில் மூழ்கிட்டோம்னா வாழ்க்கை ரொம்பவே அவஸ்தையாயிடுறது. ஆனால் அந்த பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ணுறது, எப்படி அதிலிருந்து வெளிவந்து வெற்றி காண்றது, வெற்றி அப்படின்ன உடனே ஒரு பெரிய பெரிய இமாலய வெற்றியை நான் சொல்லலை. வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம சில கோல்ஸை வச்சுட்டு அந்த கோலை தொடுறதுக்கு சில முயற்சிகளை நம்ம செய்ய வேண்டியிருக்கு. அதுக்கு கூட தடங்கல்களாக நிறைய விஷயங்கள் நமக்கு முன்னாடி வந்துகிட்டே இருக்கு. அந்த சின்ன சின்ன விஷயங்கள், குறிப்பாக சொல்லணும்னா ஒரு சின்ன நூல்கொண்டாக நம்ம சிறை எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு பழமொழி கூட எனக்கு ஞாபகம் வருது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வர்றதுக்காக இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோவுக்கு சகோதரி ஜெயா, இவங்க பிரம்மாகுமாரி இயக்கத்துடைய ஒரு உறுப்பினர், நம்ம கூட நிறைய விஷயங்கள் பேச போகிறாங்க. வாழ்க்கை வாழறதுக்கான முதல் அடியை எடுத்து வைக்கலாமா? வணக்கம் சகோதரி. எம்ஓபி சமுதாய வானொலிக்கு இன்னைக்கு வந்து இன்னைக்கு நீங்க ஒரு பிரச்சனையிலேருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படிங்கிறத பத்தி சொல்றதுக்காக முன் வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நேர்கள் சார்பா உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நம்ம வந்து கண்ணால பாக்குறோம் சில விஷயங்களை, காதால கேட்குறோம், வாயால பேசுறோம், நுகர்றோம், ஸ்பரிசிக்கிறோம். பட் இந்த ஐம்புலன்களே நம்ம வாழ்க்கையில பல விஷயத்துக்கு, அதாவது வந்து பல தோல்விகளுக்கும் சரி, பல வேண்டாத சில விஷயங்களை நம்ம சிக்கி தவிக்கிறதுக்கும் காரணமாயிடுறது. ஸோ இன்னைக்கு இந்த எபிசோடில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்குறேன், இல்லை ஒரு பிரச்சனையை பற்றி சொல்கிறேன், அதுக்கான பதிலை உங்ககிட்ட நான் எதிர்பார்க்குறேன். ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம், அது நமக்கு வந்து முதல் தடவை பார்க்குறோம், ஆனால் திரும்ப திரும்ப திரும்ப அந்த பார்க்கறதுலேயே நம்ம வந்து நம்மளுடைய நேரத்தை அதிகமாக செலவு பண்ணுறதுக்காக நம்ம முனைய ஆரம்பிச்சிடுறோம், அதாவது அடிக்ட் ஆகிடுறோம். சின்ன சிம்பிளாக சொல்ல போனோம்னா, குழந்தைங்க வந்து ஒரு வீடியோ கேம் பார்க்குறாங்க, டெலிவிஷன் பார்க்குறாங்க, அதெல்லாம் வந்து முதல் தடவை பார்க்குறாங்க, அப்புறம் கொஞ்ச நேரம் 2 மணி நேரம் பார்க்குறாங்க, அப்புறம் 3 மணி நேரம் பார்க்குறாங்க, அப்புறம் அப்படியே கம்ப்ளீட்டாக அடிக்ட் ஆகிடுறாங்க. பெண்கள் கூட வந்து சீரியல் பார்க்குறாங்க, மூவிஸ் பார்க்குறாங்க, அது வந்து ஒரு பொழுதுபோக்குக்காக பார்க்குறது இல்லாமல் பொழுதை போக்குறதுக்கான ஒரு சாதனமாக மாறி வாழ்க்கை நேரத்தை அதில் தொலைக்க தொடங்கிடுறோம். நமக்கு நல்லா தெரியுது இது வந்து இது பார்க்குறதுனால நமக்கு இதனால பிரச்சனைகள் வருது அப்படின்னு, பட் அதை நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியல. ஸோ என் கண், என்னோட நான் எதை பார்க்கணும்னு நினைக்கிறேனோ அதை தான் நான் பார்க்கணும், எதை பார்க்க வேண்டாம் இது போதும் அப்படின்னு நினைக்கிறேனோ அதுக்கு வந்து என்னுடைய கண் என் கட்டுப்பாடில் இல்லை. ஸோ இந்த விஷயத்தை வந்து என் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு நான் என்ன பண்ண முடியும், இல்லை நேர்கள் பலருக்கும் இந்த சந்தேகம் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன மாதிரியான விளக்கம் நீங்கள் கொடுக்குறீங்க, எப்படி இதை ப்ராக்டிஸ் பண்ணுறது?
1: நாம் இந்த உலகத்தோட தொடர்பு கூட நம்முடைய புலன்கள் மூலமாக தான் இருக்கு. புலன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, முக்கியமாக நாம் நினைக்கிறது 5 புலன்கள். அதில் நீங்கள் சொன்ன மாதிரி முதல்ல வந்து கண்கள், கண்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறது. அதுக்கப்புறமா
2: கேட்கறது, காதுகள், அதுக்கப்புறமா வாய் பேசுறது, அதுக்கப்புறமா நுகர்வது, அதுக்கப்புறமா ஃபீல் பண்ணுறது, உணர்வது. ஸோ இப்படி 5 புலன்கள் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பங்கை வந்து வகிக்கிறது. 5 புலன்கள் என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான பங்கை வகிக்கிறது. இந்த 5 புலன்கள் வந்து நமக்கு வந்து சாதகமாக பயன்படுகிறதுன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் நாம் இந்த 5 புலன்களை சரியான வழியில் பயன்படுத்தலை அப்படின்னா நமக்கு எதிராகவும் பயன்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ நமக்கு எதிராக பயன்படுகிறது, நமக்கு எதிராக செயல்படுகிறது அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா, இந்த 5 புலன்கள் வந்து எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும், அதை நாம் உதவி செய்யறதுன்னு சொல்லுவோம். இதே 5 புலன்கள் மூலமாக என்னுடைய செயல்பாடுகள் மூலமாக எனக்கு துக்கம் வருது அப்படின்னா அதை நாம் என்ன சொல்லுவோம்னா, எனக்கு எதிராக செயல்படுகிறது அப்படின்னு நாம் சொல்லணும். இப்போ இன்றைக்கு நாம் வந்து புலனடக்கும் சக்தியை பற்றி நாம் பேசுகிறோன்னு வச்சுக்கோங்க. புலன்களை நாம் அடக்கணும், புலன்களை நாம் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்றத பற்றி நாம் நிறைய விஷயங்களை வந்து பேசுகிறோம், நிறைய கேட்குறோம், நிறைய படிக்கிறோம். ஆனால் புலன்களை எப்படி கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து வைத்துக்கொள்வது அப்படின்றது வந்து நமக்கு தெரிவது கிடையாது. கண்கள் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினைக்கிறோம், ஆனால் அதை நம்மால் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியறதில்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் வந்து நீங்கள் சொன்னீங்க, கண்களை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும் ஆனால் அது செய்ய முடியலை.

0: கூட வந்து நிச்சயமாக ஒரு சுலபமான விஷயமாகத்தான் இருக்கணும். ஆனால் அது செய்ய முடியல அப்படின்னா அதற்கான காரணம் என்ன அப்படின்றதை நம்ம பார்க்கணும். இப்போது பொதுவாகவே நம்முடைய புலன்கள், இந்த அஞ்சு புலன்கள் மூலமாக நம்ம வெளியில் இருக்கிற விஷயங்களை நம் கிரகித்து கொள்கிறோம், நம்ம உள்வாங்கி கொள்கிறோம். ஸோ உள்வாங்கி கொள்வது அப்படின்னா அதை நாம் யூஸ் பண்ணி நாம் வந்து எண்ணங்களை உருவாக்குறோம். நாம் வந்து வெளியில் இருக்கிற விஷயங்களை வந்து பார்ப்பதன் மூலமாக, கேட்பதன் மூலமாக, உணர்வதன் மூலமாக, நுகர்வதன் மூலமாக கிரகித்து கொள்கிறோம். அதை நம்ம உள்ளே வாங்கிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய அடிப்படையில் நாம் எண்ணங்களை உருவாக்குகிறோம். அதனுடைய அடிப்படையில் என்னுடைய நம்பிக்கைகள் உருவாகிறது. அந்த எண்ணங்கள் மற்றும் நம்பிக்கைகளுடைய அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியிலும் நாம் முடிவுகளை எடுக்கிறோம். இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் சொன்னீங்க சீரியல் பார்க்குறோம். இப்போது சீரியல் நாம் பார்த்துட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்க, டெய்லி நாம் பார்க்குறோம். ஒரு நாள் பார்க்கல அப்படின்னா கூட நமக்கு வந்து அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. இப்போ நம்ம அதை பார்த்துட்டே இருக்கும்பொழுது என்ன பண்ணுது அப்படின்னா அதில் இருக்கிற விஷயங்களை நான் உள்வாங்கி கொள்கிறேன், என்னுடைய மனதில் நான் பதித்து கொள்கிறேன். ஸோ என்னுடைய மனதில் நான் பதிச்சுக்கிட்டே வரும்போது அது என்னுடைய நம்பிக்கைகளாக வந்துடும். இப்போ நான் சீரியலில் பார்க்குற விஷயத்தில் ஏதாவது கணவன் மனைவிக்கு இடையில் வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், இல்லை மனைவி கணவனை சந்தேகப்படுவதாக ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து பார்க்கலாம். ஸோ வெளியில் போகிற கணவன் என்ன பண்ணுறானோ அப்படின்ற மாதிரியான சந்தேகத்தில் மனைவி வந்து செயல்படுவதாக இருக்கலாம். இப்போ நான் அந்த சீரியலை பார்க்கும்போது டெய்லி பார்க்குறேன், அப்போ என்னுடைய மனதில் ஒரு தாக்கம் என்பது ஏற்படும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அதை நான் உண்மை என்று நம்பிக்கொண்டு அதை நான் உண்மைன்னு நினச்சிட்டு என்னுடைய வீட்டிலும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்களால் தான் நாம் வந்து பார்ப்பது அப்படின்றத வந்து மிகவும் ஒரு அதிகமான கவனத்தை நாம் கொடுக்கணும். இப்போது சீரியல் பார்க்குறது, சினிமா பார்க்குறது அது வந்து ரெண்டாவது விஷயமாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு சில சமயத்தில் நாம் வந்து வெளியில் வந்து பல விஷயங்களை பார்க்குறோம். இப்போ ஒரு விபத்தை பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க, அதை பார்க்கும்போது நமக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, ஆனால் அதை நம்ம பார்க்குறோம். ஒரு கொடூரமான ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்குறோம், வந்துடுறோம். அது வந்து எனக்கு நைட்டு தூக்கத்தை வந்து வரவிடாமல் பண்ணும். ஸோ அப்போ அங்கே என்ன நடக்குது அப்படின்னா நான் கண்களால் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் என்னுடைய மனதில் பதிந்து விடுகிறது. இப்போ நான் வந்து கண்களை அடக்க வேண்டும் அப்படின்னு நாம் எப்படி சொல்கிறது, பார்க்கவே கூடாது அப்படின்னு நாம் எப்படி சொல்ல முடியும், கண்களை வந்து மூடிக்கொண்டு இருக்க முடியாது, பார்க்காம இருக்க முடியாது. ஸோ எல்லாத்தையும் நாம் பார்க்கணும், ஆனால் பார்ப்பதன் அடிப்படையில் என்னுடைய மனம் செயல்படக்கூடாது. ஸோ இதுதான் நாம் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறது அப்படின்றது. இதை பார்க்க வேண்டும், இதை பார்க்க வேண்டாம் அப்படின்னு நாம் எப்படி முடிவு பண்ண முடியும்? ஸோ நாம் வந்து எதை பார்க்குறோம் என்பது முக்கியம் கிடையாது, எதை பார்த்தாலும் அது என்னுடைய மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்றதில் ஒரு கவனத்தை வச்சுக்கணும். ஸோ அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்முடைய மனதிற்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், இது வந்து சரி, இது சரியில்லை. இதை பார்த்தாலும் அதை எதற்காக பார்க்கிறோம், இப்போ பொழுதுபோக்குக்காக பார்க்குறோம் அப்படின்றது வந்து திரும்ப திரும்ப நம்முடைய மனதுக்கு சொல்லிக்கணும். ஸோ பொழுதுபோக்காக பார்க்கிற விஷயங்கள் என்னுடைய நம்பிக்கையாக ஆகக்கூடாது. அதே மாதிரி வெளி உலகத்தில் நடக்கிற விஷயங்களை நான் பார்க்குறேன், அது ஒரு சம்பவம். ஸோ அந்த சம்பவத்திற்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு நம்முடைய மனதிற்கு நான் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஸோ வெளியில் சொல்லக்கூடிய இந்த ஐந்து புலன்கள், கண்களாக இருந்தாலும் சரி, காதுகளாக இருந்தாலும் சரி, வாயாக இருந்தாலும் சரி, நுகர்வதாக இருந்தாலும் சரி, உணர்வதாக இருந்தாலும் சரி, இதற்கு எந்த சக்தியும் கிடையாது, இது வந்து ஜடப்பொருள் தான். ஸோ இந்த அங்கங்களுக்கு எந்த சக்தியும் கிடையாது. இந்த புலன்களை நாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்னா இந்த புலன்கள் மூலமாக எதற்கு பாதிப்பு ஏற்படுகிறதோ, எதன் மீது தாக்கம் ஏற்படுகிறதோ அதை நாம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். அதை நாம் என்ன சொல்லலாம்னா மனம். ஸோ மனதில் தான் வந்து ஒரு தாக்கம் என்பது ஏற்படுகிறது, மனதில் தான் ஒரு பாதிப்பு என்பது ஏற்படுகிறது. ஸோ நம்முடைய முதல் கவனம் என்னுடைய மனம் எந்தெந்த விஷயத்தினால் பாதிப்பை, என்னுடைய மனம் எந்தெந்த விஷயத்தால் பாதிக்கப்படுகிறது, எந்தெந்த விஷயத்தால் தாக்கத்தை ஏற்படுத்தி கொள்கிறது அப்படின்றத வந்து நாம் கொஞ்சம் செக் பண்ணி நம்ம வச்சுக்கணும்.
1: ஸோ நம்ம மனசு வந்து நம்ம கையில் வச்சிட்டோம்னா அது பார்வையாக இருக்கட்டும், கேட்குறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதை நம்மளை பாதிக்காது அப்படிங்கிற ஒரு சின்ன மெசேஜ் நீங்கள் சொல்ல வரீங்க, கரெக்டாக?
0: ஆமாம், நிச்சயமாக. ஆக்சுவலாக இப்போது அதை பார்க்கணுன்னு நினைக்கிறதும் மனம்தான், பார்க்கக்கூடாது என்று நினைக்கிறதும் மனம்தான். இப்போது நாம் பார்க்க வேண்டான்னு நினைக்கிறத பார்க்கணும் அப்படின்னு நாம் ஏன் நினைக்கிறோம் அப்படின்னா, நமக்கு மனதை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இல்லாததுனால பார்க்க வேண்டாம் அப்படின்றதையும் நாம் பார்த்துருவோம். ஸோ நம்முடைய மனதை நாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா, மனதோடு நாம் பேசணும். இதை பார்க்கறதுனால என்ன ஒரு பயன் இருக்கிறது, இதை பார்க்காததுனால என்ன ஒரு பயன் இருக்கிறது அப்படின்றத நாம் சொல்லிக் கொடுக்கணும்.
1: ஸோ எப்பவுமே வந்து சொல்லுவாங்க, நான் அறிவு வழி நடக்கிறவங்க இல்லை நான் மனசு வழி நடக்கிறவங்க, என் அறிவு இது சொல்லுது ஆனால் என் மனசு கேட்க மாட்டேங்குது அப்படின்னு அடிக்கடி வந்து சில பேர் சொல்லுவாங்க. எவ்வளோதான் முயற்சி பண்ணுறேன் ஆனால் என் மனசு கேட்க மாட்டேங்குது அப்படின்னு. ஸோ நம்மளுடைய வாழ்க்கை வெற்றியை தொடணும்னா, வாழ்க்கையை வாடணும்னா, மனதை முதல்ல நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வரணும். மனதை எப்படி நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வர்றது நாளை நிகழ்ச்சியில் பார்க்கலாம். வாழ்க்கையை வாழ்வதற்கே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குறது பிரம்மா குமாரிகள் அமைப்பு. இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம கூட பேசினது சகோதரி ஜெயா. இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக வழங்கினது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்கு. நாளைக்கு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன்.

உங்க தெருவுல அடிபட்ட மிருகங்கள் பாத்திருக்கீங்களா? நீங்க காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 2235-4959, அதாவது 2235-4959. ப்ரொடியூஸ் அண்ட் ப்ராட் யூ பை MOP சமுதாய வானொலி 107.8. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8.

இசை மூலமா நம்ம கடவுளை உணர்றோம். ஆனா நம்ம கடவுளை பார்க்கறோம்னா அது கோவில்ல தான். அப்படிப்பட்ட புனிதமான கோவில்களை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமையுடன் வழங்கும்

தயாரித்து வழங்குவோர் கீர்த்தனா, வைஷ்ணவி, ஐஸ்வர்யா. முன்னாடி எல்லாம் பொழுதுபோக்குக்குன்னு கட்டப்பட்ட கோவில்கள் இப்போ நிறைய பேரோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான அங்கமா இருக்கு. மனுஷங்க மட்டும் இல்லாம நகரங்களுக்கும் ஒரு அடையாளத்தை தருது. இளைஞர்கள், முதியோர் அப்படின்னு இல்லாம எல்லா வயது மக்களுக்கும் ஒரு பொது இடமா இருக்கு. ஏழை பணக்காரன்ற பிரிவும் இங்க கிடையாது. இப்படி எல்லா தரத்து மக்களையும் ஒண்ணு சேர்க்கிற ஒரு கருவியா இருக்கு கோவில். கோவில்கள் நகரங்களுக்கு அடையாளமா இருக்குன்னு சொன்னேன். அதுக்கு சில உதாரணங்கள் இப்போ கேட்கலாம். மயிலாப்பூர். பார்வதி மயில் ரூபத்துல இங்க வந்து தவம் செஞ்சதுனால இதுக்கு மயிலாப்பூர்னு பேர். ட்ரிப்ளிகேன். இதோட நெஜம் பேர் திரு அல்லி கேணி. அல்லி பூக்கள் இங்க நிறைய பூத்ததுனால திரு அல்லி கேணின்னு பேர். வடபழனி. வட பக்கம் இருக்கிற பழனின்னு அந்த கோவில வர்ணிச்சு வடபழனின்னு பேர். இப்படி நிறைய ஊர் இருக்கு. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமையுடன் வழங்கும்

0: தயாரித்து வழங்குவோர் கீர்த்தனா, வைஷ்ணவி, ஐஸ்வர்யா. கோவில்களை பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்க இப்ப நம்ம ஒரு சின்ன தொகுப்பு கேட்கலாம். ட்ரிப்ளிகேன்ல இருக்கிற பார்த்தசாரதி கோவில் பத்தி இப்ப தெரிஞ்சுக்க போறோம். இது சென்னையில இருக்கிற ரொம்ப பிரசித்தமான சில கோவில்கள்ல ஒண்ணு. இப்போ நம்ம கூட ஜனார்தன சுவாமி இருக்காரு. கோவிலோட வரலாற பத்தி அவர் நமக்கு சொல்ல போறாரு.
1: திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி திருக்கோவில் 108 திவ்ய ஸ்ரீ வைஷ்ணவ திவ்ய தேசங்களில் ஒன்றாகும். இது பெயாழ்வாராலும் திருமேஷை ஆழ்வாராலும் திருமங்கை ஆழ்வார் என மூன்று ஆழ்வார்களால் பாடல் பெற்றது. ஸ்ரீ ராமானுஜர் பிறப்பதற்கு காரணபூதரான பெருமாள் இந்த ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள். முன்னொரு காலத்தில் சுமதி என்னும் ராஜா தொண்டை மண்டலத்தின் ராஜா திருவேங்கடமலைக்கு சென்று அங்கு தவம் செய்து திருவேங்கடமலை அனைத்தி தவம் செய்ய அவர் பிரத்யட்சமாகி என்ன வர வேண்டும் என்று கேட்க பார்த்தனுக்கு சாரதியா அர்ஜுனனுக்கு சாரதியாக இருந்த திருக்கோலத்தில் சேவை சாதிக்க வேண்டும் என்று அவனும் பிரார்த்திக்க அதற்கு திருவேங்கடமலையான் சீனிவாசன் இனி வெல்தாரண்ய கஷேத்திரம் அதாவது திருவல்லிக்கேணிக்கு சென்று அங்கு கைரவணை புஷ்கரணியில் தவம் செய்வாயாக அங்கு நான் உனக்கு அவ்விதம் தரிசனம் தருவேன் என்று உரைத்தார். அதன்படியே அந்த ராஜா சுமதி என்னும் ராஜா இங்கு வந்து தவம் செய்ய பெருமாள் அவன் தவத்திற்கு உகந்து அர்ஜுனனுக்கு சாரதியான திருக்கோலத்தில் பார்த்த சாரதியாக இரண்டு திருக்கைகளுடன் சக்கரமேந்த மாட்டேன் என்று சொன்னதால் சக்கரம் இல்லாமல் வெறும் சங்கத்தோடு சாரத்தியம் செய்ததாக மூலவர் திருக்கோலம். உற்சவன் பற்றி பார்த்த வெங்கடேசனே கிருஷ்ணனாக வந்ததால் இந்த மூலவருக்கு வெங்கடகிருஷ்ணன் என்ற திருநாமம். உற்சவர் உற்சவருடைய திருமையை முழுவதும் பீஷ்மர் போட்ட பானத்தின் சின்னம் இன்றும் காணலாம். இதை மூன்று தடவை செப்பி வார்த்தைக்கு மூன்று தடவும் இப்ப இதே மாதிரியாக வர அன்று இரவு பகவான் அவன் கனவிலே தோண்டி நான் பார்த்தனுக்கு சரியா இந்த திருக்கோலத்தில் அம்புபட்ட திருமுக மண்டலத்திடம் சேவை சாதிக்க விரும்புகிறேன், இதை மாற்ற வேண்டாம் என்று நியமிக்க அப்படியே இந்த அளவும் சாதிக்கிறார்.
0: இன்னும் நிறைய விஷயங்கள் அவர் நமக்கு சொல்ல போறாரு. அதுக்கு முன்னாடி இந்த அழகான பாடலை கேட்கலாம்.

0: தயாரித்து வழங்குவோர் கீர்த்தனா, வைஷ்ணவி, ஐஸ்வர்யா. இவ்வளோ நேரம் கோவிலோட வரலாறு பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அந்த கோவில்ல நடக்கிற சிறப்பு உற்சவங்களை பத்தி கேட்கலாம்.
1: இது ஒரு பெரிய விசேஷம் என்னவென்றால், ஆடி மாதம் பௌர்ணமிக்கு மறுநாள், பௌர்ணமி என்று கஜேந்திர மோட்சம், அதற்கு மறுநாள் பெருமாளுக்கு ஜேஷ்டாபிஷேகம் என்னும் ஒரு திருமணம் நடக்கும். அன்று சேவை செய்வானால் பெருமாளுடைய திருமையின் முழுவதும் கவசம் கழிந்து திருமஞ்சனம் நடக்கும். உடனே செவித்தால் பெருமாளுடைய திருவடியில் பீஷ்மர் போட்ட நமஸ்கார பானம் என்னும் ஒருவடு இன்றும் காணலாம். அதே மாதிரி பகவானுடைய இடுப்பில் யசோதை தாம்பு கயிறுனா கட்டிய முடிச்சின் தழும்பும் இருப்பதை இன்றும் காணலாம். இங்கு பார்த்தசாரி சுவாமியை தவிர ஸ்ரீ நரசிம்மன் யோக நரசிம்மனாகவும், அமர்ந்த திருக்கோலத்திலும் ஸ்ரீ மன்னாதன் என்னையாளுடைய அப்பன் வேதவல்லி தாயாருக்காக, வேதவல்லி தாயாரை மனம் புரிந்து கொள்வதற்காக இங்கு வந்து சைன திருக்கோலத்திலும், ஸ்ரீராமன் சக்கரவர்த்தி திருமகன் தாசரதி தேவனாக மைதிலி லக்ஷ்மணன் பரதன் சத்ருகன் இவர்களோடு குடும்பத்தோடும் சேவை சாதிக்கிறார். இது தவிர பறந்த நிலையில் ஓடி வரும் நிலையில் கஜேந்திரவர்தனும் சேவை சாதித்தருள்கிறார். இங்கு ஏழு திவ்ய தேசத்து எம்பெருமான்கள் உள்ளனர். பார்த்தசாரதி திருவேங்கடமுடியான் பார்த்தசாரதியாக வந்துள்ளார். ஸ்ரீரங்கநாதன் ஸ்ரீரங்கம் ரங்கநாதன் மன்னாதனாக சேவை சாதிக்கிறார். காஞ்சி வரதராஜன் கஜேந்திரவர்தனாக சேவை சாதிக்கிறார். அயோத்தி ஸ்ரீராமன் தாசரி தேவனாகவும், மகோபிலத்து நரசிம்மன் சிங்கவேல் குண்டம் நரசிம்மன் யோக நரசிம்மனாகவும், தெல்லிசிங்கனாகவும், ஸ்ரீவில்லியூத்தூர் ஆண்டாள் கோதாதேவியாகவும், ஸ்ரீரங்கநாச்சியார் வேதவல்லியாகவும் இங்கு சேவை சாதிக்கின்றனர். இது தவிர எல்லா ஆழ்வார்களுக்கும் ஆழ்வார் ஆச்சாரியர்களும் இங்கு எழுந்தருளியுள்ளனர். இங்கு வருடந்தோறும் உற்சவங்கள் நடைபெறுகின்றன. முக்கியமாக பஞ்சபர்வ உற்சவம் எனப்படும் மாதப்பிறப்பு, தமிழ் மாதப்பிறப்பு, இரண்டு ஏகாதசிகள், அமாவாசை, பௌர்ணமி, பகவானுடைய திருநட்சத்திரமான ரோஹிணி, ஸ்ரவணம் நட்சத்திரம், தெல்லி சிங்கதேவனின் நட்சத்திரமான சுவாதி, வரதனின் நட்சத்திரமான ஹஸ்தம், சக்கரவர்த்தி திருமகனுடைய நட்சத்திரமான ஸ்ரீராமனுடைய நட்சத்திரமான புனர்வசு போது சின்ன சிறிய மாட வீதி புறப்பாடு நடக்கிறது. சித்திரை மாதம் திருவோணம் தீர்த்தவாரியாக பார்த்தசாரதி சுவாமிக்கும், ஆனி மாதம் திருவோணம் தீர்த்தவாரியாக ஸ்ரீ நரசிம்ம சுவாமிக்கும் பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது. வைகாசி மாதம் ஸ்ரீ கஜேந்திரவர்தனுக்கும், பங்குனி மாதம் ஸ்ரீராமனுக்கும் உற்சவம் நடைபெறுகிறது, ஸ்ரீராமன் உற்சவம் நடைபெறுகிறது.

0: பங்குனி, அதே பங்குனி மாதம் உத்தர நட்சத்திரம் பூர்த்தியாக உத்தர நட்சத்திரம் கருட சேவையை தீர்த்த திருக்கல்யாண உற்சவமாக, ஐந்து நாள் பிருந்தாரண்ய கேத்திர மகாத்மி உற்சவமாக, பல்லவ உற்சவம் என்னும் உற்சவம் ஸ்ரீ மன்னாதனுக்கு என்னுடைய பணக்கு நடைபெறுகிறது. இது தவிர முக்கியமாக மாசி மாதம் சுக்லபட்ச துவாதசி என்று ஸ்ரீ வேதவல்லி தகராருக்கும் என ரங்கநாதனுக்கும் வைதீக முறையில் திருமணம் நடைபெறுகிறது. பங்குனி உத்திரத்தன்றும் ரங்கநாதருக்கும் வேதவல்லி தகராருக்கும் திருமணம் நடக்கிறது. போகி திருக்கல்யாணத்தின் ஆண்டாளுக்கும் ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமிக்கும் திருமணம் நடைபெறுகிறது. ஆடி மாதம் திருவாடி புரோற்சவம் 10 நாள் நடைபெறுகிறது. ஆவணி மாதம் பவித்ரோற்சவம் நடைபெறுகிறது. புரட்டாசி மாதம் ஸ்ரீ வேதவல்லி தாயாருக்கு 9 நாள் நவராத்திரி உற்சவம், ஸ்ரீ பார்த்தசாரதி விஜயதசமி பார்வேட்டை உற்சவம் நடக்கிறது. ஐப்பசி மாதம் தீபாவளி உற்சவம் அன்னகூட உற்சவம் நடைபெறுகிறது. கார்த்திகை மாதம் சொக்கப்படை கொளுத்தும் தீபத்திருவிழா நடைபெறுகிறது. மார்கழி மாதம் திரு அத்தியன உற்சவம் எனப்படும் வைகுண்ட ஏகாதசி திருவிழா 21 நாட்கள் நடைபெறுகின்றன. தை மாதம் பெருமாள் நெல்லளவு செய்யும் அந்த உற்சவமும், சைதாப்பேட்டை கருகில் உள்ள ஈக்காட்டு தாங்கல் என்னும் இடத்திற்கு சென்று திருவுருள் உற்சவம் நடைபெறுகிறது. மாசி மாதம் 7 நாட்கள் தெப்பு உற்சவம் நடைபெறுகிறது. பங்குனி மாதம் ஏற்கனவே தெரிவித்தபடி பல்லவ உற்சவம் நடைபெறுகிறது. இது தவிர சுவாமி எம்பெருமானார், மணவாள மௌனிகள், நம்மாழ்வார், ஆளவந்தார், கலியன் எனப்படும் திருவங்கையாழ்வார், திருமழி ஆழ்வார், இவர்களுக்கு பேயாழ்வார், ஸ்ரீ பேயாழ்வார், இவர்களுக்கு 10 நாள் திருவோதார உற்சவம் நடைபெறுகிறது. ஆண்டாளுக்கும் திருவோதார உற்சவம் 10 நாள் நடைபெறுகிறது. இங்கு அநேகமாக எல்லா நாட்களும் திருவிழாக்கள் நடைபெறும். உற்சவம் எல்லா நாட்களில் தினந்தோறும் காலை மாலை வேளையில் நித்தியானுசந்தானம் எனப்படும் சேவை நடைபெறும். 365 நாட்களும் காலை மாலை இருவேளையிலும் உற்சவம் நடைபெறுகிறது.
1: MOP சமுதாய வானொலி 107.8 பெருமையுடன் வழங்கும்

0: தயாரித்து வழங்குவோர் கீர்த்தனா, வைஷ்ணவி, ஐஸ்வர்யா. அடுத்தது நம்ம ஸ்ரீ வேணுகோபால சுவாமி திருக்கோவில் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இந்த கோவில் கோபாலபுரம்ல இருக்கு. சென்னையிலேயே முதல் முதலா தங்க விமானம் இந்த கோவில்ல தான் கட்டியிருக்காங்க. இப்போ இந்த கோவிலோட வரலாற பத்தி அந்த கோவிலோட அர்ச்சக சுவாமி நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாரு.
1: ஓம் வசுதேவசிதம் தேவம் கம்சச்சானூரமர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரம் நமோஸ்வரந்தாக சகஸ்ரமூர்த்தையே சகஸ்ரபாதாச்சு சிரோருபாகவே சகஸ்ரநாம்னே புருஷாய சாஸ்பதே சகஸ்ர கோடி யுகதாருணே நமக. ஹரே கிருஷ்ணா. இந்த கோவிலின் வரலாறு அநேகம் பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. 1929 வருடம் அதற்கு முன்பாகவே பூமியிலிருந்து கிடைக்கப்பெற்ற இந்த அபூர்வ விக்கிரகமான சுந்தரவதன பெருமாள் என்று சொல்லப்படுகிற ஸ்ரீ வேணுகோபால சுவாமி புரசேவாக்கியத்தை ஒருவரால் கண்டெடுக்கப்பட்டு கண்டி ஆசிரமத்திலிருந்து திருத்துறைப்பூண்டியில் உள்ள கண்டி ஆசிரமத்திலிருந்து எடுத்து வரப்பட்டு பூஜை செய்யப்பட்டது. அதன் பிறகு 1931 வருடம் நமது கோபாலபுரத்து கோவில் வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒரு கோவிலை கட்டி ஒரு சிறிய கோவிலாக அந்த சமயத்தில் கட்டி இந்த விக்கிரகத்தை அவரிடமிருந்து 101 ரூபாய் கொடுத்து விலைக்கு வாங்கி இந்த விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்து அந்த சமயத்தில் பூஜை ஆரம்பிக்கப்பட்டது. 1931 வருடத்திலிருந்து அருள் பாதித்துக் கொண்டிருக்கும் இந்த வேணுகோபால சுவாமி கோபாலபுரம் என்று சொல்லப்படுகிறார். வேணுகோபால சுவாமி, வேணுகோபாலன் என்றால் புல்லாங்குழல் ஊறிக்கொண்டு கோபாலன், கோபாலன் என்றால் மாடுடன் இருப்பதாக நம் வரலாறு கூறுகிறது. ஆனால் இந்த விக்கிரகம் அபூர்வமான விக்கிரகமாக 4 கரங்களை உடைய வைத்துக் கொண்டிருக்கும் அபூர்வ விக்கிரமாக அவருடைய வேணுகோபால சுவாமியாக விளங்கக்கூடிய இந்த விக்கிரகத்தின் பாதத்தை இந்த மாடு அவர் தன்னுடைய நாக்கால் வருடும் அபூர்வ விக்கிரமாக இந்த சிலை விளங்குகிறது.
0: அடுத்தது நாம வேணுகோபால சுவாமி கோவில்ல இருக்கிற விமானத்தோட சிறப்பை பத்தி பார்க்க போறோம்.
2: இந்த வருஷ கும்பாபிஷேகம் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடந்தது 2012 ஜூலை 5th. இந்த கும்பாபிஷேகத்துல என்ன பெரிய ஸ்பெஷாலிட்டின்னா, இது நாங்க வந்து இந்த கோவில்ல வி ஹவ் பில்ட் தங்க கோபுரம். இது வந்து சென்னை டிஸ்ட்ரிக்ட்லயே ஃபர்ஸ்ட் டைம் இது பண்றோம். சென்னையில வேற எந்த கோவில்ல இந்த மாதிரி ஒரு விமானம் இல்லை. இது வந்து இட் ஹஸ் கன்சூம்ட் அபவுட் 3.1 kilos ஆஃப் கோல்ட் அண்ட் இட் ஹஸ் டேக்கன் டோட்டலி இன் டர்ம்ஸ் ஆஃப் வேல்யூ 1.5 crores ஆஃப் ருபீஸ். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வாரமா அவன் அந்த ஸ்கல்ப்டிங் ஒர்க் பண்ணியிருக்கான். அவங்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் மேலே ஏறி எல்லா ஸ்கல்ப்சர் ஒர்க்கும் பண்ணிட்டு அது வந்து காப்பர் பிளேட்ல பண்ணி தென் கீழே எடுத்து அதை கொண்டு போய் கரெக்டா ஒவ்வொரு பிளேட்டையும் பண்ணி முடிச்சுட்டு தென் திருப்பி வந்து ஃபிட் பண்ணி திருப்பி எடுத்து கொண்டு போய் பிளேட் பண்ணா டோட்டலி இட் டுக் அபவுட் ஆல்மோஸ்ட் 3 weeks to 1 month. இப்போ பார்த்தானா ரொம்ப நல்லா வந்திருக்காது. இதுல வந்து 4 ஃபேஸ் இருக்கு. 4 ஃபேஸ்ல ஃப்ரண்ட் ஃபேஸ்ல வேணுகோபால சுவாமி இருக்கார். ரைட் சைட்ல ஃபேசிங் டுவர்ட்ஸ் த சவுத் நரசிம்மர் இருக்கார். தென் ஃபேசிங் வெஸ்ட் வி ஹாவ் விஷ்ணு பிரதானமா. தென் ஃபேசிங் நார்த் இஸ் வராகர். ஸோ இந்த 4 சுவாமியும் இதுலயே தட் இஸ் விஷ்ணுவோட அவதாரங்கள் வரலாம்.
0: MOP சமுதாய வானொலி 107.8 பெருமையுடன் வழங்கும்

0: தயாரித்து வழங்குவோர் கீர்த்தனா, வைஷ்ணவி, ஐஸ்வர்யா. இதுவரைக்கும் வரலாறு பத்தி கேட்டோம். இந்த கோவில்ல முக்கியமானதே கோவிலோட கோபுரம் தான். அந்த கோபுரத்தோட அழக பத்தி பேச வராரு ஆனந்த்.
1: இந்த கோபுரத்துல 5 படிக்கட்டு படி கோபுரம். அது கீழ்படியில தசாவதாரம் இருக்கு, அது 10 அவதாரம் கிருஷ்ணர்ல இருக்கு. அதுக்கப்புறம் 2 படியில அம்பாள் வேரியஸ் லக்ஷ்மி அம்பாள் அண்ட் அந்த ஸ்வரூபம் வேரியஸ் போர்சஸ்ல இருக்கு. 3 படி வந்து கிருஷ்ணரோட வேரியஸ் கிருஷ்ணரே பல ரூபத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. தென் துவாரபாலகா இருக்காங்க, அவங்க இந்த மொத்தமா இதையே தூக்கி பிடிச்சின்னு தவறையே தூக்கி பிடிச்சின்னு இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதுதான் அந்த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் ராஜகோபுரம்.

0: தயாரித்து வழங்குவோர் கீர்த்தனா, வைஷ்ணவி, ஐஸ்வர்யா. கோவில் சில பேரோட வாழ்க்கைய மாத்தலாம், ஆனா இவருக்கு கோவில் வாழ்க்கையே கொடுத்திருக்கு.
1: நான் இந்த கோயிலுக்கு 1948 இருந்து வந்துட்டு இருக்கேன். நான் இந்த கோயிலே தான் வளர்ந்தவன். 1948 எனக்கு வயசு 5, 1st class சேர்ந்தேன். அப்போலேருந்து கோயிலுக்கு என்னவோ தெரியாது, அந்த ஆகர்ஷணம் அவ்வளோ பவர்ஃபுல்லு. மொத்தமாக என்னை கேட்டிங்கனாக்கா, என்னை யார் வளர்த்தாங்கனாக்கா, இங்கே இருக்கிற வேணுகோபால சுவாமி கிருஷ்ணர் தான், வேறு யாரும் இல்லை. இங்கே வரைச்சே நாங்கள் ஒரு வாடகை வீட்டில் தான் இருந்தோம். அந்த காலத்தில் 16 ரூபா வாடகை. எங்களுக்கு படிப்பு எப்படின்னாக்கா, சாயந்தரம் 6 மணிலேருந்து 9 மணி வரையும் தான் எலக்ட்ரிசிட்டி இருக்கும். ஆனால் கடவுள் என்ன பண்ணார், கிருஷ்ணர் அந்த 3 மணி நேரம் படிக்க வச்ச எங்கள் வீட்டில் எல்லாருமே, எல்லாரும் கிராஜுவேட்ஸ், எல்லாரும் ஹைலி குவாலிஃபைடு, அந்த எல்லாருமே சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ். ஸோ நாங்களாம் சார்ட்டர் கொண்டு ஆனோம்னாக்கா அதுக்கு வந்து கிருஷ்ணர் தான், எல்லாமே கிருஷ்ணர் தான். நாங்கள் பிகினிங்லேருந்து கிருஷ்ணர் வேண்டியது எப்படின்னா, கிருஷ்ணா எனக்கு இது கூட அது கூட சொன்னதே கிடையாது. நேரம் வந்து கிருஷ்ணர்கிட்ட சொல்லுவோம், கிருஷ்ணா உங்களுக்கு எல்லாம் தெரியும், நான் பேச வேண்டிய ஒன்றும் இல்லை, நான் உன்னுடைய புரியல, ஆனால் நான் நீ ஒன்றை வந்து ஒரு சின்ன குழந்தைய எப்படி பார்த்தாக்கா, எப்படி நம்ம கொஞ்சுவோமோ அந்த மாதிரி தான் நான் வந்து ஒன்று பாதிக்கிறது. இவ்வளோ தான் நாங்கள் சொல்லுறது. ரொம்ப தெரியாது என்ன ஆச்சரியம்னாக்கா, நான் ஆடிட்டான அப்புறம் இந்த முதல் கேஸ் வந்து இந்த கோபால் இண்டிவிஜுவல் சொசைட்டி அதோட அக்கௌண்ட்ஸ் கொடுத்தாங்க. இந்த அக்கௌண்ட்ஸ்ல என்னன்னா, நார்மலா எல்லா கோயிலையும் ஒரு விதமான அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. நாங்க என்ன பண்ணிருக்கோம், இந்த கமிட்டி மெம்பர்ல 2 கமிட்டி மெம்பர் எடுத்து, ஒரு கமிட்டி மெம்பர் ரிசீட்ஸ் மாத்திரம் தான் வாங்குவாங்க. அவங்களுக்கு வந்து செலவு பத்தி ஒன்றும் தெரியாது. தெரியாதுன்னு என்ன, அவங்க செலவு பத்தி ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க ஓகே அப்படின்னா ரிசீட் இஷ்யூ பண்ணணும், மறுநாள் வந்து பேங்க்ல டெபாசிட் பண்ணணும். அதே மாதிரி ஒன்றும் கிடையாது அவங்களுக்கு. இன்னொரு கமிட்டி மெம்பர் எப்படின்னாக்கா, பேமெண்ட்ஸ் வந்தா அவர் பேமெண்ட்ஸ் வந்தா பண்ணுவோம், ஏதாவது செலவு தான் அவர் தான் மிஸ் பண்ணுவாங்க. அப்ப அவங்களுக்கு எங்க போனாக்கா, இவங்க டெபாசிட் பண்ணிருக்காங்கல்ல, அதுல இருந்து பேங்க்ல இருந்து வித்ட்ரா பண்ணி அந்த பேமெண்ட் அதுலேருந்து தான் பேமெண்ட் பண்ணணும். ஸோ இதனால என்ன ஆகுதுனாக்கா, ஒரே ஒரு கேஷ் வாங்கி அதுலேருந்தே பே பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் ரெண்டு டிஃபரெண்டாக செப்பரேட் பண்ணிட்டோம். ஸோ இது என்ன ஆகுதுனாக்கா, பேமெண்ட் ஆகுதுனாக்கா ஆத்தரைசேஷன் இருக்கணும், ரிசீட் வருதுனா அந்த ரிசீட் இஷ்யூ பண்ணியிருக்கணும். அதனால இதுவரையிலும் ஒரு விதமான எதுவும் இல்லாம நல்லபடியா அக்கௌண்ட்ஸ் அடாப்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா, இங்க வந்தீங்கன்னா கோயில அக்கௌண்ட்ஸ் பத்தி ஒன்னும் பேச்சே இருக்காது. 5-2 நிமிஷத்துல அக்கௌண்ட்ஸ் அடாப்ஷன் முடிஞ்சிடும். ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் அது என்ன பண்ணலாம், இது என்ன பண்ணலாம், கோயில எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், அப்படியே தான். ஸோ 48 வச்சு இங்க கிருஷ்ணர் இருந்தாரு. அப்புறம் ஒவ்வொன்னா அதிகமாச்சு. இது சுப்பிரமணியர் வள்ளி தேவையான ராமஸ்ரீ ஆஞ்சநேயர், அப்புறம் வந்து ஆஞ்சநேயர் தனி சன்னதி, அதுக்கப்புறம் வந்து ஏகாம்பரேஸ்வரர், அப்புறம் காமாட்சி, அதுக்கு நவகிரகம் இருந்தது, அப்புறம் ஐயப்பன், அப்புறம் அசமத்தறியில பிள்ளையா, இந்த மாதிரி ஒவ்வொன்றா அதிகமாயிடுச்சு. இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா உள்ளே நுழையச்சே உங்களுக்கு வைப்ரேஷன் வந்து அல்டிமேட் டிஃபரெண்டா இருக்கும். நீங்க இது ஒன்றும் அது ஒன்றும் கேட்கவே வேணாம். நீங்க வந்து போனா போதும், கிருஷ்ணரை பார்த்துட்டு போனா போதும். ஒரு பார்த்துட்டா மறுநாள் பார்க்காம இருக்க முடியாது, அவ்வளவு ஆகர்ஷணம். இங்க வைப்ரேஷன் வந்து அவள் வந்தவங்களுக்கு தான் தெரியும் எப்படி வைப்ரேஷன் இருக்குன்னு. எது வேணாலும் நடக்கும், எப்படி வேணாலும் நடக்கும், எப்படின்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு இன்னைக்கு ஒரு செலவு 10,000 ரூபா வேணுனாக்கா, கிருஷ்ணர் 10,000 ரூபா கொடுக்க மாட்டாரு. 10,001 ரூபா கொடுப்பாரு, தவிர 9,999 ரூபா கம்மியாக கொடுக்க மாட்டாரு. அந்த மாதிரி ஆனால் நீங்க ஒன்றும் கேட்க வேண்டாம், அவருக்கே தெரியும் உனக்கு செலவு 10,000 எனக்கு இருக்கு, எந்த 10,001 ரூபா எங்கேயோ, அந்த மாதிரி அவ்வளவு சக்தி வாய்ந்தவர். ஸோ நம்ம எல்லாம் என்ன பண்ணோம்னாக்கா, நான் நார்மலா சொல்லுவேன், கிருஷ்ணர் ஒவ்வொரு நிமிஷம் மனதார வேணுனாக்கா கிருஷ்ணர் உங்க இதயத்துல வந்து உட்காந்துருவார். அவர் எப்படின்னா, ஒரு குழந்தை வந்து இருக்கு கையில நீங்க ஒரு சாக்லேட் வச்சுட்டு நின்னீங்கனாக்கா, குழந்தை என்ன நடக்கும், சாக்லேட் தான் கொடுக்கணும், அந்த குழந்தை நேர ஓடி உங்ககிட்ட வந்துடும். நீங்க சாக்லேட் கொடுக்கணுங்கிறதே தெரியாது, ஆனா குழந்தை ஓடி வந்துடும். அந்த மாதிரி நீங்க அந்த கிருஷ்ணர் முன்னால வந்து நின்னாக்கா, கிருஷ்ணர் என்ன பாரு, ஐயோ என்ன பார்க்க வந்து என்ன ஒரு நாள் கூட தவறாம டெய்லி ஒரு 2 நிமிஷம் அட்லீஸ்ட் 1 நிமிஷம் அது வந்து அந்த கிருஷ்ணர் பார்த்துட்டு போனாக்கா எல்லா சௌபாகியமும் வரும். இதுதான் நான் எல்லாருக்கும் ஆதரிச்சிருந்தேன். என்ன வந்து எவ்வளவு வச்சிருக்காரு, நல்ல இடத்துல வச்சிருக்காரு. எந்த கஷ்டம் இல்லை, குறையன்னு ஒண்ணுமே சொல்ல முடியாது. குறையாது உடம்புல எங்கேயாவது அடிபட்டதுனா கூட, ஓ கிருஷ்ணர் நமக்கு அடிபடணும்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு நினைச்சு ஒரு சந்தோஷத்தை கூட பார்க்க தவிர, ஐயோ அடிபட்டதுன்னு ஒரு வருத்தத்தை கூட மாறாரு அப்பேற்பட்ட கிருஷ்ணர். ஸோ அவரை நீங்க எல்லாரும் வந்து நல்ல
0: MOP சமுதாய வானொலி 107.8 பெருமையுடன் வழங்கும்

0: சம்ஹாரித்து வழங்குவோர் கீர்த்தனா, வைஷ்ணவி, ஐஸ்வர்யா. ஒவ்வொரு கோவில்லையும் சிறப்பான சில உற்சவங்கள் இருக்கும். இந்த கோவில்ல நடக்கிற உற்சவத்தை பத்தி கேட்கலாம்.
1: கஷ்டப்படுறவங்க எல்லாம் நிறைய பேர் இங்க வந்து வேண்டிட்டு யூஎஸ் விசா கிடைக்கிறதுக்கு இது அருள் பெற்றுறா. ஸோ அதுவும் ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட். இங்க வந்து ஐயப்பன் சன்னிதானம் தனியா இருக்கு. அது வந்து 1970 பிரதிஷ்டை பண்ணா. இது வந்து சீமா குருசாமின்னு அவர் வந்து ஒரு 45 சபரிமலைக்கு போயிட்டு இருக்காரு. ஸோ அவரோட இனிஷியேட்டிவ்ல அவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட வருஷம் 100 கூட்டின்னு போறாரு. அந்த மாதிரி ஒரு 10,000-15,000 கூட்டின்னு போயிட்டு இருக்காரு மலைக்கு. அவர் நிறைய சபரிமலைக்கு ரொம்ப ஸ்டான்ச் பக்தர்.
0: அடுத்தது நாம இந்த கோவில்ல இருக்கிற மடப்பள்ளியோட சிறப்பு அம்சங்களை பார்க்கலாம்.
2: நான் வந்து கோபாலபுரம் கிருஷ்ணன் கோயிலில் ஒரு 15-20 சர்வீஸ் பண்ணிட்டுருக்கேன். என் பேர் சுரேஷ். நான் வந்து இங்கே வந்து மலைப்பள்ளியில் சமையல் வேலை செஞ்சுருக்கேன். நல்ல முறையில் எல்லாம் நல்லா நடக்கிறது. இருந்தாலும் இந்த இங்கே வந்து பிரசாதத்தை வந்து வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், இது வந்து ஒவ்வொரு விசேஷமும் நல்ல முறையாக நடக்கிறது. முன்னாடி கூட்டம் கம்மியாக இருந்தது, இப்போ வந்து நிறைய கூட்டங்கள் வர ஆரம்பித்ததும் பிரசாதங்களும் ஜாஸ்தியாகிருக்கு. இருந்து எல்லாம் நல்ல முறையில் நடத்தி கொடுக்குறோம். இங்கே வந்து திருவோணத்துக்கு வந்து லட்டு பிரசாதம் ஸ்பெஷல். அதேமாரி ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் சத்தியநாராயண அலங்காரம், இதில் வந்து கேசரி பிரசாதம் ரொம்ப ஸ்பெஷல். ஒவ்வொரு ரோகிணிக்கும் குருவாயூரப்பன் அலங்காரம், இதில் வந்து பால் பாய்சன் மெயின், ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வந்து ஒவ்வொரு இதுக்கும் நல்ல முறையில் நடக்கிறது. இப்போ வந்து திருதோஷம்னாலே வெண்பொங்கல் இங்கே ரொம்ப பிரசாதம் ரொம்ப ஸ்பெஷல். இதை தவிர வந்து மற்ற நாளுங்களுக்கெல்லாம் எதுவும் பிரசாதம் நல்லா நடக்குது. சனிக்கிழமை, வியாழக்கிழமை மற்ற நாளில் வடமாலை வந்து ஸ்பெஷலாக உண்டு.
0: MOP சமுதாய வானொலி 107.8 பெருமையுடன் வழங்கும்

0: தயாரித்து வழங்குவோர் கீர்த்தனா, வைஷ்ணவி, ஐஸ்வர்யா.
1: வேலூருக்கு அடுத்து இருக்கிற ஆம்பூர்ன்ற ஊருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன கிராமம் தான் துட்டிப்பட்டு. அங்க ஸ்ரீ பிந்து மாதவ சுவாமியோட ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவில் ரொம்ப பாழடைஞ்ச நிலைமையில இருந்தது. இப்போ அதை அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து புதுப்பிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அந்த கோவில்ல இருக்கிற திரு ஏகநாதன் அவர்கள் இந்த மாற்றத்தை எப்படி கொண்டு வர முடிஞ்சது அப்படின்றத நம்ம கூட எல்லாம் பகிர்ந்துக்கிறாரு, கேட்கலாம்.
2: உங்க கோயில் ஒரு 25 வருஷம் முன்னாடி சார் பூஜை செய்யறது கூட ஆள் இருக்க மாட்டாங்க. இங்க பார்த்தாலும் மரம், செடி, கொடி அது மாதிரிதான் இருக்கும். இந்த பாறை எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் கூட சுத்தமா இருக்காது. வெறும் செடிக்கு தான் பாறைகளாம் அப்படியே அதை கவுத்து போட்டு ஆள் நடக்கிறது கூட வழி இல்லாமல் இருக்கும். அப்புறம் வந்து ஆம்பூர்ல இருந்து ஒரு பெருமாள் கோயில் இருந்தா வந்து ஒரு பட்டர் வந்து காலையில் திருவாதம் மட்டும் பண்ணிட்டு போவாங்க, சொல்லுவாங்க. திருவாதம் பண்ணிட்டு போவாருங்க, அப்புறம் நட சாத்திட்டு போயிடுவாங்க கோயில்ல வந்து. அப்புறம் இந்த ஊர்ல இருக்கா ஆடு மாடு எல்லாம் கொண்டு வந்து கட்டிட்டு போடுவாங்க. இதுதான் அந்த கோயிலோட இருந்தது. செடி கொடிங்கிறதுல அது மேய்ஞ்சிட்டு இருக்கும், சாயங்காலம் ஓட்டிட்டு போடுவாங்க. அப்போ எனக்கு வந்து சின்ன வயசுங்க. அந்த ஆம்பூர்ல இருக்கிற பட்டர் வந்து அவரு அவர் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுட்டு வந்தாரு, அப்புறம் முடியலன்னு சொல்லிட்டு, அதாவது இங்க இருக்கிற பழைய காலத்தை பெரியவங்க வந்து அங்கங்க ஒரு சொத்தை விட்டு அந்த கோயிலை மெயின்டெனன்ஸ் கொடுத்துட்டு வந்தாங்க. அதெல்லாம் அழிஞ்சு போச்சு. அப்புறம் அந்த கோயில் மெயின்டைன் பண்றது காசு இல்லாமல் போச்சு. அப்புறம் அந்த தர்மகர்த்தா வந்து பக்கத்து ஊர் கோயில் பக்கத்து ஊர் தான் அவர் சென்றாமல்லி இருந்து, அவரும் என்னால் முடியாதுப்பான்னு சொல்லி கூட்டி சாவை கொடுத்துட்டு போயிட்டேன். அப்புறம் பூஜையே இல்லாமல் கோயில் மூடிக்கணும். வாகனமெல்லாம் கிடையாது, பெருமாளுக்கு வந்து ஒரு 2 வாகனம் மட்டும்தான் இருக்கும். புறப்பாடு 10 நாள் பிரம்மோத்சவம் நடந்துட்டு கோயிலில் வந்து சுத்தம் மூடி ஆச்சு, நடையும் திறக்கிறது. அப்புறம் காஞ்சி சங்கராச்சாரியர் ஒரு முறை இந்த பக்கம் போகும்போது அவரை கூட்டிட்டு வந்து இந்த கோயில் மாதிரி மூடியா இருக்கு, அதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி அங்கே காஞ்சிபுரத்தில் போய் கேட்கும்போது அவர் என்ன சொன்னார், சார் நான் அந்த பக்கம் வரும்போது என்றைக்காக ஒரு நாள் வரேன் அப்படின்னு வந்து அந்த கோயிலை வந்து திறந்துட்டு கேட்டார். இந்த கோயிலை வந்து திறந்து அவர் பூஜை பண்ணி அவரே முதல்ல விளக்கு ஏற்றி பெருமாளுக்கு பூஜை பண்ணிவிட்டு அவர் சொன்னார், இந்த தெருவில் இருக்கிறவங்க பிராமணர்லாம் போயிட்டாங்க, நீங்கள் தான் அவங்க வைணவர்கள் இல்லாமல் இவங்க இருக்காங்க, திருமண் போடுறவங்க பட்டை போட்டவங்க இருக்காங்க, அட்லீஸ்ட் நீங்களாக வீட்டில் செய்கிற பிரசாதத்தை கொண்டு போய் பெருமாளுக்கு பண்ணிட்டு ஒரு விளக்கு போடலாம் இல்லையான்னு கேட்ட பின்னாடி அவங்களே கொஞ்சம் ரோசம் வந்து அதுக்கப்புறமா சிம்பிளாக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் இந்த ஊரில் இருக்கிறவங்களாம் கூடி பெருவங்களாம் ஒரு கமிட்டி மாதிரி போட்டு இந்த கோயில் கும்பாட்சியத்தை செய்யலாம் அப்படின்னு வேலை ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செஞ்சுட்டு வந்தாங்க. அதாவது ஒரு 17 வருஷத்துக்கு முன்னாடி அப்புறம் வந்து ஒரு கும்பாட்சியம் பண்ணி கொஞ்சம் அளவுக்கு அவங்க இந்த கோபுரம்லாம் பெயிண்ட் இல்லாமல் சிம்பிளாக பண்ணி முடித்தாங்க. அப்புறம் பிரம்மோத்த காலம் 10 நாள் பிரம்மோத்தம் நடந்துட்டு வந்துட்டு அப்போது ஒரு 17 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள்லாம் என்ட்ராகும். அதாவது எங்கள் ஒரு டீம் அவங்க திருவிழா நடத்த முடியாமல் அவங்களால போயிடுச்சு, பெரியவங்களால வசதி இல்லை, திருப்பும் அதே மாதிரி பழைய நிலைமைக்கு போகிறதுக்கு வந்துருச்சு கோயில். இப்போ எங்கள் ஏஜில் இருக்கிற டீமெல்லாம் ஒரு 100 பேர் உறுப்பினர் இருக்காங்க, போட்டு ஸ்ரீ பிந்து மாதே திருப்பணி நித்திய பூஜை அறக்கட்டளை நாங்கள் ஆரம்பித்தோம். இளைஞர் நற்பணி மன்றம் கொத்த ஆரம்பித்தோம். இதை விட நம்ம கோயிலுக்காக செய்வோம்னு சொல்லிட்டு ஆரம்பித்து அப்போது ஒரு ஆள் 10 ரூபா உறுப்பினர் சேர்த்து, இந்த கோயில் உறுப்பினர் சேர்த்து 10 ரூபா சேர்த்து 100 பேர் சேர்த்து அதை வச்சு ஒரு சீட்டு மாதிரி நடத்திட்டு டெவலப் பண்ணி நாங்கள் ஒரு டீமாக ஆரம்பித்து பண்ணிவிட்டு வந்தோம். நீ 100 பேரில் 20 பேர் தான் இருக்கும் இன்றைக்கி. அந்த 100 பேரை வந்து வச்சு செஞ்சு ஆரம்பித்து ஒரு விழா எடுத்து பிரம்மோத்சவம் நடத்த ஆரம்பிச்சு 10 வருஷம். அப்புறம் ஊரில் இருக்கிறவங்களாம் பார்த்துட்டு இவங்களே நல்லா செய்கிறாங்க, எல்லாம் அவங்க கையிலே கொடுத்துருவோன்ட்டு அவர் சடகோபாச்சாரியர் இந்த ஊர் நாட்டாமக்காரர்லாம் கையில் கொடுத்துட்டாங்க என் கையில். அப்போ நாங்கள் எடுத்து இந்த விழாவை செய்ய ஆரம்பித்தோம். அப்புறம் இந்த அதான் அந்த செடி கொடியெல்லாம் இருந்தது அவங்க அந்த கும்பாபிஷேகம் பண்ணும்போது ஓரளவுக்கு அவங்க டெவலப் பண்ணி பண்ணிட்டாங்க. இந்த கோயிலுக்கெல்லாம் வர்ணம் இல்லாமல் இருந்தது. சேர்ந்தா ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி நாம ஒரு கும்பாபிஷேகம் பண்ணோம். அப்போ தான் எல்லாம் கோயிலுக்கெல்லாம் வர்ணம் தைச்சு ஒரு ஒரு நாள் டெவலப் பண்ண ஆரம்பிச்சுங்க. அப்போ நம்ம சாமி பொறுப்பாடு பண்ணுறதோட உற்சவம் இருக்காது. இப்போ நம்ம சரிட்டு இந்த ஊரில் இருக்கவங்களாம் உற்சவம் இல்லை, சின்ன உற்சவம் எப்படி அலங்காரம் பண்ணி 14 குடும்பத்தில் அவர் தான் உற்சவம் அலங்காரம் பண்ணி பொறுப்பாடு பண்ணுவாங்க. பார்த்தா பெருமாள் தெரியவே மாட்டார். இப்போ என்ன போடலான்ட்டு ஊரில் இருக்கிறவங்ககிட்ட எல்லாம் போயிட்டு செம்பு பித்தளை வீட்டில் வச்சுருக்காங்க பழைய பாத்திரம் அதெல்லாம் வாங்கணும். எல்லாருமே பசங்க நாங்கள் 100 பேர் போனோமே ஜனங்களுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியம், சரி பெருமாள் செய்கிறது தானே, எல்லோரும் வீட்டில் இருக்கிற அண்டா பூண்டா எல்லாம் பழைய பாத்திரங்களாக போட்டாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு வந்து செம்பு தனியாக பித்தளை தனியாக பிரித்தோம். அது கும்பகோணத்தில் போயிட்டு நம்ம ஒற்றுகளை செய்யலாம்னு சொல்லிட்டு சுவாமி மேலே கேட்டோம். அவங்களும் ஓகே சொன்னாங்க. அப்போயே அவங்க 50,000 ரூபா எஸ்டிமேஷன் கொடுத்தாங்க கீழே, 1,000 ரூபா பெருமாள் செய்யறது. சரி பெருமாள் விட்ட வழின்ட்டு எங்களுக்கு 5,000 ரூபாய்க்கே பெரிய விஷயம் அந்த காலத்தில். பெருமாள் சரின்ட்டு அந்த செம்பு பத்தில கழிச்சு மட்டுமே அதே ஒரு 25,000 ரூபாய் வந்துச்சு அந்த காசு. அது என்ன பண்ணுவோம், அவ்வளோ அந்த பித்தளை எறும்பு இடம் போட்டு செம்பு மட்டும் வச்சுட்டு அந்த அதான் அந்த தராமட்டில்னு அந்த விளக்கெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த உருவாத செம்பு இருக்கும் பித்தளை இருக்கும் அதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. அதை இங்கேயே வச்சுட்டோம். வச்சுட்டு அந்த ரூபா கொண்டு போய் தான் அவங்களுக்கு கொடுத்தோம். சுவாமிமலையில் இருக்கிற சனாதிபதி சபதின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவரே அந்த பெருமாள் தாயார் மூணு பேர் ரெடி பண்ணி கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த கோயில் என்ட்ரு ஆகி கோயிலுக்கும் சொத்து சேர்றது ஃபஸ்ட்டு அதாங்க நம்ம பெருமாள் தான். முத்தவர் பொறுத்தவங்க மூணு பேர் அவங்க தான். அதுக்கப்புறமா ஒரு ஒரு ஜென்ரேட்டர் வாங்கினோம் கோயிலுக்கு. பல வழியில் ஏதோ வழியில் செலவு பண்ணி ஒரு டீமாக நடத்திட்டு வந்துட்டு இருந்தேன். இன்றைக்கி அந்த கோயிலோட காரணம் வந்து எவ்வளோ இருக்குதுன்னா நம்ம பசங்களோட உழைப்பு தான் எல்லாமே.

0: தயாரித்து வழங்குவோர் கீர்த்தனா, வைஷ்ணவி, ஐஸ்வர்யா. ஒவ்வொரு கோவிலை சுத்தியும் நிறைய கடைகள் இருக்கும். கோவில் பக்கத்துல இருக்கிறதுனால இவங்களுக்கு வியாபாரம் ஜாஸ்தியா இருக்கும். ஒரு கோவில் பக்கத்துல கண்டிப்பா ஒரு பூக்கடை, ஒரு கேசட் கடை, ஒரு சுவாமி படம் விக்கிற கடை, ஒரு அர்ச்சனை தட்டு விக்கிற கடை அப்படின்னு நிறைய கடை இருக்கும். உற்சவ சமயத்துல வியாபாரம் இன்னுமே ஜாஸ்தியா இருக்கும். நிறைய கோவில்கள்ல குறவர் இன மக்கள் கோவில் வாசல்ல அவங்க கடைய விரிச்சு பாசி மணி எல்லாம் வியாபாரம் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பார்த்தசாரதி கோவில் வாசல்ல கடை வச்சிருக்கிறவங்க கிட்ட பேசலாம்.
1: வணக்கம், உங்க பேரு? சூரியகலாமா. எவ்வளவு வருஷமா இங்க வியாபாரம் பண்றீங்க?
2: 30 வருஷமா இருக்கேன்.
1: காலையில எப்போ கடை திறப்பீங்க?
2: 6 மணிக்குமா.
1: 6 மணிக்கு திறந்தா எவ்வளவு நேரம்?
2: 12 மணி வரைக்கும் இருக்கும்.
1: என்ன மாதிரி பூ எல்லாம் நீங்க?
2: எல்லா பூவும், மகுடம் பூ, தீர்க்க மனோரஞ்சிதம், சண்பகம், கொடி சம்மங்கி, முல்லை, மல்லி, அரளிப்பூ, தாமரைப்பூ, துளசி.
1: பெருமாளுக்கு எந்த பூ நிறைய விரும்பி வாங்குவாங்க?
2: துளசி மாலை வாங்குவாங்க, சண்பகம் வாங்குவாங்க, மனோரஞ்சிதம் வாங்குவாங்க, மகுடம் பூ வாங்குவாங்க.
1: எவ்வளவு வருஷமா நீங்க இங்க கடை?
2: இங்க 20 வருஷத்துக்கு மேல இருக்கும்.
1: என்ன நிறைய நீங்க வியாபாரம் பண்றீங்க?
2: தேங்காய் பூ, பழம், மாலை, அப்புறம் கற்பூரம், அந்த மாதிரி, அப்புறம் பாத்தாதிக்கு வேண்டிய ஐட்டங்கள் எல்லாம் பண்ணுவோம்.
1: எத்தனை மணிக்கு கடை திறப்பீங்க?
2: காலையில ஒரு 5:30 to 6:00 திறப்போம்.
1: உற்சவ சமயத்துல வியாபாரம் ஏதாவது இன்க்ரீஸ்?
2: ஆமாம்.
1: வெளியூர்ல இருந்து வரவங்க எல்லாம் எப்படி வாங்க?
2: வெளியூர்ல இருந்து வரவங்க அந்த சைடு தான் நிறைய வருவாங்க, இந்த சைடு அவ்வளவா வராது. ஆனா இந்த சைடு கொஞ்சம் டெவலப் பண்ணா ஆகலாம்.
1: வணக்கம், உங்க பேரு?
3: என் பேர் பார்த்தசாரதி.
1: எவ்வளவு வருஷமா இங்க கடை வச்சிருக்கீங்க?
3: ஒரு 20 வருஷமா வச்சிருக்கேன். என்னுடைய இதுல என்னுடைய எங்க அப்பா, அதுக்கு முன்னாடி அவருடைய அப்பா, ஒரு காலகாலமா வந்திருக்கோம்.
1: என்ன மாதிரி பொருட்கள் இங்க வியாபாரம்?
3: கோவிலுக்கு சம்பந்தப்பட்ட பூஜை பொருட்கள், அது போக குழந்தைகளுக்கு தேவையான விளையாட்டு பொருட்கள், மற்றும் அப்பப்ப தேவைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே கிடைக்கும்.
1: நீங்க இந்த திருமண் சீக்கரணம் அதெல்லாம் எங்க இருந்து?
3: திருமணம் வந்து பல வகைகள் இருக்கு. இந்த செய்யார் பழத்துல ஒரு வகையான திருமணம் செய்யறாங்க. அது போல ஸ்பெஷலான கட்டின்றது மேல்கோட்டையில இருந்து வர கட்டி, அதுதான் ஸ்பெஷல். அது மேல்கோட்டையில இருந்து வர வைக்கிறது, அங்கிருந்து வர வைக்கிறோம். இங்க செய்யார் உள்ளதை இங்க டவுன்லயே வாங்கிக்கிறோம்.
1: வியாபாரம் உங்களுக்கு இப்போ எப்படி?
3: வியாபாரங்கள் எப்பவும் ஸ்டாண்டர்டான வியாபாரம் தான்.
1: உற்சவ சமயம் போதெல்லாம்?
3: உற்சவ சமயம் மற்ற நாட்களை விட கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். உற்சவங்கள் வந்து ஏப்ரல் மாதம் பாசாய சமயம் உற்சவம், அப்புறம் அதுக்கடுத்து மேல வந்து நரசிம்ம சமய உற்சவம், அப்போ வைகுண்ட ஏகாதசி, புரட்டாசி மாதங்கள், புரட்டாசி மாதம் 5 வாரங்கள், அதெல்லாமே நல்லா இருக்கும்.
1: கடை எப்போ திறப்பீங்க? காலையில?
3: கடை காலையில 6 மணிக்கு திறப்போம்மா. 6 மணிக்கு திறப்போம் கோவில்.
1: 6 மணில இருந்து எவ்வளவு நேரம்?
3: 6 மணில இருந்து ராத்திரி 9 வரை இருக்கும்.
1: கோவில் மூடி இருக்கும் போதும் கடை திறந்து?
3: அப்பதான் திறந்துருக்கும்மா.

0: ஆதரித்து வழங்குவோர் கீர்த்தனா, வைஷ்ணவி, ஐஸ்வர்யா. கோவில்கள்ல பெருசு பெருசா போர்டுலாம் வச்சிருப்பாங்க செல்போன்ஸ் உபயோகிக்க கூடாதுன்னு. ஆனா அதை தாண்டியும் நிறைய பேர் செல்போன்ஸ் உபயோகிக்கிறாங்க கோவிலுக்குள்ள. அத பத்தி சில பேரோட கருத்துக்கள் என்னன்னு கேக்கலாம்.
1: நீங்க எதுக்காக இப்ப உங்களை எதனால கோவிலுக்கு போகுது, எதனால மனசுக்கு போகுது, நிம்மதிங்கிறது வேணும்னாக்க எங்க, ஏன்னா எங்க வீட்டுல அந்த மாதிரி இருக்க முடியல. உங்களுக்கு காரணம் இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருக்குன்னு தொட்டு அந்த டிஸ்டர்பன்ஸ் அங்க ஏற்படக்கூடாது. உங்களுக்காக செல்போன் யூஸ் பண்ணலாம், கேமரா யூஸ் பண்ணலாம், சில இதா இது பண்ணிருந்தாங்க.
2: ஜஸ்ட் மீனிங் வந்து கான்சென்ட்ரேஷன் பண்றதுக்காக, that's all, nothing like that. Mind will be diverted. You have to concentrate your mind on your on God only. That is the meaning.
3: So cell phones are not used for
2: that? Not allowed. And some people are using the taking photos, photographs. For that purpose only they have added to use cell phones. That is the meaning.
1: வாழ் எல்லாம் அதிகமானதான். நம்ம வீட்டுல நம்ம வேக பத்தணும், நம்ம எவ்வளவு நம்ம மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம பசங்களா செலுத்து உட்காந்து கிரிக்கணாங்க, இந்த மாதிரிலாம் கேட்க கூடாது, வெயிட் லாஸ் பண்ணுங்க, இது பண்ணுங்கன்னு சொல்லுமா. அந்த இடம் கிளீனஸா இருக்கணுங்கிறதுக்காக இது
4: செல்போன் யூஸ் பண்ண. நாம வந்து ஒரு டீப்பா நம்ம சாமியை நினைக்கும் போது நம்ம உடம்புல சிலுக்கிற மாதிரி இருக்கும். அந்த நேரத்துல வந்து சில சவுண்டு தேவையில்லாத சவுண்டு, தேவையில்லாத வார்த்தைங்க பேசணும்னா நம்ம மைண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகும். அது மாதிரி டிஸ்டர்ப் ஆகும்போது அதை பேசுறாங்க பாருங்க, அவங்களும் எஃபெக்ட் ஆக சான்ஸ். ஏன்னா எல்லாருமே வந்து எல்லாருமே ஒரு ஆத்மான்ற ஒரு இதுதான். எல்லாம் உயிர், மனித உடல் எல்லாம் வேற ஆண் பெண் இருந்தாலும் ஒரு ஆத்மான்றது ஒண்ணு. ஆலயம்ன்றது வந்து ஆத்மாக்கு உழவுற இடம், ஆலயம் எல்லாருக்கும் தெரியும். அந்த ஆத்மாங்க உலக நாட்டுல வந்து நம்ம மனசு உருகி சாமி வேண்டும்போது பலருக்கு பல கஷ்டம் இருக்கும். பேசும்போது இந்த மாதிரி செல்போன் யூஸ் பண்ணும்போது அந்த சவுண்ட் வந்து அவங்களை டிஸ்டர்ப் பண்ணும் போது யாரால அந்த சவுண்ட் வந்து இவங்களோட தாக்கம் அவங்களை தாக்கும். நம்ம இந்து கோயில்ல வந்து செருப்புல நடக்கணும் போது நம்ம இந்து கோயில்ல வந்து அந்த நாள்ல வந்து கருங்கல்ல தான் இருக்குது. இந்த அக்கு மாதிரி பண்ற மாதிரி அந்த கருங்கல் வந்து நம்ம பாத்துல எவ்வளவு புண்ணிய ஆத்மங்கள் இந்த கோயில்ல வந்ததுனால அது மூலமா நம்மளுக்கு ஒரு வைப்ரேஷன் கிடைக்கணும் தான் அந்த கருங்கல் இதா இருக்கு. அந்த வைப்ரேஷன்ல ஒருத்த சாமி கும்பிட்டு நிற்கும் போது அடுத்தவங்க வந்து அந்த செல்போன் டிஸ்டர்ப்
0: முயற்சிகள்ருத்துட்டுருக்காங்க. இவ்ளோ நேரம் நம்ம கோவில்களோட சிறப்பு, அதை சுத்தி இருக்கிற கடைகள் அப்படின்னு நிறைய விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப கோவிலை எப்படி பராமரிக்கிறதுன்னு ஒரு நேயர் நம்ம கூட பகிர்ந்துக்க வர்றாரு.
5: வந்து செக்யூரிட்டி சரியா இல்லை, கோயில் நாங்கள் நெருக்கமா இருக்கும்போது எச்சி துப்புறது, கோயிலுக்குள்ளேயே வெளியே சுத்துறாங்க, சாப்பிடுறத வந்து அதை துப்பிட்டு சாப்பிடுறத வந்து அதை கண்காணிக்கிறது இல்லை. கண்காணிக்கிறதுல வாரங்களும் கோயில கும்பலும் வாரங்களுக்கும் பொறுப்பு வேணும். இது ஒரு கோயில், நம்ம கோயிலுக்குள்ள அசுத்தம் பண்ணக்கூடாது, எச்சி துப்பக்கூடாதுன்னு அந்த இதெல்லாம் வேணும், அந்த பொறுப்பும் இல்லை. பிறகு கோயிலுக்குள்ள வந்து இந்த சாவை எல்லாம் அது கான்டெக்ட்ல விற்கிறதுனால அதுலேயே அந்த சாக்கை சாப்பிட்டு அந்த எச்சியெல்லாம் அங்கேயே போடுறாங்க. அதுவும் கோயில் நிர்வாகத்தினால வர சில இது வந்து கோயில் நிர்வாகத்தினாலே சில சீடுகள் அங்கே ஏற்படுது. ஏன்னா வெளியில இருந்து வாரவங்களுக்கு போதிய வசதி, இப்போ நம்ம கோயிலை பொறுத்த முறையில் நிறைய பேர் வராங்க தங்குறாங்க. தங்குறவங்களுக்குள்ள வசதி இல்லை, இங்கே வெளியிலே படுக்கிறாங்க. அதில் வயசு வந்த பெண்கள்லாம் வந்து படுத்துருக்கு. வயசு வந்த பெண்கள் எல்லாம் பசங்கள்லாம் சில பசங்கள்லாம் கேலி பண்ணுறானுவா, அதெல்லாம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. இது இந்த மாதிரி இதெல்லாம் அந்த நிர்வாகம் அவங்கள சரி பண்ணா ஓரளவு அந்த பராமரிப்பு நல்லா இருக்கும். அதே போல கோயிலில் வந்து இந்த திருவிழா முக்கியமான இந்த இதில் இதில் வந்து இந்த வைகாசி இந்த மாதிரி போட்ட கோயில்லாம் நிறைய கிரௌட் வரும். அந்த கிரௌடுகள்லாம் வரும்போது கோயில் நிர்வாகம் அந்த அளவுக்கு ஒன்றும் ஒரு வசதி ஏற்படுத்தி கொடுக்கல. இப்படியா கோயில் கும்பிட வரவங்க எப்படியாவது கோயிலை பார்க்கணும், அந்த சன்னதியை பார்க்கணுள்ள இடத்துல முண்டி அடித்து போகிறாங்க. அதில் செய்து இதெல்லாம் ஆகுது, அவங்க செய்யின எதுவுமே அவங்க கவனிக்கிறது இல்லை. அதனால நிர்வாகம் கொஞ்சம் என்ன நல்ல வழி இருந்தால் வரவங்களுக்கு கோயிலும் நல்ல வசதியாக இருக்கும்.
0: நம்ம கோவில்களை பாதுகாக்க அறநிலைத்துறை இருக்கு. இது 1968 தொடங்கினது. இது மூலமா ஸ்ரீ மாரியம்மன் கோவில், ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில், ஸ்ரீ சிவன் கோவில், ஸ்ரீ வைரவி மடக்காளி அம்மன் கோவில்களை பராமரிக்க முடியுது. இது தைப்பூசம், தீமிதிப்பு போன்ற திருவிழாக்களை கூட நடத்துறது.

0: தயாரித்து வழங்குவோர் கீர்த்தனா, வைஷ்ணவி, ஐஸ்வர்யா. மக்கள் குறைந்த செலவுல நிறைய ஆலயங்களை போய் தரிசிக்கணும்ன்றதுக்காக நம்ம அரசாங்கம் நிறைய சலுகைகள் தராங்க. அதுல ஆடி மாசத்துக்குன்னு பிரத்யேகமா ஒரு சுற்றுலா ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இப்ப அங்க இருக்கிற மக்கள் கூட நம்ம கீர்த்தனா பேசுறாங்க, வாங்க கேட்கலாம்.
1: இந்த டூர்ல இருந்து என்ன,
2: போன வருஷம் நாங்க இதே 108 அம்மன் கோவிலுக்கு நாங்க எல்லாம் போயிருந்தோம். ஒரு 50 பேர் லேடிஸ் அனுப்பி வச்சிருந்தாங்க. போன தடவை நாங்க என்னென்ன நினைச்சிட்டு போனோமோ இது எல்லாமே, எல்லா கோயிலுக்கும் 108 அம்மன் கோயிலுங்கிறது எவ்வளவு காசு பண்ணா இருந்தாலும் எல்லாத்தையும் ஒரே நேரத்துல பார்க்க முடியாது. அதனால அந்த ஒரே நேரத்தில் பார்த்து பிரார்த்தனை பண்ணி எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் பிரார்த்தனை பண்ணி போய் வேண்டிட்டு வந்தோம். இந்த வருஷம் போனவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, சிறப்பாகவும் இருக்கு. சாமியை தரிசனம் பண்ணுறது வேண்டுதுன்னு நினச்சிருக்கு. அதேமாதிரி இந்த தடவை 108 அம்மனுக்கு போனோம். போனால் ரொம்ப சிறப்பான தரிசனம் இருந்துச்சு, சாமியை பார்த்தோம். இன்றைக்கி

0: கவுன்சிலாம் நினைக்கிறாங்க. எல்லாருக்குமே வந்தோன்னா கவுன்சில் சீட்டு கிடைச்சது, நின்னாங்க, ஜெயிச்சாங்க. அதனால நாங்க என்ன நினைச்சு போறோமோ ஒரே சமயத்துல போய் பார்க்க முடியாது. அஞ்சு நாள் 108 அம்மனும் பரிபூர்ண தரிசனம் பண்ணி சிறப்பா வேண்டிட்டு வந்திருக்கிறோம். போன தடவை வேண்டிட்டு வந்தோம், இன்னைக்கு எல்லாருமே அவங்கவுங்க நினைச்சது நடந்திருக்கு. இந்த தடவை போனவங்களும் வேண்டிட்டு வந்திருக்காங்க, கண்டிப்பா எல்லாம் நல்லா நடக்கும். ஆடி பௌர்ணமிக்கு மூணு அம்மனை தரிசனம் பண்ணா ரொம்ப நல்லது. அதனால
1: நீங்க இந்த டூர் பத்தி என்ன ஃபீல் பண்றீங்க? இது நம்மளுக்கு தேவையான ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் சொல்லலாம் நம்மளுக்கு. ஏன்னா டே டு டே லைஃப் மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் நம்ம வந்து ஒன்று வீட்டில் வேலை செய்கிறோம், இல்லை எங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணுறோம் இல்லைங்களா. நம்மளுக்கு வந்து ஒரு எப்படி ஒரு ஃப்ரெஷ்னஸ் தேவைப்படுதுன்னா, நம்ம இந்த மாதிரி ஒரு டூர் வந்து நம்ம போனால் தான் நம்ம மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் நம்மளோட டே டு டே லைஃப் வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லா இன்னும் திருப்பி திருப்பி நல்லா எனர்ஜெட்டிக்காக செய்கிறதுக்கு இது ஒரு ஒரு நம்ம பூஸ்ட் குடிச்சா எப்படி நம்ம எனர்ஜெட்டிக்காக இருப்போமோ அந்த மாதிரி நம்மளுக்கு மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்கு இது ரொம்ப மஸ்ட். என்ன சொல்ல போனால் எல்லாமே மந்த்லி ஒன்ஸ் இது போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நான்.
2: இதுதான் உங்க முதல் தடவையா? இல்லை
1: இல்லை, நாங்கள் இதை அடிக்கடி போவோம். ஏன்னா இப்படி போனாதான் எங்களால் வந்து இந்த மாதிரி ஆஃபீஸ் கோயிங்க இல்லை வீட்டில் இருக்கிற லேடிஸ் கூட யாராக இருந்தாலுமே இப்படி போகிறதுனால அதான் சொல்கிறேனே எல்லாமே நம்மளை வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்க முடியுது. அந்த மாதிரி ஒரு மாதிரி டயர்டாவோ இல்லை நம்மளுக்கு வயசாகிடுச்சு அந்த மாதிரி ஃபீலிங் எல்லாம் இல்லாமல் நம்ம நம்மளாலே முடியும் இப்போ வெளியே போகலாம் வரலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்மளால் திங்க் பண்ண முடியும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்னால் எங்கேயும் போக முடியாது வீட்டிலையே இருக்கணும் அப்படின்வாங்க. ஆஃபீஸ் போகிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சண்டே இல்லை ஒரு ஹாலிடே வந்துச்சுன்னா உடனே என்ன நினைப்பாங்கன்னா இன்றைக்கெல்லாம் வீட்டில் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. எப்போ தான் நம்மளை நம்ம வெளியில் போய் எதனா என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது இந்த தமிழ்நாடு டூரிசம். ஏன்னா நம்ம போய் வெளியில் அந்த டூரிசம் அங்கே தனித்தனியாக புக் பண்ணுறது வண்டி புக் பண்ணி ஆளுக்கு இது பண்ண இது அப்படி கிடையாது. நமக்கு தேவைன்ற போது அந்த பேக்கேஜை நம்மளுக்கு நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்.
2: நீங்கள் முன்னாடி டூர்ஸ்லாம் போச்சு, நீங்கள் வந்து ஏதாவது கற்றுண்டீங்களா?
1: ம், நிறைய. அதாவது இப்போ ஒரு பேக்கேஜ் எடுத்தால் ஒரு 15 பேர் நம்ம வந்து நம்மளுக்கு அவ்வளோ மெம்பர்ஸ் கிடைக்க மாட்டாங்க. இப்போ வேறு யாருன்னா வருவாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸு கிடைப்பாங்க. அதுக்கப்புறம் எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பை பர்த்டே வந்து மெட்ராஸ் தான். இப்போ நம்ம வெளியிலலாம் போகும்பொழுது அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்குது அதெல்லாம் நிறைய கற்றுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த அந்த இடத்துல இருக்கிறவங்க அந்த இடம் எப்படி இருக்குது ரொம்ப கற்றுக்கலாம் நிறைய.
2: ஸோ இப்போ டூர்லலாம் வந்து உங்களுக்கு வந்து லோக்கல் பீப்புளா வருவாங்களா இல்லை வந்து ஃபாரினர்ஸ் அது மாதிரிலாம் வருவாங்க?
1: எல்லாருமே வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அவங்க போன முறை ஒரு முறை ஒரு ட்ரிப் போகும்பொழுது சிங்கப்பூர்ல இருந்து ஒரு ரெண்டு லேடிஸ் வந்திருந்தாங்க. அவங்க இப்போ தனியாக வந்துட்டு அவங்க போகிறதுனா கஷ்டம். இது தமிழ்நாடு டூரிஸ்ட்ல போகும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரொடெக்ஷனாக இருக்கு, பாதுகாப்பாக இருக்குது. அவங்க வந்தாங்க, அவங்க அட்ரஸ் எல்லாம் கொடுத்தாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிட்டாங்க. அதனால நான் ஃபாரினர்னு இல்லை அவுட் ஆஃப் ஸ்டேட் கூட வராங்க. நம்ம இப்போ நம்ம தமிழ்நாடுன்னு இல்லாத அது ஆந்திரா கர்நாடகா அந்த மாதிரி கூட வந்திருக்காங்க நாங்கள் பார்த்துருக்கோம்.
3: தமிழ்நாடு சுற்றுலா கழகத்தோட பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆபீசர் திரு ரவி அவர்கள் இப்போ நம்ம கூட பேச போறாரு. அவர் என்ன சொல்றாருன்னு கேக்கலாம்.
2: இந்த டூர் எல்லாம் வந்து எப்படி ப்ரமோட் பண்றீங்க?
4: நார்மலா நாங்க எங்களோட டூர் எல்லாம் வந்து மக்கள் முக்கியமா மவுத் டு மவுத் பப்ளிசிட்டி தான் எங்களுக்கு முக்கியமா இம்பார்ட்டன்ட். ஏன்னா டூர்ல பயணம் செய்தவங்க இந்த டூர் எப்படி இருக்குன்றது மற்ற மக்கள்கிட்ட சொல்லும் போது இது நிச்சயமா அது முதல்ல இருக்கு. அடுத்தது வந்து விளம்பரம் நாங்க கொடுக்குறோம், மக்கள் செய்திகள் கொடுக்குறோம். அது எல்லா பத்திரிகையிலையும் நாங்க என்ன விதமான சுற்றுலாக்க ஆரம்பிக்கணும் செய்யறோம், மார்க்கெட்டிங் பண்ணுறோம். தமிழ்நாடு மட்டும் மற்ற ஸ்டேட்டில் போயிட்டு மார்க்கெட்டிங் ஷோ நடத்துகிறோம். வெளிநாட்டிலையும் முக்கியமாக மலேசியா லண்டன் இந்த இடத்துலையும் போயிட்டு இந்த தமிழ்நாடு சுற்றுல வளர்ச்சிகள் தமிழ்நாடுனா என்ன, தமிழ்நாட்டில் என்னெல்லாம் திறப்புகள் இருக்குன்றது பற்றி நாங்கள் பெரிய அளவில் விளம்பரம் கொடுத்துட்டு இருக்கோம்.
2: இந்த டூர்னால வந்து மக்கள் வந்து எப்படி பயனடைகிறாங்க?
4: அதாவது தமிழ்நாட்டில் வந்து கோவில்கள் வந்து சிறப்பானது. முதல்ல நம்ம கோவில்கள் மற்ற ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று தான் சிறப்பாக இருக்கும், ஒன்று ஒன்று பீச் இருக்கும், இல்லைனா பேக் வாட்டர் இருக்கும், இல்லைனா மலைகள் இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எதை சொன்னாலும் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா 53,000 கோயில் தமிழ்நாட்டில் இருக்கு. அதே சாரி லாங்கஸ்ட் செகண்ட் லாங்கஸ்ட் பீச் நம்மகிட்ட இருக்கு. நல்ல கொடைக்கானல் ஊட்டி மாதிரி ஹில் ஸ்டேஷன்ஸ் இருக்கு. பேக் வாட்டர் சொன்னா ஒரு பிச்சாவரம் அது மாதிரி இருக்கு. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்கன்னா முதுமலை எடுத்துக்கலாம், முதுமலை சரணாலயம் இருக்கு, வாட்டர் ஃபால்ஸ், குற்றாலம், மணிமுத்தாறு இருக்கு. ஸோ எல்லா விதமான சிறப்புகள் மக்கள் இருக்கு. அதனால இதுக்கெல்லாம் மக்கள் போறதுக்கு இப்ப ரொம்ப விருப்பப்படுறாங்க. எல்லா இடத்துலையும் போய் பார்க்கணும், குழந்தைகளுக்கு காமிக்கணும், தன் சொந்தக்காரங்களை கொண்டு போய் காமிக்கணும். அதே மாதிரி

0: வெளிநாடுகளையும் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ரொம்ப இப்போ அறுபடை விட்டுன்னா ரொம்ப மக்கள் பற்றியில் இப்போ சவுத் ஆஃப்ரிக்காவில் வரவங்க, மலேசியாவில் வரவங்க, சிங்கப்பூர்லேருந்து வரவங்களுக்குலாம் அவங்களுடைய பூர்வீகம் இதுதான் இருக்கிறனால நிச்சயமாக அவங்க விரும்பி வந்து பார்க்குறாங்க. அதனால் எல்லா விதமான கோயில்களுக்கும் நல்ல வரவேற்பு இருப்பார்கள்.
1: இது கோயிலுக்கு போற வந்து அந்த பேக்கேஜஸ் பத்தி சொல்லுங்க.
0: நாங்கள் எங்களுடைய ஒரு 60% சுற்றுலாக்கள் வந்து கோயில்கள் கவர் பண்ணுறது தான். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டூர்னு வச்சுருக்கோம், அதில் வந்து சிதம்பரம், தஞ்சாவூர், ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, மதுரை, திருச்சி பயன்பட்டோம். இப்போ இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கிற இந்த ஒரு நாள் சக்தி டூர், தேவிய தரிசனம், 108 அம்மன் டூர், சீபுரம் கோல்டன் டெம்பிள் டூர், திருப்பதி டூர், இதெல்லாமே அநேகமாக கோயில்கள் இருக்கிறதா இருக்குது. இந்த தவிர்த்து சுற்றுலா பயணிகள் வந்து எங்களை இந்த மாதிரி இந்த ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் நான் அவங்களுக்கு என்ன மாதிரி வண்டி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நாங்கள் வண்டி ஏற்பாடு பண்ணி சுற்றுலாவை ஏற்பாடு பண்ணி தரோம்.
1: இந்த டூர் எல்லாம் வந்து ஆடி மோது மட்டும்தானா இல்லை வந்து த்ரூ அவுட் தி இயர் இருக்கா?
0: இந்த குறிப்பிட்ட சுற்றுலா மற்றும் ஒரு நாள் சக்தி 108 தேவிய தரிசனம்ன்றது ஆடி மாதம் தான். ஏன்னா தமிழ்நாட்டில் மக்களுக்கு வந்து ஆடி மாதம் முக்கியமாக திங்கள், வெள்ளி, ஞாயிறு கிழமைகளில் வந்து அம்மனை போய் தரிசிக்கிறதுன்றது இருக்குது. மக்கள் கேட்டாங்கன்னா இந்திய சுற்றுலாவை நாங்கள் வந்து மற்ற மாதங்கள் போகணும்னு சொல்லி சொல்லணும்னா செய்யணும். அதாவது எந்தெந்த மாதம் எந்த சிறப்பாக இருக்கோ அதுக்கு நாங்கள் சுற்றுலா ஆரம்பிக்கணும். அவங்களுக்கு தேவைப்படுறது இந்த இந்த சுற்றுல போகிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ வர பார்த்தீங்கன்னா வர நாளைக்கு நாங்கள் வந்து திருவோணம்னு சொல்லிட்டு நட்சத்திரம்னு சொல்லிட்டு சில இடங்கள் காப்பிடும் வரமா. அதுக்கு 23 சுவாதி நட்சத்திரத்தை கொண்டு சொல்லி சுற்றுலா பயணிகள், அதாவது சுற்றுலா பயணிகள் இந்த ஊருக்கெல்லாம் செல்கிறாங்க. அவங்க அவங்க போகிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. ஒரு ஒரு கார்லேயோ ஒரு பஸ்லேயோ போய் இறங்கி போடுறாங்க. அப்போ வந்து எங்களை கேட்குறாங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு சுற்றுலா ஆரம்பிக்கக்கூடாதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு நாங்கள் சுற்றுலா ஆரம்பிச்சிடும். அதனால் எப்போ எந்த எந்த சுற்றுலாவை கேட்டாலும் புதுமக்கள் கேட்டாலும் அந்த சுற்றுலாவை நாங்கள் நிச்சயமாக ஆப்ரேட் பண்ணுவோம்.
1: எந்த மாதிரி மக்கள் வராங்க ஃபாரினர்ஸ்?
0: அதாவது நமக்கு வந்து ஏப்ரல், மே, ஜூன் இது வந்து தமிழ்நாட்டு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா லீவு நாட்கள் தான் முக்கியம். எப்போ அந்த சீசன் சம்ம நம்ம ஹாலிடேஸ்ன்றது அப்போ தான். இது வந்து இதே நீங்கள் குஜராத், வெஸ்ட் பெங்கால், டெல்லி, பாம்பேலாம் கேட்டிங்கன்னா அநேகமாக அந்த சீசன் அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி இருக்கும். மலேசியன், சிங்கப்பூர், சவுத் ஆஃப்ரிக்கன்ஸ் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நவம்பர், டிசம்பர் வருவாங்க. அவங்க வந்து இயர் எண்ட் அவங்க வந்து ஜனவரி டு டிசம்பர் சிஸ்டம்னால அது. இன்னொன்று வந்து தமிழ்நாட்டில் அக்டோபர் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் மட்டும் கூலாக இருக்குன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஏன்னா மற்ற சமத்தில் கொஞ்சம் ஹாட்டாக இருக்கணும், அதனால் அப்போ அவங்க ப்ரிப்பேர் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பலதரப்பட்ட மக்கள் நம்ம சுற்றுலா பயணிகளை நம்ம நாட்டுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துட்டுருக்காங்க.
1: டிக்கெட்லாம் வந்து புக் பண்ணோன்னா எப்படி?
0: டிக்கெட் புக் பண்ணுறது வந்து சென்னையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 இடத்துல எங்களோட கவுண்டர் இருக்குது. மெயின் வந்து வாலாஜி ரோடில் இருக்குது, சென்ட்ரல் ஸ்டேஷன் இருக்குது, எக்மோர் ஸ்டேஷன் இருக்குது, கோயம்பேட்டில் இருக்குது, ஏர்போர்ட்டில் இருக்குது. இந்த இடத்துலாம் வந்து அவங்க பயணம் இந்த சென்ட்ரல் ஸ்டேஷன்லையும் இபிஆர் சாலை வாலாஜி ரோடில் இருக்கிற கவுண்டர் 24 மணி நேரம் ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க. ஸோ சுற்றுலா பயணிகள் எப்போ வந்து பண்ணலாம் ஆன்லைன் மூலமாக டிடிடிசி ஆன்லைன் .com மூலமாக அவங்க டிக்கெட் எப்போ வேணால் பதிவு பண்ணிக்கலாம். மணி அதாவது அவங்க இன்ஃபர்மேஷன் கேட்டு அந்த பணம் அனுப்பிச்சு அது கூட கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இப்போ வந்து ஆன்லைன் மூலமாக நிறையா புக் பண்ணி வந்துருக்கு. எதிர்த்தாப்பில் வந்து டிக்கெட் புக் பண்ணவங்களும் இருக்காங்க. எங்கள் அதே மாதிரி எங்கள் ஹோட்டல் தமிழ்நாடு எங்கெல்லாம் இருக்கும், இப்போ திருச்சி, மதுரை, கன்னியாகுமரி, ராமேஸ்வரம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் புக் பண்ணிக்கலாம். அது இதர ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா பாம்பே, டெல்லி, கல்கட்டா, ஜெய்ப்பூர், அகமதாபாத் இந்த மாதிரி இடத்துல எங்கள் சேல்ஸ் எங்களுடைய கவுண்டில் டூரிஸ்ட் ஆஃபீஸ் இருக்காங்க, சுற்றுலா அலுவலர்கள் இருக்காங்க, அங்கேயே நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். நம்ம வெப்சைட் வந்து தமிழ்நாடு www.tamilnadutourism.org நீங்கள் வந்து இதை பார்க்கலாம். TTDC@VSNL.com மூலமாக நீங்கள் இன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். TTDC ஆன்லைன் மூலமாக நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம்.
1: ஓகே சார், தேங்க்யூ. ரொம்ப நன்றி சார். நீங்க எங்க கூட இப்ப சொன்ன விஷயங்கள் மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறோம்.

0: அலங்காரித்து வழங்குவோர் கீர்த்தனா, வைஷ்ணவி, ஐஸ்வர்யா. தமிழ்நாடு சுற்றுலாத்துறை மாண்புமிகு அமைச்சர் ஸ்ரீமதி கோகுலேந்திரா அவர்கள் நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களுக்காக சில விஷயங்கள் சொல்ல வராங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம்.
1: இந்த டூர்னால வந்து மக்கள் வந்து என்ன பயனடைறாங்க?
2: இந்த டூரை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து பௌர்ணமி அன்னைக்கு இந்த மூணு அம்மனையும் பார்க்கணுங்கிற ஒரு பிரியத்தில் இருக்காங்க. சிலரால் கார் இருக்கும், அவங்களால போக முடியும். சிலரால் பஸ்ஸில் ஏறி போகும் பொழுது ஆர்கனைஸ் பண்ணி ஒவ்வொரு ஊருக்கும் போயிட்டு வரும்போது ரொம்ப சிரமப்படுவாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப குறைந்த கட்டணத்தில் நல்ல வசதியோட பாதுகாப்போடு அவங்கவுங்க போய் அந்த தரிசனங்களை போய் பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக திருவுடையம்மன், வடியுடையம்மன், குடியுடையம்மனை அந்தந்த கரெக்ட் டைமிங்ஸில் போய் காலை தரிசனம், உச்சிகாலம், சாயந்தரம் அது மாதிரி உள்ள படிப்படி உள்ள டைமிங்ஸ் பண்ணி வசதியாக அவங்க போயிட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இங்கே வரணுங்கிறதுக்காக தான் இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கோம்.
1: டூர் போயிட்டு வந்து மக்களோட ரெஸ்பான்ஸ் என்ன?
2: நிறைய இப்போ புக் ஆகிறது. நிறைய பேர் இப்போ இங்கே கூட திருப்பதி டூர் நாங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கோம். காலையில் இங்கே 5:00 கிளம்பி அங்கே போயிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறோம். மத்தியான தரிசனத்துக்கு ஒரு 100 டிக்கெட் வந்து நம்ம வந்து ஸ்பெஷல் டிக்கெட் வாங்கி அவங்க போகிறதுக்கு அலோவ் பண்ணுறோம். அதுக்குள்ளே ஏற்பாடுகள் பண்ணி கொடுத்து மத்தியானம் லஞ்ச் கொடுத்துட்டு நைட் இங்கே கொண்டு வந்து இவங்க பத்மாவதி தாயாரையும் பார்க்க வச்சு எல்லாம் சௌகரியமாக போகிறதுனால பப்ளிக்கில் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு.
1: இந்த டூரோட ஸ்பெஷாலிட்டி என்ன?
2: ஸ்பெஷாலிட்டிங்கிறது வந்து அவங்கவுங்க விருப்பத்துக்கு போகிற டூரை வந்து நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணி அவங்களுக்கு ஃபெசிலிட்டேட்.
1: இப்போ வந்து லோக்கல் பீப்புள் மட்டும்தான் வருவாங்க அப்படின்னு இருக்கா, இல்லை ஃபாரினர்ஸ் எல்லாரும்?
2: யார் வேணாலும் வரலாம். வி ஹவ் மேட் த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். யார் வேணாலும் யார் வந்தாலும் புக்கிங் சென்ட்ரலைஸ்டு புக்கிங் இருக்குங்க, புக் பண்ணிவிட்டு அவங்க போகலாம்.
1: தேங்க்யூ. தேங்க்யூ.
0: உங்கள் பிஸி ஷெடியூலில் டைம் எங்களுக்காக டைம் ஒதுக்கி எங்கள் கூட வந்து இவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி மேம். மக்களுக்காக இப்போ சுற்றுலாத்துறை எவ்வளோ பயனுள்ளதாக இருக்குன்றத ரொம்ப அழகாக எடுத்து சொன்னீங்க. மக்களுக்கு அது நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம்.

0: தயாரித்து வழங்குவோர் கீர்த்தனா, வைஷ்ணவி, ஐஸ்வர்யா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோவில்கள் தான் நம்ம நாட்டோட மிகப்பெரிய பொக்கிஷமே. அப்படிப்பட்ட பொக்கிஷங்களை எப்படி பாதுகாக்கணும்ன்றதையும் பராமரிக்கணும்ன்றத பத்தியும் இப்போ ஒரு சின்ன தொகுப்பு உங்களுக்காக இருக்கு. கீர்த்தனா மயிலாப்பூர்ல இருக்கிற கபாலீஸ்வரர் கோவிலோட எக்ஸிகியூட்டிவ் ஆபிசர் ஸ்ரீமதி காவேரி அவர்கள் கூட இப்போ இருக்காங்க. அவங்க நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்ல போறாங்க. என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம்.
1: ரோல் என்ன? ஒரு கோவில்ல ஈஓட ரோல் வந்து ஜஸ்ட் அப்பியர் ஜாப் மாதிரி. இது டெம்பிளுக்கு வர்ற பக்தர்களுக்கு வேண்டிய வசதிகள் பண்ணி கொடுக்கணும், வேண்டிய வசதி பண்ணி கொடுக்கணும். அண்ட் தென் கோவிலுக்கு வர முக்கியமான கோவிலுக்குன்னு செய்யக்கூடிய விஐபி அந்த மாதிரி பர்சன்ஸ்க்குரிய அகாமடேஷன், அவங்களுடைய கன்வீனியன்ட் தர்ஷன் ஏற்படுத்தி கொடுக்கறது. அது மட்டும் இல்லாம கோயிலுக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எந்தெந்த இடத்துல இருக்கோ அதை எல்லாமே நல்லபடியா ப்ரொடெக்ட் பண்ணிட்டு அந்த டெம்பிள் ப்ராப்பர்ட்டிய இன்கம் ஃபெச் பண்ற மாதிரி நல்ல வழியில அதை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணி வைக்கணும். என்க்ரோச்மெண்ட்ல இருந்து அதை எல்லாமே மீட்டு எடுத்து டெம்பிள்ல வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அந்த காலத்துல பெரிய பெரிய கிங், அப்புறம் குழந்தைகள் வாரிசு இல்லாதவங்க அந்த மாதிரி எல்லாம் ஒரு சேரிட்டபிள் பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராப்பர்ட்டில இருந்து வர்ற இன்கம் வச்சுதான் நம்ம முந்தைய காலத்துல வந்து கோவில் எல்லாம் ரன் பண்ணிருக்கோம். இப்பதான் கோவில்கள்ல உண்டியல் அந்த மாதிரில இருந்து இன்கம் வருது. பழைய இடத்துல வந்து ப்ராப்பர்ட்டி தான் மெயின் ரோலா இருந்திருக்கு. ஈவன் அரசர்கள், குறுநில மன்னர்கள் இவங்க எல்லாம் நிறைய ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து இப்போ நம்ம கபாலி கோயில பொறுத்த வரைக்கும் லக்சர்ச் ரோடு, கிரீன்வேஸ் ரோடு இந்த மாதிரி அடையாறு, நுங்கம்பாக்கம் இந்த இடத்துல எல்லாம் வேல்யூபிள் க்ரோர் ஒர்த் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அதெல்லாமே இப்போ நம்ம ஒன்னொன்னா திருக்கோயில் வசமா கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஆக்கிரமிப்புதாரர்களை வெளியேற்றிட்டு அதுல இருந்து பார்க்கிங் அந்த மாதிரி பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்ணி கல்யாண மண்டபம் அதெல்லாமே கட்டி கோவிலுக்கு வருமானம் வர மாதிரி பண்றோம். அது மட்டும் இல்லாம திருவிழா சமயங்கள்ல பக்தர்களுக்கு அகாமடேட் பண்ற மாதிரி டெய்லி வர பக்தர்களுக்கும் தண்ணீர் வசதி, பீஸ்ஃபுல்லான அவங்களுக்கு உரிய தர்ஷன், அப்புறம் டெம்பிளுடைய கிளன்லினஸ்க்கு அவுட் சோர்சிங்ல ஆளுங்க சர்வீஸ் பர்சன்ஸ் வாலண்டியர்ஸ் வச்சும் பாக்குறோம். அது மட்டும் இல்லாம டெம்பிள்ல இருந்து பேமெண்ட் கொடுத்து ஒர்க்கர்ஸ் வச்சும் நம்ம கிளீன் பண்றோம், இந்த மாதிரியும் பண்றோம். டெம்பிளுடைய ஜுவல்ஸ் மூவபிள் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம், அதையும் நல்ல விதமா ப்ரொடெக்ட் பண்றோம். பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் வந்து இங்க பாதுகாக்கணும். அதே சமயத்துல கோவிலுடைய சாங்கிட்டி பழமை மாறாமையும் கோவிலையும் பழக்க வழக்கங்களையும் பாதுகாக்கும்.
2: ஹிந்து என்வரன்மெண்ட் போர்டு வந்து உங்களை நாமினேட் பண்ணிருக்கு. சோ அந்த வர்க்கையும் கோவிலோட வர்க்கையும் நீங்க எப்படி பேலன்ஸ் பண்றீங்க?
1: ஹிந்து என்வரன்மெண்ட் போர்டு வந்து அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி, அவங்கதான் அவங்கதான் எங்களுக்கு என்னென்ன ஒர்க்குன்னு அலாட் பண்ணி கொடுக்குறாங்க. ஆஸ் எ இஓஸ் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர்ஸ், எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர்ஸ் வந்து வேரியஸ் கேடர்ஸ்ல இருக்காங்க, கிரேட் 1-4. அதுக்கு மேல அசிஸ்டன்ட் கமிஷனர், டெப்டி கமிஷனர், ஜாயிண்ட் கமிஷனர் கேடர்ல இருக்காங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த டெம்பிள் இன்கம், அதை வச்சு அதை பேஸ் பண்ணி கேடர் பிரிக்கிறாங்க. அது ஹையரார்க்கியா அப்பப்ப கவர்மெண்ட் என்னென்ன பாலிசிஸ் பாஸ் பண்றாங்க, இப்போ கோவிலில் ஒரு பச்சைமடம் இருக்கு இத்தனை பராமரிக்கணும், அதுக்கு இந்த மாதிரி தீவனம் வாங்கி கொடுக்கணும், ப்ராப்பர்ட்டிஸை இந்த வழியில சேவ் பண்ணணும், பப்ளிக் டெம்பிள் ப்ராப்பர்ட்டின்னு தெரியற மாதிரி போர்டு வைக்கணும், இந்த மாதிரியான திட்டம் அப்பப்ப கவர்மெண்ட் எங்களுக்கு கம்யூனிகேட் பண்றது எல்லாமே த்ரூ அவர் டிபார்ட்மெண்ட் தான் எங்களுக்கு வருது. அது மட்டும் இல்லாம இட்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட். ஸோ எங்களுடைய டிரான்ஸ்ஃபர் போஸ்டிங், எங்களோட ஒர்க் அலாட்மெண்ட் எல்லாமே வந்து டிபார்ட்மெண்ட் டிபெண்ட் பண்ணி தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வரோம். அந்த வகையில் நாங்கள் வியர் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்.
2: மக்கள் வந்து கோவில வந்து எப்படி பாக்குறாங்க?
1: மக்கள் கோவில வந்து கேட்டதெல்லாம் கொடுக்குற தெய்வம் இருக்கிற இடமா பாக்குறாங்க. அதே சமயம் வந்து இப்போ முந்தைய காலம் மாதிரி இல்லாம இப்போ ரீசெண்டா என்ன வேணாலும் கோவில்ல வந்து ஒரு நல்ல நாள், ஒரு வெள்ளிக்கிழமை ஆடிப்பெருக்கு அந்த மாதிரி சமயத்துல வந்து கோவில்ல வந்துட்டு போனாலே நமக்கு எல்லா வரமும் கிடைச்சிட்ட மாதிரி மக்கள் நம்புறாங்க. அதே சமயம் அவங்களுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்குன்றத எல்லாரும் மறந்துடுறாங்க. கோயிலோட கிளன்லினஸ் பாதுகாக்கிறதுக்கும் கோயிலுடைய சைலன்ஸ், அதோடைய புனிதத்தன்மை பாதுகாக்கிற மாதிரி நடந்துக்கிற கடமையும் மக்கள் எடுத்துக்கணும். அது அவ்வளவா மக்களுக்கு அவேர்னஸ் இல்லை. அது கொஞ்சம் கொண்டு வர மாதிரி நாங்க அங்கங்க போர்ட்ஸ் எல்லாம் வச்சு அவங்களை மோட்டிவேட் பண்றோம்.
2: என்சிசி என்எஸ்எஸ் அது மாதிரி வாலண்டியர்ஸ் எல்லாம் நீங்க எப்படி மேனேஜ் பண்றீங்க?
1: என்சிசி என்எஸ்எஸ் தவிர எல்லா ஏஜ் குரூப் பீப்புளும் இது என்சிசி என்எஸ்எஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்கனைசேஷன். அவங்களும் ஒரு பீரியாடிக்கலா குளம் கிளீன் பண்றது, அவங்களா பை இன்ட்ரெஸ்ட்ல வர்றவங்கள கோவில் கிளென்லினஸ் அந்த கல்வெட்டு அது மாதிரி அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு கேம்ப் மாதிரி வந்துட்டு கோவில பத்தின டீடைல்ஸ், நிறைய பேர் அவங்களுடைய ஸ்டடிஸ்க்கும் கோவில பத்தின பழமை, அதோடைய இப்ப என்ன ரோல் பப்ளிக் பண்ணுது அந்த மாதிரி ஸ்டடிஸ் எல்லாத்துலயும் பாத்துக்கிறாங்க. பிசிக்கலாவும் நமக்கு கிளீனா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. என்எஸ்எஸ் என்சிசி மாதிரி மற்ற வாலண்டியர்ஸும் இவங்க வர்றதுக்கு என்சிசி என்எஸ்எஸ் ஒரு நல்ல ரோல் மாடலா இருந்து கோவிலுக்கு ஹெல்ப் பண்றாங்க. என்ன பொறுத்த
2: இந்த கோவிலோட ஸ்பெஷாலிட்டி என்ன?
1: இந்த கோவில் வந்து நம்ம இந்த ஹிஸ்டரியில அப்ப சொல்ற மாதிரி இந்த நாலு முக்கியமான சிஷியர்கள், அதாவது சிவபிரானிடம் நேரடியா பேசினவங்க, அப்பர் சுந்தரர், திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர்னு சொல்லுவோம். அதுல திருஞான சம்பந்தருக்கு சிவபெருமான் நேரடியாக இந்த கோயில காட்சி கொடுத்து பூம்பாவைன்னு ஒரு பெண்ணை வந்து உயிர் போய் அவங்களுடைய சாம்பலையும் எலும்பையும் ஒரு பாத்திரத்துல அவங்களுடைய பேரண்ட்ஸ் சிவனேசு செட்டியார்னு பத்திரமா வச்சிருக்காங்க. இவர் திருஞான சம்பந்தர் வந்து ஒரு ஒரு கோவிலா விசிட் பண்ணி வரும்போது மயிலாப்பூர் கோவிலுக்கும் அந்த சிவபெருமான தரிசனம் பண்ண வர்றாரு. அப்ப அந்த பொண்ணு வந்து பாம்பு தீண்டி இறந்துடுறாங்க. அவங்களுடைய சாம்பலையும் எலும்பையும் பத்திரமா பாதுகாத்து அவர்கிட்ட ஒப்படைச்சு இந்த மாதிரி நீங்க வந்து அவங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும்னு சொல்லியிருக்கோம், ஆனா அதுக்குள்ள இவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லி அவங்களுடைய கவலையை அவங்ககிட்ட எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. அவர் அதுக்காக தனக்காக இருந்த ஒரு பெண் வந்து இறந்துட்டதுக்காக சிவபெருமான்கிட்ட வேண்டி சில பதிகம் பாடுறாரு. மட்டிட்ட புண்ணியம் காணல்னு சொல்லிட்டு நிறைய பதிகம், அதை கேட்டு சிவபெருமான் மகிழ்ச்சி அடைஞ்சு 10வது பதிகம் பாடும்போது அந்த பெண்ணும் உயிரோட வந்துடுறாங்க. அதாவது ஒரு 10 வயதுல இறந்துடுறாங்க, 5 வருஷம் கழிச்சு இவர் வராரு. 15 வயசுல எப்படி ஒரு பெண் இருப்பாங்களோ அது போல உயிரோட மீண்டு வந்தது நிஜமாவே நடந்த கதை. சிவபெருமானும் உங்களுக்கு ரிஷபாரூடரா காட்சி தராரு. அதனால இங்க இந்த ஸ்தலம் வந்து நோய் தீர்க்கிற ஸ்தலமா எல்லாராலையும் நம்பப்படுது. நிறைய பேருக்கு வந்து நோயும் குணமடைஞ்சிருக்கு.
2: ஃபெஸ்டிவல் டைம்ல ஏதாவது ஸ்பெஷலா ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது நடக்குமா?
1: ஸ்பெஷியல் டைம்ல நம்ம கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிற மாதிரி தமிழருடைய கலைகள், பரதநாட்டியம், இதெல்லாம் நம்ம அந்த விடையாற்றி உற்சவம்னு உற்சவம் முடிஞ்ச ஒரு லாஸ்ட் 10 நாள்ல பரதம், அப்புறம் அந்த கரகாட்டம், வில்லுப்பாட்டு, வாய்ப்பாட்டு, இதெல்லாமே 10 நாள் ப்ரோக்ராமா கோயில்ல நடக்குது. அதுலயும் முக்கியமானவங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஆரம்ப கட்டத்துல இருக்கவங்க, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து நம்ம கலை வளர்றதுக்கு கோவில் உதவி நல்ல காரியங்கள் செஞ்சு கொடுத்தவங்க. கோவிலுடைய நடவடிக்கைகள்ல பல வருஷமா பரம்பரையா ஈடுபட்டவங்க, அப்புறம் கோவிலுக்கு நல்லபடியா ஸ்பெண்ட் பண்ற நன்கொடையாளர்கள், அதுல நேர்மையா இருக்கவங்க, திருக்கோவிலுக்கு எப்பயும் சப்போர்ட் பண்றவங்க, அந்த மாதிரி நல்ல நபர்களை பார்த்து நாமினேட் பண்ணுங்க. அனிமல்ஸ் ஸ்பெசிஃபிக்கா பசுமாடு, காளி மாடு, நம்ம பசுமடத்துல கோவிலுக்குள்ள இருக்கிறதுல பண்றோம். அதுல இருந்து வர்ற பாலை வச்சுதான் நம்ம தினமும் கோவில்ல அபிஷேகம் பண்றோம். ஸோ அதுக்குரிய தீவனங்கள் வந்து எங்களுடைய ஆணையர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு குறிப்பிட்ட அளவு அதுக்கு தேவையான நல்ல பால் கறக்கிற மாதிரி தீவனம் கொடுக்குறோம். நல்ல அக்கமடேஷன் சுத்தமா பண்றோம். சுத்தமா இருக்கிற மாதிரி அப்பப்ப அவருடைய வேஸ்டேஜ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கால்நடை மருத்துவரையும் வச்சு நல்லபடியா எந்த நோயும் வராம பாத்துக்கணும்.
2: அன்னதானம் எல்லாம் நீங்க பண்ணுவீங்களா?
1: அன்னதானம் வந்து இப்போ நம்ம தமிழகம் தெல்வரால 2002 நம்ம கபாலீஸ்வரர் கோவில்ல தொடங்கி வைக்கப்பட்டது. அப்ப ஒரு நாளைக்கு வந்து 100 நபர்கள் சாப்பிடுற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இப்ப 150 நபர்கள் சாப்பிடுறாங்க. அவங்களுக்கு எல்லாமே டோனார் வந்து 2000 ரூபாய் கட்டுறாங்க ஒரு நாளைக்கு. அதுல இருந்து காய்கறிகள், இலை, குழம்பு, அப்பளம், இந்த மாதிரியான சாப்பாடு பரிமாறம் வராரு. ஒரு குழம்பு, ரசம், மோர், அப்பளம், பொரியல், ஊறுகாய், இதெல்லாம் வச்சு பரிமாறும். வெள்ளிக்கிழமை முக்கியமான நல்ல வடை பாயசத்தோட பரிமாற்றம். சுதந்திர தினம் அந்த மாதிரி முக்கியமான நாள்ல 300 பேர் 500 பேர் அப்படின்ற மாதிரி அன்னதானம் கொடுக்குறோம். அன்னதானம் வர்றவங்களை என்கரேஜ் பண்ற மாதிரி அந்த அன்னதானம் டொனேஷன் கொடுக்குறவங்களுக்கு வருமான வரி விலக்கு கொடுத்து என்கரேஜ்.
2: இப்போ வந்து ஒரு புதுசா ஒரு லா வந்திருக்கு, செல்போன்ஸ் வந்து கோயில்ல யூஸ் பண்ண கூடாதுன்னு, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
1: நிஜமாவே இது பப்ளிக் டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஸோ அதுக்கு செல் ஜாமர் வைக்கிறது பத்தி எங்களுடைய துறை ரீதியா பரிசீலனை பண்றாங்க. அது வந்ததையும் அது சீக்கிரமா இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறோம். அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் இப்போ உள்ள கோவில்கள் எல்லாமே 2000-3000 வருடத்துக்கு முன்னாடி உள்ளது. அதுல இருக்கிற பழமை மாறாம இப்போ நம்ம ஜென்ரேஷன் வந்து அதுல இருந்து ஒரு 10-20 ஜென்ரேஷன் மாதிரி மாறி வந்துட்டோம். நம்ம இருந்தாலும் அப்ப ராஜாக்கள் கட்டின கோவில அதே பழமை மாறாம பார்த்து ரசிக்கவும் அனுபவிக்கவும் முடியுது. கோவில்கள் வந்து மன அமைதியை தர்ற இடமாவும், வேண்டுதல் நமக்கு என்ன குறை இருந்தாலும் அதை நிறைவேற்றி தர்ற ஸ்தலமாகவும், நம்மளுடைய கலாச்சாரத்தை இன்றும் பறைசாற்றி கொண்டிருக்கிற நிறுவனம் மாதிரியும் செயல்படுது. அதை கட்டி காக்கிற பொறுப்பு மக்களாகிய நம்ம எல்லாருக்கும் இருக்கு, எல்லா வயதினருக்கும் இருக்கு. அதனால நம்ம அதுல வந்து கிறுக்கல் பண்றதோ, எண்ணெய் தடவுறது, எச்சில் துப்புறது அந்த மாதிரியெல்லாம் இல்லாம அந்த கோவிலை சுத்தமாக மெயின்டைன் பண்றதுக்கு வர ஒவ்வொரு பொதுமக்களும் பக்தர்களும் உதவி செய்யணும். அதுக்கு அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து கோவில்ல இருந்து அரசும் ஏற்படுத்தணும். கோவிலுக்கு வர ஒரு ஒரு தனிநபருடைய கடமையா இதை நினைச்சு கோவில்ல எண்ணெய் தடவாமையும்

0: வேஸ்ட் வந்து போடாம கோவிலுக்கு என்னென்ன ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருக்கோ அதை ஒழுங்கா அட்ஹியர் பண்ணி நமக்கு பின்னாடி வர்ற ஜென்ரேஷனுக்கும் இந்த கோவில நல்லபடியா நம்ம நம்மளுடைய கலாச்சாரத்தினுடைய சின்னமாக பின்னாடி வர்றவங்களுக்கு நிறுவிட்டு போகணும் அப்படின்றது.
1: ரொம்ப நன்றி மேம். அவங்க நமக்கு கோவில பராமரிக்கிறத பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன விஷயங்களை எல்லாம் நம்ம கடைபிடிச்சு நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கும் கோவில்களை அதே பொக்கிஷமா ஒப்படைப்போம் அப்படின்னு நம்புவோம்.

0: சமாரித்து வழங்குவோர் கீர்த்தனா, வைஷ்ணவி, ஐஸ்வர்யா. நம்ம நாட்டோட பாரம்பரியமே கோவில் தான். கோபுரத்தோட கம்பீரமும் சிலைகளோட நளினமும் கோவிலுக்கு அழக தருது. இப்படி நம்ம நாட்டுக்கு சின்னமா இருக்கிற இந்த கோவில்களை நம்ம தான் பாதுகாக்கணும். அடுத்த தடவை நீங்க கோவிலுக்கு போகும்போது செல்போன் உபயோகிக்கிறதையோ செவத்துல கிறுக்கறதையோ நிறுத்தி மத்தவங்களுக்கும் ஒரு வழிகாட்டியா இருந்தீங்கன்னா அதுவே இந்த நிகழ்ச்சியோட மிகப்பெரிய வெற்றி. நிகழ்ச்சியை தயாரித்து வழங்கியது கீர்த்தனா, வைஷ்ணவி மற்றும் ஐஸ்வர்யா. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியோட சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம்,
2: நமது வானொலி, நமது பெருமை.
3: வீட்டுல ஃபேன், லைட் எல்லாமே ஆன் ஆக விட்டு கேர்லெஸ்ஸா இருக்கீங்களா? தேவையில்லாத நேரத்துல சுவிட்சஸ் ஆஃப் பண்ணுங்க, எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ணுங்க. Produced and brought to you by MOP சமுதாய வானொலி 107.8.

0: என் புருஷன் செத்துட்டாங்க, எனக்கு வாழறதுக்கு ஒரு வழியே தெரியல, நானும் சாகலான்னு இருக்கேன்.
1: நீ எதுக்கு இப்ப கவலைப்படுற? கடவுள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உனக்கும் வந்து நீ நல்லா டெய்லரிங் பண்ணுவல, என்கிட்ட ஒரு டெய்லர் மிஷின் இருக்கு, உன்கிட்ட இல்லைன்னு தெரியும். சோ என்கிட்ட நீ வாங்கிட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண.
2: சில மாதங்களுக்கு பிறகு
0: இல்ல மேடம், இதுக்கு மேல என்ன ஆர்டர்ஸ்லாம் இருக்க முடியாது, ஆல்ரெடி நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு.
1: உன்னோட பிசினஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
0: ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நான் ஒரு புதுசா பொட்டிக் ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு சின்ன டெய்லரா இருந்த என்ன இவ்வளோ பெரிய பொட்டிக் ஆரம்பிச்சு நீங்க ஒரு பெரிய ஊக்கமே கொடுத்துருக்கீங்க எனக்கு. என்னோட சுய முயற்சினாலையும் உங்க ஊக்கத்தினாலையும் நான் இவ்வளோ பெரிய அளவுக்கு வந்திருக்கேன்னா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. வாழவே தெரியாது என்ன இவ்வளோ பெரிய இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க, அது ரொம்ப சந்தோஷம்.
3: Produced and brought to you by MOP Community Radio 107.8.

0: எம் ஓபி சமுதாய வானொலி 107.8 நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம், உங்க இசையமைப்பாளர் தினா பேசுறேன். இன்னைக்கு ஒரு சின்ன கருத்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது சேமிப்பு. சேமிப்பு என்பது வந்து பணத்தை மட்டும் நம்ம சேமிக்கிறது ஒரு முக்கியமான கருத்தா நினைக்கவே கூடாது. பணத்தை சேர்த்து வச்சா நாளைக்கு நம்ம உதவும், நாளைக்கு நமக்கு அந்த பணம் கை கொடுக்கும்ன்றது ஒரு கருத்து இருந்தாலும், இந்த பணம் சேர்க்கறது, பணம் செலவழிக்காம நம்ம எப்படி சேர்க்கறதுன்றது ஒரு யோசிச்சு பார்த்தோம்னா, இப்ப நம்ம ஒரு ரூம்ல இருக்கோம், அந்த ரூம்ல நம்ம யாருமே இல்லை, நம்ம வெளியில போயிட்டோம், ஆனாலும் அந்த ஃபேன் ஓடிட்டு இருக்கோம். ஏன் ஓடிட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க. அது ஒரு சட்டுன்னு நம்ம யோசனை பண்ணி நம்ம இந்த அந்த விட்டு நகரும் பொழுது அந்த சுவிட்ச் ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருந்தா கண்டிப்பா அது ஒரு சேவிங்ஸ். நம்ம கண்டிப்பா ஒரு பணம் அன்னைக்கு நம்ம சேகரித்த ஒரு பணமாக அது அமையும். சோ எந்த ஒரு இடமும், அதாவது சும்மா ஒரு இடத்துல வந்தீங்கன்னா லைட் எரிஞ்சிட்டு இருந்தா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பாத்ரூம் போயிடுவாங்க, லைட்டை போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் பாத்ரூம் போயிட்டு வெளில வந்து லைட் அணைக்காம வெளில வந்துருவாங்க. அது ஒரு மிகப்பெரிய தப்பான ஒரு மேட்டர். எப்போ நம்ம பாத்ரூம்குள்ள போகும்போது சரி, இல்லை ஒரு ரூம்குள்ள என்டர் ஆகும்போது லைட்டை போடுறோம். When we are coming out from that room, உடனே நம்ம அந்த லைட்டை அணைச்சிட்டோம்னா அது ஒரு மிகப்பெரிய சேவிங். இந்த மாதிரி சிறு துளி பெருவெள்ளம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்னதாக சேகரிக்கிறது நாளைக்கு ஒரு பெரிய பணமாக நமக்கு வந்து கிடைக்கும். இது நம்ம லைஃப்பில் ஒரு பெனிஃபிட்டான ஒரு நிகழ்ச்சி. இது என்னுடைய கருத்து. கண்டிப்பாக இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் இசையமைப்பாளர் தினா பேசுகிறேன்.
1: ஓரம்போ ஓரம்போ, ரோட்டில் வண்டி வருது. ஓரம்போ ஓரம்போ, ரோட்டில் வண்டி வருது. ரோட்டில் பார்த்து போகணும், விதிகளை மதிச்சு போகணும். மீறி விதிகளை மீறினா ஆபத்துகள் உங்களை நோக்கிடும். ஓரம்போ ஓரம்போ, ரோட்டில் வண்டி வருது. ஓரம்போ ஓரம்போ, ரோட்டில் வண்டி வருது.
2: சாலை விதிகளை மதிக்க வைக்கும் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் ஓரம் போ.
3: ஆக்சிடென்ட்ஸ்லாம் ரோட்ல நடக்கும் இல்லையா? ஸோ வாட் யூ திங்க் ஆர் த காசஸ் ஃபார் ஆல் திஸ் ஆக்சிடென்ட்?
4: பேசிக்லி ஆக்சிடென்ட்ஸ் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் கேர்லெஸ்னஸ், பிளைண்ட் டிரைவிங் அண்ட் people, you know, there are many, many causes. If I had to tell you, let me tell, mobile phones. Mobile phone has become a nuisance in everyone's life. Yeah, it is really, these days many accidents happen because of mobile phones. Many people cross the road while talking on phone and they don't realize other, they just see one side of the road, yeah, there's no traffic, no car or, you know, any vehicle coming, but they don't see other side. That's how they meet an accident. Or maybe because of them, the person who's driving puts sudden brake and, you know, that might also lead to an accident with, I mean, when there's a sudden brake in the front, other cars might tend to dash the car. Like, that's one cause of accident. Secondly, people don't wear helmet. And, yeah, while driving also they talk. That's also one major, you know, mobile phone drawback. Well, I have met with an accident, like, some few months back. I'll tell you the story how it happened. The auto, it was an auto. Everybody got shocked when I used to say my accident was an auto. It, like, seeing my leg, they think it's a bike accident, but it was an auto accident. Auto was going towards one lane. That person blindly was crossing one lane, and there was another bike coming, speed. And at the bike, he dashed the bike. And the bike felt, you know, urge of escaping from that accident, that thing that because of that automan accident happened, that automan was trying to take a turn and appadi got toppled. And there my leg came underneath the auto and I met for an accident. It was like a serious issue. Like that only one more accident happened because of auto, where one girl, again auto got toppled till 1 kilometer it was going, you know, after getting toppled it got stretched along 1 kilometer and that girl full half of her body got fully injured and she underwent plastic surgery, full half body. It was like being a girl, so much of problems she had to face because of that. And like accidents, and there was another accident in ECR Road. It was like a very bad accident. 3 youngsters were going, 2 guys and 1 girl. And there one truck came and dashed them, and the other car, 2 cars met each other and they dashed. And one car was in such a condition that whoever was inside was for sure to die. But in that only one person died. another person met in a very severe accident. He had undergone, like, you know, he was in ICU for so many days, and they took his brain, this other part of the brain, and put in the stomach for, you know, healing it and all. And finally, that person is all right now after like months of recovery. Another person got paralyzed from, you know, her leg got fully paralyzed, and now right now she's fine, but still see her life is like in such a big, you know, sad thing. And yeah, accidents happen because of many other things. You should never drive fastly night, especially night. Might look, doors might look empty, but there are trucks who, trucks are the maximum you can find in night, and they go at a speed and they don't even bother who's in front and who's at back. They go at their own, it's like as if their road. Night time, it's for the truck. Speed might thrill, but it really kills. So remember that. Wear helmet while driving. Wear seat belt. Though it's in Chennai, there's no rules as like that, but in other cities, there are rules, compulsory rules to wear helmet, you know, belt. You should also wear. Though there's no rule, you make up the rule that you will wear seat belt, because safe is what your life is. That car is of no use if you are not there. So remember that. So, and if you drive properly, people outside who are walking, it will be safe for them also. Your life depends on others, people's life also. So, accidents happen only because of carelessness, and if you are not, you are careful enough. Thank you.
5: என் பேர் திவ்யா, நான் எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜில் படிக்கிறேன்.
3: ஆக்சிடென்ட் வந்து ரோடில் ரொம்ப காமனாக ஹேப்பன் ஆகுது இல்லையா, ஸோ என்ன மாதிரி காசஸ்லாம் வந்து அதில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க?
5: நான் வந்து மெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷ் டிரைவிங், ரொம்ப ஸ்பீடாக ஓட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆக்சிடென்ட் நடக்குது. நம்பர் டூ, செல்ஃபோன் ப்ராப்ளம்ஸ். செல்ஃபோனில் பேசினே இருப்பாங்க, இவன் தான் அவங்க செல்ஃபோன் கையில் எடுத்து பேசுறது இல்லை, ஹெட்ஃபோன்ஸ் போட்டு பேசுவாங்க. ஆனால் ஹெட்ஃபோன்ஸ் போட்டு பேசும்போது வந்து கவனக்குறிப்பு இருக்க மாட்டேங்குது, ஸோ அவங்க வந்து ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. த்ரீ என்ன பாத்தீங்கன்னா, இப்ப வந்து ஒரு காருக்கும் ஒரு முன்ன போற வெஹிக்கிள்க்கும் உங்க வெஹிக்கிள்க்கும் வந்து கம்மியா டிஸ்டன்ஸ் இருக்காது. அப்ப வந்து அவங்க சடன் பிரேக் அடிச்சாலும் நீங்க ரொம்ப கிட்ட இருக்கதால ஸ்கிட் ஆயிட்டு வீந்துடுறீங்க, அதுவும் ஒரு முக்கியமான ப்ராப்ளம். இந்த மூணு காசு தான் நான் வந்து ஆக்சிடென்ட்ஸ் ஆகிறதுக்கு மெயின் காசுன்னு நினைக்கிறேன்.
3: ஓகே, அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க?
5: எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் நினைக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் ப்ளீஸ் எல்லாருமே கண்டிப்பா ஹெல்மெட் போடுங்க. இது எல்லா இடத்துலயும் போட்டிருக்கு, வேர் ஹெல்மெட், வேர் ஹெல்மெட், வேர் ஹெல்மெட். ஆனா நீங்க சொல்றீங்க இவ்வளவு வெயில்ல ஹெல்மெட் எல்லாம் போட முடியாது, எங்களால ஓட்டவே முடியல. ஆனா நீங்க ஒண்ணு யோசிக்கலாம், இன்கேஸ் நான் சொல்லல கண்டிப்பா ஆக்சிடென்ட் ஆகும், இன்கேஸ் ஆயிடுச்சுன்னா அந்த வெயிலோட இந்த ஹெல்மெட் தான் உங்களுக்கு இப்ப வந்து காப்பாத்தும். சோ நீங்க கண்டிப்பா ஹெல்மெட் போட்டுக்கணும். நீங்க வந்து போன்ல இன்கேஸ் பேசுறீங்கன்னா அதை பிளீஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்கன்னா, கண்டிப்பா எதனா இம்பார்ட்டன்ட் காலா இருந்தா கவனக்கிருப்பு கண்டிப்பா காமி ஆகும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ட்ரிங்க் அண்ட் டிரைவ் நிறைய பேர் பண்றாங்க. மார்னிங் டே டைம்ல பண்றதுனால ஈவினிங் டைம்ல இல்ல நைட் டைம்ல டிரைவ் பண்ணும்போது பண்றாங்க, அது ரொம்ப தப்பு. கண்டிப்பா ட்ரிங்க் அண்ட் டிரைவ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து ரேஷ் டிரைவிங். இப்போ வந்து நீங்க வந்து ஸ்பீடா ஓட்டுறீங்கன்னா காலியா ரோடு ஹைவே இருந்தா ஓகே, பட் நீங்க டிராபிக்ல வந்து அர்ஜென்ட்டா இருக்குன்னு சொல்லி ஸ்பீடா ஓட்டுறீங்க, அது ரொம்ப தப்பு. சப்போஸ் உங்களுக்கு எதனா அர்ஜென்ட்டா இருந்தா நீங்க வந்து சீக்கிரமா கிளம்பிடணும், இல்ல வேற எதனா வழி பார்க்கலாம், அப்படி பண்ணிக்கலாம். இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா ஆட்டோ லேட் ஆச்சு சொல்லி ஆட்டோக்காரன் சீக்கிரமா சீக்கிரமா போவேன்னு சொல்லுவான், அந்த ஆட்டோக்காரரும் நீங்க கஸ்டமர் சொல்றாங்கன்னு சொல்லி அவ்வளவு ஸ்பீடா ஆட்டோ ஓட்டுறாங்க, பட் அது உங்களுக்கு தான் பாதிப்பு. யாருக்கு எவ்வளவு ஆட்டோல கூட ஆக்சிடென்ட்ஸ் ஆயிருக்கு. சோ உங்களுக்கு லேட் ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா நீங்க தான் வந்து சீக்கிரமா கிளம்பி உங்களை நீங்க தான் ப்ரிவென்ட் பண்ணிக்கணும். அதான் சொல்லுவாங்க, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர்.
3: தேங்க்யூ திவ்யா.
6: தேங்க்யூ. என் பேரு லக்ஷ்மி. இங்கே ஆக்சிடென்ட்ஸ்னு சொன்னீங்க கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரேஷ் டிரைவர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அதுவும் சென்னையில் ஐ ரோட்டில் மெயின் ரோட்டில் அப்படி ரேஷ் ரொம்ப பயங்கரமாக ஓட்டுறாங்க. அதனால நிறைய ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ அதுவும் இல்லாமல் இண்டிகேட்டர் போடுறதே கிடையாதுங்க, அவங்க லெஃப்ட்டில் போகிறாங்கன்னா ரைட் இண்டிகேட்டர் போடுறாங்க, ரைட்டில் போட்டாங்கன்னா லெஃப்டில் போகிறாங்க. இப்போ எப்படி போட்டாங்க ஓட்ட தெரியாதவங்களுக்கு, பாதி பேருலாம் தெரியவே தெரியாது, அவங்களாம் எப்படில போவாங்க, ரொம்ப கஷ்டம். அந்த இந்த டிராஃபிக் பயங்கரம், அது அதனால தான் ஆக்சிடென்ட் ஆகுது. சடன் பிரேக் போடுவோம், பின்னாடி இந்த டொம்முன்னு மோதுவானுங்க, பா பயங்கரங்க. வேற ப்ரிவென்ஷன் என்ன பண்ணிக்கலான்னா, நம்ம ஒழுங்காக ஓடணும், ஸ்லோவாக அந்த ரேஷ் டிரைவர்ஸ் கிட்ட இருக்கும்போது ஸ்லோவாக ஓரமாக கார்னரில் போகிறது நம்மளுக்கு கொஞ்சம் பெட்டர். வேற என்ன எனக்கு தெரியல. தேங்க்யூ.
3: உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க.
7: நான் ஸ்வேதா, எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜில் படிக்கிறேன்.
3: ஓகே, வந்து இப்போ ரோட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப காமனா ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடக்குது இல்லையா, ரொம்ப ஜாஸ்தி டிராபிக் ஜாம் அதனால. ஸோ என்னெல்லாம் வந்து மெயின் காஸ் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆக்சிடென்ட்ஸ்க்கு?
7: ஃபர்ஸ்ட் வந்து பீப்புளோட ஆட்டிடியூட், அதாவது இப்போ இருக்கிறவங்க எல்லாம் வந்து சுத்தமா டிராபிக் ரூல்ஸ் என்னன்னே தெரியறது இல்லை, ஏன்னா லைசன்ஸே அவங்க காசு கொடுத்துதான் இப்பெல்லாம் வாங்குறாங்க மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள். ஸோ வந்து அவங்க டிராபிக் ரூல்ஸ்னா என்னன்னே தெரியாம எப்படி அவங்க வண்டி ஓட்டுறாங்க. ஸோ ஆப்வியஸா நிறைய ஆக்சிடென்ட்ஸ் இதனால தான் வருது. பிளஸ் நெக்ஸ்ட் வந்து ஒரு சோஷியல் கான்சியஸ்னஸே கிடையாது இப்போ இருக்கிற பீப்புள். பீப்புளுக்கு. அண்ட் ஈவன் இஃப் தே ஹாவ் கான்ஷியஸ்னஸ், அது வந்து அவங்க ஃபேமிலிக்கு மட்டும் தான் யூஸ் பண்றாங்க, மித்தவங்களை பத்தி நினைக்கிறது இல்லை. அண்ட் ஸோ இந்த மாதிரி நிறைய ஆக்சிடென்ட்ஸ்க்கு காரணமே ஒரு ஆட்டிடியூட் ப்ராப்ளம் தான் நான் நினைக்கிறேன்.
3: ஓகே, இதெல்லாம் எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க?
7: யா, ஆஃப்கோர்ஸ் சேஞ்ச் இன் ஆட்டிடியூட். அண்ட் இப்போ வந்து ஆர்டிஓ ஆஃபீஸஸ்லாம் முதல்ல பார்க்கணும் உங்களுக்கு நிஜமாலே எலிஜிபிளாக லைசன்ஸ் கொடுக்கன்னு. 16 இயர் ஓல்டுக்கெலாம் சும்மா லைசன்ஸ் கொடுத்து ஓட்ட வைக்கிறாங்க, விச் இஸ் நாட் ஆக்சுவலி கரெக்ட். அண்ட் டூ வீலர் ரொம்ப அவங்களே சென்சார் பண்ணணும், சில பேர் ஓட்டக்கூடாது ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ இப்போ புதுசாக ஆர்டிஓ வந்து இந்த ரிட்டன் டெஸ்ட்டும் வைக்கிறாங்க. ஐ திங்க் தட் இஸ் ஆல்சோ வெரி குட் திங், ஏன்னா அட்லீஸ்ட் அந்த வகையில் தே வில் நோ வாட் தி ஆக்சுவல் டிராஃபிக் ரூல்ஸ் ஆர். அதனால அண்ட் ஹெல்மெட், அஃப்கோர்ஸ் ஹெல்மெட் கண்டிப்பாக போகணும். இப்போ நிறைய பேர் அதான் சொல்லிட்டு இருக்காங்க, பட் யாருமே இது பண்ணுறதில்ல. நம்ம காலேஜில் கூட ஹெல்மெட் வந்து உள்ள வரைக்கும் போடுறாங்க, வாட்ச்மேன் அங்கிள் பார்க்கலன்னா உடனே எடுத்துடுறாங்க. இதெல்லாம் அவங்களாம் நினச்சாதான் மாற்ற முடியும், நம்ம போய் எவ்வளோ தான் நம்மளும் சொல்லிட்டு இருக்கிறது. ப்ளஸ் செல்ஃபோன், எல்லாருக்குமே தெரியும் செல்ஃபோன் தான் மேக்ஸிமம் ஆக்சிடென்ட்ஸ் காஸ் பண்ணுது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. தேங்க்யூ.
3: உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க.
8: நான் மத்தூர் பேசுகிறேன்.
3: ஓகே, நீங்கள் வந்து ரோடில் ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப இப்போ வந்து காமன் ஆகிடுச்சு. ஓகே, எப்போ எங்கே பார்த்தாலும் ஒரு ஆக்சிடென்ட், டிராஃபிக் ஜாம்னால. ஸோ மெயினாக வந்து என்ன காஸ் அப்படின்னு நினைக்கிறீங்க இதுக்கு?
8: மெயினாக வந்து டீனேஜர்ஸோட ரேஷ் டிரைவிங், ஆஸ் இன் லைசன்ஸ் இல்லாமல் வந்து நிறைய பேர் வண்டி ஓட்டுறாங்க, விச் இஸ் டோட்டலி ராங். நம்மளுக்குன்னு ஒரு ஃபீலிங் இருக்கணும், ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு. ஐ மீன், நீங்கள் ஓட்டுறது, நீங்கள் ரேஷாக ஓட்டுறதுனால உங்களுக்கு மட்டும் அது வந்து பாதிப்பாக இல்லை, ரோட்டில் ஓட்டுற மற்றவங்களுக்கும் ரொம்ப பாதிப்பாக இருக்குது. செகண்ட் இஷ்யூ பார்த்தோன்னா வந்து இந்த பஸ்ஸஸ் எல்லாம் வந்து ரொம்ப அவங்களும் ரேஷாக ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஸ் இன் கவர்மெண்ட் பஸ்ஸே எடுத்துக்கிட்டிங்கன்னா, இடிச்சு தள்ளிட்டாலும் அவங்க கவர்மெண்ட் பஸ்ஸுன்ற ஒரு தைரியம் இருக்கனால தே டோன்ட் இவன் ஸ்டே தர், அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. அது தாண்டி பெஸ்ட் திங் வந்து டு யூஸ் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இஸ் பெட்டர் தேன் டு யூஸ் யர் ஓன் டிரான்ஸ்போர்ட். நிறைய ஓன் டிரான்ஸ்போர்ட் வர வர நிறைய ரேஷ் டிரைவிங், நிறைய ஆக்சிடென்ட்ஸ் தான் நடக்குமே தவிர. ஸோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இஸ் ஆல்வேஸ் எ பெட்டர் யூஸ். அண்ட் கண்டிப்பாக பெட்ரோலே அது கம்மி பண்ணும். ப்ரிவென்ட் பண்ணது, ஆஸ் ஐ செட், யூசிங் ஆஃப் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இஸ் எ பெஸ்ட் ப்ரிவென்ஷன். சென்ஸ் அபவுட் அதர்ஸ், நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள பற்றியும் நம்மளுக்கு ஒரு தாட் இருக்கணும். நம்ம ஓட்டினா வந்து ஒழுங்காக ஓட்டணும், அது மற்றவங்களையும் பாதிக்கணும். நெக்ஸ்ட், ஹெல்மெட் போடுறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் டிரைவ் பண்ணும்போது மொபைல் ஃபோன் கண்டிப்பாக பேசவே கூடாது. எவ்வளோ முக்கியமான விஷயமா இருந்தாலும் சைடாக நிறுத்தி நீங்கள் மொபைல் ஃபோன் பேசலாமே தவிர அப்படியே பேசிட்டே போகணும்னு அவசியம் இல்லை. அண்ட் இயர் ஃபோன் போட்டுட்டு பாட்டு கேட்டு ஓட்டுறது வந்து இஸ் அனதர் வெரி பிக் ப்ராப்ளம் தீஸ் டேஸ். அவ்வளோதான்.
3: தேங்க்யூ.
8: தேங்க்யூ.
3: இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க.
9: நான் மனஸ்வினி, எம்ஓபி வைஷ்ணவில் படிக்கிறேன்.
3: இப்போ ரோட்ல பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட்ஸ்லாம் ரொம்ப காமனாக நடக்கிறதுல, எதனால இதெல்லாம் நடக்கிறது நினைக்கிறீங்க?
9: கேர்லெஸ்னஸ் ஆஃப் த டிரைவர்ஸ், ஓட்டுறவங்களுக்கு வந்து ரொம்ப அலட்சியம், தே நாட் பாதர்ட் அபவுட் லைஃப். சரி, ஸ்பீடாக ஓட்டலாம், அது ஒரு த்ரில் மாதிரி அவங்களுக்கு. தே டோன்ட் வேல்யூ எவ்வளோ ஸ்லோவாக போனால் தே ஹாவ் அ ஃபேமிலி வெயிட்டிங் ஃபார் தேம், தே ஹவ் பீப்புள் வெயிட்டிங் ஃபார் தேம், அதெல்லாம் அவங்களுக்கு கண்டுக்கிறது இல்லை. சும்மா எல்லாரும் பார்க்கணுமே, நான் ஃபாஸ்ட்டாக போகணுமேனு பாதி பேர் ஓட்டுவாங்க அவ்வளோ ஃபாஸ்ட்டாக. அண்ட் ஹெல்மெட்லாம் போடாமே ஓட்டுவாங்க. நான் நிறைய கேசஸ் நானே பார்த்துருக்கேன், வேற பைக் ஓட்டுவாங்க ஹெல்மெட் போடாமல் அப்படியே கிரஷ் அண்டர் அ பஸ். ஸோ இதெல்லாம் ரொம்ப வயலண்ட், தேவையில்லாத விஷயங்கள் விச் ஒன் கேன் அவாய்ட். ஹெல்மெட்டோ போட்டு அண்ட் சேஃப்டியாக நல்லா ஸ்லோவாக ஓட்டி, யூ ஹவ் டு திங்க் ஆஃப். அந்த டைமில் ஒரு செல்ஃபோன் கால் வச்சு டிஸ்ட்ராக்ஷன்லாம் ஆச்சுன்னா யூ ஷுட் அவாய்ட் தட் கால். அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, யூ கேன் டாக் டு தட் பர்சன் லேட்டர். ஸோ செல்ஃபோன்லாம் அவாய்ட் பண்ணணும் அண்ட் ஹெல்மெட் போட்டு. ஸோ இதான் ஐ திங்க் திஸ் இஸ் ஒன்லி இம்பார்ட்டன்ட் ஃபார். தேங்க்ஸ். உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க.
10: ஹலோ, ஐ எம் தீக்ஷிதா, ஐம் ஸ்டடிங் இன் எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜ்.
3: Okay, what do you think are the causes for major road accident?
10: The causes for major road accident is again attitude problem.

0: think they know everything and they drive, and few people think they own the road and they walk in the middle of the road and then scold the person who is driving. The person who is driving would be driving properly, but then the person who is walking would think they own the road and keep walking. I think again, the person who is walking on the road, they should know that they have a pathway created for them, pavement created for them, and also zebra crossing. So all that is very important. And person who is driving, again, he should be very careful when driving, because he has the responsibility of taking a particular bunch of people, if he is traveling in a car, to another place safely. Or if he is traveling in a bike, he must realize there's a family waiting for him. If not a family, there's someone waiting for him to come back home very safely. If that person is in another place and the family is in another place, when you hear a news of an accident of your child from other place, it's really heartbreaking. I have seen a family friend of mine, you should not drive when you're in tension. Because this family friend of mine, he drove when he was in tension. Instead of the accelerator, instead of the brake, he pressed the accelerator and he put himself to death, though wearing a helmet. So again, helmet, you should wear helmet, but wear it in such a way that it doesn't just fall down when driving.
1: Okay, thank you.
0: Thank you.
2: ஆக்சிடென்ட்ஸ் எதுனால ஆகுதுன்னா, நம்ம இந்த ஃபாஸ்ட் பேஸ் லைஃப்பில் வந்து எங்கேயாவது ஜல்தியாக போனோம். ஃபீ லாட் ஆஃப் பீப்புள் வந்து ரொம்ப லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறேன். எஸ்பெஷலி நான் ரொம்ப லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுவேன். அண்ட் ஐ ஹோப் ஐ ப்ரே என்னோட டிரைவர் இல்லைன்னா ஆட்டோ டிரைவர் வந்து ஜல்தி ஜல்தி ஜல்தி பண்ணுவோன்ட்டு. நானே வந்து ஸ்கூட்டர் டிரைவ் பண்ணேன்னா ஐ சம்டைம்ஸ் டிரைவ் இட் வெரி ஃபாஸ்ட். தேட்ஸ் ஆக்சுவலி அ பிக் ப்ராப்ளம். நம்ம எங்கேயாவது போகணுன்னா, எஸ்பெஷலி ஸ்கூட்டர் இல்லைனா கார் எங்கேயாவது போகணுன்னா, ஃபீ ஆர் டிரைவிங் அட்லீஸ்ட் ஸ்டார்ட் அன் ஹவர் ஹாஃப் அன் ஹவர் ஏர்லி, ஸோ தட் யூ நோ யூ கேன் ஸ்பெண்ட் that whatever driving time you have, that is spent in a very good time, so that you don't come up with any accident. Edana problem analo in the middle, you can actually cope up with it. So start. And lot of thing is that people don't tend to see their surroundings, especially motorbikes kaara vandu vandu oru chinna sandu irukum adla vandu or cycle or manushinu walk panna mudiyadhu adla poonduvaanga ellarum. So adu periya nuisance adu, especially for people who are in autos and cars. It's a very big nuisance. சடனா அந்த வந்து டிரைவர் வந்து ஜர்க் பிரேக் போட்டுவிடுவாங்க, நம்ம ஜர்க் ஆயிடும். அந்த ஜர்க் எவ்ரி ஒன் மை திங்க் இஸ் ஜஸ்ட் காமன். எங்கே ரோட்ல போகும்போது பம்ப் பண்ணும்போது ஜர்க் ஆகும். பட் த ப்ராப்ளம் இஸ் யார் உட்காந்துருக்காங்களோ, தே லிட்டலி கெட் ஃப்ளங் ஃபார்வர்ட். ஸோ மோர் தென் ஹூ இஸ் டிரைவிங், த பர்சன் ஹூ சிட்டிங் பேக் இஸ் கெட்டிங் மோர் அஃபெக்டட். அண்ட் ஜர்க்ஸ் ஆர் நாட் எவ்ரி டைம் குட், பிகாஸ் இஃப் யூ ஹிட் யுவர் செல்ஃப் அகேன் சம்திங் கேன் ஈவன் பிரேக் யூர் நோஸ். மோஸ்ட் ஆஃப் தி ஆக்சிடென்ட்ஸ் ஹேப்பன் ஜஸ்ட் பிகாஸ் பீப்பிள் அண்ட் தே ஹாவ் டைம் கன்ஸ்டென்ட் அண்ட் தே ஒன்ட் ரீச் சம்வேர் வெரி ஃபாஸ்ட் அண்ட் தே டோன்ட் டென் டு லுக் அரவுண்ட் தி சரௌண்டிங்ஸ் வித்வுட் நோயிங். யூனோ அவங்க வந்து எதுவுமே பார்க்காம யோசிக்காம வந்து ஜல்தி போயிடுவாங்க அவங்க. ஸோ தட்ஸ் த பிக்கஸ்ட் காஸ் I think for accidents. Thank you.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
4: நமது சமுதாயம்,
3: நமது வானொலி,
4: நமது பெருமை.
5: என்னங்க இது, நேத்து நீங்க கொடுத்த மருந்து வந்து என் குழந்தைக்கு ஜுரம் அதிகமாயிட்டே போகுது, குறையவே இல்ல.
6: நீங்க
5: சொல்றதும் உண்மைதாங்க.
6: இப்போ இந்த மருந்து பாருங்க, கஸ்டமர் பீவேருங்க, நம்ம தான் பார்த்து வாங்கணும், நம்ம கேர்ஃபுல்லா இருக்க வேணாமா?
5: நீங்க சொல்றது உண்மைங்க, எல்லாம் என்ன மாதிரி இருந்துராதீங்க,
7: நுகர்வோர் கவனிக்க.
6: முக்கியமா மருந்துலயும் சாப்பாட்டு பொருளையும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்.
7: நம்ம தான் அதை கவனமா எக்ஸ்பைரி டேட் பார்த்து வாங்கணும்.
8: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: The following conversation takes place between a transgender and a citizen of the general public who attempts to help them.
1: Excuse me? யார் நீங்க? ஏன் இப்படி ரோட்ல உட்கார்ந்து அழுவீங்க? உங்க வீடு எங்க?
2: எனக்கு வீடு இல்லை. என் அம்மா அப்பா என்னை வந்து வீட்டுல இருந்து வெளியில போஸ்ட் சொன்னாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் ஒரு திருநங்கை.
1: வருத்தப்படாதீங்க, நான் ஒரு போன் நம்பர் தரேன். இது சஹாய் ஹெல்ப் லைன். 1800-200-0113. இது திருநங்கைகளுக்காக ஒரு ஹெல்ப் லைன். நான் திரும்பி ரிப்பீட் பண்றேன். 1800-200-0113.
2: This public service announcement is brought to you by MOP Community Radio 107.8.
3: நான் உங்களோட சங்கீதா பேசுறேன். எங்கே பிராமணன் சீரியல்ல பிரியா கேரக்டர் பண்ணேன். உங்ககிட்ட இந்த நிகழ்ச்சி மூலமா பேசுறதுல ரொம்ப சந்தோஷம். நான் உங்ககிட்ட குடுக்கற ஒரு சின்ன மெசேஜ் என்னன்னா, கிளென்லினஸ், அதாவது நம்ம சமுதாயத்தை நீட்டா வச்சுக்கிறது. இந்தியா வந்து எத்தனையோ விதத்துல நல்லா டெவலப் ஆயிடுச்சு, ஆனா இவ்வளவு டெக்னாலஜி நம்ம கிட்ட இருந்தோம், என்ன இருந்தோம், நம்மளோட நாட்டை வந்து US அந்த மாதிரி டெவலப்டு கண்ட்ரீஸ் அளவுக்கு இந்த கிளென்லினஸ் மட்டும் நம்மளால வர வைக்கவே முடியல. இந்த கிளென்லினஸ் கவர்மெண்ட் மட்டும் தான் முன்ன நின்று பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்ப கூட பீச் கிளீன் பண்றதுக்கு நிறைய லாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. ஆனாலும் அதுக்கப்புறமும் நீங்க பீச்சுக்கு போய் பாத்தீங்கன்னா, நம்ம திருப்பியும் ஐஸ்கிரீம் எல்லாம் திருப்பியும் அந்த கவர்ஸ் எல்லாம் அங்கதான் போட்டுட்டு வரோம். ஏன் அந்த கவர்மெண்ட் எடுக்கிற ஸ்டெப்ங்கிறது நம்ம எல்லாருமே சேர்ந்தாதான் நம்மளோட கண்ட்ரின்னு நினைச்சிட்டு, நம்ம வீடுன்னு நினைச்சா நம்ம எப்படி கிளீனா வச்சுப்போமோ அதே மாதிரி எல்லாரும் ஒரு சின்ன விதத்துல நம்ம வீடு நல்லா இருக்கா, நம்ம தெருவும் நல்லா இருக்கணும், அந்த அளவுக்கு யோசிச்சா கூட போறோம். நம்ம நாடு வந்து வெளிநாட்டுல இருந்து எல்லாரும் வந்து பார்க்கும் போது செய்யும் போது ரொம்ப அழகான ஒரு சென்னையா மாறிடும். இதே வந்து எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம இந்தியா இட்செல்ஃப் will be a beautiful place. ஏன்னா பேசிக்கலி நம்ம இந்தியா பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான மலை பிரதேசங்கள், மரங்கள், இதெல்லாம் நிறைஞ்ச ஒரு கண்ட்ரி. சோ இன்னைக்குல இருந்து இத கொஞ்சம் சீரியஸா எடுத்துட்டு நம்ம வந்து நம்மள தவிர நம்ம நாட்டுக்காகவும் ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சு நம்ம நம்ம ஊரை ரொம்ப அழகா நீட்டா வச்சுப்போம். தேங்க்யூ. இங்க கேட்டுக்கொண்டு இருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. கண்டினியூஸா கேட்டுட்டே இருங்க. என்ஜாய். ஹேவ் அ நைஸ் டே.
4: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பொதுவா ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்றதாங்க அதோட பொருள். நீங்க எல்லாருமே வந்து நோய் இல்லாம சிறப்போடு வாழணும் அப்படின்றதுக்காக எங்க MOP சமுதாய வானொலி நிகழ்ச்சி வழங்கும் உடலை நலம நிகழ்ச்சியை கேளுங்க.
5: கனெக்ட் ஃப்ரம் தி பீப்பிள் பை தி பீப்பிள் அண்ட் டு தி பீப்பிள். It's MOP 107.8. It's enriching.

0: You are listening to MOP Community Radio 107.8.
1: Our society,
2: our radio,
1: our pride.
3: ஹலோ
4: ஹலோ,
3: இது கார்த்திகோட அம்மாவா?
4: ஆமா மேடம், யார் பேசுறது?
3: கார்த்திக் ஸ்கூல்ல இருந்து பிரின்சிபல் பேசிட்டு இருக்கேன்.
4: சொல்லுங்க மேடம்.
3: இல்ல, உங்க பையன் பத்தி கொஞ்சம் பேசணும் உங்ககிட்ட.
4: ஷூர் மேடம், என்ன விஷயம்?
3: நாளைக்கு ஸ்கூல் வர முடியுமா, ஒரு 10-11 மணிக்கு?
4: ஓகே மேடம், நான் ஷூரா வந்துடுறேன்.
3: சரி, ஓகே.
4: எக்ஸ்கியூஸ் மீ மேம்.
3: எஸ்.
4: நான் தான் கார்த்திகோட அம்மா வந்திருக்கேன்.
3: ஓ ப்ளீஸ், வாங்க வாங்க உட்காருங்க.
5: மே ஐ கம் இன்?
3: 5th வீக் கிளாஸ் டீச்சரை போய் கூட்டிட்டு வாங்க.
5: ஓகே மேம்.
4: மே ஐ கம் இன் மேம்?
3: யா கம் இன். இவங்க தான் கார்த்திகோட அம்மா.
4: வணக்கம் மேடம், நான் தான் கார்த்திகோட கிளாஸ் டீச்சர்.
6: வணக்கம் மேம்.
4: ரீசன்ட் டேஸ்ல கார்த்திக் ரொம்ப டிஸ்டர்ப்டா தெரியறான். ரொம்ப லாஸ்டா இருக்கான், படிப்புல கான்சென்ட்ரேஷன் இல்ல, மார்க்ஸ் ரொம்ப கம்மி ஆயிட்டே இருது. சரி, எங்களோட ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் கிட்ட பேசினா அவனுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்குமேங்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருந்தேன். அவங்க பேசினதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டது, கார்த்திக் அவனோட ஃபாதரை வந்து ரொம்ப மிஸ் பண்றான் அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்க கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா.
6: நானும் கவனிச்சேன் மேம். வீட்லயும் அவன் அப்படிதான் இருக்கான், ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றான். என்கிட்டயும் அவ்வளவு ஒழுங்கா பேசுறது கிடையாது. ஆனா என்ன பண்ண முடியும், என்னால சந்தர்ப்ப சூழ்நிலையால நான் என் கணவனோட பிரிய வேண்டிய நிர்பந்தம். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட்.
7: திருமண வாழ்விலிருந்து கணவன் மனைவி பிரிய முடிவு செய்யும் முன் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒரு நிமிடம் யோசியுங்கள்.
8: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: 17 வயதுக்கு மேல இருக்கிறவங்க, அப்புறம் ஒருத்தர் எடை 50 கிலோக்கு மேல இருக்கிறவங்க 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி ரத்த தானம் பண்ணலாம். 1901 டாக்டர் கார்ல் லான்ஸ்டன்ன்றவர் மேஜர் பிளட் குரூப்ஸை கண்டுபிடிச்சார். அதாவது ஏ, பி, ஏபி, அப்புறம் ஓ.
1: வணக்கம் சென்னை, என் பேர் மேகா, நான் ஒரு பிளேபேக் சிங்கர். லேட்டஸ்டாக ஆதவன் படத்தில் மாசி மாசி என்ற பாட்டு பாடியிருக்கேன். நான் முக்கியமாக எதுக்காக இங்கே பேச வந்திருக்கேன்னா, ஸ்மோக்கிங்கிற விஷயத்தை பற்றி நான் ரொம்ப டீப்பாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா பப்ளிக்கில் நிறைய பேர் அப்படி ஸ்மோக் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யார் ஸ்மோக் பண்ணுறாலோ அவங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப இன்ஜூரியஸ், ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த் பாதிக்கும். அதை தவிர அவங்க கூட இருக்கிறவங்களும் அவங்க ஸ்மோக் பண்ணாதவங்களும் அவங்களையுமே இன்டைரக்டாக பாதிக்கப்படுறது இந்த ஸ்மோக்கிங்கிற ஒரு விட். அது ஒரு நல்ல ஹேபிட்டே கிடையாது. ஸ்மோக்கிங் விட்டு நிறைய என்னெல்லாமோ பண்ணலாம், ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக சாப்பிடலாம். ஸோ ஏதாவது அந்த மாதிரி ஒரு ஸ்மோக் பண்ணணுங்கிற ஒரு டீப் ஃபீலிங் இருக்கும் போது you can resort to other things, you can always switch to mint or something like that, but smoking daiva seidhu vittrunga, unga nalathukagum ellar nalathukagum. Thank you.
2: Masi masi pasi pasi kattu vasi pattu vasi.
1: வணக்கம் சென்னை, நான் பிளேபேக் சிங்கர் மேகா பேசுகிறேன். இந்த பாடல் ஆதவன் படத்தில் வந்திருக்கு, மனோவுடன் பாடிய பாட்டு. திஸ் இஸ் இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.
3: தெரிஞ்ச விஷயம், தெரியாத விஷயம், தெரிஞ்சோம் தெரியாம நமக்கு குழப்புற எத்தனையோ விஷயங்களை நமக்காக தெளிவா சொல்றதுக்காக அடுத்து வர நிகழ்ச்சி தகவல் நேரம்.

0: உதவியிலும் முதன்மையான உதவி முதல் உதவி. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம பேச போறது முதலுதவி, அதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் அண்ட் லைஃப் சேவிங் ஆக்டிவிட்டிஸ் பத்தி தாங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானல் 107.8, நமது சமுதாயம் நமது பெருமை. திஸ் இஸ் யோர் ஃபேவரட் RJ ஹரிணி. முதலுதவி ஓட முக்கியத்துவத்தை உணர்த்த நம்ம கூட மிஸ்டர் தருண் முருகேஷ் இருக்காரு. ஹாய் மிஸ்டர் தருண், வெல்கம் டு MOP CRS.
1: நமஸ்தே அண்ட் வணக்கம்.
0: ஓகே, இன்னைக்கு நம்ம முதலுதவி பத்தி பேச போறோம். அதுக்கு முன்னாடி உங்களோட சின்ன இன்ட்ரோடக்ஷன் நீங்களே சொல்லுங்க ப்ளீஸ்.
1: ஓகே, என்னை பற்றியே சொல்லணுமா? தட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிஃபிகல்ட் திங்ஸ். பரவாயில்ல. ஓகே, நான் முதலுதவி கற்றுக் கொடுக்குறேன். ஒரு 10 வருஷமாக நிறையா ஸ்கூல்ஸ், காலேஜஸ், கார்பரேட்ஸ், இன்ஸ்டியூஷன்ஸ் போய் கற்றுக் கொடுக்குறோம்.
0: ஓகே,
1: ஸோ முதலுதவி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஆம்புலன்ஸஸ் இருக்குது, ஆனால் முதலுதவி பண்ணால் ஒரு உயிரை காப்பாற்றலாம். நிறைய டைம் ரோட்ல ஆகிற ஆக்சிடென்ட், ஃபயர்னால, தீனால, இல்லை தண்ணி கிட்ட பீச்சில், ஸ்விம்மிங் பூலில், அந்த நேரத்தில் ஆம்புலன்ஸ் வர அந்த 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோமோ அது வந்து ஒரு பெரிய மாற்றம், ஒரு சேஞ்ச் உண்டாகலாம், ஒரு உயிரை காப்பாத்துறதுல. ஸோ எல்லாரும் முதலுதவி கத்துக்கணும். சில பேர் சில ஸ்கூல்ல கத்துக்கிறாங்க, நிறைய பேர் லைஃப்ல கம்பெனிஸ்ல கத்து கொடுத்தா கத்து கொடுப்பாங்க, எல்லாம் நிறைய பேர் கத்துக்காமே இருக்காங்க. ஆனா முதலுதவி கத்துக்கினா நாளைக்கு மிச்சவங்களை ஹெல்ப் பண்ணல, நம்மளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நம்ம நம்மளே ஹெல்ப் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான், ஒரு 18,000 பேர் மேலே ட்ரெயின் பண்ணியிருக்கேன், ஒரு 2 உயிரை காப்பாற்றியிருக்கேன் தண்ணியில் மூழ்கி போகும் போது. ஸோ எங்கள் பாஸ் சொல்கிறாரு, ஸோ ஒரு எங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்குது 2020க்குள்ளே, முடியுமான்னு தெரியல, பட் கண்டிப்பாக வி ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் இட். லைஃப் சேவர் இன் எவ்ரி ஹோம். ஒரு ஒரு வீட்லேயும் யார் அட்லீஸ்ட் ஒருத்தராவது முதலுதவி கற்றுக்கணும், அவங்கள ட்ரெயின் பண்ணணும்னு ஒரு ஆசை.
0: ஓகே, கூல். அப்புறம் உங்களுடைய டிகிரிஸ் பத்தி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன். தட் இஸ் தருண் முருகேஷ் ஹஸ் டன் BBA, MSWHR, MPhil, SW, MBA இன் இன்டர்நேஷனல் பிசினஸ், PGD இன் HRIR, EDCHR. அப்பா, சொல்றதுக்கு எனக்கே ரொம்ப மூச்சு முட்டுது. இதெல்லாம் நீங்க எப்படி முடிச்சிங்க? எப்படி உங்களோட டைம் எல்லாம் மேனேஜ் பண்ணி இவ்வளவு டிகிரிஸ் பண்ணீங்க?
1: ஸோ லாயலா, யூஜி லாயலாவில் பண்ண, ஸ்டேட் அவுட் ஆஃப் ஸ்கூல், லேடி ஆண்டாலில் படித்தேன் ஸ்கூல். ஸோ லாயலாவில் படிக்கிற போது NCCல இருந்தேன். அப்புறமா லாயலாக்கு அப்புறமா ஒரு பிரேக் இருந்துச்சு. PG அப்ளை பண்ணேன் லீபா காலேஜில், எனக்கு கிடைக்கல. MSSW, சென்னை சமூக பள்ளி கல்லூரி, இட் ஹேப்பன் பை சாய்ஸ், ஆக்சுவலி பை சான்ஸ், அண்ட் ஐ ஸ்டேட் பேக் தேர் ஃபார் சாய்ஸ். 5 இயர்ஸில் ஒரு 3 டிகிரிஸ் பண்ணேன். எப்பவுமே வந்து ஒரு ஃபுல் டைம் கோர்ஸ் தான் பண்ண முடியும், எனி நம்பர் ஆஃப் பார்ட் டைம் கோர்சஸ் பண்ணலாம். ஸோ அந்த பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி லாயலா காலேஜில் MBA பண்ணேன். சண்டே டைம் பிளான் பண்ணேன், ஃபர்ஸ்ட் எய்ட் ஒர்க் ஷாப்ல இருப்பேன், ஒர்க் ஷாப் முடிச்சுட்டு நேராக போய் எக்ஸாம் எழுதுவேன், கிளாஸ் அட்டன் பண்ணுவேன். இட் வாஸ் ஃபன். ஸோ இது வந்து விசிட்டிங் கார்டில் போடுறதுக்கோ மேரேஜ் இன்வைட்ல போடுறதுக்கோ இல்லை. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ப்ரூவ் அ பாயிண்ட், ஐ எம் அன் ஓகே ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், என்னால் படிக்க முடிஞ்சால் எல்லாருனாலையும் படிக்க முடியும். ஸோ இன் சர்ச் ஆஃப் நாலேஜ், பர்சூட் ஆஃப் நாலேஜ் தான். ஆனால் இவ்வளோ படிச்சுட்டு கூட ஐ டோன்ட் ஒர்க் இன் அ பிக் கம்பெனி ஆன் பிக் மனி. ஐ எம் ஹாப்பி பிகாஸ் மைன் இஸ் அ பேஷன் ப்ரொஃபஷன். ஐ எம் ஹாப்பி ஒர்க்கிங். ஒரு NGOல ஒர்க் பண்ணுறேன், நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், நாட் ஃபார் ப்ராஃபிட். ஸோ இட் கிவ்ஸ் மீ அ லாட் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ட்ரைனிங் பண்ணுறது.
0: வாவ், ரொம்பவே நல்லது. ஓகே, பிசினஸ் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டாக உங்களோட பேக்ரவுண்ட் ஆரம்பிச்சிங்க, அதிலிருந்து லைஃப் சேவிங் உங்களோட கரியராக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ட்டு நீங்கள் எப்படி யோசிச்சிங்க?
1: Well, once again, life saving vandu, it happened by chance.
0: Okay.
1: So, Bali, Indonesia, போனபோது அம்மா கூட ஒரு ட்ரிப், அங்கே வந்து ஒருத்தங்க வந்து was pushed into the water, தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுட்டாங்க பர்த்டே அன்னைக்கு ஃபன்னுக்கு. ஷாலோவில் விழுந்துட்டு அப்படியே அவங்க வந்து டீப்புக்கு போயிட்டாங்க.
0: அன்னைக்கு
1: ஒருத்தவங்களை கத்துனாங்க ஹெல்ப் ஹெல்ப்னு, காப்பாத்துக்கணும், உள்ள குறிச்சி அவங்கள காப்பாத்தி, ஷி வாஸ் எ லேடி. அதுக்கப்புறம் வெரி நெக்ஸ்ட் டே ஒருத்தங்க ஒயிட் வாட்டர் ராஃப்டிங்ல விழுந்துட்டாங்க ஒரு பாட்டி. ஸோ இந்த 2 உயிரை காப்பாத்தினேன். இவங்களை காப்பாத்தின பிறகு இங்கே சென்னையில் வந்து சொன்னும் போது ஒரு டாக்டருக்கு, டாக்டர் சதவேல் கைலாசம், அப்புறம் அஸ்வினி சவுந்தரா நர்சிங் ஹோம், அவர் வந்து யூஸ் பார்ட் ஆஃப் திஸ் ஆர்கனைசேஷன் கால் RLSSI, ராஷ்ட்ரிய லைஃப் சேவிங் சொசைட்டி இந்தியா. ஸோ ஹீ செட், ஐ பீங் அ நேச்சுரல் ஸ்விம்மர், சின்ன வயசுலேருந்து அவர் பொண்ணும் என் கூட தான் படித்தாங்க ஸ்கூலில், காஞ்சி கைலாசம் லேடி ஆண்டாலில், சொன்னார் லைஃப் சேவிங் இருக்கு கத்துக்கோ, ஏன்னா நிறைய டைம் ஒருத்தரை காப்பாற்ற போகும் போது நம்மளும் சேர்ந்து முழுகிடலாம்.
0: Okay.
1: So, நீ காப்பாத்திட்ட, யூ ஆர் லக்கி, தே வர் நாட் வெரி you know hard or pushy, unna ulla amiki thallala konja cooperative varanga. Actually most victims are non cooperative. So 2007 end I started the journey. So it's been for last 10 varsham I'm with the organization.
0: Wow. Okay, ipo neenga women life saving center abindradhula onnu neenga vachirukinga. So women ku life saving romba mukkiyam, rombave mukkiyam. So women na neenga focus pannadukana reason enna?
1: Well, my amma, my mother, Mrs. Jayanti Murge, she is the vice president of the All Women's Life Saving Center.
0: Okay.
1: So in the center vandu namba vandu 2 years minadi da launch anadhu. So in the thing is, our priority is to train girls in communities, schools and women in society. This is my boss's dream. Enga boss vandu is a very senior person, Rear Admiral P.D. Sharma, retired from the Indian Navy, Pune-based headquarters. It's his vision. What he says is, if you train a man or a boy, it stops with the individual. Ana adhe nerathile, if you train a girl or a lady, you empower the entire family. So that is why engalukku oru workshop date vandhuchna, adhe date la oru girls school, girls college vandhuchna, anga first priority kuduthu training pannittu adukapram micha eduthukom povom. It's not that we train only women or girls, we train anyone and everyone, but we want to empower more women with safety skills.
0: Wow. Okay, நீங்க இப்போ இவ்ளோ ட்ரெய்னிங் பண்ணிருக்கேன் அப்படினு சொல்றீங்க. உங்களுக்காக இதுக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்தவங்க யாரு?
1: எங்க பாஸ்னே சொல்லலாம், ரியர் அட்மிரல் பி.டி. சர்மா. He was a fighter pilot in the Navy. ஸோ அவர் வந்து லாஸ்ட் 20 இயர்ஸ், RLSSI, ராஷ்டிரிய லைஃப் சேவிங் சொசைட்டி ஆரம்பிச்சு 20 இயர்ஸ் ஆகுது. இன்சிடென்ட்லி 2018 இந்த வருஷம் இஸ் ஆர் 20th ஆனிவர்சரி. அவர் வந்து ஷிம்லா போகும் போது ஒரு பஸ் ஃபுல் ஆஃப் ஸ்கூல் சில்ட்ரன் தண்ணியில் விழுந்துட்டாங்க. அந்த நேரத்தில் தீஸ் கிட்ஸ் வர் ட்ரவுனிங் அண்ட் லாட் ஆஃப் பீப்புள் பிரிட்ஜ்லேருந்து பார்த்து ஒரு ஹெல்ப்லெஸ், ரியலி குடன்ட் டூ மச். அந்த நேரத்தில் ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ஆர்கனைசேஷன் ஆரம்பித்தார். அண்ட் நவ் ஹி மஸ்ட் பி 70-75. இந்த ஏஜில் கூட ஹி இஸ் ஸோ பேஷனட். மிச்ச ஸ்டேட்ஸுக்கு போகிறது, மிச்ச சிட்டி ஆர்கனைசேஷன்ஸ் போகிறது, போலீஸை ட்ரெயின் பண்ணணும், டிஃபென்ஸ் பர்சனலை ட்ரெயின் பண்ணணும், ஸ்கூல் சில்ட்ரனை ட்ரெயின் பண்ணணும், ஸ்விம்மிங் ஸ்கில்ஸ் ட்ரெயின் பண்ணணும். ஏன்னா எங்கே ஆர்கனைசேஷனோட ஃபோக்கஸ் வந்து வாட்டர் சேஃப்டி. ரோட்ல அடிபட்டுச்சுன்னா அந்த விக்டம் அங்கேயே இருப்பாங்க, ஆனால் தண்ணியில் வந்து விக்டம் கிடைக்கிறது கஷ்டம். ஸோ எங்கள் ஸ்பெஷாலிட்டி அண்ட் எக்ஸ்பர்டைஸ் பார்த்தீங்கன்னா ட்ரவுனிங் ப்ரிவென்ஷன் அண்ட் வாட்டர் சேஃப்டி. இந்த விழிப்புணர்வு தான் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் போய் கொடுக்கறது. ஸோ மை பாஸ் ரியர் அட்மிரல் பி.டி. சர்மா இஸ் மை ரோல் மாடல் அண்ட் இன்ஸ்பிரேஷன்.
0: கூல். ஓகே, இப்போ நீங்கள் இவ்வளோ ட்ரைனிங்ஸ் பண்ணுறீங்க, ஒரு நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் நீங்களே ரன் பண்ணுறீங்க, அதில் நீங்கள் ட்ரைனிங்ஸும் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு உங்களோட ஃபேமிலி எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க?
1: வெல், அவர் ஆரம்பிச்சாரு, ஐ எம் பார்ட் ஆஃப் இட். ஃபேமிலி சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. இன்னைக்கு கூட நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஓ திஸ் இஸ் ஜஸ்ட் சோஷியல் சர்வீஸ், சோஷியல் ஒர்க், அவனுக்கு வேற எதுவுமே தெரியாது பண்ணுறதுக்கு, பிஸ்னஸ், ஆல் தட். நோ, வி மேக் மணி, வி ஏர்ன் மணி, பட் மணி அண்ட் ப்ராஃபிட் இஸ் நாட் அ மோட்டிவ். வென் யூ டூ சர்வீஸ், மணி வில் கம் ஃபார் பேசிக் சர்வைவல். ஸோ திஸ் இஸ் நாட் அ மீன்ஸ் ஆஃப் பிரெட் அண்ட் பட்டர். அம்மா ஹஸ் பீன் வெரி வெரி சப்போர்ட்டிவ். My mother, she likes what I'm doing and she supports it. It brings us a lot of goodwill. I have a seat in college, I have a guest lecture. So it's nice, I meet people double my age. We have trained IPS officers, police commandos, fishermen, transgenders, students, people from all walks of life. So I get to travel and நிறைய பேர் வந்து envy my job. So if you like this, I think டுடே நிறைய பேர் வந்து என்ன வேலை செய்கிறாங்களோ அந்த அவங்க படிப்புக்கு சம்மந்தமே இல்லை. ஓகேவா? ஸோ இட் ரியலி டசன்ட் மேட்டர். ஸோ பேஷன், ப்ரொஃபஷன், டெய்லி ஏஞ்சிட்டு இன்றைக்கி ஐயோ வேலை போகணுமான்னு அந்த ஃபீலிங் இல்லாமல் சூப்பர், இன்றைக்கும் சீக்கிரம் வேலைக்கு போகணும், என்ஜாய் பண்ணலாம் அந்த ஒரு ஃபீலிங் இருந்தாலே ஐ திங்க் யுவர் லைஃப் வில் பி டிஃப்ரெண்ட்.
0: ஓகே ஓகே, இப்போ நான் கேட்க போகிற கேள்வி உங்களுக்கான கேள்வி, ஒரு லைஃப் சேவருக்கு என்னென்ன அடிப்படையான தேவைகள் இருக்கணும்? அவங்க இதெல்லாம் இல்லை, ஒரு லைஃப் சேவர்னா இதெல்லாம் இருக்கணும் கண்டிப்பா அப்படின்ற ஒரு ஒரு ப்ரோட்டோகால் இருக்கும்ல. சோ என்னவா இருக்கும் அதெல்லாம்?
1: லைஃப் சேவர் நீங்க சொல்ற வார்த்தை வந்து someone who is also a good swimmer who knows water safety. ஃபர்ஸ்ட் எய்டர் சொன்னா someone who knows only basic first aid, ரோட்ல ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ், ரோட் ஆக்சிடென்ட்ஸ், இந்த ட்ராமா மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணலாம். ஆனா தண்ணியில இறங்குறதுக்கு பேசிக் ஸ்விமிங் ஸ்கில்ஸ் தேவை. சம்டைம்ஸ் அதுதான் லைஃப் சேவர்னு சொல்லுவோம். அதே ப்ரொஃபஷனலா எம்ப்ளாய்மெண்டா இருந்தா யூ கால்ட் அ லைஃப் கார்டு. இதுதான் அந்த மூணு வார்த்தை, ஃபர்ஸ்ட் எய்டர், லைஃப் சேவர், லைஃப் கார்டு. ஸோ இதர் ஃபர்ஸ்ட் எய்டர், லைஃப் சேவர், ஆர் லைஃப் கார்டு, யூ நீட் டு பி ட்ரெயின்ட், இன்ஃபார்ம். ஸோ ஒரு பேசிக் ப்ரையர் ட்ரைனிங் இருக்கணும், கரேஜ் இருக்கணும், டெடிக்கேஷன் அண்ட் ஃபோக்கஸ். ஏன்னா ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிற போது வி ஷுடன்ட் கெட் டூ சிம்பத்தட்டிக், வி ஷுடன்ட் கெட் இமோஷனல். யா மீன், நிறைய டைம்ஸ் பார்த்தீங்கன்னா எதுவுமே தேவையில்லை. ஒரு ஆக்சிடென்ட்ல முதலுதவி டப்பா தேவைப்படாது. யூ ஜஸ்ட் நீட் காமன் சென்ஸ் அண்ட் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், பொது அறிவு. அது இருந்தாலே சுற்றி இருக்கிற பொருள் வச்சு கட்டு போடலாம். ஒரு டிஷர்ட், டுப்பட்டா, டவல், லுங்கி கிழிச்சு கட்டு போடலாம். எலும்பு ஒரிஞ்சா ஸ்கேல், நியூஸ் பேப்பர், கம்பு.

0: டெஸ்ட் எடுக்க சொல்றோம். டாக்டர் கிட்ட போயிட்டு பேசிக் மெடிக்கல் பண்ணணும். ஏன்னா நீங்க ஃபிட்டா இருந்தா தான் இன்னொருத்தரை காப்பாற்ற முடியும். யூ ஷுட் பி குட் ஹெல்த் அண்ட் பிசிக்கல் ஃபிட்னஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ் வெல் அஸ் மென்டல் ஃபிட்னஸ். நம்ம எங்க ஃபர்ஸ்ட் எய்ட் கோர்ஸ்ல நாங்க கத்துக் கொடுக்கறது என்ன பண்ணுறதோட என்ன பண்ணக்கூடாது, வாட் நாட் டு டூ. ஆஸ் இந்தியன்ஸ் ஆஸ் தமிழ் பீப்புள் நம்ம ரொம்ப ஹெல்ப்ஃபுல், ஆனா கரெக்டா பண்றோம்னு சொல்லிட்டு ஏதாவது தப்பா பண்ணா இட் வில் பி மோர் காம்ப்ளெக்ஸ். சரிங்களா, அதுக்கு தான் ஸோ வி டெல் எவ்ரி ஒன் யூ ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ். ஸோ அந்த சிச்சுவேஷன் டிமாண்ட் பண்ணுற போது ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிற போது யோசிக்க வேண்டாம், இட்ஸ் ஆல்ரெடி இன் த சப்கான்சியஸ் மைண்ட், டக்கு டக்குன்னு யூ கேன் ரியாக்ட் அண்ட் ஹெல்ப் சேவ் அ லைஃப்.
1: ஓகே, நம்மளோட சொசைட்டியில் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய ப்ரொஃபஷனல் டாக்டர்ஸ் இருக்காங்க, என்ஜினியர்ஸ் இருக்காங்க, டீச்சர்ஸ் இருக்காங்க, ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க. அதே மாதிரி ஒரு லைஃப் சேவர் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றது அவசியம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கு?
0: ரொம்ப ரொம்ப இப்போ பார்த்தீங்கன்னா வி ஆர் ஓவர் பாப்புலேட்டட், பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது அண்ட் ஆக்சிடென்ட்ஸ் ஆல்சோ அதிகமாக ஆகுது. வி யூஸ் அ லாட் ஆஃப் லைஃப்ஸ் டு டியூ டு ரோட் ஆக்சிடென்ட். நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹைவேஸ் அண்ட் ரோட்வேஸ், மினிஸ்டர் ஃபார் ரோட் டிரான்ஸ்போர்ட், வி லூஸ் லைக் 300,000 லைஃப்ஸ் ஐயர். 3 லட்சம் உயிர் வந்து ஒரு வருஷத்தில் ரோட் ஆக்சிடென்ட்னால போகுது. ஏதோ ஒரு ஆக்சிடென்ட், ஆம்புலன்ஸ் கரெக்டாக வர்றதில்ல, ஆம்புலன்ஸ் கால் பண்ணுறதில்ல, முதலுதவி செய்யறதில்ல, இல்லை முதலுதவி தப்பாக செய்கிறாங்க. இதில் வந்து சிலது தண்ணிலையும் பீச்ல, கடல் அண்ட் ஸ்விம்மிங் பூல்ல. இதனால 3 லட்சம் உயிர் பார்த்தீங்கன்னா இது வந்து சிக்கன் குன்யா, HIV, AIDS அதோடலாம் அதிகமானது, மலேரியாலாம். திஸ் இஸ் எ பிக் நம்பர். ஆனால் நம்மளுக்கு என்ன, வி கான் பி லைக் ஓ 3 லட்சம் பேர் செத்துட்டாங்களா, ரோட்ல டிராஃபிக் கம்மியா இருக்கும், சினிமா தேட்டரில் டிக்கெட் ஈஸியாக கிடைக்கும், அந்த மாதிரி இருக்க முடியாது, ரைட்? அந்த 3 லட்சம் பேரோட ஃபேமிலிஸ் யோசிச்சு பாருங்க. நிறைய டைம் இந்த உயிர் போற வயசு பார்த்தீங்கன்னா ஒரு 16 வயசுலேருந்து 35-40 வயசுக்குள்ள தான் இருக்கும். இது வந்து உங்க வயசும் எங்க வயசு நம்ம வயசு ஏஜ் பிராக்கெட்ல இருக்கு. நம்ம தான் படிச்ச பாருக்கு வேலை செஞ்சா சம்பாதிப்போம், சம்பாதிச்சா வரி கட்டுவோம், வரி கட்டினா நாடு வந்து முன்னேறும். தட் இஸ் த இன்கம் டு த கவர்மெண்ட். இப்படிதான் GDP வளரும். சேட்லி ஆர் கண்ட்ரி இஸ் நாட் லுக்கிங் அட் இட் திஸ் வே, ஹோப்ஃபுல்லி தே வில். ஆனால் அதர் டெவலப் நேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா லைக் ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, US, ஃபார் எவ்ரி லைஃப் லாஸ்ட் இட்ஸ் அ பிக் லாஸ் டு த GDP. ஸோ சூன் வி ஷுட் லுக் அட் இட். டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், எவ்ரி ஒன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், பட் அ லைஃப் சேவர் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் இன் எவ்ரி ஹோம். எனி ஒன் கேன் பிகம் அ லைஃப் சேவர், யார் வேணா லைஃப் சேவர் ஆகலாம். ஸோ யூ ஜஸ்ட் நீட் த எஃபர்ட் அண்ட் இனிஷியேட்டிவ். நிறைய டைம் சில பேர் கற்றுக்கணும்னு வராங்க, ஆனால் அவங்க கிட்ட காசு இல்லை, ஸோ அதனால சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ண முடியல. அந்த டைமில் அந்த காசு ஒரு காரணமாக இருக்கக்கூடாது ஒரு நாலேஜ் கற்றுக்கிறதுக்கு. ஸோ காசு வாங்கினாலும் கூட வி ஹெல்ப் தம் கெட் ட்ரெயின்ட் அண்ட் சர்டிஃபைட்.
1: வாவ், ஒரு ஒரு ஆக்சிடென்ட் இல்லை ஒரு இன்சிடென்ட் நடக்குது, அதுக்கு தப்பாக யாராவது ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டாங்கன்னா அதோட கான்சிக்வன்ஸ் எப்படி இருக்கும்?
0: வெல், தப்பாக நீங்கள் பண்ணீங்கன்னா பெருசாக ஒன்றும் இருக்காது. ஸோ நீங்கள் யூல் ஹாவ் டு லிவ் வித் இட் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் யர் லைஃப். நீங்கள் தான் தப்பாக பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் மைண்ட்லேயே ஒரு ரிக்ரெட் இருக்கும். அதுக்கு வந்து ஆக்சிடென்ட் நடக்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம். நிறைய பேர் யார் எங்கள் கிட்டே ட்ரைனிங் வராங்கன்னா ஒரு ஃபஸ்ட் எய்ட் பண்ண முடியாமல் ஒரு விபத்தை வந்து பார்த்துட்டு அந்த ஒரு ஃபீலிங்கில் அப்புறமா வராங்க, அது இட்ஸ் டூ லேட். ஸோ அதுக்கு தான் ஸ்கூல் காலேஜ்லேயே கற்றுக் கொடுத்துட்டா இன் ஏர்லி இயர்ஸ் ஆஃப் லைஃப், சின்ன வயசில் இருக்கிற போது வி லேர்ன் ஈஸிலி, இன்ட்ரெஸ்டோடு லேர்ன். ஆஸ் வி பிகம் அடல்ட்ஸ் அண்ட் க்ரோ ஓல்டர் வி வில் not give too much importance because we get busy with other things in life. But it's very very important. Like you said, இதெல்லாம் பயப்படவே வேண்டாம். தேர் இஸ் சம்திங் கால் த குட் சமாரிட்டன் ரூல். ஆஸ் பர் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா செக்ஷன் 205, யா ஐ திங்க் தி இயர் இஸ் 1995 ஆர் 2005. ஸோ யார் வேணால் ஒருத்தவங்க ரோடில் அடிபட்டவங்கள போய் ஹெல்ப் பண்ணலாம். சப்போஸ் அதை மீறி அவங்க உயிர் போயிடுச்சுன்னா கூட நம்ம வந்து போலீஸ் வந்து கோர்ட்டுக்கு CSR FIR ஃபைல் பண்ணி கூட்டின்னு போக முடியாது. இஃப் யூ நாட் டைரக்ட்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி ஆக்சிடென்ட். யாரோ பைக்கில் காரில் 15-20 நிமிஷத்துக்கு முன்னாடி அடிச்சுட்டு போயிட்டாங்க, எல்லாரும் சுற்றி வேடிக்கை பார்க்குறாங்க, யாருக்குமே என்ன பண்ணணும்னு தெரியல. நம்ம சென்னை டிராஃபிக்கில் ஆம்புலன்ஸ் வந்து ஒரு மினிமம் 10 மினிட்ஸ் ஆகும். இன்டர்நேஷ்னலி நீங்கள் பார்த்தீங்கனாலே டெவலப்ட் கண்ட்ரீஸ்லேயே மினிமம் 10 மினிட்ஸ் ஆகும் ஃபார் அன் ஆம்புலன்ஸ் ஆர் போலீஸ் டு அரைவ் அட் தி சீன். அந்த நேரத்தில் நம்ம சுற்றி வேடிக்கை பார்க்காம நம்ம ஹெல்ப் பண்ணோன்னா ஒரு உயிரை காப்பாற்றலாம். அவங்க தெரியாமலையும் இருக்கலாம், அது யார் வேணால் இருக்கலாம், ஆனால் நீங்கள் அப்படி பண்ணீங்கன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். அதே மாதிரி நாளைக்கு நம்மளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நம்ம பண்ணாதான் மிச்சவங்களும் முன்ன வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இட்ஸ் கர்மா, வாட் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் அரவுண்ட். நீங்கள் பயந்துட்டு கோர்ட்டு கூட்டின்னு போவாங்க, போலீஸ் ஹாரஸ்மெண்ட் அதெல்லாம் இல்லை. அதே நேரத்தில் யூ ஆல்சோ நோ தட் எனி ஹாஸ்பிட்டல் யூ டேக் வித்தவுட் மேக்கிங் பேமெண்ட் வித்தவுட் பேப்பர் ஒர்க் ஃபர்ஸ்ட் 24 hours to 48 hours ஸ்டெபிளைஸ் பண்ணி பேசிக் ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா தான் வெதர் யூ லைக் இட் டேட்டா அண்ட் டாக்குமெண்டேஷன் அண்ட் ஃபார்மாலிட்டி செட்டன். எமர்ஜென்சி ஃபர்ஸ்ட் எய்ட் எனி ஒன் கேன் கிவ் ஈவன் இஃப் யூ ஆர் நாட் ட்ரெயின். பட் இஃப் ட்ரெயின் பீப்புள் கிவ் இட் யூ கேன் ப்ரிவென்ட் ஃபர்தர் சீரியஸ் இன்ஜுரிஸ். ஏன்னா you don't take a play with human life. You can play with your cycle, bike, car and get a mechanic

0: repair it, but you don't play with someone else's life.
1: If number ஒரு incident in particular, அதாவது தண்ணி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா எப்படி ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கறது, நெருப்பு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா எப்படி ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கறதுன்றத கொஞ்சம் இன் டீடைல் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, முன்னாடியே நீங்க சொன்னீங்க நீங்க வந்து யூ ஆர் ஸ்பெஷலைஸ்ட் இன் வாட்டர். ஸோ அதுக்கு வாட்டர் ரிலேட்டடான க்வெஸ்சன்ஸ் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுவோம். ஓகே, நாங்க ஸ்விம்மிங் ட்ரைனிங் அப்படின்றத கேள்விப்பட்டிருக்கோம், ஸ்விம்மிங் கோச் அதெல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஆர்டிஸ்டிக் ஸ்விம்மிங் கோச் அப்படினா என்ன?
0: ஹாஞ்சி, சின்க்ரனைஸ் ஸ்விம்மிங் னு சொல்வாங்க, அதுதான் இப்ப வேர்ட் வந்து ஆர்டிஸ்டிக் ஸ்விம்மிங் னு மாறி இருக்கு. அத நீங்க ஒலிம்பிக்ஸ்ல பாத்திருப்பீங்க, இட்ஸ் a game, இட்ஸ் a காம்படிஷன் as well.
1: ஓகே,
0: நிறைய இவென்ட்ஸ்ல பாத்தீங்கனா ஒரு ஸ்விம்மிங் காம்படிஷன் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட a few girls ballet பண்றாங்கல டான்ஸ், அதே வந்து தண்ணியில பண்ணுவாங்க. you would have seen, but that involves a lot of practice and many many years of practice. இது வந்து there was a trainer from Russia. She came all the way, and this course we had it in our SDAT swimming pool, sports development authority Velachery. So ஒருத்தர் செபாஸ்டியன் னு சொல்லிட்டு IRDMA இந்தியன் ரெஸ்கியூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் அசோசியேஷன் மூலமா ஆர்கனைஸ் பண்ணாரு. நாங்க ஒரு 15 to 18 people coaches, swimming coaches, and from the life saving background got trained and certified level 1. So இது வந்து it's a very good sport for young children. So it's mixing dancing and swimming together. So we don't teach swimming, we don't teach dancing. People who have interest in dance and who know basic swimming can learn artistic swimming. So how to go under down. For artistic swimming, you need to be able to hold your breath for a long time.
1: Okay.
0: So thanni kulla poite music, underwater speakers irukum, thanni will play and well, yeah, it's very lovely to watch, but it's also very difficult and it's skill. So it's not developed much in India, but over the years it will soon become a good sport and recreational activity.
1: உடனே
0: உள்ள போயிட்டு காப்பாத்தலாம், இல்லனா எப்பவுமே வந்து சேஃபா காப்பாத்துறது வந்து வெளியந்து. சோ அது வந்து ஒரு கயிறு, ரோப் ரெஸ்கியூ, இல்லனா போல் ரெஸ்கியூ, குச்சி வச்சு காப்பாத்துறது. அதே வந்து கயிறு போல்லாம் இல்லனா என்ன பண்ணலாம், யூ கேன் டேக் ரெண்டு மூணு டுப்பட்டா இல்ல புடவை எடுத்துட்டு கட்டிட்டு தூக்கி போடலாம், இல்ல ஃபுல் ஸ்லீவ் ஷர்ட் பேண்ட் நாலஞ்சு பேண்ட் கட்டி போட்டு. ஏன்னா நீங்க தண்ணியில இறங்குற போது உங்க ஆபத்தும் அதிகமாகுது. ட்ரை ரெஸ்கியூ, மேல இருந்து காப்பாத்துறது இஸ் ஆல்வேஸ் சேஃப். ஸோ உள்ள இறங்கி போயிட்டு இல்ல எதுவுமே இல்ல உள்ளதான் போனோம், ஸ்ட்ராங் ஸ்விம்மர், காப்பாத்திட்டு வந்த பிறகு எப்பவுமே வந்து காப்பாத்திட்டு வரும் போது கூட காமனா எங்க பிடிப்பாங்க ஒருத்தரை?
1: ஷோல்டர்.
0: ஓகே, ஜென்ரலா வந்து முடியில பிடிப்பாங்க, ஹேர். ஓகேவா, when they rescue, நீங்க ஃபிஷர்மேன் பீச் எல்லாம் பாத்தீங்கன்னா தலைமுடியை பிடிச்சி, கேர்ள்ஸ் லேடிஸ் எல்லாம் லாங் ஹேர் இருந்தா நல்ல கிரிப், மொட்டையா இருந்தா இல்ல பால்ட் பாய்ஸ் மிலிட்ரி கட் என்ன மாதிரி யூ கான் ஹேவ் அ குட் கிரிப். ஆனா முடி பிடிக்கவே கூடாது. வை? பிகாஸ் நீங்க தலைமுடியை பிடிச்சு காப்பாத்தினீங்கன்னா உங்க முது எலும்பு ஸ்பைனல் கார்டு டிஸ்லொகேட் ஆகலாம், ஆகும்னு சொல்லல ஆனா ஆகிறதுக்கு அதிகமான ஒரு சான்ஸ் இருக்கு. இட் லீட் டு ஸ்பைனல் இன்ஜுரி, விச் இஸ் நத்திங் பட் அ ஹெட் நெக் பேக் இன்ஜுரி. ஸ்பைனல் இன்ஜுரி, முது எலும்பு டிஸ்லொகேட் ஆயிடுச்சுன்னா நீங்க பேரலைஸ் ஆகலாம். பேரலைஸ் ஆயிட்டீங்கன்னா ஒரு சேர்ல உக்காரு கஷ்டம், வீல் சேர்ல லைஃப் லாங் பெட் ரெஸ்ட்ல இருக்கணும், கை கால் வராம இருக்கலாம், ஸ்போர்ட்ஸ் பண்ண முடியாது, ஆல் தட். அதுக்கு தான் சொல்றோம், காப்பாத்தீங்கன்னா கரெக்டா காப்பாத்துங்க, இல்லனா டோன்ட். வெளியே கொண்டு வந்த பிறகு நிறைய பேருக்கு சிபிஆர் ஒரு ஸ்கில் தெரியல, ஆனா இப்போ த்ரூ மூவிஸ், ராஜாராணி அண்ட் அதர் மூவிஸ் தே ஆர் ஷோயிங், தே மேக்கிங் இங்கிலீஷ் மூவிஸ் எல்லாம் நீங்க பாண்ட் மூவிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டிஃபிரிபிலேட்டர் யூஸ் பண்றாங்க. ஈவன் இன் சிவாஜி மூவி, ரஜினிகாந்த் சார் மூவி, அந்த ஷாக் கொடுக்கற மிஷின் யூஸ் பண்ணி ஒரு உயிரை காப்பாத்தினாங்க. அந்த மாதிரி பொருள் விலையானது, ட்ரைனிங் எல்லாம் இல்லாத போது நம்ம கை வாய் வச்சு ஒரு உயிரை காப்பாத்தலாம். சிபிஆர் பாத்திருக்கீங்களா? தண்ணி குடிச்சிருக்காங்கன்னா வயிற்றுல போனா பரவாயில்ல, ஆனா நுரையீரல் லங்ஸ் உள்ள போயிடுச்சுன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சர், அதுவும் கடல் தண்ணி, உப்பு இருக்கிற தண்ணி. அந்த நேரத்துல நம்ம வாய் வந்து அவங்க வாய் மேல வச்சுட்டு ரெண்டு பிரெத் கொடுத்துட்டு 30 வாட்டி செஸ்ட்ல கை வச்சு கம்ப்ரஸ் பண்ணனும், அது பேர் சிபிஆர். சோ 2 பிரெத்ஸ், 30 செஸ்ட் கம்ப்ரஷன்ஸ், 1 சைக்கிள். வி நீட் டு டு 3 சைக்கிள்ஸ் இன் a மினிட். ஆம்புலன்ஸ் வர வரைக்கும், ஹாஸ்பிடல் போற வரைக்கும் இது பண்ணாலே ஒரு டிரவுனிங் விக்டம நம்ம காப்பாத்தலாம். இது வந்து உடனே பண்ணனும். முதல் 5 நிமிஷம் ஒரு விபத்து கழிச்சு இஸ் வெரி வெரி வெரி க்ரூஷியல். நம்ம மூளைக்கு வந்து ஆக்சிஜன் போலனா 4 to 5 minutes the brain cells start to die.
1: அந்த
0: அதுக்கு தான் we bring in the concept of time. First 1 hour after an accident is known as golden hour. First 15 minutes is more important, which is known the platinum period.
1: So தண்ணில ஒரு விபத்து ஏற்பட்டா அதுக்கான ரெஸ்கியூ எப்படி பண்ணணும்ன்றத ரொம்ப அழகாவே எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அடுத்து நம்ம வந்து தீ விபத்துகள் பத்தி பேசுவோம். இப்போ வந்து ஒருத்தர் பேசிக்கா அவரோட ஸ்கின் எரிஞ்சு போச்சு, வீட்டிலயே நமக்கு நிறைய அப்படி ஆகுது, சமைக்கிறப்போவோ இல்ல ஏதாவது கொளுத்துறப்போவோ நமக்கு நமக்கே சாதாரணமா ஸ்கின் இன்ஜுரி ஆகுது. சோ அந்த மாதிரியான ஒரு இன்ஸ்டன்ஸ்ல எப்படி அதுக்கு என்ன ஃபர்ஸ்ட் எய்ட் இருக்கும்?
0: ஃபர்ஸ்ட் எய்ட் ஃபார் பர்ன்ஸ் பாத்தீங்களா, தீ விபத்துக்கு என்ன பண்ணலாம், தேர் ஆர் பேசிக்கலி பர்ன்ஸ் புரிஞ்சுக்கணும். தேர் ஆர் 4 டிகிரிஸ் ஆஃப் பர்ன்ஸ், ஃபர்ஸ்ட் டிகிரி, செகண்ட் டிகிரி, தேர்ட் அண்ட் ஃபோர்த். ஃபர்ஸ்ட் டிகிரி வந்து சூப்பர்ஃபிஷியல் பர்ன்ஸ், மேலே மேலே மட்டும் இறஞ்சிருக்கு. ஸோ இந்த 4 டிகிரியும் நான் டக்கு டக்குன்னு சொல்லிடுறேன் எப்படி பண்ணோம்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் வியூ கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட் டிகிரி பர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா கேண்டில் வேக்ஸ் பர்ன், ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். என்ன பண்ணுவீங்க, தண்ணி, ரன்னிங் டேப் வாட்டர், எவ்வளோ நாளில் குணமாயிடும், ஒரு நாள், ரெண்டு நாள், ஒரு ஃபியூ ஹவர்ஸ். யா, க்ரீம், ஆயின்மெண்ட், இங்கு அதெல்லாம் போட வேண்டாம் சரிங்களா, டூத் பேஸ்டும் போட வேண்டாம். மஞ்சள் போடலாம், ஓகே, பிகாஸ் இட்ஸ் நேச்சுரல் ஆன்டிசெப்டிக். யா, இட்ஸ் வி டிஸ்கவர் இட், இந்தியா டிஸ்கவர் இட், பட் சேட்லி யூஎஸ் பேட்டன்ட் இட். எனிவேஸ், ஸோ செகண்ட் டிகிரி பர்ன் பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர், சைலன்சர் பர்ன்ஸ். இதுக்கு என்ன பண்ணணும், ஈரம் துணி ரேப் பண்ணணும். எத்தனை நாளில் குணமாயிடும், 1 week to 2 weeks மேக்ஸ், 14 days சரிங்களா. செகண்ட் டிகிரி பர்னில் நாட் ஜஸ்ட் அப்பர் லேயர் ஆஃப் ஸ்கின், முடி தோல் ரெண்டும் சேர்த்து எரிஞ்சிருக்கும், ரெட் கலரில் இருக்கும். செகண்ட் டிகிரி பர்னில் பாயில்ஸ் வரும், கொப்பளம், பிளிஸ்டர்ஸ், ஓகேங்களா. ஸோ ஈரம் துணி போடணும். தேர்ட் டிகிரி பர்ன் இஸ் அ மோர் டீப்பர் பர்ன், ஓகேவா. இது வந்து அப் டு மசில், இட்ஸ் பர்ன், ஸோ யூ ஹேவ் ரெட் பர்ன்ட் எட்ஜஸ், அந்த கொப்பளமாக பர்ன் ஆகி அதுலேருந்து பஸ் வரும், பிங்க் கலர் லிக்விட். இந்த நேரத்தில் தண்ணி போடக்கூடாது, ஈரம் துணி வைக்கக்கூடாது. அந்த பஸ் வர்றது வந்து இஸ் த பாடி இஸ் நேச்சுரல் மெக்கானிசம் டு கூல் த வுண்ட். நீங்கள் ஒரு காஞ்ச துணி கிளீன் கிளாத்தை வச்சு ரேப் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும். அது வந்து கிராஃப்டிங் தேவைப்பட்டால் அட்வைஸ் பண், கிராஃப்டிங்னா எரிஞ்சு போன தோலுக்கு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நல்ல தோல், லைக் தொட அடியில், தைஸ் லெந்து, விச் இஸ் ஜென்ரலி ஹிடன் அண்டர் க்ளோதிங். யா, மெயின்லி ஃபார் பர்ன்ஸ் ஆன் த ஃபேஸ் அண்ட் த ஹேண்ட், அங்கே வச்சுட்டு தே வில் டூ கிராஃப்டிங் ப்ரொசீஜர். இட் இஸ் பெயின்ஃபுல், ஏன்னா நல்ல தோல் எடுக்கிறது ஒரு வழி, திருப்பி வைக்கிறது. ஃபோர் டிகிரி பர்ன் பார்த்தீங்கன்னா இஸ் இஸ் மோஸ்ட் சீரியஸ் ஆஃப் ஆல் த பர்ன்ஸ், ஆல் லேயர்ஸ் ஆஃப் ஸ்கின் இஸ் பர்ன்ட் அண்ட் த ஒயிட் போன் இஸ் விசிபிள், ஓகேங்களா, எலும்பு தெரியுது. ஃபோர்த் டிகிரி பர்னுக்கு என்ன பண்ணலாம், தேர்ட் டிகிரி பர்னுக்கு பண்ணுற ஒரே ஃபர்ஸ்ட் எய்ட் தான் ஃபோர்த் டிகிரி பர்னுக்கும் பண்ணணும். அதே காஞ்ச துணியை வச்சுட்டு ரஷ் டு ஹாஸ்பிட்டல், அவ்வளோ தோல் ஸ்கின் எரிஞ்ச தொட்டு அது திருப்பி வளராது. ஸோ கண்டிப்பாக கிராஃப்டிங் ஆர் பிளாஸ்டிக் சர்ஜரி தேவை, அண்ட் பிளாஸ்டிக் சர்ஜரி இஸ் மெடிக்கல் பிளாஸ்டிக் அண்ட் யா இட்ஸ் நாட் வெரி வெரி பெயின்ஃபுல். ஸோ பிளாஸ்டிக் சர்ஜரி வந்து ஒன் டைம் ட்ரீட்மெண்ட் இல்லை, இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போய் சர்ஜரி பண்ணால் 3 months, 6 months கழிச்சு ஹீல் ஆன பிறகு திருப்பி ஒரு சிட்டிங், இன்னும் ஒரு சிட்டிங், அந்த மாதிரி. இப்போ லேட்டஸ்ட் அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் பார்த்தீங்கன்னா அனிமல் ஸ்கின், மிருகம் ஓட தோல் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஃபார் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் பர்ன் இன்ஜுரிஸ், ஆர் ஈவன் டெட் பீப்புள் ஸ்கின், ஸ்கின் பேங்க்னு இருக்கு, லைக் ஹவு வி ப்ரிசர்வ் பிளட் அண்ட் ஆர்கன் பேங்க் மாதிரி, ஐ பேங்க், தே ப்ரிசர்விங் ஸ்கின் அட் மைனஸ் டிகிரி டெம்பரேச்சர்ஸ் அண்ட் தட் ஸ்கின் கேன் பி யூஸ். ஸோ யூ ஆர் சேவ்ட் ஆஃப் ஒன் பெயின் அண்ட் யூ ஜஸ்ட் ஹேவ் டு பேர் ஒன் பெயின் டியூரிங் ட்ரீட்மெண்ட், ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு வேஸ்ட் யுவர் ஓன் குட் ஸ்கின். இதுதான் பர்ன்ஸ்க்கு பண்ணுறது, தீஸ் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா 25% பர்ன்ஸ் நோ ப்ராப்ளம், அப் டு 50% டேஞ்சர், 50% மேலே நீங்கள் பொழிக்கிறதே ஒரு பிக் க்வெஸ்சன் மார்க், கேள்விக்குறி. அதுக்கு தான் நெவர் நெவர் நெவர் நெவர் பிளே வித் ஃபயர். ஓமாரில் ஒரு லீடிங் இன்ஜினியரிங் காலேஜில் என்ன ஆச்சு, அந்த பையன் வந்து சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணான், பெட்ரோல் வாங்கி மேலே ஊற்றிட்டு ஹீ செல்ஃப் இமோலேட்டட். அந்த நேரத்தில் அங்கே கிட்ட இருக்கிற பசங்க என்ன பண்ணாங்க, ரோட்ல மண் எடுத்து அவங்க மேலே போட்டுட்டாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு, மண் எடுத்து போடக்கூடாது. மண் வந்து ஒரு பில்டிங், கம்ப்யூட்டர், பைக்கு, கார் மேலே போடலாம், உடம்பு மேலே போடக்கூடாது. ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போகும்போது அந்த நர்ஸ் அக்கா டாக்டர் கிளீன் பண்ணுறதுக்குள்ளேயே தட் பாய் சக்கம் டு ஹிஸ் இன்ஜுரிஸ். அதே நேரத்தில் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் ஹியூமன் பாடியில் யூஸ் பண்ணக்கூடாது, ஒன்ஸ் அகேன் ஃபார் ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ். வாட்டர் யூஸ் பண்ணலாம், ஆனால் அவங்கள வந்து தண்ணியில் ஒரு குளத்துலையோ வெளில போடாமல் தண்ணி எடுத்து அவங்க மேலே போடலாம். And cotton cloth, not synthetic material. அதை வச்சு ரேப் பண்ணலாம் டு டவுஸ் த ஃபயர். தீஸ் ஆர் த ஒன்லி திங்ஸ். ஆசிட் அட்டாக் விக்டம்ஸ் காமன்லி, ரைட், ஆசிட் இஸ் பேண்ட். ஆனால் அப்போ கூட பீப்புள் யூஸ் ஆசிட், வி நெவர் சி கேர்ள்ஸ் த்ரோயிங் ஆசிட் ஆன் பாய்ஸ், பட் சேட்லி சில பாய்ஸ்லாம் ஆசிட் கேர்ள்ஸ் மேலே போட்டிருக்காங்க. இது மூவிஸில் கூட டாக்குமெண்ட் ஆயிருக்கு, ரொம்ப ரொம்ப தப்பு. இந்த மாதிரி ஆசிட் அட்டாக் விக்டம்ஸ்க்குலாம் என்ன பண்ணலாம், ஒரு ஆசிடை வந்து இன்னொரு ஆசிடை வச்சு டைல்யூட் பண்ணக்கூடாது. நீங்கள் கெமிஸ்ட்ரி டாப்பராக இருந்தாலும் தமிழ்நாடு இந்தியாவுக்கு இஷன், யூ ஷுட் யூஸ் ஒன்லி H2O, சாதாரண தண்ணி. எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆசிட் மேலே அவ்வளோக்கு அவ்வளோ அந்த எஃபெக்ட் குறையும். அதுக்கப்புறமா உங்களால் முடிஞ்சால் ஒரு கவர் எடுத்து உங்கள் கையில் போட்டுக்கோங்க, க்ளவுஸ்க்கு பதிலாக, க்ளவுஸ் இல்லாத போது அந்த ஆசிட் பாட்டிலை இன்னொரு கவரில் போட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்க. ஸோ டாக்டர் வந்து என்ன மாதிரி ஆசிட்னு படிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட். இது நீங்கள் பண்ணலனாலும் டாக்டர் கண்டுபிடிக்க போகிறாங்க டெஸ்ட்டில், நீங்கள் பண்ணீங்கன்னா டாக்டருக்கு 5-10 minutes நீங்கள் சேவ் பண்ணலாம். சில டைம் 5-10 minutes உயிருக்கும் சாவுக்கும் வித்தியாசமாக இருக்கும்.
1: ஒரே கேள்வியிலேயே இவ்வளோ அழகான பதில் கொடுக்குறீங்க. ஓகே மிஸ்டர் தருண், இப்போ நீங்கள் ஃபயர் ஆக்சிடென்ட் பற்றி இவ்வளோ யூஸ்ஃபுல்லான விஷயம் சொன்னீங்க, இதெல்லாம் ஒரு சின்ன சம்மரி பண்ணி சொல்ல முடியுமா?
0: அதுதாங்க. சோ ஃபயர் எக்ஸ்டிங்குஷர் இருக்கு, இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் என்ன
1: பண்ண கூடாதுன்றது மட்டும்.
0: ஃபயர் எக்ஸ்டிங்குஷர் யூஸ் பண்ண தெரிஞ்சா யூஸ் பண்ணுங்க. ட்ரெய்னிங் இருந்துச்சுனா எப்பவுமே ஒரு தீ வந்து உங்க உடம்பு அளவுக்கு இருந்துச்சுனா, ஒரு சின்ன தீயா இருந்தா அணைக்க பாருங்க, ரொம்ப பெரிய தீயா இருந்தா அணைக்காதீங்க, அந்த எர்த்து விட்டு போயிடுங்க. முடிஞ்சா கூட இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஃபயர் அலாம் இருந்தா அந்த ஃபயர் அலாம் தட்டி விட்டுடுங்க, ஃபயர் இன்ஜின் கால் பண்ணுங்க. யூ ஆல் நோ த ஃபயர் இன்ஜின் நம்பர் 101. யா, போலீஸ் இஸ் 100, ஃபயர் இன்ஜின் இஸ் 101 அண்ட் ஆம்புலன்ஸ் இஸ் 108. ஃபயர் இன்ஜின் முதல்ல கூப்பிட்டு, ஆம்புலன்ஸ் அதுக்கப்புறமா கூப்பிட்டு, லாஸ்டா போலீஸ்க்கு இன்டிமேட் பண்ணலாம். ஸோ நீங்க வந்து ஃபயர் எக்ஸ்டிங்குஷர் யூஸ் பண்ணாத போது வேற என்ன யூஸ் பண்ணலாம்? தண்ணி, கிளீன் வாட்டர், பக்கெட்ஸ் ஆஃப் வாட்டர் எடுத்து அவங்க மேல போடலாம். இல்லைனா துணி, துணி கூட மெலிசான துணி, சிந்தட்டிக் கிளாத் யூஸ் பண்ணாம காட்டன் கிளாத், திக்கா இருந்தா நல்லா இருக்கும். ஒரு கார்பெட், கர்டன், அதை வச்சு அவங்கள ரேப் பண்ணா. பட் பி கேர்ஃபுல், ஃபயர் ஆவர இப்போ சம்மன் ட்ரைஸ் டு கமிட் சூசைட் அண்ட் புட்ஸ் கெரோசீன் ஆன் தெம் அண்ட் இம்மோலேட்ஸ், ரொம்ப கிட்ட போயிடாதீங்க. தே மைட் கம் அண்ட் ஹக் யூ அண்ட் தட் ஃபயர் மைட் கம் ஆன் டு யூ, தே மைட் கேட்ச் யூ. இதெல்லாம் நீங்க நோட் பண்ணிக்கணும். இதை தவிர வேற எதுவுமே இல்லை. ஸோ ஆல்வேஸ் பி சேஃப். ஃபயர் கிராக்கர்ஸ், பட்டாசு வச்சு விளையாடுற போது சின்ன பசங்க லூஸ் குளோதிங்லாம் போட வேண்டாம். லூஸ் குளோதிங், இந்த ஃப்ரில் வச்ச ஃப்ராக், அதெல்லாம் சிந்தட்டிக் குளோதிங்ஸ் அவாய்ட் பண்ணலாம். அண்ட் ஃபுல் குளோதிங், ஸ்லீவ்லெஸ் ஷார்ட்ஸ் போடாம ஃபுல் ஸ்லீவ் ஷர்ட், ஃபுல் பேண்ட்ஸ் போட்டாங்கன்னா, சப்பல் ஷூஸ்லாம் போட்டாங்கன்னா அந்த பட்டாசுனால தீ விபத்து ஆகுறது கம்மி, குறைக்கலாம். ஒரு பக்கெட் தண்ணி, ஒரு பக்கெட் மண் பக்கத்தில் வச்சிங்கன்னா ஒரு விபத்து ஆச்சுன்னா உடனே யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இதெல்லாம் பண்ணலாம் நீங்கள்.
1: ஓகே, இப்போ நீங்கள் ரொம்பவே நிறைய கருத்துக்களான விஷயம் சொல்லிட்டீங்க. அதாவது ரொம்ப முக்கியமான விஷயம்னு பார்த்தா, ஒருத்தர் தீ காயம் பட்டவருங்க மேலே மண் போடக்கூடாது, அப்புறம் ஃபயர் எக்ஸ்டிங்விஷரை ஒருத்தர் மேலே டைரெக்டாக அடிக்கக்கூடாது, இந்த மாதிரியான ரொம்பவே நல்ல விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கீங்க. ஓகே, இப்போ நம்ம நெருப்பு பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஒரு உயரத்திலிருந்து ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கவோ, இல்லை தெரியாமலோ, இல்லை கால் தடுக்கியோ கீழே விழுறாங்க, ஸோ அவங்களுக்கான ஃபர்ஸ்ட் எய்ட் எப்படி இருக்கும்?
0: வெல், ஹைட்லேருந்து ஃபால் ஆகுறோன்னா கிரவுண்டில், அது ஃபர்ஸ்ட் ஃப்ளோராக இருக்கலாம், செகண்ட் ஆர் தேர்ட், விச் எவர் ஹைட், ஃபர்ஸ்ட் திங் தஸ் காமன்லி கோயின் பி ஸ்பைனல் இன்ஜுரி, முது எலும்பு எஃபெக்ட் ஆயிருக்கும், அண்ட் ஹெட் இன்ஜுரி கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பாடியை வந்து அசஸ் பண்ணணும். பாடி அசஸ் பண்ணுற போது ஹெட் டு டோ அசஸ்மெண்ட், உங்கள் கையில் வந்து கிளவுஸ் போடணும். கிளவுஸ் இல்லைனா ஜுகாடுன்னு சொல்லுவோம், சப்ஸ்டியூட், அது வந்து டுப்பட்டா, டவல், கர்ச்சிஃப் ஏதாவது யூஸ் பண்ணலாம், பனியன் இல்லைனா பிளாஸ்டிக் கவர். பிளாஸ்டிக் கவர் வந்து இட்ஸ் அ வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஆல்டர்னேட்டிவ் டு கிளவுஸ். அழுக்காக இருந்தால் திருப்பி போடுங்க, நம்ம கை அழுக்காகலாம், உள்ளு பக்கம் வந்து கிளீனா இருக்கும். அழுக்கு எடுத்து ஒரு காயத்தை மேல போடக்கூடாது. அப்புறமா அவங்க தலையிலேருந்து ஆரம்பிச்சு, ஏதாவது கிராக் இருக்கா, ஃப்ராக்சர் ஆயிருக்கா, ஸ்கல்லு, கழுத்தில் ஏதாவது ப்ரொட்ரூடிங் ஸ்பைனல் கார்டு இருக்கா, செஸ்ட்டு, பேக் போன், ஹெட் டோ வந்து நம்ம அசஸ் பண்ணணும். சில டைம் அந்த ப்ரோக்கன் போன்ஸ் வந்து துணினால இட் வில் நாட் பி விசிபிள், அவங்க போட்டுருக்க ட்ரெஸ்ஸு. ஸோ நீங்கள் செக் பண்ணணும். அதுக்கு எப்படி ஒருத்தவங்க ஸ்பைனல் இன்ஜுரி ஆகு இருக்காங்கன்னு சொல்ல முடியும்னா, ரோட்டில் இல்லை விழுந்த அந்த கிரவுண்டில் அன்யூஷுவல் பொசிஷன், ஓகே, ஆக்வர்ட் ஷேப், கை ஒரு பக்கம், தலை ஒரு பக்கம், கால் ஒரு பக்கம், தே வில் பி லைங் இன் சச் எ பொசிஷன். அந்த நேரத்தில் உடனே அவங்கள மூவ் பண்ணி கொண்டு வரக்கூடாது. நிறைய டைம் இதுதான் ஒரு தப்பு, பெரிய தப்பு எல்லாரும் பண்ணுறாங்க. வண்டி அடியில் மாட்டின் இருக்கவங்களை பிடிச்சி இழுக்கிறது, தலையை சரியாக சப்போர்ட் பண்ணாதது, ஹெல்மெட்டை கழட்டுறது, எந்த ஆக்சிடென்ட்லையும் ஹெல்மெட் கழட்டக்கூடாது. அதுக்கு தான் ஒரு ஹைட்டில் நம்ம ஒர்க் பண்ணுறோம், கன்ஸ்ட்ரக்ஷன், சிமெண்ட் வேலை, பெயிண்டிங்லாம் நம்ம சேஃப்டி ஹார்னஸ் போடணும், ஹெல்மெட் போடணும். பெரிய லேடர் ஏணி ஏறுற போது இந்த சேஃப்டி ப்ரிகாஷன் பார்க்கணும், கீழே யாரனா பிடிக்கணும். பசங்க விளையாடுற போது இப்போ நம்ம சென்னை சிட்டிலேயே ரெண்டு வாரத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை கண்ணை கட்டி போட்டுட்டு கண்ணாமூச்சி டெரஸ்ல விளையாடுறாங்க, அந்த குழந்தை வந்து அந்த வால்லேருந்து தடுக்கி கீழே விழுந்து இறந்துருச்சு. வெரி வெரி சேட். ஸோ டெரஸ்லலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருக்கணும், அந்த டோரை எப்பவுமே பூட்டி வைக்கணும். இந்த டெரஸ்ல செவருலாம் சின்னதாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஹைட் பண்ணி கிரில் போட்டு வைக்கணும். நம்ம வீடு, நம்ம இடம், நம்ம சேஃப்டி தான். ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். ஸோ அந்த ஆக்சிடென்ட்டை முதலே தவிர்த்தா ப்ரிவென்ட் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அந்த நேரத்தில் நீங்கள் ஹெட் இன்ஜுரிக்கு என்ன பண்ணுவீங்க? ஸ்பைனல் இன்ஜுரி, அவங்கள வந்து ரீபொசிஷன் பண்ண எனக்கு முதலுதவி தெரியும், கூட்டம் சேர வேண்டாம், போட்டோ வீடியோலாம் நிறைய பேர் எடுப்பாங்க, அதெல்லாம் எடுக்க வேண்டாம், அது ரொம்ப ரொம்ப தப்பு. நம்ம முதல்ல உதவி ஹெல்ப் பண்ணலனாலும் ஒருத்தங்க இந்த போட்டோ வீடியோ எடுக்கிற இது இப்போ எல்லாருமே ஸ்மார்ட் போன் வச்சுட்டு அது பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. இதை நான் சொல்லியே ஆகணும். இமேஜின் அது உங்களுக்கு ஆச்சுன்னா யாருனா போட்டோ வீடியோ எடுத்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி காமிச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? வெரி வெரி சேட். அது பண்ணக்கூடாது, சரிங்களா? உங்களுக்கு முதல் உதவி சரியில்லைனா தெரியலனா விலகி போயிடுங்க, அங்கே நின்று டோன்ட் கிரியேட் அ ட்ராமா, ஒரு சீன் கிரியேட் பண்ணாதீங்க, ஓகேங்களா? ஸோ என்ன முடியும், ரத்தம் இஃப் ப்ளீடிங் ஃப்ரம் த நோஸ் ஆர் மவுத், ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ண பார்க்கலாம், ஓகேங்களா? அவர் அந்த பிளட்டை கிளியர் பண்ணலாம். வாயில் ரத்தம் இருந்துச்சுன்னா ஒரு பக்கமாக திருப்பி போடலாம், ஏன்னா அதே ரத்தம் வந்து அவங்க நுரையீரல் லங்ஸ்குள்ளே போயிருச்சுன்னா இட் கேன் லீட் டு சோக்கிங். லாட் ஆஃப் பீப்புள் டை டியூ டு சோக்கிங். ஸோ அந்த பிளட்டை வந்து ஒரு பக்கமாக திருப்பி போட்டால் அந்த பிளட் வந்து வாயிலேருந்து கிளியர் ஆகிடும். ஸோ ஈஸி ப்ரீதிங் இருக்காது, ஆனால் ப்ரீதிங் இருக்கும். அதே அவங்க முது மேலே இருந்து அந்த சோக்கிங் ஆன் ஓன் வாந்தி வாமிட் ஆர் பிளட் ரத்தம் இட் கேன் ஃப்ளோ பேக் இன் டு த லங்ஸ் அண்ட் யூ கேன் டை டியூ டு ஆஸ்பிக்சேஷன். இதை வந்து அவாய்ட் பண்ணலாம்.
1: ஓகே,
0: இதுதான் பண்ணலாம்.
1: ஓகே, இப்போ ஒரு உயரத்துல இருந்து குதிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் முதலுதவி பண்ணுங்க, இல்லாட்டி அவங்கள அப்படியே விட்டுருங்க அப்படின்ற ஒரு கருத்தை ரொம்பவே அழகா எக்ஸ்பிளைன்
0: பண்ணுங்க. ஒன் மோர் திங் டக்குன்னு ஆட் பண்ணணும், ஹார்ட் பீட் இல்லனா எப்பமே சிபிஆர் ஆரம்பிக்கிறது. சோ ஹார்ட் ஸ்டாப் ஆயிருச்சு, ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, as a result of that if your heart stops cardiac arrest நம்ம சிபிஆர் பண்ணணும். அந்த 2 breaths 30 chest compressions 1 சைக்கிள் 3 சைக்கிள் ஒரு நிமிஷத்துல பண்ணணும். அதே நேரத்துல இந்த விக்டம் தூக்கின் போறது கூட ஒருத்தர் தூக்கின் போக கூடாது, நடு ரோட்ல இருந்து இல்ல கிரவுண்ட்ல இருந்து ஒரு சைடுல கொண்டு வரீங்கன்னா 2-3 பேர் உங்க கை வந்து ஸ்ட்ரெச்சர் மாதிரி வச்சுட்டு, ஒரு பலகை ஸ்ட்ரெச்சர் இல்லாத போது ஸ்ட்ரெச்சர் மாதிரி வச்சு அவங்கள லாக் ரோல் ஒரு குச்சி மாதிரி நேரா பட்டையா பிளாட்டா தூக்கணும். தலை முதல்ல இடுப்பு அப்புறமா கால் அப்படி ஒரு ஸ்லாண்டிங் பொசிஷன்ல தூக்குனீங்கன்னா இன்னும் ஸ்பைனல் இன்ஜுரி ஆகும். எவ்வளவு முடியுமோ அவங்கள பிளாட்டா வச்சுட்டு எல்லார் கையும் தட்டு மாதிரி வச்சுட்டு அவங்க அடியில அப்ப தூக்கின் போறது நல்லது. கழுத்துல மட்டும் ஒரு நெக் காலர் நீங்க டைப் பண்ணீங்கன்னா, நெக் காலர்லாம் ஒன்றும் இல்லை, நியூஸ் பேப்பரை மடிச்சு துணியில ரேப் பண்ணி ஒரு நெக் காலர் ஆம்புலன்ஸ்ல கட்டுறாங்களே அந்த நெக் காலர் போட்டீங்கன்னா இட் வில் ஹெல்ப் ப்ரிவென்ட் மோர் ஸ்பைனல் இன்ஜுரி. இதெல்லாம் பண்ணலாம்.
1: ஓகே, இதெல்லாம் ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவா இருக்கு, தேங்க் யூ. அண்ட் சரி, இப்போ நம்ம ஹைட்ஸ்ல இருந்து கீழே விழுந்தா என்ன மாதிரியான ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலாம் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா ரோட் சேஃப்டி அப்படின்றத எப்படி எப்படி நம்ம நம்மளோட டெய்லி வாழ்க்கையில எடுத்துக்கலாம் அப்படின்றத இப்ப பாக்கலாம். ஃபர்ஸ்ட், ஹெல்மெட் அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம்.
0: எஸ்,
1: டெய்லி நம்ம ரோட்ல பாக்குறோம் டூ வேர் ஹெல்மெட். சோ இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கிறப்போ ஹெல்மெட் ஒருத்தங்களுக்கு எவ்வளவு முக்கியம்?
0: ஹெல்மெட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம ஃபைன் பே பண்ணணும், காசு கட்டணும்னு சொல்லிட்டு ஹெல்மெட் போடுறது ஒரு தப்பான இது. நம்ம சேஃப்டி மதிக்கிறோம், மிச்சவங்க சேஃப்டியும் இம்பார்ட்டன்ட், நம்ம உயிருக்கு மதிப்பு கொடுக்குறோம் சொல்லி தான் ஹெல்மெட்டை போடணும். ஸோ ஹெல்மெட் வந்து எப்பவுமே வந்து நம்ம இவ்வளோ தூரம் போகிறோம் இவ்வளோ ஸ்பீடு போகிறோம் அதை வச்சு ஹெல்மெட் போட கால்குலேஷன்ல, பைக்கில் எப்போ உக்காந்தாலும் ஹெல்மெட் போடணும். வேரிங் அ ஹெல்மெட் ஹாஸ் நோ கோரிலேஷன் டு த ஸ்பீட் ஆர் டிஸ்டன்ஸ் யூ ஆர் ட்ராவலிங். நீங்கள் பக்கத்து தெருவுக்கு தான் போறீங்க, பக்கத்து கடைக்கு தான் போறீங்க, உங்க டைம் பேடா இருக்கலாம், நீங்க ஸ்லோவா போனாலும் வேற யாருனா வந்து உங்களை இடிச்சு நீங்க கீழே விழுந்து அந்த 2 அடி 2.5 அடி ஹைட்ல இருந்து விழுந்து தலையில அடிபட்டு ரத்தம் வரலாம், மூக்கு வாயில இல்லைன்னா காதுல இருந்து ரத்தம் வரலாம். ஸோ ஹெல்மெட் போட்டா மட்டும் பார்த்தாது, அது ஸ்ட்ராப் அந்த பக்கிளும் போடணும். ஏன்னா ஆக்சிடென்ட்ல விழுறும் போது பைக் ஓட்டுறவர் வந்து பைக் கிட்ட இருப்பாரு, ஆனா ஹெல்மெட் வந்து பறந்து கொஞ்சம் தூரமா 5-10 meters தூரமா விழுவலாம். அந்த நேரத்துல தரையில விழுறும் போது ரோடு தார்ல விழுறும் போது டம், so you're landing bare head, helmet illada or kanakku da neriya per helmet pota mudi kottom girls la neriya dupatta வந்து ஹெல்மெட்டுக்கு பதிலாக ஃபுல்லாக தலையில் கட்டிட்டு கண்ணு மட்டும் தெரிகிற மாதிரி போடுறாங்க. இது எதுக்காக போடுறாங்க? ஒன்று வந்து நம்ம வெயிலில் அந்த டேன் ஆகக்கூடாது, ரெண்டாவது பாய் ஃப்ரெண்ட் கூட போனால் யாருக்குமே தெரியக்கூடாது. ஆனால் இட்ஸ் நெவர் அ சப்ஸ்டியூட் ஃபார் ஹெல்மெட். ஹெல்மெட் வாங்குற போது ரொம்ப விலையான ஹெல்மெட் LS2 7000-8000 அந்த மாதிரிலாம் இல்லை, ஒரு 500-600 ருபீஸ் ஹெல்மெட்டாக இருந்தாலும் எக்ஸ்பென்ஸ் இல்லாத, இட்ஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட், ஓகேங்களா? நார்மல் ஹெல்மெட் விச் இஸ் ஹேவிங் ஆல் த சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ், அந்த சேஃப்டி டெஸ்ட் பாஸ் ஆன ஹெல்மெட் வாங்குங்க. ரொம்ப சீப்பான ஹெல்மெட் சில டைம் ஃபுட்பாத்தில் விற்கிறாங்க, ஃபார்மாலிட்டி ஹெல்மெட்ஸ். அந்த ஹெல்மெட்ஸ்லாம் வந்து நீங்கள் கை வச்சு அமுக்குனீங்கனாலே அந்த ஹெல்மெட் உடஞ்சிடும். தட் இஸ் நாட் குட் ஃபார் யுவர் ஹெட், இட்ஸ் லைக் அன் எக், ஓகேங்களா? இட் சுட் பி ஸ்ட்ராங்கர் தென் அன் எக்.
1: ஸோ இப்போ கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாதி தான் ஹெல்மெட் போடுறாங்க, அதாவது அவங்களோட ஜாப் பாத்ல எல்லாம் ஹெல்மெட் கவர் ஆகுற மாதிரியே தெரியல. சோ அந்த மாதிரி ஹெல்மெட் போடுறது அட்வைசபிளா? அதுக்கப்புறம் கிட்ஸ்க்கு தனியா ஏதாவது ஹெல்மெட்ஸ் இருக்கா?
0: ஓகே, அந்த மாதிரி ஹெல்மெட் போடுறது அட்வைசபிள் இல்ல, ஏன்னா ஹாஃப் ஹெல்மெட் இஸ் ஹாஃப் ப்ரொடெக்ஷன், 50% தான். ஃபுல் ஹெல்மெட் இஸ் ஃபுல் ஹெல்மெட்னா உங்க ஜா சப்போர்ட்டோட இருக்கிறது, ஓகேவா? சோ உங்க ஜா டிஸ்லொகேட் ஆகாது, பல்லு ஒடியாம இருக்கும். ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் இஸ் ஆல்வேஸ் ஃபுல் பிரேஸ் ஹெல்மெட்னு சொல்லுவாங்க, அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஹாஃப் ஹெல்மெட் இஸ் லிட்டில் சீப்பர். கேர்ள்ஸ் வந்து ஃபேஸ், ஆனா எல்லா டூ வீலர் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லயும் பாத்தீங்கன்னா ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட் தான் காம்பாங்க, ஏன்னா அப்பதான் அந்த மாடலோட ஃபேஸ் கிளியரா தெரியும். பட் ஆல்வேஸ் ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் இஸ் மச் பெட்டர், ஃபுல் ப்ரொடெக்ஷன். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் ஒன். அண்ட் செகண்ட், கிட்ஸுக்கு ஹெல்மெட் கண்டிப்பா இருக்கு. நவ் வித் பில்லியன் ரைட் ஐவ் சீன் அ லாட் ஆஃப் கிட்ஸ் வேர் குட்டி குட்டி ஹெல்மெட்ஸ். ஏன்னா பெரிய ஹெல்மெட் போட்டா லூஸா இருக்கும். ஹெல்மெட் வந்து லூஸா இருக்கூடாது, ரொம்ப டைட்டா இருக்கிறது. இட் சுட் பி ஸ்னக் ஃபிட். ஓகேங்களா? ஸோ நிறைய பிரைட் கலர்ஸ்ல ஹெல்மெட்ஸ் விற்கிறாங்க, கார்ட்டூன் கேரக்டர்ஸ் போட்டு விற்கிறாங்க. ஸோ ஸ்கூலுக்கு போகும்போது அந்த ஹெல்மெட் போட்டிட்டு கூட்டிங் போகலாம். அதே தான் நாங்கள் ஸ்கூல்ல சொல்லுறது பசங்களுக்கு, டீச்சர்ஸ்க்குலாம். உங்க டூ வீலர்ல வரீங்கன்னா ஹெல்மெட் போடலன்னா அந்த பேரண்ட்ஸை வந்து அலோவ் பண்ணாதீங்க. மார்க்ஸ் வேணா ஒரு ஒன் மார்க் மைனஸ் பண்ணுங்க, அப்பதான் அந்த கிட் போய் அவங்க பேரண்ட்ஸை ஃபோர்ஸ் பண்ணி அந்த ஹெல்மெட் வாங்கி கொடுப்பாங்கன்னு.
1: இது ஒரு ரொம்பவே நல்ல இனிஷியேட்டிவா இருக்கு. ஓகே, இப்போ இவ்வளோ நேரம் ஹெல்மெட் சேஃப்டி பத்தி நம்ம என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக நம்ம சீட் பெல்ட்டுக்கு வரலாம். இப்போ சீட் பெல்ட் போடுறது அப்படின்றது ரொம்பவே கஷ்டமான விஷயமா இருக்கு இப்போ இருக்கிற சென்னை டிராஃபிக்ல. சோ சீட் பெல்ட் எவ்வளவு முக்கியமானது?
0: சீட் பெல்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எதுக்கு சீட் பெல்ட்ஸ் இருக்கு? இது ஒரு சேஃப்டி இன்வென்ஷன், அது ஒரு டிஸ்கவரி. ரொம்ப வருடங்கள் ஆக ஃப்ரம் த டைம் ஆஃப் இன்வென்ஷன் ஆஃப் கார் சீட் பெல்ட்ஸ் ஹவ் பீன் இன் பிளேஸ். ஆனா நிறைய டைம் வி ஹவ் நெவர் வோன் இட் பிகாஸ் இட் வாஸ் மேனுவல். இப்போ இருக்கிற சேஃப்டி ஃபீச்சர்ஸ் டிஜிட்டல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சீட் பெல்ட் போடலனாலே அடிக்கடி ஒரு சவுண்ட் வரும், ஒரு லைட் பிளிங்க் ஆகும். இட்ஸ் வெரி வெரி இரிட்டேட்டிங். ஓகேங்களா? இப்போ ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா சீட் பெல்ட் போடலனா காரோட இக்னிஷனே ஆரம்பிக்காது. சீட் பெல்ட்ஸ் போட்டீங்கன்னா தான் ஒரு சேஃப்டி மெக்கானிசம், அதுக்கும் மேல ஒரு சேஃப்டி மெக்கானிசம் இருக்கு. அது பேர் என்னது? ஏர் பேக். ஏர் பேக் ஓ ஏர் பலூன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சீட் பெல்ட் போட்டாதான் அந்த ஏர் பேக் இன்ஃபிளேட் ஆகும். அதே நேரத்தில் ஒருத்தர் சீட் பெல்ட் போட்டா எல்லா ஏர் பேகும் இன்ஃபிளேட் ஆகாது. இது வந்து நம்ம ஒரு பெரிய கார் விலையானது சொல்லல, மெர்சிடிஸ் பென்ஸ் வால்வோ நீங்க ஆடி பிஎம்டபிள்யூலாம் எடுத்தீங்கன்னா அதுல 7-8 பேக் இருக்கு மாடலுக்கு ஏத்த மாதிரி. ஏன்னா ஆனா அதே நேரத்துல ஒரு மாருதி சுசுகி கார், ஒரு பேசிக் டாடா கார், எல்லா கார்லயும் இப்ப சீட் ஏர் பேக்ஸ் வந்துருச்சு. சோ யார் சீட் பெல்ட் போட்டாலும் அந்த ஏர் பேக் தான் வேலை செய்யும். சோ டிரைவர் போட்டாங்கன்னா டிரைவரோட ஏர் பேக் வேலை செய்யும். அங்க டிரைவர் பக்கத்துல இருக்கிற கோ பேசஞ்சர் போட்டாங்கன்னா கோ பேசஞ்சரோட ஏர் பேக் இன்ஃபிளேட் ஆகும். ஏன் வந்து ஏர் பேக்ஸ் வந்து வித்தவுட் சீட் பெல்ட் இன்ஃபிளேட் ஆக கூடாதுன்னா இட்ஸ் டபுள் இன்ஜுரி. சீட் பெல்ட் இருந்துச்சுன்னா உங்க செஸ்ட் வந்து ஸ்டியரிங் வீல் அடிக்காம பாத்துக்கலாம், தலை வந்து விண்ட்ஸ்கிரீன்ல அடியாம பாத்துக்கலாம், ரெண்டு பேர் உக்காந்தா நம்ம ரெண்டு தலையும் அடிக்காம பாத்துக்கலாம், இல்ல சைட்ல கிளாஸ். இதே நேரத்துல சீட் பெல்ட் போடாத போது நம்ம ஃப்ரண்ட்ல போயிடும் அந்த ஸ்டியரிங் வீல் கிட்ட இல்ல விண்ட்ஷீல்ட். அந்த நேரத்துல சீட் பெல்ட் வந்து நீங்க சீட்டுக்கு போட்டுருந்தீங்கன்னா, நாட் ஃபார் த உங்க உடம்புக்கு மேல இல்லாம உடம்புக்கு பின்னாடி சீட் பெல்ட் போட்டு அதுக்கு மேல வைக்க நிறைய பேர் இது பண்றாங்க. நான் பெரிய பெரிய கார்ல பாத்திருக்கேன், அந்த டிரைவர் ஆனாங்களா என்ன பண்ணுவாங்க, ஃபுல் டைம் வந்து சீட் பெல்ட் போட்டே விட்டுருவாங்க காருக்கு. அது மேல ஒரு டவல் போட்டுருவாங்க, ஏன்னா சீட் பெல்ட் போட்டா எனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, இதாவது ஏதாவது எக்ஸ்கியூஸ் கொடுப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. அந்த நேரத்துல என்ன ஆகும்னா நீங்க அவ்வளவு க்ளோஸா இருக்கிற தொட்டு அந்த ஸ்டியரிங் வீல் கிட்ட அந்த சீட் பேக் ஏர் பேக் இன்ஃபிளேட் ஆகும் போது இட்ஸ் கம்ப்ரஸ்ட் ஏர். அந்த பிரஷர்ல வந்து உங்களுக்கு பின்னாடி புஷ் பண்ணும் போது உங்க ஸ்பைனல் கார்டு முதுகெலும்பு கட் ஆயிடலாம், கிராக் ஆயிடலாம் அந்த ஃபோர்ஸ்ல. அது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஸோ அதனால சீட் பெல்ட் போட்டிருந்தீங்கன்னா அந்த எம்டி ஏரியால அந்த எம்டி ஸ்பேஸ்ல அது வந்து இந்த ஏர் பலூன் ஏர் பேக் வந்து ஃபில் ஆகும். அதுதான் அதே நேரத்தில் இந்த டேஷ்போர்டில் இந்த காட் ஐடல்ஸ் இந்த சென்ட்லாம் வைக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். ஃப்ளாக்லாம் அது எல்லாமே வந்து ஹேண்ட் பிரேக் ஏரியாவில், கேர் ஏரியாவில், கப்பு வைக்கிற ஏரியா இருக்கும் அந்த ஏரியாவில் வச்சிங்கன்னா கொஞ்சம் பெட்டர். ஏன்னா அந்த ஏர் பேக் இன்ஃபிளேட் ஆகும் போது அந்த பேனல் பிளாஸ்டிக் தூக்கும், அது தூக்குற போது அந்த ஒரு ஃப்ளாகோ இல்லை அந்த ஒரு ஐடலோ வந்து உங்கள் மேலே ஒரு ஆப்ஸ்டிக்கல் மாதிரி வந்து அதனாலேயும் ப்ளீடிங் இன்ஜுரி ஆகலாம். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பேக்கில் இருக்கவங்களும் சீட் பெல்ட் போடணும். என் வெளிநாட்டிலலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட், மைனர்ஸ் பிலோ 18 பசங்களை வந்து ஃப்ரண்ட்லேயே உட்கார விட மாட்டாங்க, பின்னாடி தான் உட்காரணும், அந்த சீட் பெல்ட்ஸ் போடணும். திஸ் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
1: ஆமாம். இது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் வேன்ஸில் நிறைய ஆக்சிடென்ட் இப்போ நடக்குது. இப்போ நம்ம ரீசன்ட் டேஸில் நிறைய ஆக்சிடென்ட் கேள்விப்பட்டுருக்கோம். ஸோ அதில் குழந்தைங்களாம் சீட் பெல்ட் போடாமல் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ஆகுது. ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷனாக இருக்கும்?
0: வெல், இப்போலாம் வர ஸ்கூல் வேன்ஸ்லாம் மச் பெட்டர் ஆன் சேஃப்டி. முன்னெல்லாம் மேக்ஸி கேபின் வரும், அது ஒரு கெப்பாசிட்டி 12-15 இருந்தாலே எப்பவுமே கம்மியாக இருக்காது, அதுக்கு எக்ஸ்ட்ராவாக தான் ஒரு 5-10 பேர் லோட் பண்ணோம். ஓவர் லோடிங் அது எதுவானாலும் ஆகட்டும் இஸ் டேஞ்சர். ஷேர் ஆட்டோ ஆகட்டும், கார் ஆகட்டும், இட் வில் லூஸ் பேலன்ஸ். அதுக்கு தான் அந்த 3-wheel ஷேர் ஆட்டோஸ் இருக்கிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். பேலன்ஸ் இல்லை, 4-wheel ஷேர் ஆட்டோஸ் ஆர் பெட்டர். யூ அண்டர்ஸ்டாண்ட், 3-wheels இஸ் அ மாடிஃபைட் ஆட்டோ வித் அந்த இது மெட்டல் இது மட்டும் மாடிஃபை பண்ணி. ஸோ ஸ்கூல் வேன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிரைவர்ஸ் ஹேவ் டு பி ட்ரெயின்டு ப்ராப்பர்லி. எல்லா ஸ்கூல் வேன்ஸ்லையும் இப்போ ஸ்பீட் கவர்னர் இருக்குது. ஸ்பீட் கவர்னர்னா என்னன்னா இட்ஸ் அ மெக்கானிக்கல் கம் எலக்ட்ரிக்கல் டிவைஸ் வேர் 60 கிலோமீட்டர் மேலே இல்லை 50 கிலோமீட்டர் மேலே அந்த வண்டி போகாது. எவ்வளவுதான் நம்ம டிரைவர் அந்த ஆக்சிலரேட்டர் அமுக்கினாலும் இட் வில் நாட் கோ, இட் வில் லிமிட்ஸ் த ஸ்பீட், தட் இஸ் குட். ஆனா நம்ம 20-30 கிலோமீட்டர்ஸ்லயே ஆக்சிடென்ட் ஆகலாம், ஓகேங்களா. சோ கிட்ஸ் வந்து எல்லா ஸ்கூல் வேன்லயும் இண்டிவிஜுவல் சீட் பெல்ட்ஸ் இருக்கு, பசங்க நிக்கவே கூடாது. எத்தனை சீட் இருக்கோ அத்தனை பேர் தான் இருக்கணும், டிரைவர் மட்டும் இருக்க கூடாது, கூட ஒரு அட்டெண்டரும் இருக்கணும். சோ அப்ராட்ல அம்மா யூஎஸ் போன போது சொல்லியிருக்காங்க, ஸ்கூல் வேன் பார்த்தாங்கன்னா 25-30 மீட்டர்ஸ் முன்னாடியே வண்டி ஸ்டாப் பண்ணாங்க, அவ்வளவு பயம். அண்ட் அதுதான் ரூல் சேஃப்டிலேயே, ஏன்னா சின்ன பசங்க எப்படின்னு தெரியாது, அவசரத்துல என்ஜாய்மெண்ட்ல வீட்டுல இருந்து வந்தோம், அந்த குஷியில ஐ மீன் ஸ்கூல்ல இருந்து வந்தோம் வீட்டுக்கு போறோம்னு சொல்லிட்டு ஓடுவாங்க. நம்ம பாட்டு வண்டி கிட்ட எடுத்துன்னு போறும்போது சடன் பிரேக் அடிக்கிறதுக்குள்ளயோ அவங்கள டச் பண்ணிடலாம். முன்னர் ஒரு மெக்கானிசம் இருக்கு அப்ராட் அந்த ஸ்கூல் பஸ்ஸஸ்ல, ஒரு ஸ்டிக் மாதிரி வரும் டிரைவர் சீட் கிட்ட இருக்குது. அப்ராட் மைட் பி லெஃப்ட் ஹேண்ட் டிரைவ், இந்தியாவில வந்து ரைட் ஹேண்ட் டிரைவ். ஸோ டிரைவர் சீட் கிட்ட அந்த வெளியேந்து ஒரு ஸ்டிக் வரும், அந்த ஸ்டிக் வரும் போது அந்த ஸ்டிக்கை தாண்டி தான் போக முடியும். ஸோ அந்த ஹைட்ல உக்காந்து இருக்கிற போது கீழே வண்டி பக்கத்துலேயே இருந்தாங்கன்னா தெரியாது. ஸோ அந்த ஸ்டிக்கை தாண்டி வரும்போது ஃப்ரண்ட்ல ஐ சைட் அந்த விஷுவல் பெட்டராக இருக்கும். இதெல்லாம் யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல், ஓகேங்களா. ஏன்னா சில டைம் பஸ் வந்து மெயின் ரோட்லயே டிராப் பண்ணிடும், அந்த சின்ன தெருவில் போக முடியாது, பசங்க வந்து ரோட் கிராஸ் பண்ணணும். அட்டெண்டர் வந்து கீழே தான் இறக்கி விடுவார் ரோடு வரைக்கும், அது பண்ணணும் டைம் இல்லாத தொட்டு, இல்லை குழந்தை நான் போறேன்னு சொல்லிட்டு, இல்லை அம்மா வெயிட் பண்றாங்க, திடீர்னு ஏதாவது ஒரு பைக் கார் ஃபாஸ்ட்டாக வந்து இடிச்சிடலாம். ஸோ யூ நீட் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். அதுக்கு தான் சின்ஸ் யூ செட் ஸ்கூல் வேன் அண்ட் ஸ்கூல் சில்ட்ரன், ஒரு சின்ன இது, எல்லாரும் ஐடி கார்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய ஸ்கூல் பசங்க ஐடி கார்டு போடுறது இல்லை, இது நம்ம ஆக்சிடென்ட்டே ஆக வேண்டாம், சும்மா ஃபெயிண்டிங். ஸோ தெருவில் நடந்து வருது அந்த பாப்பா, நம்ம வெயிலில் ஃபெயிண்டிங் ஆகுது, டீஹைட்ரேஷன். அந்த பாப்பா விழுந்த தொட்டு அன்னைக்கு சீட் யூனிஃபார்ம் போடலை, ஏன்னா பர்த்டேன்னு சொல்லிட்டு. எந்த ஸ்கூலுன்னு தெரியல, அந்த தெருவில் புதுசாக வாடகைக்கு வந்திருக்காங்க. ஸோ எந்த வீடுன்னு தெரியல, அம்மா அப்பா பேர் தெரியல, பிளட் குரூப் தெரியல, எதுவுமே. நம்ம வீட்டில் வச்சுட்டு முதலுதவி கொடுத்து பாப்பாவுக்கு ஒன்றும் ஆகலை. ஆனால் அந்த 2-3 மணி நேரத்துக்கு வீட்டில் அம்மா அப்பா தேடுறாங்க, ஸ்கூலில் டீச்சர்ஸ் தேடுறாங்க, ஸ்கூலில் இல்லை, வீட்டில் இல்லை, அது ஏதாவது ஒரு தப்பாக ஒரு டென்ஷன் ஆகலாம், ஏதாவது கிட்னாப் பண்ணிட்டாங்களா, என்ன ஆச்சுன்னு, எவ்ரி ஒன் இஸ் இன் பேனிக். அதுக்கு தான் ஐடி கார்டு இஸ் வெரி வெரி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வீட்டை விட்டு போகும் போது ஐடி கார்டு போடணும், வீட்டுக்கு வந்த பிறகு தான் ஐடி கார்டு கழட்டணும், பேக்ல இருக்கக்கூடாது, பாக்கெட்ல இருக்கு. அதே நேரத்தில் இந்த ஒரு சின்ன சின்ன விஷயம் சொல்லிடுறேன், ஏன்னா ஒரு விபத்தில் வந்து பெருசா பண்ணி ஒரு உயிரை காப்பாத்துறதோ ஹெல்ப் பண்ணுறது இல்லை, சின்ன சின்ன விஷயம் பண்ணாலே கேன் மேக் த பிகெஸ்ட் டிஃபரன்ஸ். லைக் நிறைய ஐடி கார்டில் தப்பான அட்ரஸ் இருக்கு, அட்ரஸ் விடுங்க அது மாத்தில, ஆனா தப்பான செல்போன் இருக்கு நம்பர். எல்லாரும் ஜியோ நம்பர் வந்தோடனே இட்ஸ் ஃப்ரீ சிம் கார்டு, ஆனா இப்ப ஏர்செல் கம்பெனி மூணு தொட்டு அந்த பழைய நம்பர் வேலை செய்யல. சோ அந்த நம்பர் கால் பண்ற போது நாட் இன் யூஸ், நாட் இன் யூஸ் வருது. சோ நீங்க அதை மாத்தணும், இல்லைன்னா உங்க ஐடி கார்டே ஒரு வேஸ்ட், புரியுதுங்களா. நிறைய பேருக்கு பிளட் குரூப் தெரியாது, பிளட் குரூப் தெரியலன்னா உங்க பேரே தெரியாத மாதிரி. ஒன்லி இஃப் யூ நோ யுவர் பிளட் குரூப் யூல் நோ வெதர் இட்ஸ் எ ரேர் பிளட் குரூப் ஆர் காமன் பிளட் குரூப். சோ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம், இது ஒரு ஹேபிட்டா வந்து, ஏன்னா சின்ன பசங்களுக்கு ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், வோட்டர்ஸ் ஐடி எல்லாம் பாக்கெட்ல இருக்காது. நம்ம அடல்ட்ஸ் வந்து அதெல்லாமே பர்ஸ்ல வச்சிருப்போம், அவங்க கிட்ட செல்போனும் இருக்காது. சோ ஸ்கூல் ஐடி இஸ் த ஒன்லி திங் தே ஹேவ். சோ இட் இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட், ஐடி கார்டு இஸ் அ மஸ்ட்.
1: ஓகே, ஐடி கார்டு பத்தி பேசுறப்ப எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. ஒரு வாட்டி உங்களோட ஒர்க் ஷாப் ஒன்னு நான் அட்டெண்ட் பண்ணிருக்கேன், அப்ப நீங்க ஐஸ் கான்டாக்ட் அப்படின்றத பத்தி சொன்னீங்க, அதாவது இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி. சோ அத பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
0: இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து நம்ம செல்போன்ஸ் எல்லாரும் யூஸ் பண்றோம், எதுக்கோலாம் யூஸ் பண்றோம், ஆனா செல்போன் வந்து ஒரு உயிர் காப்பாத்துறதுக்கு யூஸ் பண்ணலாம். நம்ம எல்லாரும் செல்போன், இப்ப எல்லாரும் ஒரு ஸ்மார்ட் போன் வச்சிருக்கோம், ஸ்மார்ட் போனும் ஏதாவது ஒரு போன், அந்த போன்ல வந்து ஐஸ் கான்டாக்ட்ஸ் இருக்கலாம். ஏன்னா ஒரு சீரியஸான ஒரு அடி, ஒரு பெரிய காயம் ஆயிடுச்சு. சோ நான் வந்து ஒரு பைஸ்டாண்டர் ரோட்ல பப்ளிக்கா உங்களை வந்து ஹெல்ப் பண்றேன், உங்க பேரு தெரியல, எதுவுமே தெரியல, ஆம்புலன்ஸ் கால் பண்றேன், 108 ஆம்புலன்ஸ் அவங்க வராங்க, உங்களை ஹாஸ்பிட்டல் அனுப்புறோம். உங்க போன் அதுக்கு முன்ன நான் கால் பண்ணிட்டு யாராவது கால் பண்ணி ஹெல்ப் பண்ணும், ஏன்னா நான் திருப்பி ஆஃபீஸ் போனோம், வேற வேலை இருக்கு, நான் ஃபுல் டே உங்க கூட இருக்க முடியாது. அந்த நேரத்துல ஃபேமிலி மெம்பர்ஸ், அம்மா அப்பா தாத்தா பாட்டி அண்ணா யாருனா வரணும். ஸோ அவங்களுக்கு கால் பண்ணிட்டு சொல்வேன், சார் இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு இங்கே அடிபட்டுச்சு, நுங்கம்பாக்கத்தில் நான் முதலுதவி செஞ்சேன், ஆம்புலன்ஸ் கூட்டிங் போயிருக்காங்க, இந்த ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, போய் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஸோ நம்ம ஃபோன் எடுத்து வி டோன்ட் சர்ச் ஃபார் அம்மா அப்பா மாம் டேட், வி டைப் த வேர்ட் ஐசிஇ. இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கான்செப்ட், நாங்கள் கண்டுபிடிக்கல. ஐசிஇ இஸ் த ஷார்ட் ஃபார்ம் ஃபார் இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி. ஸோ நீங்கள் இப்போ இருக்க, வி ஆஸ்க் யூ ஆல் டு டூ திஸ், இந்த ரேடியோ ஷோ கேட்குற எல்லாருங்களும் நீங்கள் வந்து உங்கள் ஃபோன் எடுத்துட்டு ஐசிஇன்னு அந்த வார்த்தை சேவ் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது. இது தேவைப்பட வேண்டாம் இன்னைக்கு நாளைக்கான எப்பயாவது தேவைப்பட்டா இட் பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். என் போன்ல பாத்தீங்கன்னா ஐஸ் டைப் பண்ணீங்கன்னா 5 கான்டாக்ட் வரும், அம்மா ஐஸ், தாத்தா ஐஸ், கேஷுமாமா ஐஸ், ஒரு 2 ஃப்ரெண்டு. ஸோ நீங்க வந்து சென்னையில வேலை செய்றீங்க, ஆனா நீங்க ஃப்ரம் வேற ஸ்டேட், ஆந்திரா, கேரளா, அந்த நேரத்துல அம்மா அப்பாலாம் அங்க இருப்பாங்க. ஸோ ஹூ இஸ் அ நைஸ் கான்டாக்ட்னா லோக்கலி அவைலபிள் ரெஸ்பான்சிபிள் பர்சன். ஸோ லாட் ஆஃப் பீப்புள் இங்க காலேஜ்ல படிக்கிறவங்க ஹாஸ்டல் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், உங்க ஹாஸ்டல் வார்டனா இருக்கலாம், உங்க மேமா இருக்கலாம், பிரின்சிபலா இருக்கலாம், யார் வேணா, ஆனா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸா இல்லாத போது அவங்க பெர்மிஷன் கேட்டு சேவ் பண்ணுறது நல்லது. யாருமே சேவ் பண்ணாதேன்னு சொல்ல மாட்டாங்க. நைட்ல என்ன டைம் ஆனாலும் காலங்காத்தால 1 மணி 2 மணி கம்ஃபர்ட் பார்க்காம விபத்துனா ஆக்சிடென்ட்னா எமர்ஜென்சி வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. சில பேருக்கு ஐஸ்னா என்னன்னு தெரியல. அதே நேரத்தில் நீங்க சேவ் பண்ற கான்டாக்ட் ஆளுக்கும் ஐஸ்னா என்னன்னு தெரியாது. நாளைக்கு கால் பண்ற போது நான் சொல்லலாம், சார் இந்த மாதிரி உங்களுக்கு அடிப்பட்டுனா ஐஸா என்னது, விளையாடாத, காசு கோசுறோம், ஃபன் பண்றோம், ஏதோ காமெடி ஜோக் பிராங்க்னு நினைச்சுப்பாங்க. ஸோ யூ ஷுட் மேக் கம்யூனிகேஷன் கம்ப்ளீட். உங்க போன்ல நான் ஐஸா இருந்தா என் போன்ல நீங்க ஐஸா இருக்கலாம். ஸோ போத் வேஸ் நீங்க வீட்டுக்கு போய் அவங்களுக்கு சொல்லணும். சிம்பிள், உங்க போன் அன்லாக்டா இருந்தா இது ஆக்சஸ் பண்ணலாம் ஐஸ் கான்டாக்ட், ஆனா லாக்டா இருந்தாலும் ஆக்சஸ் பண்ணலாம். எல்லாருக்கும் இது தெரியுமான்னு தெரியல. எந்த போனா இருக்கட்டும், சாம்சங், விவோ, ஒப்போ, எந்த மாடலா இருக்கட்டும், ஐபோனா இருக்கட்டும், அது ப்ரீசெட் பண்ணணும் எமர்ஜென்சி கான்டாக்ட். ஏன்னா கீபேட் ஓபன் ஆகும், உங்களுக்கு மைனஸ் பேலன்ஸ் இருந்துச்சுனாலும் போன் லாக்டா இருந்தாலும் 100, 101, 108 கால் பண்ணலாம். ஆனா உங்க ஐஸ் கான்டாக்ட் ஆக்சஸ் பண்ணணும், அது ப்ரீசெட் பண்ணணும். ஆக்சிடென்ட் டைம்ல அது ஆட்டோமேட்டிக்கா செட் ஆகாது, முன்னாடியே செட் பண்ணணும். இல்லைன்னா இன்னும் ஒரு சின்ன சிம்பிள் இது, எந்த போட்டோ வச்சிருந்தீங்கனாலும் உங்களை டிஸ்பிளே ஸ்கிரீன்ல அங்க வந்து ஒரு திருக்குறள் இல்லைன்னா ஒரு கோட் நீங்க டிஸ்பிளே பண்ணலாம். தெரியுமா, உங்க டிஸ்பிளே ஸ்கிரீன்ல அங்க நீங்க ஐஸ் அம்மா, ஐஸ் மாமன் நீங்க பேரை போட்டுட்டு உங்க நம்பர் போட்டீங்கன்னா உங்க போனை நான் தொடாமையே டிஸ்பிளே உறைஞ்சிருந்தாலும் அந்த நம்பரை காப்பி பண்ணி வேற போன்ல இருந்து கால் பண்ணி நான் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணலாம். சின்ன சின்ன விஷயம், பட் திஸ் கேன் மேக் அ பிக் டிஃபரன்ஸ் ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு.
1: நம்ம டெய்லி யூஸ் பண்ற போன்லயே இவ்வளவு விஷயம் இருக்கு. அதாவது இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி யாருக்குனாலும் எதுனாலும் நடக்கலாம். அந்த போன்ல எப்படி ஒரு கான்டாக்டை எடுத்து அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எங்களுக்காக கற்றுக் கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்யூ. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் அப்புறம் லைஃப் சேவிங் இதை பத்திலாம் ரொம்பவே நிறைய பேசிட்டோம். நீங்க இதுக்கான வொர்க் ஷாப்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த ஒர்க் ஷாப்ஸ்ல எந்த மாதிரியான பேசிஸ்ல எடுக்கிறீங்க, எவ்ரி வீக் எடுக்கிறீங்களா, எவ்ரி டே எடுக்கிறீங்களா,
0: விழிப்புணர்வு, தமிழ்நாடு போலீஸ் அகாடமி போர்ட்ல பண்றோம், சென்னை போர்ட் ட்ரஸ்ட். ஸோ நீங்க கூப்பிடலாம், உங்க இடத்துக்கு வந்து பண்ணுவோம். ஏன்னா 100 பேர் 200 பேர் எங்க இடத்துக்கு வர்றது கஷ்டமா இருக்கும். ஸோ நிறைய பேர் ஒரே இடத்துல அசம்பிள் பண்ணீங்கன்னா உங்க ஸ்கூல் காலேஜ்ல நீங்க டைம் கொடுத்தீங்கன்னா நாங்க வந்து இந்த மாதிரி அவேர்னஸ் விழிப்புணர்வு ஒர்க் ஷாப்ஸ் ஆர்கனைஸ் பண்றோம். யூ கேன் ரீச் அவுட் டு அஸ், எங்க வெப்சைட் இருக்கு www.lifesavingindia.org, இல்ல கூகுள்ல செக் பண்ணலாம், ஜெஸ்டைல கேட்கலாம். நாங்க என்ன சொல்றேன்னா எங்க கிட்ட வரலனாலும் பரவாயில்ல, எங்களை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, நிறைய ஆர்கனைசேஷன்ஸ், யாருக்கிட்டனா போங்க, எங்க வேணா போங்க. ஆனா அந்த டைம் எடுத்து ஒரு 1 டே இல்ல 1 ஹவர் எவ்வளவு முடியுமோ அதை நீங்க கத்துக்கினீங்கன்னா அதுக்கப்புறமா ஃபியூச்சர்ல எப்பயாவது தேவைப்பட்டா, உங்களுக்கு தேவைப்படலன்னா கூட இன்னொருத்தருக்கு சொல்லி இன்டைரக்டா ஒரு உயிரை காப்பாத்தலாம். ஸோ பட் எஸ் நீங்க ஒரு உயிரை காப்பாத்தினீங்கன்னா நீங்க ஒரு ரியல் லைஃப் ஹீரோ. யார் வேணா திட்டலாம், கொல்லலாம், எது வேணா பண்ணலாம், ஆனால் வெரி ஃபியூ பீப்புள் கேன் சேவ் அ லைஃப். யா, ஒரு உயிரை காப்பாத்தீங்கன்னா ஆட்ஸ் அ ஹோல் லாட் ஆஃப் மீனிங் டு யுவர் எக்ஸிஸ்டன்ஸ். யா யா, ஸோ ப்ளீஸ் லேர்ன் அண்ட் கெட் ட்ரெயின்.
1: ஓகே, இப்போ நீங்கள் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, எங்களுக்காக நிறைய புது விஷயங்கள் சொன்னீங்க. ஸோ இதெல்லாம் கத்துக்கிற வழியில் நீங்கள் நிறைய கஷ்டங்களும் அனுபவிச்சிருப்பீங்க. ஸோ என்ன மாதிரியான கஷ்டமா இருந்துச்சு உங்களுக்கு?
0: கஷ்டமா இருக்கிறது வந்து நிறைய பேர் ஃபர்ஸ்ட் டைம் அப்ரோச் பண்ணும் போது, ஒர்க் ஷாப்ஸ் பெர்மிஷன் கேட்கிற போது நிறைய டைம் இது வேண்டாம், நம்மளுக்கு தேவையில்லை, ஸ்கூல்ஸ் எல்லாம் போன போது கிளாஸ் நடத்துறதுக்கே டைம் இல்லை, போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும், இது எங்களுக்கு தேவைப்படாது, பரவாயில்ல ஸ்கூல்ல நர்ஸ் இருக்காங்க, ஹாஸ்பிட்டல் தான் இருக்கே, பக்கத்திலே இருக்கே, எங்க ரோட்லயே இருக்கே, ஆம்புலன்சஸ் இருக்கே, எதுக்கு நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண, இந்த மாதிரிலாம் ஒரு நெகட்டிவ் அப்ரோச் ஃபர்ஸ்ட்லேயே. ஆனால் வாட் வி டெல் தம் இஸ் அதெல்லாம் இருக்கும், ஆனால் சில டைம் இல்லாமல் போகலாம், நீங்க இட்ஸ் இஸ் அவுட் ஆஃப் குட்வில் தட் யூ லேர்ன். ஸோ கன்வின்சிங் பீப்புள் டு லேர்ன் அண்ட் கம். எல்லாரும் ஒரு ஒர்க் ஷாப் பண்ணுற போது அந்த நேரத்தில் ஞாபகம் வச்சுப்பாங்க, அதுக்கப்புறமா சில பேர் மறந்துடுறாங்க. இட்ஸ் நார்மல் ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ். ஸோ ஆனால் நீங்கள் அந்த எஃபர்ட் எடுத்து ஒரு புக்கை படித்து நீங்கள் வந்து ட்ரைனிங் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். ஏன்னா எல்லா ஒர்க் ஷாப்லையும் நாங்கள் ஃபஸ்ட் எய்ட் மேனுவல் கொடுக்குறோம், பிபிடி காமிக்கிறோம், வீடியோஸ் காமிக்கிறோம், நானும் சொல்லி கொடுக்குறேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேர்னிங், விஷுவல் லேர்னிங், ப்ராக்டிக்கல் லேர்னிங், ஆடிட்ரி லேர்னிங். ஸோ புக்கில் கற்றுக்கலனா ப்ராக்டிக்கலில் கற்றுக்கலாம், ப்ராக்டிக்கலில் கற்றுக்கலனா வீடியோ பார்த்து கற்றுக்கலாம். ஸோ ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு லேர்னிங் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி, ஸோ இந்த மாதிரி ட்ரைனிங் ப்ராக்டிக்கலாக பண்ணால் ரொம்ப நல்லது. டிஃபிகல்ட்டின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இது ஒரு பேப்பராக கொடுத்துடலாம், ஒரு இமெயிலாக கொடுத்துடலாம், இல்லை புக்கில் மட்டும் இருந்துச்சுன்னா இட் டசன்ட் ஒர்க், சரிங்களா? ஏன்னா ஒரு விபத்து நடக்கிற போது ஒரு புக்கு எடுத்து படிச்சியோ இல்லை யாருனா ஃபோன் பண்ணி கேட்கறதுக்கு டைம் இருக்காது, கற்றுக்கிறது பண்ணுறதுக்கே டைம் இருக்காது. ஸோ யூ டோன்ட் ஹாவ் டைம் டு லேர்ன், யூல் ஹாவ் ஒன்லி டைம் டு ஆக்ட் அண்ட் ரியாக்ட். These are practically the difficulties, and trying to convince people what we are doing is a genuine cause. People think we are doing it chumma because we don't have any other thing to do. No, we do it because enga veetla ellarkum modhalla vee theriyum, enga ammaku theriyum, enga friends ku theriyum, veetla vela seiravanga ellarkum theriyum. So naanga ellarum safe ah irukku, ungalku edhavadhu aachuna enakku enna, andha oru attitude munnotta kannottam irukka koodadhu, okay va? Nammalum safe ah irukkanum, nammala sutti irukkavanga ellarum safe ah irukkanum, andha oru attitude dhaan irukkanum. That is the right thing. So to get this message across has sometimes been a difficulty, but many times we don't take no for an answer easily. We overcome it by showing people that we are dedicated and we want to do something.
1: ஃபர்ஸ்ட் எய்ட்ல இவ்வளோ பெரிய ஒரு ஜேர்னியை தாண்டி வந்திருக்கீங்க, இந்த ஒரு ஜேர்னியில நீங்க ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ற மோமெண்ட் எதுவா இருக்கும்?
0: ப்ரௌட் மோமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பேரை காப்பாத்துந்து, அண்ட் எவ்ரி டைம் வி ட்ரெயின் வி நெவர் மிஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. அதே நேரத்தில் யாருனா ட்ரெயின் பண்ணிட்டு அவங்க ஒருத்தவங்களை ஹெல்ப் பண்ணி திருப்பி ஃபீட்பேக் வருது பார்த்தீங்களா, நான் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன், இன்றைக்கி ஃபஸ்ட் எய்ட் பண்ணேன், இவங்களை சேவ் பண்ணேன்னா அது ரொம்ப ஹெல்ப், ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கும், கூஸ் பம்ப்ஸ் கொடுக்கும். லைக் வா சூப்பர், நம்ம எல்லா இடத்துலையும் எல்லா டைமில் இருக்க முடியாது. அதுதான் நாங்கள் சொல்கிறோம், ஒரு விபத்து நடக்கிற போது எங்களுக்கு ஃபோன் பண்ணாதீங்க, நீங்கள் அங்கே இருந்தீங்கன்னா போய் ஹெல்ப் பண்ணுங்க, யூ அண்டர்ஸ்டாண்ட்? பிகாஸ் ஜியாகிரபிக்கலி இந்தியா வி ஆர் ஸ்ப்ரெட் அக்ராஸ், ஓகேங்களா? So everything you don't depend on someone, you be self reliant. So you equip yourself with the skills. அதே நேரத்துல உங்களுக்கு தெரிஞ்சத ஒரு 5 பேருக்கு சொல்லி கொடுங்க, ஒரு 10 பேருக்கு சொல்லுங்க, அப்பதான் it will spread. These are the, and life saving sports and இருக்கு, இது நிறைய பேருக்கு தெரியாது. So சின்ன பசங்களுக்கு சேஃப்டி சொல்லி சொன்னா அவங்களுக்கு அவ்வளவு ஒண்ணும் இன்ட்ரஸ்டா இருக்கு. அதே ஸ்போர்ட்ஸ் மூலமா சேஃப்டி சொன்னா, ஒரு ஸ்விமிங் காம்படிஷன் வச்சுட்டு தண்ணியில மூழ்கினா இப்படி பண்ணக்கூடாது அப்படி ஒரு சொல்லுறது, ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றபோது சிபிஆர் அந்த பொம்மையில ஒரு காம்படிஷனா வைக்கிறது, யார் சிபிஆர் நல்லா பண்றீங்க, பேண்டேஜ் பண்றபோது யார் கட்டு நல்லா போடுறீங்க, நீட்டா போடுறீங்க, யூனிக்கா எதை வச்சு ஒரு பிராக்சருக்கு பேண்டேஜ் பண்றீங்க, இந்த மாதிரி ஒரு காம்படிஷன்லாம் வச்சா. ஸோ இன்டர்நேஷனலி லைஃப் சேவிங் ஹேஸ் பூல் இவெண்ட்ஸ் அண்ட் பீச் இவெண்ட்ஸ், ஓஷன் இவெண்ட்ஸ். ஸோ ஐ எம் அ காமன்வெல்த் சாம்பியன். ஸோ லைக் த மோஸ்ட் ப்ரௌடஸ்ட் மூமெண்ட் இஸ் வென் ஐ வான் ஐவ் காட் 9 காமன்வெல்த் மெடல்ஸ் ஃபார் லைஃப் சேவிங் ஸ்போர்ட்ஸ். ஸோ லைக் ஏஷியன் கேம்ஸ் இப்போ தான் முடிஞ்சது, அண்ட் ஐ சா தட் 2 கேர்ள்ஸ் ஃப்ரம் யுவர் காலேஜ் ஆர் ஆல்சோ மெடலிஸ்ட். ஸோ வின்னிங் அ மெடல் ஃபார் லைஃப் சேவிங், your flag goes up when you win a gold medal and the national anthem is played. This is definitely a very proud moment for me, and I also got a Mrs. Henry Cup. So either one for promoting life saving skills and the moment drowning prevention in a developing nation. India is a developing nation. So inga adu promote pannadukku I was one of the first Asians to be given that cup. So these are my proud moments in my life saving career.
1: கண்டிப்பா இது வந்து இந்தியாவுக்கும் ரொம்பவே பெருமை சேர்க்கிற விஷயம் அப்படின்றத நாங்க நம்புறோம். ஓகே, இப்போ நீங்க நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நீங்க ட்ரெயின் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. சோ அவங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு?
0: Well, it has been nice. நிறைய பேர் வந்து ஒர்க்ஷாப் நடக்கிறதுக்கு முன்னாடி இது என்னது திருப்பி ஒரு செமினாரா ஒரு கான்ஃபரன்ஸா போரிங்காக இருக்கும்னு, ஆனால் ஒர்க் ஷாப் முடிஞ்ச பிறகு ஓ ப்ராக்டிக்கலாக நிறையா கற்றுக்கணும், ஒரு 2-3 அவரில் இவ்வளோ இவ்வளோவும் இருக்கா நல்லதுன்னு. ஸோ இட் இஸ் நைஸ். ஸோ வி ஆல்வேஸ் டெல் தம் இது இன்றைக்கி யூஸ் பண்ண தேவையில்லை, நாளைக்கு யூஸ் பண்ண தேவையில்லை, ஆனால் எப்போயாவது எங்கன்னா தேவைப்பட்டால் யூஸ் பண்ணுங்க அண்ட் சேவ் அ லைஃப். அது அப்புறமா எங்களுக்கு சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க, வி வில் பி ஹாப்பி ஃபார் யூ. அண்ட் திருப்பி எங்கள் கிட்ட வாங்க, ஏதாவது புதுசாக இருக்கிற போது டெவலப்மெண்ட்ஸ் அதுவும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோன்னு. ஸோ ஒர்க் ஷாப்ஸ் இது இயர்லி பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் அவுட் ஆகுறாங்க, ஸ்டாஃபுக்கு பண்ணுறோம், நான் டீச்சிங் ஸ்டாஃபுக்கு பண்ணுறோம். ஸோ வி ஆர் வெரி கீன் டு டூ இட். ஸோ யா, இட்ஸ் பீன் நைஸ் ஆஃப்டர் ஒர்க் ஷாப், இட்ஸ் லைக் எஸ் இன்னைக்கு ஸ்பெண்ட் பண்ண டைம் எஃபர்ட் நல்லா இருக்கு. ஸோ இது கண்டிப்பாக ஏதாவது யாருக்குனா யூஸ் ஆகும்னு ஒரு பிலீஃப், நம்பிக்கை தான்.
1: ரொம்பவே நல்ல விஷயம். ஓகே, கடைசி கேள்வி, செப்டம்பர் 8 தேதி அதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் டே அப்படின்ட்டு இன்டர்நேஷனலா கொண்டாடுறாங்க. ஸோ நம்ம ஷோ முடிக்கிறதுக்குள்ள அந்த தினத்தை பத்தி ஒரு சில வார்த்தைகள்.
0: World First Aid Day or International First Aid Day is was started by the International Red Cross Foundation.
1: Okay.
0: So every second Saturday of the September month is celebrated as World First Aid Day. நம்மளுக்கு என்னன்னா அது வந்து ஒரு நாள் மட்டும் இல்லாம எல்லா நாளும் இருக்கணும். ஃபர்ஸ்ட் எய்ட் வந்து டெய்லி பண்ண வேண்டாம், பட் ஒரு தடவை கத்துக்கினா எப்ப தேவைப்படாதோ அன்னைக்கே பண்ணிடலாம். சோ இந்த ஒரு நாள்ல அது வி ஷுட் டூ மோர் ஒர்க் ஷாப்ஸ் அவேர்னஸ் அண்ட் த்ரூ அவுட் தி இயர் அது ஒரு கண்டினியூட்டியா இருக்கணும் எங்கேயாவது. As a chart or as a first aid box creation, safety creation, safety awareness. But just one day in a day would not make a big difference. Uh-huh. But that one day should like continue something that yearly we are always safe. ஏன்னா சேஃப்டிக்கு வந்து ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இல்லை. இன்னைக்கு சேஃபாக இருப்போம், நாளைக்கு ஹெல்மெட் போட மாட்டோம், நாளில் இன்னைக்கு சீட் பெல்ட் போடுவோம், இன்னைக்கு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் வேண்டாம், நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் கூப்பிடலாம், ஃபயர் இன்ஜின் கூப்பிடலாம், ஆம்புலன்ஸ் கூப்பிடலாம். என்னைக்கு ஒரு விபத்து நடக்கும்னு நினைச்சிங்களோ அன்னைக்கு நடக்காது. இன்னைக்கு ஒரு விபத்தே நடக்காது, ரொம்ப சேஃபாக இருக்கும். அப்பதான் நீங்கள் படிக்கிற காலேஜு ஸ்கூலு வேலை செய்கிற கம்பெனியில் சேஃப்டி இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் சேஃப்டி ஃபாலோ பண்ணுறீங்களா பாருங்கள். லைக் அந்த ஒரு கேஸ் சிலிண்டர் அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணோமா, ஐ திங்க் வி டிஸ்கஸ்ட் ஆன் ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ். நிறையா கேஸ் சிலிண்டர் வெடித்து சில பேர்லாம் செத்து போகிறாங்க. சிம்பிள், உங்கள் வீட்டு வெளியே வைக்க இடம் இருந்தால்

0: வந்துச்சுன்னா ஒரு கிரில் மாதிரி பண்ணி அந்த சிலிண்டரை வெளியே வைங்க. வெடிச்சாலும் உங்களுக்கு இம்பாக்ட் இருக்காது, புரியுதுங்களா? நிறைய இடத்துல பைப் கேஸ் இருக்கு, அந்த கேஸ் சிலிண்டர் வந்து ஒரு தண்ணி இதுல வைக்கணும். அது வந்து நிறைய இந்த எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் கிட்ட வைக்க கூடாது, சிலிண்டர்ல எலக்ட்ரிக்கல் ரியாக்ஷன் ஜென்ரேட்டர் கிட்ட வைக்க கூடாது. சின்ன சின்ன விஷயம், வீட்டுல வயர்ஸ் இருந்துச்சுன்னா அப்படியே விடாதீங்க, டம்மி பண்ணணும், டேப் அடிக்கணும். சின்ன பசங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஷாக் அடிக்கலாம். ஒரு சுவிட்ச் வேலை செய்யலையா அதை ரீப்ளேஸ் பண்ணுங்க. தண்ணி லீக் ஆகுதா, எலக்ட்ரிசிட்டி அண்ட் தண்ணியால ஷாக் ஆகலாம். ஸோ சேஃப்டி ஸ்டார்ட்ஸ் அட் ஹோம். உங்க வீட்டுல நீங்க சேஃப்டி ஃபாலோ பண்ணுங்க, அதுக்கப்புறமா ஒர்க் பண்ற இடத்துல படிக்கிற இடத்துல. ஸோ வி பி சேஃப் ஆல்வேஸ். அண்ட் எங்கோட வியூ பார்த்தீங்கன்னா, ஒன் லைஃப் சேவ்ட் இஸ் ஈக்குவல் டு 1000 டேஸ் ஆஃப் ப்ரேயர். ஸோ நீங்க ஒரு உயிரை காப்பாத்துனீங்கன்னா ஒரு 1000 நாள் சர்ச்சு ஸ்கூல் மாஸ்க்கு போக வேண்டாம், ஓகேவா? அண்ட் எவ்ரி ஒன் கேன் பி அ லைஃப் சேவர். ஸோ வி லைக் டு எண்ட் வித் திஸ் கோட், நோ பாயிண்ட் பீங் அ கிரேட் ஹியூமன் பீயிங், ஸ்டூடெண்ட் ஆர் ஸ்விம்மர் இஃப் யூ கான் சேவ் அ லைஃப். ஸோ எவ்ரி ஒன் லேர்ன் லைஃப் சேவிங் அண்ட் சிபிஆர். காட் பிளஸ். ஜெய்ஹிந்த்.
1: Thank you so much, Mr. Tarun Murugesh. எங்களுக்காக உங்களோட இவ்வளவு வேல்யூபிளான டைம் ஸ்பெண்ட் பண்ணி MOPCRS வந்து இவ்வளவு அழகான ஒரு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு.
0: Hey, most welcome. Thank you, RJ Harini. It's just been a pleasure and happy to know you and happy to be here and looking forward. And you're doing an amazing job. And I hope this show reaches the people. And யாரனா ஒருத்தராவது இந்த ஷோல இருந்து பெனிஃபிட் பண்ணா, உங்களோட இனிஷியேட்டிவ், உங்கள் காலேஜோடது மேம் உங்களோட இனிஷியேட்டிவ்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஒர்த் வைலாக இருக்கும்.
1: தேங்க்யூ ஸோ மச், மிஸ்டர் தருண். இன்னைக்கான ஷோ இதோட முடிவடைது நேர்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8, நமது சமுதாயம் நமது பெருமை. தேங்க்யூ.

கண்தானம் செய்வீர் இன்றே தவறாமல் மறவாமல். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: ஏமா போனா
1: லிபர்ட்டி ஒன்று தாங்க.
0: 5 ரூபா கொடு.
1: இந்தாங்க.
0: காலையில 100 ரூபா கொடுத்தா நானா போய் பிச்சை எடுக்க முடியும்? சில்லறை சில்லறை எடுத்துன்னு வந்தேன். சில்லறை கொடுமா.
1: சேஞ்ச் இல்லைங்க.
0: சேஞ்ச் இல்லாமல் எதுக்குமா பஸ்ல ஏறுற?

0: ஸ்டாப்ல நிறுத்தவே மாட்டீங்களா பஸ் எவ்வளவுங்க நடக்கிறது?
1: ஆமாமா, பஸ் நிக்கிறதுக்கு தனியா இடமா இருக்குது.
0: ஏப்பா இந்த பேக் கொஞ்சம் முன்னாடி போடுறது தானே, இன்னொரு ஆள் நிக்கலாம். இந்த பேகே பாதி இடத்த அடைக்குது.
1: யோ, யார் யாரு காலில் லேடி சீட்ல உட்காந்து பிரச்சனை பண்றது? எழுதுறியா முதல்ல, லேடிஸ்க்கு இடம் உரிங்க.
2: எக்ஸ்கியூஸ் மீ, எங்க நான் இறங்குவங்க? வழி விழுங்க. ஐயோ, காலை வேற மிதிக்கிறீங்க. இங்க நாங்க நடந்து வரது தெரியாதா உங்களுக்கு? வழி விழுங்க, பஸ் ஸ்டாப்ல இறங்கினாங்க நாங்க. ஐயோ சார், சார் நிறுத்துங்க சார், இறங்கணும்.
3: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.

0: ஹலோ லிஸ்னர்ஸ், இந்த எம்ஓபிசிஆர்எஸ் வழியாக நான் உங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நான் ஸ்ருதி கேஎன், இன்டர்நேஷ்னல் கிளைமேட் சாம்பியன், எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜில் படிக்கிறேன். கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது இப்போது நம்ம வேர்ல்டில் ஒரு பெரிய பிரச்சனை. இது வந்து நம்ம எல்லாரும் வந்து படிச்சுட்டு இருக்கோம், ஆனால் என்ன பண்ணணும் தெரியாமல் வந்து இருக்காமல் ஒரு வீட்லேருந்தே பண்ணுற ஒரு 5 பாயிண்ட் இருக்குது. நம்ம எல்லாரும் வந்து எப்போல்லாம் முடியுமோ பஸ், ஆட்டோ, ட்ரெயின் இந்த மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணலாம். இது வந்து நிறைய எனர்ஜி, பெட்ரோல் சேவ் ஆகும். அதே மாதிரி பல்ப்ஸ் வந்து நம்ம நார்மல் பல்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணாமல் சிஎஃப்எல் பல்ப்ஸ் யூஸ் பண்ணால் எனர்ஜியும் கம்மியாகும், எலக்ட்ரிசிட்டி பில்லும் கம்மியாகும். நம்ம எப்போல்லாம் ஷாப்பிங் போகிறோமோ வந்து கிளாத் பேக் யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து வீட்லேருந்து கிளம்பும் போது தெரியும் இந்த மாதிரி கடைக்கு போகிறோம் அப்படிங்கிறச்சு நம்ம வந்து வீட்லேருந்தே பேக் எடுத்துன்னு போகலாம். அதே மாதிரி எல்லாரும் வந்து அவங்கவுங்க பர்த்டே அன்னைக்கு வந்து ஒரே ஒரு பிளான்ட் வந்து பிளான்ட் பண்ணாக்கா நம்ம வேர்ல்டில் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த 4 பாயிண்ட்டை வந்து ஜஸ்ட் 5 பீப்புளுக்கு இந்த இயர் எண்ட்குள்ளேயும் நீங்கள் கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சிருந்தாக்கா அது ஒரு பெரிய விஷயம்.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, உணவு கூட அப்படித்தான். அளவோடு சாப்பிட்டால் நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் உணவே மருந்து.
2: குட் மார்னிங் லிசனர்ஸ், today let's educate ourselves on consumer awareness and food adulteration. When we pay a price for a commodity or service and use it, we become consumers. Sometimes the shopkeeper cheats you as he or she gives you poor quality goods or charges more for a commodity or service. Mrs. Chandran is going to the shop to buy some groceries. Let's see what's happening there.
3: Give me 1 kg of rice, 1 kg jaggery and 1 liter oil.
4: You'll get the jaggery only in loaves, ma'am. Is that okay?
3: That's okay. Wait a minute. This is not 1 kg. It's definitely less than that.
4: No, ma'am. This balance is correct. Everybody buys from this shop and no one has complained about this.
3: Maybe they just were ignorant and didn't check it. I'm going to the next shop and I will weigh it there.
4: Yes, ma'am. How can I help you?
3: I bought this 1 kg jaggery from the next shop, but I doubt whether it's 1 kg. If you don't mind, can you please weigh it and confirm?
4: Sure, ma'am. Today's shopkeeper forget the interests of consumers. They work for their own profit.
3: No, ma'am. It's approximately 50 to 60 grams, less than 1 kg. He is cheating everybody with a false measure. I'm not going to leave this matter.
4: What, ma'am? You're back?
3: Yes, your measure is wrong. When I measured it in the next shop, it weighed 50 to 60 grams less. I'm going to file a complaint.
4: This is the measure I've always been using. If you want to press charges, you can go ahead.
5: What is happening here? Anything wrong?
3: Yes, this man is giving underweight products. I'm going to take him to the consumer court.
5: Today's shopkeepers are least bothered about consumers. They offer substandard quality products and even increase the price of it.
3: On top of that, they produce duplicate articles.
5: Yes, it's outrageous. And to think about the adulteration and impurity in the products, oh my God.
4: We do nothing of that sort in this shop. You can't complain like this.
3: We have the right to safety, right to be informed, right to be heard, and right to seek redress. That's why I'm going to sue you in the consumer court.
5: It's good to know that there are people who still know their duties and inform the consumer court for genuine grievances.
2: Well, well, well. That was one smart lady doing her duty. We toil day and night for what? For that 2 morsels of wholesome nutritive food? And if at the end of the day we are not sure of what we eat, then what are we toiling for? We may be eating a dangerous dye, sawdust, aluminium foil, and believe it, even horse dung, inviting disease rather than good health. So listeners, please know about the product you are purchasing and do your duty to inform any offense which will benefit the whole society. Just as we are talking about consumer awareness, here come Ria and Pooja, two young friends narrating their experience. Let us listen to what the lawyer suggests to them about approaching consumer court.
4: Hi Pooja, sorry I got stuck in the traffic.
2: Hi Ria, it's okay. I have been

0: பதினொன்று சைக்கிள் ஷாப்.
1: அப்பா, எனக்கு நீங்க சைக்கிள் வாங்கி தரீங்களா?
2: ஆமா ஆமா, அதுக்கு தானே வந்திருக்கோம். நல்லா இருக்குதா, எடுத்து பார்த்து வாங்கிக்கோ.
1: சரிப்பா. அப்பா அப்பா, எனக்கு அந்த பேட்டரி கார் பிடிச்சிருக்கு. என் ஃப்ரெண்டும் அதே மாதிரி தான் வச்சிருக்கான். சைக்கிளுக்கு பதிலா எனக்கு அந்த பேட்டரி கார் வாங்கி தரீங்களா?
2: ம், சரி வாங்கிக்கோடா.
3: ஏங்க, நீங்களே பார்த்து வாங்கிருக்கலாம்ல, இப்ப செலவு அதிகமாகுது.
0: சீன் டூ, இன் ஹவுஸ்.
1: அப்பா, எங்க ஸ்கூல்ல டெல்லி டூர் கூட்டிட்டு போறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமும் போறாங்க. நானும் போகணும் ஆசைப்படுறேன். எனக்கு காசு தரீங்களா?
3: அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ வீட்லயே இரு.
2: நீ போயிட்டு வாடா, நான் பணம் தரேன்.
3: எனங்க, இன்னும் வாஷிங் மிஷின் கூட வாங்கல. நீங்க காசுக்கு என்ன பண்ணுவீங்க இப்போ?
2: நீ கையிலேயே துவச்சுக்கோ, மெஷின் அப்புறமா வாங்கிக்கலாம்.
0: சீன் த்ரீ, இன் ஹவுஸ்.
2: நீ கம்மியா தாண்டா மார்க் வாங்கியிருக்க, அதனால நீ பக்கத்துல இருக்க காலேஜ்லயே சேர்ந்துக்கோ.
0: முடியாதுப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற காலேஜ்ல போய் சேர்றாங்க. டொனேஷன் கொடுத்தாச்சு, என்ன நீங்க அந்த காலேஜ்ல சேர்த்து விட்டுருங்க.
3: இப்ப என்ன பண்றது?
2: இந்த வீட்டை வித்துடலாமே.
3: அதுதாங்க நானும் யோசிச்சேன்.
2: சில வருடங்கள் கழித்து ஏன்பா, நம்ம காலனில பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாடுல இருக்கிற கோவில்களுக்கு போறாங்க. 4000 ரூபாய் செலவாகும். எனக்கு காசு தரியா?
0: அப்பா, நீங்க அங்கெல்லாம் போக வேண்டாம்ப்பா. காலனில இருக்கிற கோயிலையே கும்பிட்டுக்காங்க. தண்ட செலவெல்லாம் வேண்டாம்ப்பா. சீன் ஃபைவ்.
2: என் ஃப்ரெண்ட் பையனுக்கு கல்யாணம், நான் போகணும். ரொம்ப ஆசைப்படுறேன். எனக்கு காசு தரியாப்பா?
0: எதுக்குப்பா இப்ப தண்ட செலவு? அவங்க வந்த உடனே ஒரு தந்தி இல்ல ஒரு போன் பண்ணி பேசுங்க. அங்க போயிட்டு உங்க உடம்புக்கு கெடுதல், காசும் செலவாகும். அதெல்லாம் ஒண்ணு நீங்க போக வேண்டாம்.
2: உங்க அம்மா அப்பா எதுக்குமே உங்களுக்கு எதையும் வேண்டாம்னு சொன்னதில்லை. எதுக்குமே உங்களுக்காக கணக்கு பார்த்ததில்லை. ஆனா நீங்க ஏன் உங்க அம்மா அப்பாக்காக இவ்வளவு கணக்கு பாக்குறீங்க?
0: பொதுநலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஏற்றமும் தாழ்வும் நிறைந்தது கடலலை. அதே போல்தான் மீனவரின் வாழ்க்கையில். மீனவர்களும் நம்மை போல் இந்த நாட்டின் குடிமக்கள். மீனவர்களை மதியுங்கள், புறக்கணிக்காதீர்கள்.
1: வணக்கம், நான் தான் நித்யஸ்ரீ மகாதேவன் பேசுறேன். பெண்கள் தான் நாட்டின் கண்கள். அதாவது பெண்களுக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற நிலைமையில வந்து வீட்டை பேன்ற ஒரு வேலை மட்டும் இல்ல, நிறைய வேலைகள் இன்னைக்கு வந்து பெண்கள் எடுத்துக்கொண்டு பண்ணி கொண்டிருக்காங்க. அதாவது இன்னைக்கு வந்து ஒருத்தருடைய பங்கு மட்டும் போராது, பொருளாதார ரீதியில கூட. சோ பெண்களுடைய பங்கு வந்து பொருளாதார ரீதியாவும் தேவைப்படுறதுனால வீட்டை பாத்துக்கிறது, குழந்தைங்களை இது பண்றது, எல்லாத்தையும் பராமரிக்கிற வேலையை தவிர வெளியில போய் ஒரு வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமும் பெண்களுக்கு இருக்கு. அதனால வந்து பெண்கள் தான் ஒரு முழு ஆதாரமா இருக்கு. அப்படி இருக்கிற சமயத்துல நம்மள உடலை நம்ம பாதுகாத்துக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆரோக்கியமா இதுக்கு வந்து நல்ல உணவு உட்கொள்ளணும். அது சரியான நேரத்துல வந்து பெண்கள் வந்து கடைசியா வந்து இந்த உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதனால பெண்கள் தான் வந்து ஒரு குடும்பத்தோட வந்து ஆணி வேர்னு சொல்லலாம். உங்களுடைய ஒரு ஆரோக்கியமும் உங்களுடைய ஒரு புத்துணர்ச்சியும் தான் ஒரு குடும்பத்திற்கே வந்து ஒரு நல்ல சந்தோஷத்தை தரப்போறது, மகிழ்ச்சியை தரப்போறது. மீதி நபர்களோட ஆரோக்கியமும் உங்க கையில இருக்கிறதுனால முதல் கண் உங்க ஆரோக்கியத்தை பெண்களாகிய நாம தான் பாத்துக்கணும். சுவர் இருந்தாதான் சித்திரம். அதனால முதல்ல வந்து நம்மளுடைய உடலை நல்ல விதமா நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு ஆரோக்கியமா நிறைய பழங்கள், காய்கறி வகைகள், பால் மற்றும் இன்னைக்கு எத்தனையோ சத்தான விஷயங்கள்லாம் கிடைக்கிறது. இதெல்லாம் நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை, எத்தனையோ பத்திரிகைகள்லயும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்லயும் சொல்றாங்க. இன்னும் நம்ம உடலுக்கும் நம்ம ஸ்ட்ரெயின் ஜாஸ்தி. எத்தனையோ குழந்தை பேரன் இருக்கு, குழந்தையை பாதுகாத்துக்கணும், ராத்திரி கண்மொழிக்கணும். இப்படி இருக்கிற சமயத்துல பெண்கள் வந்து ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் தரணும் அப்படின்றத நான் கேட்டேன்.
2: யூ ஆர் லிசனிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. MOP வைணவ மகளிர் கல்லூரியில எத்தனையோ சாதனை படைத்த பெண்கள் இருக்காங்க. அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவே அடுத்து வர நிகழ்ச்சி MOP ஸ்டார்.

0: ότι η ελπλία του.
1: வணக்கம், வந்தனம், ஸ்வாகதம், நமஸ்காரம் நண்பர்களே. யூ ஆர் லிஸனிங் டு எம்ஓபிஎன் கம்யூனிட்டி ரேடியோ 107.8. அண்ட் ஐ எம் யுவர் ஃபேவரட் ஆர்ஜே அபிநயாஸ்ரீ. அபிநயாஸ்ரீனாலே புதுமைகளை கொண்டு வருபவள் என்ற அர்த்தம். இதோ உங்களுக்கு புதுமையாக டேலண்ட்ஸை வெளியே கொண்டு வரும் ஷோ. திறமைகள் என்றாலே ஒரு கல்லுக்குள் இருக்கும் சிற்பம் போன்றது. அதை செதுக்கி வெளியே கொண்டு வருபவர்களே ஒரு திறமைசாலிகளாக மாறுகிறார்கள். இதோ உங்களுக்காக ஒரு திறமைசாலியுடன் வந்திருக்கிறேன். வாங்க அமிர்தா கணேஷ்.
2: ஹலோ அபிநயாஸ்ரீ.
1: இவங்க ஒரு கிரேட் சிங்கர், நம்ம எம்ஓபியோட ஸ்டார்.
2: என் பேர் அமிர்தா கணேஷ், நான் வந்து பிகாம் எண்ட் ஆஃப் ஷிஃப்ட் 1 வந்து படிக்கிறேன்.
1: கிரேட் அமிர்தா, எத்தனை வருஷமா நீங்க பாட்டு கத்துக்கிட்டு வரீங்க?
2: நான் வந்து கர்நாடிக் மியூசிக் ஃபார் தி பாஸ்ட் 10 கத்துக்கிறேன்.
1: யார்கிட்ட கத்துக்கிட்டு வரீங்கன்னு கொஞ்சம் சொல்றீங்களா?
2: நான் வந்து ஸ்ரீ கணேஷ் ஐயர் அவர்கிட்ட இருந்து கத்துக்கிறேன்.
1: சரி, உங்களுக்கு டிவோஷனல் சாங்ஸ் பிடிக்குமா இல்ல லைட் மியூசிக் பிடிக்குமா?
2: அபிநயாஸ்ரீ, எனக்கு எப்பவுமே டிவோஷனல் சாங்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும்.
1: ஏன் சொல்றீங்களா?
2: டிவோஷனல் சாங்ஸ் தான் நம்ம மனசுக்கு மன நிம்மதியும் ஒரு அமைதியும் தருது.
1: அப்போ எங்களுக்காக முதல் முதல் கடவுளாம் கணபதி மேல ஒரு சாங் பாடுங்களேன்.
2: ஆ, கண்டிப்பா. இப்போ நான் பாட போறது வந்து ஸ்ரீ கணேசாச்சரணம். இயற்றியவர் ஸ்ரீ பாபநாசம் சிவம். ராகம் திலங், தாளம், ஆதி.

0: அருமையா பாடுனீங்க அமிர்தா. எனக்கு ஒரு டவுட், சங்கீதத்தின் மூவர்னு தியாகராஜ சுவாமிகள் முத்துசாமி தீட்சிதர் ஷியாமா சாஸ்திரிய சொல்றாங்க, அது எதனாலன்னு கொஞ்சம் சொல்றீங்களா?
1: ஆமா கண்டிப்பா. இவங்க மூணு பேர் வந்து நிறைய கர்நாடக சங்கீதத்துக்கு அவங்க நிறைய பாடல்கள் இயற்றியிருக்காங்க. நிறைய ராகங்களையும் தாளங்களையும் இவர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இசையின் மும்மூர்த்திகள்னு கருதப்படுற இவர்கள் இயற்றிய ஆயிரம் கணக்கான பாடல்கள் இன்னும் கர்நாடக இசையோட உயிர் நாடியா இருக்கு. முத்துசாமி தீட்சிதர் எழுதின பாடல் நிறைய சமஸ்கிருதம் தான். அதே மாதிரி தியாகராஜர் எழுதினது நிறைய தெலுங்கு தான். இவங்களோட கான்ட்ரிபியூஷன் டு கர்நாடிக் மியூசிக் அப்படிங்கறத வந்து நம்ம அளவிடவே முடியாது, அவ்வளவு பெருசு. அதனாலதான் இவங்க சங்கீத மும்மூவர் அப்படின்னு குறிப்பிடப்படுறாங்க.
0: வாவ், இவ்ளோ சிறப்பு வாய்ந்த இவர்களோட ஒரு பாட்டு நீங்க கண்டிப்பா எங்களுக்கு பாடணும்.
1: கண்டிப்பா. இப்போ வந்து நான் தீட்சிதர் எழுதின மரகதவல்லி அப்படிங்கற பாட்டை பாடினேன்.
0: பா, மரகதம்னாலே பச்சையாச்சே, அப்ப பச்சை பசேல் ஆயிடும் போங்க நம்ம உலகமே.
1: ராகம் காம்போதி, தாளம் ஆதி.

0: அற்புதமா பாடுனீங்க அமிர்தா. நீங்க பாடிக்கிட்டே இருக்கும் போதுதான் கொஞ்சம் தியாகராஜ பத்தி கேட்போமேன்னு கொஞ்சம் கூகுள பார்த்தேன். பா எவ்வளவு சிறப்பு பெற்றவரா இருக்கிறாரு, மொத்தமா கிட்டத்தட்ட 2400 உருப்படிகள் செஞ்சிருக்காராமே. கீர்த்தனைகள் மட்டும் இல்லாம பிரகலாத பக்தி விஜயம், நீலக சரித்திரம்னு சில இசை நாடகங்களையும் எழுதியிருக்காராமே.
1: பின் என்ன அபினியா ஸ்ரீ, சங்கீத மும்மூவர்ல ஒருத்தர்னா சும்மாவா?
0: அப்ப இவ்ளோ சிறப்பு பெற்ற இவரோட ஒரு பாடல் கண்டிப்பா நீங்க எங்களுக்கு ஒன்னு பாடியே ஆகணும்.
1: ஷியோர். நான் இப்ப பாட போற ராகம் காபி நாராயணி, தாளம் தேசாதி, பாடல் சரச சாமதான.

0: அற்புதமா பண்ணீங்க. எனக்கு அப்படியே சரஸ்வதியவே பார்த்த மாதிரி இருந்ததுங்க. ஆனா சங்கீத மூவர் பாடின பாட்டுல நிறைய இது தமிழ்லயே கிடையாதுங்கிறீங்க. அப்ப தமிழ் மட்டுமே தெரிஞ்ச மக்களுக்கு இது போய் சேராதே. அப்ப தமிழ் பாடல்கள்ல பாடணும்னா யாரோட பாடல்கள்லாம் பாடலாம்?
1: தமிழ் கவிதை அப்படின்னாலே அதுக்கு முதல்ல நம்ம யோசிக்கிறதே வந்து பாரதியாரும் பாரதிதாசனும் தான். அவர்களோட பாடல்களே எவ்வளவோ இருக்கே அபிநயா. அதுல வந்து டிவோஷனல் மட்டும் இல்லாம நம்ம சுதந்திரத்துக்காக போராடின பாடலும் நிறைய இருக்கு. அதெல்லாம் மக்கள் ரொம்ப விரும்பியும் கேக்குறாங்க.
0: எனக்கும் பாரதியார் கவிதைகள்னா ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்தே நிறைய கவிதைகளை எடுத்து படிச்சிருக்கேன். அப்பனா எங்களுக்காக நீங்க கண்டிப்பா ஒரு பாரதியார் பாடும் பாடணும். எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்று தனியும் இந்த சுதந்திர தாகம் கொஞ்சம் பாடுங்களேன்.
1: ஆ கண்டிப்பா.

0: பா, நீங்க பாடும்போது எனக்கு அப்படியே ரத்தம்லாம் கொதிக்குதுப்பா. ஆனா எனக்கு இப்போ ஒரு சந்தேகம் வந்திருக்கு.
1: கேளுங்க.
0: ஒரு பாட்டு எடுத்துக்கிட்டோம்னா அதுல ஒரே ராகம்ல தான் பாடணுமா? என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய நிறைய ராகத்தை சேர்த்தா ரொம்ப டிஃப்ரெண்டான இது வருமே.
1: உங்களுக்கு தோணிருக்கிற மாதிரியே தான் அந்த காலத்து கவிஞர்களுக்கும் தோணிருக்கா அபிநயா. அதனாலதான் ராக மாலிகா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்தது. அந்த பாட்டுல அந்த மாதிரி பாடல்கள்ல பாத்தீங்கன்னா 4-5 ராகத்தை சேர்த்து வச்சு பாடுவாங்க. அப்ப கேக்குறவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் சாங் கேட்ட மாதிரியே இருக்கும்.
0: அப்ப எங்களுக்காக கண்டிப்பா ஒரு ராக மாலிகால இருந்து ஒரு பாட்டு பாடுங்களேன்.
1: ராக மாலிகா அப்படின்னா அதுக்கு ஒரு ரெவல்யூஷன் கொண்டு வந்ததே வந்து ஸ்ரீசக்கர ராஜ சாங் தான். அதை எழுதியவர் வந்து அகஸ்தியர்.
0: அப்ப வாங்க நம்ம போய் அம்மனை போய் பாத்துட்டு வந்துடலாம்.

0: ஆஹா, நீங்க பாடுறத கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. ஆனா இதுக்கு டைமும் பத்தாது, உங்களோட தொண்டையும் ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. சோ அதனால நம்மளோட ஷோவை கொஞ்சம் முடிவுக்கு கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். ஆனா கச்சேரினா எப்பவுமே ஒரு திருப்புகளோட தான் முடிப்பீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்பனா கண்டிப்பா ஒரு திருப்புகள் பாடி முடிங்களே.
1: ஆ கண்டிப்பா அபினியா, நான் ஏறுமயில் ஏறி அப்படிங்கிற திருப்புகள் பாடலான்னு இருக்கேன்.
0: பா எவ்வளவு நல்ல அருமையான பாடல் அது. கண்டிப்பா வாங்க, நம்ம எல்லாரும் போய் நம்ம முருகனை சந்திச்சுட்டு வந்துடலாம்.

0: அடப்பா, முருகர் அப்படியே மயில் மேலே வந்துட்டார் போலயே. சரி, நம்மளோட ஷோக்கான எண்டிங்க்கு வந்துட்டோம். ஆனால் இதே மாதிரி டேலண்ட்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக வெளியே வரணும்னு நான் ரொம்ப விரும்புகிறேன். அதனால இந்த எம்ஓபி ஸ்டாருள்ள இன்னொரு கண்டிப்பாக ஒரு டேலண்டோட வரேன். நன்றி அமிர்தா, எங்களோட இந்த உங்கள் பொண்ணான நேரத்தை செலவிச்சதுக்கு.
1: தேங்க்யூ அபிநயாஸ்ரீ.
0: தேங்க்யூ.

புலியட்டு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சுனிக்கண்ணா, நீ பெருசானுன்னு என்ன ஆகணும்னு ஆசைப்படுற?
2: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டி போய் ஓல்ட் ஏஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
1: அச்சோ, என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு?
3: இல்லம்மா, நீயும் அதானே செஞ்ச.
0: சிந்தியுங்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

வணக்கம். நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP-இன் சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து நம்ம சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார்க் கிளீனா இருக்கும், மலேசியா பார் ரோட்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ், அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடி கிளம்ப வேண்டாம், ரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். அண்ட் மோர் ஓவர் அந்த லேன், ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர், இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்களுக்கும் தெரியும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உடனே மாத்திக்க வேண்டாம். நிறைய பாக்குறோம், நிறைய கேட்கறோம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிராபிக் ரூல்ஸ் நம்மளே மாத்திண்டா நம்ம ஊரும் இன்னைக்கு சிங்கப்பூரை விட ஜாஸ்தியா நம்ம ஊர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஊரும் அந்த மாதிரி அதை விட ஒரு பெரிய நாடா வரும். டிராபிக் ரூல்ஸ் நம்ம கடைப்பிடிச்சோம்னா இட் பி நைஸ், அண்ட் கண்டிப்பா நானும் அதை கடைப்பிடிச்சிட்டு தான் வரேன். சோ இப்ப வந்து இதை நான் சொல்றது வந்து சென்னை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ஆசைப்பட்டு சொல்றேன். இப்ப நான் சொன்ன இந்த டிராபிக் ரூல்ஸ் வந்து தயவு செஞ்சு கண்டிப்பா எல்லாரும் கடைப்பிடிக்கணும். இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் MOP வானொலியில வரப்போகுது. கண்டிப்பா கேளுங்க, நிறைய கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP-இன் சமுதாய வானொலி 107.8.

0: ஹாய், நான் உங்கள் காயத்ரி. எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜில் நான் ஃபைனல் இயர் மேக்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். நான் இப்போ உங்கள் கிட்ட சொல்ல போகிற ஒரு விஷயம் என் நெஞ்சத்தை ரொம்ப பாதித்த ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறேன். என்னன்னா, பேரண்ட்ஸ் எல்லாரும் வந்துட்டு அவங்க பசங்க பத்திரமா ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் போய் அனுப்புகிறாங்க. அந்த நம்பிக்கையில் தான் அவங்க வேலைக்கு போகிறாங்க, வீட்லேயும் ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ பசங்கள்லாம் வந்து அந்த மாதிரி இருக்கிறது இல்லை. அவங்க வந்து இப்போ ஸ்கூலுக்கு பஸ்ஸில் போகிறாங்க, ட்ராவலிங்கில் போகிறவங்க வந்துட்டு ஒழுங்காக பஸ்ஸில் உள்ளே உட்காந்து போக மாட்டேங்கிறாங்க. அவங்க வந்து வெளியே அந்த பஸ்ஸில் தொங்கிட்டு போகிறது அது ஒரு ஸ்டைலு, அது ஒரு வந்து ஒரு ஹீரோயிசம் அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. நானும் காலேஜுக்கு வந்து பஸ்ஸில் தான் போயிட்டு வந்துட்டுருக்கேன். நேற்று நான் போனப்போ நான் போன பஸ்ஸில் வந்து அந்த பசங்க வந்து பஸ்ஸில் ஃபுட்போர்டில் போயிட்டு இருந்தாங்க. அதுவும் வந்து அந்த பையன் படிக்கட்டில் கூட நின்றுட்டுருக்கல, சைடில் இருக்கிற அந்த ஜன்னல் கம்பியை பிடிச்சிட்டு போயிட்டு இருந்தான். அது வந்து அவனுக்கு எவ்வளோ அந்த அதனால ஏற்பட போற அந்த பாதிப்பு வந்து அவனுக்கு வந்து தெரியல. அது என்ன எவ்வளோ ஆபத்தானது அப்படிங்கறத பத்தி அவனுக்கு சுத்தமா தெரியல. அவன் வந்து என்ன ஒரு 8th இல்ல 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன்தான் அவன். ஆனா முன்னாடிலாம் வந்து இந்த டீனேஜ் பசங்க, இந்த வேலைக்கு போறவங்க அந்த மாதிரி ஆளுங்க தான் வந்து பஸ்ல ஃபுட்போர்ட்ல போயிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஆஃபீஸ்க்கு போகணும் அர்ஜென்ட், காலேஜ்க்கு போகணும் அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போயிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வந்து நம்ம பார்த்தோம்னா, இப்போ ஸ்கூல் படிக்கிற பசங்கள்லாம் வந்து அதை வந்து ஒரு பெரிய விஷயமா அவங்களே போகிறாங்க, நம்ம ஏன் போகக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு இதில் தான் போய்கிட்டு இருக்காங்க. அந்த பையனை பார்க்கும்போது எனக்கு என் தம்பியோட ஞாபகம் தான் வந்தது. ஏன்னா அவனும் அந்த மாதிரி ஒரு ஏஜில் தான் இருக்கான். இப்போது என் தம்பியாக இருந்தால் நான் வந்து அவன் மேலே ஒரு அக்கறை எடுத்துப்பேன். அதனால வந்து அங்கே இருந்த கண்டக்டர்கிட்ட டிரைவர்கிட்ட அவங்களாம் வந்து எதுவுமே சொல்லாமல் இருந்தாங்க. ஈவன் அந்த பஸ்ஸில் உட்காந்துட்டு இருந்த பெரியவங்க கூட எதுவும் சொல்லலை. அங்கே சைடில் டிராஃபிக் போலீஸ் நின்றுட்டு இருந்தாரு, அவரும் அதுவுமே அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. நான் வந்து என் தம்பியா இருந்தா நான் பேசுவேன், அதனால நான் அந்த கண்டக்டர் கிட்ட கேட்டேன், நீங்க ஏன் வந்து சொல்லக்கூடாது, அவங்க அந்த பையன் கிட்ட நீங்க ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொல்றாரா, நான் ஏதாவது சொன்னேன்னா அந்த பையன் என்னையே திரும்ப திட்டுறான், நான் என்ன அவங்க கிட்ட போய் பேச முடியும் அப்படின்னு சொல்லி அவர் கேக்குறாரு. என்கிட்ட என்னாலையும் அவருக்கு எதுவும் பதில் சொல்ல முடியல. இப்போ வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் போட்டிருக்காங்க, வண்டியில் டூ வீலரில் போகிறவங்களாம் வந்து ஹெல்மெட் போடணும், பின்னாடி உட்காந்துருக்கிறவங்களும் ஹெல்மெட் போடணும், வண்டி ஓட்டுறவங்களும் ஹெல்மெட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி ஏன் ஃபுட்போர்டில் போகிறவங்களுக்கும் வந்து ரூல்ஸ் போடக்கூடாது, அந்த மாதிரி போனால் பனிஷ்மெண்ட் பண்ணுவோம், சிவியராக ஆக்ஷன் எடுப்போம், அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி 1 வீக்கில் வந்து ஃபைன் போடுவோம், இல்லை 1 வீக் ஜெயிலில் இருக்கணும், அந்த மாதிரி ஏதாவது வந்து ஒரு ஆக்ஷன் போட்டாங்கன்னா. இந்த மாதிரி ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது வந்து டூ வீலரை போகிறதுனால மட்டும் நடக்கிறது இல்லை, இந்த மாதிரி ஃபுட்போர்டில் போகிறதுனாலையும் நிறையா நடக்குது. ஸோ இனிமேல் பசங்க யாரும் அந்த மாதிரி போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னோட ஆசை. ஸோ நீங்கள் எல்லாரும் அதை கடைபிடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.
1: பேருந்தன் முதல் படி,
2: வாழ்க்கையின் கடைசி படி.
1: பொது நலம் கருதி கூறுவோர் MOP Community Radio 107.8.

0: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. வெற்றி எனும் சிகரம் தொட அயராது உழைக்க வேண்டும். பலரின் யோசனைகளை பயன்படுத்த வேண்டும். வெற்றி படிகளை நீங்கள் ஏற ஏணி போல் உதவும் நிகழ்ச்சி தான் ஏணிப்படிகள். வழங்குவது MOP சமுதாய வானொலி 107.8.
1: ஹலோ லிசனர்ஸ், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8. உங்க கூட இருக்கிறது RJ அம்பிகா. பெண்கள், பழங்காலத்துல பெண்கள் கிச்சனோட ஒதுக்கி வைக்கப்பட்டாங்க. ஒரு நல்ல மனைவியா, ஒரு நல்ல அம்மாவா, ஒரு நல்ல மருமகளா, ஒரு நல்ல மகளா தான் அவங்கள பார்த்தாங்க. ஒழிய வீட்டுக்கு வெளியே போய் வேலை செய்யணும்னு அவங்களுக்கு யாருமே அனுப்பல. ஆனா இந்த காலத்துல அப்படி இல்லைங்க. பெண்கள் ஆண்களுக்கு சமமான எல்லா வேலைகளிலையும் ஈடுபடுறாங்க, அதுல அச்சீவும் பண்றாங்க. நம்ம மீடியா துறையினை எடுத்து பார்த்தா கூட அதுலயும் பெண்கள் இருக்காங்க. ஆனா இன்னும் மீடியா துறை வந்து ஒரு மேல் டாமினேட்டட் இண்டஸ்ட்ரியா தான் இருக்கு. ஆண்களோட லைஃப் ஸ்பேன் மீடியா துறையில ரொம்ப அதிகமாகவே இருக்கு. ஆனா பெண்களுக்கு குறைவான காலகட்டம் தான் இருக்கு. ஆனாலும் அந்த குறைவான காலகட்டத்திலையும் பெண்கள் நிறைய சாதிச்சுட்டு வராங்க. அவங்களுக்குன்னே ஒரு நிலையான இடத்தையும் பிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில வெவ்வேறு மீடியா துறையில உள்ள பெண்களிடம் பேசினோம். அவங்க நம்ம கிட்ட வந்துட்டு அவங்களோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் மீடியா இண்டஸ்ட்ரியில இருக்கும்பொழுது அவங்க அச்சீவ் பண்ண திங்ஸ், அவங்க என்னென்னலாம் பாடுபட்டாங்க, அவங்க ஒரு நிலையான இடத்தை பிடிக்கிறதுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் வேணும் ஒரு மீடியா பர்சனா இருக்கணும்னா எல்லாத்தையும் நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாங்க. இதோ
2: நம்ம கூட இருக்குது லோகேஸ்வரி மேம். அவங்க வந்து அசிஸ்டன்ட் நியூஸ் கரஸ்பாண்டா இருக்காங்க தூர்தர்ஷன்ல. அவங்க கிட்ட நம்ம சில க்வெஸ்டன்ஸ் கேட்போம் விமன் இன் மீடியால. ஹலோ மேம்.
3: ஹலோ
2: மேம், உங்களோட ஜெனரல் வியூ ஆன் விமன் இன் மீடியா?
3: நான் வந்து இந்த ஊடகத்துல வந்து 32 வருஷமா இருக்கேன். முதல் 10 வருஷம் அறிவிப்பாளராக இருந்தேன். 88 இது வரைக்கும் செய்திகள்ல இருக்கேன். முதல்ல ஒரு 10 வருஷம் இந்த நியூஸ்லயே கூட நான் முதல்ல வெளியில அவுட்டோர்ல போய் நிறைய ரிப்போர்ட்டரா கரஸ்பாண்டா இருந்திருக்கேன். இப்போ ஒரு 5 வருஷம் 7 வருஷமா டெஸ்க்ல எடிட்டரா இருக்கேன் இங்கிலீஷ் நியூஸ்க்கு. சோ உமன் இன் மீடியான்னு சொன்னா அந்த காலகட்டத்துல நான் சேர்ந்த காலகட்டத்துல வேணா மென் விமன் அப்படின்லாம் ஒரு பாகுபாடு இருந்திருக்கலாமா இருக்கும், இருந்தது. முதல்ல நான் 88 இந்த அனௌன்ஸரை விட்டுட்டு நான் ஜேர்னலிஸ்ட் ஆனப்போ நான் வந்து தனியா தான் இருந்தேன். ஒரு ரொம்ப லோனரா இருந்தேன் நான், மேன்ஸ் வேர்ல்டுனே சொல்லலாம். பட் தென் இப்ப அப்படி கிடையாதுன்னு நினைக்கிறேன். உமன் இன் மீடியானா, உமன் இன் மீடியான்ற தலைப்பே வந்து எனக்கு கொஞ்சம் இதுவா தான் இருக்கு. ஐ திங்க் ரைட்டர்ஸ் கூட சில பேர் சொல்றாங்க இல்லையா, உமன் ரைட்டர்ஸ் அப்படிலாம் சொல்லக்கூடாது, ரைட்டர் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு. ஐ திங்க் அந்த மாதிரிதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க மீடியால எப்படி இருக்கீங்க, நீங்க மீடியால எப்படி எப்படி நடந்துக்கிறீங்கன்னு, எப்படி எப்படி இருக்கு உங்களுக்கு மீடியான்னு கேட்கணுமே ஒழிய உமன் இன் மீடியான்றதே கொஞ்சம் அது அது கொஞ்சம் மாத்திக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த மாற்றமே இப்ப தேவைன்னு நினைக்கிறேன் நான்.
2: ஓகே மேம், தேங்க்யூ. அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இப்போ நம்ம டெலிவிஷன்ல ஒர்க் பண்ணுமோ ஃபேஸ் பண்ணுவீங்களா, அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
3: அட்வான்டேஜஸ் லைக், முதல்ல வந்து மத்த எந்த தொழிலுக்கு நம்ம போயிருந்தாலுமே, இப்ப பேங்க்கு ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பேங்க்கு போயிருந்தோன்னா என்ன பண்ணிருப்போம், நம்ம எம்ஏ படிச்சிருக்கோம், எம்எஸ்சி படிச்சிருக்கோம், ஏதோ பண்ணிருக்கோம். நம்ம பேங்க்கு போயிருந்தோன்னா என்ன பண்ணிருப்போம், அந்த பேங்க்குரிய விஷயங்கள் பண்ணிருப்போம், இல்ல ஒரு கம்பெனிக்கு போயிருந்தா அதுக்குரிய விஷயங்கள் பண்ணிருப்போம். சொந்தமா நாம வந்து இன்னும் கொஞ்சம் படிச்சு வளர்றது கொஞ்சம் கஷ்டம். படிக்கிறவங்க இருக்காங்க, ஆனா எஃபர்ட் எடுக்கணும் படிக்கிறதுக்கு. ஆனா இப்ப டெலிவிஷன்லயோ ரேடியோலயோ பேப்பர்லயோ வந்துட்டோம்னா என்ன ஆகும்னா, இப்ப ஒருத்தரை சந்திக்க போறோம்னு சொன்னா நம்ம அதுக்காக ஹோம்ஒர்க் பண்ணுவோம். லைக் ஒரு சயின்டிஸ்ட பாக்க போறோம்னா ரொம்ப பெருசா சயின்ஸை பத்தி உடனே தெரிஞ்சுக்க முடியாது, கொஞ்சம் லேசா ஒரு தொடர்ந்து இருக்கிறதுக்கு இந்த மீடியா இருக்கிறது பெரிய விஷயம் நினைக்கிறேன். ரெண்டாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் டைமிங். டைமிங் வந்து ரொம்ப மெயின்டெய்ன் பண்ற ஒரு பழக்கம் வந்துடும். அது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல என்ன ஆகும்னா, வீட்டுல கூட அந்த பழக்கம் வந்துடும். அது வீட்டுல இருக்கவங்க நம்மள கொஞ்சம் திட்டுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா வீட்டுல இருக்க 12 மணிக்கு கரெக்டா 12 மணிக்கு சமையல் பண்ணியாச்சா, அதுக்கு அடுத்தது வெளில போறோமா, அதுக்கு அடுத்தது 1.5 மணிக்கு வரோமா, அப்படிலாம் பண்ணிட்டு அது வீட்டுல இருக்கவங்க கொஞ்சம் என்கரேஜ் இருக்கும். ஆனா அந்த டைமிங்ன்றது வந்து ஒரு இடத்துல 6:30 கவரேஜ் இருக்கணும்னா இருக்கணும், கொஞ்ச நேரம் கழிச்சு போலாம்லாம் சொல்ல முடியாது இல்லைங்களா. சோ அந்த டைமை மெயின்டைன் பண்ற ஒரு பழக்கம் வந்துடும். மூணாவது மிக முக்கியமான விஷயம், இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து, ஒரு மனிதர்களை சந்திச்சா உடனே வந்து அவங்களுக்கு நாம பழகியவங்கள மாதிரி நமக்கு அந்த பழக்கம் வந்துடும். லைக் யூ வில் மீட் ஃப்ரம் ஒரு பிரைம் மினிஸ்டர்ல இருந்து பியூன் வரைக்கும் நீங்க பாப்பீங்க. ஒரு கவர்னர்ல இருந்து ஒரு யூஷுவல் பர்சன் வரைக்கும் நீங்க பாக்க போறீங்க. அப்போ அந்த அவங்களை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும், எப்படி மரியாதை கொடுக்கணும், எப்படி தெரிஞ்சுக்கணும், எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும், எல்லாமே அதாவது அது ஒண்ணு. இன்னொன்னு, ஒரு பெரிய சரித்திரம் இந்த உலகத்துல இந்த நாட்டுல நடந்துட்டு இருக்கிற ஒரு சரித்திரத்தினுடைய ஒரு பகுதியா நீ இருக்கிற ஒரு ஃபீலிங் கிடைக்கும். அது ஒரு ஒரு டிஃபரெண்ட் ஃபீலிங். அது இப்போ வந்து ஒரு ஸ்வேரிங் இன் செரிமனி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு கவர்மெண்ட்டுக்கு. அதுல போய் நம்ம வந்து அங்க பங்கேற்றுக்கிறாங்க, அவங்க சிஎம் பதவி ஏற்கிறாங்கன்னு வச்சுக்கோ. அது அந்த போய் உட்கார்ந்துட்டு வர்றப்ப அந்த ஃபீலிங், அந்த பெருமிதம், பெருமை இல்ல, பெருமிதத்துக்கும் பெருமைக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த பெருமிதத்துல நாட்டினுடைய வரலாற்றில நாம ஒரு பகுதியா இருக்கும். நாம அதுவா இல்லாம இருக்கலாம், ஆனா அந்த நிகழ்வினுடைய ஒரு பகுதியா இருக்கோங்கிற மிக மிக உன்னதமான ஒரு ஃபீலிங் கிடைக்கும். அது அது ரொம்ப சிறப்பானதுன்னு நான் நினைக்கிறேன். சோ இதெல்லாம் தான் அதனுடைய அட்வான்டேஜஸ் நினைக்கிறேன். அது எல்லாத்துக்கும் மேல அப்டேட் பண்ணிட்டு இருப்போம் நம்ம. இப்ப வந்து நம்ம வேற ஏதாவது வேலைக்கு போயிருந்தாலும் சரி, இன்னைக்கு பேப்பர் படிக்காட்டாலும் பரவாயில்ல, இன்னைக்கு ஒண்ணு பேப்பர் படிக்க வேண்டாம், நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஆனா இது அப்படி இல்ல, அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். இட் இஸ் எ 24, இட் இஸ் ஜஸ்ட் 24/7 ஜாப். யூ மே கோ ஃபார் 7 ஹவர்ஸ் அண்ட் கம் பேக், ஆனா இட் இஸ் எ 24/7 ஒர்க். அது இப்ப ரோட்ல ஏதாவது நடக்குது, எங்க இன்னும் ரோட்ல நம்ம பர்சனல் ஒர்க் ஏதோ பஸ்ல போயிட்டு இருந்தா கூட இங்க ஏதோ ஒரு தீ பிடிச்சிருக்கா, ஐயா என்ன நடக்குதுங்க, அது என்னது என்னது அப்படின்னு உடனே ஆபீஸ்க்கு போன் பண்றது. அந்த அந்த யூ வில் கெட் இன் டு தட் ரோல் ஆஃப் அ ஜேர்னலிஸ்ட் 24/7. டிஸ்அட்வான்டேஜஸ் எடுத்துட்டு பின்னாடி சேஃப்டிக்கு நான் வரேன். டிஸ்அட்வான்டேஜஸ் இஸ் எஸ் ஃபேமிலி ரன் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். அதுல என்னன்னா, யூ ஷுட் பி ஏபிள் டு அதிக எக்ஸ்ட்ரா டைம் போடணும், அதுல எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும், எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும். இந்த சென்ஸ், இப்ப நம்ம கவரேஜ் போயிட்டு வரோம், வரைச்சே நாளைக்கு என்ன சமையல் வீட்டில் பண்றோம் பிளான் பண்ணிட்டு அதுக்கு வரைச்சே காயின் வாயின் வருது. இன்னும் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும். அது எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டாதான் குழந்தைங்களையும் வீட்டையும் ஃபேமிலியும் மேனேஜ் பண்ணிட்டு இதையும் பண்ணிக்கிட்டு. பட் அது எண்ட் ஆஃப் தி டே இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு அபரிமிதமான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அது வந்து அது அனுபவிச்சதான் தெரியும் என்னன்னு. இட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அட்டென்ஷன் நமக்கு நிறைய கிடைக்கும், வெளியில எல்லாம் போறதுனால நமக்கு தெரியும்ன்றது அட்டென்ஷன் கிடைக்கும். பட் தட் அட்டென்ஷன் இஸ் யா இட் இஸ் ப்ராட் அட் அ வெரி ஹை காஸ்ட். அதனால அது அதுக்குரிய நிறைய எஃபர்ட் போடணும், நிறைய லேபர் போடணும். தென் எஸ் யூ வில் பி சக்சஸ்ஃபுல் ஆயிருக்கலாம். ஓகே, த சேஃப்டி பார்ட் ஆஃப் இட், ஐ டோன்ட் திங்க் ஸோ. பெரிய எல்லாரும் வந்து சேஃப்டி வந்து நான் மிகப்பெரிய விஷயமா நினைக்கல இங்க. ஏன்னா இது ரொம்ப, நான் 32 இயர்ஸா மீடியால இருந்திருக்கேன், எனக்கு ஆபீஸ்லயோ இல்ல வெளி உலகத்திலயோ சேஃப்டி எனக்கு ஒரு பாதுகாப்பு ஒரு பெரிய விஷயமா இருந்தது இல்ல. ஏன்னா அது நல்லதா இருக்குன்னு நினைக்கிறேன், ரொம்ப நல்லாவே இருக்கு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாம எப்படி நடந்துக்கிறோங்கிறத பொறுத்து நமக்கு ஒரு லெவல் இருக்கு, நாம யாரோட பழகிறோம். ரெண்டாவது, மீடியால இருக்கப்ப சேஃப்டி முக்கியம். சேஃப்டின்னு ஒன்னு சொல்லணும்னு இருந்தாலும் நம்ம யாரோட பழகிறோம், நம்ம யாரெல்லாம் நமக்கு ஃப்ரெண்டா இருக்காங்க, நம்ம யார போய் சந்திக்கிறோம், நம்மள யார் வந்து சந்திக்கிறாங்க, நம்ம யாரோட போன்ல பேசுறோம், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காஷன் எடுத்துக்கணும். ஏன்னா யார் என்னன்னு சில நேரம் தெரியறது இல்லை நமக்கு. அதனால இந்த சேஃப்டி எடுத்துக்கணும். மற்றபடி ஜென்ரல் சேஃப்டின்னா ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். இது ஒன்று ஜேர்னலிஸ்ட்க்கு வந்து சேஃப்டி ஒரு பெரிய பிரச்சனைன்னு சில சொன்னாங்கன்னா தெரியல, அது அவங்களுடைய அனுபவமா இருக்கலாம். ஆனால் என்னுடைய அனுபவம் வந்து ஐ திங்க் ஹவ் லிவ்ட் ஐ ஹவ் கோன் த்ரூ அ வெரி சேஃப் கெரியர்.
1: இவ்வளவு நேரம் லோகேஸ்வரி மேம்ல பேசிட்டு இருந்தாங்க, இன்னமும் அவங்க நிறைய விஷயத்த நம்மளோட ஷேர் பண்ணிக்க போறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்திருக்காங்க. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. உங்களோட இருக்கிறது ஆர்ஜே அம்பிகா. இப்போ வாங்க திருப்பி லோகேஸ்வரி மேம் நம்மளோட நம்ம கிட்ட என்னென்ன விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறாங்கன்னு கேட்போம்.
2: ஓகே மேம், டிவியில வந்ததுக்கு அப்புறம் உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன நினைக்கிறீங்க?
3: டிவியில வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய அச்சீவ்மெண்ட்ஸ், நான் முத முதல்ல இன்னைக்கும் நான் ரிட்டையர் ஆகிறதுக்கு இன்னொரு ஃபோர் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் தான் இருக்கு. நான் அச்சீவ்மெண்ட் இன்னைக்கு என்ன நினைக்கிறேன்னா, நான் வந்து ஸ்கிரிப்ட், நிறைய ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன் டாக்குமெண்ட்ரிஸ்க்கு, முக்கியமா கோவில்கள் பத்தி நிறைய எழுதியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 30-40 கோவிலுக்கு மேல ஸ்கிரிப்ட் ரிசர்ச் பண்ணி ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன். அது வேற எங்கேயாவது வேலையா இருந்ததுனா பண்ணியிருப்பானான்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த அந்த மிகப்பெரிய புண்ணியம் எனக்கு கிடைச்சது, அதுதான் நான் ரொம்ப பெரிய விஷயமா நினைக்கிறேன். அது ஒண்ணு. ரெண்டாவது, படிக்க நிறைய சந்தர்ப்பம் கிடைச்சது. நிறைய இலக்கியங்கள் படிக்கவும், ஆங்கிலமா இருக்கட்டும் தமிழா இருக்கட்டும், இலக்கியங்கள் நிறைய படிக்கணுங்கிற முதல்ல கட்டாயமா ஆரம்பிச்சு, முதல்ல அது கட்டாயமா ஆரம்பிச்சு, அப்புறம் அது வந்து வேலையை பண்ணணுமே ஆரம்பிச்சு, அப்புறம் இப்ப வந்து நான் எனக்கு அதுல வேலை இல்லாட்டாலுமே நான் நிறைய இலக்கியங்கள் படிக்கிறேன். அதனால அப்ப அந்த படிக்க வேண்டிய காலகட்டங்களில் படிக்காத இலக்கியங்கள் கூட இன்னைக்கு நிறைய படிக்கிறேன். அது மிகப்பெரிய அட்வான்டேஜ் நான் நினைக்கிறேன். ரெண்டாவது வந்து ஆஸ் அ பர்சன் நான் வந்து சேர்ந்ததுக்கும் ரொம்ப சியர்ஃபுல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த மீடியா வந்து நம்மள வந்து ஒரு சியர்ஃபுல் ஆக்கிடும். ஏன்னா பல்வகையான மனிதர்களை சந்திக்கணும். நம்ம சந்திக்கும் போது அந்தந்த அவங்களுக்கு தகுந்தா பண்ணி நம்ம நடந்துகிட்டு அந்த அவங்க கிட்ட ஒரு இன்டர்வியூ வாங்கணும்னா அவங்களுடைய ஃபீல்டுல எல்லாம் சில விஷயம் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அவங்களோட இப்ப நேரா போய் ஒருத்தர் கிட்ட நேரா போய் நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க கடகடன் நாலு கேள்வி கேட்டு வர முடியாது. கொஞ்சம் இன்டராக்ட் பண்ணணும். இன்டராக்ட் பண்றப்போ அந்த அந்த இன்டராக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப அது ரொம்ப அருமையா இருக்கும். அதுதான் நான் அச்சீவ் பண்ணேன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது வந்து நான் அச்சீவ் எனதுன்னு சொல்றதை விட ரெண்டு விஷயங்கள் பெருசா நினைக்கிறேன். என்னுடைய அச்சீவ்மெண்ட்ஸ்ல நடந்த அச்சீவ்மெண்ட்ஸ்ல எனது நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ரெண்டு ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஒன்னு, நமக்கு எவ்வளவு டேலண்ட் இருந்தாலும், நம்ம எவ்வளவு கெட்டிக்காரங்க இருந்தாலும், நல்லா எழுதலாம், நல்லா படிக்கலாம், நல்லா செய்யலாம், வேலைலாம், அதெல்லாம் எவ்வளவு நாம இருந்தாலும், ஆண்டவனுடைய மிக அபரிமிதமான ஒரு கருணையினால இந்த இந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிருக்கு. அது நான் ரொம்ப பெரிய விஷயமா நினைக்கிறேன். நம்மளை விட இன்னும் டேலண்டடா, இன்னும் நல்லா எழுதுறவங்களா ரோட்ல நிறைய பேர் நடந்துட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. கடவுள் நமக்கு அதை கொடுத்தார். அது மிகப்பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி என்ன எனக்கு சொல்லிக் கொடுத்த டீச்சர்ஸ் எல்லாம் வந்து முதல்ல இருந்தே இலக்கியத்துல ரொம்ப ஈடுபாடு கொடுக்க வச்சுதான் எனக்கு என்னால எழுத முடியாது. ரெண்டு லாங்குவேஜ்லயுமே ஓரளவுக்கு எழுதுறேன்னா என்ன சுத்தி இருக்கிறவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. பிளஸ் ஃபேமிலி ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தது எனக்கு. அதனால இதெல்லாம் தான் கடவுள் எனக்கு இதெல்லாம் கொடுத்திருக்காரு. இதுதான் நான் பெரிய அச்சீவ்மெண்டா நினைக்கிறேன். எல்லாத்த விட என்னோட அடுத்தது கடவுளுக்கு அடுத்தது இந்த ஆர்கனைசேஷன். நான் வந்து எழுதலாம், அதெல்லாம் பண்ணலாமா இருக்கும். ஆனா அதுக்கு ஒரு மேடை வேணும், அதுக்கு ஒரு ஃபோரம் வேணும். அது கிடைச்சது எனக்குமே அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ரிட்டையர் ஆகிறதுக்கு இன்னும் த்ரீ ஃபோர் இயர்ஸ் தான் இருக்கு. இருந்தாலுமே அந்த நான் வேலை பார்க்குற ஆர்கனைசேஷனுக்கு நான் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன்.
2: நீங்க ஸ்டார்டிங் வேலையில ஜாயின் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் ஏதாச்சும் லைஃப்ல சேஞ்சஸ் இருந்திருக்கா, இல்லாட்டி அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
3: சேஞ்சஸ் இன் த சென்ஸ் நாங்க நியூஸ் நாங்க ஜாப்லயா இல்ல ஆஸ் அ பர்சனா?
2: போத் ஜாப் அண்ட் பர்சன்.
3: ஜாப்னா முன்னே விட இப்போதி காம்படிஷன் இஸ் மோர். இட்ஸ் மோர் காம்படிட்டிவ். ரொம்ப ஒரு போட்டிகரமான உலகம் இல்லையா இது? ஜென்ரலாவே இப்போ ஒரு போட்டிகரமான உலகம். அதை கோப் பண்ணிக்கிற அளவுக்கு நம்ம ப்ரொஃபஷன்ல அதை வேண்டியது செய்ய வேண்டியிருக்கு, செய்யறோம். பர்சனலா வந்து அதான் நான் சொன்னேனே, இதெல்லாம் டிஃபரெண்ட் ப்ரோக்ராம். இப்ப நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு டைம், அப்புறம் வந்து படிக்கிறது, அப்புறம் வந்து அப்புறம் முக்கியமா இன்னொன்னு எழுதி வச்சுக்கிறது. இது பண்ணும், அது பண்ணும், அது பண்ணும், அது பண்ணும் எழுதி வச்சுட்டு அது ஆபீஸ்ல ஆரம்பிச்சது. உன்னுடைய பர்சனல் லைஃப்லயும் அது வந்து எல்லாம் சொல்லுவாங்க டு டூ ஃப்ரீக்கும்பாங்க சில பேர். அந்த டுடுன்னு எழுதி வச்சுக்கிட்டு அதுல எத்தனை பண்ண முடியுங்கிறது வேற விஷயம். அதை எழுதி வச்சுட்டு அது அதன்படி பண்றது. அந்த ஆர்கனைஸ்ட், ஒரு ஆர்கனைஸ்ட் அப்ரோச் டு திங்ஸ், ஆர்கனைஸ்ட் டைப் ஆஃப் லிவிங், அது வந்து அது இந்த வேலையிலிருந்து எனக்கு கிடைச்சதுன்னு நான் நினைக்கிறேன்.
2: ஓகே மேம், இப்போ நிறைய பட்டிங் ஆர்டிஸ்ட் இருக்காங்க டிவி அந்த ஃபீல்ட்ல வரணும்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு ஏதாச்சும் அட்வைஸ் பண்ண விரும்புறீங்களா?
3: அட்வைஸ் சொல்ல மாட்டேன். ஐ திங்க் ஐ எம் நாட் பிக் இனஃப் டு அட்வைஸ் பட் சர்டன்லி ஐ திங்க் ஐ ஹாவ் தி எக்ஸ்பீரியன்ஸ் டு சஜஸ்ட். ஒன்னு வந்து டைம் மெயின்டைன் பண்ணுங்க. எது இருந்தாலும் டைம் மெயின்டைன் பண்ணாதான் நீங்க வந்து ப்ரோக்ரஸே பண்ண முடியும். டைம் ஒரு இடத்துக்கு லேட்டா போனாலே அவங்க நம்மள திட்டுறாங்க, அவங்க நம்மள விரும்பலங்கிறது வேற விஷயம். நமக்கே ரொம்ப இன்கன்வீனியன்டா இருக்கும். ஒரு இடத்துக்கு தப்பா போனா, ஒரு இடத்துக்கு நேரம் போனா அப்படி ஒரு மாதிரி திருதிருன்னு இருப்போம் நம்ம. அது வந்து டைம் மெயின்டைன் பண்ற பழகிக்கணும். ஒரு இடத்துக்கு போனோம்னா அதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி கிளம்பணும். அதுக்கு முன்னாடி அரை மணி நேரம் 20 நிமிஷத்துல கிளம்பிட்டு அப்புறம் தரதரன்னு இந்த டிராபிக்ல போயிட்டு வந்துட்டு அதெல்லாம் வந்து அது பிளான் பண்ணணும். ஒரு இடத்துக்கு போனோம் இது எவ்வளவு தூரம் அதை பிளான் பண்ண, அதுவும் நினைக்கிறேன். அப்புறம் நிறைய படிக்கணும், படிக்கிற பழக்கம் நல்லா வளர்த்துக்கணும். இந்த காலகட்டத்தில் இந்த டிவி யுகத்தில் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன். பட் அது படிக்கணும். ரெண்டாவது அதுக்கு மேல நிறைய எழுதணும். நான் நிறைய பேர் போஸ்ட் கிராஜுவேட்ஸ் எல்லாம் கூட இப்ப சில பேரை சந்திக்கிறேன். தொடர்ந்து தமிழோ ஆங்கிலமோ ஏதோ ஒண்ணு, பட் அந்த எழுதுற அந்த ஃபுளோ வரமாட்டேங்கிறது. அது நான் தப்பு சொல்லக்கூடாது. அது முக்கியமான காரணம் வந்து இந்த நெட்டுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இப்போ ஒரு பேரா எழுதுறாங்க, அதுல ஒரு ஸ்பெல்லிங் சரியா இருக்கான்னு பாக்கிறதுக்கு முன்னாடி அது ஸ்பெல்லிங் செக் தட்டுறாங்க, அது ஸ்பெல்லிங் வந்துருது. அப்ப உங்களுக்கு எப்ப ஸ்பெல்லிங் தெரியும்? அதுக்குதானே தெரியும். அதனால நிறைய எழுதணும், நிறைய படிக்கணும். அண்ட் நிறைய இன்டராக்ட் பண்ணணும் மனிதர்களோட. யூ ஷுட் நோ, யூ ஷுட் கம்யூனிகேட் வெல், நிறைய கம்யூனிகேட் பண்ணணும். ஒரு இடத்துல போய் சும்மா இருந்துருக்கூடாது, யூ ஷுட் கம்யூனிகேட். அதே மாதிரி ஒரு வார்த்தைக்கு பொருள் தெரியல, ஒரு விஷயத்தை பத்தி தெரியலன்னு சொன்னா உடனே இப்பதான் நெட், நல்ல விஷயத்துக்கெல்லாம் நெட்டை பயன்படுத்தணும். இப்ப நெட் இருக்குல்ல, தட்டி பார்க்கணும், ஓ அப்படின்னா என்ன, இது யார் அவர் பேசினாரு, இதுக்கு என்ன அர்த்தம், ஓ இதான் அர்த்தமா இதுக்கு அப்படின்னு சொல்லி படிச்சு அது பத்தி தெரிஞ்சுக்கணும். நெட் வந்து விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் நினைக்கிறேன். அதை வந்து யூஸ் பண்ணணும், பல்வேறு விதங்களா யூஸ் பண்றாங்க, பட் இதுக்கு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். சோ மை சஜஷன் டு மை டு தி பட்டிங் ஜேர்னலிஸ்ட் வுட் பி, பிளீஸ் ரீட் அ லாட், அக்யூமுலேட் லாட்ஸ் ஆஃப் நாலேஜ். அப்பதான் நீங்க வந்து கொஞ்சம் ஒரு இடத்துக்கு போனா கூட அவங்க ஏதாவது பேசுறாங்கன்னா அதை பத்தி அப்படியே பிரமிச்சு நிக்க கூடாது, என்ன பேசுறாங்கன்னு ஓரளவுக்கு தெரியணும். சோ தட் இஸ் மை சஜஷன் டு தி கமிங் அப் தி அப்கமிங் ஜர்னலிஸ்ட்.
2: Thank you so much ma'am, உங்களோட டைமை என் கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு, நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க, நாங்களும் அதனால நல்ல அறிவை வளர்த்துட்டு இருக்கோம் நினைக்கிறேன். Thank you so much ma'am.
3: Thank you for giving me this opportunity. Thank you.
1: இதுனால லோகேஸ்வரி மேம் பேசினதை நம்ம எல்லாருமே கேட்டு அறிவை வளர்த்துட்டு இருப்போம் நான் நினைக்கிறேன். மறுபடியும் நாளைக்கு ஒரு மீடியா பர்சனாலிட்டியோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's me Ambika signing off. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8.
2: இன்னைக்கு நம்மளோட அனுப்பிரியா மேம் ஜேர்னலிஸ்ட், குமுதம்ல ஜேர்னலிஸ்டா இருக்காங்க, அவங்க கிட்ட சில க்வெஸ்சன்ஸ் கேட்போம். ஹலோ மேம்.
4: ஹாய்.
2: ஜெனரல் வியூஸ் ஆன் விமன் அண்ட் மீடியா பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா?
4: மீடியால வந்து கேர்ள்ஸ் வர்றதுன்றது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். அதுலயும் வந்து எல்லா பத்திரிகையிலயும் பாத்தீங்கன்னா மேல் ஜேர்னலிஸ்ட் தான் நிறைய பேர் இருப்பாங்க, ஃபீமேல் ஜேர்னலிஸ்ட் கம்மியா இருப்பாங்க. அதுல என்னன்னா அட்வான்டேஜஸ் விட நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. இப்ப நீங்க ஒருத்தர போய் பேட்டி எடுக்க போறீங்க, இன்டர்வியூஸ் கொடுக்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க எந்த அவங்க சொல்ற பிளேஸ்க்கு தான் நம்ம போய் இன்டர்வியூஸ் எடுக்க முடியும். அது உங்களுக்கு சேஃப்டியா இருக்கிறதும் அதையும் கவனிச்சுக்கணும். ரீசன் என்னன்னா இப்போ ரெசார்ட்ஸ்ல கொடுக்க சொல்லுவாங்க, இல்ல பர்சனலா வீட்டுல வந்து பேச சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற டைம்ல நீங்க வந்து பர்சனலா இல்ல அபிஷியலா உங்களோட ஒரு போட்டோகிராஃபர் இல்ல ஆபீஸ் கொலீக்ஸ் வேற யாராவது கூட்டிட்டு போறது பெட்டரா இருக்கும். அண்ட் தென் பர்சனல் லைஃப் கண்டிப்பா அஃபெக்ட் ஆகும், ஏன்னா உங்களால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் நான் வந்து சிங்கிள் பேரண்ட்ல வளர்ந்தேன், வளரும் போது என்னோட ஜேர்னலிஸ்ட் லைஃப்ல வந்து மார்னிங் 9:30 ஆரம்பிச்சா நைட்டு 12:00 வரைக்கும் ஜாப் இருந்துட்டே இருக்கும். சப்போஸ் ஏதாவது ஒரு போட்டோஸ் எடுக்கணும், எங்கேயாவது ஒரு மர்டர் நடந்துருச்சு அப்படின்னாங்கன்னா கூட அந்த ஃபீமேல் ஜேர்னலிஸ்ட் அப்படின்ற ஃபீமேல் அப்படின்ற அந்த ஜெண்டரை ஓரமா வச்சுட்டு நீங்க அந்த இடத்துல ஜேர்னலிஸ்ட் அதை மட்டும் தான் பாக்கணும். இருக்கும்போது அந்த நேரத்தில் பேரண்ட்ஸ் கண்டிப்பா அப்போஸ் பண்ணுவாங்க, ஏன்னா இது ஒரு கேர்ள் வந்து போயிட்டு ஒரு 10:00 போயிட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல நின்றுட்டு அந்த கேஸ் ஹிஸ்டரி கேட்கறது இல்ல போட்டோஸ் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆக்யூஸ்ட போட்டோ எடுத்தா வந்து திருப்பி மார்க் பண்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் சேஃப்டி கிடையாது, பட் ஆனாலும் அச்சீவ் பண்ணணும் இந்த ஜாப் பேஷன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா வரலாம். நிறைய அச்சீவ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, ஏன்னா ஜேர்னலிஸ்ட்ன்றவங்க வந்து சொசைட்டில இருந்துட்டு பத்திரிகையை பார்க்க கூடாது, சாரி பத்திரிகையில இருந்துட்டு சொசைட்டியை பார்க்க கூடாது, சொசைட்டில இருந்துட்டு சொசைட்டிக்கு என்ன தேவை அப்படின்றதான் வந்து ஜேர்னலிஸ்ட் எழுத முடியும். சொசைட்டில இருந்து பாத்தீங்கன்னா தான் அதுக்குள்ள என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்றது தெரியும். ஜேர்னலிஸ்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மீடியாக்கு நீங்க வந்து ஒரு மீடியா கீழே வேலை பாக்குறீங்க, உங்களுக்கு ஒரு சம்பளம் குடுக்கறாங்க அப்படின்ற மாதிரி தான் வர்க் பண்ண முடியும்.
2: பர்சனல் லைஃப் ஏதாச்சும் அஃபெக்ட் ஆகுமா, லைக் நீங்க ஜேர்னலிஸ்டா இருக்கிற அந்த ஃபீல்ட்னால ஏதாச்சும் லைஃப்
4: கண்டிப்பா, ஏன்னா டைம் ஃபேமிலி மெம்பர்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. நைட்டு சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்காக மட்டும்தான் வீடா உனக்கு அப்படின்றதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். எவ்ரி டைம் பிஸியா இருக்கிற மாதிரியே இருக்கும். நீங்க வந்து ஃபோர்ட் நைட் மேக்சின்ல ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கேப் இருக்கும், ஏன்னா 15 டேஸ் ஒன்ஸ் ஒர்க் பண்றது, வீக்லி ஒன்ஸ்னா கூட கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். பட் இப்போ ஃபேமிலியில ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த டைம்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான அசைன்மெண்ட்ஸ் இருக்கும், ஃபேமிலி மெம்பர்ஸ் நீங்க மிஸ் பண்ண வேண்டியது வரும். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு போகல அப்படின்றதுனால ரிலேட்டிவ் நிறைய கோவங்களை வாங்க வேண்டியது இருக்கும். அதே மாதிரி வீட்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா பேரண்ட்ஸ் வந்து எம்மலாம் அழுதுருக்காங்க, கூட நீ டைம் ஸ்பெண்ட் பண்றதே இல்ல, இந்த வேலையை விட்டுடு அப்படின்ற அளவுக்கு அழுதுருக்காங்க. அதுக்கேத்த மாதிரி நம்ம நேச்சர் மாத்திக்கலாம், ஐ மீன் ஜாப் ஆஃப் நேச்சர் வந்து மாத்திக்கலாம். ஏன்னா இப்போ ஈவினிங் போற உங்களோட அசைன்மெண்ட்ஸ் வந்து மார்னிங் போயிட்டு, ஏன்னா ஃபேமிலியும் இம்பார்ட்டன்ட் இல்லையா, சோ கஷ்டப்படுறதே ஃபேமிலிக்காக தான் அப்படின்னும் போது ஈவினிங்ஸ் போற இன்டர்வியூஸ் வந்து போன்ல எடுக்கலாம். போன்ல எடுக்க வேண்டிய இன்டர்வியூஸ் இப்போ லைக் டாக்டர் கிட்ட ஒரு க்வெஸ்சன்ஸ் கேட்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த ஒரு க்வெஸ்சனுக்காக நீங்க அவரை போய் மீட் பண்ணணும்ன்ற நெசசிட்டி கிடையாது. சோ போன்ல அந்த க்வெஸ்சன்ஸ் கேட்டுட்டு அவரோட போட்டோ மெயில் பண்ண சொன்னா உங்களுக்கு அந்த டைமிங் சேவ் ஆகும். சோ நிறைய டாக்டர்ஸ் வந்து ஈவினிங் கன்சல்டேஷன் முடிச்சுட்டு தான் பாப்பாங்க, இன்டர்வியூஸ்னா ஒரு மாதிரி லாங்கா எடுப்பாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 6:00 பார்த்தாங்கன்னா ஈவினிங் கன்சல்டேஷன் 9:30 9:00 10:00 ஆகும். சோ நீங்க ஒரு க்வெஸ்சனுக்காக அவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வேண்டியதுன்றது நெசசிட்டியும் கிடையாது இல்லையா. சோ போன்ல எடுத்துட்டு இப்ப எவ்வளவு டெக்னாலஜிஸ் வந்துருச்சு மெயில் பண்ண சொல்லலாம், இப்படிதான் மாத்திக்கணும். கண்டிப்பா பர்சனல் லைஃப் அஃபெக்ட் ஆகும், ஸ்பெசிபிக்கா லவ் பண்ண ரொம்ப அஃபெக்ட் ஆகும்.
2: ஓகே, அப்புறம் இந்த ஜாப்ல எப்படி நம்மள ட்ரீட் பண்றாங்க அஸ் என் கேர்ள், அது அவங்களோட ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கு?
4: நான் குமுதம்ல இருக்கும்போது லாஸ்ட் சிஎம் அப்கோர்ஸ் கலைஞரோட ஃபேமிலியில வந்து அவருக்கு நெக்ஸ்ட் அந்த கட்சியை வந்து ஏத்து நடத்துற ஒரு பொறுப்புல இருக்கிறவர் வந்து இன்டர்வியூ பண்ணும்போது பகிரங்கமா எனக்கு முன்னாடி இருந்த ஜேர்னலிஸ்ட், 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்த ஜேர்னலிஸ்ட் வந்து இல்ல இவங்க எல்லாம் நியூவா வந்திருக்காங்க, இவங்களுக்கு கொடுக்காதீங்க, எப்படி எழுதுவாங்கன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா சொல்லிட்டாரு. சோ அவங்களோட டாட்டர்ல வந்து நான் ஒரு 1.5 மந்த்ஸா ஃபாலோ பண்ணுவேன், எங்க போறாங்க, லேண்ட்மார்க் போனா லேண்ட்மார்க் போவேன், மேம் எப்ப இன்டர்வியூ தரீங்கன்னு சொல்லி அவங்க போற இடம் ஃபாலோ பண்ணிட்டு நான் எடுக்கலாம் அப்படின்னும் போது இவர் போயிட்டு நடுவுல பாலிடிக்ஸ் பண்ணிட்டு ஆபீஸ்ல இருந்து. சோ அது என்ன ஆயிடுச்சு, என்னோட எடிட்டர்ஸ் லெவல்ல கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்க இந்த இன்டர்வியூ இன்னைக்கு தரேன்னு சொன்னீங்களே ஏன் தரல அப்படின்னு. நான் போய் என்னோட சீனியரையும் போட்டு கொடுக்க முடியாது, சோ என்ன பண்றதுன்னு சொல்லி தெரியாம இந்த மாதிரி, ஏன்னா நான் வந்த புதுசு அந்த நேரத்துல போய் சொன்னேன் இல்ல இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, சம்பந்தப்பட்டவங்களுக்கு ஸ்பீக்கர்ல போட்டு எங்க எடிட்டரே கிளாரிஃபை பண்ணிட்டாங்க இந்த மாதிரி அவங்க சொன்னாங்களா, அது ஆபீஸ்ல பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. சோ சீனியர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜேர்னலிஸ்ட் அவங்களுக்கு கீழே ஜூனியர்ஸ் வளரணும் அப்படின்னு நினைக்கும் போது அப்கோர்ஸ் கண்டிப்பா கொஞ்சம் ஜெலஸ் இருக்கும். ஃபீமேல் ஜேர்னலிஸ்ட் போது வந்து அது இன்னும் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும், யாருமே வந்து அந்த பார்வையை வந்து பெண்கள் வளர்றாங்கன்னா அது ஆண்கள் கண்டிப்பா விரும்ப மாட்டாங்கல்ல. ஏன் அவ்வளோ, ஏன் பல முன்னேற்றங்களை கொண்ட நாடு அமெரிக்கான்னு சொல்றோம், இது வரைக்கும் அமெரிக்கால ஒரு ஃபீமேல் பிரசிடென்ட் கூட கிடையாது, ஆனா இந்தியா வந்து ஒரு கேர்ள வந்து முன்னாடி வராங்க அப்படின்னும் போது அதை அக்செப்ட் பண்ணும் அந்த சமூகம். ஆனா அதுக்கு பின்னாடி அந்த சமூகம் வந்து அவங்களுக்கு நிறைய கெட்ட பேர்களை விளைவிச்சுட்டு தான் அதை அங்கீகரிக்கிறாங்க.
2: இந்த ஜாப் வந்ததுக்கு அப்புறம் ஜேர்னலிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க அச்சீவ் பண்ண சில திங்ஸ்,
4: அச்சீவ் பண்ண சில திங்ஸ்னா கிரீன் கார்டு சிட்டிசன்ஷிப்காக நம்ம நாட்டில இருந்து இந்தியன் கைஸ் வந்து அங்க போய் என்ன மாதிரியான திருமுல் வேலைகள்லாம் பண்ணிட்டு கிரீன் கார்டு சிட்டிசன்ஷிப் வாங்குறாங்க அப்படின்றதுக்காக ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தேன். அதுக்கு சிட்னில எனக்கு ஒரு அவார்ட் கிடைச்சது பெஸ்ட் ஜேர்னலிஸ்ட்னா. அந்த நேரத்துல எங்க அம்மா வந்து ரொம்ப சீரியஸா இருந்ததுனால என்னால அதை போய் வாங்க முடியல. அண்ட் அதே ஆர்டிக்கல் வந்து கமிஷனரா இருந்த ராதாகிருஷ்ணன் போன் பண்ணி எனக்கு ஒரு நைட்டு 9:45 விஷ் பண்ணாரு. ஐ தாட் நான் ராதாகிருஷ்ணன்ன்றதுக்குள்ள நான் வந்து அந்த பேர் சிங்க்ல வந்து மறந்துட்டேன், ராதா மோகன் நினைச்சிட்டு. அப்ப அபியும் நானும் ரிலீஸ் ஆன டைம் ராதா மோகன் அப்படின்னு நினைச்சிட்டு நான் என்ன பண்ணேன் சார், அபியும் நானும் பிலிம் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன். நான் வந்து சிட்டி கமிஷனர் ராதாகிருஷ்ணன் பேசுறேன் அப்படின்றதுக்குள்ள எனக்கு 10:00 தூக்கமே போயிடுச்சு, எந்திரிச்சு சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே வந்து ஆபீஸ்க்கு வாங்க அந்த ஆர்டிகல் விஷயமா பேசணும்னு. ஆக்சுவலா அது ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் மாதிரி எழுதியிருந்தேன், என்னோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் அதுல சம்பந்தப்பட்டிருந்தாங்க, ஐ மீன் அந்த தகவலை சொன்ன ஒரு பர்சன் சம்பந்தப்பட்டிருந்தாங்க. அந்த டைம்ல அவங்களையும் காட்டி கொடுக்க முடியாது, ஏன்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்றதுனால. சோ என்ன பண்றது, அந்த ரெண்டு பேரும் யாரு, ஏன்னா லீகலா தப்பு பண்ணிருக்காங்க, ரெண்டு பேரும் யாரு அப்படின்னும் போது அஸ் ஜேர்னலிஸ்டா யோசிக்கணும்ல, ஜேர்னலிஸ்டும் போலீஸ் வேலையும் ஏறக்குறைய ஒண்ணுதானே. ஏற்கனவே என்னோட மொபைல் மிஸ் ஆயிருந்தது, அந்த நம்பரை கேட்டா என்ன பண்றது, தொலைஞ்சு போச்சு என்னோட அந்த நம்பர்ஸ் கான்டாக்ட் எல்லாம் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்ப்ளைண்ட் காப்பி கொடுத்துலாம் சொல்லிட்டு என் மொபைல் நம்பர் எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு சார், நான் அந்த கம்ப்ளைண்ட் காப்பி எல்லாம் எடுத்து வச்சுட்டு போனேன். கடைசியில பார்த்தா எனக்கு ஒரு பொக்கே கொடுத்து விஷ் பண்ணது வந்து இட்ஸ் ஹாப்பியஸ்ட் மூமெண்ட். ஒரு சிட்டி கமிஷனர் ஒரு ஃபீமேல் ஜேர்னலிஸ்ட கூப்பிட்டு விஷ் பண்றதுன்றது ரொம்ப பெரிய விஷயம், என் அம்மாக்கு அந்த மூமெண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது.
2: ஓகே மேம், நீங்க எதனால இந்த ஜேர்னலிசம் அதுல வரணும்னு நீங்க நினைச்சீங்க?
4: இல்ல எனக்கு 10th இருந்தே வந்து எல்லாம் ஸ்லாம் புக்ல சைன் பண்ணுவாங்கல்ல, ஐ வாண்ட் டு பிகம் எ ஃபேமஸ் ஜேர்னலிஸ்ட் தான் எழுதுவேன் நான். ஃபேமஸ் ஜேர்னலிஸ்ட்னா ஒரு ஸ்டார் ஜேர்னலிஸ்ட் அந்த மாதிரி. அந்த ஜேர்னலிசம் ஃபீல்டுக்குள்ள வந்த உடனே தான் அதுக்கு பின்னாடி வந்து நிறைய நம்ம இழக்க வேண்டியது இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இப்போ ஒரு இன்டர்வியூ நீங்க எடுக்க போறீங்க, ஒரு பொலிட்டிக்கல் லீடரையோ இல்ல ஒரு இன்டர்வியூ ஏதாவது ஸ்டார் இன்டர்வியூஸ் எடுக்க போறீங்க அப்படின்னா, லைக் ஒரு சினிமா கிசு கிசுனே வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு ரெண்டு ஆக்டர்ஸ் பத்தி கிசு கிசு எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது இல்ல அப்படின்ட்டு அவங்க மறுப்பு தெரிவிக்கணும்னா இவங்க வந்து சம்பந்தப்பட்டவங்க கிட்ட பைசா வாங்கிட்டாங்க அப்படின்னு மேல் ரிப்போர்ட்டர்ஸ் மேல கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. பட் ஃபீமேல் ரிப்போர்ட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கேரக்டர்ஸ் வச்சு தப்பா பேசிடுவாங்க. சோ அந்தந்த மாதிரியான விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். இதுக்கப்புறம் வரவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்றேன்னா கிசு கிசு மட்டும் எழுதுறாதீங்க, ஏன்னா அது ரெண்டு பேர் சம்பந்தப்பட்ட லைஃப் இல்லையா. சோ ஃபீமேலும் பாதிப்பாங்க மேலும் பாதிப்பாங்க, அது எந்த ஃபீல்டா இருந்தாலும் சரி. சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லா நிறைய விஷயங்கள் நடக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்கு எழுதுறதுக்கு, ஆனா அதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நம்ம தான் தேடிக்கணும், நம்ம சிந்திக்கணும். இப்போ ஜேர்னலிஸ்ட்ன்றவங்களுக்கு வந்து நம்மள சுத்தி கண்ணு இருக்கணும் அப்படின்னு எங்க மேம் சொல்லுவாங்க, என்னோட குரு லோகநாயகி மேம், அவங்களுக்கு தான் நான் தேங்க் பண்ணும். ஏன்னா நான் ஒரு ஜேர்னலிஸ்டா வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டப்போ எனக்கு போய் நான் பெருசா ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் நான் தேடல, என்னோட ஒரு கவிதையை பார்த்துட்டோம் என்னோட ஒரு ஆர்டிக்கல் பாத்துட்டேன். ஆக்சுவலா அது மெடிக்கல் ஆர்டிகல். பிஃபோர் தட் நான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசரா இருந்தேன். சோ அந்த ஒரு கேன்சர் பத்தின ஒரு ஆர்டிகல் பாத்துட்டு எனக்கு இந்த பொண்ணு ரைட்டிங் ஸ்டைல் லாங்குவேஜ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தாங்க. அவங்க தான் என்ன வந்து பில்டப் பண்ணது. எப்படி அவங்க ஸ்டூடெண்ட் அப்படின்றதுல நான் ரொம்ப பெருமையா சொல்லிக்கலாம். ஒரு ஃபீமேல் ஜேர்னலிஸ்ட் அவங்க எவ்வளவு படிக்கல தாண்டி வந்திருப்பாங்க. சோ அவங்களுக்கு எவ்வளவு கிரிட்டிசிசம்லாம் வந்திருக்கும். அந்த கிரிட்டிசிசம்லாம் நாங்க வாங்கக்கூடாது. நாங்க அவங்க டாட்டர்ஸ் மாதிரியே நல்லா வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு சீனியர்ஸ் கிடைச்சாங்கன்னா கண்டிப்பா இதுக்கப்புறம் வர ஃபீமேல் ஜேர்னலிஸ்ட்லாம் நல்லா டெவலப் ஆகலாம். தென் ஃபீமேல் ஜேர்னலிஸ்டா வரணும்னா பெட்டர் இன்னொரு ஒரு சாய்ஸ் என்னன்னா போட்டோ ஜேர்னலிஸ்டா வரது நல்லது. ஏன்னா இப்ப நீங்க ஒரு ஆர்டிகல்க்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. நானே பர்சனல் லைஃப்ல நடந்ததே சொல்றேன். நான் ஒரு டைரக்டர் சமுத்திரகனி இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக போனேன். நாடோடிகள் ரிலீஸ் ஆன சமயம் இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக போனேன். அது வந்து சண்டேல போனேன். சண்டேன்றதுனால இல்ல, நான் வந்து அந்த டயத்துல ரொம்ப உடம்பு சரியில்லாம இருந்தேன். அந்த டயத்துல எனக்கு கூட போறதுக்கு யாராவது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என் கசினை கூட்டிட்டு போகும்போது எங்க கூட அந்த ஒரு போட்டோகிராஃபர் கடுப்பாயிட்டார். நான் தான் வந்து பிக்கப் பண்றேன்னு சொன்னேன்ல நீங்க எதுக்கு அப்படின்னு. அதுலயே ரெண்டு பேருக்கும் கிளாஷ் வந்துருச்சு. சோ பாய்ஸ் வந்து என்னைக்குமே வந்து ஃபீமேல்ஸ் அப்படின்னா அந்த ஜெண்டரை பேஸ் பண்ணி அது ஒரு பாலினம் அப்படின்ற ஒரு ஆப்போசிட் செக்ஸ் அப்படின்ற அட்ராக்ஷன் அந்த மாதிரி இதுவிலேயே பாப்பாங்க. சோ இந்த மாதிரியான கான்வர்சேஷன்ஸ் இந்த மாதிரியான விளைவுகள்லாம் சந்திக்காம இருக்கணும்னா பெட்டர் போட்டோ ஜேர்னலிஸ்ட் ஆயிடணும். நீங்க எடுக்கிற ஆர்டிகல்க்கு நீங்களே போட்டோஸ் எடுக்கணும். ஏன்னா அதை பேஸ் பண்ணி நீங்க என்ன எழுத போறீங்க அந்த போட்டோ எப்படி வரணும் அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். இன்னொருத்தர் எடுக்கிற போட்டோஸ்க்கு நீங்க ஆர்டிகல் எழுதுறதுன்றது என்ன பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஹைலி இடியாட்டிக். ஏன்னா போட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் தப்பா நினைச்சிடாதீங்க. நான் ஃபீமேல் போட்டோகிராஃபர்ஸ்க்கு மட்டும் தான் சொல்றேன்.
2: ஓகே மேம், நீங்க ஜேர்னலிசம் மீடியா ஃபீல்ட்ல வரணும்னு நினைச்சப்போ உங்க ஃபேமிலில லைக் என்ன மாதிரி ரியாக்ஷன் இருந்துச்சு? ஓகேன்னு சொன்னாங்களா இல்ல மீடியான்றதுனால லைக் கொஞ்சம் பேக் வந்தாங்களா? அதை பத்தி ஏதாவது சொல்லுங்க.
4: அத பாத்தீங்கன்னா ஆக்சுவலா எனக்கு அப்பா இல்ல, அப்பா இருந்து ஒரு 15 இயர்ஸ் ஆயிடுச்சு. மேபி அப்பா இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா அப்போஸ் பண்ணிருப்பாரு. ஏன்னா எல்லாருக்குமே டாட்டர்ஸ் வந்து ஒன்னு டாக்டரா போனோம் இல்ல இன்ஜினியரா ரொம்ப ப்ரொஃபஷனலா போனோம் தான் நினைப்பாங்க. ஜேர்னலிஸ்ட் அப்படின்றது இட்ஸ் டிஃபிகல்ட் ஃபீல்டுன்றதுனால வேண்டாம் தான் சொல்லுவாங்க. நான் போனப்ப அம்மா வந்து கண்டிப்பா அப்போஸ் பண்ணாங்க. ஒரு 4-5 பேர்கிட்ட வந்து சஜஷன்ஸ் கேட்டாங்க, போலாமா அனுப்புங்க அனுப்புங்கன்னு. அவ பிரேவா இருக்கா அப்படின்றப்போ நான் தைரியமா இருக்கேன்றப்போ போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அம்மா ரொம்ப என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோட எவ்ரி ஆர்டிகல்ஸ்க்கு ஒரு பயங்கர விமர்சகர்னா அம்மா. என்னோட மேம் சொல்லுவாங்க, பெட்டர் நீங்க ஜேர்னலிஸ்டா ஆனதுக்கு பதிலா உங்க அம்மாக்கு நான் ஜேர்னலிஸ்டா வேலை கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அம்மா வந்து பயங்கர கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. இப்ப நான் ஏதாவது ஒரு விஷயம் மிஸ் பண்ணிருப்பேன், சோ அந்த விஷயத்த வந்து அவங்க எடுத்து சொல்லுவாங்க. சோ அவங்க ஒரு நல்ல ரீடர்ன்றதுனாலதான் நான் ஒரு நல்ல ஜேர்னலிஸ்டா இருக்க முடியுது.
2: ஒரு ஜேர்னலிஸ்ட்னா என்ன தேவைன்னு நினைக்கிறீங்க? பக்கா ஒரு 4 பாயிண்ட் சொல்லணும்னா என்னன்னு?
4: தைரியம், கான்பிடென்ட், கொஞ்சம் சென்டிமெண்ட். ஃபோர்த் திங்க் வந்து ஜேர்னலிசம் ஃபீல்டு மேல ஒரு லவ் இருக்கணும் கண்டிப்பா. இப்ப பேரண்ட்ஸ், அம்மா அப்பா, காதல், குடும்பம், இதையெல்லாம் மேல நம்ம எவ்வளவு அஃபெக்ஷன் வைக்கிறோமோ அதே அஃபெக்ஷன் நம்ம வேலை செய்யற ஜேர்னலிசம் இல்ல நம்ம வேலை செய்யற எந்த துறையிலுமே ஃபோர்த்தா அந்த லவ்ன்றது வச்சீங்கன்னா நீங்க பெஸ்ட் ஜேர்னலிஸ்டா வரலாம் ஜேர்னலிசம்ல.
2: தேங்க்யூ சோ மச் மேம்.
4: தேங்க்யூ.
1: இவ்வளவு நேரம் நம்ம அனுப்பிரியா மேம் பேசினதை கேட்டோம். அவங்க ஜேர்னலிசம் பத்தி, ஜேர்னலிஸ்ட்னா என்ன

0: உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ஆச்சி அம்பிகா.
1: ஹலோ லிஸ்னர்ஸ், இன்னைக்கு நம்ம கூட இம்சை அரசி இருக்காங்க. அவங்க யாருன்னா அந்த ஃபேமஸ் ஆர்ஜே பிக் இம்சை அரசி தான். அவங்க கிட்ட சில க்வெஸ்சன்ஸ் கேட்போவாங்க. ஹலோ மேம்.
2: ஹாய்
1: மேம். விமன் அண்ட் மீடியா பத்தி உங்களோட ஜெனரலான ஒரு கருத்து சொல்லுங்களேன்.
2: ஜென்ரலி ஆக்சுவலி மீடியா வந்து ஸ்டில் இட்ஸ் மேல் டாமினேட்டட் ஃபீல்டு தான். இருந்தாலும் இப்போ நிறைய கொஞ்சம் ஐ திங்க் சொசைட்டிலேயே கொஞ்சம் ஓப்பன் மைண்டடா இருக்கிறதால நிறைய கேர்ள்ஸ் வராங்க மீடியால ஒர்க் பண்ண. அண்ட் எனக்கு தெரிஞ்சே வந்து நிறைய லேடி பாசஸ் நானே மீட் பண்ணிருக்கேன். இப்போ எங்க பிக் எஃப்எம்ல வந்து ஐ ஹேட் ஆல்மோஸ்ட் 3 பாசஸ் எல்லாமே வந்து லேடிஸ் தான். அண்ட் எனக்கு தெரிஞ்சு நிறைய வெளியே இண்டஸ்ட்ரியிலயும் நிறைய விமன் இருக்காங்க. லைக் சுட்டி டிவியோட ஹெட் வந்து உமன், அப்புறம் நிறைய வெளியே இருக்காங்க. சோ ஐ திங்க் விமன் ஆர் கேப்பபிள், தே கேன் லீட் அ மீடியா ஆர்கனைசேஷன். சோ அவங்களுக்கு அந்த கேப்பபிலிட்டி அவங்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம அண்ட் இப்ப இன்னும் கொஞ்சம் ஓபன் மைண்டடா இருக்கிறதால நிறைய அதர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் மீடியாலையும் கேர்ள்ஸ் வராங்க. லைக் இவ்வளவு நாள் ஒரு விஜே, ஒரு ஆர்ஜே, ஒரு பிரசன்டரா தான் இருந்திருப்பாங்க, பட் இப்ப அதர் ஃபீல்ட்ஸ்லயும் வராங்க. சோ ப்ராபப்ளி இப்ப இன்னும் முன்ன இந்த அளவுக்கு கோர்சஸ் எல்லாம் இல்ல மீடியா கோர்சஸ். சோ இப்ப அந்த மாதிரி ஸ்பெசிபிக் கோர்சஸ் எல்லாம் இருக்கிறதால ஐ திங்க் அவங்க வரும்போதே வந்து அது ரெடி ஆகி அதை ஃபேஸ் பண்றதுக்கு வராங்க. சோ அவ்வளவு ப்ரிப்பரேஷன் இருக்கிறதால ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இப்ப முன்ன ஒரு 2 எஃப்எம் ரேடியோ, அதுக்கு முன்னாலே வந்து பிரைவேட் எஃப்எம் ஏ கிடையாது இல்ல. சோ இப்ப மீடியா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறைய இருக்கிறதால ஐ திங்க் மோர் விமன் ஆர் கம்மிங் ஃபார்வர்ட்.
1: ஓகே மேம், ரேடியோ அந்த சைடுல ஒர்க் பண்ணதுனால என்ன அட்வான்டேஜஸ் நினைக்கிறீங்க?
2: இந்த சென்ஸ் எப்படி டிபெண்ட்ஸ், ரேடியோல நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளான ஃபீல்டு. ஐ மீன் ஃபார் கேர்ள் ஹூ வாண்ட்ஸ் டு பி இன் த மீடியா, சம் பீப்புள் மே நாட் பி கம்ஃபர்டபுள் ஃபேசிங் த கேமரா. ஒரு விஜயவா இருக்கணும், இல்ல ஒருவேளை கொஞ்சம் அட்ராக்டிவா ட்ரெஸ் பண்ணணும், கிளாமரஸா. சோ இப்ப ரேடியோலனா அந்த ப்ராப்ளம் எல்லாம் இல்ல. வி ஆர் ஜஸ்ட் வித் இன் 4 வால்ஸ். சோ பேச போறோம், யாருமே இருக்க போறது இல்ல. இப்ப ஒரு விஜயனா கூட கேமராமேன் எல்லாரும் இருப்பாங்க. இங்க வந்து இட்ஸ் வெரி என்ன, ஒரு இண்டிபெண்டன்ஸ், ஒரு ஃப்ரீடம் உண்டு. அதே சமயம் இட்ஸ் வெரி பிளெக்சிபிள். நம்மளோட தாட்ஸ், நம்ம ஒப்பீனியன்ஸ் டோட்டல், அப்கோர்ஸ் அதுக்கு வந்து ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் இருப்பாங்க கான்டென்ட் சென்சர் பண்றதுக்கு. பட் அபவ் தட், வென் வி ஆர் டூயிங் த ஷோ, இட்ஸ் ஆல் கம்ப்ளீட்லி அப் டு அஸ். சோ யாரும் நம்மள பாக்குறாங்கன்ற அந்த கான்சியஸ்னஸ் இருக்காது, ஃப்ரீயா பண்ணலாம். சோ அந்த ரேடியோல கேர்ள்ஸ்க்கு அந்த அட்வான்டேஜ் உண்டு. அப்கோர்ஸ் இப்ப ரேடியோ ஷோ வந்து நிறைய இன்சைட் த ஸ்டுடியோ மட்டும் இல்லாம வெளியவும் போறோம். முந்தி ரொம்ப வந்து ஸ்டுடியோ ஓரியன்டா இருந்தது, இப்ப ஆன் கிரவுண்ட் ஷோஸ் எல்லாம் நிறைய இருக்கு. சோ பட் நீங்க ரேடியோன்னு கேட்டீங்கல்ல, ரேடியோல அந்த கம்ஃபர்ட் உண்டு. பிளஸ் அப்கோர்ஸ் மேல் ஆர்ஜேஸ்க்கு இருக்கிற மாதிரி ஃபீமேல் ஆர்ஜேஸ்க்கும் ஒரு ஃபேன் பேஸ் உண்டு. எந்த ரேடியோமே வந்து ஒரு ஃபீமேல் பிரசன்டர் இல்லாத ரேடியோ ரொம்ப ரேர். இல்ல இப்ப ரேடியோ 1லாம் வந்து ஐ திங்க் தே ஹாவ் ஒன்லி 2 ஆர்ஜேஸ் அண்ட் போத் ஆஃப் தேம் ஆர் ஃபீமேல்ஸ். சோ அந்த அட்வான்டேஜ் உண்டு. அண்ட் அது மட்டும் இல்லாம ரேடியோ இஸ் வெரி கம்ஃபர்டபுள் மீடியம் ஃபார் கேர்ள்ஸ் டு ஒர்க் இன். அப்கோர்ஸ் ஹார்ட் ஒர்க் எல்லாம் நிறைய போட வேண்டியிருக்கும், ஒர்க் நிறைய இருக்கும். பட் கம்பேர்ட் டு டிவியில நீங்க பேக்ரவுண்ட்ல ஒர்க் பண்ணீங்கன்னா மைட் பி ஈஸியர். லைக் நீங்க ப்ரொடியூசரா இருக்கீங்கன்னா கூட, பட் ஸ்டில் இட்ஸ் கம்பேர்ட் டு ரேடியோ, டிவியோட டைமிங்ஸ் வந்து ரொம்ப ஃபிக்ஸ்ட் டைமிங்ஸ் இருக்காது. இப்ப ரேடியோலனா வந்து திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் 9 to 5 ஜாப். இட் டிபெண்ட்ஸ் உங்க ஷோ டைம் கேத்த மாதிரி. இப்ப நான்லாம் வந்து நான் 12 மணிக்கு வந்து ஆல்மோஸ்ட் 9 ஆயிடும் வீட்டுக்கு போக. பட் தேர் ஆர் பீப்புள் ஹூ யூ நோ விமன் ஓவர் ஹியர், தே கம் அட் 9 அண்ட் தே லீவ் அட் 6. இப்ப டிவில பாத்தீங்கன்னா அந்த கம்ஃபர்ட் இருக்காது. ஷூட்டிங் நைட் டைம்ல போகுதுன்னா வந்து ப்ரொடியூசர் ஹாஸ் டு பி தேர். அவங்க ஃபீமேல் ப்ரொடியூசர்ன்றதுக்காக வந்து எதுவும் ஸ்பெஷல் இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. சோ தே ஹாவ் டு பி தேர். அதே மாதிரிதான் இப்ப ஜேர்னலிஸ்ட், ஒரு ரிப்போர்ட்டர் அந்த மாதிரி இருந்தாலும் கூட, இஃப் தே ஹாவ் டு கவர் சம்திங் தே ஹாவ் டு பி தேர். எங்களுக்கும் அதுதான் ஒரு சில இது. இப்ப ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது, நைட் கமெண்ட்ரி கொடுக்கணும்னா இருந்து கொடுத்துட்டு தான் போவோம். பட் கம்பேர் டு அதர் ஃபீல்ட்ஸ் ஃபார் லேடிஸ் தேர் ஆர் லாட் ஆஃப் அட்வான்டேஜஸ் இன் ரேடியோ.
1: டிஃபிகல்டிஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப்
2: டிஃபிகல்டிஸ் தான் எல்லா மீடியா ஃபீல்ட்ல இருக்கிற மாதிரி தான் டிஃபிகல்டிஸ் இதுல. என்ன சொல்றது,
1: அவ்வளோ இல்லைன்னு சொல்றீங்க. வென் கம்பேர்ட் டு அட்வான்டேஜஸ் வந்து டிஃபிகல்டிஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு நீங்க சொல்லுவீங்களா?
2: இல்ல டிஃபிகல்டிஸ் இருக்கும் தான். யாரும் இங்க லேடின்றதால ஸ்பெஷல் பிரிவிலேஜஸ் எல்லாம் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. அது எல்லா கரியர்லயும் இருக்கிற மாதிரி தாங்க இங்க மீடியால. இப்போ இஃப் யூ பிகம் பிரெக்னன்ட் நோ, இட் வில் அஃபெக்ட் யுவர் கரியர் க்ரோத். பட் இப்போ அப்கோர்ஸ் பக்கா கார்பரேட் கம்பெனிஸ்ல எல்லாம் வந்து தே ஹாவ் யூனோ அந்த பிரெக்னன்ட் ஆனாங்கன்னா 3 மந்த்ஸ் தே ஹாவ் தட் பாலிசி. சோ இப்ப எனக்கு தெரிஞ்ச மத்த ரேடியோ ஸ்டேஷன்ல கூட 2 or 3 ஆர்ஜேஸ் ஹூ பிகேம் பிரெக்னன்ட், அந்த 3 மந்த்ஸ் அவங்க ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. சோ அந்த பிரிவிலேஜ் இருக்கு. மற்றபடி டிஸ்அட்வான்டேஜ், பட் ஆனா கொஞ்சம் கரியர் க்ரோத் வந்து இப்போ இஃப் யூ ஆர் மேரிட் அண்ட் யூ யூனோ கம்பெனிஸ் லுக்கிங் டு ஹையர் யூ, டெஃபினெட்லி தே வில் யூனோ திங்க் ட்வைஸ். ஓகே, திடீர்னு இவங்க பிரெக்னன்ட் ஆகி போயிட்டு

0: அதிகம் இருக்கும் ஒரு நார்மல் 9-to-5 ஜாப்னா கூட ஆபீஸ் போயிட்டு வந்துடலாம். இங்க வந்து நம்ம கிரியேட்டிவா யோசிக்கணும், பிரசன்ட் பண்ணும் போது அவ்வளவு பேர் ஒரு ஆடியன்ஸ் கேக்குறாங்க, சோ அவங்களுக்கு அது அட்ராக்டிவா இருக்கணும், நமக்கு அதுவே வந்து பாதி எனர்ஜி எடுத்துரும், யோசிக்கணும், கான்டென்ட் தேடணும். சோ இந்த பிரஷர்ஸ் இருக்கும், வீட்டு பிரஷர் இருக்கும், அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணணும், அது அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்.
1: ஓகே, சேலஞ்சஸ் ஏதாவது ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா?
0: Women, I think, are more sensitive. They are sensible, but they are also very sensitive. Sometimes, being oversensitive doesn't work in a corporate field. பொதுவா ஆஃப்டர்நூன் டைம்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு என்ன சொல்றது ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி பேசுற ஷோஸ் தான் இருந்தது ரொம்ப சீரியல் பத்தி பேசுவாங்க டிவி ஸ்டார்ஸ் இல்ல இந்த குக்கரி ஷோஸ் ரொமான்ஸ் அந்த மாதிரி தான் பேசுவாங்க. சோ இவங்க என்ன பண்ணாங்க ஒரு டூ ஹவர்ஸ் ஆஃப்டர்நூன்ல வந்து சீரியல் கிண்டல் அடிக்கிற மாதிரி ஷோ பண்ணலாம்னாங்க. அதுக்கப்புறம் இவங்க பண்ண சர்வேஸ்ல வந்து அது டாப் 6 or 7 ரீகால்ட் ஆர்ஜே ஸ்கூல்ல வந்துருந்தது. அதனால அவங்க ஷோ மாறின பின்னாலையும் பேர் மாத்த வேண்டாம், இதே நேம் வச்சுக்கோங்கன்னாங்க. சோ ஸ்டார்டிங்ல பண்ணும் போது ஷோவே வந்து அப்படிதான் இருக்கும், மத்தியான நேரத்துல யாராவது கேட்டாலும் அலறி வச்சு நின்றுக்கிற மாதிரி தான் இருக்கும். நானே இப்ப அந்த பழைய ஷோ எல்லாம் கேட்கும் போது இப்படியா பேசணும்னு ரொம்ப நேசலா இருக்கும். வாய்ஸ் சீரியல் ரொம்ப கிண்டல் அடிக்கிறது, எனக்கு மியூசிக் ப்ரொடக்ஷன் எல்லாமே அப்படிதான் பண்ணி கொடுத்தாங்க. ஒரு டொனால்ட் டக் பேசுற மாதிரி தான் இருக்கும் அந்த மியூசிக் எல்லாமே. சோ அப்ப வந்து பாசிட்டிவா நிறைய ஃபீட்பேக் வந்தது, ஆனா நெகட்டிவாவும் வந்தது. ஐயோ என்ன இப்படி பேசுது இந்த பொண்ணு, சென்னை ஸ்லாங்ல பேசுவேன், அது நிறைய பேர் ரேடியோக்கு அப்படி பேசுறாங்க. நான் வந்து நான் பேசுறதே அப்படிதான், என் தமிழே அப்படிதான் வரும். இப்ப நீ கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அது ரேடியோக்கெல்லாம் பேசுறது இல்ல, என் தமிழே அப்படிதான். சோ இப்படி பேசுது, என்ன இப்படி வாய்ஸ் இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க. சோ அப்ப வந்து அது கொஞ்சம் டிஸ்ஹார்ட்னிங்கா இருந்தது
2: கண்டிப்பா.
0: பட் இருந்தாலும் நல்லவேளை இந்த சர்வேஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, சோ நமக்கே யார் என்ன வேணா சொல்லிக்கோ, ஷோ ஒர்க் அவுட் ஆகுதா,
2: ரீச்
0: ஆகுதா, ரிசல்ட் வந்துருச்சா, அவ்வளவுதான். சோ அந்த சேலஞ்ச் இருந்தது. இருந்தாலும் வந்து ஒரு பெர்ஃபார்மருக்கு யாராவது நெகட்டிவ் கிரிட்டிசிசம் பண்ணும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், பட் அந்த அளவுக்கு வந்தது இல்ல என்றதால, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுச்சுன்றதால அந்த பிரச்சனை வரல. மத்தபடி எல்லா ஆபீஸ்லயும் இருக்கிற அதே சேலஞ்சஸ் எல்லாம் வரும். யாராவது நல்லா வளர்ந்தாலே வந்து பிடிச்சு கீழே இருக்கணும்னு நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க, அந்த சேலஞ்ச் இருக்கும். அதுக்கப்புறம் தேவந்தனும் ஷோக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா யோசிக்கணும், அது அது அதுதான் இருக்கிறல பெரிய ரொம்ப
2: அப்டேட்டடா இருக்கணும் டெய்லி.
0: அது இல்ல, அது எப்படி நான் தினமும் நியூஸ் பேப்பர் படிப்பேன் சின்ன வயசுல இருந்தே, இது இது ஜெனரலா இதுதான். பிளஸ் ஸ்ட்ரைட்டா காலேஜ்ல இருந்து தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஜாப் எனக்கு. அதுக்குள்ள இன்டர்ன்ஷிப்ஸ் போனதுதான், எம்ஓபில தான் இன்டர்ன்ஷிப்ஸ் அதெல்லாம் பண்ணோம். சோ அந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷரா வந்து ஒரு கார்பரேட் கம்பெனில ஒர்க் பண்ணும்போது அந்த சேலஞ்ச் எல்லாம் இருந்தது. ஸ்டார்டிங்ல வந்து ஏன்னா நாங்க எல்லாருமே அப்படிதான் ஜாயின் பண்ணுவோம், நிறைய ஃப்ரெஷர்ஸ் தான் இருந்தோம். சோ பாஸ் ஏதாவது சொன்னாங்கன்னா படர் மூஞ்சி நடிச்ச மாதிரி திரும்ப சொல்லி வேலை பண்ண முடியாது, நாங்க ஏன் பண்ணணும்னு. சோ அதெல்லாம் வந்து ஆஃப்டர் ஒன் ஆர் டூ இயர்ஸ் சொல்லி வி ரியலைஸ்ட் கார்பரேட் கம்பெனில என்னதான் பிடிக்கலன்னா கூட எஸ் பாஸ் வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ஜாப் எப்படி பண்றோன்றது அது அது ஓவர் அண்ட் அபவ் தட். சோ அந்த அதெல்லாம் நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணும் ஒரு கார்பரேட் கம்பெனில ஒர்க் பண்றது அதெல்லாம். பட் ஐ திங்க் எல்லாருமே இப்படிதான் லேர்ன் பண்ணுவாங்க
2: கண்டிப்பா, மிஸ்டேக்ஸ்
0: வச்சுதான், மிஸ்டேக்ஸ் வச்சுதான். சோ அந்த சேலஞ்சஸ் எல்லாம் இருந்தது. அண்ட் இந்த கரியர் க்ரோத் அப்ப ரிசெஷன் எல்லாம் வந்தது. சோ கரியர் க்ரோத் அண்ட் பைனான்சியல் ப்ரொஃபஷனல் க்ரோத் அதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்தது, அந்த சேலஞ்சஸ் எல்லாம் இருந்தது. சோ அதெல்லாம் இன்னும் இருக்குதான் செய்யுது, அது போகுது.
3: எவ்வளவு நேரம் இம்சிஎஸ்சி நம்மளோட பேசிட்டு இருந்தாங்க, கலகலப்பா பேசிட்டு இருந்தாங்க, விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்க எங்க போயிடாதீங்க, இப்ப ஒரு குட்டிக்கு பேர் போயிட்டு வந்தாலும் திருப்பி அவங்க நம்ம கிட்ட பேசுவாங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8, உங்களோட இருக்கிறது ஆர்ஜி அம்பிகா. வெல்கம் பேக் லிசனர்ஸ். இப்ப திருப்பி இம்சிஎஸ்சி என்னென்ன சொல்றாங்கன்னு அவங்க கேட்கலாம்.
0: சின்ன வயசுல இருந்தே ஆர்ஜி ஆகணும்னு, சின்ன வயசுல ரொம்ப சின்ன வயசுல எஃப்எம் ரேடியோஸ் லான்ச் பண்ணதுல இருந்து. சோ அதுவே எனக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான், இது ஆகணும்னு நினைச்சேன். எத்தனை பேர் வந்து நினைச்சது வந்து பண்றாங்க
2: கண்டிப்பா.
0: நான் ஸ்கிராப் புக்கிங் ஒரு ஹாபி அப்ப பண்ணுவேன் ஸ்கூல் எல்லாம் படிக்கும் போது, ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் ஆர்டிக்கல் இல்ல எது இருந்தா பிக்சர் ஏதாவது அதை வெட்டி டைரியில ஒட்டி வைப்பேன் நான். சோ அப்போ ஒரு தனி போல்டர்ல வந்து எனக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் வெட்டி வெட்டி
2: வைப்பேன்.
0: அது அப்புறம் மறந்துட்டேன் நானு. பட் எனக்கு கல்யாணம் ஆகி இங்க மூவ் பண்ணும்போது, என் திங்ஸ் ஷிஃப்ட் பண்ணும்போது இந்த போல்டர் வெளியே இழுத்தேன். அதுல வந்து நான் வந்து ஐ வாண்ட் டு பி அன் ஆர்ஜேன்னு ஒரு இது வெட்டி வச்சிருக்கேன். அது நான் ஆர்ஜே ஆகி டூ இயர்ஸ்க்கு அப்புறம் தான் பார்த்தேன் நானு. பாக்கும்போது சரி பரவாயில்ல, நாட் பேட், என்ன எடுத்து வச்சோமோ பண்ணிருக்கோம், அதுவே ஒரு அச்சீவ்மெண்ட் தான். அது தவிர்த்து இங்க அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கினேன். எனக்கு தெரிஞ்சு இப்பதைக்கு சென்னையில தமிழ் ஆர்ஜியில நிறைய அவார்ட்ஸ் வாங்கினதுதான் நான் தான். ஆனந்த விகடன் ஒண்ணு வாங்கணும், அப்புறம் ரெண்டு மூணு மேகசின்ஸ் வாங்கிருக்கேன், அப்புறம் ஐஆர்எஃப்னு ஒரு இது நீங்க நெட்ல தேடினா அது டீடைல்ஸ் இருக்கும், ஒரு நேஷனல் லெவல் இந்தியன் ரேடியோ ஃபோரம் எக்ஸலன்ஸ் இன் ரேடியோ அவார்ட்ஸ் எவ்ரி இயர் தே கிவ். சோ அது வந்து தே கவர் எவ்ரி திங், தனித்தனியா பெங்கால் தமிழ் ஹிந்தி எல்லாமே தனித்தனியா கவர் பண்ணுவாங்க. நிறைய கேட்டகரிஸ் உண்டு, பெஸ்ட் பப்ளிக் சர்வீஸ், பெஸ்ட் ஷோ, பெஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட், பிஎஸ்ஏ ப்ரொடக்ஷன், நிறைய கேட்டகரிஸ். அதுல வந்து தனியா இப்பயும் இருக்கும் பெஸ்ட் தமிழ் ஆர்ஜே, பெஸ்ட் ஹிந்தி ஆர்ஜேன்னு. நான் வந்து டூ டைம்ஸ் கான்சிக்யூட்டிவா பெஸ்ட் தமிழ் ஆர்ஜே வாங்கினேன், அண்ட் ஒரு தடவை ரெண்டு வாங்கினேன், பெஸ்ட் தமிழ் ஆர்ஜே கம் பெஸ்ட் ஷோ ஆஃப்டர் 11 AM. பிளஸ் எந்த வந்து என்னன்னா நான் இது வரைக்கும் பிரைம் டைம் ஷோ பண்ணதே இல்ல, எல்லாமே இந்த நான் பிரைம் டைம் ஷோ தான். சோ இது வரைக்கும் அவார்ட் வாங்கின எல்லாருமே பாத்தீங்கன்னா வந்து பிரைம் டைம் ஆர்ஜே. சோ அதுல நான் பிரைம் டைம்ல எங்க பிக் எஃப்எம்ல வந்து அந்த சர்வேஸ் வருது இல்லையா, இந்தியன் ரீடர்ஷிப் சர்வே IRS, இவ்வளவு நாள் வந்து அதுதான் பெஞ்ச்மார்க் ரேடியோ ஸ்டேஷன்ஸோட லிசனர்ஷிப்க்கு. இட்ஸ் ஆக்சுவலி டன் ஃபார் நியூஸ் பேப்பர்ஸ், பட் கடைசியா அதுல ரீசென்ட்லி தேர் ஆல்சோ டேக்கிங் ஃபார் எஃப்எம் ரேடியோ. சோ மார்க்கெட்ல அதுதான் வந்து சேல்ஸ் எல்லாம் அதுக்குதான் யூஸ் பண்ணுவாங்க. அதுல பிக் எஃப்எம்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபார் ஆல்மோஸ்ட் பாஸ்ட் 3 இயர்ஸ் பிரேக் ஃபாஸ்ட் ஷோக்கு நெக்ஸ்ட் ஹையஸ்ட் லிசனர்ஷிப் வந்து பிக்ல என்னோட ஷோ தான். அதுக்கப்புறம் தான் பிரைம் டைம் ஷோஸ் எல்லாம் வருது. இருந்தது. இப்ப ரீசெண்டா வந்து ஐஆர்எஸ்ல வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு அப்புறம் என்னோட ஷோக்கு தான் லிஸ்னர்ஷிப் அதிகம் இருக்கு. சோ அது எனக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். அஃப்கோர்ஸ் கம்பேர்ட் டு அதர் ரேடியோ ஸ்டேஷன்ஸ் மைனஸ் நம்பர் 4 இன் தட் டைம் பேண்ட். ஆனா அது அதுல நிறைய அந்த ட்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம். வேற என்ன அச்சீவ்மெண்ட்ஸ்னா இந்த அவார்ட்ஸ் வாங்கினது பிடிக்கும். அண்ட் ஃபேஸ்புக்ல ஃபேன்ஸ் பேஜ் எல்லாம் இருக்கு, அதுல ஒரு 5000 பிளஸ் லைக்ஸ் இருக்கு. சோ அது அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சந்தோஷமா இருக்கும். சரி நாட் பேட். அண்ட் இப்போ லாஸ்ட் வீக் வந்து யாரோ ஒரு ஃபேன் டேஸ்ட் பண்ணிருந்தாங்க பிக்சர். நான் அப்பதான் அதை நோட் பண்ணேன். கூகுள்ல வந்து ஆர்ஜே அப்படின்னு டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டு ஐன்னு அடிச்சா வந்து அதுவே ஆர்ஜே இம்சைன் லிஸ்ட் பண்ணி காட்டுது. அதெல்லாம் நான் சின்ன வயசுல யோசிச்சிருக்கேன். என்னைக்காவது சின்ன வயசுல அந்த ஸ்கூல் படிக்கும் போது என்னைக்காவது ஒரு

0: இது பண்ணிட்டேன். அன்னைக்கு வந்து கிளாஸ் கிளம்பும் போது கேட்டாங்க வீட்டுல எங்க போறேன்னு, இந்த மாதிரி லா கிளாஸ் போறேன் போவே கூடாதுன்னு தடுத்துட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களே என்ன ஃபீல் பண்ணாங்க தெரியல. இது வந்து நான் பிகாம் முடிச்சிருந்தேன் ஸ்டெல்லால, முடிச்சுட்டு எனக்கும் வந்து லைஃப்ல என்ன பண்றதுன்னு தெரியல, ஏதாவது பண்ணணும். எங்க வீட்டுல வந்து நல்லா படிப்பேன் ஒரு அளவுக்கு, சென்டம் வேற எடுத்தேன் நான் காமர்ஸ்ல ஸ்கூல் படிக்கும். அதனால பிகாம் முடிச்சுட்டு சிஏ பண்ணு, சைட்ல எம்பிஏ பண்ணு, இட்ஸ் நைஸ் கரியர் ஆப்ஷன். இல்ல சிஏ கம் எம்பிஏனா நல்லா கம்ஃபர்டபுளா செட்டில் ஆயிடலாம். எனக்கு பிகாம் முடிக்கிறதுக்குள்ள எனக்கு வந்து இதுவே பிடிக்கல எனக்கு. காலேஜ் நம்ம ஊர்ல சர்வை பண்ணணும்னா இந்த இங்க படிச்சாதான் இந்த வைப் எல்லாம் நமக்கு தெரியும். சரி அதுவும் வேண்டாம் போயிட்டு, சரி அதுக்கப்புறம் ஆனா இந்த ஆப்ஷன்ஸ் தான் வச்சிருந்தேன், இதர் லா இல்ல கம்யூனிகேஷன் ஏதாவது பண்ணணும். சோ அப்புறம் வீட்லயே இந்த மாதிரி அவங்களே சர்ச் பண்ணிட்டு வந்து சொன்னாங்க இந்த மாதிரி இந்த காலேஜஸ்ல எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன ஃபீல் பண்ணாங்கன்னு தெரியல. அவங்க நானும் நிறைய இது போனேன், ஆல்மோஸ்ட் எங்க எங்கெல்லாம் கம்யூனிகேஷன் கோர்ஸ் இருக்கோ எல்லா இதுலயும் வந்து போட்டேன். MCC, WCC, MOP, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, எங்க அம்மா தான் எல்லாத்துக்கும் போயிட்டு இதெல்லாம் கொடுத்தாங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ் வந்து ஆஸ்க் ஃபார் அ லெட்டர் ஃப்ரம் த பிளேஸ் வேர் யூ வில் பி டூயிங் த இன்டர்ன்ஷிப் ஆஃப்டர் 6 months. அது வந்து அட்மிஷன் டைம்ல கேக்குறாங்க இந்த மாதிரி வந்து வி வில் அலோ தி ஸ்டூடண்ட் டு டு தி இன்டர்ன்ஷிப். இன்னும் ஸ்டூடண்டே ஆகல அதுக்குள்ளவே. சோ அதெல்லாம் எங்க அம்மா தான் போயிட்டு இந்த மாதிரி மீடியா ஹவுஸ்ல இருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க இந்த மாதிரி. சோ அப்புறம் பட் ஐ வாண்ட் டு டூ இட் அட் WCC ஆர் MOP, பட் ஐ ஹர்ட் ஃப்ரம் அ லாட் ஆஃப் பீப்பிள் MOP தான் பெஸ்ட் அப்படின்னு. லாயோலால வந்து ஐ திங்க் தே டோன்ட் ஹேவ் மாஸ் காம், தே ஹேவ் ஒன்லி விஸ்காம் சொல்லிட்டு. அண்ட் MOP தான் முடிவு பண்ணிட்டேன், இங்கதான் நல்லா இருக்குதுன்னாங்க. அப்புறம் எக்ஸாம் எல்லாம் எடுத்துட்டு பார்த்தா நல்லா தான் வந்துருச்சு ரிசல்ட் எல்லாம். செலக்ஷன் தான் கொடுத்தாங்க, பட் இது ஐ டிட்ன்ட் நோ வாட் ஐ அம் கோயிங் டு பிகம். ஐ தாட் தே வாண்டட் மீ டு பிகம் சம் சார்ட் ஆஃப் அ PR. ஏன்னா என்னோட அம்மா பாரத் பெட்ரோலியம்ல ஒர்க் பண்றாங்க, ஐ திங்க் அங்க PRஸ்க்குலாம் நல்ல சேலரி நினைக்கிறேன் ஃபார் பப்ளிக் ரிலேஷன் ஏஜென்ட். பட் ஸோ அதனால அவங்க எனிவே கம்யூனிகேஷனுக்கு நல்ல ஸ்கோப் இருக்கும்ன்றதால இனிஷியலி தேவர் அகேன்ஸ்ட்னா நாட் டோட்லி அகேன்ஸ்ட் இட். அதுக்கப்புறம் இதாயிட்டாங்க. திஸ் ஆர்ஜே வந்து நான் MOP முடிக்கும் போது ஒன் ஆஃப் மை கிளாஸ்மேட்ஸ் இன்ஃபார்ம் மீ, ஷீ வாஸ் ஒர்க்கிங் இன் SS மியூசிக், நான் அப்பதான் முடிக்கிறேன், ஷீ வாஸ் ஆல்ரெடி டூயிங் அன் இன்டர்ன்ஷிப் தேர். சோ ஷீ இன்ஃபார்ம்ட், இந்த மாதிரி ஸ்டேஷன் பேரெல்லாம் அப்ப தெரியாது, சம் கம்பெனி ஸ்டார்டிங் ரேடியோ, நீ ஆடிஷன்ஸ் பண்ணி, ஏன்னா நல்லா பேசுவேன் நானு. சோ அப்ப அதை வச்சு அவன் இவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றதால கால் பண்ணி சொன்னான். அதுக்கப்புறம் ஆடிஷன் வந்து பண்ணேன். பட் சைட் பை சைட் நான் நிறைய கரியர் ஆப்ஷன்ஸ் ஓப்பனா வச்சிருந்தேன், இது ஜேர்னலிசம் இல்ல காப்பி ரைட்டிங். இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணும் போதே கூப்பிட்டு, MOP ல எனக்கு தான் கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல, ப்ரொஃபிஷியன்சி இன் ஜேர்னலிசம் ஒரு அவார்ட் ஒன்று கொடுத்தாங்க. அப்புறம் பெஸ்ட் இன்டர்ன்ஷிப் எல்லாம் கொடுத்தாங்க. சோ அது அப்புறம் ஐ காட் அ ஜாப் இன் சம் காப்பி ரைட்டிங் ஆட் ஏஜென்சி, பீம் ஸ்டாக்னு. சோ இதெல்லாம் ஓபனா வச்சிருந்தேன் வீட்டுல வந்து, சரி இது எதுதான் பண்ண போதுன்னு அப்படியே ஓபனா வச்சிருந்தாங்க. TCSல வேற ஏதோ ஒரு கேம்பஸ்ல பிளேஸ்மெண்ட் கிடைச்சது. சோ தேவர் லைக் TCS நல்ல கம்பெனி, சேலரி எல்லாம் இருந்தது ஓகேன்றதால தேவர் ஹாப்பி. தென் திஸ் திங் சடன்லி ஹேப்பன், இவங்க வந்து ஆடிஷன் நடத்திட்டு, ஐ வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு கோ இன்சைட் த ஸ்டுடியோ ஃபார் தி ஆடிஷன். சோ அப்புறம் வந்து வாட் தே செட், 15 days மைக் அகமதாபாத் மைக்கால ட்ரைனிங் இருக்கு, அது பெண்டிங் தான், இட் இஸ் அன் ஆடிஷன் கம் செலக்ஷன், அதுல செலக்ட் ஆகி 100 rounds அதுக்கப்புறம் தான் செலக்ட் ஆவீங்கன்னு. நாங்க தெரியல, நான் வீட்டுல இந்த மாதிரி, தட்ஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ அம் கோயிங் அவே ஃப்ரம் ஹோம் ஃபார் ஆல்மோஸ்ட் தட் மெனி டேஸ், அது வீட்டை விட்டு போனதே இல்லை. தெரியல, வீட்டுல எதுவுமே சொல்லல, நல்லா போயிட்டு வான் மட்டும்தான் சொன்னாங்க. ஐ திங்க் எனக்கு தான் டெஸ்பரேட்டா நான் ஜாப் தேவைப்பட்டது, ஏன்னா ஆர்ஜே கிடைச்சா நல்லா இருக்கும்னு. தேவர் லைக் எனி திங் ஓகே, ஆனா அவங்க வந்து நல்லா என்கரேஜ் பண்ணாங்க, டிஸ்கரேஜ் ஸ்டார்ட் இனிஷியலா பண்ணாங்க, அதுக்கப்புறம் சரி விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன், எது பண்ணாலும் நல்லாதான் பண்ணுன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ்ல விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
1: ஓகே மேம், இப்ப ஆஸ்பைரிங் ரேடியோ ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ஏதாச்சும் அட்வைஸ் சொல்ல விரும்புறீங்களா?
2: அட்வைஸ் சஜஷன்ஸ்
0: ரேடியோ ப்ரொஃபஷனல்ஸ்க்கா? எல்லா இதுலயும் சொல்றதுதான், என்ன ரேடியோ ப்ரொஃபஷனல்ஸ் என்ன சொல்றது, ஏதாவது என்கரேஜ் பண்ற மாதிரி சொல்லணுமா? ரேடியோ ஐ திங்க் நாட் ஓன்லி இன் ரேடியோ, ஐ திங்க் இன் எனி ஃபீல்ட்னா அதான் பிலீவ் இன் யோர் செல்ஃப். யார் வந்து என்ன ஆப்போசிட்டா சொன்னாலும் டோன்ட் பாதர் அபவுட் இட். அப்கோர்ஸ் டேக் சஜஷன்ஸ், டேக் ஃபீட்பேக், பி ஓபன் டு ஃபீட்பேக். பட் யாராவது நெகட்டிவா சொன்னாங்கன்னா ரொம்ப பிரைஸ் பண்ணாலும் டோன்ட் பி கேரிட் அவே வித் இட்.

0: நெகட்டிவா சொன்னாலும் டோன்ட் பி அஃபெக்டட் பை இட். நல்லது மட்டும் எடுத்து கெட்டதை விட்டுடுங்க, பட் பிலீவ் இன் யோர் செல்ஃப். இது வந்து நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் நீங்க பிலீவ் பண்ணணும். இஃப் யூ யோர் செல்ஃப் டோன்ட் பிலீவ் நோ தட் யூ கேன் டூ இட் அண்ட் நோபடி எல்ஸ் இஸ் கோயிங் டு டூ இட், இது நம்ம பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு அதுக்கான ஹார்ட் ஒர்க் போட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ணுவீங்க. அஃப்கோர்ஸ் சேலஞ்சஸ் எல்லாம் வரும், எந்த ஃபீல்டுமே சேலஞ்சஸ் இல்லாம இருக்காது. சும்மா வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சேலஞ்சஸ் வரதான் செய்யும். ஸோ ப்ரொஃபஷனலாகவும் வரதான் செய்யும். அப்படின்னா பி ரெடி டு ஃபேஸ் இட், ப்ரிப்பேர் யோர் செல்ஃப், நிறைய படிங்க. இப்போ ஒரு ஃபீல்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா அதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நோ தென் யூ வில் ஆல்சோ நோ ஹாவ் த கான்ஃபிடன்ஸ் டு ஃபேஸ் எனி சேலஞ்சஸ். அதை பிலீவ் இன் யோர் செல்ஃப், பி யோர் செல்ஃப், மேக் யூஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நிறைய சான்ஸ் வரும், எது இது எது யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது, பட் வென் யூ க்ரோயிங் நோ மேக் யூஸ் ஆஃப் வாட் எவர் ஆப்பர்ச்சுனிட்டி யூ கெட். ப்ராபப்ளி ஆஃப்டர் யூ நோ ரீச் அ ஸ்டேஜ் அதுக்கப்புறம் நீங்க ஃபில்டர் பண்ணிக்கலாம் இது எடுக்கலாம் எடுக்க வேண்டான்னு. பட் வென் யூ க்ரோயிங் நோ மேக் யூஸ் ஆஃப் தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ். கான்டாக்ட்ஸ் டெவலப் பண்ணுங்க, ரொம்ப முக்கியம். மீடியா ஃபீல்ட்ல ரேடியோன்னு இல்ல, யாராவது ஒரு டைரக்டர் கிட்ட பேசுறீங்க, இல்ல யூனோ யூ வில் மீட் அ லாட் ஆஃப் பீப்புள், யூ வில் இன்டராக்ட் வித் அ லாட் ஆஃப் பீப்புள். யூனோ மேக் யூனோ நோட் டவுன் தியர் நம்பர்ஸ். இப்பதான் இவ்வளவு டெக்னாலஜி இருக்கு, அப்பதான் ஒண்ணுமே இல்ல. இன்னும் நோட் டவுன் தியர் நம்பர்ஸ். ஏதாவது ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வரும்போது ஹாப்பி தீபாவளி ஹாப்பி நியூ இயர் ஏதாவது அனுப்புங்க. ட்ரை டு மெயின்டைன் தோஸ் கான்டாக்ட்ஸ். இங்க ரேடியோ இல்லைனா கூட டுமாரோ, ஏன்னா இட்ஸ் அ வெரி ஸ்மால் ஃபீல்ட் மீடியா ஃபீல்ட். மொத்த இந்தியாவே எடுத்துக்கினா கூட சின்ன ஃபீல்டு தான். இங்க சென்னையில எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப ரொம்ப சின்ன ஃபீல்டு. இன்னைக்கு உங்க கூட கீழே இன்டர்னா வேலை செய்யற பொண்ணு நாளைக்கு ஒரு உங்களுக்கு பாசாவே கூட வந்து சேரலாம், நம்பவே முடியாது இந்த ஃபீல்டுல. இன்னைக்கு இங்க பாசா இருக்கிறவங்க நாளைக்கு பார்த்தா உங்க கீழே வேலை செய்யலாம். எப்படி இருந்தாலும் வந்து யார் கூடயும் ட்ரை டு அவாய்ட் கெட்டிங் அ நெகட்டிவ் நேம். எவ்வளவு டேலண்ட் இருந்தாலும் unless no you have maintain that relationship with people, no matter how much of talent you have, the talent will take you to a certain level, but beyond that if you have to grow you have to maintain that relationship with people. illana naaliki vandu yaradhu kepaanga illa ivanga hire pannalama na ayyo andha ponna andha paina ayyo ma appadinaanga no it's a very small field, so that name will spread easily.
1: Yeah.
0: So it's better to avoid it the sooner the possible, it's better to avoid it. So andha avoid panna samaya ipa nammale vandu yaradhu kepaanga illa ivanga ஹையர் பண்ணலாமான் போது நம்ம அப்பதான் யோசிப்பேன், ஐயோ இந்த மாதிரி நம்மளை பத்தி யாராவது சொன்னாங்கன்னா. அதனால இட்ஸ் a very small field. So you never know, even if you're going to quit this company tomorrow where you're going to work, you will be again meeting the same persons only. It's such a small world. So அதனால அதுதான். ஆனா எது இருந்தாலும் வந்து பிலீவ் இன் யோர் செல்ஃப். இஃப் யூ பிலீவ் யூ கேன் டூ இட், யூ வில் டெஃபினெட்லி டூ இட், புட் இன் த ஹார்ட் ஒர்க். அது மேல நேரம் காலம் கூடி வர்றதெல்லாம் வந்து மேல இருக்கிறவங்க கையில இருக்கு. அதுதான்.
2: தேங்க்யூ சோ மச்.
3: என்ன லிசனர்ஸ், இவ்வளவு நேரம் இவங்க எல்லாம் பேசினதை நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இதை கேட்ட பிறகு உங்களுக்கும் சாதிக்கணும்ன்ற ஒரு வெறி வந்திருக்கும்னு நான் நம்புறேன். மறுபடியும் வேற ஒரு ப்ரோக்ராம்ல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். வணக்கம்.

0: நலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சித்திரகுப்தா, இன்று என்ன வயதானவர்களை விட விபத்தில் சிக்கி அடைந்தவர்கள்தான் வரிசையில் அதிகம் போல் உள்ளதே.
2: என்னங்க ஐயா செய்யறது, கீழே பூலோகத்துல எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் அவசரம். ரோட்ல யாரும் வரிசையா போகணும்னு நினைக்கிறதே இல்லை. ஒருத்தர் ஒருத்தர் முந்திக்கணும்னு நினைக்கிறாங்க. இதனால சீக்கிரமா போகணும் சீக்கிரமா போகணும்னு நினைச்சு ஒரேடியா சீக்கிரமா போய் சேர்ந்துடுறாங்க.
3: அது மட்டும் இல்ல, அப்படி அடிபட்டவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கலான்னு போனா அங்கேயும் ஒரு வரிசை இல்லாம நான் முந்தி நீ முந்தின்னு ஒரே சண்டை சச்சரவு குழப்பம். இந்த குழப்பெல்லாம் தீந்து டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ண வரதுக்குள்ள பாதி பேரு செத்தே போயிடுறாங்க. அதோட பலன் தான் நானு இங்க இருக்கிற மத்தவங்க எல்லாமே.
4: என்ன இது கொடுமை மகாபிரபு, இதனால் நமக்கல்லவோ வேலை அதிகமாக உள்ளது.
1: சரியாக கூறினாய் சித்திரகுப்தா. கீழே பூலோகத்தில் வசிப்பவர்கள் ஒவ்வொரு செயலையும் வரிசையில் இருந்து செய்து வந்தால் மேலே யமலோகத்தில் வரிசை குறைந்து போகும் அல்லவோ? இனிமேல் பூலோகத்தில் வரிசையை கடைபிடிக்காதவர்களை நரகத்தில் தான் தூக்கி போட போகின்றேன் பார்.
5: புகைப்பிடித்தல் உடல் நலத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் ரொம்ப கேடானது. இது எப்படி வந்து இப்போ காலப்போக்கில் ஆரம்பித்தாங்க, எந்த மக்கள் பிடிக்க ஆரம்பித்தாங்க, அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாமல் இதனால மனுஷனுக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் வருது அப்படின்னா இதை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணி பேசலாம். இது வந்து ஓயாமல் எவ்வளோ மீடியா சொன்னாலும் எவ்வளோ டாக்டர்ஸ் சொன்னாலும் தனக்கே தெரிஞ்சு கூட இது வந்து கெடுதின்னு தெரிஞ்சும் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து நமக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் தான் காரணம், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. பிடிக்கிறது ஏதோ ஒரு பழக்க தோஷத்துலேயே ஏதோ ஒன்று வந்திருக்கலாம். பட் பிடிக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமா அதை மறக்கிறதுக்கு அதை விடுறதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன்னு சொன்னா இது இன்னைக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், சாதாரணமா இருக்கும். நாளைக்கு ஒரு ஒரு லங்ஸ்ல ஒரு ஹெவி ப்ராப்ளம், இன்றைக்கெல்லாம் வந்து லங்ஸ்ல எந்த டிசீஸ் வந்தாலும் கிளியர் பண்றதுக்கு மெடிக்கலி எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லைன்னு நான் ஒரு டாக்டர்கிட்ட கேள்விப்பட்டேன். ஏன்னா அவ்வளோ அளவுக்கு ஒரு டேஞ்சரான டிசீஸ் வரக்கூடிய ஒரு கெட்ட பழக்கம் இந்த ஸ்மோக்கிங். அதனால நீங்களும் பிடிக்காதீங்க, பக்கத்தில் இருக்கவங்களையும் பிடிக்க விடாதீங்க. மேக்சிமம் அது கொஞ்சம் கடுமையா இருந்தா கூட நீங்க சொல்றத கேக்குற ஆட்களா இருந்தா அவங்களுக்கு அறிவுரை சொல்லலாம், அவங்க திருத்த முயற்சி பண்ணலாம். அதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு மட்டும் நல்லது செய்தா அத்தரல, நாட்டுக்கும் ஒரு நல்லது செஞ்சதா நான் எடுத்துக்கலாம். நான் தாங்க மேகலா தொடர் இயக்குனர் விக்ரமாதித்யன் பேசிட்டு இருக்கேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இவங்க நல்ல ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க செய்யற ஒவ்வொரு விஷயமும் வந்து எல்லாரும் கேட்க வேண்டிய விஷயங்கள். நீங்களும் கேளுங்க, அடுத்தவங்களையும் கேட்க வைங்க. கேட்ட நல்ல விஷயத்தை முடிஞ்சா ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.
0: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. சமுதாய பிரச்சனைகளை பல கோணங்களில் பாதிக்கவும் விவாதிக்கவும் வருகிறார்கள் நமது நேயர்கள். நீங்கள் கேட்க போவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாதம் விவாதம்.
6: வணக்கம் லிசனர்ஸ், நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எம்ஓபி சிஆர்எஸ் 107.8. ஊரில் நடக்கிற அநியாயங்களுக்கு காரணம் ஆனா பெண்ணான்னு உலகத்துல ஒரு தீரா சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. இத பத்தி இங்க இருக்கிற கொஞ்சம் பேர்கிட்ட கேப்போமா?
7: ஹாய், உங்க பேரு? தீக்ஷிதா. தீக்ஷிதா, இப்போ நாங்க ஒரு சர்வே மாதிரி எடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, உலகத்துல நடக்கிற அநியாயங்களுக்கு பெண்கள் காரணமா ஆண்கள் காரணமா?
8: ஆண்கள்.
7: ஏன் அப்படி சொல்றீங்க?
8: இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரே சுப்பீரியர் பவர்னு நினச்சிட்டு, இப்போ இந்த கேசஸ் ஆஃப் ரேப் எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸ் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு, தட் க்ளோத் விமன் வேர் அர்ஸ் தெம் டு ஆக்சுவலி ரேப்.
7: ஸோ இஸ்ன்ட் இட் த ஃபால்ட் ஆஃப் விமன்?
8: ஹவு கேன் இட் பி அ ஃபால்ட் ஆஃப் விமன்? ஈவன் விமன் ஹாவ் தேர் ஓன் ஃப்ரீடம் டு வேர் வாட் எவர் தே வாண்ட் வென் எவர் தே ஃபீல் லைக். ஸோ வென் மென் கேன் வேர் ஷார்ட்ஸ் அண்ட் தே கேன் ரோம் அரவுண்ட் த ஸ்ட்ரீட், வை கேன் விமன் டூ த சேம்? Then the safety for them, why isn't there safety for us?
7: So who's to blame?
8: Men are, the attitude of men are, is to blame. So if clothes make them to rape, then just looking at the tree, we feel like eating? No. Only when you're hungry, you feel like eating. So they have that kind of a feeling to rape, that's why all this happens.
7: When you see, but in the crimes like terrorism, corruption, all that, I think there is equal stand for both men and women. It is not about the sexes, but it's about how the human mind works. Thank you.
9: Vanakkam. Vanakkam. My name is Priyanka.
8: ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க பிரியங்கா, இந்த மாதிரி உலகத்துல நடக்கிற அநியாயங்களுக்கு அதிக காரணம் பெண்களா ஆண்களா?
9: இல்ல, பெண்கள் ஆண்கள்னு நம்ம யாரும் சொல்ல முடியாது. பட் கம்பேர் பண்ணும்போது ஆக்சுவலா ஆண்கள் தான் கொஞ்சம் அதிகமா பண்றாங்க. லைக் பீட் லைக் கரப்ஷன் ஆகட்டும், லைக் எனி கைண்ட் ஆஃப் கிரைம்ஸ்னு பார்த்தா லைக் மென் ஆர் இன்வால்வ் மோர், பிகாஸ் அவங்க தான் லைக் தி டாமினேட்டிங் ஃபேக்டர் இந்த சொசைட்டியாக இருக்காங்க. தேர் ஆர் மோர் ஆஃப் மென் லைக் மினிஸ்டர்ஸ் அண்ட் பொலிட்டிஷியன்ஸ், தே ஹோல்ட் த ஹையஸ்ட் பவர், ஸோ தே ஆர் இன்க்ளூடட். மோஸ்ட் ஆஃப் தி விமென் ஆர் நாட் இன் டு த சம்திங், தே டோன்ட் டூ எனி திங் டு த லைக் சொசைட்டி ரிலேட்டட் திங்ஸ் லைக் பாலிடிக்ஸில். தேர் ஆர் விமென் பட் தேர் ஆர் மோர் ஆஃப் மென். ஸோ ஐ ஃபீல் பர்சனலி தட் மென் டென்ட் டு டூ மோர் தேன் விமென். பட் என்னன்னாலும் நம்ம இந்த மாதிரி பயஸ்டாக இருக்கக்கூடாதுன்னு எனக்கு தோணுது, பிகாஸ் யாரையுமே பிளேம் பண்ண முடியாது. இட்ஸ் டோட்லி லைக் டிபெண்ட் அப்பான் வாட் எவர் இது. பட் வென் இட் கம்ஸ் டு ஜெண்டர் பேஸ்ட் இந்த பயஸ்னா கண்டிப்பாக லைக் மென் தான், பிகாஸ் விமென்னா இப்படி தான் இருக்கணும், அப்படி இந்த மாதிரி பொசிஷன் எடுக்கக்கூடாது. அகெயின் ஃபார் த டவுன்ஃபால் ஆஃப் த விமென், அகெயின் ஐ ஃபீல் மென் ஆர் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ்னு தோணுது எனக்கு.
8: ஓகே, ஸோ டு கண்ட்ரோல் மென் இல்லாட்டினா டு கண்ட்ரோல் த கிரைம்ஸ் அஸ் சச் இந்த இந்தியா, ஐயோ இப்போ வந்து இந்த அநியாயங்கள்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்னா என்ன பண்ணலாம் நீங்கள் நினைக்கிறீங்க?
9: இதில் நானும் ஒன்றுமே பண்ண முடியாது கண்டிப்பாக. ஸோ நம்மளோட கவர்மெண்ட் அண்ட் அதை கொஞ்சம் லைக் ஏதாவது ஒரு ரூல் எக்ஸசைஸ் பண்ணிட்டு தே ஹாவ் டு டூ சம்திங் அபவுட் இட். தே ஹாவ் டு ரியலைஸ் தட் இந்த மாதிரி கிரைம்ஸ் ஆர் ஹேப்பனிங், தேர் ஆர் மோர் அண்ட் மோர் கிரைம்ஸ் ஹேப்பனிங் எவ்ரி டே. ஸோ இதெல்லாம் நம்மளோட கவர்மெண்ட் அண்ட் த மினிஸ்டர்ஸ் கேன் ஒன்லி கண்ட்ரோல், ஸோ தே ஹாவ் டு டூ சம்திங் டுவர்ட்ஸ் இட்.
8: ரொம்ப நன்றி. இப்போ நம்ம கூட திவ்யா ஜெயின் இருக்காங்க. ஹலோ திவ்யா.
10: ஹலோ.
8: நாங்கள் வந்து என்ன ஒரு சர்வே மாதிரி எடுக்கிறோம், இதில் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ உலகத்தில் நடக்கிற முக்கால்வாசி அநியாயங்கள் ஆண்களாலையா இல்லை பெண்களாலையா?
10: இது வந்து ஆக்சுவலி வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு டாபிக். இது வந்து கண்டிப்பாக யார் விமனா இல்லை மென்னான்னு வந்து கண்டிப்பாக சொல்ல முடியாது. எப்படி பண்ணாலும் கண்டிப்பாக எல்லாரோட பங்கு இருக்குது. சில தப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா விமென்ஸ் தான் பர்டிகுலராக அவங்களால தான் அவங்க தான் பண்ணுவாங்க. சிலது பார்த்தீங்கன்னா மென்னால தான் பண்ணுவாங்க. ஸோ எதுவுமே வந்து நமக்கு பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்ல முடியாது விமென் தான் பண்ணுறாங்க மென் தான் வந்து அதிகமாக கிரைம் பண்ணுறாங்கன்னு அப்படிலாம் கிடையாது. இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா குட்டியோட விஷயத்துலேருந்தே வந்து பெரிய விஷயமாக்கலாம், அது என்ன இதுவும் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு நார்மலாக விமென் பண்ணுற ஒரு சும்மா குட்டி தப்பே எடுத்துக்கோங்களேன், அது வந்து எக்ஸாஜரேட் பண்ணி எப்படி வேணால் பெருசாக கூட ஆக்கி இவங்க தான் இந்த விமென்ஸால தான் இந்த முக்கியமான ப்ராப்ளம்ஸ்லாம் ஆகுது. ஒரு சின்ன விஷயத்துலேயே இப்போலாம் வந்து டீனேஜர்ஸ்லாம் நிறைய சூசைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எதுக்குன்னு சொன்னால் யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து கேர்ள்ஸ் வந்து கேர்ள்ஸால தான் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், இல்லை இல்லை அது அவங்க தான். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் இப்போ நான் விமென்னு நான் கண்டிப்பாக மென்னை தான் சொல்லுவேன், மென்னுன்னு பார்த்தீங்கன்னா விமென்னை தான் சொல்லுவாங்க. ஸோ நான் நினைக்கிறேன் ரெண்டு பேரும் பங்கு வந்து ஈக்குவலாக தான் இருக்குது எது பண்ணாலும்.
8: ரொம்ப நன்றி.
10: தேங்க்யூ.
8: வணக்கம்.
11: வணக்கம்.
8: உங்கள் பேர் சொல்லுங்கள்.
11: என் பேர் ராகவி.
8: இன்னைக்கு நாட்டில் நடக்கிற அநியாயங்களுக்கு காரணம் பெண்களா ஆண்களா?
11: பொதுவாகவே பெண்கள் ஆண்கள்னால் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது, ஏன்னா எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் நம்ம நாட்டில் நடக்கிற நிறைய அநியாயத்துக்கு. பெண்கள் வந்து எப்போவுமே சாஃப்டாக இருப்பாங்க அப்படின்லாம் நினைப்பாங்க, அப்படிலாம் கிடையாது. இப்போ எல்லா பெண்களும் கூட நிறைய தப்புலாம் பண்ணுறாங்க, சும்மா சும்மா ரோட்லலாம் தூக்கி போட்டுடுறாங்க, துப்பிடுறாங்க, எல்லாமே பெண்களும் பண்ணுறாங்க. ஆனால் குறிப்பிட்டு ஆண்கள் நிறைய பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது, பட் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் பெண்களை விட நிறைய ஆண்கள்லாம் நிறைய தப்புலாம் பண்ணுறாங்க. இந்த நிறைய டெரரிசம் அப்புறமா ரவுடியிசம் ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு மாதிரி கோரா பிஹேவ் பண்ணுறது ரொம்ப அக்ரெசிவாக இருக்கிறது நிறைய பேர் ஆண்கள் தான். ஏன்னா பெண்கள் ஜென்ரலாகவே சாஃப்டாக இருக்கிறதுனால அவங்க சாஃப்டாகவே இருந்தாலும் அவங்க கோவத்தெல்லாம் அவங்க சாஃப்டாக காமிப்பாங்க. ஆண்கள்லாம் இந்த மாதிரி வெட்டு குத்து அப்படின்னு இருப்பாங்க, அதெல்லாம் நல்லது கிடையாது, ஒரு எத்திக்ஸே இல்லாமல் போயிடுது. இப்போ நம்ம நாட்டில் வந்து நிறைய சண்டைனால நடக்குதுன்னா ஒரு யூனிட்டியே கிடையாது. இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நாட்டில் நிறைய டெரரிசம் அதெல்லாம் நடக்குது, அதெல்லாம் நம்ம வந்து குறைக்கலாம். யூனிட்டியாக இருந்து நம்ம எல்லாருமே நம்ம நாடு நம்ம நாட்டுக்கு நல்ல பெருமை சேர்க்கணும், எல்லாமே நல்லதாகவே நடக்கணும்னு நினச்சா இப்போ நம்ம நாட்டுக்கு எல்லாமே நல்லது நடக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா நம்ம எல்லாருமே நல்லா இருக்கலாம். பொதுவாகவே எப்போவுமே நம்ம தப்பு பண்ணுறது இந்த சோஷியலாக பிஹேவ் பண்ணும்போது நல்லா பிஹேவ் பண்ணணும். சொசைட்டி வைஸ் பார்த்தோம்னா நம்ம நல்லா பிஹேவ் பண்ணணும். இப்போ வீட்டில் நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம், வீட்டில் நம்ம கத்தலாம், நம்மளுக்கு தெரிஞ்ச நம்மளோட உறவினர்களை அடிக்கிற அதெல்லாம் வேற ஒரு ஃபேமிலியாக இருக்கும். ஆனால் நம்ம சொசைட்டியில் பிஹேவ் பண்ணும்போது அது ரொம்ப ஒரு இம்பாக்ட் க்ரியேட் பண்ணும். அதெல்லாம் நிறைய பிரச்சனை வரும் நம்ம நாடுக்கு. இப்போ இந்தியானா இட்ஸ் அ கண்ட்ரி ஆஃப் கல்ச்சர், இட்ஸ் அ குட் கண்ட்ரி ஃபார் ஹெரிட்டேஜ், அந்த மாதிரிலாம் அதெல்லாம் நம்ம தான் காப்பாற்றணும். அதெல்லாம் விட்டுட்டு நம்ம டெரரிசம்லாம் பண்ணி சும்மா சும்மா இந்த கரப்ஷனுக்கெல்லாம் ஒரு கை கொடுக்குற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நம்மளுக்கு எப்போவுமே நம்மளோட உணர்ச்சிகளுக்கு நம்ம எப்போவுமே ட்ரூவாக இருக்கணும். நம்மளோட இன்னர் செல்ஃப் நம்ம ட்ரூவாக இருந்தோம்னா நம்ம நாடும் நல்லா இருக்கும். அதனால பொதுவாகவே எல்லாருமே தப்பு பண்ணுறாங்கன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த மாதிரி ஆம்பளைங்க பொம்பளைங்க நம்ம ஒன்றும் டிஃப்ரெண்ட்ஸாகவே பார்க்க வேண்டாம். நன்றி நன்றி.
12: நம்ம கூட இப்போ லக்ஷ்மி இருக்காங்க. லக்ஷ்மி, உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நான் வந்து எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜில் செகண்ட் இயர் எலக்ட்ரானிக் மீடியா வந்து படிச்சுட்ருக்கேன். ஓகே லக்ஷ்மி, இப்போ வந்து உலகத்தில் நடக்கிற அநியாயங்களுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் பெண்களை சொல்லுவீங்களா ஆண்களை சொல்லுவீங்களா?
13: யாரையுமே வந்து அவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த பேருக்கும் ஈக்குவல் பங்கு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன்.
12: எந்த மாதிரி பங்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறாங்க அந்த பங்கு சொல்றீங்களா, இல்லை பெண்கள் தான் தூண்டி விடுறாங்களா ஆண்களை வந்து ஒரு கிரைம் கமிட் பண்ண?
13: அப்படிலாம் கிடையாதுங்க. ஆண்களுக்கு தனியாக அவங்களோட அவங்க பாடி நேச்சரே வந்து வயலண்டாக இருக்கலாம், அதனால நிறைய ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகுது. சைக்கலாஜிக்கலாக பார்த்தோன்னா ஆண்கள் வந்து வயலண்டாக இருப்பாங்க. அதுதான் அவங்க உள்ளே இருக்கிற அவங்களை சுற்றி சொசைட்டியில் நடக்கிறது, மற்றவங்க தீவிரவாதிகள் அவங்களோட தாக்கம், அப்புறமா வந்து சினிமா அதோட தாக்கப்படலாம் சேர்ந்து தான் வந்து நிறைய வயலண்ட் சொசைட்டியில் நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். மூலவர் பெண்கள் வந்து எப்போதுமே கொஞ்சம் சாந்தமாக இருக்க வேண்டியவங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா சொசைட்டியில் 50% ஆஃப் கேர்ள்ஸ் வந்து அப்படி இருக்கிறது இல்லை. அவங்களுக்கும் வந்து அந்த மேன்லி பிஹேவியர் வந்துருச்சு, அவங்களும் நம்ம வரண்டா கொலைலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரெண்டு பேர் மேலே தப்பு இருக்காது தான் நினைக்கிறேன்.
12: சரி, இப்போ இதுக்கு ஒரு தீர்வு அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
13: இதுக்கு ஒரு தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெரியவங்க கிட்ட நிறைய கற்றுக்கணும். அந்த ஜென்ரேஷன் கேப் வந்து நிறைய வந்துருச்சு. அண்ட் மூலவர் நம்ம கல்ச்சுரல் டிரான்ஸ்மிஷன், அதாவது பழைய காலத்து நல்ல விஷயங்கள்லாம் வந்து நம்ம கற்றுக்கிறதே இல்லை பெரியவங்க கிட்ட. ஸோ அதெல்லாம் வந்து நல்லா கற்றுக்கிட்டு அவங்க ஒரு பெண்ணுன்னா பெண் மாதிரி இருக்கணும், ஆண்னா ஆண் மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சு வாழணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
12: ரொம்ப நன்றி.
6: அப்பப்பா மாறுபட்ட கருத்துக்களா இருக்கே. இது எல்லாமே தீக்க நம்ம டாக்டர் பாலா ஒரு வாழ்க்கை ஆலோசனை நிபுணர் கிட்ட கேட்போமா?
14: ஹலோ சார், உங்களை பத்தி கொஞ்சம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க.
15: Hello, I am Dr. Bala. Now that I have done my post-graduation in psychotherapy and counseling, I am a PhD in psychology. பேசிக்கலி நான் ட்ரைனிங் அண்ட் கன்சல்டிங்கில் இருக்கேன். அது தவிர பார்த்தீங்கன்னா நிறைய ரெபலிங் சில்ட்ரன் அண்ட் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இந்த மாதிரி பீப்புளுக்கு வந்து நான் வந்து கவுன்சிலிங் பண்ணி ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டுருக்கேன். தெர் ஆர் லாட் ஆஃப் சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் இன் தி யூனோ சொசைட்டி டுடே. எஸ்பெஷலி வந்து இன்னைக்கு சில்ட்ரனுக்கு வந்து பியர் ப்ரெஷர்னால, பேரண்ட்ஸ்னால, இந்த மார்க் இஷ்யூஸ், காம்படிட்டிவ் சுச்சுவேஷன்ஸ், இதனால் நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்குது. 3 out of 5 வந்து இன்னைக்கு கவுன்சிலிங் வந்து தேவைப்படுறதா தான் உண்மை. ஸோ அதனால் நான் வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்கேன்.
14: நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ வந்து ப்ரெஷர் எல்லாமே வந்து எல்லாருமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. பட் மெயினாக இப்போதைக்கு விமன் தான் நிறையா இதனால பாதிக்கப்படுறாங்க நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். ஏன்னா இப்போ யாருமே வீட்டில் இருக்கிறது இல்லை, எல்லோரும் வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ் ஆஃப் த சொசைட்டியில் இப்போ அவங்களும் நிறையா பங்கேற்றுக்கிறாங்க. ஸோ அவங்க லைஃப்பை வந்து எப்படிலாம் ஒரு பர்டிகுலர் கிரைசிஸோ ப்ராப்ளமோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஸோ அண்ட் சொசைட்டி வந்து அது எவ்வளோ அளவுக்கு ஏற்றுக்குதுன்னு நம்மளுக்கு தெரியறதில்ல. அதனால நீங்கள் வந்து இது இது இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? லைக் விமன் வந்து வெளியே வந்தா ஏன் வெளியே வரேன்னு கேக்குறாங்க, உள்ள இருந்தா ஏன் உள்ள இருக்கேன்னு கேக்குறாங்க. இது வந்து சொசைட்டியே ப்ராப்ளமா இல்ல அந்த பெண் வெளியே வர காரணம் ப்ராப்ளமா? ஏன்னா ஓவர் ஆம்பிஷியஸா இருக்காங்களா அவங்க எல்லாம்?
15: உங்களுக்கு நான் வந்து ஹிஸ்டாரிக்கலா ஒரு ஆன்சர் சொல்லணும் அப்படின்னா, முன்னெல்லாம் ஒரு ஆம்பளைக்கு தான் தாலி கட்டியிருந்தாங்க, ஆம்பளைக்கு தான் மூக்கு குத்துனாங்க, ஆம்பளைக்கு தான் மெட்டி போட்டாங்க. ஸோ நிறைய பெண்கள் ஆதிக்க சமுதாயமாக தான் முன்னாடி இருந்திருக்கு. அதுக்கப்புறமா பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. அப்போ வந்து ஒரு பெண் வந்து அமுக்கப்பட்டு அடக்கப்பட்டு ஒரு ஆணாதிக்க சமுதாயமாக இது வந்து மாறியிருக்கு. இதை வந்து பெரிய ஆராய்ச்சியாளர்கள் எல்லாமே சொல்கிறாங்க. இட் இஸ் ஆல் அவைலபிள் லிட்ரேச்சரில் வந்து, இது நம்ம தமிழோட தமிழ் லிட்ரேச்சரில் இருக்கு, இந்தியன் லிட்ரேச்சர்லையும் இதை பற்றின நிறைய ப்ரூஃப்லாம் இருக்கு. ஸோ உண்மையிலேயே வந்து ஒரு பெண் வந்து அடக்கப்பட்டவளா அமுக்கப்பட்டவளா அப்படிலாம் பார்க்கும்பொழுது, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ராக்டிக்கல் லைஃப்பில் ஒவ்வொரு பெண்ணுக்குமே ஒரு நாலு வில்லன் இருக்காங்க அவங்க ஃபேமிலியில். முதல் வில்லன் வந்து அவங்க அப்பா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹஸ்பண்டு, அதுக்கப்புறம் அவங்க பிரதர், அதுக்கப்புறம் அவங்க சன். இந்த நாலு பேருமே கடைசி வரைக்கும் அந்த லேடியை வந்து இண்டிபெண்ட்டாக திங்க் பண்ண விடாமல், இண்டிபெண்ட்டாக செயல்பட விடாமல், தன்னோட ஒரு ரூபா ஒரு ஸ்டிக்கர் போட்டு கூட டிபெண்ட்டாக தான் அந்த லேடி இருக்கணும் அப்படின்ற சுச்சுவேஷனில் இன்றைக்கி நிறைய பெண்கள் இருக்காங்க. கொஞ்சம் கம்மி பர்சன்டேஜ் ஆஃப் பெண்கள் வந்து இன்றைக்கி நகரத்தில் வாழக்கூடியவர்கள், யாருக்கெல்லாம் வசதிகள் இருக்கோ அவங்கெல்லாம் படித்து வெளியே வந்து சில காரியங்களை சாதித்து இன்றைக்கி உலகத்துக்கு காமிச்சிருக்காங்க. பெண்ணால் முடியாதது எதுவும் கிடையாதுன்னு அது வந்து அந்த பாரதியார் காலத்துலேருந்தே அவர் சொல்லியிருக்கார். ஈவன் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்லேயே கூட பெண்ணை வந்து எல்லாமே முடியும், ஆணுக்கு பெண் நிகர் என்று கும்மி அப்படின்லாம் சொல்லியிருக்கார். பட் இருந்தாலும் இந்த சுதந்திரம் அப்படின்றது வந்து பெண்ணுக்கு சுதந்திரம் இன்னும் கொடுக்கல, இன்னும் வந்து எங்களுக்கு சீட்டு கொடுக்கல அப்படின்றதெல்லாம் இது கொடுக்கறதுல ஒன்றுமே கிடையாது, நம்ம எடுத்துக்கிறதுல தான் இருக்குது. ஸோ இது வந்து இட் இஸ் அன் இனிஷியேட்டிவ். இதில் வந்து எப்படின்னா இன்றைக்கி வந்து படித்த சமூகமாக இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து படிக்கிற பர்சன்டேஜ் அதிகமாகிட்டு வரும் பொழுது இதில் வந்து யாரையும் யாரையும் அடக்கிறதுக்கெலாம் முடியாது. ஒரு நம்மளுடைய ஒரு ப்ராக்டிக்கல் சுச்சுவேஷனில் என்ன ஆகுதுன்னா, ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபோட ஏஜ்டாக இருக்காங்க பை ஏஜ், அவங்க வந்து சீனியர் அவ்வளோதான். அதர்வைஸ் வந்து குவாலிஃபிகேஷன் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் பை சேலரி கிட்டத்தட்ட வந்து அவங்க சேமாக இருக்காங்க. இன்றைக்கி வந்து வினோதமான கல்யாணங்கள்லாம் நடந்துட்டுருக்கு, ஈக்குவலேஜ் பேட்ச்மேட்டு கிளாஸ்மேட்டு ப்ளஸ்ஸு அந்த கேர்ளோட சின்ன வயசில் இருக்கக்கூடிய பையன் இவங்கெல்லாமே கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு வந்துட்டுருக்கு. அப்படி இருந்தாலுமே கூட ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அந்த ஆண் வந்து அந்த பெண்ணை வந்து அடிமைப்படுத்தக்கூடிய இல்லை அடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இருக்குது. ஏன்னா சில காரியங்களை வந்து பெண்ணால் பண்ண முடியல. உதாரணத்துக்கு காந்தி கூட என்ன சொன்னார், இன்றைக்கி வந்து 12 மணிக்கு ஒரு பொண்ணு ஃப்ரீயாக போகிறாலோ நகை நாட்டெலாம் போட்டுண்டு அப்போ தான் வந்து இந்தியா சுதந்திரம் ஆயிடுச்சின்னு அர்த்தம் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி வந்து கிரைம் வந்து ரொம்ப அதிகமாகிருக்கு, மக்கள் மத்தியில் பேராசை அதிகமாகிருக்கு. ஸோ அதனால் வந்து வாய்ப்பு கிடைக்கும் போது யார் ஒருத்தன் தப்பு பண்ணாமல் இருக்கணும் அவன் தான் நல்லவன். இன்றைக்கி எல்லாருமே தவறுகள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதில் குறிப்பாக வந்து பெண்ணுக்கு என்ன ஒரு பாதிப்பு, அதிகபட்ச பாதிப்பு என்ன ஏற்படும், அவளுடைய கற்புக்கு தான் பாதிப்பு ஏற்படும். அந்த விஷயம் வந்து ஆணுக்கு பெண் பொது அப்படின்லாம் நிறைய கருத்துக்கள்லாம் பேசுகிறாங்க, நிறைய பேர் பத்திரிகையில் எழுதுகிறாங்க, எழுத்தாளர்கள் கதையில் எழுதுகிறாங்க, நாவல் எழுதுகிறாங்க, சீரியல்லாம் காட்டுறாங்க. பட் இன்றைக்கும் ஒரு ஆண் வந்து மோர் தேன் ஒன் லேடியோட ரிலேஷன்ஷிப் வந்து லீகலாக இல்லீகலாக தெரிஞ்சு தெரியாமலாம் வச்சுக்கிறான். ஆனால் இட் இஸ் நாட் அக்செப்டட் பை தி சொசைட்டி. இது இப்போ ஒரு அது ஒரு லேடி பண்ணுறா அப்படின்னா அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க போகிறது இல்லை. ஏன்னா நம்ம வந்து அதனால தான் நம்ம இந்தியாவை இன்னும் உலகமே மதிக்குது. இன்றைக்கி வந்து ஒரு ஃபேமிலி ஆஸ் அ யூனிட், ஒரு ஹஸ்பண்டு ஒரு ஒய்ஃபு அந்த குழந்தை அப்பா அம்மா, இந்த உறவு முறைகள் பண்பு பாசம் இந்த கலாச்சாரத்தை இதை வந்து சிவிலைசேஷன் சொல்லலாம், நதி கலாச்சாரம்னு சொல்லலாம், இது எல்லாத்தையுமே உலகத்துக்கே சொல்லிக் கொடுத்ததே இந்தியா தான். இன்றைக்கும் வந்து அந்த பண்பு பாசம் எல்லாமே இருக்குது அப்படின்னா அது வந்து பிகாஸ் ஆஃப் இந்தியா ஓன்லி. நம்ம வந்து கிரகங்களை 9 பிரிச்சிருக்கோம், திசையை வந்து 8 பிரிச்சிருக்கோம், இசையை 7 பிரிச்சிருக்கோம், சுவையை 6 பிரிச்சிருக்கோம், நம்மளோட நிலங்களை வந்து 5 பிரிச்சிருக்கோம், கடவுள் வேதங்களை 4 பிரிச்சிருக்கோம், கடவுளை 3 பிரிச்சிருக்கோம், நம்ம வந்து ஆண் பெண்ணு இரு பாலர்களாக பிரிச்சிருக்கோம். ஆனால் நம்ம இந்தியாவே ஒழுக்கத்தை ஒன்றா வச்சுருக்கோம். ஈவன் திருவள்ளுவர் கூட என்ன சொல்கிறாரு, ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஒரு மனுஷனுக்கு எது ரொம்ப பெருசு, உயிர் தான் பெருசு, அந்த உயிரை விட எது பெருசுன்னா ஒழுக்கம். அப்போ ஒழுக்கம்ன்றது டிசிப்ளின், ஒருவனுக்கு ஒருத்தி. இப்படி வந்து நம்ம ராமாயண காலத்திலேருந்து இந்தியாவில் வந்து எல்லா குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கப்பட்ட, உலகத்துக்கே சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒரு பாடம் என்னென்னா ஒருவனுக்கு ஒருத்தி. இன்னைக்கு வந்து நீங்கள் ஆண் பெண்லாம் கூட விட்டுருங்க, ஒரு பெண்டிரைவை எடுத்து நீங்கள் பல, அது கூட ஆண் டிரைவ்னு யாரும் சொல்ல, பெண்டிரைவ் தான் சொல்கிறாங்க. அந்த பெண்டிரைவை எடுத்து நீங்கள் டிஃப்ரெண்ட் கேட்ஜெட்ஸில் போட்டிங்கன்னா என்ன ஆகுது, வைரஸ் வருது. ஸோ அப்போ வந்து நம்ம யாரோடையும் தொடர்பு படுத்திக்காமல் ஒரு மனுஷியோட மட்டும் நம்ம தொடர்பு படுத்தி ஒரு குடும்பத்தை வந்து ரன் பண்ணணும் அப்படின்னு வரும்பொழுது அந்த பெண் கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒரு பெண் அப்படின்றது பை நேச்சர் கடவுளால் படைக்கப்பட்ட பொழுது அவளை வந்து ஒரு பான் மேனேஜராக தான் கடவுள் வந்து படைச்சிருக்கார். இதுக்கு வந்து மிகப்பெரிய உதாரணங்கள் இப்போ நீங்கள் இன்டர்வியூ எடுக்கிற உங்கள் அம்மா போய் நீங்கள் வீட்டில் போய் பாருங்கள். ஒரு ஸ்டோர்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஏ பிளேஸ் ஃபார் எவ்ரி திங் அண்ட் எவ்ரி திங் இன் இட்ஸ் பிளேஸ், அதான் ஸ்டோர்ஸ்ன்றது. அந்த ஸ்டோர்ஸ்ன்றது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அஞ்சரை பெட்டி அல்லது அலமாரி. அவங்க வந்து எதையும் எடுத்த இடத்துல வைக்கிறாங்க, திருப்பியும் வந்து அவங்களுக்கு தேட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு ஸ்டோர்ஸ் ஆர்கனைஸ்டாக வச்சுருக்காங்க. நீங்கள் ஸ்டோர்ஸ்னு சொல்லும்போது நீங்கள் இமீடியட்டாக நீங்கள் உங்களை இமேஜின் பண்ணி பாருங்கள். ஒரு பெரிய மால், அது வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் த மால், லெட் இட் பி எனி திங். அது சைஸ் வைஸ் கலர் வைஸ் அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க எல்லா மால்ஸ்லேயும். உங்களுக்கு போனவொடனே தெரியும் ஃபுட்டெல்லாம் எங்கே இருக்குது, காஸ்மெட்டிக்ஸ் எங்கே இருக்குது, லேடிஸ் ட்ரெஸ் எங்கே இருக்குது, ஜென்ஸ் ட்ரெஸ் எங்கே இருக்குது. அவ்வளோ அரேஞ்ச்டாக அந்த ஸ்டோர்ஸில் வைக்கிறாங்க. அது பேர் தான் ஸ்டோர். அப்படி வந்து நம்ம அம்மா அழகாக பண்ணி வச்சுருக்காங்க ஆண்டாண்டு காலமாக. இன்றைக்கி வந்து ஃபைவ் இயர்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஜப்பான்லேருந்து இந்தியாவுக்கு வந்திருக்கு, உலகமெங்கும் போயிருக்குன்னா இது ஒன்றும் இல்லை, அஞ்சரைப்பட்டி தான். எதை எங்கே வைக்கணும், அஞ்சரைப்பட்டின்னா ஜீரகத்தை எங்கே வைக்கணும், மிளகா எங்கே வைக்கணும், இதுதான் அஞ்சரைப்பட்டி தத்துவம்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டோர் மேனேஜ்மெண்ட்டு அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு, நம்ம அம்மாவுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் எ வெரி குட் பர்ச்சேஸ் மேனேஜர். ஒரு ஆம்பளை கிட்ட பணத்தை கொடுத்தா, லிஸ்ட்டை கொடுத்தா நேராக போய் நம்ம என்ன பண்ணுவோம், சூப்பர் மார்க்கெட்டாக இருந்தால் எல்லாத்தையும் பிடிச்சி ட்ரேயில் போட்டுமா பில்லை கட்டிட்டு வந்துடுவான். அதே ஒரு மளிகை கடையாக இருந்தால் லிஸ்ட்டை கொடுப்பான், அந்த ஆள் கொடுக்கறத வாங்கி வந்துடுவான். காய்கறினா விலை கூட பார்க்க மாட்டான், தராசை கூட பார்க்க மாட்டான், எடுத்து எடுத்து போடுவான். எவ்வளோ பில்லு பாப்பா 40 ரூபா 40 காசு கொடுத்துட்டு வந்துட்டே இருக்கான். அவன் 8ஆம் கிளாஸ் 8 வாட்டி ஃபெயிலு, அவன் போட்ட கணக்கு தப்பாக ரைட்டான் கூட இவனுக்கு தெரியாது. ஆனால் ஒரு லேடியாக இருக்கிறவன் அப்படி பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, 4 கடை ஏறி இறங்கி போய் விசாரித்து எங்கே சீப்பாக கிடைக்குது, அப்புறம் எதை பல்காக வாங்கணும், எதை வந்து ரீட்டெயிலில் வாங்கணும். இப்போ காஃபி பொடினா பார்த்தீங்கன்னா 150-200 கிராம் தான் வாங்குவாங்க. அரிசினா அரிசி பொடியெலாம் வருஷத்துக்கு ஃபுல்லாக தேவையானதை வாங்கிப்பாங்க. காய்கறினா 2-3 நாளைக்கு தேவையானது தான் வாங்கிப்பாங்க. இது மாதிரி எதை எவ்வளோ வாங்கணும், எங்கே வாங்கணும், என்ன விலைக்கு வாங்கணும், பால்காரன்ட்ட ஒரு சின்ன கொசுறு கேட்பாங்க, பூக்காரம்மாட்ட விட்டு அழக சொல்லுவாங்க, காய்கறிக்காரன்ட்டா ஃப்ரீயாக கொத்தமல்லி, முடிஞ்சால் எழுந்த மரம் இஞ்சி எல்லாமே ஃப்ரீயாக கேட்டுருவாங்க. அந்த அளவுக்கு வெரி குட் நெகோசியேட்டர் யார், ஒரு லேடி பர்ச்சேஸ் மேனேஜர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் மேனேஜர். பழைய பாட்டு ஒன்று இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக, அம்மா கையில் கொடுத்து பிடிச்ச இல்லைக்கணும் அவங்க 6 100 ஆக்குவாங்க, ஐயா கையில் கொடுத்தா என்ன பண்ணுவார், 100 6 ஆகிடுவார். ஸோ ஷீ இஸ் அ வெரி குட் ஃபைனான்ஸ் மேனேஜர். அவங்கக்கிட்ட அப்பா 6000 ரூபா கொண்டு வந்து கொடுத்தாலும் சரி, 16000 ரூபா கொண்டு வந்து கொடுத்தாலும் சரி, அந்த குடும்ப நிர்வாகத்தை சிறப்பாக நடத்தக்கூடிய நிதி நிர்வாகம் அந்த பெண்ணுக்கு இன்பில்ட். படிச்சிருந்தாலும் படிக்காட்டாலும் அந்த இந்திய பெண்ணுக்கு கண்டிப்பாக அந்த புத்தி கூர்மை இருக்குது. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் அ வெரி குட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேனேஜர். காலையில் எழுந்திரிச்சு பிள்ளைங்களுக்கு என்ன சமைக்கணும், துணிமணிகளை ரெடி பண்ணணும், கொரியர் ரிசீவ் பண்ணணும், டெலிஃபோன் காலை ரிசீவ் பண்ணணும், இபி பில்லை கட்டணும், பால் கார்டை வாங்கணும், எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க. அது ஒர்க்கிங் உமனாக இருக்கட்டும், நான் ஒர்க்கிங் உமனாக இருக்கட்டும். அவங்க வந்து ஒர்க்கிங் உமனாக இருந்தால் வீட்டுக்கு வந்தால் அந்த துணியெல்லாம் ஒரு பக்கம் அப்படியே கிடக்கும், பாத்திரம்லாம் அப்படியே கிடக்கும், எல்லாமே எவ்ரி திங் இஸ் வெயிட்டிங் ஃபார் ஹர். அங்கே ஆஃபீஸ்லேயும் வேலை பண்ணிட்டு வந்து வீட்லேயும் வந்து ரெடி பண்ணி அவ்வளோ பெரிய சாக்ரிஃபைஸை யார் பண்ணுறாங்க, இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேனேஜராக இருக்கக்கூடிய இந்த லேடி தான். அதுக்கப்புறமா ஃபைனலி ஓவரால் பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆள் தான் ஜென்ரல் மேனேஜர்னு சொல்கிறோம். அவங்களுக்கு பர்ச்சேஸ் தெரியுது, ஸ்டோர்ஸ் தெரியுது, ஃபைனான்ஸ் தெரியுது, அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியுது. அப்போது இன்பானாக வந்து ஒரு இந்தியன் உமன் எப்படி இருக்காங்கன்னா ஒரு ஜென்ரல் மேனேஜராக இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு இந்தியன் எக்கானமி ஏன் இன்னும் உறுப்பு இல்லை அப்படின்னா, சைனாலையும் ஜப்பான்லேயும் ஒரு ஆணும் பெண்ணும் இணைஞ்சு வேலை செய்கிறாங்க. இப்போது அக்கியோ மொரிட்டோன்ற ஒரு ஆள் என்ன பண்ணான், சோனின்ற பிராண்டை என்டையர் ஃபேமிலி ஒர்க் பண்ணி இன்டர்நேஷ்னல் பிராண்டாக மாற்றினான். இன்னைக்கு சைனாலையும் அதே மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தே ஒர்க் டுகெதர். இந்தியாவில் மட்டும்தான் இப்போ தான் அது சூடு பிடிச்சிருக்கு, இருந்தால் கூட தி ஆர் நாட் காம்ப்ளிமெண்டிங், இது ஓம் பணம் இது ஏன் பணம் இந்த மாதிரி ஒரு யுனைட்டி இல்லை ஃபேமிலியில். காம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அக்ரிமெண்ட் பண்ணாமல் ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நடந்துகிட்ருக்கு.
14: ஆமாம் சார், இப்போ நீங்கள் சொன்னது எல்லாமே வந்து நம்ம இந்த சொசைட்டில இப்ப நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் நீங்க சொன்னீங்க. ஆனா கொஞ்சம் நம்ம உத்து பார்த்தோம்னா ஒழுக்கம் அப்படின்னு சொல்லும் போது விமனே இப்பெல்லாம் வந்து ஒழுக்கம்ன்றது அவங்களுக்கு ஏத்துக்கு மாதிரி மாத்திக்கிறாங்கன்னு நாங்க ஃபீல் பண்றோம். ஏன்னா வந்து இப்போ இருக்கிற விமன் வந்து தலை விரிச்சு போட்டு தண்ணி அடிக்கிறது வந்து இட் இஸ் ஃபேஷன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனா நாங்க ஒழுக்கமா தான் இருக்கோம், நாங்க மீறதே இல்லையே அப்படி சொல்றாங்க. அப்ப எங்க போயிட்டு இருக்கு இந்த நாடு? அவங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒழுக்கம் மாத்திக்கிட்டாங்கன்னா ஒழுக்கம்ன்றது என்ன ஆக்சுவலா?
15: டிசிப்ளின் அப்படின்ற வார்த்தை தான் ஒழுக்கம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா DISCIPLINE இதை வந்து நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள் இன்டூ நம்பர்ஸ். இப்போ டீனா 4, இந்த மாதிரி வந்து லாஸ்ட் லெட்டர் இனா 5, இது எல்லாத்தையும் கூட்டினா 100 வரும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டிடியூட், டிசிப்ளின் இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு மட்டும்தான் 100 வரும். ஈவன் குவாலிட்டி கூட 100 வராது, ஹார்ட் ஒர்க்கு கூட 100 வராது. ஸோ டிசிப்ளின் அப்படின்றது என்னன்னா இம்போஸ்டாக இருக்கக்கூடாது, அது வந்து ஒரு செல்ஃப் டிசிப்ளினாக இருக்கணும். ஈவன் காந்திஜி கூட அதை தான் சொன்னார், செல்ஃப் டிசிப்ளினாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, நம்ம வந்து பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஃபேமிலி கல்ச்சர், ஒரு ஆர்கனைசேஷன் கல்ச்சர் அப்படின்னு வச்சுருக்கோம். இந்த ஒழுக்கம்னு வரும்பொழுது ஈவன் பெற்றோர்களே ஆண் குழந்தைகளுக்கு ஒரு விதமான ஒழுக்கத்தை அலோவ் பண்ணுவாங்க, பெண் குழந்தைகளுக்கு ஒரு விதமான ஒழுக்கத்தை அலோவ் பண்ணுவாங்க. அப்போது இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய ஒரு ரெபல்லிங் டெண்டன்சினால் ஏன் அவன் லேட்டாக வந்தால் நீ ஒன்றும் கேட்க மாட்டேன்ற, நான் ஏன் லேட்டாக வரக்கூடாது அப்படின்னு ஒரு பெண் கேட்குறான். அவன் சிகரெட் பிடிக்கிறான், நான் ஏன் பிடிக்கக்கூடாது? அவன் வந்து ஃப்ரெண்ட்ஸோட பாருக்கு போகிறான், நான் ஏன் வந்து பாருக்கு போகக்கூடாது? இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியாவில் கூட அவங்க என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்க, வை ஐ ஷுட் நாட் ஹாவ் செக்ஸ் பிஃபோர் மேரேஜ். ஸோ இந்த மாதிரி வந்து க்வெஸ்சனிங் வந்து நிறைய இருக்குது. இந்த க்வெஸ்சனிங் நிறைய இருக்கும் பொழுது இது வந்து நத்திங் பட் ரெபல்லிங் டெண்டன்சி, தே வாண்ட் டு ட்ரை அவுட் சம்திங் டிஃப்ரெண்ட். இது வந்து ஒரு கல்ச்சுரல் ஷாக், இது வந்து நம்மளோட வேல்யூ சிஸ்டம்லேருந்து மாறி போகிற ஒரு விஷயம். இந்த வேல்யூ சிஸ்டம், இந்த கல்ச்சர் அப்படின்ற விஷயங்கள்லாம் என்னென்னா, ஒழுக்கம் என்பது வெறும்னா உடையோ இல்லை தண்ணி அடிக்கிறதோ மட்டும் கிடையாது, நம்ம நடந்துக்கிற விதம், பழகிற விதம், நம்ம வந்து பார்க்குற விதம், ப்ளஸ் வந்து நம்மளோட உணவு கலாச்சாரம். நம்ம வந்து ஒரு இட்லி வடை பொங்கல் சாப்பிட்டு இருந்த சமுதாயம், முன்னாடி வந்து கம்பங்கள் கூழ் கஞ்சி குடிச்சிருந்த சமுதாயம், இன்றைக்கி பிஸ்ஸா பர்கரு அப்படி தான் நம்ம போயிருக்கோம். இன்றைக்கி வந்து எல்லாமே ஹீட் அண்ட் ஹீட் கான்செப்ட், எல்லாமே சோம்பேறியாக மாறிட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டு, ரெடி ஃபுட்டு, இமீடியட்டாக சம்பாதிக்கணும், இமீடியட்டாக வீடு கட்டணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சொசைட்டல் நீடுனால இந்த ஒழுக்கம் என்கிற வார்த்தையோடு நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, நம்மளோட தேவைக்கேற்ற மாதிரி அதை சின்ன சின்னதாக ஆல்டர் பண்ணி நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிக்கிறோம். அது வந்து தலையை விரிச்சிக்கலாம், இதெல்லாம் வந்து கன்வீனியன்ஸ் சேக், ஏன்னா தலையை நீளமாக வச்சுன்னா பின்னிக்கணும், அதை மெயின்டைன் பண்ணணும், ஸோ அதனால நான் ஷார்டன் பண்ணிக்கிறேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நான் வந்து எனக்கு சாரிலாம் கட்டினா இடுப்பில் நிற்க மாட்டேங்கிறது, நான் சுடிதார் போட்டுக்கிறேன், நான் வந்து ஜீன்ஸ் போட்டுக்கிறேன், எல்லாமே வந்து கன்வீனியன்ஸ் சேக் தான். அப்போ வந்து அந்த பேரண்ட்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க, அஸ் லாங் அஸ் யூ ஆர் நாட் ஷோயி, யூ ஆர் நாட் ட்ரான்ஸ்பரண்ட், ஒன்று நாலு பேர் என்ன, இன்னைக்கு இந்த உலகம் வந்து எப்படின்னா ஒரு ஹிப்போக்ரட்டிக் வேர்ல்டு. நம்ம நமக்காக வாழலை, பக்கத்து வீட்டு ஆண்டி, எதிர்த்த வீட்டு ஆண்டி, நம்ம சமூகம், நம்ம ரிலேட்டிவ்ஸ் என்ன சொல்கிறாங்கன்றதை பயந்து அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்க அதை பாரு, நம்ம குழந்தைய பார்த்து இன்னொருத்தர் எதுவும் சொல்லிடக்கூடாது, நீ அந்த மாதிரி எதை வேணால் போட்டுக்கோ, வாட் இஸ் அக்செப்டபுளாக இருக்கணும், நீ பண்ணிக்கிற ட்ரெஸ்ஸு, நீ சாப்பிட்ற விஷயம் அக்செப்டபுளாக இருக்கணும். சில பேர் வீட்டில் அப்பா அம்மா ஃபேமிலி எல்லாம் ஒன்றா தண்ணி அடிக்கிறவங்களாம் கூட இருக்காங்க. ஸோ அப்போ என்ன போச்சு, அந்த நாள் என்ன சுவத்துக்குள்ளே நடக்கிறது யாருக்கும் தெரியல. ஸோ இந்த ஒழுக்கம்லாம் அவங்களுக்குள்ளே ஒரு வரையறுத்துக்கிறாங்க. ஸோ இது அக்செப்டபுளா நான் அக்செப்டபுளாலாம் ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க். ஸோ இது என்னென்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒழுக்கம் அப்படிங்கிறது என்னென்னா நம்மளுடைய கான்சியஸ்னஸ். இப்போ வந்து நீ யூ ஆர் நாட் ஆன்சரபிள் டு எனிபடி, உன்னுடைய மனம் என்பது உன்னை விசாரிச்சுக்கிட்டே இருக்கு, நீ பண்ணுறது கரெக்டா. உனக்கு கடைசியாக நைட்டு தூங்கும்போது எந்த கில்ட்டு குற்ற உணர்வும் இல்லாமல் உனக்கு நிம்மதியாக தூக்கம் வருதா, நீ பண்ணுறது கரெக்டுன்னு உனக்கு தோணுதா? அதை தவிர ரெண்டு பேர் பார்த்துட்டு இருக்காங்க, ஒன்று மனசு, ஒன்று கடவுள். நிச்சயமாக யூ ஆர் அக்கௌண்டபிள், நீ ஏதாவது வந்து இன்னொருத்தனை ஏமாற்றி இன்னொன்னத்தில் இது பண்ணி தான் நீ பிழைக்க போகிறேன்னா டெஃபினட்டாக அதுக்கான உனக்கு பனிஷ்மெண்ட் வந்து டெஃபினட்டாக கிடைக்கும். சேம் வே, ஏன் சுபா இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணாதான் அண்டர்ஸ்டாண்ட் கேட்ட மாதிரி நம்ம வந்து நிறைய விஷயங்களை மாற்றுறோம். இதில் வந்து அக்செப்டபுள், அன்அக்செப்டபுள், சரி தவறு இப்படிலாம் எதுவும் கிடையாது. நம்மளுடைய மனசாட்சிக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம நடந்துக்கணும். நிச்சயமா நம்ம மனசாட்சின்னு சொல்றது, நம்ம இந்த நாட்டில் தான் பிறந்திருக்கோம் வளர்ந்துருக்கோம், பல சரித்திரங்களை பார்த்துருக்கோம். கண்டிப்பாக வந்து இன்றைக்கி நடக்கக்கூடிய கொலையாக இருக்கட்டும், திருட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு கற்பழிப்பாக இருக்கட்டும், எந்த விதமான குற்றங்களாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு அத்துமீறல்கள் தவறு, எல்லாமே மனசாட்சி மீறி தான் செய்கிறோம். அட் தி எண்ட் ஆஃப் த டே நமக்கு தெரியும் நான் பண்ணது தப்புன்னு. எதுக்காக பண்ணுறேன், நான் செல்ஃப் சென்டர்டாக இருக்கேன், ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கேன், அப்போ நான் ஒழுக்கமாக தவறுறேன். இன்றைக்கி வந்து கரப்ஷன் சொசைட்டியில் நம்ம இருக்கோம்னு பேசுகிறோம் அப்படின்னா, கரப்ஷன் வாங்குறதும் கொடுக்கறதும் தப்புன்னு நல்லா தெரியும். நான் செல்ஃபிஷாக இருக்கேன், எனக்கு சீக்கிரமாக ஒரு வேலை முடியணும், அந்த ஆஃபீஸர் கேட்கலன்னா கூட நான் கொடுத்து எப்படியாவது முடிச்சிடுவேன். சேம் வே ஒரு ஒரு கேர்ள் அண்ட் பாயும் வந்து இஃப் தி ஆர் இன் லவ் அப்படின்னு சொன்னால், டெஃபினட்டாக வந்து அந்த காலத்து பாடல்கள்லேருந்தே நமக்கு வந்து மீடியா வந்து ரொம்ப நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது. இன்றைக்கி இருக்கக்கூடிய கதைகள், கவிதைகள், பாடல் வரிகள் அன்றைக்கி வந்து மெதுவாக மெதுவாக தொடலாமா அப்படின்னு ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்து பாடுற மாதிரி பாடல்கள் இருந்தது. இன்றைக்கி வந்து அந்த பொண்ணு என்ன சொல்கிறா, என்ன ஏதாவது பண்ணேண்டா அப்படிங்கிறா. ஸோ இப்போ இந்த பாடல் வரிகள் அப்போ என்ன பண்ணுது, நம்ம மைண்டை வந்து கரெக்ட் பண்ணுது. நம்மளும் வந்து ஒரு ஆர்டினரி ஹியூமன் பீயிங் தான், யூ கெட் நேச்சுரலி டெம்ப்டட். அது மட்டும் இல்லை, க்யூரியாசிட்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேருவே சொல்கிறார், வெர்ச்சு ஆஃப் மேன் இஸ் பெர்ஹாப்ஸ் க்யூரியாசிட்டி. எல்லா இளைஞர்களுக்குமே அந்த வயதுக்குரியவர்கள், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ஒரு சின்ன க்யூரியாசிட்டி இருக்கும். ஒரு சும்மா ஒரு தம்மை அடித்து பார்த்தா தான் என்ன, ஒரு சின்ன ஒரு பேக் அடித்து பார்த்தா தான் என்ன, அதில் என்ன தான் இருக்குது அப்படி. ஏன்னா அவங்க வந்து அதுக்கு பல பழமொழிகள்லாம் கூட்டணும், கடவும் கற்று மரன்னு சொல்லியிருக்காங்கப்பா. சும்மா அடித்து தான் பார்ப்போமே. நாலு ஃப்ரெண்ட்ஸாக போனாக்கா அது ஏதோ ஒரு பெரிய மாலுக்கு போகிறது, எப்படியாவது அஞ்சு பொருளை வாங்கிட்டு ஆறாவது பொருளை பணம் கட்டாமல் பாக்கெட்டில் போட்டுக்கிறது, கேமரா பார்த்துட்டு இருக்கலாம், நம்ம பிடிபடலாம். இருந்தாலும் நம்ம வந்து அதில் ஒரு த்ரில்லு, நம்ம வந்து எப்படியாவது இந்த சின்ன சின்ன ஒரு சீப் சந்தோஷங்கள், இது எல்லாமே ஒழுக்க மீறல்கள் தான் கண்டிப்பாக. அதே மாதிரி நம்ம வந்து நமக்குன்னு ஒரு வி ஹவ் டு ட்ரா எ லைன். நான் வந்து ஒரு பொண்ணோட பழகினேன், ஒரு பையனோட பழகினேன்னா இந்த அளவுக்கு தான் நான் பழகுவேன், இதுக்கு மேலே நான் வந்து பழக மாட்டேன் அப்படின்னு அந்த ஒழுக்கத்துக்கான ஒரு வட்டத்தையோ கூடையோ லக்ஷ்மண ரேகா நம்மளா விதிச்சிக்கிறது எப்பவுமே நல்லது. ஏன்னா நம்ம வந்து இன்னைக்கு இருக்கிற சொசைட்டியில் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து கிக் ஸ்டார்ட் வண்டியெலாம் பிடிக்காது, செல்ஃப் ஸ்டார்ட் தான் பிடிக்கும். ஏன் கிக் ஸ்டார்ட் செல்ஃப் ஸ்டார்ட் சொல்கிறேன்னா, முன்னெல்லாம் அப்பா அம்மா அடித்து வளர்த்தாங்க, இப்போல்லாம் அப்பா அம்மா அடித்தா அவன் வந்து ஒன்றா எதிர்த்து பேசுகிறான், இல்லை திருப்பி அடிக்கிறான், இல்லை தற்கொலை பண்ணிக்கலாம். மூணு விதமாகவும் இருக்கான் குழந்தைங்க, ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கான், டீச்சரோ பெற்றோரோ அடித்தா அவன் தற்கொலை பண்ணிக்கிறான், இல்லை ஓடி போயிடுறான், இல்லை அவன் வந்து கொலை பண்ணிக்கிறான், அவன் கொலை பண்ணிடுறான். ஏன்னா போன வாரம் கூட பேப்பரில் என்ன வந்தது, ஏன்டா அப்பா வேலைக்கு போகலன்னு அப்பா கேட்குறாரு, அப்பாவே கொலை பண்ணிட்டான். பணம் கேட்குறாரு, இப்போ ஒரு பையன் அப்பாட்ட போயிட்டு பணம் தர மாட்டேங்கிறாரு, கம்பியால் அடித்து ஃபேனில் தொங்க விட்டான். ஒரு ஆள் வந்து அவன் அம்மாட்ட போய் பணம் கேட்டிருக்கான், காலேஜ் ஃபீஸ் கட்டணும் என் பொண்ணுக்கு பணம் கொடுங்கன்னு. அவனோட மோட்டிவ் அவன் அம்மாவை கொல்லணுன்றதுலாம் கிடையாது, சிம்பிளி புஷ்டு அந்த அம்மா செவத்தில் அடிபட்டு அப்படியே அவன் அந்த ஸ்பாட் செத்து போயிட்டாங்க. ஸோ இப்போ இன்றைக்கி வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக இந்த வயலன்ஸு, கோவப்படுறது, இன்டாலரன்ஸ், ப்ளஸ் வந்து கல்ச்சரில் வந்து கல்ச்சரல் சேஞ்சஸ், டிஃப்ரெண்ட்டான ட்ரெஸ் பண்ணிக்கிறது, நெத்தி பொட்டுக்காமல் போகிறது, நம்மளுடைய கலாச்சாரம், அதாவது பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா அப்படின்னா உலகத்துக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா கிச்சன் ஞாபகத்துக்கு வருமா, ஃப்ரான்ஸ் அப்படின்னு சொன்னால் பெட்ரூம் ஞாபகத்துக்கு வருமா, கிரீஸ் அப்படின்னு சொன்னால் லைப்ரரி ஞாபகத்துக்கு வருமா, இந்தியான்னு சொன்னால் பூஜை ரூம் ஞாபகத்துக்கு வருமா. அந்த மாதிரி ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு நாட்டில் நம்மலாம் பிறந்திருக்கோம். பாரத பூமி பழம்பெரும் பூமி, ஒரு புண்ணிய பூமின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த வேர்ல்டை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணின மிகப்பெரிய அவதார புருஷர்கள் இந்தியாவில் பிறந்தவங்கள தான் இருக்காங்க. மீதி எல்லா வேர்ல்டுலையுமே நம்ம வேர்ல்டு வந்து இந்தியன் வேர்ல்டு வந்து ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு, ஆல் அதர் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு வந்து மெட்டீரியல் வேர்ல்டு. அங்கே வந்து எத்தனை பேரை வேணால் கல்யாணம் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம், இதெல்லாமே பர்மிசிபிள், நோபடி க்வெஸ்சன்ஸ். இங்கே வந்து நமக்குன்னு சில கலாச்சாரங்களை விதிச்சுக்கிட்டு சில பண்பாடுகளோடு நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இதை வந்து கடைசி வரைக்கும் அடுத்த சந்ததிக்கு, ஒரு நியூ ஜெனரேஷனை நம்ம கொண்டு போக வேண்டியது இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் ஜெனரேஷனோட ஒரு கடமை. நான் ஏன் வந்து ப்ரீ மேரிட்டல் செக்ஸ் வச்சுக்கூடாது, நான் ஏன் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் செக்ஸ் வச்சுக்கூடாது, இப்படிலாம் க்வெஸ்சனிங் பண்ணினா வச்சுக்கோ, as long as it doesn't affect you, AIDS வராத வரைக்கும் நீ எத்தனை பேர் உடனே வச்சுக்கோ, இப்படி தான் சொல்ல முடியும். ஆனால் இது வந்து இதே கேள்வியாக அவன் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ ஒன்று திருப்பி கேட்குறான். ஹஸ்பண்ட் சொல்கிறான், நான் சேல்ஸ் ஜாபுக்கு போகிறேன், 20 days நான் டூரிங்கில் இருக்கேன், நான் என்ன பண்ணுவேன், ஹவு டு சாட்டிஸ்ஃபை மை பேஷன், என்னுடைய இதை வந்து லஸ்ட்டை நான் என்ன பண்ணிக்கிறதுன்னு அவன் கேட்குறான். ஒய்ஃப் கேட்குறான், நானும் 20 days வீட்டில், நீங்கள் ஊரில் எல்லாத்துக்கும் தனியாக இருக்கேன், சப்போஸிங் நான் பக்கத்து வீட்டு ஆளோட நான் ஃப்ரெண்டு ரிலேஷன்ஷிப் வச்சுன்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்களான்னு கேட்குறான். ஸோ அப்போ வந்து அந்த கணவனால் அதை ஏற்றுக்க முடியல. இன்றைக்கி வந்து ஒரு ஒய்ஃப் இறந்துட்டான்னா கணவன் வந்து ரீமேரேஜ் பண்ணிக்கிறான். அதே வந்து கணவன் இறந்துட்டா ஒரு மனைவி இன்னும் கூட

0: ரீமேரேஜ் பண்ணிக்கல. நல்ல வேலைக்கு நம்ம ஊரில் சைல்டு மேரேஜ் மாறிடுச்சு மேரிட்டல் சட்டத்தினால. அதே மாதிரி உடன்கட்டைன்னு ஒன்று இருந்தது, சதின்னு சொல்லுவாங்க. ஹஸ்பண்ட் செத்துட்டானா அந்த பாடியோடைய ஒய்ஃபையும் பிடிச்சி தள்ளி விட்ருவாங்க. ஸோ ஒய்ஃபும் ஷி ஹஸ் டு டை. இப்போ நீ அதெல்லாம் மாறி வந்திருக்கு. ஸோ இந்த ரெவல்யூஷன், இந்த ரெவல்யூஷனில் வந்து எது புதுசாக பண்ணினாலுமே அதை புரட்சின்னு தான் கண்டிப்பாக சொல்லுவாங்க. பட் அந்த புரட்சி என்பது புதுமையாக இருக்கலாமே தவிர அது வந்து சமுதாயத்தை கெடுக்கக்கூடிய அளவுக்கு புதுமையாக இருக்கக்கூடாது. நான் சொல்கிறது புதுமைன்றது ட்ரெஸ்ஸு இல்லை ஹேர் ஸ்டைல், அது ஒன்றும் பெருசாக சொசைட்டி அஃபெக்ட் பண்ணிடாது. ஆனால் நீ வந்து சிகரெட் பிடிக்கிற தண்ணி அடிக்கிறேன்னா உன்னையே முதல்ல அஃபெக்ட் பண்ணுவாது. 40% ஆஃப் த கேன்சர் கம்ஸ் பிகாஸ் ஆஃப் டொபாக்கோ. நீ வந்து நீ தண்ணி அடிக்கிறேன்னு சொன்னால் இட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் யுவர் லீவர். ஸோ உன்னோட ஃபுட் கல்ச்சர் மாறுறது. நீ பிஸா சாப்பிட்டனா யூ கோயிங் டு பிகம் ஃபேட். இன்றைக்கி வந்து ஸ்மால் மீடியமே இன்றைக்கி கடைகளில் கிடைக்க மாட்டேங்குது. எல்லாமே லார்ஜ் எக்ஸ்ட்ரா லார்ஜில் தான் இன்றைக்கி ட்ரெஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. எவ்ரி ஒன் இஸ் லுக்கிங் வெரி ஹியூஜ். அதுக்கப்புறமா நான் வந்து நான் நடக்கிறேன், ஓடுறேன், ஸ்லிம்மிங் பண்ணுறேன், பிங்கில் பணம் கட்டுறேன், விஎல்சிஸில் பணம் கட்டுறேன்னு சொல்கிறோம். எதுக்கு நாய் அடிப்பானே வேறு எதையோ சமப்பானேன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து அப்போது நீ டிசிப்ளின்டாக இருந்தால், நீ காத்தால் எழுந்ததுலேருந்து நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன், யோகா பண்ணுவேன், மெடிடேஷன் பண்ணுவேன், ப்ரே பண்ணுவேன், நான் இதை தான் சாப்பிடுவேன், இவ்வளோ தான் சாப்பிடுவேன், நான் ஒரு டிசிப்ளின்டு கல்ச்சர்டு லைஃப் நான் வாழ்வேன் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் உன்னை வந்து பாராட்ட தான் போகிறாங்களே தவிர யாரும் உன்னை காரி தூப்ப போகிறதில்ல. நீ வந்து சொசைட்டியில் அக்செப்ட் பண்ணாத விஷயங்களை பண்ணினால் டெஃபினட்டாக யூஆர் கோயின் டு பி கொஷன்ட், யூஆர் கோயின் டு பி கால்ட் அஸ் அ ரெபல். ஆனால் புதிய கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிறது, இன்னி வந்து வாஷிங் மிஷின் கண்டுபிடிச்சோன்னே யாரும் காரி துப்பலை, இன்னி ஆப்பிள் ஃபோன் ஐபாட் ஐபேட் கண்டுபிடிச்சோன்னே யாரும் காரி துப்பலை, இன்றைக்கி வந்து லேப்டாப் வந்து முன்னாடி கம்ப்யூட்டர் ஐபிஎம் கம்ப்யூட்டர் எப்படி இருந்தது, ஒரு ரூம் முழுக்க நிறைஞ்சிருந்தது, இன்றைக்கி வந்து ஒரு சின்ன சிப்பில் எல்லாமே முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி உன்னுடைய புதிய கண்டுபிடிப்புகள், டெக்னாலஜி, நியூ ரெசிபி, ஃபுட்டில் கூட புதிய கண்டுபிடிப்புகள் பண்ணலாம். ஏன்னா நீ வந்து ஒரு குழந்தை சாப்பிட மாட்டேங்கன்னா நீ ஏ தோசை, பி தோசை, இசர் தோசை வரைக்கும் பண்ணனா 26 தோசை உன்னோட குழந்தை சாப்பிட போகுது. அது வந்து உன்னோட இனோவேஷன் கிரியேட்டிவிட்டி தட் இஸ் பர்ஃபெக்ட்லி அலவுட் இன் தி சொசைட்டி. பட் நான் வந்து எடுத்தோடனே என் பையனுக்கு நான் வந்து சிக்கனை தான் கொடுப்பேன், மட்டனை தான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால், வெஜிடேரியனிசமை நம்ம இந்தியா தான் வந்து அட்வொகேட்டே பண்ணுறோம் என்டையர் வேர்ல்டுக்கு. ஏன் அப்படின்னா நம்மளோட பர்செப்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா சென்சரி பர்செப்ஷன்னு சொல்கிறோம். நம்மளோட தாட் வந்து எங்கேருந்து வருதுன்னா நம்மளோட எண்ணங்கள் என்று சொல்லக்கூடிய விஷயம் நம்மளுடைய இந்த ஐம்புலன்கள் மூலமாக தான் வருது. நம்ம எதை பார்க்குறோம், எதை கேட்குறோம், நம்ம எதை தொடுறோம், என்னத்தை சாப்பிட்றோம், என்னத்தை சுவைக்கிறோம், என்னத்தை நுகர்றோம். ஸோ ஆகவே இந்த ஃபுட் ஆல்சோ பிளேஸ் அ மேஜர் ரோல். ஸோ நம்ம வந்து அந்த ரத்தமும் சதியமாக அந்த நான்வெஜ்ஜை சாப்பிட்டோம்னா அந்த மிருக குணம் கண்டிப்பாக நமக்கு வரும். அது மட்டும் இல்லை, நம்ம வந்து இன்னொருத்தரை பார்த்து நம்ம பொறாமைப்பட்டு பேராசைப்பட்டால் உன்னுடைய குணங்கள் மாறும். இதையும் திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். அழுக்காராவா வெகுளி இன்னா சொல்னு சொல்கிறார். அவர் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறார், அழுக்காராவா வெகுளி இன்னா சொல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அழுக்காறு அப்படிங்கிறது முதல்ல வந்து பேராசை, அப்புறம் பொறாமை, அப்புறம் கோபம், அப்புறமா கெட்ட வார்த்தை, அதுக்கப்புறமா பழி வாங்கிறது. இதை தான் இன்றைக்கி எல்லா சீரியல்லையும் காட்டணும். இன்றைக்கி எத்தனை படங்கள் எடுத்தாலும் சரி, எத்தனை சீரியல்ஸ் எடுத்தாலும் சரி, ஒன்னா அது ராமாயணம் பேஸ் பண்ணியிருக்கு இல்லை மகாபாரதத்தை பேஸ் பண்ணியிருக்கு, நீங்கள் எப்படின்னு கேட்கலாம். ராமாயணங்கிறது என்ன, ஒத்தனோட பொண்டாட்டியும் இன்னொருத்தன் தூக்கின்னு போகிறோம், அது மாதிரி பகுதி வீட்டு மாமி மேலே நம்ம ஆசைப்படுறது ராமாயணம், அதுதான் இன்னைக்கு சீரியலில் காட்டுறோம். மகாபாரதன்றது என்னது, ஒரு காமன் ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதுக்கு ரெண்டு பார்ட்டி அடிச்சுக்கிறாங்க, எவன் வந்து வயசாக இருக்கணும், எவன் வந்து பலமானவனாக இருக்கணும், அவன் அந்த சொத்தை எடுத்துக்கிறான். இதுதான் இன்றைக்கி படங்கள்லேயும் சரி சீரியல்ஸ்லையும் சரி காமிச்சிட்ருக்கோம். ஸோ அதனால தான் அந்த காலத்தில் என்ன சொன்னாங்க, பொன்னாசை மண்ணாசை அதை வந்து நீ விட்டுரு, பெண்ணாசை பொன்னாசை மண்ணாசை. பெண்ணுன்றது பெண் மேலே வைக்கக்கூடிய ஆசை, பொன்னாசைன்றது தங்கம் அல்லது அந்த மாதிரி ஆபரணங்கள் இல்லை பொருட்கள், அப்புறம் மண்ணாசைன்றது பையிங் எ லேண்டு. ஒரு மனுஷனால் ஒரு வீட்டில் தான் வாழ முடியும், ஒரு காரை தான் ஓட்ட முடியும், ஒரு பொண்டாட்டியோட தான் வாழ்க்கை நடத்த முடியும். ஆகவே நம்மளுடைய அளவுகோலை நம்ம நிர்ணயம் பண்ணிக்கலாம், ஆனால் நம்மளோட வெற்றி என்பதுக்கெல்லாம் அளவுகோல் கிடையாது, இட் இஸ் எ கண்டினியூஸ் ப்ராசஸ். ஸோ அப்போ சைக்கலாஜிக்கலி வந்து இதில் ஆண் பெண் அப்படின்ற பேதம்லாம் கிடையாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய பெண் வந்து ரொம்ப ரொம்ப கேப்பபிள், அண்டு அதில் ஒழுக்கம் அப்படின்றது ஒரு அப்பா அம்மா கட்டாயம் வந்து சொல்லி தான் தராங்க ஒவ்வொரு குடும்பத்துலேயும். அதையும் மீறி அந்த பெண் வந்து நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரெபல்லியஸ் ஒரு சைல்டு வந்து டெஃபினட்டாக சமுதாயத்துக்கு கிடைத்த ஒரு காளான்தான். அவ வந்து நல்ல நெற்கதிரெலாம் கிடையாது. அவ வந்து இந்த சமுதாயத்தை கெடுக்கக்கூடிய ஒரு பெண்ணாக தான் அவன் இருக்கான். அது வந்து அன்அக்செப்டபிள் தான். அவளுக்கு முன்னாடி சொல்கிறதுக்கு தைரியம் இல்லாத அவளோட உறவினர்களோ நண்பர்களோ பெற்றோர்களோ பின்னாடி அவளை நினச்சி வருத்தப்படுறாங்க, திட்டின்னு தான் இருக்காங்க. இதுதான் உண்மை. ஸோ ஆகவே எது சொசைட்டியில் அக்செப்ட் பண்ண முடியுமோ, எது வந்து நம் வாழக்கூடிய சமுதாயத்தை எது பெருமைப்படுத்துமோ அதை நம்ம பண்ணலாம். நம்மளையும் சிறுமைப்படுத்தி கொண்டு நாம் வாழக்கூடிய சமுதாயத்தையும் சிறுமைப்படுத்தக்கூடிய காரியங்களை கட்டாயமாக நம்ம அவாய்ட் தான் பண்ணணும். அது வந்து ஃபுட்டாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய அதர் ஹேபிட்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, அது வந்து டெஃபினெட்லி வி ஷுட் நாட் டூ. அதில் வந்து கமர்ஷியலாக எல்லோரும் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. இன்றைக்கி பணம் சம்பாதிக்கணும், இன்றைக்கி வந்து எத்தனையோ லாங்குவேஜஸ் பேசுகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு அப்படின்ற லாங்குவேஜ் வந்து மீடியேஷனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு, இங்கிலீஷ்ன்ற லாங்குவேஜ் பிஸ்னஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு, லத்தீன் வந்து காதலுக்கு சிறந்த மொழின்றாங்க. அதே மாதிரி வந்து நம்மளுடைய இந்திய மொழிகளில் பார்த்தீங்கன்னா தத்துவம்னா சமஸ்கிருதம், இலக்கியம்னா வந்து மலையாளம், கவிதைனா உருது, இசைனா தெலுங்கு, பக்தினா வந்து தமிழ். இந்த மாதிரி நம்மளுடைய ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு தனித்தனி கலாச்சாரம் பாரம்பரியம் இருக்குது. ஆனால் இனி உலகம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரே மொழி, உலகமெங்கும் ஒரே மொழின்னு எம்ஜிஆர் பாடின மாதிரி ஒரே மொழி என்னென்னா பணம். பணத்தை மட்டும்தான் மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. பணம் இருந்தால் நீ ரொம்ப வெற்றி பெற்றவன், பணம் இல்லாதவன்னா நீ ஏமாளி, நீ வந்து வெத்து வெட்டு, நீ வந்து பைத்தியக்காரன், நீ புழைக்க தெரியாதவன் இப்படின்னு பிராண்ட் பண்ணுறாங்க. இந்த பணத்தை சம்பாதிப்பதற்காக இவங்க என்ன வேணால் பண்ணுறாங்க. இதில் வந்து ஒழுக்கம் எங்கே கெடுது அப்படின்னு சொன்னால், ஏர்லி ஏஜ்லேயே இன்றைக்கி நிறைய சம்பளம் வந்து கிடைக்குது. ஒரு அப்பாவோட ஒரு பையனோ பொண்ணோ அதிகமாக சம்பாதிக்கிறான், அவகிட்ட பணம் எக்ஸஸாக வரும்பொழுது அவளுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. முதல்ல அந்த பணத்தை வச்சுக்கிட்டு அவள் என்ன பண்ணணும்னு தெரியலங்கும் போது அவள் தப்பு தான் பண்ணுவாள். அவள் வந்து குடிக்கலாமா அதுவா இதுவான்னு கேட்பாள். ஸோ ப்ளஸ் வந்து அவளை மீடியாவும் கெடுக்குது, அவளோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து கெடுக்கிறாங்க. ஸோ அப்போ எதை வேணால் பண்ணலான்ற ஒரு எண்ணம் வரும்பொழுது அதை மூடி மறைக்கிறதுக்கு முதல்ல போய் சொல்லி பார்க்குறாள், அப்புறமா அவள் ஜஸ்டிஃபை பண்ணி பார்க்குறா, அதுக்கப்புறமா ரெபல் ஆயிடுறா, நான் அப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஷீ கெட்ஸ் ஹர் செல்ஃப் அலூஃப். அப்போ இந்த சமூகத்திலேருந்து அவள் வந்து தள்ளி வைக்கப்படுவாள். நாளைக்கு நீ சமூகத்தோட ஊரோட ஒத்து வாழ்கிறாங்க, இந்த ஊர் உலகத்தோட ஒத்து வாழணும் அப்படின்னு சொன்னால் இந்த நம்மளுடைய கலாச்சாரத்தை மீறிய செயல்களை நம்ம எதுவும் செய்யக்கூடாது. இந்தியான்ற ஒரு பெருமை மிகுந்த நாட்டில் நம்ம பிறந்திருக்கோம், பாரத பூமி அப்படின்றதுனால நம்ம வந்து மீரா பாரத் மகான்லாம் பெருமையாக சொல்லிக்கிறோம். ஸோ ஒழுக்கம் அப்படின்றத பற்றி நீங்கள் முதல்ல தான் உங்களோட டிஸ்கஷனோட ஸ்டார்டிங்காக இருந்தது. ஒழுக்கம் என்பது ஒரு தனி மனித விஷயம். அந்த தனி மனித விஷயம் வந்து நல்லதாக அமையும் பொழுது அது வந்து யாரும் கம்ப்ளைண்ட்லாம் பண்ண போகிறதில்ல. அது வந்து இந்த சமுதாயத்தை பாதிக்க போகுது அப்படின்னா அது வந்து ஒரு கேன்சர் வியாதி மாதிரி தான். கேன்சர் என்பது பரவக்கூடிய வியாதி. அப்போ நல்ல வியாதி எது அப்படின்னு சொன்னால், நல்ல விஷயங்களை நாம் வந்து சொல்லித்தரது, நல்லவர்களோடு பழகுவது, நல்லதையே பேசுவது, நல்ல புத்தகங்களை படிப்பது, நல்ல படங்களை பார்ப்பது, நல்ல பாடல்களை கேட்பது. அப்போ என்ன ஆகும், நமக்கு நல்ல எண்ணங்கள் ஏற்படும். நல்ல எண்ணங்கள் ஏற்பட்டால் நல்ல நம்பிக்கை, நல்ல நம்பிக்கையிலிருந்து நல்ல செயல். அப்போ நல்ல செயல் செய்யும் பொழுது அதோடைய முடிவு டெஃபினட்டாக வெற்றியாகத்தான் அமையுமே தவிர தோல்வியாக இருக்க முடியாது. ஸோ இது எங்கே ஸ்டார்ட் ஆகுது, உன்னுடைய எண்ணங்கள் என்பது உன்னுடைய ஐம்புலன்கள் மூலமாக உன்னோட பெர்செப்ஷன், சென்சரி பர்செப்ஷனில் தான் தொடங்குது. அப்போ நீ நல்லதை பார்க்கணும், நல்லதை கேட்கணும், நல்லதை செய்யணும். அதனால தான் வந்து முன்னாடியே என்ன சொல்கிறாங்க, நீ வந்து எப்போவுமே நல்லதே செய்ய, அப்போ தான் நல்லதே நடக்கும், நல்லதே நினைன்னு சொல்கிறாங்க. அப்போ நல்லது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எல்லாராலும் ஏற்கக்கூடியது தான் நல்லதுன்றது. நல்லதுன்னு ஒன்றும் தனியாக ஒன்றும் கிடையாது, எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான் நல்ல விஷயம். அப்போ எது வந்து உனக்கும் மற்றவர்களுக்கும் தீங்கு விளைவிக்குமோ அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அதனால் நீ வந்து இன்னைக்கு ஒரு ஆணும் ஆணுமே கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒரு பெண்ணும் பெண்ணுமே கல்யாணம் பண்ணிக்கலாம், கல்யாணம் பண்ணிக்காமே கூட ஒரு தனி ரூமில் வாழலாம். என்னெல்லாமோ இம்போஸ் பண்ணிக்கிறாங்க அவங்களே. அவங்க வந்து புது புது விஷயங்களை அவங்க வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க, அதையும் சட்டப்பூர்வமாக்க முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி இந்தியன் மேரிட்டல் லாஸ்லாம் அவட கரெக்ஷன் ஆகிட்டுருக்கு. ஹைகோர்ட் ஓகேங்குது, சுப்ரீம் கோர்ட் நாட் ஓகேங்குது, காலேஜஸ் கொஸ்டின் பண்ணுது, சோஷியல் மீடியா கொஸ்டின் பண்ணுது. ஸோ இது எல்லாமே நாளைக்கு வந்து எத்தனை நாள் நீ வந்து ஒரு ஆணோட வாழ முடியும், எத்தனை நாள் அந்த பெண்ணோட வாழ முடியும். இறைவனுடைய இயற்கையான படைப்பு, இயற்கைக்கு எதிராக நாம் எது செய்தாலும் அது தீமையில்தான் போய் முடியும். அதனால தான் இன்றைக்கி அணு ஆராய்ச்சி கூட எல்லாருமே பயப்படுறாங்க. இப்போ வந்து அணுலேருந்து நம்ம எரிசக்தி எடுப்பது வந்து நல்ல விஷயம், ஆனால் அணு குண்டை வச்சு உலகத்தையே அழிச்சிருவோமோன்ற ஒரு பயத்தில் தான் அணு வேணான்றாங்க. அவே விஞ்ஞானமாக இருக்கலாம், புதிய கண்டுபிடிப்பாக இருக்கலாம், எல்லாமே வந்து அந்த வெல் விதின் த டிசிப்ளின், வெல் விதின் த பவுண்ட்ரிஸ் இருந்தால் ரொம்ப சிறப்பு தான். ஸோ இந்த உறவு முறை அப்படின்றது இயற்கையிலே எப்படி படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அது எல்லாமே வந்து இரட்டை தன்மை உடையதாக தான் இருக்குது. இன்பத் துன்பம், பகல் இரவு, நல்லது கெட்டது, அந்த மாதிரி ஒரு ஆண் பெண். ஸோ ஒரு ஆணும் பெண்ணும் தான் ஈர்க்கப்படக்கூடிய ஒரு இயற்கையான தன்மை இருக்குது. அதை விட்டுட்டு நான் பெண்ணும் பெண்ணும் தான் கல்யாணம் பண்ணிப்பேன், ஆணும் ஆணும் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ரொம்ப அன்அக்செப்டபிள். ஸோ அது வந்து கண்டிப்பாக அது ஒழுக்க கேடு தான். அதே மாதிரி தான் நீ வந்து ப்ரீ மேரிட்டல் செக்ஸ், எக்ஸ்ட்ரா மேரிட்டல் செக்ஸ் எல்லாம் வந்து இட் இஸ் கோன் டு பிரிங் யூ ட்ரபிள். நீ வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன்னா எவ்வளோ பெரிய எம்பராஸ்மெண்ட் இந்த சொசைட்டியில் அந்த பெற்றோருக்கும் சரி அந்த பெண்ணுக்கும் சரி. அதனால தான் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு பெண் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆண் வந்து ஒரு தவறு பண்ணால் அவன் ஒன்றும் கன்சீவ் ஆகலை, ப்ரெக்னென்ட் ஆகலை. ஸோ இன்றைக்கி எங்கே ஒரு பயம் தொடங்குது, ஒரு பெண் வந்து ஒரு தவறு பண்ணிவிட்டு அவள் ப்ரெக்னென்ட் ஆகிடுவா, ஆட்டோமேட்டிக்காக ப்ரெக்னென்ட் ஆனால் அது தெரியுது, நாலு பேருக்கு தெரிஞ்சு போயிடுது. ஏன்னா உள்ளக்குள்ளே இருக்கக்கூடிய கரு வளரும் பொழுது அந்த வளர்ச்சி என்பது உலகத்துக்கு தெரியுது, கண் கூட தெரியுது. அப்போ அவள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வேறு எந்த விஷயத்துலையுமே இந்த ஒழுக்கம் என்பது அதிகபட்ச பாதிப்பு எங்கே வருதுன்னா இந்த ஒழுக்கம் என்று சொல்லக்கூடிய கற்பு, அதுதான் ரொம்ப ஒரு பெண்ணுக்கு ரொம்ப அல்டிமேட். நீ எல்லாமே வந்து அவள் வந்து காரில் போகலாம், அவள் வந்து ஜீன்ஸ் போட்டுக்கலாம், தேவைப்பட்டால் ஒரு பார்ட்டியில் சின்னதாக ஒரு ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கலாம் பிஸ்னஸ்க்காக. எவ்ரி திங் இஸ் பர்மிசிபிள் வெல் விதின் த லிமிட். அந்த லிமிட்டை யார் நிர்ணயம் பண்ணணும்னா இன்னொருத்தர் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஒரு செல்ஃப் இம்போஸ்டாக செல்ஃப் டிசிப்ளின்டாக ஒரு மனுஷி இருந்துட்டா அப்படின்னு சொன்னால் அவளால் மிகப்பெரிய சாதனைகளை பண்ண முடியும். இன்றைக்கி வந்து பல பேர் வந்து இன்றைக்கி சிஇஓஸாக இருக்காங்க, விமனில் மிகப்பெரிய சாதனைகள் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்மளுடைய நாட்டுடைய பிரசிடெண்ட்டே கூட வந்து ஒரு ஒரு பெண்மணி தான். இன்றைக்கி வந்து நம்மளோட ஸ்பீக்கர் வந்து ஒரு பெண்மணி தான். நம்மளுடைய இன்றைக்கி நம்மளுடைய தமிழ் இந்தியாவிலேயே வந்து எத்தனையோ பெண்கள் தான் வந்து முதல்வர்களாக இருக்காங்க, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ விமன் ஆர் டெஃபினெட்லி கேப்பபிள், அதில் வந்து சந்தேகமே கிடையாது. ஆனால் ஒழுக்கம் என்று வரும் பொழுது அது உலகத்துக்கே சமமான ஒன்று, அது ஆணுக்கு பெண்ணுக்கு தனித்தனி ஒழுக்கம்லாம் ஒன்றும் கிடையாது. அதில் கற்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மட்டும்தான் பெண்ணுக்கு ஒரு தனி கட்டுப்பாடு தேவைப்படுது. ஏன்னா அவள் தான் பாதிக்கப்படுறான், அதனால் அவளுடைய ஒரு இன்ட்ரெஸ்டில் வந்து சொசைட்டி சொல்கிறாங்க, பெற்றோர் சொல்கிறாங்க, உறவினர்கள், நண்பர்கள், ஆசிரியர்கள் எல்லாருமே வந்து அந்த ஒரு பெண்ணை கேர்ஃபுல்லாக இரு அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா ஷீ இஸ் கோன் டு பி அஃபெக்டட், அதனால் அப்படி சொல்கிறாங்க. அதனால் ஷீ இஸ் டெஃபினெட்லி வெல் எஜுகேட்டட், ஷீ இஸ் ரெஸ்பான்சிபிள், ஷீ மஸ் நோ வாட் ஷீ இஸ் டூயிங். அதனால் அந்த ஒழுக்கம் என்பது அவளை அவள் மேலே திணிக்கப்படக்கூடிய ஒன்றாக இல்லாமல் அவளே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஒழுக்கமாக அது இருந்துருச்சுன்னு சொன்னால் அவளுக்கே அது பிடிச்ச விஷயமாயிடும், அந்த சமூகத்துக்கும் பிடிச்ச விஷயமாயிடும், அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது.
1: Everything is permissible if not crossing the limits னு சொன்னீங்க. இப்போ வந்து ஓவர் த லிமிட்ஸ், அதாவது பெண்களிடம் அந்த ஒரு கல்ச்சர் கலாச்சாரம் குறையுது, ஒழுக்கம் குறையுதுன்னா முக்காவாசி பேர் அது மீடியானால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோ அளவுக்கு உண்மைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
0: மீடியா அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு மனுஷன் வந்து நாயை கடித்தானா அதுதான் நியூஸ், ஒரு நாய் வந்து மனுஷனை கடித்தா அது நியூஸ் கிடையாது. ஸோ எது அப்நார்மலாக இருக்கோ அது நியூஸு. இன்றைக்கி வந்து ஒரு விமான விபத்து நடக்குது, 239 பேர் மயிரிடையில் உயிர் தப்பினர்னு ஒரு ஆள் நியூஸ் போடவே மாட்டான், ஒரே ஒரு ஆள் செத்து போயிருப்பான். அந்த ஒரு ஆள் வந்து விபத்தில், விமான விபத்தில் ஒரு ஆள் பலி, அப்படின்னு தலைப்பு செய்தியாக போடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு ஷார்ட் டேர்மில் பெரிய பணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. முன்னெல்லாம் ஒரு ப்ரோபிங் மேக்சின், எல்லோ மேக்சின் இருக்கும், அவங்க மட்டும்தான் இந்த மாதிரி வந்து இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்டாக இருந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணி யார் யார் தப்பு பண்ணிகிட்ருக்காங்க சமுதாயத்தில் கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி எல்லா மேக்சினும் நாளிதழ்களுமே அவங்களோட ஆர்கனைசேஷன் கல்ச்சரையே மாற்றிக்கிட்டு மீடியா வந்து இன்றைக்கி பிரிண்ட் மீடியா ரொம்ப அநியாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. சேம் திங் எலக்ட்ரானிக் மீடியாவுமே, அது வந்து அண்ணாசாரியாக இருக்கலாம், சச்சினோட 100th செஞ்சுரியாக இருக்கலாம், இல்லை கொலவரி சாங்காக இருக்கலாம், எல்லாத்தையுமே ரொம்ப மிகைப்படுத்தி ரொம்ப காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சீரியல்ஸில் வந்து நம்ம சமுதாயத்தை கெடுக்கக்கூடிய ஒரு

ஒரு பொண்ணுக்கு வந்து அநீதி நடக்குது சமுதாயத்தில், உடனே அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் வேற வேஷம் போட்டு மொட்டை அடிச்சுட்டு இருக்கிறவங்கலாம் கொலை பண்ணி சட்டை கை கால்லாம் வெட்டி அட்டைப்பட்டியில் வச்சு அங்கங்கே வைக்கிறாங்க. உடனே மீடியாவில் எல்லா காலேஜ் சில்ட்ரனும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. எங்கள் அம்மாவும் அப்படி தான் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அப்போ இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அம்மாவும் கொலைகாரியாக மாறிட்டால் என்னத்துக்கு ஆறுது? எல்லாரும் கொலை பண்ணி அட்டைப்பட்டிலாம் வைக்க முடியாது. யூ கே நாட் டூ இட். அப்போ எதுக்கு சட்டம் இருக்குது, எதுக்கு போலீஸ் இருக்குது, இந்த சொசைட்டி அப்போ என்ன பண்ணிகிட்ருக்கு, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதாவது நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸப்ஷனை தான் நம்ம வந்து பெருசாக்குறோம். நூற்றில் ஒரு விஷயந்தான் அப்படி நடக்குது, 99 பேர் வந்து அப்படி கிடையாது. அப்போது வந்து ஒன்றை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நீ என்ன பண்ணலாம், அந்த பொண்ணை வந்து இந்த சமூகம் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை பண்ண நினைக்குது அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து கராத்தே கற்றுக்கலாம், குங்ஃபு கற்றுக்கலாம், அவளே நாலு அடி அடிக்கலாம். இல்லை காந்திஜி கூட என்ன சொன்னார், நகத்தை வளர்த்துக்கோன்னாரு, பிளேடை வச்சுக்கோ கையில், அடி உத குத்து, அவளும் தன்னை காத்துக்கிறதுக்கு அவள் பண்ணட்டோம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. வேணால் பிஸ்தால் லைசன்ஸ் கூட வாங்கி வச்சுக்கிட்டோம். யூ ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் நான் வந்து வெட்டுவேன், உதப்பேன், குத்துவேன், நான் வந்து மாமனா ஓவராக நான் வந்து இது பண்ணுவேன்ற மாதிரி மீடியா வந்து எல்லாத்தையுமே பெருசாக்குறது, தவறான விஷயங்களை காட்டுறது மீடியாவுக்கு வந்து பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு 15-20 இயர்ஸ் முன்னாடி வந்து ஒரே ஒரு சேனல், 2-3 நியூஸ் பேப்பர் அப்படி தான் இருந்தது. இன்றைக்கி எக்கச்சக்க மேகசின்ஸு, எக்கச்சக்க சேனல்ஸு, எக்கச்சக்கமான எஃப்எம் ரேடியோஸ். நேற்று கூட நியூஸில் என்ன போட்டிருக்கான், இன்னும் ஒரு 200 எஃப்எம் ரேடியோ வரப்போகுதுன்றான். ஸோ இன்னைக்கு வந்து அதில் வேலை செய்கிறவங்களுக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அவங்க வந்து இந்த சமூகத்துக்கு இந்த மீடியா மூலமாக பல விஷயங்களை நம்ம சொல்ல போகிறோம். ஏன்னா நிறைய இளைஞர்கள் வந்து இந்த நடிகர்களையும் நடிகைகளையும் பெரிய ரோல் மாடலாக பார்க்குறாங்க, டைரக்டர்ஸை ரோல் மாடலாக பார்க்குறாங்க. இன்றைக்கி வந்து இளைஞர்களுக்கு வந்து நிறைய ஒரு அவேர்னஸ் இருக்குது, யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க, யார் நடிச்சிருக்காங்க, இந்த படத்தோட தலைப்பு என்ன, ஸோ அந்த மாதிரிலாம் பார்க்குறாங்க. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய கருத்துள்ள கதையுள்ள படங்கள் தான் இன்றைக்கி வந்து ஹிட் ஆகுது. அந்த மாதிரி வந்து வயலன்ஸ், அடி உத குத்து அந்த படம்லாம் ஒன்றும் ஹிட் ஆகாது. சும்மாவும் அவன் சொல்லுவான் மக்கள் விரும்புகிறாங்கன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து கொலவெறி வந்து வைரல் மார்க்கெட்டிங் நம்ம அப்ரிஷியேட் பண்ண விட, அந்த த வெரி வேர்டு, அந்த வெறின்ற வார்த்தையும் சரி கொலைன்ற வார்த்தையும் சரி யாருக்கும் பிடிக்காத ஒரு வார்த்தை, அது வந்து இட் இஸ் அ ரேஜ். அதெல்லாம் அந்த மாதிரியான தவறான நெகட்டிவான வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு பாடலோ வசனமோ படத்தோட தலைப்போ கட்டாயம் வரவே கூடாது. ஸோ சமூகத்துக்கு நம்ம வந்து மிகப்பெரிய பொறுப்போடு இந்த மீடியா வந்து செயல்படணும், அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இந்த இன்னைக்கு வந்து அப்பா அம்மா மட்டும் அந்த குழந்தைய வளர்க்கலை, டிவியும் வளர்க்குது, நியூஸ் பேப்பரும் வளர்க்குது, மேகசினும் வளர்க்குது, தவிர இன்டர்நெட்டு இன்றைக்கி வந்து யூடியூப்பு 108 விஷயம் இருக்குது. ஸோ அப்போ வந்து அவங்க விரும்பினாலும் விரும்பாட்டாலும் அது தானாகவே பாப்பப் ஆகுது, கம்ப்யூட்டர் ஆன் பண்ணாலே அதை போய் கிளிக் பண்ணிட்டா தேவையில்லாத விஷயங்கள்லாம் வருது. ஸோ அவங்க வந்து அதை தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ தெரிஞ்சிக்கும் பொழுது அது அவங்க மனசை பாதிக்குது. அப்போ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்குன்னு சொன்னால், இதே சமுதாயத்தில்தான் அந்த மீடியா பீப்புளும் வாழ்ந்துட்டுருக்காங்க. மீடியா பீப்புளுங்கிறவங்க தனியாக வேறு உலகத்தில் ஒன்றும் வாழலை, மீடியா பீப்புளும் இதே சமூகத்தை சார்ந்தவங்களாம், அவங்களுக்கும் பிள்ளைக்குட்டி இருக்குது, ஃபேமிலி இருக்குது. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட மீடியா வந்து கட்டாயம் வந்து நடந்துக்கணும். அந்த ஒரு சீப் மணிக்காக, குவிக் மணிக்காக கண்டதை எழுதுறது, கண்ட மாதிரி படம் எடுக்கிறது, இதெல்லாம் வந்து கண்டிக்கத்தக்கது. ஆஸ் அ சைக்காலஜிஸ்ட் ஐ கேன் டெல் யூ, மீடியா இஸ் ஸ்பாயிலிங் தி என்டையர் யங்கர் ஜெனரேஷன். இட் ஹேஸ் டு பிஹேவ் வெரி ரெஸ்பான்சிபிள். அதில் வந்து குறிப்பாக வந்து இன்றைக்கி மீடியாவில் நிறைய பெண்கள் வந்து அவங்க மாடலாக போகிறேன்றாங்க, அவங்க வந்து நடிக்கிறாங்க, அன்அக்செப்டபிள் விஷயங்கள்லாம் அவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி மீடியாலேயும் நிறைய நடிகைகள் வந்து அரைக்குறையாக ட்ரெஸ் பண்ணிக்கிறது, இஷ்டத்துக்கு டான்ஸ் ஆடுறது, அவங்க தண்ணி அடிக்கிறது, இந்த மாதிரிலாம் ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுறாங்க. இன்றைக்கி வந்து போன வாரம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு நடிகை வந்து ஒரு ரூமில் தங்கியிருக்காங்க, ரொம்ப நேரம் கதவை தட்டினா டைரக்டர் வந்து அந்த நடிகை கதவே திறக்கலை, அதான் பேப்பரில் வந்தது. கடைசியில் என்னன்னு பார்த்தா அந்த நடிகை வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு தூங்கிட்டான், அதனால் கதவை திறக்கலை. ஸோ அது மாதிரி பார்க்கும்பொழுது நிறைய பேர் மீடியாவில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்க. ஏன்னா மிட் நைட்லலாம் ஒர்க் பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து மீடியாவில் மட்டும் இல்லை, இன்றைக்கி ஐடி கம்பெனிஸ்லேயுமே கூட இன்றைக்கி காஃபி டீ வெண்டிங் மிஷின் இருக்கோ இல்லையோ, காண்டம் வெண்டிங் மிஷின் இருக்குது அப்படின்னு பல சேனல்ஸில் வந்து காமிச்சிருக்காங்க, சில மேகசின்ஸில் காமிச்சிட்ருக்காங்க. அப்போ வந்து நைட்டு ஷிஃப்டில் ஒரு 24/7 ஒர்க் பண்ணக்கூடிய எத்தனையோ நிறுவனங்கள் இருக்குது. அப்போ நைட் ஷிஃப்டில் வந்து நடக்கக்கூடிய வேலை என்ன? அப்போது இட் இஸ் அ க்வெஷ்சனபிள் திங். ஸோ அப்போது இதெல்லாமே மீடியானால் நடக்கக்கூடிய பாதிப்புகள் தான்.
டெஃபினட்டாக வந்து இட் இஸ் நாட் அக்செப்டபிள். அவங்களும் ரொம்ப அந்த டிசிப்ளின்றது மீடியாவுக்கும் டெஃபினட்டாக பொருந்தும். நம்ம நினைக்கிறோம் தனி

0: மனிதனுக்கு தான் ஒழுக்கம்னு. மீடியாவுக்கும் ஒழுக்கம் கண்டிப்பாக தேவை. கண்டதை எழுதுறது, கண்டதை போடுறது, கண்டபடி படம் எடுக்கிறதுலாம் இட் கெனாட் பி டன். சென்சார் போர்டெலாம் இருக்குது, இருந்தாலும் பணம் இனம் கொடுத்து எப்படி பண்ணுறான்னு தெரியல. சேம் திங் பிரிண்ட் அண்ட் எலக்ட்ரானிக் மீடியாவுக்கும் சென்சார் போர்டு வந்தே ஆகணும். கண்டதெல்லாம் வந்து காட்டிட முடியாது. ஏன்னா இன்றைக்கி வந்து கோடிக்கணக்கான மக்கள் இன்றைக்கி அவங்க வீட்டில் சாப்பாடு இருக்கோ இல்லையோ, டிவி இருக்குது, அவங்க வந்து பணம் இருக்கோ இல்லையோ, அவங்க சினிமாவுக்கு போயிடுறாங்க. ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ ஏழைப்பாழை தான் போய் பார்க்குறாங்க, டிரைவர்லாம் போய் பார்க்குறான். அவன் வந்து பார்க்கும்போது அவன் மனசை கெடுக்கிற மாதிரி சில விஷயங்களை நம்ம மீடியா கொடுக்குறோன்னு சொன்னால் நம்ம ரொம்ப இர்ரெஸ்பான்சிபிளாக இருக்கோம்னு அர்த்தம். இந்த சமூகம் கெடுவதற்கு நம்ம தான் காரணம். இன்றைக்கி அண்மையில் ஒரு டீச்சரை வந்து ஒரு பையன் குத்திருக்கான். நான் அவன் என்ன சொல்கிறான், நான் ஒரு பர்டிகுலர் படத்தோட பேரை சொல்லி நான் 30 முறை அந்த படத்தை பார்த்தேங்கிறான். அப்போது மீடியா எந்த அளவுக்கு அப்போ பாதிச்சிருக்கு அந்த குழந்தைய. அப்போ ஸோ இந்த மாதிரியான தவறான ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஹைலைட் பண்ணி பல பேருடைய மனதை வந்து நம்ம பாதிக்கிறோம். அந்த மனதை பாதிக்கும் பொழுது அது எங்கே போய் முடியுதுன்னா தவறான விஷயங்கள்ல முடியுது. இது நம்மளுடைய சொசைட்டிக்கு மட்டும் இல்லை, நம்ம நாட்டுக்கே மிகப்பெரிய ஒரு அவமானமாக ஆயிடுவோம் கடைசியில். ஏன்னா இன்றைக்கி வந்து சில கண்ட்ரீஸில் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, உலகத்துக்கே தெரியுது. ஆனால் இந்தியா கிட்டேருந்து இதை யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்தியானா அவங்க மிகப்பெரிய மரியாதை வச்சுருக்காங்க. ஏன்னா இந்தியாக்காரன்லாம் ரொம்ப அறிவாளி, புத்திசாலி, ரொம்ப கல்ச்சர்டாக இருக்கக்கூடிய மனிதர்கள்னு ஒரு அபிப்பிராயத்தை நம்ம உண்டாக்கியிருக்காங்க நம்மளுடைய ப்ரீவியஸ் ஜெனரேஷன். ஸோ அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ப்ரெசன்ட் ஜெனரேஷனுக்கும் ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்கும் இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த மீடியா வந்து புதுமை அப்படிங்கிற ஒரு போர்வையில் கண்டதெல்லாம் காட்ட முடியாது, கண்டதெல்லாம் எழுத முடியாது. தே ஹவ் காட் டு பி டெஃபினெட்லி பர்ஃபெக்ட். அந்த ஒழுக்கம்ன்றது அவங்களுக்கு ரொம்ப அப்ளிகபிள்.
1: ரொம்ப நன்றி சார். இப்போதைக்கு இந்தியா இன்னும் அந்த ஸ்டேஜுக்கு போகலன்னு நாங்களாம் நம்புகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லாரும் முழிச்சிட்டாங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் வசதியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா பேசுனீங்க, ரொம்ப நன்றி.
0: தேங்க்யூ ஸோ மச், இந்த வாய்ப்புக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சியை கேட்பதன் மூலமாக நிச்சயமாக வந்து இளைய சமுதாயம் வந்து அவங்களுக்கான கருத்துக்களை எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் யாரையும் வந்து பர்சனலாக அட்டாக் பண்ணி அஃபெண்ட் பண்ணி பேசணுன்ற எண்ணத்தோட இந்த கருத்தையும் சொல்லலை. அதனால் அதில் இருக்கக்கூடிய உட்கரத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து படித்தவங்க, உங்களுக்கு கட்டாயம் தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் யூ. தேங்க்யூ.
2: சேத்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு செல்லக்கண்ணு, அவங்க 600 ஆக்கு வாங்க செல்லக்கண்ணு, அவங்க 600 ஆக்கு வாங்க செல்லக்கண்ணு.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. மத்தவங்க கிட்ட வேலை செய்யற நீங்க எப்ப மத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு தர முனைவராக போறீங்க? உங்ககிட்ட இருக்க பிசினஸ் டேலண்ட வெளிக்கொண்டு வரதுக்காகவே ஒரு சிறப்பான நிகழ்ச்சி காசு மேல காசு.

0: எக்ஸ்கியூஸ் மீ மேம்.
1: எஸ்.
0: நான் தான் கார்த்திகோட அம்மா வந்திருக்கேன்.
1: ஓ ப்ளீஸ் வாங்க வாங்க உட்காருங்க.
2: மே ஐ கம் இன்?
1: ஃபிஃப்த் வீக் கிளாஸ் டீச்சரை போய் கூட்டிட்டு வாங்க.
2: ஓகே மேம்.
0: மே ஐ கம் இன் மேம்?
1: யா கம் இன். இவங்க தான் கார்த்திகோட அம்மா.
2: வணக்கம் மேடம், நான் தான் கார்த்திகோட கிளாஸ் டீச்சர்.
0: வணக்கம் மேம்.
2: ரீசன்ட் டேஸ்ல கார்த்திக் ரொம்ப டிஸ்டர்ப்டா தெரியறான். ரொம்ப லாஸ்டா இருக்கான். படிப்புல கான்சென்ட்ரேஷன் இல்ல. மார்க்ஸ் ரொம்ப கம்மி ஆயிட்டே இருக்கு. சரி, எங்களோட ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் கிட்ட பேசினா அவனுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்குமேங்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருந்தேன். அவங்க பேசினதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டது, கார்த்திக் அவனோட ஃபாதரை வந்து ரொம்ப மிஸ் பண்றான் அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்க கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா.
0: நானும் கவனிச்சேன் மேம். வீட்லேயும் அவன் அப்படிதான் இருக்கான். ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றான். என்கிட்டயும் அவ்வளோ ஒழுங்கா பேசுறது கிடையாது. ஆனா என்ன பண்ண முடியும், என்னால சந்தர்ப்ப சூழ்நிலையால நான் என் கணவனோட பிரிய வேண்டிய நிர்பந்தம். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட். திருமண வாழ்விலிருந்து கணவன் மனைவி பிரிய முடிவு செய்யும் முன் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒரு நிமிடம் யோசியுங்கள்.
3: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
4: Hi, this is singer Rahul Nambiar. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. First of all, I'm part of the Greenpeace. நான் என்ன நினைக்கிறேன்னா, I think we should love our people and love our place. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து only if we start loving, அப்பதான் எங்களுக்கு வந்து we'll start being part of the society, we'll start being part of the things around us. So அதுவே வந்துச்சுன்னா, if you start loving things-னா, you'll stop doing the wrong things, you know, throwing plastic on the road or something like that. இப்பவே ஒரு ban வந்துச்சு மெரினால. So அது வந்து ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். அதே மாதிரி what I'm saying is, நம்ம இப்ப we are totally in love with our house, in love with our parents and things like that. So அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எதுவும் தப்பு பண்ண மாட்டோம். So if we can bring the same thing outside the house, we'll definitely keep the environment clean. Definitely won't do things that will spoil the environment. So idu vandu manasla vechi, if you just go out, it's very simple. And or love vechina, you'll definitely not spoil the earth.
5: Vasanthamullai pole vandu aadidum venpura ullulai ullulai kolandai pole pogu channel parka vacha kavadi kavadi kavadi kavadi kaadal scale kodu potu aada vacha.
4: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8.
6: You're all listening to MOP Community Radio 107.8. டெல்லியில போகும்போது வீட்டுல இருக்க பொருள் பத்திரமா இருக்கணும்னு பூட்டு போட்டுட்டு போறோம். அதே மாதிரி நம்ம வாழற இந்த பூமிய பத்திரமா பாத்துக்கிறோமா? பத்திரமா பாத்துக்கணும்ன்ற சிந்தனையை வலியுறுத்துவதற்காக MOP சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாருங்கள் பூமியை காக்க.

வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்எஃபி சமுதாய வானொலி 107.8. நாம் தொடர்ந்து வாருங்கள் பூமியை காப்போம் அப்படின்ற ஒரு நெடும் தொடர் பண்ணிட்டுருக்கோம் இல்லையா. போன வாரம் கூட நாங்கள் உங்களுக்கு வந்து கியூபா நாட்டில் வந்து எப்படி ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க, அது மூலமாக அது நாடு எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி சொன்னேன். இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னாக்க, இந்தியாவை பற்றி சொல்ல போகிறேன். அதான் இந்தியாவில் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங்கை எவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன். இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்கை ஊக்குவிக்கிற வகையில் வந்து FTII, அதாவது ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா, நான் நேற்றுக்கே சொல்லியிருந்தேன். இந்த FTII வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் மூலமாக வந்து அதாவது ஷூட்டிங் சமயத்துலலாம் ஆக்டர் ஆக்ட்ரஸ்க்கெல்லாம் வந்து சாப்பாடு போடுவாங்க இல்லையா, அந்த சாப்பாட்டில் வந்து யூஸ் பண்ணுற வெஜிடபிள்ஸ் வந்து நாங்களே வந்து ஆர்கானிக் முறைப்படி வந்து கல்டிவேட் பண்ணி விவசாயம் பண்ணி அதை தான் வந்து நாங்கள் வந்து சாப்பாடுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. இவங்க அப்படி என்ன பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க. இதை பற்றி பேச நான் உங்கள் அனுப்பி வந்திருக்கேன், வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்எஃபி சமுதாய வானொலி 107.8. நாம் இன்றைக்கி வாருங்கள் பூமியை காப்போம் எனும் நெடுந்தொடருக்கு கீழ் வந்து கணேஷ் அப்படின்ற ஒருத்தர் வந்து அதாவது FTII அதாவது ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா அப்படின்ற இடத்துல வந்து கணேஷ்ன்ற ஒருத்தர் வந்து ஸ்டூடெண்ட் ஹாஸ்டலில் வந்து ஆர்கானிக் ஃபார்ம் படி வந்து செடிகள்லாம் நட்டு அதுலேருந்து வர பழங்கள் தான் வந்து அங்கே அந்த அதுலேருந்து வர காய்கறிகளை வந்து அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சமைச்சு போடுற சாப்பாட்டில் வந்து ஆர்கானிக் படி வந்து ஹாஸ்டலுக்கு பின்னாடியே ஒரு ஃபார்ம் தொடங்கி அங்கேருந்து வர காய்கறிகளை தான் வந்து சமைச்சு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. இவர் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இதே பூனேல இருக்கிற இந்த ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டியூட் ஆஃப் பூனேல தான் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்காரு. இப்போ வந்து அவரை அதே இடத்துக்கு வந்து அங்கே ஒரு மெஸ் வச்சு அந்த மெஸ்ஸுக்கு வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் படி காய்கறி எல்லாம் வளர்த்து அங்கேருந்து காய்கறி எல்லாம் எடுத்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்காரு. அவரை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எங்கேருந்து அவருக்கு இடம் கிடச்சிது, எப்படி இந்த ஐடியா வந்தது, ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு அவர் ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு வேக் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டார், இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க, ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயமா இருக்குது. தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க. இதை பற்றி சொல்ல நான் உங்கள் அன்னபூர்ணி பேசிகிட்டு இருக்கேன், வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். மிஸ்டர் கணேஷன், நீங்கள் முதல்ல வந்து மிஸ் ஆரம்பித்தப்போ என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து இவர் வந்து சாதாரணமாக எல்லோரும் வாங்குற மாதிரி தான் வாங்கிட்டு இருந்திருக்காரு. அப்புறமா இவர் திடீர்னு வந்து ஒரு நாள் வந்து கீதா தாய் அப்படின்றவங்க வந்து இந்த மாதிரி ஆர்கானிக் ஃபார்ம் வச்சு அங்கேருந்து வந்து அங்கேருந்து ஒரு அதாவது அன்பாலிஷ்டு ரைஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு வந்து இவங்க வந்து கீதா தாயை வந்து ஒரு நாள் எதிர்த்து மீட் பண்ணும்போது அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இந்த மாதிரி ஆர்கானிக்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு வந்து மோர் தேன் வந்து 70 ஏக்கர் லேண்ட் இருக்குது, அங்கே ஃபுல்லாக வந்து வெஜிடபிள்ஸ் ரைஸ் இதெல்லாம் தான் வந்து போட்டுட்ருக்கோம், மோஸ்ட்லி வந்து ரைஸ் தான் போடுவோம். அந்த மாதிரி ரைஸ் போட்டுட்ருப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி வந்து டாக்டர்கிட்ட வந்து ரொம்ப அவங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப தலைவலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னடா அப்படின்னு போய் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கா அவருக்கு கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்ச உடனே டாக்டர் வந்து சொல்லியிருக்காரு, சாலட்லாம் சாப்பிட்றது நிறுத்திடுங்க, அதில் வந்து ஹார்ம்ஃபுல் பெஸ்டிசைட்ஸ்லாம் நிறையா இருக்கனால தான் இவருக்கு வந்து கேன்சர் வந்திருக்கு அப்படின்ட்டு. அதனால தான் இவங்க வந்து அதோட நல்ல பாடமாக எடுத்துக்கிட்டு அந்த 70 ஏக்கர்ஸ் லேண்டையும் வந்து இப்போ வந்து ஆர்கானிக் ஃபார்மிங்காக வந்து மாற்றிருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து இவருக்கு தெரிய வந்திருக்கு, மிஸ்டர் கணேஷனுக்கு தெரிய வந்திருக்கு. அதுலேருந்து தான் இவரும் வந்து நம்ம ஹாஸ்டலில் வந்து ஆர்கானிக் ஃபுட் தான் வந்து நாமளும் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காரு. ஆனால் வந்து பொதுவாக அவங்க நம்புறது என்னென்னா ஆர்கானிக் ஃபுட் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கணும்னா காஸ்ட்லியாக இருக்கும், இது எப்படி பண்ணுறது அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் வந்து எழுந்திருக்கு. ஃபஸ்ட்டு அவர் என்ன பண்ணிருக்காரு, சரி நாங்கள் வந்து நாங்களே வந்து இந்த மாதிரி கீதா தாக்கிட்டே நாங்கள் வாங்குகிறோம், ஏதாவது வந்து காசு பிரச்சனை எதாவது வந்ததுன்னா வந்து லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து நாங்களே பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு, நாங்களே வந்து அந்த காசு செலவை வந்து ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது இப்படியே போயிட்டுருக்கிறப்போ என்ன பண்ணிட்டுருக்காரு, இது மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து கீதா தாயின்றவங்கள்ட்ட தான் வந்து ரைஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கிட்டுருக்காரு. அப்புறம் என்ன பண்ணார், ஜீரோ ஆயில் அப்படின்ற ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காரு, அதாவது எண்ணெயே இல்லாத சமையல் அப்படின்ட்டு ஒரு ஸ்கீமை கொண்டு வந்திருக்காரு இவர். ஆனால் அது பார்த்திங்கன்னா சில பசங்களுக்கு வந்து அது வந்து அந்த மாதிரி ஃபுட் வந்து ஒத்துக்கல, ஏன்னா அவங்க வந்து செஃப்காங்க, அங்கே வேலை செய்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா ஆயிலே இல்லாத ஃபுட் ஐட்டம்ஸுக்கு சமைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, ஏன்னா ஆயிலே இல்லாத ஃபுட் வந்து அவங்க சமைச்சதே கிடையாது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆயில் இல்லாமல் சமைக்கிறது ரொம்பவே கம்மி. ஸோ அதனால் வந்து இவரோட ஒப்பீனியன் தான் வந்து ஜீரோ ஆயில் இருக்கணுமே தவிர அதை வந்து நம்ம அடுத்தவங்க மேலே திணிக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு நல்ல முடிவெடுத்து கொஞ்சமும் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் எப்பயும் யூஸ் பண்ணாமல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஐடியாவுக்கு வந்தார். இதேமாதிரி ஒரு நாள் போயிட்டுருக்கிறப்போ என்னாச்சு, சண்டேனா வந்து இவங்க ஹாஸ்டலில் வந்து மெஸ் வந்து முடியணுமா, ஆனால் வந்து பசங்களே வந்து சாப் பண்ணி குக் பண்ணி சர்வ் பண்ணி அதை க்ளீன் பண்ணி பாத்திரங்களெல்லாம் கழுவி வச்சுருவாங்களாம். ஒரு நாள் எதிர்ச்சியமாக வந்து இவங்க என்ன செஞ்சுருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி சண்டே அன்னைக்கு சமைக்கிறச்சே ஒரு டேபிள் எடுத்துகிட்டு போய் வெளியில் வராண்டாவில் போட்டு காத்தோட்டமாக உட்காந்து சாப்பிட்லாம் சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த டேபிள் வந்து அன்னைக்கு போனது தான் இன்னும் வந்து மெஸ்ஸுக்குள்ளே வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது ஈவன் வந்து ஜென்ரல் பாடி மீட்டிங் அப்படின்ற காலேஜில் நடக்கிற மீட்டிங்கெல்லாம் கூட அந்த பிளேஸ் யூஸ் பண்ணியிருக்கு. புக் ஓல்டு பழைய புக்கெல்லாம் வந்து
படிக்க ஆரம்பிச்சோம். அது ஒரு சின்ன லைப்ரரியாகவும் ஆயிருக்கு ஒரு காலத்தில். இப்போ அந்த புக்ஸ் எல்லாம் போயிடுச்சுனாலும் இன்னும் அந்த பெஞ்ச் அங்கே தான் இருக்கு. எப்பயுமே அங்கே வந்து பசங்க உட்காந்து சாப்பிட்டு கதை அடிக்கிறதுக்கு அது ஒரு நல்ல இடமா இருந்திருக்கு. இதை மனசில் வச்சுட்டு இவங்க அங்கே வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்குது அந்த வராண்டாவில் அப்படின்ட்டு பார்த்து சின்ன சின்ன மின்ட், கொரியாண்டு, துளசி இந்த மாதிரி சின்ன சின்ன மெடிசினல் வேல்யூஸ் உள்ள பிளான்ட்டாக வச்சு சிலதை வந்து சாலடுக்கு, அதாவது மின்ட் கொரியாண்டர் மாதிரி இருக்கிறதுலாம் சாலடுக்கும், துளசி இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து ஹெர்பல் டீ போடுறதுக்கும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்கக்கிட்ட வந்து ஈவன் அலோவீரா, வெத்தலை, க்ரீன் சில்லிஸ், பெப்பர்மின்ட் இந்த மாதிரி நிறைய செடிகள் வந்து வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு நாள் எதிர்ச்சியமாக அங்கே வேலை செய்கிற வந்து பம்கினோட சீன்ஸை வந்து அங்கே போட ஆரம்பிச்சிருக்காரு. பார்த்தீங்கன்னா சூப்பராக பம்கின்லாம் வளர்ந்துருக்கு. இந்த சமையலுலேருந்து கிச்சன்லேருந்து வர வந்து வேஸ்ட், அந்த வெஜிடபிளோட தோலி இதெல்லாம் வந்து போட்டு வெர்மி கம்போஸ்ட் பண்ணி அதை சின்ன ஒரு உரமாக மாற்றி போட்டதுலேயே வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா பம்கின்லாம் விளைய ஆரம்பிச்சிருக்கு. அதை ஒரு இன்ஸ்பிரேஷனை வச்சு பக்கத்தில் வந்து இந்த ஆர்கானிக் ஃபார்ம் பற்றி ஒரு ஒர்க் ஷாப் வச்சுருக்காங்க. அதை போய் அட்டன் பண்ணி அதை பார்த்ததுக்கப்புறம் இனிமே இவங்களுக்கு வந்து ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமா பட்டு எப்படி பண்றதுன்னு முறையா கத்துக்கிட்டு அங்க வந்து அந்த ஹாஸ்டல் இருக்கிற பிளேஸ்ல வந்து நிறைய வந்து செடிகள் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படிதான் வந்து இவங்களோட ஆர்கானிக் ஃபார்ம் வந்து ஆரம்பிச்சுது. அதான் முத முதல்ல கீதா தாய் மூலமா இந்த மாதிரி ஆர்கானிக் ஃபார்ம் இருக்குன்னு தெரிய வந்து அவங்க கிட்டேருந்தே வந்து சோர்ஸ் பண்ணி எதேச்சியமும் வந்து இவங்க பின்பக்கம் சின்ன சின்ன செடிகளாக வைக்க ஆரம்பிச்சு இப்போ வந்து அது பெரிய ஆர்கானிக் ஃபார்மாவே வந்து மாத்திருக்காங்க. அந்த க்ரீன் டீ போடுறதுக்கு மட்டும் இல்லை, சாலடுக்கு மட்டும் இல்லை, அவங்க யூஸ் பண்ணுற தினசரி சாப்பாட்டில் யூஸ் பண்ணுற எல்லா காய்கறி அரிசி எல்லாமே வந்து அவங்க ஹாஸ்டல்லையே விளையிற இந்த ஆர்கானிக் கம்போஸ்ட் மூலமாக தான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்கில் வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சீடை விதையை விதைக்கும் போதே உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ, என்ன வடிவத்தில் வேணுமோ அந்த வடிவத்தில் வந்து நம்ம இந்த ஆர்கானிக் ஃபுட்டெல்லாம் வந்து வளர்த்துக்கலாம். அதை வச்சு இவர் என்ன சொல்கிறன்னா, ஒரு நாள் வந்து நிராலி அப்படின்ற இவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இங்கேங் ஷேப்பில் வந்து நம்ம வந்து போட்டு பார்க்கலாமே இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவங்க இங்கேங் ஷேப்பில் வந்து சீட்ஸ் எல்லாம் வச்சு வளர்ந்தப்போ அது இங்கேங் ஷேப்பில் போட்டால் அதே மாதிரி வளர்ந்துருக்கு. இவரை பொறுத்தவரை என்ன சொல்கிறனா, சில பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவர் என்ன சொல்ல, இவரை பொறுத்தவரைய ஆர்கானிக் ஃபுட் கன்சியூம் பண்ணுறது வந்து பொலிட்டிக்கலும் கூட அதே சமயம் ஸ்பிரிச்சுவலும் கூட அப்படின்ட்டு வந்து இவர் சொல்கிறாரு. எந்த ஸ்டூடெண்ட்டோட ரூமில் வந்து சுவத்தில் சீக்வாரா, அவர் வந்து ஒரு மத குரு, அவரோட ஃபோட்டோ இருக்கோ, இல்லை எந்த ஸ்டூடெண்ட்டோட டிஷர்ட்டில் வந்து இவரோட ஃபோட்டோ இருக்கோ, அவர் என்ன சொல்கிறாருனா, இப்போ வந்து அவர் உயிரோட ஒருவேளை இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்த ஆர்கானிக் ஃபார்முக்காக வந்து அவர் வந்து கேம்பெயினிங் மாதிரி பண்ணியிருப்பார் கண்டிப்பாக. அதனால் வந்து ஆர்கானிக் ஃபுட் வந்து ரொம்பவே நல்லது உடம்புக்கு. நீங்கள் இது வந்து நீங்கள் இங்கே நம்ம ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட் மூலமாக வந்து இதை பரப்புற முயற்சியில் இருக்கார் அவர். சாயிலை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இவரை பொறுத்தவரை என்ன சொல்கிறாருன்னா, ஆர்கானிக் ஃபுட் தான் வந்து சாயிலுக்கு ரொம்ப நல்லது. நமக்கு வந்து இந்த மாதிரி கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ்லாம் போட்டு சாயிலை பாய்சன் பண்ணுறதுக்கு நமக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. அதனால் வந்து நாம் வந்து என்ன செய்யணும்னா, ஆர்கானிக் மெத்தட் தான் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும், அது நமக்கும் நல்லது என்விரான்மெண்ட்டுக்கும் நல்லது அப்படின்ட்டு சொல்கிறாரு. அதுக்குமே என்ன சொல்கிறாருன்னா, நம்ம கஷ்டப்பட்டு சாயிலையும் பாய்சன் பண்ணி அந்த பாய்சனஸ் சாயிலில் வளர்ற செடிகளும் வந்து பாய்சனஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு இவர். ஏன்னா நேரடியாகவே அந்த மாதிரி ஒரு கேஸ் வந்துருக்காரு. அதாவது நம்ம கீதா தாயோட ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரியான கெமிக்கல்ஸால் பாதிக்கப்பட்ட ஃபுட்டை சாப்பிட்றதால தான் வந்து அவர் கேன்சர் வந்திருக்குங்கிறத இவர் கேட்டதால் வந்து இந்த ஒப்பீனியனை வந்து அவர் சொல்கிறாரு. நம்ம இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறது மூலமாக வந்து சாயிலும் பாய்சன் ஆகுது, அதே சமயம் அந்த சாயிலில் வளர்ற செடிகள் எல்லாமே பாய்சன் ஆகுது, அந்த செடியிலேருந்து கிடைக்கிற காய்கள் கனிகள் எல்லாமே வந்து பாய்சன் ஆகிடுது. அதனால தான் வந்து நமக்கு அதை சாப்பிட்றது மூலமாக நமக்கும் வந்து சம் டைப் ஆஃப் டிசீசஸ் வந்து நமக்கும் வருது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. நம்மளோட நல்லதுக்காக, நம்ம பிஸ்னஸ் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து நிறைய நாள் வந்து ஏன் காத்திருக்கணும், இப்போ கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணால் சீக்கிரமாகவே அதை நான் வந்து எடுத்துடலாமே, என் கையில் வந்து காய் வந்துடுமே, ஏன் நான் வந்து அவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காமல் நம்ம நல்லதுக்காக, நம்ம மண்ணும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக, நாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக, நம்ம கஸ்டமர்ஸ் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அந்த விதமாக யோசிச்சு, நம்ம ஹெல்த் விதமாக யோசிச்சு, மற்றவங்க ஹெல்த்துக்காகவும் யோசிச்சு ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து கடைபிடிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் கணேஷன் சொல்கிறாரு. ஏன் எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ் ஆனதுங்கிறதுக்கு நிறைய ரீசன் இருக்கு சொன்னார். ஒன்று என்னென்னா, கிச்சனில் இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க, ரொம்ப உதவி செய்கிறாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி புதுசு புதுசாக எதாவது பண்ணலாம் அப்படின்னாக்க வந்து ரொம்ப எனக்கும் வந்து ஊக்கம் கொடுத்து அவங்களும் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாகவும் எல்லாத்துக்கும் வளைஞ்சு கொடுத்து அவங்களா இப்போ பம்
கிம் சீடியே வந்து பார்த்தீங்கன்னா கூட வேலை செய்கிறவர் தான் வந்து சும்மா தூவிட்டு இருக்காரு. அதுக்கு தினமும் இந்த மாதிரி சாதாரணமாக ஏதாவது உரம் போட போட இந்த மாதிரி பம்ப்கின் வந்து வளர்ந்துருக்கு, பூஷ்ணிக்கா வந்து வளர்ந்துருக்கு. ஸோ அந்த மாதிரி இவங்களாவே இன்ட்ரெஸ்ட் எடுத்து புதுசு புதுசாக எதாவது கண்டுபிடிக்கிறோன்னு அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து செய்கிறதால இது சக்ஸஸ் ஆயிருக்கு. ரெண்டாவது சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து தானே இனிஷியேட்டிவ் எடுத்து இந்த மாதிரி மெஸ்க்கு வந்து ஏதாவது அவங்களால முடிஞ்ச யூட்டன்சில் க்ளீன் பண்ணுற உதவுறது, இல்லைன்னா செடிக்கு தண்ணி ஊற்றுறது, இல்லைன்னா சர்வ் பண்ணுறது, இல்லை அவங்களால முடிஞ்சது காய்கறி வெட்டி கொடுக்கறது. இந்த மாதிரி சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இவங்களாம் வந்து இல்லை சில பேர் ஷாப்பிங் போனாக்க வந்து அங்கேருந்து சில அவங்க ஏதாவது ரெசிபி பார்த்தாங்க இந்த மாதிரி அப்படின்னு சொன்னாங்க அவங்க எடுத்துகிட்டு வந்து சொல்கிறது, இந்த மாதிரி வாலண்டியர் சில ஸ்டூடெண்ட் ஹெல்ப் பண்ணுறது கூட அவருக்கு ரொம்ப உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து எப்பயுமே வந்து இது ஸ்மூத்தாக இருக்குது, எப்பயுமே இது நல்லா போகுதுன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா ஒரு இஷ்யூ என்னென்னா வந்து அவங்க அந்த அதாவது ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிக்கிற பசங்களே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க. அதே சமயம் இந்த மாதிரி வேலைக்கு வந்து தானாக வாலண்டியர் பண்ணி வர்றது வந்து அவ்வளோ பசங்க கிடையாது, நிறையா பசங்க கிடையாது. சில பேர் தான் வந்து இந்த மாதிரி வாலண்டியர் பண்ணி வராங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா சில பசங்க மேபி படிப்பில் வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்திருப்பாங்களா இருக்கும், இல்லை அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா இருக்கும். நான் வந்து இங்கே வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட் படித்து பெரிய வேறு ஃபிலிம் லைனில் டெலிவிஷன் லைனில் போகணும்னு பார்க்குறேன், நான் எதுக்கு வந்து அக்ரிகல்ச்சருக்கு போய் உதவணும் அப்படின்ட்டு சில பேர் நினைக்கலாம். இல்லைன்னா விவசாயம்னா எனக்கு வராது, ரொம்ப டீப்பாக ஏதோ ஏர் எடுத்துகிட்டு நாற்று தடணும் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நினச்சிக்கிட்டு வரமாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் பாதி பசங்க இந்த மாதிரி இருக்காங்க, அதான் அவங்களுக்கு தெரிஞ்ச ரெசிபி சொல்கிறது, அவங்களால முடிஞ்ச வேலையை செய்யறது, அந்த மாதிரி சில பேர் இருக்காங்க. இவரே என்ன சொல்கிறாருனா, நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே படிக்கும்போது நான் கூட வந்து மெஸ்ஸுக்கு சாப்பிட தான் வருவேனே தவிர வேறு எதுக்கும் வரமாட்டேன். சில பசங்க வந்து பார்த்தீங்கன்னா மெஸ்ஸில் சில பேர் வந்து ரெகுலராக வந்து சாப்பிடுவாங்க, அதே சில பேர் வந்து அவ்வளோவா விரும்ப மாட்டாங்க. ஏன்னா இவர் பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக நிறைய ரெசிபிஸ் வந்து கண்டுபிடிக்காரு, சாலட் மாதிரி ஆயில் லெஸ்ஸாக எந்த அகரம் கொடுக்கலாம், வேக வச்சு கொடுக்கலாமா, ஸ்டீம் பண்ணி கொடுக்கலாமா, பாயில் பண்ணி கொடுக்கலாமா, அந்த மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஈவன் இவர் வந்து சில ரெசிபிக்கு வந்து சுகருக்கு பதிலாக ஆர்கானிக் ஜாகரி போடுறாங்க, அது ஒரு சில பசங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க, சில பேருக்கு வந்து அது பிடிக்க மாட்டேங்குது. ரொம்ப வந்து டயட் கான்ஷியஸாக இருக்கிற பசங்களுக்கு வந்து நாங்கள் வந்து கையால் இடித்த வந்து ரெட் ரைஸ் வந்து கொடுக்குறோம், ஆனால் சில பசங்களுக்கு வந்து அது பிடிக்க மாட்டேங்குது. அவ்வளோ கான்ஷியஸாக இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு வந்து ப்ரௌன் ரைஸ் எனக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து செமி பாலிஷ்டு ஒயிட் ரைஸ், அதாவது ரொம்ப பாலிஷ் பண்ணாமல் பாதி பாலிஷ் பண்ணிக்கிற ஒயிட் ரைஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வந்து இவர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோட இஷ்டங்களும் இதில் வந்து கலந்துருக்கு இல்லைங்களா. சில பேருக்கு டேஸ்டியான ஃபுட் தான் பிடிக்கும், எனக்கு பிடிக்கலன்னா சாப்பிட மாட்டேன் சில பசங்க சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, பிடிக்கலன்னா அவங்க ஹெல்ப் பண்ணாமல் போயிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் நம்ம மாடர்ன் எஜுகேஷன் இப்போ இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் வந்து இந்த மாதிரியான இயற்கையோட ஒண்டி வாழற வாழ்க்கையை வந்து விட்டு நம்மளை வந்து தூரம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் தள்ளி கூட்டு போகுது, அது வந்து நமக்கே வந்து திரும்பி விளைவுகளை தான் ஏற்படுத்துது. இந்த எஜுகேஷன் சிஸ்டம் வந்து கொஞ்சம் மாறணும், இயற்கையோட ஒன்றி வாழ வந்து அது உதவணும், இந்த மாதிரி ஆர்கானிக் ஃபார்மிங் பற்றி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி வந்து அது நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும். எஜுகேஷன் சிஸ்டம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இதோடு மட்டும் நிற்காமல் நிறைய விஷயங்கள் ப்ராக்டிக்கல் லைஃப்க்கு எது எது உதவுமோ, நம்ம நாளடவில் எது முக்கியமோ, நம்ம நாடு முன்னேற்றத்துக்கு என்ன முக்கியமோ, நாடு முன்னேற்றம் கூட இல்லை நம்ம ஓன் ஹெல்த்துக்கு நம்ம ஆரோக்கியத்துக்கு எது உதவும், நம்ம மண்ணுக்கு எது நல்லா இருக்கும், நம்ம சுற்றுப்புற சூழலுக்கு எது நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான கல்விகளும் வரணும். ஆர்கானிக் ஃபார்மிங் பற்றின விழிப்புணர்ச்சி கண்டிப்பாக எல்லாருக்குமே தேவை அப்படின்ட்டு வந்து இவர் சொல்கிறாரு. இவர் இப்போ என்ன சொல்கிறாருனா, நானே இப்போ வந்து ஒரு மேனேஜர் மாதிரி ஆகிட்டேன், என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு கன்சியூமர் மாதிரி ஆகிட்டாங்க, அவங்களாம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து தானாக வந்து செய்கிற பசங்க பார்த்திங்கன்னா நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இவர் இன்னொரு ஐடியா என்ன வச்சுருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வாட்டிலேருந்து வர பசங்களை வந்து அவங்க கையிலேயே வந்து மெஸ்ஸை கொடுத்துட்டு அவங்க கையிலேயே இந்த ஃபார்ம் கொடுத்துட்டு அவங்களால இதை செய்ய முடியுதா, அவங்களே இன்வெஸ்ட் பண்ணி அவங்களே ஃபார்ம் பண்ணி பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்க போகிறாரு. ஏன்னா இதுதான் வந்து ஒருவேளை அந்த செய்கிற பசங்களுக்கு வந்து இதில் நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் இந்த வழியில் இந்த ஃபீல்டில் போக ஆரம்பிக்கிறேன் போகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கூட அவங்க வந்து இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் மெத்தட் வந்து காசு பின்னாடி இல்லைனா கூட எங்கேயோ அவங்க சொந்த காசில் வந்து மேபி லேண்ட் ஒரு நிறைய லேண்ட் வாங்கி ஆர்கானிக் ஃபார்ம் வந்து வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அங்கேருந்து கூட நம்ம வந்து காய்கறி வந்து சோர்ஸ் பண்ணிக்கலாம், நம்ம ஹாஸ்டல் பின்னாடி கூட முடிஞ்ச அளவு எவ்வளோ முடியுமோ அந்த காய்கறிலாம் போட்டுக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் இவர் இருக்கார். இப்போதைக்கு இவரோட ஒரே எய்ம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் ஃபார்மை வந்து எப்படியாவது வந்து இவர் வந்து உருவாக்கிடணும் அப்படின்னு இவர் பார்க்குறாரு. என்ன நேர்களே, இந்த மாதிரி கணேசன் வந்து அவரால் முடிஞ்ச ஒரு சின்ன ஸ்டெப் வந்து நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங்காக எடுத்திருக்காரு. நாமளும் வந்து இந்த மாதிரி வீட்டு பின்னாடி குட்டி குட்டி தோட்டம் போடுறது, நமக்கு தேவையான காய்கறியை அரிசியெல்லாம் நம்மளால் வந்து வீட்டில் வந்து கண்டிப்பாக என்ன பாதி பேர் ஃப்ளாட்டில் இருக்கதான் நம்மளால் முடியாது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா டெக்னாலஜி ரொம்ப முன்னேறி இருக்குது, டெக்னாலஜி வந்து சரியான விதத்தில் யூஸ் பண்ணும். இப்போ பார்த்திங்கன்னா
சின்ன சின்ன தொட்டியில் கூட வந்து நிறைய செடிகள் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தொட்டி வாங்கி அதில் செடி வளர்த்து அதுக்கு வந்து ஆர்கானிக் மூலமாக வந்து ஆர்கானிக் உரம் போட்டு நேச்சுரல் உரம் போட்டு நம்ம வந்து வளர்க்கலாம் இல்லைங்களா. இல்லைனா நம்ம சமையலுலேருந்து போகிற தண்ணியே வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம வாஷ் பண்ணுற யூட்டன்சில்ஸ் தான் வாஷ் பண்ணுறோம். ஸோ அதுவும் ஒரு வேஸ்ட் தானே, அதுவே வந்து ஒரு டைப் ஆஃப் வந்து இயற்கை உரம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இயற்கை உரங்கள் நம்ம பனானா, நம்ம வாழைப்பழ தோல், நம்ம கறிக்காய் வெட்டும்போது வேண்டாம் தூக்கி போடுற பகுதிகள், ஸோ இந்த மாதிரி தோழிகள் இதெல்லாமே வந்து நல்ல உரம் தான். அது மட்டும் அதோடு நிற்காமல் மாட்டுச்சாணம், அதுக்கப்புறம் வந்து மண்புழு, இதெல்லாத்தையும் மூணுத்தையும் சேர்த்து போட்டோன்னா இதோட பெஸ்ட் உரம் வந்து எதுவுமே கிடையாதுங்க. அது மட்டும் இல்லாமல் இதனால் வந்து நம்ம நம்ம சாப்பிட்ற சாப்பாடும் வந்து பாய்சனெல்லாம் மாறாமல் ஹெல்த்தியான சாப்பாடாக இருக்கும், நம்ம மண்ணுக்கும் நல்லது. அதனால் இந்த மாதிரி ஆர்கானிக் ஃபார்மிங்கை பற்றின விழிப்புணர்ச்சியை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக பரப்பணும். நம்மளால் முடிஞ்ச உதவியும் நம்ம வந்து செய்யணும். அது மட்டும் அதோடு நிற்காமல் உங்கள் வீட்டில் நிறைய இடம் இருந்ததுன்னா தயவுசெய்து இந்த உங்களால் முடிஞ்ச சின்ன ஸ்டெப்பை வந்து

0: எக்ஸாம் எப்படி பண்ண?
1: சூப்பரா பண்ணிருக்கேம்மா. நம்ம அன்னைக்கு கிண்டில இருந்து வரச்சே ஒரு காலேஜ் பார்த்தோம்ல, பஸ்ல வந்துட்டு இருக்கச்சே, அந்த காலேஜ்லயே சீட் கிடைக்கிற அளவுக்கு சூப்பரா பண்ணிருக்கேம்மா.

0: மார்க் வந்து அங்கெல்லாம் சேர்த்து விட்டுடுவீங்கல்ல?
1: ஆனால் அங்கெல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப காசு ஆகுண்டா. அப்பாவே ஊர்லேருந்து 10,000 தான் அனுப்புறாரு மாசம் மாசம். நம்மளாலலாம் அங்க படிக்க முடியுமா?
0: ஆனா அம்மா, உங்க வீட்லயும் இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்கா? நிறைய படிக்கணும், நிறைய மார்க் எடுத்தும் நல்ல காலேஜுக்கு போக முடியாம கவலையே படாதீங்க. பக்கத்துல இருக்கிற பேங்க்கு போங்க, அவங்க குழந்தைகள் படிக்கிறதுக்காக ஸ்காலர்ஷிப் தருவாங்க. ஸ்டூடெண்ட் லோன் பேர்ல நிறைய ஸ்கீம்ஸ் வச்சிருக்காங்க, நீங்களும் குழந்தைய படிக்க வைக்கலாம். This PSA was brought to you by MOP Community Radio Service 107.8 FM. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
2: வணக்கம் சமுதாய வானொலி நேயர்களுக்கு. இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, ஆல் ஓவர் த இந்தியா இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா தண்ணீர் பற்றாக்குறை. தண்ணீர் வந்து இயற்கை வளத்துல மழையிலிருந்து நமக்கு கிடைக்குது. அது கிடைக்கும்பொழுதே நம்ம வந்து அதை முறையான வகையில சேமிச்சு வச்சோம்னா தண்ணி இல்லாத மழை வராத காலகட்டங்கள்ல நமக்கு அதுக்கு பயன்படும், கோடை காலங்கள்லாம் பயன்படும். இப்ப நமக்கு தண்ணி கஷ்டம் இல்ல, இருந்தாலும் முறையான முறையில் மழை நீரை சேமித்து வைத்து தண்ணீரை வந்து மிக சிக்கனமாக நம்ம பயன்படுத்த வேண்டும். பாலை விட ஒரு லிட்டர் தண்ணி வந்து அதிக விலைக்கு விற்குது. சுத்திகரிக்கப்பட்ட சுகாதாரமான குடிநீர் வந்து பாதி நோய்களுக்கு வந்து ஒரு தீர்வாக அமையுது. எனவே உங்கள் வளம் பெருக வேண்டும், உங்க உடல் நலம் சீராக அமைக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து தண்ணீரை சேமித்து சிக்கனமாக பாதுகாத்து வையுங்கள். நன்றி. நான் 5th டைரக்டர் பத்ரி தான் உங்கள்ட்ட பேசிட்டு இருந்தேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது MOP இன் சமுதாய வானொலி 107.8.
3: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இன்றைய கம்ப்யூட்டர் உலகத்திற்கு ஏற்ற வகையில் பெண்களை சூப்பர் உமனாக மாற்ற MOP சமுதாய வானொலி 107.8 பெண்களுக்காக வழங்கும் ஒரு சூப்பர் நிகழ்ச்சி தான் பெண்ணே உனக்காக.

0: ஹாய் ஹலோ லிசனர்ஸ், வெல்கம் டு எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. அண்ட் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி ஹோம் மேனேஜ்மெண்ட். ஆஸ் யூஷுவல் அதை ஹோஸ்ட் பண்றதுக்கு நான் உங்க அகல்யா வந்துட்டேன்.
1: அண்ட் நான் உங்க மீனாட்சியும் இங்க இருக்கேன்.
0: மீனாட்சி ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க, சோ எல்லாரும் கோவப்படுங்க உங்களை பார்த்து. அண்ட் நம்ம இந்த இஷ்யூல பாத்தீங்கன்னா மீனாட்சி, நிறைய கைண்ட் ஆஃப் டாபிக்ஸ் எல்லாம் டீல் பண்ணிருக்கோம்.
1: ஆமா, அதாவது என்னென்ன படிக்கலாம்னு பேசியிருக்கோம், வீட்டை எப்படி பாத்துக்கிறதுன்னு பேசியிருக்கோம்,
0: டூரிசம் பத்தி பேசியிருக்கோம்,
1: டூரிசம் பத்தி பேசினா டூரிசம் பத்தி நம்ம சென்னையில மட்டும் பத்தி பேசினோம்.
0: ஆமா, நிறைய சேவிங்ஸ் டெபிட்ஸ் பத்தி பேசியிருக்கோம், இன்டீரியர்ஸ் பத்தி பேசியிருக்கோம். பட் இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து ஒரு சோஷியல் இஷ்யூ எடுத்து பேச போறோம். ஹோம் மேனேஜ்மெண்ட்ல என்னடா சோஷியல் இஷ்யூன்னு எல்லாருமே நினைப்பாங்க.
1: சோ இது வந்து ஒரு இஷ்யூ வேர் நம்ம எல்லாரும் இல்லையா, ஒவ்வொருத்தரும் வந்து கேன் டேக் கேர் ஆஃப் அந்த மாதிரி.
0: அண்ட் இந்த ஒரு சின்ன சின்ன விஷயம் நம்ம செய்யறதுனால இவ்வளவு பெரிய பிரதிபலிப்பு இந்த வந்து உலகத்துல இருக்க போகுது அப்படிங்கறது வந்து ரொம்ப அற்புதமான விஷயம். சோ இது எல்லாத்தையும் இன்னைக்கு பார்க்க போறோம்.
1: சோ அதாவது பேசிக்கா சொல்ல போனா எப்படி ஈகோ ஃப்ரெண்ட்லியா இருக்கலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம்.
0: டாபிக் இன்வென்ட் பண்ணனும்னா டொமஸ்டிக் சேஞ்ச் அப்படினு சொல்லலாம். உங்க வீட்ல நீங்க எப்படி ஒரு சேஞ்ச் கொடுக்க போறீங்க அப்படிங்கறத பத்தி பேசலாம். இல்லையா, ஜெனரலா இன்னைக்கு வந்து சொசைட்டிலயும் சரி குளோபலி என்ன ஒரு பிரச்சனை இருக்கு இந்த உலகத்துல அப்படின்னா குளோபல் வார்மிங்.
1: ஆமா, இது வந்து நிறைய பேருக்கு இதோட கான்செப்ட் என்னன்னு தெரியாது. பட் எவ்ரி வேல் எல்லாருமே தே ஸ்பீக் ஆஃப் குளோபல் வார்மிங், குளோபல் வார்மிங் அப்படின்னு.
0: அதாவது குளோபல் வார்மிங் பேசிக்கா சொல்லணும் அப்படின்னா சூரியனோட வெப்பம் இருக்கு இல்லைங்களா, அந்த வெப்பம் வந்து நிறைய ஐஸ் கேப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஐஸ் மலைகள்லாம் இருக்கும், அந்த மலைகளை உருக்கி அது வந்து தண்ணியாக அந்த தண்ணி லெவல் வந்து ரேஸ் ஆகி நீர் நிலம் இருக்கிற இடத்த வந்து ஆக்கிரமிச்சுக்கிறது. இதுதான் வந்து குளோபல் வார்மிங் ஜெனரலா சொல்லலாம். இந்த சூரியனோட வெப்பம் அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா?
1: நம்ம செய்யற வேண்டாத பொல்லாத வேலைகள் தான் நினைக்கிறேன்.
0: அண்ட் அது எதை அழிக்குதுன்னா ஓசோன் லேயர் அழிக்குது. அந்த ஓசோன் லேயரை டிப்ளீட் ஆக அதாவது அழிஞ்சு போக ஓட்ட விழுறது வந்து ஸ்ட்ரெயிட்டா சன்னோட ரேஸ் வருது. அந்த இப்ப சொல்றாங்கல்ல சன்ஸ்கிரீன்ஸ் போட்டுக்கோங்க, யூவி ப்ரொடெக்டிவ் அப்படிலாம் சொல்றதுலாம் இதுக்காக தான். நம்ம இந்த சைடு வந்து அதை அழிச்சிட்டு இந்த சைடு வந்து நம்மள சரிப்படுத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அது என்னைக்குமே சரியாகாது, அதுதான் உண்மையான விஷயம்.
1: ஆமா, அதாவது இப்போ பாதிப்பு அடைந்தது, பாதிப்பு ஆயிடுச்சு, ஆனா இதுக்கப்புறமும் வந்து நம்ம இன்னும் வளர விடாம நம்ம எப்படி எல்லாம் ப்ரிவென்ட் பண்ணலாம், நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், ஆஸ் எ சிட்டிசன் நம்ம வந்து எவ்வளவு ரெஸ்பான்சிபிளா இருக்கலாம், அதுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். இல்லையா அகல்யா?
0: ஆமா, இந்த ஃபுல் ஷோவும் இன்னைக்கு அதுக்குதான் டெடிகேட் பண்ணிருக்கோம். லாஸ்ட் டைம் கூட ஹோம் மேனேஜ்மெண்ட்ல இருந்து வர்மி கம்போசிங் பத்தி எல்லாம் பேசிருக்காங்க.
1: என்னென்ன
0: மாறுதல் கொண்டு வரலாம் அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு ஜெனரலா பேச போறோம். அண்ட் இதுல வந்து நிறைய இஷ்யூஸ் நம்ம பார்க்க போறோம். அண்ட் நம்ம கிட்ட ப்ரொஃபஷனல்ஸ் வந்து பேச போறாங்க கூட. அண்ட் மோஸ்ட்லி காலர்ஸ் வருவாங்க. சோ இது எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி இந்த ப்ரோக்ராம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா சொல்லிக்கலாம்.
1: சோ நேயர்கள் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்கன்னு
0: நினைக்கிறேன். Coming to the topic.
1: ஆமா, சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எத்தனை பேருக்கு வந்து செடி வளர்க்குற பழக்கமோ இல்ல மரம் நடுற பழக்கமோ இருக்கு?
0: அண்ட் நம்ம முன்னாடி குளோபல் வார்மிங் பேசிருக்கோம்ல, இதுக்கு காரணமே என்னன்னா நம்ம செடி வளர்க்கறது இல்ல, இருக்கிறதே வெட்டிடுறோம்.
1: கண்டிப்பா, ஏன்னா இன்னைக்கு பிளாட் வேணும் எல்லாருக்கும், அதுல கார் பார்க் வேணும், சோ எல்லாத்தையும் வெட்டிடுறோம் நம்ம.
0: அதாவது முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்க, நான் போரூர்ல இருக்கேன், இருக்கும்போது அந்த இடம் ஃபுல்லா வந்து காடு மாதிரி இருந்ததுன்னு எங்க பாட்டி சொல்லுவாங்க. இன்னைக்கு ஒரு செடி ஒரு மரத்தை கூட நீங்க பாக்க முடியாது.
1: ஆனா அது வந்து நம்மளோட வந்து ஒரு நேஷனல் ஹைவே லீடிங் டு பெங்களூர், பட் ஸ்டில் அந்த ரோடு வந்து அவ்வளவு கிளீனா இருக்கு. இப்போ கிளீன் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க, பட் ஆனா ஒரு மரம் கூட கிடையாது, அவசரத்துக்கு ஒதுங்கிறதுக்கு கூட நிழல் கிடையாது அந்த ரோட்ல.
0: அண்ட் சாதாரணமா நீங்க கார் வந்து ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு போறீங்க வச்சுக்கோங்க, வெயில பார்க் பண்ணிட்டு போறீங்கன்னா உள்ள வரும்போது உங்களுக்கு ஏற்படும் பாருங்க அந்த உஷ்ணம் உடம்புல, அது அவ்வளவு அதிகமா இருக்கும், அவ்வளவு கெடுதியும் கூட. அண்ட் வந்த உடனே வந்து ஏசி ஆன் பண்ணிடுவாங்க, கார்க்குள்ள வந்த உடனே இல்ல வீட்டுக்குள்ள வந்த உடனே ஏசி ஆன் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணுவோம்னா, நீங்க அந்த ஏசி ஆன் பண்ணிட்டு உள்ள இருக்க காற்றுல
1: நம்ம கூல் ஆகணும்.
0: கரெக்ட், உள்ள இருக்க காத்தை வந்து வெளியில தள்ளிடணும், ஏன்னா அது அவ்வளவு சூடா இருக்கு இல்லைங்களா, நீங்க ஏசி யூஸ் பண்றீங்கன்னா கூட. அதுக்கப்புறம் வந்து நீங்க டோர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த சில்ட்ரன்ஸ்ல இருக்கலாம். நீங்க அதுலயே இருக்கும்போது ஆஸ் யூஷுவல் இப்ப நிறைய ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நடந்தது பாத்தீங்களா, கார்பன் மோனாக்சைடு வந்து அந்த ஏசி வழியா இருந்து மயக்கம் வந்துருது எல்லாருக்கும். அதாவது உள்ள இருக்கவங்களுக்கு எல்லாம் மயக்கம் வந்து அவங்க எல்லாம் நிறைய இறந்துட்டாங்க கூட.
1: கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிட்டிலே நடந்திருக்கு, நிறைய நியூஸ்ல எல்லாம் சொல்லிருக்காங்க.
0: ஆமா, ஏசி போட்டுட்டு தூங்கிட்ட உடனே ஏதோ கரண்ட் ஃபிளக்சுவேஷன்னால கார்பன் மோனாக்சைடு வந்து உள்ள வந்துட்டு இருக்கு, எல்லாரும் இறந்துட்டாங்க, தீ பிடிச்சிருக்கு. அது கூட தெரியாத அளவுக்கு தூக்கம் சொல்ல முடியாது, மயக்கத்திலேயே ஒரு இறந்துடுறாங்கன்னு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு வந்து ஒரு கெடுதலான விஷயம். அண்ட் ஏசிங்கிறதே வந்து ஜென்ரலா கெட்ட விஷயம் தான், பட் நம்ம எல்லாம் பழகி.
1: அதாவது மக்கள் இன்னைக்கு வந்து எவ்வளவு லக்ஸரியா இருக்க முடியுமோ, ஏன்னா இன்னைக்கு எல்லார்கிட்டையும் வந்து பைசாங்கிறது ஒரு பிரச்சனையே கிடையாது, எவ்வளவு லக்ஸரியா இருக்க முடியுமோ அவ்வளவு லக்ஸரியா இருக்கிறதுக்காக தி ஒர்க் அண்ட் தி ஏர்ன் அண்ட் தி லிவ். ஆனா இதால நம்ம வந்து நம்மளோட அன்றாட தினம் வந்து சஃபிஸ்டிகேட்டடா நல்லா சொகுசா இருக்கோமே தவிர இதா இதுக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நம்ம யாருமே வந்து கண்டுக்கிறது கிடையாது.
0: அண்ட் முக்கியமா நம்ம எல்லாம் சுயநலமா நம்ம ஜென்ரேஷன் மட்டும் நான் பொருந்தேன் நான் வாழ்ந்தேன் நான் இருந்துட்டேன்னா அதோட என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கிறோம்.
1: நமக்கு அப்புறம் வரப்போறவங்களும் நம்மளோட பிள்ளைங்க தானேங்கிறத நிறைய பேர் யோசிக்கிறாங்க
0: ரொம்ப கண்டிப்பா. அதாவது 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க நம்மள மாதிரி நினைச்சிருந்தா இன்னைக்கு நம்ம சந்தோஷமா இருக்க முடியாது. சோ இது எல்லாத்தையும் வச்சு பாக்கணும்னா மரம் நடுறதுங்கிறது ரொம்ப அவசியம், செடி வளர்க்கறதுங்கிறது ரொம்ப அவசியம். சோ ஃபர்ஸ்ட் இஷ்யூவா நம்ம இதை கொண்டு போறோம் இல்லைங்களா?
1: எஸ் ஃபர்ஸ்ட் இஷ்யூவா நீங்க மரம் நடுறதை பத்தி பேசுறோம். இப்போ பார்த்த அப்படின்னா இது வந்து ஒரு புது ட்ரெண்ட் மாதிரி இருக்கு. நியூஸ் பேப்பர் பார்த்தேன்னா ஒரு மரம் நடுறத அவ்வளவு பெரிய விஷயமா வந்து போட்டோ பிடிச்சி வந்து போடுறாங்க.
0: இந்த மினிஸ்டர் வந்து இன்னைக்கு வந்து இந்த இடத்துல வந்து மரம் நட்டு வச்சு.
1: ஏன்னா இது வந்து அதாவது மக்கள் வந்து ரொம்ப ரேரா செய்யக்கூடிய ஒரு செயல் அப்படிங்கறதுனால இதுக்கு நம்ம இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறோம். ஆனா இது வந்து சராசரியா ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டிய ஒரு கடமையா எடுத்துக்கணும்.
0: ஆமா, அவங்க வாழ்க்கையில வந்து மரம் வளர்க்கறதுங்கிறது ஒரு குழந்தைய வளர்க்குற மாதிரி.
1: எக்ஸாக்ட்லி
0: இல்லைங்களா? அண்ட் இது எப்ப வந்து ஆரம்பிக்கலன்னா இப்ப நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் சரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சரி இந்த ட்ரெண்ட் கிரியேட் பண்ணிக்கிறாங்க.
1: அவங்க பொறுத்தனால அப்படின்னு நம்ம வந்து சொல்றாங்க சில பேர். சோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அதாவது இந்த ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் என்டர் ஆகிற வரைக்கும் ஒரு கேப் இருக்கு பாத்தியா, அதை வந்து சும்மா வீட்டுல உட்காந்து திரும்ப ஏசியை போட்டு டிவியை போட்டு ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணி இப்படி வந்து இன்னும் வந்து நம்ம ஓசோன்ல இருக்கலாம் பாதிப்பு உண்டாக்காம அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா they go out and do some work. அது என்ன மாதிரி வேலை அப்படின்னு பார்த்தேன்னா ஈகோ ஃப்ரெண்ட்லியா என்விரான்மெண்ட்டுக்கு என்னென்ன நல்லது செய்ய முடியுமோ அந்த மாதிரியான வேலைகளை இந்த பசங்க செய்யறாங்க. இதுல முக்கியமா எல்லாரும் ஆப்ட் பண்றது என்ன பார்த்தேன்னா ட்ரீ பிளான்டிங் வந்து they're doing it. அண்ட் வந்து இந்த அவங்க மரம் நடுறது மட்டும் அல்லாமல் எல்லா இடத்துக்கும் போய் மக்கள் கிட்ட ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றாங்க. சோ they run a campaign, அதாவது மரம் நடுங்க எல்லாரும் மரம் வளருங்க அப்படின்னு சொல்லி வந்து they are running a campaign. சோ இந்த கேப் ஃபில்லிங் டைம்ல இவங்க பண்ற ஒரு செயல் வந்து ரொம்ப நல்ல விஷயம்னு எனக்கு தோணுது.
0: அது வந்து கேப் ஃபில்லர்ஸ் டைம் அப்படின்னு சொல்லிக்கலாம் இல்லையா நம்ம? ஓகே, இது வந்து ஜென்ரலா நிறைய பேர் எப்படி செய்யறாங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் சரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் சரி அவங்களோட பர்த்டே அன்னைக்கு ஒரு மரத்தை நட்டு அது வந்து ஓரளவு ஒரு செடியை நட்டு அது வந்து ஓரளவுக்கு வர வரைக்கும் அதை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அது தானாவே வந்து என்ன ஒரு நல்ல வளத்துக்கு வந்துட்ட உடனே அதை நீங்க பாத்துக்க தேவையில்லை. இன்ஃபேக்ட் அது உங்களை பாத்துக்கோ. அதுக்கப்புறம் அதுகிட்ட இருந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் வரும் அந்த மாதிரி கிட்ட இருந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு செடியா நடுறது. சிலர் வந்து ரோஜா நடுவாங்க, சிலர் வந்து அந்த ஜாஸ்மின் பூ பிடிச்சா அது பெண்கள் வந்து பொதுவா வந்து இந்த பூ விதைகளை போட்டுதான் வந்து பூக்களை வளர்ப்பாங்க. இது இல்லாம பழம் இதெல்லாமும் இருக்கு. சில இடத்துல வந்து வெளியில போய் காய்கறியே வாங்க கூடாது அப்படின்னு சொல்லி வீட்லயே வந்து
1: நமக்கே தெரியும் ஆர்டிபிஷியல் மெனியூர் யூஸ் பண்ணல, ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணல. சோ வந்து நேச்சுரலா ஆர்கானிக்கா இருக்கக்கூடிய ஒரு ஃபுட். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் விற்கிற விலை பாத்தீங்கன்னா
0: ரொம்ப அதிகம். அதாவது நீங்க பெங்களூர் தக்காளி எடுத்துக்கோங்க நாட்டு தக்காளி எடுத்துக்கோங்க ரெண்டுத்துக்கும் எவ்வளவு ஒரு விலை வித்தியாசம் இருக்கு இல்லீங்களா?
1: சாதாரண காய்கறி தான் விக்கிறாங்க. பட் தென் அதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த டைத்துக்கு மட்டும் தான் கிடைக்கும். அதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா பயங்கரமான காஸ்ட். அண்ட் பீப்புள் ஆர் வில்லிங் டு பை தட். இதையே நம்மளே வீட்டுல வளர்த்து நம்மளே நம்ம பார்வையில வளர்ந்த ஒரு செடியை நம்மளே எடுத்து ஏன் சாப்பிடக்கூடாது?
0: அண்ட் இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் நீங்க பேசுறீங்களா பண்ற முக்காவாசி பேர் யாரு தெரியுமா? எம்ப்ளாயிஸ். அதுவும் ஐடி எம்ப்ளாயிஸ் தான். அவங்க வந்து வீட்டுல இருக்க சும்மா இருக்கிற நேரத்தை இது ஒரு ஹாபி மாதிரி எடுத்துட்டு வீட்லயே வந்து அந்த கேபேஜ் அண்ட் கத்திரிக்காய் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் தனக்கு போக மிச்சம் இருக்கிறது வந்து பெசன்கர் பீச் ஆண்ட போட்டு அதுவும் நல்ல ஒரு பாயிஷான கார்ல தான் வச்சு விற்பாங்க.
1: ஆமா,
0: பாத்தீங்கன்னா பேக்கேஜிங் எல்லாம் சூப்பரா இருக்கும். ஆர்கானிக் ஃபார்மிங் இது வந்து ஒவ்வொருத்தரும் நம்ம வீட்டுக்குள்ள செஞ்சுக்க முடியற ஒரு விஷயம். அவங்களால செய்ய முடியுதுன்னா நம்மளாலையும் தாராளமா செய்ய முடியும். ஆனா நமக்கு மனசு இல்ல.
1: மனசு இல்லைங்கிறதுக்காக நிறைய பேர் வந்து நேரம் இல்ல நேரம் இல்லைன்னு சொல்றாங்க. நேரம் எப்பவுமே அது வராது. நேரம் வந்து நம்ம தான் நேரத்தை ஒதுக்கணுமே தவிர நேரம் வந்து நமக்கு வந்து இதோ நான் நேரம் வந்திருக்கேன் என்ன யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு ஒருபோதும் சொல்லவே சொல்லாது இல்லையா?
0: அண்ட் இன்னொருத்தர் இன்னொரு எக்ஸ்கியூஸ் கொடுக்கறது என்னன்னா இடம் இல்ல அப்படின்னு. இடமும் அதே மாதிரிதான், நீங்க இல்ல இல்லன்னு சொல்ற வரைக்கும் இருக்கவே இருக்காதுதான். ஜென்ரலா ஒரு ஃபிளாட்ல இருக்கவங்க வந்து அந்த ஃபார்மிங் பண்றதுக்குலாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, கார்டனிங் பண்றதுக்கெல்லாம் கஷ்டப்படுவாங்க உங்களுக்கு இஷ்டம் இருந்தாலும். ஸோ அப்படி இருக்கவங்க வந்து சில ரெமெடிஸ் எடுத்துக்கலாம். அதாவது ஹவுஸ் கார்டனிங்ல வந்து
1: இது வந்து ஐ திங்க் இட்ஸ் எ வெரி நைஸ் டாபிக். இப்போ பார்த்தேன்னா இந்த சில புத்தகங்கள் மேகசீன்ஸ் எல்லாம் வருது பார்த்தியா, அந்த புத்தகங்கள் எல்லாம் பார்த்தேன்னா இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா எழுதுறாங்க. அதான் இதெல்லாம் வந்து சராசரியா நடக்கக்கூடிய விஷயங்கள். ஆனா இன்னைக்கு நம்ம நிறைய பேர் பண்ணாதனால ஒரு சில பேர் பண்றது நமக்கு எல்லாம் பெரிய நியூஸா இருக்கு.
0: கரெக்ட்.
1: ஸோ தே டூ ஹவுஸ் ஹவுஸ் ஃபார்மிங், அதாவது எங்கெங்க பண்றாங்க, கிச்சன்ல பண்றாங்க,
0: கிச்சன்ல பண்ணும்போது கிச்சன் கார்டனிங் ஆயிடுது, அது மொட்டை மாடியில பண்ணும்போது ரூஃப் டாப் கார்டனிங்,
1: ரூஃப் டாப் கார்டனிங் டெரஸ் கார்டனிங் சொல்றாங்க, பால்கனில செடி வளர்க்குறாங்க.
0: ஆமா,
1: எங்க இடம் கிடைக்குதோ, எவ்வளவு இடம் இருக்கு அதுக்காக நீங்க பால்கனில மரம் வளங்க நான் சொல்லவே இல்லை. பால்கனில என்ன மாதிரி செடிகள் வளர்க்க முடியுமோ அந்த மாதிரி செடிகள் வளர்க்கலாம்.
0: அண்ட் கிச்சன்ல நீங்க வளர்க்கும் போது பாத்தீங்கன்னா, கிச்சன்ல வந்து சாதாரணமா கீழே போடும்போது அந்த செடி வந்து இடிச்சு விழறதுக்கு அதை வந்து சரியா வளர்க்க முடியாம போகலாம். அப்படி இருக்கும்போது அந்த ரூஃப் இருக்கு இல்லைங்களா, உங்க கிச்சன் ஷெட் இருக்கு இல்லையா, அது மேலேயே தொங்க விடுற மாதிரி நிறைய இருக்கு.
1: ஆமா,
0: அப்படி அப்படி கூட நீங்க செடியை வளர்க்கலாம். நீங்க ரொம்ப தண்ணி ஊத்த வேண்டாம், கொஞ்சம் ஒரு ஒரு நாளைக்கு வந்து காலையில மட்டும் நீங்க தண்ணி ஊத்திட்டீங்க, அதுக்கப்புறம் அந்த இடமே ஃப்ரெஷ்ஷா இருக்கும் உங்களுக்கு.
1: ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க கிச்சன்ல இருக்க ஜன்னல் இருக்கு இல்லையா, அந்த ஜன்னல் மேடையில ஒரு சின்ன தொட்டியில மல்லி கொத்தமல்லி இலை இருக்கும், இன்னொரு தொட்டியில பாத்தீங்கன்னா புதினா வச்சிருப்பாங்க, இன்னொரு தொட்டியில பாத்தீங்கன்னா இந்த பொன்னங்க நிக்கிற சிறுக்கி சின்ன சின்னதா இருக்கும் பத்தியா, அதுக்கெல்லாம் ரொம்ப அதிகம் இடம் தேவை கிடையாது, அதெல்லாம் வளர்ப்பாங்க. சோ சமைக்கும் போது அங்க இருந்து ரெண்டு கொத்தமல்லி கிள்ளி சமையல போட்டுருவாங்க.
0: மேலே போகும்போதே வந்து அவங்களுக்கு அந்த நேச்சுரல் ஹேர் எல்லாம் ஜாஸ்தி வரும், அந்த இடத்துல செடி வளர்க்கறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, சிலர் என்ன செய்வாங்கன்னா, என்னோட செவர்ல கிராக் விட்டுடும் அப்படின்னு நிறைய பேர் பயப்படுறது உண்டு. பட் அது நீங்க ஒண்ணு மரம் வளர்க்க போறது, நீங்க செடி வளர்க்க போறீங்க. சோ ஒரு நாலஞ்சு தொட்டி மாதிரி வச்சு ஃபர்ஸ்ட் செஞ்சுட்டு, சிலர் வந்து ரூஃப் இருக்கு இல்லையா அந்த டெரஸ்லயே வந்து மண் போட்டு மெல்லோன் போட்டு, ஆமா லான் எல்லாம் வச்சு, அது ரொம்ப அழகா இருக்கும் தெரியுமா. நீங்க பாக்கும்போது நீங்க ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டெரஸ்ல போய் பாக்கும்போது இங்கதான் உங்களுக்கு பிடிச்ச இடமா இருக்கும். நான் ஒரு வீட்டுக்கு போயிருக்கேன், சுத்தி வந்து அப்படியே அந்த கிராஸா இருக்கும், நடுவு நடுல வந்து ஃபிளார் பாட்ஸ் இருக்கும், மேல ஊஞ்சல் போட்டு, எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா அந்த இடம்.
1: நமக்கான ஒரு சின்ன பார்க், நம்மளே பண்ணிக்கிற மாதிரி.
0: கண்டிப்பா அது வந்து நம்ம வீட்லயே ஒரு ஹெவன் மாதிரி இருக்கும். ஒரு இடத்துக்கு போனாவது நம்ம பீஸ்ஃபுல்லா இருக்கணும், நம்ம வீட்டுல நம்ம ரூம் ஒரு நம்ம ரூம் சொல்லிட்டு எடுக்கலாம் இல்ல, சாதாரணமா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்பேஸ் இருக்கும், அந்த ஸ்பேஸ் வந்து இப்படி கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம
1: நிறைய பேர் பார்த்தேன்னா பார்க்குக்கெல்லாம் போக மாட்டோம், ஏன்னா பிரைவசி இல்ல அப்படிம்பாங்க. சோ இது வந்து உங்களுக்கு வந்து திஸ் சால்வ்ஸ் மெனி ப்ராப்ளம், பிரைவசி, பீஸ்ஃபுல்னஸ் அண்ட் வந்து நீங்க உங்களோட கான்ட்ரிபியூஷன் டு ப்ரிவென்ட் குளோபல் வார்மிங். சோ இது மூணுமே ஆயிடுதுல.
0: அண்ட் உங்க ஸ்ட்ரெஸ் எல்லாமே நீங்க செடி மரம் கிட்ட எல்லாம் பேசினா குறையும் சொல்லுவாங்க, அது உண்மையான விஷயம். அதாவது தே டு ரெஸ்பாண்ட், மரமும் சரி செடியும் சரி, அவங்க அந்த விஷயங்கள அவங்களுக்கு கூட ஒரு ஸ்டிமுலைன்ட் இருக்கும், அந்த செடி மரத்துக்கு கூட இருக்கும், அதுவும் வந்து நீங்க பேசும்போது அதை கேட்டுக்கும் அப்படின்னு சொல்றாங்க, சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணிருக்காங்க. பட் நம்ம யாரும் அதை செய்யறது இல்லை, அது நிறைய பேருக்கு சொன்னா அது பெரிய காமெடியா இருக்கு.
1: கண்டிப்பா. அண்ட் இப்போ இதை பத்திலாம் பேசும்போது கிச்சன் கார்டனிங் பத்தி பேசணும், அதாவது உருவாக்குறத பத்தி பேசணும். இப்போ வந்து நம்ம வந்து டெய்லி சமைக்கிறோம், இதுல வருது வேஸ்ட், சோ இதெல்லாம் என்ன பண்ணலாம்,
0: அதை வந்து கம்போசிங் பண்ணலாம் ஆக்சுவலா இல்லைங்களா. இப்ப வந்து ஜென்ரலா விடுறது என்ன, தக்காளி தோல், வெங்காயம் தோல், வெண்டைக்கால இருந்து மிஞ்சி போன தோல், முட்டை ஓடு, இதெல்லாம் வந்து சாதாரணமா இன்ஃபேக்ட் அந்த கறி மீன் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த முள்ளெல்லாம் கூட யூஸ் பண்ணி நம்ம ஒரு மென்யூர் செய்யலாம். சாதாரணமா வந்து அந்த ஃபர்டிலைசர்ஸ் எல்லாம் இல்லாம நேச்சுரல் மென்யூர், அதாவது ஆர்கானிக் மென்யூர் அப்படின்னு பேசுறோம். ஆர்கானிக்கா உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, ஆர்கானிக் மென்யூர்ல இருந்தா கிடைக்கும் இல்லைங்களா. எக்ஸ்டர்னல் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ்லாம் போடாமல் நீங்கள் எவ்வளோ அழகாக வளர்க்குறீங்க அதை பொறுத்து. ஸோ இந்த மாதிரி வேஸ்டேஜ் எல்லாமே ஒரு மென்யூர் தான்.
1: கண்டிப்பாக
0: அதை வந்து நீங்கள் கொஞ்ச நாளைக்கு வந்து கம்போஸ்டிங் பண்ணி வச்சிங்கன்னா, அதாவது ஒரு பின்ல வந்து கொஞ்ச நாள் போட்டு மூடி வச்சிங்கன்னா, ஓகே அழுகின நாத்தும் இதெல்லாம் வரும் ஒத்துக்கிறேன், ஆனால் வீட்டு உள்ளே வைக்க வேணாமே, வீட்டுக்கு வெளியே வைக்கலாமே, அங்கே எங்கேயாவது வச்சு கொஞ்சம் அந்த ஒரு அழுகின போன ஸ்டேஜில் அதுக்கப்புறம் வந்து அதை சரியாக வந்து மென்யூர் மாதிரி ஆக்கி, அதை உரம் மாதிரி ஆக்கி அதை உங்கள் செடிக்கு போட்டிங்கன்னா க்ரோத்தும் ஜாஸ்தி இருக்கும். அதே சமயம் வந்து ஆர்கானிக்காக நீங்கள் ஒரு விஷயத்தை வளர்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்.
1: ஸோ இதே தான் நீங்கள் வந்து எனக்கு இப்படி வந்து குழி தோண்டி இதெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு பொறுமை இல்லை அப்படின்னா கூட, வந்து சாதாரண வெங்காயத்தோல் இதெல்லாம் கொண்டு போய் செடி தூர்லையாவது கொட்டலாம், அதை பையில போட்டு காலையில் குப்பைக்காரன் இந்த பிளாஸ்டிக் பையில போட்டு அது குப்பைக்காரன்ட்ட கொடுக்கறதுக்கு அந்த செடி தூரில் கொண்டு போய் போட்டால் அதுவே காலப்போ
0: மண்ணுக்குள்ள
1: போதஞ்சு போயிடும்.
0: ரப்பர் பண்றது தவறு.
1: ஆமா. அண்ட் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இக்கோ ஃப்ரெண்ட்லி பத்தி பேசும்போது இந்த பிளாஸ்டிக் கவரோட யூசேஜும் இன்னைக்கு வந்து ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு.
0: ஐயோ, அது அதிகம். அதாவது நீங்க எங்க போனீங்கனாலும் பிளாஸ்டிக் கவர் கேட்டு வாங்க நிறைய பேர் இருக்காங்க.
1: ஆமா. அண்ட் என்னதான் வந்து ஒரு சில கடைகள் வந்து பேப்பர் பேக் கொடுத்தாலும் இன்னும் நிறைய பேர் மாறவே கிடையாது.
0: அண்ட் நிறைய பேர் மாறவே கிடையாதுங்கிறது காரணம் வந்து பிளாஸ்டிக்கோட டியூரபிலிட்டி வந்து ஜாஸ்தி. அது நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். பட் டியூரபிலிட்டி எது எதுக்கெல்லாம் தேவைங்கிறத மட்டும் தான் நம்ம அந்த இடத்துல எடுத்துக்கிறோம்.
1: அந்த டியூரபிலிட்டியால பின் விளைவுகள் என்னென்ன அப்படிங்கறத யோசிக்க மாட்டேங்கிறோம்.
0: அண்ட் சாதாரணமா நீங்க இப்பங்க வெளியில அவுட் டூரிங் போறீங்க வச்சுக்கோங்க, எல்லாம் கிஷ்கிந்தா சைட்ல ஒரு தடவை போயிட்டு இருக்கும் போது ஒரு இடமே வந்து அப்படியே மலை மாதிரி குவிஞ்சிருக்கு. பிளாஸ்டிக் கவர்ஸ் தான் ஃபுல்லா. அது வந்து கம்போஸும் பண்ண முடியல, அது வந்து அப்படியே ட்ரையா அந்த மண்ணிலே ஒட்டிட்டு இருக்கும். மழை பெஞ்சாலும் சிங்க் ஆகாது, மழை தண்ணி உள்ள போகாது.
1: ஆமா.
0: அது சில இடத்துல வந்து ரோட்டுக்கு தண்ணி வந்துருச்சுலாம் நம்ம சொல்றோம், இப்படி எல்லாம் இருந்தா மண்ணுக்குள்ள தண்ணி போகாது.
1: போகாது. அப்புறம் நமக்கு வந்து கிரவுண்ட் லெவல் வாட்டர் கூடல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வேற இருக்கும்.
0: ஆமா.
1: அண்ட் இப்ப பாத்தீங்கன்னா சில ஊர்கள்ல வந்து இந்த பிளாஸ்டிக் பேக்ஸ் வந்து ஃபுல்லா பேன் பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேரளாலாம் பாத்தீங்கன்னா அங்க வந்து இறந்து போனது ஒரு யானை, அதால வந்து ஸ்டாப் ஃபுல்லாவே பிளாஸ்டிக் பேக் யூசேஜ். இங்க மனுஷனே இறந்து போனாலும் நிறைய பேர் கவலைப்படாம இன்னும் வந்து பிளாஸ்டிக் பேக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
0: ஒரு நிறைய என்ன சொல்றது, ஒரு ஆபரேஷன் நடந்ததா ஒரு மாட்டுக்கு ஃபுல்லா எடுக்கும் போது வந்து பிளாஸ்டிக் கவராது முழுங்கி இருந்திருக்கா.
1: ஓகே.
0: சோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா மாடு புல்லுதான் சாப்பிடும், பிளாஸ்டிக்கும் சாப்பிடுது. நம்ம ஒரு மாடு
1: மாடு எல்லாம் கழிவுறது எல்லா மாடு எல்லாம் சாப்பிடுதுன்னு நினைக்கிறேன். ஓகே. சோ நம்ம இதை பத்தி பேசிட்டு இருக்கும் போது அடுத்த டாபிக் எதை பத்தி பேசலாங்க இல்லையா?
0: இப்ப இந்த பிளாஸ்டிக்லயே நீங்க பாத்தீங்கன்னா இதை ஃபர்தரா கம்போஸ் பண்ண முடியாது. பட் அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நம்ம என்னென்ன செய்யலாம் அப்படின்றது பேசலாம். பேப்பர் பேக்ஸ் நீங்க சொன்ன மாதிரி யூஸ் பண்ணலாம்.
1: பேப்பர் பேக்ஸ் யூஸ் பண்ணலாம்,
0: கரெக்ட். ஆனா பேப்பர் பேக்ஸ் வந்து செய்யறது கஷ்டம், செய்யறது கூட நிறைய பேர் தயங்குவாங்க. ஒரு சார்ட் பேப்பர் எடுத்தீங்க வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு பேப்பர் பேக் என்ன ரெடி
1: வேண்டாங்க. மார்க்கெட் போகும்போது நீங்களே ஒரு கூடையை தூக்கிட்டு போங்க, இல்ல ஏற்கனவே வாங்கின ஒரு பிளாஸ்டிக் பேக்கை தூக்கிட்டு போங்க. அங்க போய் புதுசு
0: நம்ம ஆளுங்க வந்து ஸ்டைலா நடந்து போயிட்டு அங்க போயிட்டு ஒரு கவர் எடுத்துட்டு ஜிம்மனு வந்துருவாங்க.
1: ஆமா.
0: அது வந்து ஒரு பாய்ஸ் அவங்க எல்லாம் நினைக்கிறாங்க, ஒரு ஸ்டைல் அவங்க எல்லாம் நினைக்கிறாங்க. பட் நீங்க சின்ன சின்ன இடத்துல உங்களை கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா பெரிய பெரிய விளைவுகள், அதாவது நல்ல விளைவுகள்.
1: சாம வாங்கினா அதை நடந்து போனீங்கன்னா கையில தூக்கிட்டு வாங்க, அதுக்கு ஒரு கவர் வாங்கி அதை கவர்ல போட்டு தூக்கிறதுக்கு கையில வாங்கிட்டு வரலாம்.
0: அண்ட் ட்ரெஸ் கடைக்கெல்லாம் போனீங்க வச்சுக்கோங்களேன், சில கவர்ஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப அழகா இருக்கும், டெம்டிங்கா தான் இருக்கும், ஆனா அதெல்லாம் வாங்கக்கூடாது, தப்புதான்.
1: ஆமா.
0: அண்ட் ஓகே, இப்போ வந்து கவர்ஸ் பத்தி பேசணும். அடுத்தது ஜூட் பாத்தீங்க வச்சுக்கோங்களேன், இப்ப நிறைய ஈகோ ஃப்ரெண்ட்லியா நிறைய பேக்ஸ் வந்து இருக்கு. அண்ட் ஜூட்டே வந்து கைண்ட் ஆஃப் ஒரு பிசினஸ் மாதிரி ஆயிடுச்சு நிறைய பேருக்கு. காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ்ல எல்லாம் வந்து இந்த பிசினஸ் எல்லாம் பண்றாங்க இல்லைங்களா. ஸோ இந்த ஜூட் பிஸ்னஸ் வந்து ரொம்ப உபயோகமாக இருந்திருக்கு நிறைய பேருக்கு, எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் சரி அண்ட் யூஸ் பண்ணுறதுக்கும் சரி. இது வந்து டியூரபிலிட்டியும் ஜாஸ்தி. பேப்பர் வந்து உங்களுக்கு டியூரபிலிட்டி இல்லைன்னு சொல்லுவீங்க, சீக்கிரம் கிழிஞ்சு போயிடும் அப்படிலாம் சொல்லுவீங்க. ஆனால் ஜூட் அப்படி கிடையாது. காலேஜ் பேக்ஸ்லேருந்து எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸாக அழகாக வந்திருக்கு.
1: அதுல எவ்வளவு வேலைப்பாடு பண்ணி எவ்வளவு அழகா வருது தெரியுமா? காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸே யூஸ் பண்றாங்க அப்படின்னா வீட்டுல இருக்கவங்க ஏன் யூஸ் பண்ணக்கூடாது?
0: காஸ்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. பட் உங்களோட தரத்தை பாருங்க, பிளாஸ்டிக் கவர் வந்து ஒரு மூணு நாள் நாலு நாள் வருமா?
1: ஆமா.
0: ஜூட்டா நீங்க வருஷக்கணக்குல யூஸ் பண்ணலாம் இல்லையா?
1: ஆமா.
0: சோ அடுத்தது பிளாஸ்டிக் பேக்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு. சோ இந்த பிளாஸ்டிக் பேக் பேசும்போது வந்து தண்ணி மழை பெஞ்ச தண்ணி கூட சிங்க் ஆகல அப்படின்னு பேசுறோம் இல்லையா?
1: ஆமா.
0: சோ அதை தொடர்ந்து நம்ம
1: முன்னாடி நம்ம பேசுறது வந்து மொட்டை மாடியில செடி வளர்க்கறத பத்தியும் பேசணும். சோ இதெல்லாம் வளர்க்கறதுக்கு தண்ணி வேணும் இல்லையா? சோ இப்போ வந்து வெயில் காலம் முடியிற நிலைமைக்கு வந்துருச்சுன்னா ஒரு ஒரு அரை மாசம் ஒரு மாசம் வெயில் காலம் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் நமக்கு நம்மளோட மான்சூன் ஸ்டார்ட் ஆயிடும்.

0: சோ இந்த மழை தண்ணிய என்ன பண்ணுவாங்க எல்லாரும், முக்காவாசி பேர் அப்படியே விட்டுடுறாங்க.
1: ஆமா, அது அப்பதிக்கே வந்து குட்டை குழியில எல்லாம் ஊறி கொசு எல்லாம் முச்சி இப்படி வெளியில வரும்போது, அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு இருக்கும்போது நீங்க ஃபர்தரா அந்த தண்ணி எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்னு யோசிக்கணும் இல்லையா?
0: ஆமா, இதை பத்தி நீங்க யோசிச்சுட்டே இருங்க.
1: அதுக்குள்ள நாங்க ஒரு பெரிய பிஎஸ்ஏட வரமாட்டோம், இப்போதைக்கு இதை முடிச்சிடலாம் நம்ம. ஓகேவா?
0: ஓகே. ஸோ வந்து இப்போ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பத்தி நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்னு சொல்லும் போது நிறைய பேர் வீட்டில் வந்து தே ஹவ் இம்ப்ளிமெண்டட் இதோட பிளான் எல்லாம், அதாவது மொட்டை மாடியில் இருக்க தண்ணி எல்லாம் கலெக்ட் ஆகி இது கீழே வந்து ஒரு ஃபில்டர் போட்டு அந்த ஃபில்டர்ல வந்து லேயரா கூழாங்கல் மணல் இதெல்லாம் போட்டு அதில் ஃபில்டர் ஆகி கிணத்துல விழுகிற மாதிரி போட்டிருக்காங்க.
1: சாதாரண பைப் லைன்ஸ்ல கூட ஸ்ட்ரைட்டா கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்டர் கிரவுண்ட்ல இருந்து வாட்டர் எடுக்கிறீங்க, சில இண்டிபெண்டன்ட் ஹவுஸ்ல அப்படிதான் இருக்கும், கிணறு எல்லாம் இருக்கு. அப்படி இருக்கும் போது நீங்க அண்டர் கிரவுண்ட்ல இருந்து எடுக்கும் போது அந்த பைப் லைன்லயே அந்த ஃபிட்டிங் கொடுத்துருவாங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல கவர்மெண்ட் இதெல்லாம் கண்டிப்பா அவசியம் அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேர் அதை செஞ்சாங்க.
0: வீட்டுல எல்லாருமே நிறைய பேர் பண்ணிருக்காங்க. அண்ட் இதே பார்த்தா நிறைய விதமா பண்ணி, சில பேர் வந்து டைரக்டா கிச்சன் யூஸ்க்கு எடுத்துக்கிறாங்க, ஒரு ஃபில்டர் நடுவில் ஒரு இடத்துல ஃபில்டர் போட்டு கிச்சன் யூஸ்க்கு எடுத்துக்கிறாங்க. சில பேர் அதை வந்து கார்டனிங்காக எடுத்துக்கிறாங்க,
1: ஸ்ட்ரைட்டா வந்து அந்த தண்ணிய வந்து செடிக்கே கூட விடுற மாதிரி பாத்திருக்காங்க. ஒரு பெரிய ஃபார்மிங் பண்றாங்கன்னா அந்த இடத்த வந்து ஸ்ட்ரைட்டா வந்து செடிக்கே விடுற மாதிரி பாத்திருக்காங்க இல்லைங்களா? சோ அப்படி இருக்கும் போது இவ்வளவு பிரஷியஸான மழை தண்ணி இல்லைங்களா, அந்த மழை தண்ணியை வந்து நம்ம எப்படி சேமிக்கிறதுங்கிறத பத்தி பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசுவோம் ஒரு சின்ன பிஎஸ்ஐக்கு அப்புறம்.
2: குடிக்காத, சிகரெட் குடிக்காத, கெடுக்காத, உடம்ப கெடுக்காத, குடிக்காத, சிகரெட் குடிக்காத, கெடுக்காத, உடம்ப கெடுக்காத. நீ ரோட்ல குடிச்சா உன்ன போலீஸ் பிடிக்கும், நீ வீட்டுல குடிச்சா உன் பிள்ளையும் குடிக்கும். மறக்காத, அத நீ மறக்காத. அதனால் குடிக்காத, சிகரெட் குடிக்காத, குடிக்காத, சிகரெட் குடிக்காத.

0: புலிகளின் வாழ்க்கையை மனசுல யோசி இளையனா போகணும்னா நீயும் காசி. நீ நல்லா இருந்தா குடும்பம் புழைக்கும், குடிச்சா குடும்பம் உன்னை இழக்கும். மறக்காதே கண்ணே மறக்காதே, இனி என குடிக்காதே, ராசா சிகரெட்டை குடிக்காதே.
1: குடிக்கலையா? இனிமே குடிக்கலையா? நிலைக்கணுமையா? உயிர் நிலைக்கணுமையா? பொழைக்கணுமையா? குடும்பம் பொழைக்கணுமையா?
2: சிகரெட் குடிப்பதை நிறுத்துங்கள், குடும்பத்தை பாருங்கள்.
3: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
4: ஸோ வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுட்ருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8. அண்ட் இந்த பிஎஸ்சி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப மிரட்டுற மாதிரி இருந்தது இல்லையா?
5: ஆமாம்,
4: இதை கேட்டால் நிறைய பேர் சிகரெட் பிடிக்காமல் இருங்க.
5: ஓகே, ஸோ நம்ம இப்போ பேசிட்டு இருந்தது ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ மழை தண்ணி நிறைய பேர் சேகரித்து கிச்சன் யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க, கார்டனிங்க்கு விட்டுடுறாங்க,
4: அண்ட் அதை ஃபார்மிங்க்கு விடுறாங்கன்னு கூட சொன்னோம் இல்லையா? அப்படி ஃபார்மிங்க்கு விடும்போது எந்த மாதிரி ஏரியாலெல்லாம் விடலாம் அப்படின்றத பற்றி நம்ம பேசணும்.
5: ஓகே,
4: ஃபர்ஸ்ட் சொல்லணும்னா நம்ம கிச்சன் கார்டனிங் பற்றி பேசணும்.
5: ஆமாம்,
4: அண்ட் ரூஃப் டாப் கார்டனிங் பற்றி பேசணும். ரூஃப்டாப் ஃபார்மிங் ஒன்று இருக்கு தெரியுங்களா, அதுல வந்து நீங்க செய்றீங்க இல்லையா அந்த மென்யூர், அதெல்லாம் போட்டு செடியை ஃபுல்லா வளர்ந்து, அதாவது ஆர்கானிக் ஃபார்மிங் அதுதான். அதை வந்து ப்ராசஸ் எப்படி பண்ணுவாங்கன்னா, ரூஃப் டாப்ல வந்து ஒரு
5: மண்ணு போட்டுருவாங்க,
4: மண்ணு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த மென்யூர் எல்லாம் போட்டு ஃபர்தரா அந்த களிமண்ணோ இல்ல செம்மண்ணோ போட்டுட்டு அதுக்கப்புறம் செடியை நடுவாங்க. அண்ட் அதை நீங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு கைண்ட் ஆஃப் பிசினஸ் கூட சொல்லிக்கலாம். உங்களுக்கு இருக்க ஒரு பெரிய இடத்துல வச்சு நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க.
5: நிறைய பேர் இப்ப வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸா இருக்கவங்களும் சரி, வேலைக்கு போறவங்களுமே இதை ஹாபியா பண்றவங்க இருக்காங்க.
4: ஆமா,
5: பொழுது போலங்கிறதுக்கு பண்றவங்க நிறைய பேர் இதெல்லாம் பண்றாங்க. சோ பொழுது போல அப்படிங்கிறதுக்கு உட்காந்து டிவி சீரியல் பார்க்காம இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா நமக்கும் நல்லது, ஒரு சின்ன பண்ணலாம், சமுதாயத்துக்கும் ஒரு நல்ல விஷயம் இது.
4: அண்ட் அதை தொடர்ந்து இப்ப ரூஃப் டாப் ஃபார்மிங் இல்லாம ஃபார்மிங் பண்றதுக்கு ஒரு லான் இருந்தது வச்சுக்கோங்களேன், ஆஹா, உங்க வீடே வந்து அப்படியே ஒரு ஹெவன் மாதிரி இருக்கும்னு சொல்லலாம்.
5: கண்டிப்பா, தட் லஷ் கிரீன், அந்த கிரீன் வந்து சைக்காலஜிக்கலா இட் ரியலி ஹெல்ப்ஸ் இன் சொல்லுவாங்க,
4: பிகாஸ் இட் கிரியேட்ஸ் ஃப்ரெஷ்னஸ். ஓகே,
5: ஆமா,
4: சோ தட் வே அந்த வழியில பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்கும்போது உங்க மனசே வந்து சிலர் சொல்லுவாங்க மீன் இருக்கு இல்லையா, மீன் போகும்போது வர்றதெல்லாம் பார்க்கும்போது உங்க மனசு வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகும், அதாவது உங்களோட மன அழுத்தம் குறையும்.
5: இதெல்லாம் சயின்டிபிகலி டிஸ்ப்ரூவ்ட் ஆல்சோ, ஆனா சில நம்மளோட சில மக்கள் வந்து அதை காமெடியா பாக்குறாங்க.
4: அண்ட் சைக்கலாஜிக்கல் நம்ம பாக்குறதே வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் தனியா தான் எடுத்து பாக்கணும். ஒவ்வொருத்தவங்க மனநிலை ஒவ்வொரு மாதிரி இருக்கும், அந்த கைண்ட் ஆஃப் ஆட்டிடியூட்க்கு நம்ம வந்து சேர்ந்து போறதுதான் நல்ல விஷயம். ஓகே, ஃபர்தரா நம்ம வந்து லான் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பாத்துட்டு இருந்தோம். இதே மாதிரிதான் மொட்டை மாடியில நீங்க போடுற மாதிரி அந்த திக் லேயர் ஆஃப் மணல், அதுக்கப்புறம் வந்து அந்த மென்யூர், அந்த ஊரம், நம்மளே செய்த ஊரம்
5: அப்படிங்கும் போதே நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் வரும் இல்லையா? சோ வி ஹாவ் ஃபுல் அத்தாரிட்டி, வி ஹாவ் ஃபுல் ரைட்ஸ் டு த ப்ராடக்ட் அப்படின்னு நமக்கு தோணும். ஏன்னா இன்னொருத்தவங்கள்ட்ட போய் நம்ம எதிர்பார்த்து நிக்க வேணாம். இப்ப கடையிலேயே போனாலும் நீ கியூல நின்னு வாங்கணும், இதுனா நம்மளோடது, எனக்கு எப்ப தேவையோ நான் எடுத்துப்பேன்.
4: ஆமா, அப்படி பாக்கும்போது அது ஒரு கைண்ட் ஆஃப் பிசினஸ் ஆகும் ஆச்சு. சோ உங்களுக்கு வந்து நீங்க போடுற பணத்தோட அதிகமாவே எடுக்கிறீங்க அப்படின் போது கண்டிப்பா அதை வந்து நீங்க ஃபுல் டைமா கூட செய்யறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நிறைய அதாவது அந்த மாதிரி டெவலப் பண்ணிக்கலாம் நம்ம மக்கள். ஓகே, ஃபர்தரா இதை தாண்டி போனோம்னா ஹோம் எனர்ஜி கான்சர்வேஷன் அப்படின்னு பேசுறோம்.
5: ஓகே, எனர்ஜி கான்சர்வேஷன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஐ திங்க் எலக்ட்ரிசிட்டி பில்லு தான் ஞாபகம் வரும்.
4: அதுவும் இந்த வெயில் காலத்துக்கு ஏசி போட்டு,
5: ஏசி போட, நாலு ஏசி போட, எல்லாருக்கும் முதல்ல கண்ணுக்கு முன்னாடி வரது இவி பில்லுன்னு தான் நினைக்கிறேன்.
4: ஆமா, போன காலத்துல அந்த ஃபேனே இல்லாம இருந்திருக்காங்க, மரத்து மரத்துல படிச்சு
5: மரங்கள் நிறைய இருந்தது, வீட சுத்தி மரங்கள் இருந்தது, மரத்துக்கடியில உட்காந்து பிள்ளைங்க படிச்சாங்க, என் ஸ்கூலே நடத்தினாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது,
4: அதாவது மரத்துக்கடியில படுக்கும் போது மரம் வந்து ஜென்ரலா கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு
5: ஆக்சிஜன் வெளியில,
4: அந்த ஆக்சிஜனை நீங்க எடுத்துக்கும் போது உங்களுக்கு இருக்க ஃப்ரெஷ்னஸ் இல்லையா, காலையில எழுந்து அவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கும் உடம்பு அப்படின்ட்டு. இப்ப வந்து நம்ம என்னதான் வந்து தூங்கி எழுந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு உட்கார்ந்து திரும்பி எழுந்து பேசினா கூட, ஐ மீன் வந்தா கூட, அந்த டைம்ல இருக்கிற அந்த ஃப்ரெஷ்னஸ், அதாவது மரத்துக்கடியில இருந்து இருக்கிற அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து
5: வேற எங்கேயுமே கிடைக்காது,
4: கிடைக்கவே
5: நமக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஏதோ ரோட்டோரத்துல ஒரு மரம் இருக்கும், அங்க இருந்து அந்த ஆக்சிஜன் நமக்கு வர்றதுக்குள்ள அதுல ஏகப்பட்ட தூசியும் பொல்யூஷன் எல்லாம் வந்துடும் நமக்கு.
4: அண்ட் சடனா வெளியில நீங்க நடக்கிறதுங்கிறதே பாருங்களேன், அதாவது ஒரு ஹெல்த்தியாவே இருக்காது. ஏன்னா என்வாயன்மெண்ட் அப்படி ஆயிடுச்சு, பொல்யூஷன் அவ்வளவு ஜாஸ்தி ஆயிடுச்சு. பொல்யூஷன் பத்தி நம்ம ஃபர்தரா பேசலாம், பட் ஹோம் எனர்ஜி கன்சர்வேஷன் பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா.
5: ஹோம் எனர்ஜி கன்சர்வேஷன் அப்படிங்கும் போது முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் இந்த லைட் ஃபேன் எல்லாம் அமைத்து ட்ரை பண்ணுங்க.
4: அதுவும் தேவையில்லாத போது கண்டிப்பா ஒரு ரூமுக்கு ஒரு ஃபேன் போதும்.
5: நீங்க
4: ஃபேன் போட்டீங்கன்னா ஏசி போடாதீங்க, ஏசி போட்டீங்கன்னா ஃபேன் போடாதீங்க, ஏதாவது ஒண்ணு வந்து தனியா யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் கான்சர்வேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஏசியில இருந்து வெளியில வர அந்த ஏசியிலேருந்து அந்த வெளியில வர கெட்ட பொருட்கள்லாம், அதாவது கெட்ட கேஸ் கார்பன் மோனாக்சைடை வந்து நம்ம எப்படி வந்து விரத்தி செய்யறது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் வந்திருக்காங்க, மிஸ்ஸஸ் சரஸ்வதி முருகன் வந்திருக்காங்க. இவங்க வந்து சீஃப் செக்ரட்டரி ஆஃப் எக்ஸ்னோரா, ஹோம் எக்ஸ்னோரா. ஓகே, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, ஹலோ, வணக்கம் மேடம்.
6: வணக்கம்.
4: ஸோ இன்னைக்கு வந்து நாங்கள் டொமெஸ்டிக் சேஞ்ச், அதாவது வீட்டில் வந்து என்ன மாதிரிலாம் சேஞ்சஸ் பண்ணலாம், வீட்டில் வந்து என்ன மாதிரிலாம் கம்போஸ்டிங், அதாவது வர்மி கம்போஸ்டிங் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி.
6: வர்மி கம்போஸ்ட் வந்து நாங்க என் ஃப்ரெண்டோட பண்ணிட்டு இருக்கோம்.
4: அப்படிங்களா?
6: இந்த வெஜிடபிள்ஸ் வேஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, வெஜிடபிள் வேஸ்டோட நல்ல மணல போட்டு நல்ல காய வச்சு அத நல்ல
4: சொல்லுங்க
5: சொல்லுங்க
6: ரோலர்ல நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டோம் வச்சுக்கோங்க, கொஞ்சம் நல்ல மாவு மாதிரி வரும். இது வந்து ரொம்ப அற்புதமான உரம்.
4: செடிகளுக்கு
6: போட்டோம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி கிச்சன் கார்டன் மேல தொட்டியில வச்சிருக்கோம் நாங்க எல்லாரும். வந்து இந்த சாதாரணமா கொஞ்சம் மணல போட்டுட்டு இந்த வைட்டமின் இதெல்லாம் கலந்துச்சுங்களா, இதுல இந்த வெஜிடபிள் வேஸ்ட்ல அத போட்டுட்டு வெத்தலை கொடி வச்சிருக்கோம், அற்புதமா வந்திருக்கு. அதுக்கப்புறமா பூச்செடிகள் கொஞ்சம் நிறைய வச்சிருக்கோம், அதுவும் வந்திருக்கு. இந்த மாதிரி எல்லாம் நாங்க பண்ணிருக்கோம்.
4: இதுல வந்து ரூஃப் டாப் கார்டனிங் சொல்றாங்க, கிச்சன் கார்டனிங் சொல்றாங்க, இத பத்தி நீங்க வந்து எப்படி டெக்னிக்கலா ஹேண்டில் பண்றீங்க?
6: அதுல டெக்னிக்கலா வந்து நான் இந்த தர்பூஸ் பழம் போட்டுறோம். தர்பூஸ் இல்லீங்களா?
4: சொல்லுங்க. தர்பூஸ் பழம் போட்டுறோம்,
6: அதுவும் வந்து ரொம்ப குவிக்காவே வந்துச்சு வெளியில.
4: ஏன்னா
6: வெர்மி கம்போஸ்ட் எல்லாம் போட்டதுனால நல்லா கொஞ்சம் சீக்கிரமா வந்துச்சு. காய் கொஞ்சம் சின்ன சின்னதா இருந்தது, அவ்வளவுதான்.
4: அண்ட் ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இப்ப சாதாரணமா நம்ம கடையில வாங்குறதுக்கும் நீங்க வளர்க்கறதுக்கும் என்ன பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு? கண்டிப்பா ஒரு ஆர்கானிக்கா ஒரு செடி வளருதுன்னா அதுல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க.
6: டேஸ்ட் இருக்குதுங்க, நல்ல டேஸ்ட் கிடைக்கிறது.
4: நாங்க சிலர் வந்து இந்த கிளாஸ் எல்லாம் போட்டு வீடு வச்சிருக்காங்க இல்லையா, அப்படி இருக்கும்போது நடுவுல அந்த இருக்க அந்த மாடம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல வளர்க்கறது வந்து ரொம்ப நல்ல விஷயமா? அப்படி வளர்க்கறது நல்லதா, வீட்டுக்கு நல்லதா?
6: அது எனக்கு இன்னும் அவ்வளவா தெரியல, கொஞ்சம் ஓல்டு டைப் வீடு, அதனால நாங்க வந்து ரூஃபையும் நம்ம கெடுத்துக்காம பெரிய பெரிய இதுல எல்லாம் வச்சிருக்கோம். இதுலயே எங்களுக்கு நிறைய பலன் கொடுத்துருது.
4: சோ அடுத்தது நீங்க பாக்கணும்னா நீங்க எல்லாம் ஹோம் பியூட்டிஃபயர்ஸ் அப்படின்னு தனியா அமைச்சுக்கிறீங்க இல்லீங்களா?
6: ஆமா.
4: அவங்கள பத்தி சொல்லுங்க, நீங்க என்ன செய்யறீங்க, என்ன விதமா வந்து இந்த முயற்சி வந்து கொண்டு போறீங்க மக்களுக்கு?
6: ஒரு நிமிஷம் அவங்க தப்பா கிட்ட கொஞ்சம் கேக்குறீங்களா?
4: காலர் வந்து முடிஞ்சிட்டாங்க. அவங்க சொன்னது பாத்தீங்கன்னா, அதாவது ரூஃப் டாப் கார்டனிங் எப்படி பண்றது எல்லாத்த பத்தி அவங்க சொல்லிருக்காங்க இல்லீங்களா. அண்ட் ஃபர்தரா பாத்தீங்கன்னா, அவங்க வர்மி கம்போசிங், ஹோம் கம்போசிங் இதெல்லாம் பத்தியும் நிறைய தடவை சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது வீட்டில் வந்து வீட்டில் ஒரு லானோ ஒரு ஃபார்மிங்கோ கிரியேட் பண்றது வந்து ரொம்ப ஈஸி அப்படின்னு தோணுது.
5: ஆமாம், அதாவது செய்யும்போது இன்னும் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வரும்போது அது இன்னும் ஈஸியாகிடும். ஏன்னா நம்மளோட அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து இட் பிளேஸ் அ வெரி பிக் ரோல். ஸோ ஒரு தடவை செஞ்சாதான் அதில் இருக்க அந்த ஒரு பிளெஷர் வந்து நமக்கு தெரியும், நம்மளோட நம்மளே வச்சுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பிளெஷர் கிடைக்கும். ஸோ தட் பி மோர் ஃபைன். நிறைய பேர் பண்ணுவாங்க, உங்களை பார்த்தீங்கன்னா 4 பேர் பண்ணுவாங்க.
4: அண்ட் ஃபர்தரா ஓகே, நம்ம இந்த காலர் வரதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பேசிட்டு இருந்தோம் இல்லையா, ஹோம் எனர்ஜி கான்சர்வேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஹோம் எனர்ஜி கான்சர்வேஷன்ல வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா லெட் பல்ப்ஸ்ன்னு சொல்லணும். லெட் பல்ப்ஸ் அப்படிங்கறது வந்து இப்ப மர்க்யூரி பல்ப்ஸ் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மர்க்யூரி பல்ப்ஸ் வந்து நல்லா திக்கா இருக்கும், நீங்க லைட் ஆன் பண்ணிட்டு நைட் ஆஃப் பண்ணும் போது அந்த ஒரு சூடு தெரியும் அந்த பல்ப்ல, அந்த சூடு வந்து வெளியே வரும். அதுக்கு பதிலா நீங்க என்ன ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்,
5: மெர்க்யூரி பல்ப், எல்லோ கலர் பல்ப் அதெல்லாம் போட்டோம்னா பயங்கர ஹீட், நம்மளே ஃபீல் பண்ணலாம், பயங்கரமா வேர்க்கும், சூடா இருக்கும். சோ அதெல்லாம் வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம்.
4: சோ அப்படி இருக்கும்போது அந்த ப்ரிவென்ஷன் எப்படி நடக்கலாம்னா, அதுக்கு பதிலா நீங்க ரீப்ளேஸ் பண்ண போறதுதான் லெட் பல்ப். லெட் பல்ப்ல வந்து லெட் கெப்பாசிட்டி வந்து அதிகமா இருக்கும், அந்த மர்க்யூரி கெப்பாசிட்டி இல்லாம. சோ ஹீட்டை வந்து அவ்வளவு அழகா அப்சர்வ் பண்ணி அதுக்குள்ளே வச்சுட்டு ரூமுக்கு வெளியே விடவே விடாது லெட் பல்ப்ஸ். சோ அப்படி இருக்கும்போது அண்ட் உங்களுக்கு அதனால வெளிச்சமும் நிறைய கிடைக்கும், கண்ணும் ஜாஸ்தி கூசாது, ஹீட்டும் கம்மியாகும், ரூம்ல இருக்க அந்த டெம்பரேச்சர் வந்து கம்மியாகும். அப்படி இருக்கும்போது தாராளமா யூஸ் பண்ணலாம்.
5: நிறைய பேர் பார்த்தேன்னா இதெல்லாம் சொல்லும்போது நிறைய பேர் அந்த எல்லோ பல்ப் தான் யூஸ் பண்றாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு பெரிய சாண்ட்லியர் மாத்தி அதுல
4: 10 நிறுவனங்கள் வந்து கம்மியான விலையிலயும் கொடுக்கறாங்க. இப்போ நிறைய அந்த என்ஜிஓ கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க எல்லாம் வந்து கம்மியான காசுலயும் கொடுக்கறாங்க. அதுவும் இல்லாம இத வெளில நீங்க வாங்கணும்னா காஸ்ட்லி அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க.
5: காஸ்ட்லின்னு எதுவுமே கிடையாது, நமக்கு வந்து அதால ஏற்படக்கூடிய பலன்களை நினைச்சோன்னா ஐ திங்க் எல்லாருமே காம்ப்ரமைஸ் ஆயிடுவோம்.
4: அதோட ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இது வந்து ஜாஸ்தி நாள் நீடிக்கும், டியூரபிலிட்டி நம்ம சொல்றது வந்து அது அதிகமாயிடும்.
5: அண்ட் ஜாஸ்தி நாள் நீடிக்கும், மோரோவர் நம்மளோட கரண்ட் காஸ்ட்டும் வந்து குறையும்,
4: கம்மியும். ஆமா கம்மியா.
5: சோ வந்து இப்போ வந்து இதுல எக்ஸ்ட்ரா 2 ரூபாய் கொடுக்க போறத பல்ப்ல வந்து குறைக்கலாம். இப்போ நம்ம குளோபல் வார்மிங் பத்தி பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல நம்ம குளோபல் வார்மிங் பத்தி ஒரு பிஎஸ்ஏ கேட்கலாம்.

0: of us use air conditioners in our daily lives. Did you know that the usage of air conditioner releases harmful chlorofluorocarbons into the environment? This EFC leads to global warming and in turn gives faster melting of glaciers, more severe floods, prolonged drought and even UV rays to enter the earth, causing skin cancer, mutation, genetic disorders and what not. Do you still think AC is cool? Well, here's the eco tip of the day to help stop global warming. Minimize the usage of air conditioners, and even if you do not set the temperature below 24 degrees Celsius. So here's your chance, make a change.
1: So still you think AC is cool?
2: I don't think so.
1: Okay.
2: So Pavan, I think that was a relevant PSA for today's topic.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8. அண்ட் இந்த நிகழ்ச்சி ஹோம் மேனேஜ்மெண்ட் ஹோஸ்ட் பண்றதுக்கு நான் உங்க அகல்யா அண்ட் என் கூட மீனாட்சி இருக்காங்க. நம்ம தொடர்ந்து நம்ம டாபிக் பத்தி பேசிட்டே இருப்போம்.
2: ஓகே. சோ இப்போ வந்து நம்ம என்னென்ன ஆரம்பத்துல இருந்து அப்படியே ஒரு
1: அதாவது நம்ம பிஎஸ்சில இருந்து கூட கொஞ்சம் கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறேன். அது அவங்க சொன்னது பாத்தீங்கன்னா குளோரோஃபுளோரோ கார்பன்ஸ் வந்து வெளியே விடுது, அதனால எவ்வளவு பெரிய டிசார்டர்ஸ் எல்லாம் வருது, ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் எல்லாம் வருது அப்படின்னா கண்டிப்பா அது யூஸ் பண்ணணுமா நம்ம நிறைய தடவை யோசிக்க வேண்டியதா இருக்கு.
2: ஆமா, ஏன்னா இது வந்து அப்போ அந்த ஜெனரேஷனுக்கு பாதிப்பு இருக்காது. இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட இந்த அடுத்த ஒரு ஜெனரேஷன் போகட்டி, அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து இதோட அட்வர்ஸ் எஃபெக்ட் நமக்கே தெரியும். அப்போ நம்ம ரியலைஸ் பண்ணுவோமா என்னன்னு தெரியல. அப்படி பண்ணாலும் வந்து இட் இஸ் நாட் யூஸ் இல்ல, கண்ணு கேட்ட பிறக்க சூரிய நமஸ்காரம் பண்ணி வந்து பிரச்சனை தேவையே இல்லை. சோ இப்போ வந்து நமக்கு இன்னொரு ஒரு காலர் இருக்காங்க,
1: அவர் பேரு
2: மிஸ்டர் பழனியப்பன். ஹலோ
1: ஹலோ சார், இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து ஹோம் மேனேஜ்மெண்ட் பற்றி பேசிட்டு இருக்கோம். அந்த ஹோம் மேனேஜ்மெண்ட்ல டொமெஸ்டிக் சேஞ்ச், அதாவது வீட்டில் எப்படிலாம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், எந்தெந்த விஷயத்தெல்லாம் வந்து மாற்றம் கொண்டு வரலாம் அப்படின்னு பேசும்போது, அதில் வந்து ஹோம் எனர்ஜி கான்சர்வேஷன், அதாவது வீட்டில் எப்படிலாம் எலக்ட்ரிசிட்டி சேவ் பண்ணுறது, மிச்சம் இருக்கிற எனர்ஜியெல்லாம் எப்படி சேவ் பண்ணுறதுங்கிறத பற்றி பேசிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து நீங்கள் சொல்லுங்க, உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படிலாம் வந்து கரண்ட் சேவ் பண்ணுறீங்க?
3: எங்க வீட்டுல வந்து கரண்ட் வந்து நம்ம தேவையான இடத்துல மட்டும்தான் லைட் யூஸ் பண்ணணும், ஃபேன் யூஸ் பண்ணணும். தேவையில்லாத நேரத்துல நம்ம குழந்தைங்க வந்து நம்ம ஆன் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க, நம்ம பின்னாடியே போய் அதை ஆஃப் பண்ணணும்.
1: கண்டிப்பா சார், கண்டிப்பா.
3: அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துறதுக்காக சொல்லியும் காமிக்கணும், இந்த மாதிரி தேவையில்லாம வேஸ்ட் பண்ணாதீங்க,
1: கண்டிப்பா
3: வரும். ரெண்டாவது, நம்மளால தமிழ்நாட்டுல வந்து தேவைக்கு அதிகமா, தேவைக்கு கிடைக்கிற கரண்ட்டுக்கு அதிகமா எல்லாரும் யூஸ் பண்றதுனால கரண்ட் பற்றாக்குறை நிறைய இருக்கு. அதனால
1: சொல்லுங்க சார்.
3: ஹலோ,
1: சொல்லுங்க.
3: அதனால நம்ம வந்து நம்மளோட வீட்டுல ஃபர்ஸ்ட் லைட்டு, ஃபேனு, தேவையில்லாத டிவி டிவி இதெல்லாம் ஆஃப் பண்ணிடணும். அதுதான் மெயினா நம்ம பாக்கணும். அப்படி ஒரு ஒருத்தரும் இது பண்ணோம்னா நம்ம அளவோட யூஸ் பண்ணலாம் கரண்ட்ட.
1: ரொம்ப நன்றி சார், உங்க கருத்தை வந்து எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. சோ இந்த காலர் பாத்தீங்கன்னா எப்படி எனர்ஜி சேவ் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் பேசினாரு இல்லீங்களா.
2: நம்ம நிறைய பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கு தெரியுமா, ரூம்க்குள்ள போறேன்னா ரெண்டு விரல் தான் மேலாகும், ஒன்னு ஃபேன் ஸ்விட்ச், ஒன்னு லைட் ஸ்விட்ச். அது ஒரு பொருளை எடுத்துட்டு கதை சாத்திட்டு வர்றதுக்கு கூட வி ஸ்விட்ச் ஆன் ரெண்டையும் ஒன்னாவே, ஃபேன் லைட். அந்த இடத்துல ஃபேன் தேவையே கிடையாது, பட் ஸ்டில் நம்ம ரெண்டையுமே வந்து ஆன் பண்ணுவோம்.
1: அண்ட் முக்கியமா சின்ன பசங்களுக்கு எல்லாம் நம்ம இதை சொல்லி கொடுத்தே ஆகணும், அதாவது தேவையில்லாம லைட் போடாது, தேவையில்லாம ஃபேன் போடாது. நீ உள்ள இருக்கேன்னா வெளியில எதுக்கு ஒரு லைட் எரியுது, ஒரு ரூம்ல ஒரு லைட் எரியுது, சரி ஓகே நீங்க படிச்சுட்டு இருக்கு, பட் வந்து சுத்தி ஒரு நாலு லைட் போட்டுப்பாங்க. சில குழந்தைகளுக்கு
2: நினைக்கிறேன்,
1: சில குழந்தைகளுக்கு பயம் கூட இருக்கலாம், யாருமே வீட்டுல இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பயம் கூட இருக்கலாம். பட் இருந்தாலும் நம்ம அந்த பழக்கத்தை வந்து நீடிக்க விடக்கூடாது.
2: ஓகே. அண்ட் ஒன் மோர் திங் இஸ் தட் நம்ம எல்லாரும் வந்து டிவி பார்ப்போம், அந்த ரிமோட்லயே ஆஃப் பண்றோம், ரொம்ப சொகுசா இருக்கும் இன்னைக்கு நம்ம எல்லாரும். அதை எந்திரிச்சு கூட போய் ஆஃப் பண்றது இல்ல, ரிமோட்ல ஆஃப் பண்ணிட்டு அங்கேயே ரிமோட் வச்சுட்டு போயிடும். அந்த டிவி வந்து ஸ்டாண்ட் பைலேயே இருக்கும். ஈவன் தட் இஸ் கன்சியூமிங் பவர்.
1: மினிமம் பவர்னால தட்ஸ் பவர்
2: பவர். அண்ட் அனதர் திங் பார்த்தேன்னா நம்ம எல்லாரும் இன்னும் சொகுசா இருக்கும், ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கே மொபைல் போன், அதை சார்ஜ் போட்டு யூஸ் பண்றாங்களே, அந்த சார்ஜர்ல இருந்து அந்த போனை கழட்டும் போது பாதி பேர் வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்றதே கிடையாது, போனை மட்டும் புடிங்கிட்டு வந்துருவாங்க. அந்த சார்ஜர் அது பார் போயிட்டே இருக்கும், இட்ஸ் ஆல் கன்சியூமிங் பவர்.
1: அண்ட் அது வந்து நம்ம என்ன நினைப்பாங்கன்னா மினிமம் அமௌண்ட் ஆஃப் பவர் தான், என்ன பெருசா கன்சியூம் பண்ணிட போகுது அப்படின்ட்டு ஒரு நினைப்புல இருக்கு.
2: நாலு பேர் அதை யூஸ் பண்ண போற வீட்லயே, நாலு பேர் மொபைல் யூஸ் பண்ண, நாலு இடத்துலயும் இப்படி வந்து சார்ஜர் வந்து ஆன்லயே இருந்ததுன்னா ஐ கேன் திங்க் ஆஃப் த பவர்.
1: அண்ட் முக்கியமா பவர்னு சொல்லும் போது இப்போ இந்த டைம் கிரைசிஸ் பீரியட்ல வந்து நம்ம ஒரு பெரிய நெருக்கடியில் இருக்கும் தான் சொல்லணும், எலக்ட்ரிசிட்டிலயும் சொல்றேன். ஏன்னா எலக்ட்ரிசிட்டி வந்து எங்க இருந்து வரணுமோ அங்கேயே இல்ல, பற்றாக்குறையில நிக்குது. அப்படி இருக்கிற நேரத்துல வந்து இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்,
2: கவர்மெண்ட் ஹஸ் இனிஷியேட்டட் மெனி தெர்மல் பவர் பிளான்ஸ், இதெல்லாம் நிறைய பேர் வந்து ஈவன் பிரைவேட் ஆர்கனைசேஷனுக்கும் கொடுத்திருக்காங்க. தே ஹவ் ஸ்டார்டட்.
1: இப்ப நம்ம கிட்ட ஒரு காலர் வந்தாங்கல்ல ஹோம் எக்ஸ்னோல இருந்து, அவங்க கூட வந்து ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணிருக்காங்க. அது எப்படின்னா 2008ல 8வது மாசத்துல 8வது நாள் வந்து 8 மணிக்கு வந்து நீங்க கட் பண்ணுங்க, அட்லீஸ்ட் 8 நிமிஷமாவது கட் பண்ணுங்க.

0: அப்படின்னு சொல்லிட்டு முக்காவாசி பேர் இந்தியால முழுக்க வந்து இந்த ஃபாலோ பண்ணாங்கன்னு தான் சொல்லுவாங்க. சின்ன குழந்தைங்க கூட அது ஒரு எக்ஸைட்மெண்ட் அவங்களுக்கு இல்லைங்களா, அது ஒரு கேம் மாதிரி, ஒரு எக்ஸைட்மெண்ட் மாதிரி. சோ அதனால அதை செஞ்சாங்க.
1: பெரியவங்க நிறைய பேர் அது வந்து ஒரு சில பேர் செய்யலன்னு நினைக்கிறேன்.
0: நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, வேற வேலை இல்லை உங்களுக்கு அப்படின்ட்டு போயிட்டு, வேற வேலை இல்லை, அப்பதான் ஒரு நல்ல ப்ரோக்ராம் போகுது, நியூஸ் போகுது, இதை மிஸ் பண்ணும், அதை மிஸ் பண்ணணும் அப்படின்வாங்க. பட் அன்னைக்கு மட்டுமே சேவ் பண்ண பவர் அடுத்த ஒரு ரெண்டு நாளைக்கு அவங்க கன்செப்ஷனுக்கு வந்து யூஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து ப்ரூவ்ட் ஃபேக்டா இல்லையான்னு தெரியல, பட் இட் வாஸ் செட். ஓகே, சோ அண்ட் எலக்ட்ரிசிட்டின்னு பார்க்கும்போது நம்ம கன்சர்வ் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. பட் இதை தவிர்த்து இன்னொரு எனர்ஜி இருக்கு, ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸை நம்ம எப்படி வந்து பாதுகாக்க போறோம் அப்படிங்கறத நம்ம சொல்லணும் இல்லைங்களா. சோ அப்படி இருக்கும்போது நம்ம அதாவது வாட்டர் ரிசோர்ஸ் தான் அடுத்தது கொண்டு வரணும்.
1: ஓகே, சோ அந்த வாட்டர் ரிசோர்ஸ் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி, சோ வி ஹாவ் ஒரு காலர் மிஸ்ஸஸ் கமலா அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஓகே, மிஸ்ஸஸ் சாந்தின்னு ஒருத்தங்க இருக்காங்க, சாரி அவங்க லைன்ல இருக்காங்க. அவங்க வந்து கிச்சன் கார்டனிங், வர்மி கம்போசிங் பத்தி பேச போறாங்க.
0: ஹலோ,
1: ஹலோ,
0: ஹலோ, வணக்கம்மா.
2: ஹலோ,
0: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
0: ஓகே மிஸ்ஸஸ் சாந்தி, நீங்க சொல்லுங்க. நீங்க வந்து ஹோம் எக்ஸ்ப்ளோரர்ல ஒரு பார்ட்டா இருக்கீங்க இல்லீங்களா?
2: ஆமா அம்மா.
0: சோ அதுல வந்து நீங்க என்ன செய்றீங்க? ஹலோ, என்ன மாதிரி மெத்தட்லாம் நீங்க கொண்டு வரீங்கம்மா?
2: எப்படி இன்னொரு கேளுங்க, அந்த கேள்வியே புரியல.
1: அதாவது இப்ப நீங்க வந்து ஹோம் எக்ஸ்ப்ளோரரோட ஒரு பார்ட்டா இருக்கீங்க இல்லையா? சோ நீங்க வந்து என்ன, ஐ மீன் என்விரான்மென்ட்டை சேஃப் கார்ட் பண்றதுக்கு என்ன மாதிரி வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு வரீங்க நீங்க?
2: ரிலே சரியில்லை மேம், பேச்சே காதுல விழலையே.
1: ஓகே, சோ உங்க லைன் கிளியரா இல்லன்னு நினைக்கிறேன். சோ
0: ஹலோ,
2: சொல்லுங்க மேம்.
0: ஹோம் எக்ஸ்ப்ளோரரா இருக்கீங்களா, அதுல நீங்க ஒரு பார்ட்டா இருக்கீங்க, அந்த இடத்துல வந்து நீங்க என்ன பண்றீங்கம்மா?
2: நாங்க செடி எல்லாம் போட்டிருக்கோம், நித்தமல்லி போட்டிருக்கோம், மல்லி போட்டிருக்கோம்.
0: ஓகே, அது எந்த வகையில செய்றீங்க? அதாவது நீங்க வந்து இயற்கை முறையில செய்றீங்கன்னு சொல்றாங்க இல்லையா?
2: ஆமா, இயற்கை உரம்.
0: எந்த மாதிரி முறையில செய்றீங்கம்மா?
2: ஆமா,
0: எந்த மாதிரி முறையில செய்றீங்கன்னு சொல்லுங்க.
2: இந்த வரட்டி இருக்கு பாத்தீங்களா?
0: ஆஹா,
2: வரட்டி இருக்கு பாத்தீங்களா?
0: ஆமா ஆமா, சொல்லுங்க.
2: வரட்டி வந்து எருவா போடுறோம், அரிசி அலுமின கழிநீர்,
0: ஆஹா,
2: காய்கறி அலுமின தண்ணீர்,
0: ஆஹா,
2: காபி பிடிச்ச கே, இதெல்லாம் ரோஜாக்கு போடுறோம்.
0: சரி,
2: மற்றபடி செடிகள்லாம் நிறைய பார்த்து பார்த்து பண்றோம், தண்ணி விடுறோம் நிறைய.
0: சோ இத தவிர்த்து, அதாவது செடி வளர்க்கறத தவிர்த்து நீங்க என்ன வேலை செய்றீங்கம்மா?
2: செடி போக,
0: செடி வளர்க்கறத தவிர்த்து நீங்க என்ன மாதிரி வேலை எல்லாம் செய்றீங்க?
2: நாங்க டொமஸ்டிக் லெவல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
0: அத ஹோம் பியூட்டிஃபையர்ஸ், அதாவது வீட்டை அலங்கரிக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிடுறாங்க இல்லையா?
2: ஆமா,
0: அதுக்கு காரணம் என்ன
2: சொல்ல தெரியல எனக்கு. வீட்டை நீட்டா வச்சுட்டு இருக்கோம் அவ்வளவுதானே.
1: நிறைய பேர் வந்து இட்ஸ் நாட் ஓன்லி லைக் பெரிய பெரிய மரம் வளர்க்கறது மட்டும், வெளியில வளர்க்கறது மட்டும் இல்லாம வீட்டுலன்னு பாக்கும்போது அபார்ட் ஃப்ரம் கார்டனிங் ஒர்க் இந்த மாதிரி பணிகளும் வந்து அவங்க செய்யறாங்க. இதுக்கு உரம் வந்து எருவை வந்து உரமா போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பாத்தீங்கன்னா தோல், அரிசி கணஞ்ச தண்ணி,
0: இது நம்ம முன்னாடி பேசின விஷயம் தான் இதெல்லாம். பட் இவங்களை வந்து இவங்களுக்கு வந்து சரியா சொல்ல தெரியல, அவங்க சொன்னா உங்களுக்கு சொல்ல தெரியல அப்படிங்கிறாங்க. ஆனா அப்படி இருக்கவங்க கூட இந்த விஷயத்த செய்ய முடியும்னா, இன்னைக்கு நிறைய ஒர்க்கிங் விமன்ஸ் இருக்காங்க, எப்படி எல்லாம் செய்யலாம்,
1: ஆமா,
0: எந்த வகையில எல்லாம் வந்து இதை சேவ் பண்ண முடியும், ஆனா நம்ம ஏன் செய்ய மாட்டேங்கிறோம்?
1: ஏன் செய்ய மாட்டோங்கிறது வந்து இட்ஸ் லைக் ஒன்னு வந்து அதை பத்தின நாலேஜ் இல்ல. அப்படியே நாலேஜ் இருந்தாலும் நம்ம ஏன் செய்வானே, காசு கொடுத்தா கடையில கிடைக்குது.
0: முக்கியமான விஷயம் அதுதான், ஒரு ஆட்டிடியூட் அண்ட் சோம்பேறித்தனம், லேசினஸ். ஆட்டிடியூட் தவிர லேசினஸ் தான் சொல்லணும். சும்மா உட்காந்து எதுக்கு செய்யணும், சும்மா உட்காந்து இருக்க நேரம் டிவி பாக்கலாம், சும்மா உட்காந்து இருக்க நேரம் கம்ப்யூட்டர்ல நெட்ல போய் பாக்கலாம் அப்படின்னு தான் தோணுதே தவிர, உட்காந்து ஒரு முக்கியமான விஷயம், நாட்டுக்கு தேவையான ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்ட்டு நம்ம யாருக்குமே தோன்றது கிடையாது.
1: அப்படியே பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து இப்படி பண்ணலாம் நான் பண்றேன் அப்படின்னா
0: அவங்களுக்கு
1: அதுக்கு சும்மா கொஞ்சம் தண்ணி ஊத்தினா போதும். பீப்பிள் ஆர் நாட் டேக்கிங் இனிஷியேட்டிவ்ஸ், அதை பத்தி நான் அவங்களுக்கு வந்து அதை பத்தி புரியல, புரிஞ்சுக்கிறதுக்கு சில பேர் ட்ரை பண்ணல. சோ இட் திஸ் இஸ் எவ்ரி ஒன்ஸ் இண்டிவிஜுவல் ஃபால்ட், வேற எல்லாரும் அதை விட்டு வெளியில வரணும். அறியாமையில இருக்காங்க நிறைய பேர். சோ ஐ திங்க் இந்த ஷோ வந்து உங்களுக்கு வந்து இட் வுட் ஹவ் கிவன் தேம் எ லைட் ஆன் வாட் வி ஆர் டாக்கிங்,
0: ஒரு அவேர்னஸ், ஒரு நாலேஜ்,
1: ஆமா,
0: ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு சின்ன மாற்றம் அவங்க கிட்ட உருவாக்குனாலுமே இந்த ஷோவோட சக்சஸ் தான் நம்ம சொல்றோம் இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பேசிட்டு இருந்தோம், கரண்ட் சேவிங் பத்தி பேசணும். அடுத்தது வந்து வாட்டர் சேவிங்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம், எங்கெல்லாம் நம்ம வாட்டர் வேஸ்ட் பண்றோம்.
1: காலையில பல்லு விளக்க ஆரம்பிச்சதுல இருந்து தூங்குற வரைக்கும் நம்ம வந்து என்னென்ன வகையில தண்ணியே எலக்ட்ரிசிட்டியே வேஸ்ட் பண்ண முடியுமோ அந்தந்த வகையில நம்ம எல்லாருமே வேஸ்ட் பண்றோம். அந்த பைப்ல காலையில பல்லு விளக்கும் போது பாத்தீங்கன்னா பைப்ல திறந்த விட்டுட்டு அவங்க கண்ணாடியை பார்த்து விளக்கிட்டே இருப்பாங்க. அதை மூடு
0: நிஜமா சொல்லணுமா, அந்த நீங்க என்ன சொல்ற மாதிரியே இருக்கு, எனக்கு தோணும் சரி மூடலாமா அப்படின்னு, ஆனாலும் ஒரு கன்வீனியன்ஸ் இருக்காது.
1: அதுக்காகதான் குழந்தைங்களுக்கு வந்து யூனோ ஒரு கிளாஸ்ல தண்ணி புடிச்சு கொடுத்து வாய்க்கோ பிடிக்கிறதுக்கு எல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா தி சேவ் வாட்டர், மேக்சிமம் 2-3 கிளாஸஸ் ஆஃப் வாட்டர் முடிஞ்சு.
0: பொதுவாகவே மகி யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா நிறைய பேர் இப்ப போட்டோம் அப்படின்ற மாதிரி விட்டுறாங்க. என்ன சேர்த்துதான் தப்புதான் ஒத்துக்கிறேன், இனிமே
1: இனிமே பண்ணாத. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா another thing is like இந்த ஷவர்ல குளிக்கும் போது again there you waste lot of water.
0: ஆமா, அதாவது ஒரு பக்கெட்ல குளிக்கலாம், தப்பு ஒண்ணுமே இல்ல. அது என்ன ஷவர்,
1: ஏன்னா உள்ள வந்து யாரும் ஸ்டைல பாக்க போறது கிடையாது,
0: யாரும் வந்து மழையில போய் நினைறது கிடையாது, ஆனா ஷவர்ல மட்டும் குளிக்கணும்னு ஏன் நினைக்கிறீங்க எல்லாரும்.
1: சோ அகைன் அங்க வந்து வாட்டர் கன்சர்வேஷன். அதுக்கப்புறமாட்டி நம்ம வந்து பாத்திரம் கழுவும் போதுமே வந்து புடிச்சு வச்சுட்டு கழுவினோம்னாலும் வந்து தண்ணி வந்து கம்மியா செலவாகும். அந்த பைப் இன்னைக்கு நம்ம எல்லாருமே நான் சொல்ற மாதிரி ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், லக்ஸரி லக்ஸரி, நம்ம எல்லாம் ரொம்ப சொகுசா வாழ்ந்தே பழகிட்டோம். போச்சு டேங்க்ல தண்ணி ஏறலைனா வீட்டுல அம்மா அக்கமாரு பார்த்தேன்னா எல்லா பிளம்பரையும் கூப்பிட்டு வேலை வாங்கிடுவாங்க. எவ்வளவு சீக்கிரம் இந்த பைப்ல தண்ணியை நிரப்ப முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தே வில் டு இட்.
0: ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வாட்டர் கன்சர்வேஷன் இருக்கு இல்லைங்களா, இதை நம்ம வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் மூலமா எடுத்துடுறோம். அது தடையா இருக்க என்ன பிளாஸ்டிக் பேக்ஸ் எல்லாம் தவிர்த்துடுறோம்.
1: ஆமா,
0: அப்படியே வச்சுக்கிட்டா கூட இதை நம்ம எந்த அளவுல யூட்டிலைஸ் பண்றோம், அதாவது
1: மழை தண்ணியை வந்து சேவ் பண்ற அந்த 6 மாசம் சேவ் பண்றது போக பாக்கி 6 மாசம் அந்த பைப்பை திறந்து விட்டு எல்லாத்தையும் கீழே போயிடுது, அதை யாருமே யோசிச்சு பார்க்க முடியும். அண்ட் அகேன் நீ அந்த தண்ணியை டேங்க் ஏற்றதுக்கு யூ யூஸ் யுவர் எலக்ட்ரிசிட்டி.
0: தண்ணியை பத்தி பேசிட்டு இருந்தோம் இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்றோம் எல்லாம் ஆச்சு. என் ஃபாதர் அது தேங்கியும் போச்சு. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல மஸ்கிட்டோ பிரீடிங் அப்படின்னு ஒன்று நடக்குது. ரொம்ப அதாவது இப்ப வெயில் காலம் இருந்தாலும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும், ஆனா மழை காலத்து கூட கதை திறந்து வச்சுட்டு நம்மளாம் தூங்க முடியாது.
1: நிறைய பேர் வைரல் ஃபீவர்ல அஃபெக்ட் ஆகுங்க, மலேரியா வரும், இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ்.
0: அதாவது டாக்டருக்கு அந்த டைம்ல தான் நிறைய வசூல் ஆகும். கிளினிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஃபுல்லா இருக்கலாம், எல்லாரும் போத்திட்டு இருப்பாங்க. பாத்தீங்கன்னா எல்லாமே தொடர முதல் விஷயம் வந்து ஃப்ளூ. ஃப்ளூ எதனால, மஸ்கிட்டோஸ்னால. சோ இது எப்படி,
1: ஈவன் லாஸ்ட் டைம் அந்த சிக்கன் குனியா ஃபீவர் கூட இந்த ரெய்னி சீசன் டைத்துல தான் இட் கேம். சோ டெங்கு ஃபீவர் வரும், தேர் ஆர் லாட் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் உடம்பு சரியில்லாம வரதுக்கு.
0: அண்ட் ஒரு விஷயத்தை நீங்க கரெக்ட் பண்ணீங்கன்னா உங்களோட சிஸ்டமே கரெக்ட் ஆகிறது நீங்க பாக்கலாம் இல்லையா, உங்க ஹியூமன் சிஸ்டமே வந்து கரெக்ட் ஆகிறது நீங்க பாக்கலாம்.
1: ஆமா, ஆட்டோமேட்டிக்கா நீ வந்து தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாம ஒரு தண்ணியை ஒழுங்கா சேவ் பண்ணனா தண்ணி ரோட்ல நிக்காது. தண்ணி ரோட்ல நிக்கலனா அந்த கொசு வராது, கொசு இல்லனா உன்ன கொசு கடிக்காது, உன்ன கொசு கடிக்கலனா உனக்கு வியாதி வராது, நீ டாக்டர் கிட்ட போக மாட்டே.
0: நல்ல டைமிங்கா இருக்கு சொல்லுங்க.
1: எவ்ரிதிங் இஸ் லிங்க்ட் டுகெதர். நீ ஃபர்ஸ்ட் வந்து அப்போ வந்து தண்ணி ஒழுங்கா சேவ் பண்ணனும், அங்க ஆரம்பிக்குது எல்லாமே.
0: அண்ட் ஃபர்தரா மஸ்கிட்டோ பிரீட் ஆகும்போது வீட்ல வந்து எல்லாம் அந்த என்ன சொல்றாங்க, மஸ்கிட்டோ வராம தடுக்கிறதுக்கு ரெப்பலன் தடவறாங்க, உடம்புல எல்லாம் தடவிக்கிறாங்க. பட் அதனால ஏற்படுற என்ன சொல்றது கெடுதல் இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப மோசமானது. இன்ஃபேக்ட் பாக்கணும்னா தடவிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா ஸ்கின் அப்படியே ட்ரை ஆயிடும்.
1: அண்ட் சில பேர் ஸ்கின்ல தடவுறாங்க, சில பேர் தே கீப் இந்த காயில் எல்லாம் வைக்கிறாங்க. அண்ட் அது அகைன் இட்
0: இன்ஹேல் பண்ண முடியும், இன்ஹேல் பண்றது தப்பு, தலைவலி வரும் சிலருக்கு அப்பவே தெரியும்.
1: சாதாரண தலைவலியில இருந்து ஹை லெவல்ல ஆஸ்மா வரைக்கும் அது வந்து கொண்டு போய் விடும். அது வந்து ரொம்ப வந்து ஒரு மோசமான விஷயம் இந்த காயில் வைக்கிறது. நிறைய பேர் வந்து we are not realizing that. அண்ட் இதுக்கு வந்து நேச்சுரலா பாத்தீங்கன்னா சில பேர் வந்து இந்த வேப்பில் இருக்கு பாத்தியா, அதை வந்து காய வச்சுட்டு அதை எரிப்பாங்க. சோ தட் இஸ் ஆல்சோ, அது வந்து நமக்கு ஹார்ம்ஃபுல் கிடையாது, கொசுவும் வராது, அண்ட் இட் இஸ் நாட் ஹார்ம்ஃபுல் டு அஸ் ஆல்சோ.
0: இதை நீங்க சொல்லும் போது சைனால ஒரு விஷயம் நடந்தது பாத்தீங்கன்னா, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல, அதாவது இந்த நியூ ஏஜ்லன்னு சொல்ல முடியாது, சே ஒரு 70s 80s வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சில கட்டைகள் எல்லாம் வந்து எடுத்து அதை எரிப்பாங்களாம். அந்த எரிக்கும் போது அதுல இருந்து வர ஸ்மெல்ல வந்து மஸ்கிட்டோஸ்னா செத்துரும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது இல்லாம அந்த ஸ்மெல் வந்து உடம்புக்குமே ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. அண்ட் ஃபர்தரா வந்து அரோமா தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அரோமா தெரப்பிங்கிறது வந்து எதையுமே ஸ்மெல்னால பண்ண முடியும் அப்படின்றது தான். ஒரு ஸ்மெல் வந்து உங்க உடம்புக்கு வந்து நல்லதும் செய்ய முடியும், அதே ஸ்மெல் உங்களுக்கு கெட்டதும் செய்ய முடியும். ஸோ இந்த மாதிரி இந்த சந்தனக்கட்டை எரிக்கிறது, சந்தனக்கட்டை அஃப்கோர்ஸ் நீங்க இப்ப எடுக்க முடியாது.
1: சந்தனக்கட்டை இட் இஸ் கிரிமினல் அஃபென்ஸ் னு உள்ள தூக்கி போடுவாங்க.
0: அண்ட் அதுல இருந்து அது எரிச்சு அந்த ஸ்மெல் இருக்கு இல்லீங்களா, நீங்க அஃப்கோர்ஸ் காதிகிராஃப்ல வாங்கிட்டு எரிங்கப்பா
1: முடிஞ்சு பண்ணலாம்.
0: அது மாதிரி எரிக்கும்போது அந்த ஸ்மெல் வந்து உடம்புக்கு அவ்வளவு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாரணமா ஏதாவது ஒரு யூரினேட்டட் பிளேஸ்ல நீங்க போகும்போது அந்த ஸ்மெல் உங்களை எவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணுதோ, அது அது அது எப்படி என்ன சொல்றது டிஸ்டர்ப் பண்றதோ, அதே மாதிரி வந்து இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். அது அது நெகட்டிவ் இம்பாக்ட், இது பாசிட்டிவ் இம்பாக்ட், தப்பா எடுத்துக்காதீங்க எல்லாரும். ஓகேங்களா. அண்ட் ஓகே, சைனா பத்தி பேசும்போது சைனீஸ் வந்து இன்னொரு பழக்க வழக்கமும் இப்ப ரீசன்ட் ட்ரெண்ட்ல கிரியேட் பண்ணிருக்காங்க. நீங்க கோட் சூட்ஸ் போட தேவையில்லை கம்பெனிக்கு. அது இன்ஃபேக்ட் இந்தியாவில வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லலாம். டை கோட் சூட் எல்லாம் போடும்போது உங்க உடம்பு இன்னும் வார்ம் ஆயிடுது, அதுக்குதான் நீங்க ஏசி போடுறீங்க. அதாவது உங்களை பெனிட்ரேட், உங்க ட்ரெஸ் பெனிட்ரேட் பண்ணி உங்க ஸ்கின்னுக்கு போறது.
1: நார்மல் காட்டன் வேறுங்கிறது வந்து எப்பவுமே இட் இஸ் எ பெஸ்ட் சாய்ஸ்
0: கண்டிப்பா.
1: ஏன்னா ஃபர் லுக்ஸா இருக்கட்டும், இல்ல நீங்க நீங்க வந்து ரொம்ப அதாவது கேர் பண்ற ஸ்டைலா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த காட்டன் சூட்ஸ் பெஸ்ட்.
0: அண்ட் ஃபர்தரா பாக்கணும்னா இதே சைனால என்ன நடக்குதுன்னா, ரோட்ல வெயில் காலத்துல ஒரு ரெண்டு பக்கெட் தண்ணி, அதாவது ஏசி யூஸ் பண்றவங்க எல்லாருமே வந்து ரெண்டு பக்கெட் தண்ணி வந்து
1: உழைப்பு
0: எனக்கு ஒருத்தவங்க சொல்லிருக்காங்க, அந்த தண்ணி பெனிட்ரேட் ஆகி உங்களுக்கு நைட் வந்து வரும்போது, அதாவது நீங்க தூங்குற டைம்ல வந்து உங்களுக்கு சில்னஸ் இருக்காது, ஹீட்டா தான் இருக்கும். காரணம் வந்து நீங்க காலையில ஊத்துற தண்ணி தான் அந்த உங்க செவரெல்லாம் உறிஞ்சிட்டு போயிட்டு உள்ள போறதுக்கு, அந்த தண்ணி உள்ள போறதுக்கு, அந்த காத்து வர்றதுக்கு வந்து ரொம்ப உபயோகமா இருக்கும். நீங்க தாண்டி ஊத்தும் போது மிட் நைட்ல வேணா நீங்க இந்த சில்னஸ் வந்து என்ன சொல்றது அனுபவிக்க முடியும், ஆனா முன்னாடி முடியவே முடியாது. ஒரு பத்து மணிக்கு நீங்க தூங்குறீங்கன்னா கொஞ்சம் சூடா இருக்க மாதிரி தான் தெரியும். சோ ஓகே, மத்தியானம் ஊத்துறது நிறைய பேரால முடியாது, பட் எப்படியாவது ட்ரை பண்ணி செய்யுங்க. ஏசிக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல.
1: ஆமா, ஒரு ஒரு ஒரு 20 மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 20-30 படி ஏறணுமா, ஏறி ஒரு சாயந்தரம் ஒரு வாக்கிங்க்கு பதிலா அந்த ஒரு படி ஏற ஒரு எக்ஸசைஸ் ஆதாச்சு.
0: அண்ட் நிறைய பேர் நிறைய எக்ஸசைஸ் இருக்காங்க. நம்மளே கூட யோகா பத்தி பேசியிருக்கோம், எக்ஸசைஸ் பத்தி, பாடி ஃபிட்னஸ் பத்தி எல்லாம் பேசியிருக்கோம். பட் இதெல்லாம் விட உங்களுக்கு வேலைக்கு வேலையும் ஆச்சு, உங்க உடம்பு குறைஞ்ச மாதிரி ஆச்சு
1: சீரியஸ்லி. அண்ட் இப்படி நீ சொல்லும் போது ஈவன் கிரைண்டரை யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி சேவ் பண்ணதுக்கு அந்த காலத்துல எல்லாம் ஆட்டுக்கல்ல தான் இன்னைக்கு பிள்ளைங்க ஆட்டுக்கல் என்னன்னு கேக்குற நிலைமைக்கு வந்துட்டோம் நம்ம எல்லாம்.
0: எங்க அம்மா சொல்லுவாங்க ஆட்டுக்கல்ல வந்து மாவாட்டினா உடம்பு ஃபுல்லா எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, டாப் டு பாட்டம் எக்ஸசைஸ். பிகாஸ் கையில இருந்து உடம்பு ஃபுல்லா அந்த மூவ்மெண்ட் கொடுக்கும் போது அது ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸசைஸ் தான். பட் நம்ம அதெல்லாம் செய்ய மாட்டோம்.
1: ஒன்னாவது வந்து நேரம் இல்ல, ரெண்டாவது நம்ம ரொம்ப சொகுசா வாழ்ந்தே பழகிட்டோம், ஒண்ணுமே பண்ண முடியாது.
0: பட் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செஞ்சு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பலன் இல்லாம இருக்காது.
1: இல்ல கொஞ்ச நாள்ல அதெல்லாம் மியூசியம்ல வைக்கக்கூடிய பொருள் ஆயிரும்னு நினைக்கிறேன்.
0: அப்படியே சொல்லலாம், இன்னும் கொஞ்ச நாள்ல வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த நிலைக்கு நம்ம போறதும் ஆகலாம்.
1: சோ நம்ம வந்து இப்ப பொல்யூஷன் பத்தி எல்லாம் பேசணும் இல்லையா, சோ அந்த மாதிரிதான். அப்போ வந்து அனதர் திங் இஸ் லைக் எல்லாரும் ஆளுக்கு ஒரு வண்டி வாங்குறத குறைக்கணும்.
0: ஆமா,
1: try to be, if you are really so much responsible citizen, try to be more eco-friendly அப்படினா நம்ம வந்து வண்டி ஓட்டுறதெல்லாம் வந்து குறைக்கணும். சோ அப்படி பாக்கும்போது ஆளாளுக்கு நீங்க வந்து டூ வீலர் வச்சிருக்காங்க. 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டியா உனக்கு ஒரு டூ வீலர், நீ நல்ல மார்க் வாங்கினியா உனக்கு ஒரு டூ வீலர், உனக்கு ஒரு கார் இப்படிங்கறது வந்துருச்சு. இன்னைக்கு வந்து கார் நிப்பாட்டுறதுக்கு பிளாட்ல இடமும் கிடையாது. சோ அந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்போது we will have to stop using all this. சோ இத ஸ்டாப் பண்ணனும்னா என்ன பண்ணலாம், சைக்கிள்ல போங்க, குட் எக்ஸசைஸ் சைக்கிளிங். காலையில
0: பக்கத்துல தெருவுல இருந்தா நடந்து போங்க, தப்பே கிடையாது.
1: பக்கத்துல ஒரு கடைக்கு போய் ஒரு பால் வாங்கிட்டு வா, என் தம்பிட்ட சொன்னா அவன் பைக் எடுப்பான். சோ இந்த மாதிரி அந்த பால் பாக்கெட் ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கறதுக்கு, ₹1 எலுமிச்சம்பழம் வாங்கறதுக்கு அவன் பைக் எடுத்துட்டு போவான். ட்ரை டு வாக் இல்ல சைக்கிள் யூஸ் பண்ணுங்க.
0: அண்ட் நீங்க வாக் பண்ணும்போது நீங்க கஷ்டம்னு நினைக்கிறீங்க, ஆனா வாக் பண்ணிட்டே போக போக
1: வேலையா நினைச்சு வாக் பண்ணா அது கஷ்டம். அதாவது ஒரு பிளஷரா நம்ம இந்த ஊருக்கு ஒரு நல்லது செய்யறோம், நம்ம சொசைட்டிக்கு நல்லது செய்யறோம், we are being eco-friendly.
0: We are psychologically கூட என்வாயன்மெண்ட்ல நீங்க நிறைய விஷயத்தை பாத்துட்டு போறதுக்கு வந்து வாக் பண்றது யூஸ்ஃபுல்லா இருக்கும். கடிவாளம் போட்ட மாதிரி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு ஹெல்மெட் போட்டுட்டு நீங்க போறீங்க வச்சுக்கோங்களேன், ஒண்ணுமே
1: போனீங்கன்னா அந்த ரோட்ல இருக்க அந்த குப்பையை பாப்பீங்க, சரி ரோட எவ்வளவு அசிங்கமா இருக்கு, நம்ம நாளையில இருந்து நம்ம ஸ்ட்ரீட்ல நம்ம குப்பை போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும்.
0: வந்தா நல்லதுதான்.
1: ஆமா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ட்ரை டு யூஸ் காமன் டிரான்ஸ்போர்ட்.
0: ஆமா, அது ரொம்ப முக்கியம்.
1: இன்னைக்கு வந்து ரொம்ப லக்ஸரியா போகணும்னால ஏசி பஸ்ஸும் இருக்கு.
0: ஆமா, சோ நீங்க வந்து தாராளமா யூஸ் பண்ணலாம் ஏசி பஸ்ல.

0: வந்தா கொஞ்சம் காசு தள்ளி எல்லாத்தையும் மறைச்சிடறாங்களே தவிர வேற எதுவும் பண்றது கிடையாது இல்லைங்களா? அந்த மாதிரி நிலைமை இல்லை. இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இதெல்லாம் நம்ம டெய்லி வந்து பராமரிக்க பாதுகாக்க வேண்டிய விஷயம். பராமரிக்கிறது இன்னைக்கு நீங்க செஞ்சீங்கன்னா பாதுகாக்கிறது நாளைக்கு தானே நடந்துடும். பாதுகாப்புங்கிறது உங்களுக்கு அமையும். இதை தாண்டி நம்ம பேச வேண்டிய விஷயம் பாத்தீங்கன்னா, ஓகே, ஃபர்தராக வந்து நம்ம லெட் டியூப்லைட்ஸ் பற்றிலாம் பேசணும் இல்லையா. இந்த லெட் டியூப்லைட்ஸை வந்து, அதாவது இந்த மர்க்கியூரி டியூப்லைட்ஸ்லாம் வந்து அதெல்லாம் என்ன சொல்றது, கம்போசிட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது உரம் ஆகாது மர்க்கியூரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா. இதே லெட்டுங்கிறது வந்து ஈஸியாக ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. இப்போ வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் அது வந்து நான் ஸ்பான்டேனியஸாக உங்ககிட்ட சொல்லிட்டேன். அடுத்தது நீங்கள் வெஹிக்கிள் பொல்யூஷன் கண்ட்ரோல் பற்றி பேசிட்டு இருந்தீங்க. வெஹிக்கிள் பொல்யூஷன் கண்ட்ரோலில் வந்து ஃபர்தராக என்னென்ன மாதிரிலாம் செய்யலாம், அது என்ன டிஃப்ரென்ஸுன்னு சொல்லிட்டு நான் சொல்லலை. பட் நீங்கள் போகிற வழியில் வந்து எந்த மாதிரி, அது எவ்வளோ நாளைக்கெல்லாம் வந்து லைசன்ஸ் வந்து ரினியூ பண்ணிகிட்டு இருக்கலாம், எதெல்லாம் அவசியம் அப்படின்னு சொல்லுங்கள்.
1: ஸோ இல்லை, நம்ம ரெகுலராக வந்து நீங்கள் வண்டி சர்வீஸ் விடும்போது யூ ஹேவ் டு செக் யுவர் பொல்யூஷன், எக்ஸாஸ்ட் கண்ட்ரோலும் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இதெல்லாம் எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ட்ரை டு யூஸ் காமன் டிரான்ஸ்போர்ட்னு சொன்னோம். காலேஜுக்கு வந்து இன்னைக்கு தான் வந்து பசங்க காலேஜ் வரும்போது இது கமிங் வித் பைக். ஸோ வந்து இன்னொரு ஃப்ரெண்ட் இன்னொரு பைக்ல வராமல் வி கால் இட் பைக் பூலிங். இப்போ நம்ம காலேஜ்ல எல்லாம் கூட இது இருக்கு இல்லையா. ஸோ வந்து யூஸ் யூ ஐ மீன் ஆஸ்க் யூர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ டு கம் அப் வித் யூ. ஸோ இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணும்போது தட் ஆல்சோ பில்ட்ஸ் அ ரிலேஷன்ஷிப் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து என்விரான்மெண்ட்
0: பேசணும். இப்ப நம்ம கிட்ட காலர் பேசினவங்க வந்து ட்ரம் ஃபார்மிங் அப்படின்னு சொன்னாங்க
1: ஒருத்தர்
0: பாத்தீங்களா. அந்த ட்ரம் ஃபார்மிங் எப்படின்னா இருக்கும்னா, டின் மாதிரி இருக்கும், அந்த டின்ல வந்து ஃபுல்லா மென்யூர்லாம்
1: போட்டு வளர்த்துருவாங்க.
0: ஒரு சமயத்துக்கு மேல அதை ரூஃப்ல வளர்க்க முடியாதுன்ற சமயத்துல அது ஏதாவது ஒரு இடத்துல இல்ல மரம் இல்லாத இடத்துல போய் அதை புதைச்சு வச்சிருவாங்க. அந்த செடியை வந்து புதைச்சு நட்டு வைப்பாங்க. அண்ட் ஃபர்தரா அது வளர்ந்து அதுக்கப்புறம் அது ஜாஸ்தி வந்து இது ஹைவேஸ்ல எல்லாம் வந்து ஆப் பண்றாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, இந்த மரம் நடுறதுலயே வந்து ஃபாஸ்டா வளர்ற மரத்தை தான் நிறைய இடத்துல வளர்க்குறாங்க. அண்ட் அது பாத்தீங்கன்னா கம்மி தண்ணி உறிஞ்சி ஃபாஸ்டா மரம் வளரும், ஆனா அதனால பெனிஃபிட்ஸ்ங்கிறது கம்மி. நம்ம பெனிஃபிட்ட பார்க்காம நம்ம வளர்க்கறத ஒழுங்கா வளர்க்கறது, ஏன்னா சாதாரணமா பார்ப்பாங்க இந்தந்த இடத்துல, நம்ம இந்தியன் லேண்ட்ஸ்கேப்லயே பாத்தீங்கன்னா இந்தந்த இடத்துல தான் இதெல்லாம் வளர்க்க முடியும். இப்போ நீல்கிரி ட்ரீஸ் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா அந்தந்த மவுண்டன் கிளிஃப்ல தான் வளர்றதா
1: இருக்கும்
0: இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து மரங்களை வந்து எந்தெந்த இடத்துக்கு தேவையான மாதிரி நம்ம வளர்க்கறது வந்து அவசியமானது.
1: எனக்கு வந்து மரங்களோட எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஸோ வி ஹாவ் வந்து ஒரு ப்ளூ லைன் சி, அதுக்கப்புறம் டைரக்டா வி ஆர் கமிங் டு ப்ரௌன் அண்ட் தென் ஒயிட். ஒயிட் ஆர் நத்திங் வித் பில்டிங்ஸ். அந்த ப்ரௌன் லைனே வந்து வி ஹாவ் அ வெரி திக் ப்ரௌன் லைன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து பேசிட்டு இருக்கிறது எல்லாம் பார்த்தோம்னா,
0: நம்ம வந்து ஒரு வைண்ட் அப் மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா. டைம் ஆயிட்டு இருக்கிறதா ஒரு வைண்ட் அப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்தரா வந்து நம்ம ஃபார்மிங் பத்தி பேசணும், ட்ரீ பிளான்டிங் பத்தி பேசணும்,
1: கரண்ட் சேவிங் பத்தி பேசணும்,
0: கரெக்ட், ஹோம் கம்போசிங் பத்தி பேசணும். ஹோம் கம்போசிங் வர்மி கம்போசிங் என்ன டிஃபரன்ஸ்? அந்த வர்மி கம்போசிங்கே வந்து நீங்க ஹோம்ல பண்ணீங்கன்னா ஹோம் கம்போசிங். அண்ட் இந்த வர்மி கம்போசிங்கே வந்து நிறைய பேர் வந்து ஒரு பிசினஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி பேக்கேஜ் அனுப்புறாங்க தெரியுங்களா. அது ஒரு புதிய இன்ஃபர்மேஷனா இருந்தது எனக்கு. பேக்கேஜ்ல அனுப்பி கொடுத்துடுறாங்க. அப்படி கொடுக்கும் போது பிளாட்ஸ்ல இருக்கவங்களாம் யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கு.
1: ஓகே.
0: அண்ட் நிறைய பிசினஸ் இந்த மாதிரி பிசினஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கவங்களே வந்து அந்த மெனியர் உங்க வீட்டுக்கே வந்து கூட செஞ்சு கொடுக்கறதுக்கு வந்து பாசிபிள் ஆயிருக்கு. இப்ப நம்ம காலேஜ்லாம் பேசினாங்க இல்லையா, நம்ம ஹோம் எக்ஸ்டர்னல்ல இருந்து அவங்க எல்லாம் வந்து இதுல ஒரு பார்ட்டாவே இருக்காங்க.
1: ஓகே. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, வி ஸ்போக் அபவுட் கரண்ட் சேவிங், வாட்டர் சேவிங் அண்ட் பிளாஸ்டிக் பேக்ஸ் பத்தி பேசணும். சோ பை ஸ்பீக்கிங் அபவுட் பிளாஸ்டிக் பேக்ஸ், குழந்தைங்களுக்கு வெளியில கூட்டிட்டு போறீங்க, அவங்களுக்கு சிப்ஸ் வாங்கி கொடுக்குறீங்க, சாக்லேட் வாங்கி கொடுக்குறீங்க, வேணாம்னு சொல்லல, அந்த குப்பைய வச்சுக்கோ, வீட்டுல போய் குப்பை தொட்டில போடலாம் அப்படின்னு சேர்த்து சொல்லிக் கொடுக்கணும்.
0: சோ இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கும் போது ஒரு நல்ல பழக்கத்தை நீங்க கல்டிவேட் பண்ண மாதிரி ஆச்சு, ஒரு நல்ல சிட்டிசனை உருவாக்குன மாதிரி ஆச்சு.
1: தட்ஸ் ரியலி எ பிக் ரெஸ்பான்சிபிள். அண்ட் அதை யாராவது பண்றீங்க அப்படின்னா தே டிசர்வ் அ கிரேட் அப்ளாஸ் ஃபார் தட்.
0: சோ ஜென்ரலா பாக்கணும்னா இப்படி ஒரு ஸ்லோகன் ஆரம்பிக்கலாம், திங்க் குளோபலி, அதாவது உலக அளவுல வந்து திங்க் பண்ணுங்க, ஆக்ட் லோக்கலி. ரொம்ப உங்க பக்கத்துல இருக்கவங்களுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ, ஆமா, உங்களோட சொசைட்டி, நீங்க இருக்கிற அந்த கம்யூனிட்டியில என்ன செய்ய முடியுமோ அந்த மாதிரி செஞ்சுட்டு டூ டொமெஸ்டிக்ல. நீங்க செய்ய வேண்டியது வந்து உங்க வீட்டுல இருந்தே செய்யறது. அதாவது நீங்க என்னதான் உலக அளவு நினைச்சாலுமே நீங்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியது உங்க வீட்டுல இருந்து தான்.
1: எக்ஸாக்ட்லி.

0: அவங்க சொசைட்டிக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் வந்து போய் சேரும். நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா 100 பேர் உங்க பின்னாடியே ஆரம்பிப்பாங்கிறது கண்டிப்பான உண்மை. இதை தவிர்த்து நம்ம ஃபர்தரா என்ன பேசணும்னா, ஸ்கை ஃபார்மிங் பத்தி எல்லாம் பேசணும். பின் கம்போஸ்டிங், பின் கம்போஸ்டிங் வர்மி கம்போஸ்டிங் கிட்டத்தட்ட ஒண்ணுதாங்க. அண்ட் ரூஃப் டாப் கார்டனிங் இருக்கு இல்லைங்களா, இதை பத்தி பேசினா ட்ரம் எல்லாம் எப்படி செட் பண்றாங்க. பாட் கம்போஸ்டிங் பார்க்கும்போது கிச்சன் கார்டனிங் பத்தி நம்ம பேசணும். கிச்சன் கார்டனிங்ல வந்து எப்படி எல்லாம் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபர்தரா ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இதை பத்தியும் பேசணும். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வந்து மீனாட்சி வந்து நிறைய நமக்கு டிப்ஸ் மாதிரி தான் கொடுத்தாங்க எப்படி எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு.
1: ஓகே, ஸோ இதை பத்தி பேசணும். அதுக்கப்புறமாட்டி பார்த்தீங்கன்னா எல்இடி பல்ப்ஸ் யூஸ் பண்றது பத்தி பேசணும், மெர்க்யூரி லைட் யூஸ் பண்ணாம ரெட் பல்ப்ஸ் பத்தி பேசணும். அண்ட் அதுக்கப்புறம்
0: எப்படி இருக்கிற ஸ்பேஸ் யூட்டிலைஸ் பண்ணி ஃபார்ம் பண்ணணும், இதுதான் முக்கியமான விஷயம் இன்னைக்கு நம்ம பேசினது. எல்லாரும் கொஞ்சமாவது ஃபாலோ பண்ணுங்க.
1: ஒரு வீட்டுக்குள்ள வந்து நீங்க வந்து கீரை வளர்க்க, கீரை காய்கறி இல்லைனாலும் ஒரு குரோட்டன்ஸாவது வளங்க, ஒரு குரோட்டன்ஸாவது வளங்க இல்லையா, தட் இஸ் அட்லீஸ்ட் ஒரு லுக்காவது இருக்கும் வீட்டுக்கு, உள்ள ஒரு இன்டீரியராவது நல்லா இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள் பத்தி நம்ம
0: இன்னைக்கு நம்ம நடத்தின ப்ரோக்ராம் வந்து சாதாரணமா எல்லா ப்ரோக்ராம் மாதிரியும் இல்லை. இன்டீரியர்ஸ் பத்தி பேசிருக்கலாம், சேவிங்ஸ் பத்தி பேசிருக்கலாம், இதெல்லாம் உங்களோட நலனுக்கு உங்களோட ஜென்ரேஷனுக்கு. ஆனா குளோபலா நம்ம ஒரு விஷயத்தை பேசுறோம் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம்
1: தான். எல்லாருமே வந்து இதை கேட்டிருப்பாங்க, அட்லீஸ்ட் நாளில இருந்து அட்லீஸ்ட் ஒரு விதையாவது நீ போய் வாங்குவாங்கன்னு நினைக்கிற நாள் வைக்கிறதுக்கு. உங்களிடம் இருந்து விடைபெறுவது மீனாட்சி
0: அண்ட் அகல்யா. தேங்க்யூ, நன்றி.

யாழின் இசை, குழலின் ஓசை, மழலையின் குரல், இதுல எது ரொம்ப இனிமையா இருக்குன்னு கேட்டா நீங்களே மழலையின் குரல் தான் சொல்லுவீங்க. இந்த மழலையோட குரலை கேட்கறதுக்காகவே எம்ஓபி சமுதாய வானொலி பூஞ்சோலை நிகழ்ச்சியை வழங்குறாங்க.

0: 7.8. வணக்கம் நேயர்களே, இது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. எப்பவுமே நம்ம வந்து நம்ம பிரச்சனைகளை மாத்திரமே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்மள சுத்தி எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. தனி மரம் தோப்பாகாது அப்படின்னு ஒரு பழமொழி கூட நம்மளுடைய தமிழ் இதுல இருக்கு. நம்ம வந்து நம்மளுடைய பிரச்சனைகளை அடுத்தவங்க கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம். இப்ப யாராவது என்னோட ஃப்ரெண்ட் அவங்க பிரச்சனையை சொன்னா, நான் கொஞ்ச நேரம் கேட்கறது கூட அவங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கும். என்னை சுத்தி நடக்கிற சில பிரச்சனைகளுக்கு நான் எந்த விதத்துல உதவலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறது தான் மனிதாபிமானத்துடைய முதல் விஷயம். இது ஒரு மனிதாபிமானம் அப்படின்னு செய்யறத விட இது நம்மளுடைய கடமை அப்படின்னு சொல்றவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. மனிதாபிமானம், கடமை இதெல்லாம் தாண்டி அடுத்தவங்களுக்கு நம்ம உதவுறதும், அடுத்தவங்களுடைய பிரச்சனைகளை நம்மளால முடிஞ்ச தீர்வுகளை சொல்றது நமக்கு கிடைக்கிற ஒரு சந்தோஷம் அப்படின்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. அதாவது ஜாய் ஆஃப் ஷேரிங். ஜாய் ஆஃப் ஷேரிங் அப்படிங்கிறது வெறும் பணத்தை மட்டும் கொடுக்கறது கிடையாதுங்க. அவங்களுக்கு கவுன்சிலிங்கோ இல்லை அவங்களுக்கு என்ன விஷயங்கள் தேவையோ அதை கூட நம்ம அவங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம்னா, உதாரணத்துக்கு ஒருத்தவங்க வந்து ஏதாவது ஒரு கஷ்டத்துல இருக்காங்கன்னா அவங்க கொஞ்ச நேரம் வந்து அவங்க பிரச்சனையை மனசு விட்டு நம்ம பேசுவாங்க நம்ம கிட்ட. அப்போ நம்ம காது கொடுத்து கேட்கறது கூட அவங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கும். ஸோ அது கூட நமக்கு வந்து ஒரு நல்ல உதவி தான். இந்த மாதிரி நிறைய வந்து இப்போ நிறைய கார்பரேட் கம்பெனிஸ் கூட இந்த ஜாய் ஆஃப் ஷேரிங் வந்து கான்செப்ட் எடுத்திருக்காங்க. எத்தனையோ பேர் வந்து அவங்க வீட்டில் வந்து விளையாடிட்டு போட்ட பொம்மைகளை பேக் பண்ணி ஆர்ஃபனேஜ்க்கோ அண்டர் பிரிவிலேஜ் குழந்தைங்களுக்கும் கொடுக்கறதுக்கு சொல்றாங்க குழந்தைங்களுக்கு. அப்ப குழந்தையிலேருந்தே அந்த ஜாய் ஆஃப் ஷேரிங் அப்படிங்கிற பழக்கம் வரும், அடுத்தவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வரும். இன்னைக்கு அந்த கான்செப்ட் அடிப்படையில் நம்ம ஒரு சில பிரச்சனைகளோட இருக்கிற ஒரு சில நேயர்களை நம்ம இன்னைக்கு சந்திக்க போறோம். பிரச்சனை அப்படிங்கறது வந்து பெரியவங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லா ஒரு பெரியவங்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகள் அவங்க வீட்டுல இருக்கிற குழந்தைங்களை கூட பாதிக்கும். நம்ம கூட இப்ப ஸ்டுடியோல நம்ம எம்ஓபி சில்ட்ரன் கிளப்ல இருந்து 5 குழந்தைகள் வந்திருக்காங்க. அவங்களுக்கு வாழ்க்கையில படிப்புக்கு ஏற்படுற சில சில பிரச்சனைகள்ல பத்தி இன்னைக்கு நம்மளோட ஷேர் பண்ணிக்க போறாங்க. அவங்க பிரச்சனைகளை கேட்கறது மட்டும் நம்மளுடைய நோக்கம் கிடையாது, அந்த விதத்துல எப்படி உதவலாம் அப்படிங்கறது சிந்திக்கிறது நம்மளுடைய நோக்கம் தான். இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிற யாராவது அவங்களுக்கு எந்த மாதிரி உதவலான்னு நீங்க யோசிச்சீங்கன்னா அதுதான் இந்த நிகழ்ச்சிக்கு கிடைச்ச வெற்றி. அது உங்களுக்கு வந்து நிச்சயமா நீங்க எல்லாம் செய்வீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்ப முதலாவதா நம்ம இப்போ நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்கிற ஒரு மாணவிய கிட்ட பேசலாம். உன் பேர் என்னமா?
1: ருக்ஷார்பி.
0: ருக்ஷார்பி, ருக்ஷார்பி அழகா பர்தா எல்லாம் போட்டிருக்காங்க. சோ என்ன கிளாஸ் படிக்கிறீங்க ருக்ஷார்பி?
1: 10th.
0: சரி, நல்லா படிப்பீங்களா?
1: படிப்பேன்.
0: அப்பா என்ன செய்யறாங்க?
1: டெய்லர்.
0: சொந்தமா கடை வச்சிருக்காரா?
1: இல்ல, கூலி வேலைக்கு செய்யறாங்க.
0: ஓகே. தினசரி எங்கயாவது போய் கடையில போய் தச்சிட்டு வருவாங்க. அம்மா என்ன பண்றாங்க?
1: வீட்டுலதான் இருக்காங்க.
0: வீட்டுலதான் இருக்காங்க. சரி, என்ன சொல்லுங்க உங்களுடைய பிரச்சனை என்ன? ஏன் இந்த வயசுல நீங்க ரொம்ப சோகமா இருக்கீங்க? என்ன ஏதோ ஒரு கண்ணுல வந்து உங்களுக்கு வந்து ஒரு கலக்கம் இருக்கு, என்ன பிரச்சனை சொல்லுங்க?
1: மணி.
0: மணி, காசு, பணம், துட்டு, மணி. மணி, மணி பிரச்சனையா? இல்லையே, பணத்தை பார்த்தா எல்லாருக்கும் அப்படின்னு சந்தோஷம் எல்லாம் வரும். ஓ, என்ன பிரச்சனை சொல்லு? பணம் பற்றாக்குறை படிக்கிறதுக்கு. ஏன் அப்பா வந்து சம்பாதிக்கிறதுல உங்களுக்கு படிக்கிறதுக்கு பத்த மாட்டீங்கதா?
1: ஆமா.
0: எந்த மாதிரி எல்லாம் கஷ்டமா இருக்கு படிப்புக்கு? சொல்றதோ புக் வாங்குறதோ சாப்பாட்டுக்கு சரியா இருக்கு. சோ இந்த மாதிரி இதெல்லாம் அவரு கஷ்டப்படுறாரு. சரி, சோ இன்னும் வந்து உனக்கு எந்த விதத்துல உதவலாம், எதாவது உதவி தேவைன்னு நீ நினைக்கிற?
1: பொருள்கள் வாங்குறதுக்கான உதவி.
0: படிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கு உதவி, அதானே? சரி, ருக்ஷானா, ருக்ஷானா மாதிரி எத்தனையோ குழந்தைகள் நம்மளை சுத்தி இருந்துகிட்டு தான் இருக்காங்க. ருக்ஷாபி வந்து சொல்றாங்க, இப்ப அவங்க அப்பா வந்து கூலி வேலை டெய்லருக்கு போறாங்க. இந்த மாதிரி படிக்கிறதுக்கு திடீர்னு ஒரு கைடோ இல்ல ஏதோ பேனாவோ எவ்வளவு நிறைய செலவுகள் இருக்கும். சோ அந்த மாதிரி செலவுகளை சொல்றதுக்கு தயங்குறாங்க அவங்க அப்பா கிட்ட. சோ அது நமக்கு தெரியுது பாருங்க, நம்ம எவ்வளவு நம்ம விஷயங்கள்ல வந்து நமக்கு தெரியாம இருந்துட்டு இருக்கு. ஆனா ஒரு ஒரு இடத்துல வந்து எவ்வளவு வந்து பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறது வந்து நம்ம பேசும் போதும் கேட்கும் போதுதான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அடுத்தது நம்ம இன்னொரு ஒரு மாணவி கிட்ட பேசலாம். சொல்லுங்க, உங்க பேர்
1: என்னமா?
0: ஃபர்சானா. எந்த கிளாஸ் படிக்கிறீங்க?
1: 10th ஸ்டாண்டர்ட்.
0: 10th ஸ்டாண்டர்ட். அப்பா என்ன படிக்கிறாரு? அப்பா என்ன பண்றாரு?
1: ஆட்டோ ஓட்டுறாரு.
0: ஆட்டோ ஓட்டுறாரு. அம்மா?
2: வீட்டுல இருக்காங்க.
0: ஓகே. குழந்தைங்க?
2: 3 பேர்.
0: பெண்கள் ஆண்களா?
2: நானு என் தம்பிங்க 2 பேர்.
0: என்ன பிரச்சனை மாமி உங்களுக்கு?
3: எனக்கு வந்து ஸ்கூல் ஸ்டார்டிங்ல வந்து புக்ஸ் ஏதாவது வாங்கணும்னா மூணு பேருன்றனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அந்த டைம்ல அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரு எங்களுக்காக.
0: சோ லோன் ஏதாவது வச்சு வாங்கி படிக்க வைப்பாரா?
3: இல்ல, ஒரு சில டைம்ல வாங்குவோம்.
0: கடன் வாங்கி படிக்க வைப்பாரு?
3: வாங்கி படிக்க வைப்பாங்க.
0: கஷ்டமா இருக்குமா?
3: அந்த டைம்ல மட்டும் ரொம்ப கஷ்டமா இருக்கும்.
0: நீங்க அதுக்கு கை மாற என்ன கொடுக்க போறீங்க அப்பாக்கு?
3: நான் நல்லா படிச்சு அப்பா உட்கார வச்சு நான் இது எப்படி சொல்றது
0: கடன் வாங்கி படிக்க வைக்கிற பெற்றோர்கள் வந்து ஒரு பக்கம் மனவேதனை அடைய மாட்டாங்க. ஏன்னா எவ்வளவு கடன் பட்டாலும் நம்ம குழந்தைங்க நல்லா படிக்கணும். ஆனா அது வந்து அந்த குழந்தைங்களுக்கு மனசுல ஒரு பாதிப்பை ஏற்படுத்ததான் ஏற்படுத்துது. ஐயோ, நம்ம வந்து நம்ம அப்பாவுக்கு வந்து கஷ்டம் கொடுக்குறோமே, அம்மாவுக்கு கஷ்டம் கொடுக்குறோமே. அதனாலே சில குழந்தைங்க வந்து படிப்புல வந்து பின்தங்கிடுவாங்க. சில பொருட்கள் புதுசா அவங்களுக்கு தேவை, படிப்புக்கு தேவையான சப்போர்ட்டிவ் பொருட்கள் வாங்குறதுக்கு வந்து தயங்குவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பார்த்து நம்ம பார்க்கணும். நம்ம சுத்தி வந்து எத்தனையோ குழந்தைங்க இருக்காங்க. இப்போ ஒரு அட்லஸ் தேவைப்படும், அது ஒரு 50 ரூபாய் 60 ரூபாய் இருக்கும். ஒரு ஜியோமெட்ரி பாக்ஸ் தேவைப்படும், அது வீட்டில் போய் சொன்னா அந்த 60 ரூபாய்க்கு நான் அரிசி வாங்குவேன் அப்படின்னு இருக்கு. அரிசி வாங்கி அன்னைக்கு சாப்பாடு விஷயத்த ஓட்டலான்னு இருக்கிற குடும்பங்கள் எத்தனையோ இருக்கு. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்மளால விஷயங்களை, சின்ன சின்ன விஷயங்களை நம்ம செய்யலாமே. அடுத்தது இப்போ நம்ம வந்து கூட ஒரு மாணவி கிட்ட பேசினா, அவங்க பேரு எத்தனாவது படிக்கிறீங்க?
4: 10th ஸ்டாண்டர்ட். சோ 10th ஸ்டாண்டர்ட்.
0: ஓகே. எத்தனை பேர் வீட்ல?
4: மூணு பேர்.
0: என்ன பண்றாரு?
4: டெய்லர்.
0: டெய்லர் கடை வச்சிருக்காரா?
4: கூலி வேலை தான்.
2: கூலி வேலை.
0: கூலி என்னமா?
4: வேற ஒரு கடையில போய் தினசரி சம்பாதிச்சிட்டு வர்றது
0: தான். நாளைக்கு எவ்வளவு சம்பாதிப்பாங்க?
4: 500 ரூபாய்.
0: எத்தனை பேர் நீங்க சொன்னீங்க?
2: மூணு பேர்.
0: சோ உங்களுக்கு என்ன பிரச்சனை வீட்டுல?
4: ஒரு பேக் வேணும்னு கேட்டா கூட எங்க வீட்டுல 20 தடவை யோசிப்பாங்க. ஒரு அதுக்கு செலவிடுற காசை இன்னொரு விஷயத்துக்கு, சாப்பாட்டுக்கோ இதுக்கோ செய்யலாம்னு நினைப்பாங்க. அப்போ அதை போய் கேக்குறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், கேட்க மாட்டேன் மோஸ்ட்லி.
0: இப்ப பள்ளிக்கூடங்கள்ல வந்து இலவசமா வந்து புத்தகங்கள் கொடுக்குறாங்க, பேக் கொடுக்குறாங்க, ஷூஸ் கொடுக்குறாங்க, யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க. பட் ஒரு தடவை ஸ்டார்டிங்ல கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் ஏதாவது நோட் புக்ஸோ இல்ல வந்து அந்த மாதிரி படிப்புக்கு தேவைப்படுற சில விஷயங்கள் வந்து இந்த குழந்தைங்களுக்கு நிறைய தேவைப்படுறத வந்து நம்ம அன்றாடம் பார்க்க முடியுது. ஸோ ஒரு பேக் வாங்கும் போது ஒரு அது வந்து அதுக்கு 20 தடவை யோசிப்பாங்கன்னு ஒரு பொண்ணு ரொம்ப அப்படி சொல்லும் போது அந்த மனசுல இருக்கிற வேதனையும் வலியும் நம்மளால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. உங்க வீட்டுல எத்தனையோ வந்து ஒரு பேக்கு 4 பேக் இருக்கிற ஃபேமிலிஸ் கூட இருக்கும். நல்லா இருக்கிற ஒரு பேக்லயோ இல்ல நீங்க உங்க குழந்தைங்களுக்கு வாங்க ஒரு ஹேப்பியோ அந்த மாதிரி சமயங்கள்ல நீங்க உங்களை சுத்தி இருக்கிற ஏழை குழந்தைகளுக்கு உதவுறதுக்கு யோசிக்கலாம் இல்லைங்களா? இப்போ அடுத்தது நான் இப்போ என் கூட ஒரு மாணவன் இருக்கான். இந்த இந்த பையன் வந்து நமக்கு ரேடியோக்கு ரொம்ப அறிமுகமான ஒரு பையன் தான். அவன் 6வதுல இருந்து இங்க வந்து ரேடியோ ஷோல வந்து நிறைய பங்கு பெறுவாரு. பேசுற போறது காலேஜ். காலேஜ் எப்படி இருக்க?
5: நல்லா இருக்கேன்.
0: நல்லா இருக்கியா? சோ நல்லா வளர்ந்துட்ட இப்போ இல்லையா?
5: என்ன
0: உடம்புமா? என்னன்னா அவங்க அப்பா வந்து ரிக்ஷா ஓட்டி இருக்காரு. இப்போ வந்து ரிக்ஷா ஓட்டுற முடியல, உடல் சூழ்நிலை சரியில்லை அதனால. சோ காலிஃபுல்லே உனக்கு நல்லா படிப்பான். காலிஃபுல்ல டீச்சர் எப்படின்னு சொல்லுவாங்க, நல்லா படிப்பாங்க அப்படின்னு சொல்லுங்க. காலிஃப் உங்களுடைய ப்ராப்ளம் என்ன?
5: எங்க அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ப்ராஜெக்ட் ஒர்க் எதுனா கேட்டா தருவாரு, ஆனா சில டைம்ல தருவாரு, கொஞ்சம் தான் தருவாருன்னா பைசா.
0: படிப்புக்கு தேவையான விஷயங்கள் வாங்குறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. சரி, ஓகே. அடுத்தது நம்ம இன்னொரு ஒரு நேயர் இருக்காரு, குட்டி நேயர். அபினேஷ் எத்தனாவது
4: படிக்கிறேன்?
0: 8th ஸ்டாண்டர்ட். அபினேஷ் நல்லா படிப்பியா?
4: நல்லா படிப்பேன்.
0: சொல்லுங்க அபினேஷ், அம்மா வந்து வீட்டு வேலை பாக்குறாங்க. சோ அம்மாவுடைய சம்பாத்தியத்துலதான் உங்களுடைய குடும்பம். உங்க வீட்டு சூழ்நிலை பிரச்சனை உனக்கு படிப்பு எப்படி பாதிக்குது?
6: திடீர்னு சமீபத்துல பென்சில் பேனா அதெல்லாம் வாங்க முடியல. எதுனா எங்க மிஸ்ஸு அதெல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ப்ராஜெக்ட் ஒர்க் எதுனா வேணும்னா நான் அம்மா கொடுக்குற ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாயில சேர்த்து வச்சு வாங்குவேன். அம்மாக்கு எந்த தொந்தரவும் செலவும் வைக்க மாட்டேன்.
7: ரொம்ப கனமா தான் இருக்கு இப்ப இவங்க கூட பேசிட்டு இருக்கும் போது நம்மளோட இதயம். பென்சில் பேனா வாங்குறது கூட நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் என்ன பென்சில் என்ன பேனா என்னன்னு, ஆனா உண்மை அதுதான், நிதர்சனமான உண்மை. அதாவது வந்து ஒரு பென்சில் 5 ரூபாய் அப்படின்னா இப்படியும் ஒரு வாரத்துக்கு ஒரு 3 பென்சில் தேவைப்படும், பேனா தேவைப்படும். ஒரு பேனா 50 ரூபாய்க்கு குறைஞ்ச நல்ல பேனாக்கள் இப்ப கிடையாது மார்க்கெட்ல. ஆனா வந்து அப்பா கிடையாது, அம்மா வீட்டு வேலை செய்யறாங்க, ரெண்டு குழந்தைகள் இருக்கும்போது ஒரு குடும்பத்துல வந்து எவ்வளவு கஷ்டம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல. படிப்புக்கு அப்படின்னு வரும்போது ஒரு முறைக்கு 2 முறை அத்தியாவசிய பொருட்கள் வாங்குறதுக்கு யோசிக்கிறாங்க பெற்றோர்கள், வேற வழி இல்ல. எதையுமே நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா நம்மால வந்து ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போறதை விட நம்ம வந்து முழுக்க முழுக்க ஒரு கல்வி சுமையை ஏத்துக்க யாராலையும் முடியாது, அதை யாரும் விரும்பவும் மாட்டாங்க. ஆனா ஜாய் ஆஃப் ஷேரிங், அதாவது நமக்கு கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு 10 பென்சில் வாங்கி ஒரு ஸ்கூல்ல இருக்கிற 7 குழந்தைங்களுக்கு கொடுத்தா நம்ம நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடாது. ஒரு ஒரு வீட்டுல வந்து ஒரு கல்யாணமோ இல்ல வந்து ஒரு திருமண நாளோ இந்த மாதிரி நாட்கள்ல நம்ம வந்து ஒரு சின்ன தொகையை வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கலாமே, கொடுக்கறதுக்கு யோசிப்பீங்கன்னு நான் நம்புறேன். நிச்சயமா யாராவது நேயர்கள் இந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இப்ப கேட்டுட்டு இருக்கிறவங்க கூட முன் வரலாம் இந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது உதவுறதுக்கு. இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இப்போ ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் நான் திருப்பி உங்களை சந்திக்கிறேன். இது நேர்கள் நேரம் நெஞ்சி தொட்ட சம்பவம், ஜாய் ஆஃப் ஷேரிங் பத்தி பிரச்சனைகளை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அதுக்கு எப்படி எல்லாம் உதவலாம் அப்படிங்கறது, ஒரு பிரச்சனை எப்படி ஒருத்தருடைய படிப்பையும் வாழ்க்கையும் பாதிக்குது, குறிப்பா குழந்தைகளை அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் மீண்டும் சந்திக்கலாம்.
8: படிக்கணும், நாங்க படிக்கணும், புரிஞ்சுக்கோங்க, நீங்க புரிஞ்சுக்கோங்க. இது MOPCR 107.8.
7: எம்ஓபிஎன் சமுதாய வானொலி 107.8. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிரேக்குக்கு முன்னாடி நம்ம கூட ஒரு 5 குழந்தைங்க ருப்சானா, பவித்ரா, பர்பர்சானா, அபிலேஷ் மற்றும் காலிஃப் நம்ம கூட ஸ்டுடியோவில் இருக்காங்க. இவங்க வந்து குடும்பத்தில் வறுமை காரணமாக, இவங்க பெற்றோர்களுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக, இவங்களுடைய படிப்புக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது தான் பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசிட்டு இருந்தாங்க. இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இப்போ நம்மளுடைய நேயர் ஒருத்தவங்க நமக்கு வந்து இந்த குழந்தைங்களுக்கு உதவுறதுக்கு முன் வந்திருக்காங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த குழந்தைங்களுக்கு வந்து அவங்க வந்து ஒரு பரிசு தொகை, ஒரு கேஷ் பிரைஸ் கொடுக்குறாங்க. அவங்க அதை வச்சு இவங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை அவங்க வாங்கிக்க போறாங்க. அவங்க வந்து திருமதி ரம்யா மற்றும் திரு ரகுநந்தன், இவங்க இந்த தம்பதிகள் வந்து இந்த குழந்தைகளுக்கு தேவையான சில உதவிகளை செய்யறாங்க. இப்ப ரகுநந்தன் அவர்கிட்ட கேட்கலாம், ஏன் அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்தது, அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம் தாட் எப்படி வந்தது அப்படிங்கறத கேட்கலாம்.
9: இல்ல எதுக்காக ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க?
10: சப்போர்ட் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக தேவை, அதுவும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சீரியஸாக தேவை. படிப்பு இருந்தால் நிறைய விஷயம் சாதிக்கலாம் வாழ்க்கையில். ஸோ மெயினாக அந்த ஒரு ரீசன் தான். ஹெல்ப் கண்டிப்பாக எல்லாருக்கும் தேவை. எனக்கு எங்கள் அப்பா அம்மா ஹெல்ப் பண்ணாங்க வாழ்க்கை பூரா, அதனால நான் இந்த நிலைமையில் இருக்கேன். நான் வந்து படிக்க போனேன், படிக்க வச்சாங்க என்ன, நான் எதுவுமே பண்ணல, பேசிக்காக அவங்க பண்ணது தான் எல்லாமே. அந்த மாதிரி இவங்களுக்கு யாராவது ஒருத்தர் பண்ணணும், சப்போர்ட் தேவை. அவங்க அப்பா அம்மா முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறாங்க, அது அதையும் அதுக்கு மேலே தேவைப்படும் அப்படின்னா நம்ம ஹெல்ப் பண்ணலாம். அதனால வந்து பண்றது அவ்வளவுதான், வேற ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்ல.
9: உங்களோட எந்த சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னா?
10: எனக்கு இப்போதான் ரீசெண்டாக மேரேஜ் ஆயிருக்கு. நான் வந்து படித்து முடிச்சுட்டு இப்போது வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு இப்போது கல்யாணம் நடந்தது. ஸோ நானும் என் ஒய்ஃபும் இப்போது கல்யாணம் ஆன உடனே முதல்ல பண்ணுற ஒரு விஷயம் இது. இது வந்து கல்யாணத்தை விட இது ஒரு பெரிய சந்தோஷம் நான் நினைக்கிறேன். அல்டிமேட்டாக கல்யாணத்துக்காக பண்ணுறதுன்னு வச்சுக்கலாம்.
7: ஓகேங்களா நேர்களே, ரொம்பவே நல்ல விஷயம். நமக்கு அம்மா அப்பா இருக்காங்க, செய்யறதுக்கு யாரோ இருக்காங்க. ஸோ நம்ம நமக்கு வந்து இன்னொருத்தருக்கு செய்ய முடியாத ஒருத்தருக்கு நம்மளுக்கு கொடுத்த உதவுறதுக்கு முன் வரணும் அப்படின்னு அவர் சொன்ன கருத்து உண்மையிலே நெஞ்சு தொட்ட விஷயமா தான் இருந்தது. இந்த குழந்தைங்களுக்கு இடையா நிறைய பரிசு பொருட்களும் கொடுத்து அவங்களுக்கு அவங்களுக்கு படிக்கிறதுக்கு தேவையான தொகைகளையும் அவங்க வந்து ஒரு கேஷ் ப்ரைஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இந்த நிகழ்ச்சிக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருந்த நீங்கள் நாங்கள் ஒரு 5 குழந்தைங்கள தான் இங்கே கூட்டிட்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி எத்தனையோ குழந்தைகள் உங்க ஏரியாலே இருப்பாங்க. ஸோ நீங்களும் உங்களால் முடிஞ்ச உதவிகளை வெறும் கேஷாக மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அது சின்ன சின்ன பொருட்களாக கூட இருக்கலாம். அது விலை குறைந்த பொருளாக இருந்தால் கூட அவங்கள பொறுத்த வரைக்கும் அது விலை மதிப்பில்லாத விஷயம் அவங்க கல்விக்காக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த முயற்சியை செய்யறதுக்கு முன் வருவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நல்ல நிகழ்ச்சியோட நல்ல விஷயத்தோட நாங்கள் உங்ககிட்டேருந்து விடைபெறுறோம். உங்களுக்கு வேற ஏதாவது இந்த மாதிரி உதவணும், இந்த மாதிரி நீங்கள் யாருக்காவது உதவி இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் அனுபவங்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கலாம். 6512133333 நிகழ்ச்சி MOP சமுதாய வானொலிக்கு நீங்க போன் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல நிகழ்ச்சிகளை நாங்க உங்களோட சந்திக்கிறோம். இது நமது சமுதாயம் நமது

0: You're listening to MOP 107.8 FM.
1: அம்மா நான் வெளில போறேன், கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துடுவேன்.
2: இருதிப்பா, போறதுக்கு முன்னாடி.
1: ஆமா, அனுப்பிச்சிட்டேன், லைட் ஃபேன் எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டேன். இப்ப நான் போலாமா?
2: கம்ப்யூட்டர் அனுப்பிச்சியா?
1: என்ன
2: என்ன

0: 24 மணி நேரமும் அது முன்னாடி தான் உட்கார்ந்திருக்க.
1: எதுக்கு நான் அன்னைக்கு திருப்பி வந்துட்டு திருப்பியும் கம்ப்யூட்டர் யூஸ் தானே பண்ண போறேன்?
0: மா, எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி அதனால வேஸ்ட் ஆகுது. அட்லீஸ்ட் நீ அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போ.
2: வாழ்க்கையில் மின் சாதனங்கள் அனைத்தையும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கம்ப்யூட்டர், லேப்டாப், மைக்ரோவேவ், டிவி, ஏசின்னு எத்தனையோ விஷயங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது ஃபேனு லைட்டு மட்டும் அனுப்பிச்சா போதாது, எல்லாத்துக்கும் எலக்ட்ரிசிட்டி யூஸ் ஆகுது. ஸோ சேவ் எலக்ட்ரிசிட்டி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
3: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள்.
1: பசங்கெல்லாம் பெருசாயிட்டாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப கம்மியாயிடுச்சு, வீட்டுல இருக்கவே போர் அடிக்குது. நீங்க மட்டும் எப்படி எப்பவுமே பிஸியா இருக்கீங்க?
2: ஓ அதுவா, நான் வந்து கேண்டில் மேக்கிங் கிளாஸஸ் எல்லாம் போக ஆரம்பிச்சேங்க. சின்ன சின்ன கேண்டில்லாம் எப்படி பண்றதுன்றத கத்துக்கிட்டேன். மேரேஜஸ் பர்த்டேஸ்க்கெல்லாம் கிஃப்ட் எதுக்கு வாங்குவானே, நமக்கு தெரிஞ்ச கேண்டிலே நம்ம பண்ணி கொடுக்கலாமேன்ற மாதிரி கேண்டில் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். இதே மாதிரிதான் ஒரு கல்யாணத்துக்கு போன பொழுது நான் என் பண்ண கேண்டில வந்து கொடுத்தேன். நான் பண்ண கேண்டில வந்து ஒரு மேனுஃபேக்சர் பார்த்துட்டு இதுவே ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொன்னாரு. அது எனக்கு ஒரு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட்டை வந்து கொடுத்துச்சு. நீங்க ஒரு 10 கேண்டில் வந்து எனக்கு பண்ணி என் கடைக்கு வந்து கொடுங்க, இது நல்லா போகுதா பாக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. சரி, நானும் சும்மா பண்ணிதான் பாப்போமே, நம்ம கேண்டில் எல்லாம் யாராவது வாங்கிப்பாங்களான்ற ஆட்டிடியூட்ல தான் ஃபர்ஸ்ட் இருந்தேன். பட் ஆனா பாத்தீங்கன்னா கடையில வந்து நான் பண்ண கேண்டில் வந்து நல்லா வித்து போச்சுன்னு வந்து அந்த மேனுபேக்சர் சொன்னாரு. அந்த கடைக்கு வந்து நானே வந்து சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்படி ஒரு சும்மா ஒரு பொது பொழுதுபோக்குக்கு ஆரம்பிச்சது வந்து இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு இது ஒரு நல்ல காசு வந்து கொடுக்குது. இது ஒரு பிசினஸாவே மாறிடுச்சுன்றது வந்து எனக்கு ஒரு நல்ல ஆச்சரியமா இருக்கு.
1: ஐயோ, இது ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்குங்க. நான் இந்த மாதிரி நினைச்சு கூட பாக்கல. இது பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாம டைமும் ரொம்ப நல்லா ஸ்பெண்ட் ஆகுதுன்னு.

நமக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கும் ஒரு கெடுதலான விஷயம். நம்மளே நம்மளை அழைச்சிக்கிட்டு இருக்கோம். புகைப்பிடிப்பது ஐ திங்க் இட்ஸ் அ சைக்கலாஜிக்கலான ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அது விடுறதுனால நம்ம ஒன்றும் பெரிய விஷயத்தை இழந்துட போகிறதில்ல. பிகாஸ் நானும் எல்லாரும் மாதிரியும் அது என்னென்னு ட்ரை பண்ணுறதுக்காக ஐ ஹவ் ட்ரைட் அண்ட் உடனே அது வந்து எனக்கு சில பேர் சொன்னதுனால அதை நான் உடனே விட்டுட்டேன். ஸோ அது விடுறதும் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. நம்மளோட மைண்ட் அதுக்குள்ளே போட்டு நம்ம வேணான்னு நினச்சோம்னா இட்ஸ் எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் ஆன் அஸ். வேணான்னு நினச்சோம்னா அதை நம்ம விட்டுடலாம் ஈஸியாக. ஸோ தயவு செஞ்சு அந்த பழக்கத்தை விட்டுருங்க. ஏன்னா அதனால வந்து நம்ம வந்து இப்போ ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகுது. பிகாஸ் நான் வந்து பேசிக்கலி நான் ஒரு ஹெல்த் ஃப்ரீக், நான் கண்டினியூஸாக எக்ஸசைஸ் பண்ணுறேன். ஸோ அந்த பழக்கம் இருந்தபோது எனக்கு வந்து இட் வாஸ் லைக் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ. ஸோ ஜஸ்ட் வாஸ் அ ஷார்ட் ஸ்பேன். ஸோ நீங்களும் வந்து தயவு செஞ்சு, பிகாஸ் ஐ எம் ஃபீலிங் நைஸ் விட்டதுக்கு அப்புறம் இட்ஸ் ரியலி நைஸ். ஸோ ஐ திங்க் யூ ஷுட் ஆல்சோ டூ தட். இட்ஸ் ஜஸ்ட் ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கலாம் அது குடிக்கிறதுனால, பட் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ மெதுவாக அதை பழக்கத்தை விட்டுட்டிங்கன்னா அது வந்து நமக்கு மட்டும் இல்லை, நம்ம சுற்றி உள்ளவங்களுக்கும் அது கெடுதலான விஷயம்னால அது வந்து ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். புகைப்பழக்கம் மற்ற நோய் மாதிரி இது வந்து உடனே வந்து ரிசல்ட் உடனே வந்து அதோட பாதிப்பு தெரியாது. பட் நாளடைவில் ஃபைனலாக அது ஒரு பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும். தயவு செஞ்சு இந்த பழக்கத்தை நிப்பாட்டிடுங்க. வணக்கம், நான் நடிகர் அருண் விஜய் பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருங்க, நல்ல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.

0: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. என்ன நேயர்களே, பொழுதுபோக்குக்கு மட்டும்தான் வானொலியா? இல்ல, பொது அறிவு சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சதுக்காகவும் வானொலி பயன்படுது. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்த பத்தி நீங்க விரல் நுனியில வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அடுத்து வர எம்ஓபி லைப்ரரி நிகழ்ச்சியை கேளுங்க. எம்ஓபி லைப்ரரி நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. ரொம்ப நாள் கழிச்சு நான் உங்க ஆர்ஜே சௌந்தர்யா வந்திருக்கேன் ஸ்டூடியோக்கு. ரொம்ப நாள் கழிச்சு என்ன ப்ரோக்ராம் பண்ணலாம்னு வந்து யோசிச்சுட்டு இருக்கும் போது என் கூடவே என்னோட தோழிகள் ரெண்டு பேரு பிரீத்தியும் ரம்யாவும் வந்திருக்காங்க. ஆனா அதுல ஒருத்தி இப்ப கூட ஒரு புக்கும் கையுமோ உட்காந்துட்டு இருக்கா. அது என்ன ஏதுன்னு பாக்கலாம். அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில பேச போறோம். என்ன பிரீத்தி, என்ன புக்கு வச்சுட்டு இருக்க நீங்க? ரம்யா, இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா? அங்க பாருடி அவள.
1: என்ன பிரீத்தி, இப்ப கூட ஏதோ புது அறிவு புக்கெல்லாம் வச்சு உட்காந்துட்டு இருக்க. நம்மளுக்கு புக்ல இருக்கிறத படிக்கவே நேரம் இல்ல. இப்ப நீ என்ன புக்கை வச்சு என்ன அவ்வளவு சின்சியரா படிச்சிட்டு இருக்க?
2: இதுவா, எங்க அப்பா விடுமுறையில படிக்கிறதுக்காக வாங்கி தந்தாரு. இங்க சும்மா தானே உட்காந்துருக்கோம், படிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த புக்கை கொண்டு வந்திருக்கேன்.
1: இது என்ன அதிசயம், எங்க அப்பா சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரி நிறைய புக் வாங்கி தந்திருக்காங்க. எனக்கு எல்லாமே தெரியும்.
0: ஏய், என்ன ரம்யா, நீ இப்படி ஒரு மாதிரி ஆணவத்தோட பேசுற, இது நல்லா இல்லையே. உனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி பேசுற. இப்ப பிரீத்தி அப்படி என்ன சொல்லிட்டா?
2: சரி விடு சௌந்தர்யா, அவ அப்படியே சொல்லட்டும். சரி ரம்யா, எல்லாமே உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இருக்கல, நான் உன்கிட்ட சில கேள்விகள் கேக்குறேன், உனக்கு தெரியுதான்னு பாக்குறேன்.
1: சரி அப்படியே பண்ணலாம், கேளு.
2: சரி, பாம்புகளை உணவாக உண்ணும் பாம்பு எது?
1: இது ரொம்ப ஈஸி. பாம்புகளை உணவாக உண்ணும் பாம்பு ராஜநாகம்.
2: கரெக்டா சொல்லிட்ட. அடுத்தது, பார்வையற்றவராக இருந்து அற்புதமான கவிதைகளை இயற்றவர் யார்னு தெரியுமா?
1: அது யாருனா, அவர் மில்டன் தானே?
2: ஆமா அவரேதான். தமிழ்ல முதல்ல வெளிவந்த பத்திரிகை எது?
1: முதல் பத்திரிகையா? தெரியலையே.
2: முதல் பத்திரிகை தான், அது வந்து சுதேசி மித்திரன்.
1: ஓ அப்படியா, சரி சரி. அடுத்த கேள்வி,
2: கணித மேதை ராமானுஜம் எங்க பிறந்தான்னு தெரியுமா உனக்கு?
1: ஒரு நிமிஷம் இரு, எனக்கு இது தெரியும். ராமானுஜம் பிறந்தது கும்பகோணத்துல.
2: நம் நாட்டிலேயே மிகப்பெரிய விளக்கு எந்த மாநிலத்தில் இருக்கு?
1: தெரியலையே.
2: சரி நானே சொல்றேன், கேரளால ஆலப்புழை என்னும் அம்மன் கோயில் விளக்கு தான் ரொம்ப பெருசு.
1: அப்படியா, சரி சரி.
0: என்ன பிரீத்தி, நீ ஏதோ புதுசா ஏதோ சொல்லிட்டு இருக்கியே. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம மெரினா பீச்ல இருக்க லைட் ஹவுஸ் மட்டும் தானே. சரி அடுத்த கேள்வியை தொடருங்க.
2: தமிழகத்தின் இதய பகுதியாக விளங்கும் நகரம்?
1: எனக்கு தெரியும், அது திருச்சி.
2: சரியான பதில். அப்படின்னா தமிழகத்தின் புண்ணிய தீவு?
1: ராமேஸ்வரம்.
2: தமிழ்நாடு பத்தி எல்லாமே நீ தெரிஞ்சு வச்சிருக்கிற. சரி இரு கேக்குறேன், உலகிலேயே மிகப்பெரிய நாடு எது?
1: சைனா.
2: இது தப்பு, மிகப்பெரிய நாடு ரஷ்யா தான்.
1: ஓ அப்படியா, சரி சரி தெரிஞ்சிக்கிறேன்.
2: சரி, மிக வேகமாக நீந்தும் பறவை எது?
1: ஜெண்டோ பெங்குவின் தானே?
2: ஆமா சரியா சொன்ன, அதே தான். ஒரு நாளில் இதயம் எத்தனை முறை துடிக்கும்?
1: 5,00,000 முறை துடிக்கும்.
2: போதுமா, அவ்வளவு நேரம் துடிச்சா உனக்கு 1,00,000 தடவை தான் துடிக்கும்.
1: அப்படியா.
2: இந்தியாவின் இளவயது பிரதமர் யாருன்னு தெரியுமா?
1: தெரியுமே, ராஜீவ் காந்தி தானே?
2: ஆமா. நதிகளிலே இல்லாத நாடு எது?
1: சவுதி அரேபியா.
2: வானம் நீல நிறமாய் காட்சி அளிப்பதற்கு காரணம் என்னன்னு தெரியுமா?
1: தெரியுமே, ஒளிச்சிதறல்னால தானே அப்படி காட்சி அளிக்குது.
2: கர்நாடக மாநிலத்தில் உள்ள புகழ்பெற்ற அணை கட்டியதுன்னு தெரியுமா உனக்கு?
1: தெரியாதே, நீயே சொல்லு பாக்கலாம்.
2: அது வந்து கிருஷ்ணராஜசாகர் என்ற அணை கட்டுதான்.
1: ஓ,
2: மனிதனுக்கு மூளை காய்ச்சல் நோயை பரப்பும் உயிர் எது தெரியுமா?
1: தெரியும், கொசு தானே?
2: ஆமா. கொசு பத்தி உனக்கு வேற ஏதாச்சும் தெரியுமா?
1: கொசு பத்தி தெரியுமே, பெண்ணின கொசு தான் மனிதர்களை அதிகமா கடிக்குதான்.
2: தெரிஞ்சு வச்சிருக்க. மக்கள் தொகை குறைவான மாநிலம் எதுன்னு தெரியுமா?
1: சண்டிகரா?
2: இல்லவே இல்ல, சிக்கிம் தான் குறைவான மக்கள் தொகை கொண்ட மாநிலம். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை காந்தியடிகள் தொடங்கிய ஆண்டு எது தெரியுமா உனக்கு?
1: தெரியுமே, 1942 தானே?
2: ஆமா சரி. சூரிய ஒளியில் உள்ள உயிர் சக்தி எது?
1: வைட்டமின் டி தானே?
2: சரி, இன்னும் கொஞ்சம் கடினமா இருக்கிற கேள்வி நான் தேடுறேன் இரு. பெண்கள் அதிகமா இருக்கிற மாநிலம் எது?
1: நீயே சொல்லு, எனக்கு தெரியல.
2: கேரளால தான் நிறைய பேர் இருக்காங்க.
1: ஓ அப்படியா.
2: தமிழ்நாட்டின் பெரிய துறைமுகங்கள் யாவை?
1: ஓ இது தெரியாதா எனக்கு, என்னோட ஊரே தூத்துக்குடி தான். தூத்துக்குடி, சென்னை.
2: சரி இன்றைக்கு இது போதும்.
1: ஆமாடி, நீ இப்படி கேள்விகள் கேட்கலன்னா எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியாமலே போயிருக்கும். நான் கிளம்புறேன், நிறைய புத்தகங்கள் வாங்கி நானும் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன்.
2: சரி போயிட்டு வா.
0: பாத்தீங்களா நேயர்களே, நான் சும்மா என்ன அது புக்குன்னு கேட்டதுக்கே ரெண்டு பேரும் பெரிய டிஸ்கஷன் நடத்தி முடிச்சிட்டாங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் இந்த உரையாடல் கேட்டிருப்பீங்க. இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் ரெண்டு இருக்கு. நமக்கு எல்லாமே தெரியும்னு நிறைய பேர் ஆணவத்தோட இருப்பாங்க. அது தயவு செஞ்சு இன்னில இருந்து நிறுத்திக்கங்க. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவுன்னு ஒரு பழமொழியே இருக்கு. நாம எல்லாம் படிச்சாலும் இந்த உலகத்துல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. நம்ம கடைசி மூச்சு வரைக்கும் நம்ம நிறைய படிக்கணும், தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கணுமே தவிர எனக்கு எல்லாமே தெரியும்னு நிறுத்திக்க கூடாது. யாருக்கிட்டயும் ஆணவத்தோட நடந்துக்கவும் கூடாது. இந்த நிகழ்ச்சி மாணவர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் இந்த நிகழ்ச்சி மூலமா உங்க அறிவு திறனை வளர்த்துட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.
3: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.
1: ஹாய் எவ்ரிவன், நான் உங்க ஆர்ஜே ஐஸ்வர்யா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8, நமது சமுதாயம், நமது பெருமை. எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும்னு ஔவையாரும், கற்க கசிடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தகன்னு வள்ளுவரும் சங்க காலத்திலேயே எழுத்தறிவோட பெருமைய சொல்லியிருக்காங்க. வேர்ல்ட் லிட்ரஸி டே, அதாவது உலக எழுத்தறிவு தினம், உலகம் முழுக்க செப்டம்பர் 8 கொண்டாடிட்டு வராங்க. உலகத்துல இருக்க எல்லாருமே எழுத்தறிவு பெறணுங்கிறது தான் இந்த நாளோட நோக்கமா இருக்குங்க. கல்விக்கு அடிப்படையா இருக்கிறது எழுத்தறிவு தாங்க. ஒரு மொழிய பேசவும் எழுதவும் எழுத்தறிவு ரொம்பவே முக்கியம். அப்படி எழுத படிக்க தெரிஞ்சவங்களை தான் எழுத்தறிவாளர்கள் சொல்றோம். யுனெஸ்கோ நிறுவனம் 1965 செப்டம்பர் 8 டெஹரன் நகரில் சர்வதேச கல்வி அமைச்சர்கள் மாநாடு நடத்தினாங்க. இந்த மாநாட்டில் எழுத்தறிவே நிறைந்த உலகை ஏற்படுத்தணும்னும், எழுத்தறிவுடையவர்களின் எண்ணிக்கையை உயர்த்தணும்னு பல திட்டங்களை கொண்டு வந்தாங்களாம். 2015 யுனெஸ்கோவின் அறிக்கையின்படி உலக அளவில் 15 மேல உள்ள இளைஞர்கள் 77.60 million பேர் எழுத்தறிவு இல்லாதவர்களாம். இவங்கள்ல 3/2 பெண்கள்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதை கேட்கும் போதே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. 2011 எடுத்த கணக்குப்படி இந்தியாவில 77% பேர் எழுத்தறிவு உடையவர்கள்னு சொல்றாங்க. இதுல 82% ஆண்கள்னும் 65% பெண்கள்னும் ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. எழுத்தறிவு உடையவர்களின் எண்ணிக்கையில கேரளா முதலிடத்திலையும் பீகார் கடைசி இடத்திலும் இருப்பதா குறிப்பிட்டிருக்காங்க. எழுத்தறிவின்மையை குறைக்க யுனெஸ்கோ நிறுவனம் பல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்களாம். 1952 சமூக கல்வி திட்டம், 1967 கிராம விவசாயிகளின் செயல்முறை எழுத்தறிவு திட்டம், 1986 மக்கள் செயல்முறை எழுத்தறிவு திட்டம்னு பல திட்டங்களை செயல்படுத்தி இருக்காங்க. 2000 சர்வசிக்ஷா அபியான் திட்டம் மூலம் கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. இந்த திட்டத்துல 6-14 வரை உள்ள எல்லா குழந்தைகளையும் பள்ளியில் சேர்த்து இலவச கல்வி வழங்கணுங்கிறது தான் இந்த திட்டத்தோட நோக்கம்ங்க. உலக நாடுகளின் எழுத்தறிவு சதவீதங்களை கேட்கலாம் வாங்க. 1988 ஐநா சபையின் கணக்குப்படி உலக ஜனத்தொகையில் 20% பேர் எழுத்தறிவு இல்லாதவர்கள்னு குறிப்பிடுறாங்க. உலகில் 100% எழுத்தறிவை பெற்று ஜார்ஜியா முதலிடத்திலும், 99.8% எழுத்தறிவை பெற்று இஸ்டோனியா, லாட்வியா, கியூபா நாடுகள் 2 இருக்குங்க. இந்த வரிசையில இந்தியா 65.2% எழுத்தறிவை பெற்று 159 இடத்தை பிடிச்சிருக்குங்க. இதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில மக்கள் தொகை அதிகமா இருப்பதே எழுத்தறிவு விகிதத்துல பின்தங்கியதற்கு காரணம்னு சொல்றாங்க. இந்த வரிசையில ஆப்கானிஸ்தான் 28% பெற்று 189 இடத்திலும், பர்கினா ஃபாசோ 26% பெற்று 190 இடத்திலும், சாட் 25.7% பெற்று 191 இடத்திலும், மாலி 22.9% பெற்று 192 இடத்திலும் இருக்காங்க. மொத்தத்துல இந்த நாளோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எழுத்தறிவு வாழ்க்கைக்கு முக்கியம்னு எல்லோருக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி எல்லோரும் எழுத்தறிவை பெறணுங்கிறது தாங்க இந்த நாளுடைய சிறப்பம்சம். எழுத்தின் முக்கியத்துவத்தையும் சிறப்பையும் தெரிஞ்சுக்கிட்டோங்க. இது உங்களுக்கு ஒரு நல்ல தகவலா இருக்கும்னு நம்புறேன். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஆர்ஜி ஐஸ்வர்யா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8, நமது சமுதாயம், நமது பெருமை.

வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: இந்த வோல்டேஜ் ஸ்டெபிலைசர் எவ்வளவு?
1: அது வாங்க 800 ரூபாய்.
2: ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே.
0: இங்க இந்த வோல்டேஜ் ஸ்டெபிலைசர்ல ISI மார்க்கே இல்லையே.
1: அதுங்களா?
0: ISI மார்க் இல்லைன்னா ஸ்டெபிலைசர் வாங்க மாட்டேன்.
3: ஆம் நேயர்களே, ISI மார்க் உள்ளதே மட்டும் வாங்குவோம், அதுவே தரத்திற்கு உத்தரவாதம்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
5: நீங்க எப்படி சக்சஸ்ஃபுல் உமனா நீங்க அப்படிங்கறத பத்தி ஒரு 2 லைன் சொல்ல முடியுமா?
6: சக்சஸ்ங்கிறது அவங்க அவங்களோட அளவுக்கோல் தான். எனக்கு இன்னும் பார்த்தா என்னோட சக்சஸ் போறலன்னு கூட தோணலாம். உங்களுக்கு என்ன பார்க்கும்போது நான் சக்சஸ்ஃபுல் உமனா தோணலாம். நான் இந்த அளவுக்கு வரணும் அப்படின்ட்டு தேவையில்லாம மண்டையை போட்டு உடச்சிட்டுலாம் வாழ வேண்டாம். பட் சக்சஸ்ஃபுல் உமன் நான் என்ன சொல்லுவேன்னா, எமோஷனலா நம்மள நாமளே கண்ட்ரோல் பண்ணிட்டு நைட்ல படுத்தா நிம்மதியா தூங்கணும். தேவையில்லாத கிரீடினஸ் எல்லாம் இல்லாம ஐம் ஹாப்பி. அந்த ஹாப்பினஸ் பிராக்டிஸ் பண்றதுதான் ஒரு பெரிய சக்சஸ். அதை பிராக்டிஸ் பண்ணிட்டா எனிபடி கேன் பி அ சக்சஸ்ஃபுல் ஹியூமன் பீயிங். சோ என்ன பொறுத்த வரைக்கும் அதை வேணா நான் சொல்லலாம். நான் வந்து கரியர்ல சக்சஸ் ஆனதையோ பெருசா ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் ஆன அண்ட் ஐ எம் செல்ஃப் மேட் உமன் அப்படிங்கறது எல்லாத்தையும் விட, ஐ எம் ஏபிள் டு ஸ்லீப் ஹாப்பிலி அண்ட் ஐ எம் ஏபிள் டு பிராக்டிஸ் ஹாப்பினஸ். தட் வே ஐ எம் அ சக்சஸ்ஃபுல் ஹியூமன் பீயிங்.
5: ஓகே, நீங்க ஏதாவது சோஷியல் சர்வீஸ் ஏதாவது பண்றீங்களா? ஐ யூ இன்ட்ரஸ்டட் இன் ஆல் திஸ்?
6: நான் சந்தோஷமா இருந்து மத்தவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கறதே பெரிய சோஷியல் வர்க் நான் நினைக்கிறேன்.
5: கதையில நிஜம் அப்படி எல்லாம் பண்றீங்க? இது
6: கதையில நிஜம் அப்படி எல்லாம் பண்ணல. கதையில நிஜம் அச்சமில்ல அச்சமில்லன்னு பண்ணோம். அது வந்து இந்த சோஷியல் ப்ராப்ளத்தை எடுத்துக்கிட்டு அதை வந்து we were dealing on the TV. It was a live show. HMLA was recorded. Part of it was recorded. அதனால வந்து சொசைட்டில இருக்கிற பல பிரச்சனைகள் நம்மளால தெரிஞ்சுக்க முடிஞ்சது. வாழ்க்கை என்னன்னு என்னால இன்னும் கூட படிக்க முடிஞ்சது, உணர முடிஞ்சது. அது மூலமா என்னுடைய நெட்வொர்க் கொஞ்சம் பெருசாச்சு. ஐ வாஸ் ஏபிள் டு ரீச் லாட்ஸ் ஆஃப் பீப்புள் அண்ட் பீப்புள் ஆர் ஏபிள் டு ரீச் மீ. சோ ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்கல் வாங்கல் உதவிகள் அது பண்ண முடிஞ்சது. அது பெரிய சோசியல் ஒர்க்னா ஐ டோன்ட் பிலீவ் இன் தட். அது வந்து ஒரு ஒரு ஹியூமன் பீக்கும் ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. ஏன்னா நம்ம சொல்லுவாங்கல்ல பெரியவங்க, ஒரு மனிதனா பிறந்தவன் வந்து 5 ஜீவராசிக்கு உணவு வைக்கணும்பா. அதே ஒரு பெரிய சோசியல் கமிட்மெண்ட் தான். ஒரு ஈ, எறும்பு, காக்கா, நாய், நரி. நிறைய பிடிக்க முடியாது இப்பெல்லாம், அதனால காக்கா ஒண்ணா பிடிச்சிக்கலாம். நாய் அந்த மாதிரி, பூனை, மாடுக்கு இது கொடுக்கறது, சக மனிதர்களுக்காவது உணவு கொடுக்கணும், யாராவது ஒருத்தருக்காவது கொடுக்கணும்னு அந்த காலம் மாதிரி சிவனடியார்களுக்காக காத்துட்டு இருந்து அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டுதான் நம்ம சாப்பிட முடியுங்கிற நிலைமை இல்ல. அரிசி வைக்கிற வேலையில யாராவது வராங்கனால கதை சாத்திர அப்புறம் நம்ம சாப்பிட்டுக்கிறோம் கூப்பிடலான்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க எல்லாருமே இல்லையா? சோ அட்லீஸ்ட் இத வந்து பிராக்டிஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து இந்த உலகத்துல எல்லாமே ஒரு ரொட்டேஷன்ல போய்கிட்டு இருக்கோம் நம்ம. அதுவே ஒரு பெரிய சோசியல் கமிட்மெண்ட் தான், ஒரு உறவும் ஒரு ஒருத்தருக்கு உணவு கொடுக்கறதுமே. இன்னொன்னு நீ சொல்லணும்னா, சின்ன வயசுல எங்களுக்கெல்லாம் ஒரு வித்தியாசமான பொலிட்டிக்கல் லீடர்ஸ் இருந்தாங்க, அவங்கள பார்த்து நாங்கெல்லாம் வளர்ந்தது. உதாரணத்துக்கு லால் பகதூர் சாஸ்திரி, அவங்க பேரே நீங்க எல்லாம் கேட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஒருத்தர் இருந்தாருங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியாது, சொல்லப்பட்டிருக்க மாட்டாங்க இல்லையா? அவர் வந்து திங்கக்கிழமைகள்ல மாத்திர ராத்திரியில எல்லாருமே ஒருவேளை உணவை தவிர்த்து கோதுமையோ ஏதோ அந்த மாதிரி கம்மியா சாப்பிட்டு அந்த உணவை வந்து நீங்க சேர்த்து வச்சு ஏழைகளுக்கு கொடுக்கலாமே அப்படின்னாரு. அது வந்து ஐ வாஸ் வெரி யங் தட் டைம், மைண்ட்ல நல்லா பதிஞ்சு போச்சு. கரெக்ட் தானே? 3 வேளை சாப்பிட்டா ஓகே, முதல் வேளை சாப்பிடுறவங்க வந்து யோகி, 2 வேளை சாப்பிட்டா அவங்க வந்து போகி, 3 வேளை சாப்பிட்டா ரோகி, 4 வேளை சாப்பிடுறவங்க தேச துரோகிகள்லாம் இந்த நாட்டுல இருக்காங்க. சோ அது முதல்ல அதுல கட் பண்ணாலே, பேசிக்கா வயத்து ரொப்பிட்டாலே, எல்லாருக்கும் பசிங்கிறது அடங்கி போனாலே உனக்கு அடுத்த தாட் வர ஆரம்பிக்கும். என்ன செய்யணும், உதவி செய்யணுமா, படிக்கணுமா, நம்ம முன்னுக்கு வரணுமா, நம்ம என்ன செய்யணும்னு பேசிக்கா அதுக்குண்டான வழிய வந்து சின்ன வயசுல சொல்லி கொடுக்குறாங்க எங்களுக்கு எல்லாம். இந்த காக்காக்கு வைய, இப்ப வந்து குழந்தைகளுக்கு பர்த்டே என்னும் பொழுது கோவே கிஃப்ட் மாதிரி கொடுன்னு குடுக்கறது பழக்கறாங்க. அந்த குடுக்கறதுங்கிறது பழகினால உங்களுக்கு வந்து அந்த சோசியல் கமிட்மெண்ட் வந்துருது.
5: உங்களோட ரோல் மாடல் இதுக்கெல்லாம் யாரு சொல்ல முடியுமா?
6: என்னுடைய முன்னோர்கள் எல்லாருமே, எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே. எனக்கு ஒரு ஒரு நாளும் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு பாடம் சொல்லி கொடுக்கறாங்க. சாதாரணமா வீட பெருக்க வரவளும் சொல்லி கொடுக்கலாம், நாம யார்கிட்ட என்ன பாடம் கத்துக்கிறோம்ங்கறதா. ஏன்னா எல்லார்கிட்டயும் எல்லா நல்லதும் இருக்கு, நம்மளை விட அதீதமான தெளிவுகளும் இருக்கு. வாழ்க்கையை பார்த்தவங்க கிட்ட அவங்க எந்த மட்டத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலுமே அவங்க எல்லாம் ரோல் மாடல் தான் எனக்கு.
5: உங்களோட எந்த ஏஜ்ல இருந்து இதை நீங்க இன்கல்கேட் பண்ணா இதெல்லாம் பண்ண?
6: சின்ன வயசுல இருந்து. ஏன்னா அந்த காலத்து வாழ்க்கை முறையே வேற. இந்த ஒரு 20 வருஷமா ரொம்பவே மாறி போச்சு. இன்னொன்னு என்னன்னா, முன்ன வந்து ஒரு சர்வோதயா பானேன்னு எல்லார் வீட்லயும் இருக்கும். சங்கர மடத்திலேருந்து கரெக்டா மாசத்துக்கு ஒரு தடவை வந்து அந்த பானையை வாங்கிட்டு போவாங்க. தினமே நம்ம அரிசி போடும்பொழுது ஒரு கைப்பிடி அரிசி அதுல போட்டுடணும். சோ மாச கடைசியில பார்க்கும் போது ஏதோ ஒரு கொஞ்சமா சேர்ந்துரும். 10 வீட்டுல வாங்கிக்கிட்டங்கனால அந்த அரிசி வந்து எல்லாருக்குமே ஆகும். ஏன்னா வேத பாராயணம் படிக்கிற பசங்க அப்பெல்லாம் வந்து ரொம்பவே ஏழ்மை இருக்கும் பொழுது அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக இந்த அரிசியை வாங்கிட்டு போவாங்க. இந்த தாட்டு லால் பகதூர் சாஸ்திரி மாதிரி ஒரு பெரிய தலைவர் சொன்ன தாட்டு, இந்த மாதிரி பல விஷயங்கள் கேட்டு கேட்டு சின்ன வயசுல இருந்து நாங்க வளர்ந்த விதம் எங்களுக்கு உதவி பண்ணிருக்கு. இந்த சோசியல் கமிட்மெண்ட் என்னும் பொழுது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம சொசைட்டிக்கு ஏதாவது செய்யணும், அதனால இந்த எங்கேயாவது பிச்சைக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்கணும், இல்லைன்னா ரோடை கிளீனா வச்சுக்கணும், அவங்க வீட்டு வாசல கிளீனா வச்சுக்கிட்டாலே போறோம், இது பண்ணவே மாட்டேங்கிறோம். நம்ம பிளாட்ஃபார்ம்ல ஸ்கூட்டர் போற அளவுக்கு எல்லாம் நம்ம வந்துட்டோம், ஏன்னா டிராபிக் ஜாம் ஆச்சுனால அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணலாங்கிறதே இல்ல. என்னமோ இவனுக்கு மாத்திரம் தான் டிராபிக் ஜாம் ஆன மாதிரி சைட்ல பெடஸ்ட்ரியன்ஸ் போற வழியில் இப்ப நான் பார்த்தேன், இந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் ரோட்ல அர்ஜென்ட் பிளாட்ஃபார்ம் எல்லாம் போறது, இன்னும் கொஞ்சம் போனா அங்க கூவத்துல விழுந்துருவான், கவலைப்பட மாட்டான் போல இருக்க. சொன்னேன் சரி, இந்த அளவுக்கு அவசரத்துல இருக்கோம் நம்ம, அந்த ஒரு பொறுமை, இந்த ஒரு அஞ்சு நிமிஷத்தினால நம்ம உயிரும் போகலாம் காலும் போகலாம்ங்கறதெல்லாம் இல்ல. மத்தவனுக்கு இடைஞ்சல் கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் போயிடணும், அப்படி நான் போய் சேர்ந்தோம், நான் சுயநலமா வாழணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் இருந்தாலே அது பெரிய சோசியல் ஒர்க். சுயநலத்தை தவிர்த்துட்டு சுத்தத்தை கொஞ்சம் வளர்த்த ஆரம்பிச்சாலே பெரிய சோசியல் ஒர்க். அதை வந்து உங்களை மாதிரி இளைஞர்கள்லாம் தான் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா தான் பெட்டர். ஏன்னா கேட்ச் தம் எங்குன்னு உங்களுக்கு இன்னும் கீழே இருக்கலாம், ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இப்போ வந்து இன்னொன்னு நான் சொல்ல விரும்புறேன், இந்த பட்டாசு தொழிற்சாலையில எங்க வீட்டில் வந்து குழந்தைகள் பட்டாசு வெடிக்கிறதே இல்லை, நாலஞ்சு வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா என் பொண்ணு இந்த சமிக்தாட்டை சொன்னபோது இந்த மாதிரி பட்டாசு தொழிற்சாலையில குழந்தைகள் தான், அப்புறம் பீடி தொழிற்சாலையிலையும் அவங்க எடுத்துக்கிறாங்கன்னு சொன்ன

0: with personal analu child adoption அப்படிங்கறது நீங்க டாட்டரே எடுத்துக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள்,
1: நான் வந்து குழந்தைகளை நம்ம அடாப்ட் பண்றதே இல்ல, அந்த குழந்தைகள் தான் நம்மள பேரண்ட்ஸா அடாப்ட் பண்ணிக்கிறது.
0: அவ்வளோ கேரிங்கா நீங்க.
1: இஃப் தட் பர்டிகுலர் சோல் டசன்ட் டிசைட், தி சோல் தான் டிசைட் பண்றது பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸ் டோன்ட் டிசைட். அப்படியே பார்த்ததுனா எத்தனை பேரண்ட்ஸ் குழந்தை இல்ல. தி சோல் டிசைட்ஸ் only comes to the parents.
0: நீங்க அவ்வளோ கேரிங்கா இருக்கீங்கோ இதெல்லாம் வந்துட்டு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஆண்டி.
1: இல்லம்மா, யாருமே அவங்க அவங்க குழந்தை எடுத்தாச்சுன்னா அதுக்கப்புறம் நல்லா தான் பாத்துக்குவாங்க. அதுல வந்து சுயநலம். இன்னொன்னு தெரியுமா, இன்னைக்கு வந்து நிறைய கப்பல் அடாப்ட் பண்ணிக்கிறது ரெடியா இல்ல, பண்ண ரெடியா இருந்தா குழந்தைகள் இல்ல. அந்த ரேஷியோ தான், குழந்தைகள் கம்மியா தான் இருக்காங்க. அங்கங்க நிறைய குழந்தைகள் விட்டு வச்சிருக்காங்களே, ஏன் யாருமே அடாப்ட் பண்ணிக்கலான்னு கேட்டா, எல்லாரும் அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னா இது இருக்காது. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ முதல்ல பிறந்தா அடுத்தது அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ அந்த ஒரு ஆட்டிடியூட் வந்திருக்கு எல்லாருக்குமே. என்ன இவங்களுக்கு தேவையில்லாத எண்ணங்கள், இதனோட ஜாதகம் என்னவோ, இது என்ன ஆகுமோ, அந்த மாதிரி தேவையில்லாத எண்ணங்கள்ல தான் கெட்டு போறது. அதை விட நம்ம பேசாம ஒரு நல்ல நாளும் கிளம்பினா யாராவது பொறுப்பேற்றுட்டு நடத்துறாங்கன்னா அங்க கொண்டு போய் ஸ்வீட் கொடுத்துட்டு இல்லைன்னா பண்டிகையை கொண்டாடிட்டு வந்துருவோம் நம்ம. அதோட நம்ம கடமை முடிஞ்சு போயிடுறது அப்படின்னு நினைக்கிறாங்க. பொறுப்பு ஏத்துக்கிறதுக்கு தான், அதுதான் முதல்ல நான் சொன்னேன், பலவிதமான பொறுப்புகள் இருக்கு. சுத்தம் சுகாதாரம் வந்து எல்லா விதத்திலையும், மனசா வாச்சா கர்மனா சுத்தம் இருக்கணும். அந்த வார்த்தைகள்லயும் வரணும், செய்கையிலயும் அந்த சுத்தம் இருக்கணும். அதை வந்து பழகிறதுக்கு பயப்படுறதுனாலதான் எல்லா வித பிரச்சனைகளுமே இருக்கு நமக்கு. அதாவது குழந்தைகள் இனிமேதான் உலகத்தை பார்க்கணும். ஓல்ட் ஏஜ் ஹோம் இவ்வளவு ஆரம்பிச்சாச்சு இல்ல, டெஸ்டிடியூட் விமான் இவ்வளவு ஆரம்பிச்சாச்சு இல்ல. பொறுப்புகள் யாரும் எடுத்துக்காதனால தானே எல்லாருக்கும் அவரவர்கள் வாழ்க்கையை வாழணும். அதனால அம்மா அப்பா வாழ்ந்து முடிச்சுட்டாங்க, ஓல்ட் ஏஜ் ஹோம்ல ஜாலியா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது ரொம்ப பிக்னிக் ஸ்பாட் மாதிரி, இவங்க ஜாலியா இருப்பாங்கன்ற எண்ணத்துல அந்த மாதிரி ஆரம்பிச்சாச்சு நம்ம. அடாப்ஷன் வந்து இட்ஸ் நாட் அ பிக் மேட்டர். இன்னும் கொஞ்சம் போனா ஐ திங்க் எவ்ரி ஃபேமிலி ஷுட் அடாப்ட் அ ஓல்டர் பர்சன். ஒரு பாட்டியாவோ ஒரு தாத்தாவோ அடாப்ட் பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா இட் வில் பி பெட்டர்.
0: பாட்டி எல்லாம் இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆண்டி. அவ கதை எல்லாம் கேட்காம வி கிட்ஸ் ஆர் டோட்டலி
1: இல்ல. அது இன்னொன்னு சொல்லிடுறேன், எல்லா பாட்டியும் சந்தோஷமா இருக்கும் சொல்ல முடியாது. கொஞ்சம் அப்படியே பிளேடு போடுற பாட்டிகளும் இருப்பாங்க. ஆனா யூ ஷுட் பி ப்ரிப்பேர்ட் டு அக்செப்ட். என்னோட அம்மாவா இருந்தா, என்னோட அத்தையா இருந்தா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னுட்டு. தேர் ஆர் சம் கப்பிள் தே ஹவ் அடாப்டட் சம் ஆஃப் தி எல்டர்லி பீப்புள் ஆல்சோ.
0: நம்ம மாரல் வேல்யூஸே நம்ம பாட்டி இல்லாத போது கத்துக்க
1: கண்டிப்பா அவங்க சொல்லுவாங்க. ஒண்ணும் இல்லைனாலும் அவங்க ஏதோ ஒரு தொணத்தொணா கூட சில நல்ல விஷயங்கள் சொல்ல செய்வாங்க. நமக்கே வந்து ஓ இது மாதிரிலாம் நடந்திருக்கா வாழ்க்கையில, சேவிங்ஸ் எந்த விதத்துல இப்பலாம் நம்ம சேர்த்து வைக்கலாம், எந்த விதத்துல நம்ம சிக்கனமா வாழலாங்கறத கண்டிப்பா அவங்க சொல்லி கொடுப்பாங்க. அதனால அந்த மாதிரி பாட்டியா பார்த்து தேர்ந்தெடுத்து அடாப்ட் பண்ணிக்கலாம். அதனால கொஞ்சம் தப்பா போனா பிரச்சனை ஆயிடும். அந்த மாதிரி பாட்டியா பார்த்து தேர்ந்தெடுத்து அடாப்ட் பண்ணிக்கிறதுல கொஞ்சம் ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ் குறையும், பிரச்சனைகள் குறையும்.
0: ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி.
1: ஓகே ஆண்டி, தேங்க் யூ சோ மச் ஆண்டி. நீ ராக எடுக்கிறதுல நானே சொல்லிடு, இட்ஸ் மை பிளஷர் டாக்கிங் டு யூ ஆல். ஓகே, ஆல் தி பெஸ்ட், மேக் இட் பிகின்.
2: என்ன லிசனர்ஸ், பார்க்காத புதிய இடங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8 வழங்குகிறது ஊசுத்தலாம் வாங்க.
3: ஹலோ, யூ ஹாவ் டியூன்ட் இன் டு 107.8 எம்ஓபி சிஆர்எஸ் அண்ட் திஸ் இஸ் யுவர் டிராவலாக் செக்ஷன் வித் மீ மௌனிகா. அண்ட் இன் டுடே ஷோ ஐம் கோயிங் டு ஸ்பீக் டு யூ அபவுட் அ பிளேஸ் ஃப்ரம் த லேண்ட் ஆஃப் கிளவுட்ஸ், மேகாலயா. We are going to discuss in detail about the beauty of the Khasi Hills in Meghalaya and everything you need to know about the place, right from how to get there, where to stay, what to see, etc., etc., etc. But Khasi Hills consists of various picturesque places with abundance of flora and fauna and excellent weather throughout the year. Shillong, which is the capital city, is also in Khasi Hills, and it's a well-developed city which is close to most of the places in Khasi Hills. So, the first question which will cross your mind now is how to reach this place. And I'm going to answer just that for you. Shillong is well connected by rail, road and air. If you want to save time and you choose to travel by air, Air India offers services to Urmoy, which is just 35 kilometers away from Shillong. And there are also frequent buses and private cabs connecting Urmoy and Shillong. Another convenient airport will be the Guwahati Airport, which is 128 kilometers from Shillong. And from the airport, you can take buses, shared cabs to Shillong. And if you choose to travel from Guwahati to Shillong, don't forget to stop at Nong Po for excellent refreshments. You can also avail the well-developed helicopter services, which are very economical and convenient. And it takes only 20 minutes to reach Shillong from Guwahati. And for all those who love traveling by train, there are no railway lines in Meghalaya. And the nearest railway station is Guwahati, which is 104 kilometers from Shillong. And it is also well connected to all major cities in India. So you can take a train till Guwahati and then you can take a taxi or bus to Shillong.

0: ஆப் ரைட். வெல்கம் பேக் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. சமுதாயம் நமக்கு என்ன செய்தது என்று நினைக்காதீர்கள். நீங்கள் சமுதாயத்திற்காக என்ன செய்ய வேண்டும் என்று யோசியுங்கள். அவ்வாறு யோசிக்கின்ற பல சமுதாய ஆர்வலர்களை சந்திக்கும் நிகழ்ச்சி தான் சமுதாயத்திற்காக இவர்கள் வழங்குவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் பார்க்க வந்திருக்கோம். இவங்க பெயர் என் பாரதி. இவங்க குட்வில் ட்ரஸ்ட் அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இப்போ இவங்க கிட்ட கொஞ்சம் பேசுவோம். வணக்கம் பாரதி மேம்.
2: வணக்கம். வணக்கம் நேயர்களே.
1: மேடம், நீங்க வந்து குட்வில் அப்படின்னு ட்ரஸ்ட் வச்சு நடத்திட்டு இருக்கீங்க. எங்களுக்கு கொஞ்சம் அந்த குட்வில் ட்ரஸ்ட்னா என்ன அப்படின்றத கொஞ்சம் சொல்றீங்களா?
2: கண்டிப்பா. அதாவது நம்ம ஒரு சர்வீஸ் பண்ணுறோன்னா, நம்ம தனி மனுஷனாக ஒரு சர்வீஸ் பண்ணும்போது ஜனங்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு தான் நம்ம பண்ண முடியும். அதே வந்து ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து அது மூலயமா பண்ணும்போது நம்ம நிறைய பேருக்கு சர்வீஸ் பண்ண முடியும். நம்ம பண்ணுற சர்வீஸ்க்கு மற்றவங்களும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதை நம்ம மற்றவங்களுக்கு நம்ம தேவை யாருக்கு இருக்கோ அவங்கள பார்த்து நம்ம பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். அதனால ஒரு ட்ரஸ்டாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி நான் ஃபார்ம் பண்ணேன். ஃபார்ம் பண்ணிட்டு இப்போ அது மூலயமா நிறைய சர்வீஸ் பண்ணிட்டுருக்கோம்.
1: சரி சரி. நம்மளும் வந்து இங்கே கேட்டுக்கிட்டு நிறைய நேர்களும் வந்து சர்வீஸ் தான் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. ஆல்ரெடி வந்து எங்க சமுதாய வானொலி இந்த மாதிரி நிறைய பேரை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு
2: சந்தோஷமான
1: விஷயம். கண்டிப்பா வந்து உங்களை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ஆவலா இருப்பாங்க எல்லாரும்.
2: நன்றி.
1: இப்ப இந்த குட்வில் ட்ரஸ்ட் மூலமா நீங்க என்னென்ன சேவை செஞ்சுட்டு இருக்கீங்க கொஞ்சம் ஒரு இதுவா சொல்ல முடியும்?
2: சொல்றேன். அதாவது நாங்கள் ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணிவிட்டு இது வரைக்கும் நாங்கள் பண்ண வந்து 2006 நாங்கள் வந்து ட்ரஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ ஒரு 3 ஆகுது நாங்கள் ஆரம்பித்து. அதில் நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம்னா டிசேபிள் பீப்புளுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா தேவைகள் வந்து அவங்களுக்கு நிறைய இருக்குது. அவங்க வந்து அவங்களுக்கு ரொம்ப தன்னம்பிக்கை ரொம்ப கொஞ்சம் குறைவாக இருக்குது. அவங்களுக்கு நிறைய டேலண்ட் இருக்குது, ஆனால் அவங்க வந்து அவங்களே வந்து குறைச்சிக்கிறாங்க. தன்னம்பிக்கை ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் அவங்களுக்கு முதல்ல டெவலப் பண்ணோம். அவங்க தன்னம்பிக்கையை உருவாக்குற விதமாக நம்ம டெவலப் பண்ணோம் அப்படின்றது அவங்களுக்கு நிறைய நாங்கள் ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அவங்களுக்கு அதே மாதிரி ஸ்கில் கொஞ்சம் அவங்களுக்கு நம்ம டெவலப் பண்ணிவிட்டோம்னா அவங்க நிச்சயமா ஒரு முன்னேற்ற பாதையில் அவங்க போறதுக்கும் அவங்களோட வருமானத்திற்கும் நம்ம வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும் சொல்லிட்டு அவங்களுக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் அங்கே கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் உமன் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க வந்து அதாவது அவங்க டெவலப் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் கம்மியாக இருக்குது. ஃபேமிலியில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதே மாதிரி அவங்க கைவிடப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுற மதத்தில் அவங்களுக்கு உமன் எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம் மாதிரி நிறைய நாங்கள் ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அது அவங்களுக்கு கம்ப்யூட்டர் கோர்ஸ், டைலரிங் கோர்ஸ் அந்த மாதிரி கொடுக்குறோம். அவங்களுக்கு நிறைய அவேர்னஸ் கொடுக்குறோம். உங்களால் பண்ண முடியும், உங்களால் சாதிக்க முடியும், உங்களால் நிச்சயமாக வருமானத்தை பெருக்கிக்க முடியும், யாரோட துணை இல்லைனாலும் உங்களால் வாழ முடியும். அந்த மாதிரி நாங்கள் வந்து நிறைய தைரியம் ஊட்டுற மாதிரி நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொடுத்துட்ருக்கோம். குழந்தைங்களுக்கு வந்து நாங்கள் வந்து சின்னதுலேருந்தே வந்து எப்படிலாம் கம்யூனிகேஷன் பண்ணணும், எப்படி வளரும் போதே லீடர்ஷிப் குவாலிட்டி எப்படி இருக்கணும், அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அவங்க படிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரிலாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய நாங்கள் ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி அவங்களுக்கு டிசேபிள் பீப்பிள் குழந்தைங்களா இருந்தால் அவங்களுக்கு வந்து நாங்கள் படிக்கிறதுக்கு எஜுகேஷன் லெவலில் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ இந்த அளவுக்கு நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும்
1: ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய சேவைகளுக்கு இந்த மனமாத நன்றி.
2: தேங்க்யூ.
1: இப்போ வந்து நீங்கள் டிசேபிள் பீப்புள்றீங்க, இந்த மாதிரி ஏதாவது ஊனம் ஊனமுற்றதை
2: உடல் ஊனமுற்றவர்கள்
1: சரிங்க மேம். இப்போ வந்து நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கேம்ப் அப்படின்னாலே நிறைய பேர் வந்து ரொம்ப இப்போ ஆர்வம் காட்டுறது இல்லை.
2: ஆமாம்,
1: ஆர்வம் காட்டுறது கம்மியாயிடுச்சு. அப்படி இருந்தாலும் வந்து நீங்கள் இவ்வளோ பண்ணுறீங்க. அதே சமயம் வந்து உங்களுக்கு அது என்னடா அது யாரும் ஆர்வம் காட்டலையே, நீங்கள் நினைக்கிறது கொஞ்சம் நம்ம கம்மி பண்ணிக்கலான்ற அது இருந்திருக்கு.
2: இல்லை இல்லை இல்லை, நம்ம செய்கிற சர்வீஸும் நம்ம பண்ணிகிட்டே இருப்போம். அதாவது ஆர்வம் காட்டலைன்றதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஸோ நிறைய ப்ரோக்ராம் பண்ணுறவங்க வந்து என்னத்தானு பண்ணிடுறாங்க, அதில் சில மிஸ்டேக்ஸ் ஆகிடுது. அதை வந்து மனசில் வச்சுட்டு ஜனங்க நேரம் ஐயோ போனால் இப்படி தான் ஆயிரும், நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க ஒதுங்கிடுறாங்க. வேற ஒன்றும் இல்லை. பட் நம்ம செய்கிற சர்வீஸ் நம்ம கரெக்டாக பண்ணோம்னா நிச்சயமாக ஜனங்க கண்டிப்பாக வருவாங்க, கண்டிப்பாக யூஸ் பண்ணிப்பாங்க.
1: கண்டிப்பாக. இப்போ நீங்கள் செய்கிற சேவைகள் வந்து எந்த மாதிரி மக்களை போய் சேர்ந்தடையுது, அதாவது அவங்க எந்த இடத்துல இருக்காங்க, எந்த மாதிரி மக்களுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கு?
2: அது மோஸ்ட்லி நாங்கள் வந்து ரூரல் ஏரியாஸ் தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். சில டைம் வந்து அர்பன் ஏரியாஸ்லாம் பண்ணுறோம், அதுவும் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம தேவைப்படுறவங்க நம்ம கேட்குறாங்க, அதனால நாங்கள் ப்ரோக்ராம் எங்கே வேணாலும் கண்டக்ட் பண்ணி கொடுத்துட்றோம்.
1: இல்லை எந்த மாதிரி ரூரல் ஏரியாஸ் அந்த பேர் ஏதாவது?
2: ரூரல்ஸ்னால் நாங்கள் ஆவடிக்கு அந்த பக்கம் திருவள்ளூர் சைட் ஃபுல்லாக பண்ணுறோம், அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். இங்கே அர்பன் ஏரியாஸ்லாம் கேட்குறாங்க, ஸ்கூல்ஸ்லாம் நிறைய கேம்ப் கேட்குறாங்க, ஸ்கூல்ஸ்லாம் நாங்கள் கண்டக்ட் பண்ணி கொடுக்குறோம். எங்கள் ஏரியாலையும் நாங்கள் பண்ணுறோம், கலந்து தான் பண்ணிட்டு இருக்கோம்.
1: ஓகே. இப்போ அவங்க வந்து இப்போ இதில் இருக்கிற பெனிஃபிஷியர்ஸ் எல்லாரும் வந்து இந்த இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, நீங்கள் உங்களுடைய ட்ரஸ்ட்டுக்கு முன்னாடி ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளவு நீட் இருந்தது, இப்ப அது எவ்வளவு வந்து சாத்தியமா இருக்கு அப்படின்றத சொல்ல முடியுமா?
2: கண்டிப்பா. அதாவது பெனிஃபிஷியர்ஸ் பாத்தீங்கன்னா டிசேபிள் பீப்புள் பாத்தீங்கன்னா நிச்சயமா நாங்க இப்ப கிட்டத்தட்ட ஒரு 25 பிள்ளைங்களுக்கு படிக்க வைக்கிறோம். சோ அவங்க அதுக்கு முன்னாடி அவங்க படிக்கல, அதை வந்து பேசி அவங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணி அவங்களுக்கு நிறைய சொல்லி அதுக்கப்புறம் இப்ப நாங்க செலவு ஏத்துக்கிறோம், நீங்க உங்க பசங்களை அனுப்புங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் பார்த்து பேசி இப்ப பிள்ளைங்க படிக்கிறாங்க. சோ அது அந்த அளவுல அவங்க வந்து பெனிஃபிஷியர்ஸ் ஆகுறாங்க. அதே மாதிரி அவேர்னஸ் ப்ரோக்ராம்னால நிறைய வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் உமன்ஸ் வந்து நிறைய பெனிஃபிஷியர் ஆயிருக்காங்க. அவங்க சோர்ந்து போகாம இருக்கிறதுக்காக அவங்களுக்கு என்னென்ன டேலண்ட் இருந்தா அவங்க முன்னுக்கு வருவாங்க அப்படின்ற மாதிரி பார்த்து நாங்கள் ரிசோர்ஸ் பர்சன் பார்த்து ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணி அவங்கள கண்டிப்பாக கலந்துக்க சொல்லி அது மூலயமா நிறைய பேர் வந்து இப்போ பெனிஃபிஷியர் ஆயிருக்காங்க.
1: இப்போ நம்ம கூட வந்து இன்னும் ஒருத்தவங்களும் வந்து வந்திருக்காங்க, அவங்க வந்து உங்களுடைய சேவைகள் மூலயமா பெனிஃபிட் ஆனவங்கன்னு சொன்னீங்க, அவங்கள பற்றி கொஞ்சம் பேசுவோம். வணக்கம் மேடம், உங்க பேரு?
3: வணக்கம் மேடம், என் பேரு பிரேமா, நான் அவடியிலிருந்து வரேன்.
1: அவடியிலிருந்து வரீங்க, சரி மேடம். உங்களை எத்தனை வருஷமா தெரியும் உங்களுக்கு?
3: மேடம் எனக்கு 2.5 இயர்ஸா தெரியும்.
1: ஓகே, இப்போ நீங்கள் வந்து அவங்களுடைய ஒவ்வொரு சேவையில் நீங்கள் வந்து நல்லா உங்களுக்கு நல்ல நிறைய காரியங்கள் ஆயிருக்குன்னு சொல்லிருக்கீங்க.
3: கண்டிப்பாக.
1: அதை பற்றி நீங்கள் குட்வில் ட்ரஸ்ட் பற்றி நினைக்கிறீங்க, மேடம் பற்றி நினைக்கிறீங்க சொல்ல முடியுமா?
3: குட்வில் ட்ரஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 2.5 இயர்ஸ் முன்னாடி தான் குட்வில் ட்ரஸ்ட்டு தெரியும். எனக்கு தெரியாது, பட் என்னோடய ஃப்ரெண்டு அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க, அது மூலமாக எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் மேடம் எனக்கு பழக்கமாகமாக குட்வில் ட்ரஸ்ட்டை பற்றி ஓரளவுக்கு நானும் வெளியே எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பித்தேன், இது மாதிரி ஒரு ட்ரஸ்ட் இருக்குது, இது மாதிரி ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க, ஃப்ரீ சர்வீஸ் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதில் வந்து நான் என்ன பெனிஃபிட், எனக்கு என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக நான் 10th தான் முடிச்சிருக்கேன், வேறு எனக்கு எந்த எஜுகேஷனும் கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ மேடம் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட், உமன் எம்பவர்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதில் வந்து கம்ப்யூட்டர் கோர்ஸ், ஃப்ரீ கம்ப்யூட்டர் கோர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதன் மூலமாக நான் பலனடைஞ்சேன். அதன் மூலமாக பலனடைஞ்சனால நான் இப்போ வெளியே போயிட்டு கம்ப்யூட்டர் கோர்ஸில் ஒரு நல்ல டிடிபி ஆப்ரேட்டராக அப்படி ஓரளவுக்கு ஒர்க் பண்ணுற அளவுக்கு எனக்கு கொஞ்சம் டேலண்ட் வந்தது. அந்த நான் ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்சஸ் கொடுத்தாங்க. அதாவது ஒரு பயம் இல்லாமல், ஒரு ஃபியர் இல்லாமல் வெளியே போயிட்டு எல்லாருக்கிட்டையும் எப்படி பேசலாம், எது மாதிரி இது நடந்துக்கலாம், ஸோ அது மாதிரி கோர்சஸ் கொடுத்தனால ஓரளவுக்கு எனக்கு என்னோட திறமைகளை, தனித்திறமைகளை வளர்த்துக்கிட்டு நான் சமுதாயத்தில் நானும் ஒரு நல்ல பெண்மணி அப்படின்னு காட்டுறதுக்காக எனக்கு ரொம்ப யூஸ் ஆச்சு.
1: ரொம்ப சந்தோஷம் மேடம். நீங்க இந்த ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு?
2: 3 வருஷம் ஆச்சு, 2006 டிசம்பர்ல ஆரம்பிச்சது, 3 வருஷம் ஆக போகுது.
1: உங்களுக்கு என்ன, எதனால இந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு ஒரு எய்ம் வந்தது?
2: கண்டிப்பா, ஏதோ நம்ம பிறந்தோம் இருந்தோம் வளர்ந்தோம்னு இல்லாமல் நம்மளும் ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு மனசுக்குள்ளே இருந்தது. பட் அது செய்யறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் வரணும் இல்லையா, அதான் இப்போதான் அது எனக்கு டைம் கிடைச்சது. ஸோ ஓகே, என்னோட வேலைகளை முடிச்சுட்டு மக்களுக்காக செய்யணும் அப்படின்ற மாதிரி இது ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் நான் பண்ணிட்டுருக்கேன். இன்னும் பண்ணணும்னு ஆசை இருக்குது.
1: மக்கள் மத்தியில் உங்களுடைய ட்ரஸ்ட் எவ்வளோ வரவேற்பு இருக்குன்னு சொல்ல முடியுமா?
2: நிச்சயமா, பாரதி நடத்துறாங்க, இவங்க கிட்ட போனா நிச்சயமா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு எனக்கு. அதுவே பெரிய விஷயம் தான், நம்புறாங்க இல்லையா, அதுவே பெரிய விஷயம். நம்பி வராங்க, என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன்.
1: கண்டிப்பா. நீங்க வந்து ஃபியூச்சர்ல வந்து எந்த மாதிரிலாம் வந்து செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க?
2: ஃபியூச்சர்ல வந்து எனக்கு ஒரு ஹோம் ஃபார்ம் பண்ணணும்னு ஒரு ஐடியா இருக்கு. அதாவது இப்போ இது வயசானவங்களுக்கு நான் இன்னும் இது வரைக்கும் எதுவும் செய்யலை, பட் அவங்களுக்கு என்னதான் ஹெல்ப் பண்ணாலும் அவங்க ஃபேமிலியில இருக்கும்போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா கூட அவங்களுக்கு அது போய் சேர்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. ஏன்னா ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்துப்பாங்க, அவங்க ஃபேமிலி இல்லாதவங்க தான் அவங்கள பார்த்துக்கிறது கஷ்டம்.
1: கண்டிப்பாக.
2: ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்காக ஒரு ஹோம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட் உமன் அதை பார்த்து அவங்களுக்கும் ஒரு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ரெண்டு பேருக்கும் கம்பைன் பண்ணி ஒரு ஹோம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. பட் இன்னும் ஒரு 1.5 வருஷத்துக்குள்ளே நான் பண்ணிடுவேன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது.
1: கண்டிப்பாக நீங்கள் செய்யணுன்றது வந்து நாங்களும் ஆண்டவனை வேண்டிக்கிறோம்.
2: ரொம்ப நன்றி.
1: நீங்கள் வந்து இந்த ஹோம் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு ரோல் மாடலில் இருந்திருப்பாங்க இல்லையா, யாரை பார்த்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு செய்யணுன்ற ஆர்வம் அதிகமாச்சு?
2: கண்டிப்பா கண்டிப்பா. அது ரோல் மாடல்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் ஊர் திருச்சி. திருச்சியில் எனக்கு என்னோட தெரிஞ்ச ரொம்ப தெரிஞ்சவங்க வெல்விஷர், அவங்க அவங்க பேர் வந்து பிரேமா. அவங்க வந்து ஒரு ஹோம் நடத்திட்டு இருக்காங்க. நான் சின்ன வயசுலேருந்தே அவங்கள பார்த்துட்டு இருக்கேன். அப்போ வந்து அங்கே போவேன், அவங்க கிட்டலாம் பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம பேசும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, நம்மளையும் வந்து பார்க்குறாங்களே பேசுகிறாங்களே ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஏன் நம்மளும் அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அது மனசுக்குள்ளே இருந்தது. பட் இன்னும் அதுக்கு டைம் வரல, நிச்சயமா பண்ணுவேன்.
1: நேயர்களே, நீங்கள் தற்பொழுது கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. நாம இப்போ பாரதி அப்படின்றவங்க கிட்ட உங்களுடைய குட்வில் ட்ரஸ்ட் பற்றி பேசிட்டு இருக்கோம். மேடம், இப்போ வந்து நீங்க இந்த குட்வில் ட்ரஸ்ட் ஆரம்பிக்கும் போது உங்க வீட்டில் சப்போர்ட்லாம் எப்படி இருந்தது?
2: கண்டிப்பா, அதாவது என்னோட ஹஸ்பண்டும் சரி என் பசங்களும் சரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. இப்பவும் சரி எந்த ப்ரோக்ராம் பண்ணாலும் எது பண்ணாலும் என்னை தேடி யார் வந்தாலும் ரொம்ப அன்பா அவங்க கிட்ட பேசுறது என்ன எதுவும் சொல்ல மாட்டாங்க. பட் எனக்கு சப்போர்ட்டா இருந்து என் கூட சேர்ந்து அவங்களும் செய்யறாங்க. அது எனக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதமா இருக்கு.
1: ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு இப்ப வந்து இப்ப கூட வந்து ஆணாதிக்கம் ரொம்ப பெரிய இருக்கிற காலத்துல இந்த மாதிரி வந்து எல்லாரும் ஹெல்ப் பண்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷத்துக்குரிய விஷயம். இப்ப வந்து நீங்க இது ஆரம்பிக்கிறது வந்து சும்மா இல்லைன்றது எங்களுக்கும் தெரியும். ஏன்னா வந்து ஒரு பெண்மணி தனியானது சாதிக்கிறது பெரிய விஷயம். நீங்களே துவங்கி இதை நடத்திட்டு இருக்கீங்க. அப்ப வந்து நீங்க எந்த மாதிரி எல்லாம் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணீங்க இது பண்ணும்போது?
2: அதாவது ஆரம்பிக்கும் போது வந்து இனிஷியலா நம்ம கிட்ட பேமெண்ட் எதுவும் கிடையாது இல்லையா, நம்ம தான் போட்டு செலவு பண்ணி பண்ணணும். ஸோ அப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு பேரும் என் கூட சேர்ந்தாங்க. சேர்ந்து நாங்கள் ஆரம்பிக்கும் போது நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. ஸ்டார்ட் பண்றப்பயே நாங்கள் புதுசு இல்லையா, என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அதை போயிட்டு ட்ரஸ்ட் பதிவு பண்ணி அதுக்கப்புறம் நம்ம எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் போர்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணணும் அப்படின் போது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அதே மாதிரி ஆரம்பத்தில் ஃபண்ட் ரைசிங் ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். இப்போதான் நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரெகுலேஷன்ஸ் நிறைய இருந்தது. பட் நம்ம பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நாங்கள் மெயின் பண்ணதுனால தான் சரி கண்டிப்பா நாங்க பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கோம்.
1: கண்டிப்பா சரி. இப்போ நீங்க நிறைய சேவைகள் செஞ்சுட்டு இருக்கீங்க. இப்போ எங்க நான் இது இப்போ இது வந்து உங்கள்கிட்ட ரொம்ப குறிப்பா கேள்விப்பட்டேன், இந்த பிசியோதெரப்பி கேம்ப் அப்படின்னு. அந்த பிசியோதெரப்பி கேம்ப் சொல்லுவேன், இது வரைக்கும் நான் எதுவுமே கேள்விப்பட்டது இல்லை. ஐ கேம்ப், டென்டல் கேம்ப் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், ஆனா பிசியோதெரப்பி கேம்ப் கொஞ்சம் புதுசா இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
2: கண்டிப்பா சொல்றேன். அதாவது இப்போத்தி இப்ப இருக்க ஜென்ரேஷன் வந்து உங்களுக்கு இடுப்பு வலி மூட்டு வலியெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு இல்லைங்களா. சில பேரால போய் பாத்துக்க முடியுது, பைசா கொடுத்து பாத்துக்க முடியுது. ஆனா பல பேரால வயசானவங்களால பல பேரால வந்து பார்க்க முடியல, அவங்களுக்கு இருக்க பொருளாதார சூழ்நிலை இந்த மாதிரி. அதனால வந்து அவங்களுக்காக ஏன் ஒரு கேம்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்க பண்ணோம். அது இப்போ நாங்க அவங்க கிட்ட பேசி பிசியோதெரபி சென்டர்ல என்னோட அவர் ஆக்சுவலா எங்களுக்கு ஃப்ரெண்டு. ஸோ அவரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து எங்களுக்காக பண்றேன்னு சொல்லி பேசியிருந்தாங்க. அவங்கள அழைச்சிட்டு வந்து இந்த கேம்ப் பண்ணும்போது நிறைய மக்கள் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ நாங்க ரெகுலரா ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணிருக்கோம். ஆனா ஒன்ஸ் அது பண்ணா போதுமானதா இருக்காது. ஆனா அதுக்காக வந்து அவங்கள ஃபாலோ அப் பண்றோம். ரொம்ப முடியாதவங்களுக்கு இலவசமா அவங்களை பண்ண சொல்றோம், அப்படி இல்லை இவங்க போய் அவங்கள பாக்குறாங்க, அந்த மாதிரி நாங்க ஃபாலோ அப்பும் பண்றோம். அவங்க ஓரளவுக்கு பெனிஃபிஷியல் ஆகுறாங்க. ஆனா ரெகுலரா பண்றது கொஞ்சம் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், மந்த்லி ஒன்ஸ் பண்ணலாம்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்.
1: நீங்க இந்த இதுல வந்து அந்த டிசேபிள் பீப்புளுக்காக எஜுகேஷன் சப்போர்ட் எல்லாம் செய்யறேன்னு சொல்லுவாங்க, அது எந்த மாதிரி சப்போர்ட் செஞ்சுட்டு இருக்கேன்?
2: அதாவது குழந்தைங்களுக்கு வந்து இப்போ ஆக்சுவலா வந்து படிக்க வச்சிடறாங்க, ஒரு ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் ஃபிஃப்த் வரைக்கும் படிக்க வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க போறதுக்கு வரத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதனால ஸ்கூல் போக முடியல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான என்ன முதல்ல தேவை இருக்குன்னு நாங்க பாக்குறோம். அவங்களுக்கு சப்போஸ் சைக்கிள் வேணும் இல்ல வேற ஏதாவது டூல்ஸ் மாதிரி வேணும் அந்த மாதிரி யோசிக்கும் போது முதல்ல நாங்க அதை அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். அப்போ அவங்களுக்கு போறதுக்கு ஈஸி ஆயிடுது. ஸோ அதுக்கு மேல அவங்களுக்கு படிக்க வைக்க வீட்டில் விரும்பல இல்ல சப்போர்ட் பண்ணல அப்படின்னு நினைச்சாங்கன்னா நாங்க எஜுகேஷன் அவங்க நாங்க ஃபீஸ் கட்டி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணி அவங்களுக்கு நாங்க படிக்க வைக்கிறோம். மேற்கொண்டு அவங்க படிக்க விரும்பினாலும் நாங்க கம்மி வந்து ஃபுல்லா லிங்க் பண்ணி எங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி அவங்களுக்கு மேற்கொண்டு படிக்கிறது நாங்கள் ஏற்பாடு பண்ணிட்டோம்.
1: இப்போ இதுக்கான ஃபண்ட்லாம் உங்களுக்கு எங்கேருந்து கிடைக்குது?
2: ஆ நிச்சயமாக சொல்லணும். அதாவது இது வரைக்கும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. ஒரு எந்த ஒரு ப்ரோக்ராம் ஆகட்டும் நாங்கள் சொன்னோம் எல்லாருமே கூட சேர்ந்து என் கூட சேர்ந்து பண்ணுவாங்க, ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நிறைய கம்பெனிஸ்லாம் அந்த மாதிரிலாம் கேட்டு எங்களை ஹெல்ப் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்கள ரொம்ப நன்றி சொல்லணும். நான்
1: ஃப்ரெண்டின் நீட் இஸ் அ ஃப்ரெண்ட் இன் ஆங்கிலத்தில் பழமொழி இருக்கு, அது உங்கள் வாழ்க்கையில் வந்து எப்பவுமே
2: ரொம்ப யூஸ்ஃபுல்லாக
1: இருக்கு. அப்புறம் வந்து நீங்கள் சில்ட்ரன்ஸ் ரைட்ஸ் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்கிறதா சொல்லிருக்கீங்க பசங்களுக்கு, அதாவது விமென்ஸ் ரைட்ஸ் கேள்விப்பட்டிருக்கோம் இல்ல சிட்டிசனோட ரைட்ஸ் கேள்விப்பட்டிருக்கோம், சில்ட்ரன்ஸ் ரைட்ஸ் அவங்களுக்கு எங்கேயும் சொல்லி கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க?
2: கண்டிப்பா. அதாவது குழந்தைங்க வந்து குழந்தைங்களுக்கும் உரிமை இருக்கு, நம்ம வந்து எல்லாருக்கும் உரிமை இருக்கும் சொல்லிட்டு இருக்கோம், பெரியவங்களுக்கு வயசானவங்களுக்கு எல்லாருக்குமே ரைட்ஸ் இருக்கு. நம்ம ரொம்ப பேசிட்டு இருக்கோம், ஹியூமன் ரைட்ஸ்ல தான் பேசிட்டு இருக்கோம். பட் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ரைட்ஸ் இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல எனக்கு. பட் அவங்களுக்காக நம்ம சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அது வந்து குழந்தைங்களுக்கு எப்படி உயிர் நம்மளுக்கு எப்படி உயிர் வாழ உரிமை இருக்கோ அதே உரிமை குழந்தைங்களுக்கும் இருக்கு. ஸோ இந்த கருக்கொலை சிசு கொலை பண்றாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அது பண்ணக்கூடாது. குழந்தைங்களுக்கு வாழ உரிமை இருக்கு, உயிர் வாழ உரிமை இருக்கு, அது பண்ணக்கூடாதுன்றதுக்காக நிறைய நாங்க ப்ரோக்ராம் பண்ணி இப்போ அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த ஸ்டேஜ்ல நாங்க அந்த மாதிரி பண்றோம். ஸோ அதே மாதிரி குழந்தைங்க பிறந்த பிறகு வாழறதுக்கு உரிமை இருக்கு, அவங்க இஷ்டப்பட்ட வாழ்க்கையை வாழறதுக்கு குழந்தைங்களுக்கு உரிமை இருக்கு. பட் நிறைய அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. அதை வந்து பேரண்ட்ஸ்க்கு தெரியிற விதமாகவும் குழந்தைகள் தெரியிற விதமாகவும் நாங்க நிறைய ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம், இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தெரிய வைக்கிறோம்.
1: நிறைய குழந்தைகள் வந்து அவங்களுடைய ரைட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க.
2: கண்டிப்பா கண்டிப்பா. அதை பத்தின நாங்க ஒரு விஷயம் வந்து நாங்க ஒரு மேகசின் நடத்திட்டு இருக்கோம், நாங்க ஒரு தொடரா போட்டுட்டு இருக்கோம், ஒரு மூணு மாசமா தொடர் போட்டுட்டு இருக்கோம். மாசம் மாசம் ஒரு ஒரு ரைட்ஸ் பத்தி பேசி குழந்தைங்களுக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்கோ மாசம் மாசம் ஒரு ரைட்ஸ் போடுறோம். சோ அதெல்லாம் இப்ப சொல்ல முடியுமான்னு தெரியல, எங்க மேகசின்ல போட்டுட்டு இருக்கோம். தேவைப்பட்டா போன் பண்ணி கேட்ட நான் எல்லாருக்கும் சொல்ல விரும்புறேன்.
1: ரொம்ப சந்தோஷம். நீங்க ஒரு மேகசின் எடுத்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா சிறகுகள் அப்படின்ற பத்திரிகை, அந்த பத்திரிகையை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
2: கண்டிப்பா மேம். அதாவது நம்ம நம்ம ட்ரஸ்ட் நடத்திட்டு இருக்கோம். ட்ரஸ்ட் நடத்தது வந்து எவ்வளவு பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது, பட் மேகசின்னா அது மூலமா நம்ம சொல்ல வர கருத்துக்கள் சீக்கிரமா போய் மக்களை சேரும்.
1: கண்டிப்பா
2: நிச்சயமா மந்த்லி ஒன்ஸ் நாங்க நடத்திட்டு இருக்கோம். நாங்க வந்து எதாவது குறிப்பா சமூக சார்ந்த மக்களுக்கு என்ன விஷயங்கள் வேணுமோ அதை பத்தி மட்டும் போடலாம் அப்படின்ற ஒரு மனப்பான்மையோட இந்த பேப்பர் ஆரம்பிச்சிருக்கோம். பிசினஸ் மோட்டிவ்ல நாங்க ஆரம்பிக்கல, அதனால வந்து இதுல வந்து சில்ட்ரன்ஸ் ரைட்ஸ் பத்தி போடுறோம், குளோபல் வார்மிங் பத்தி போடுறோம், என்வாயன்மெண்ட் பத்தி சம்பந்தமான எல்லா விஷயங்களும் போடுறோம். அது இல்லாம என்னென்ன குழந்தைங்களுக்கோ பெரிய

0: பிடிச்ச விஷயமா இருக்கு. இப்போ அது
1: ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம நேயர்கள் நிறைய பேர் வந்து இது கேட்டுட்டு இருக்காங்க, இந்த ட்ரஸ்ட்லாம் எப்படி ஃபார்ம் பண்ணும் அப்படின்றத கொஞ்சம் அவங்களுக்கு சொல்கிறேன்.
0: கண்டிப்பாக சொல்கிறேன். அதாவது ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணணும்னா சொசைட்டியாக பண்ணலாம், ட்ரஸ்ட் என்ஜிஓ ட்ரஸ்ட்டாகவும் பண்ணலாம். சொசைட்டினா மினிமம் 7 பீப்புள்ஸ் இருக்கணும், என்ஜிஓனா மினிமம் 3 பீப்புள்ஸ் இருந்தால் பரவாயில்ல, அது மேக்ஸிமம் வந்து 7-11 வரைக்கும் வச்சிருக்கலாம். அதில் இப்போ நம்ம எத்தனை பேர் செய்கிறோமோ ஜாயின் பண்ணிட்டு நம்ம ட்ரஸ்ட் டீட் ஃபார்ம் பண்ணோம். அந்த டீட் ஃபார்ம் பண்ணும்போது நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம் ஃபியூச்சரில் அப்படின்றத ஒரு குறிப்பாக அந்த பாயிண்ட்ஸ் போட்டு ஒரு டீட் ஃபார்ம் பண்ணி ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போயிட்டு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் 1 வீக்கில் கொடுத்துருவாங்க. அந்த டாக்குமெண்ட் வந்த பிறகு நம்ம ஃபர்தராக நம்ம என்ன பண்ணணுமோ அதை அப்படியே ஸ்டார்ட் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணிட்டு போயிட்டு.
1: ஸோ இதில் கவர்மெண்ட்டோட சப்போர்ட் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்குதா?
0: கவர்மெண்ட் எய்ட் இது வரைக்கும் நான் எதுவும் வாங்கலை, பட் கவர்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து எய்ட்ஸ் அண்ட் அவேர்னஸ், எச்ஐவி எய்ட்ஸ் அவேர்னஸ் ப்ரோக்ராம் 2-3 பண்ணியிருக்கேன். கோயம்புத்தூரில் 2 ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன், திருச்சியில் 2 ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன், இங்கே சென்னையில் ஒரு 2 ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். பட் அவங்க சப்போர்ட்டிவ் மணியாக எதுவும் வாங்கலை, பட் அவங்க ப்ரோக்ராம்ஸ் நான் பண்ணியிருக்கேன்.
1: இப்போ நீங்கள் வந்து கவர்மெண்ட் போய் ரீச் ஆகாத இடத்துல கூட நீங்கள் போய் ரீச் ஆகிங்கன்னு கேள்விப்பட்டோம். அதுவும் வந்து நிஜமாகவே பாராட்டக்கூடிய விஷயம்தான்.
0: ரொம்ப நன்றி.
1: அதுக்கப்புறம் வந்து நீங்க உங்களுடைய இதுல வந்து NOGE அப்படின்னு ஒரு இது கொடுத்துருக்கீங்க, அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்ல முடியுமா?
0: ஓகே சொல்றேன். அது வந்து ஆல் இண்டியா மகிளா சங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு வச்சு நடத்திட்டு இருக்கோம். இப்போ நாங்க ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அது ஒரு 5 இயர்ஸ் நாங்க நடத்திட்டு இருக்கோம். அது வந்து ஆரம்பத்துல நாங்க பெண்களுக்காக மட்டுமே ஆரம்பிச்ச ஒரு அமைப்பு. அது அந்த அமைப்பு வந்து நம்ம மட்டும் செஞ்சா ஒரு சப்போர்ட்டிவ் இருக்காது, நமக்கு பின்னாடி ஏதாவது ப்ராப்ளம்னா நமக்கு ஒரு சப்போர்ட் வேணும், ஒரு பெரிய லிங்க் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அப்ப என்னோட ஃப்ரெண்ட் மிஸ்டர் வேலுசாமின்னு சொல்லிட்டு OCF ஒர்க் பண்ற சென்ட்ரல் கவர்மெண்ட்ல, அவங்க வந்து ஒரு அவங்களோட யூனியன் வந்து அதுல வந்து அஃபிலேட் ஆயிட்டு இருந்தாங்க, PSI சொல்லிட்டு, பப்ளிக் சர்வீஸ் இன்டர்நேஷனல் சொல்லிட்டு.
1: பப்ளிக் சர்வீஸ் இன்டர்நேஷனல்.
0: ஆமா, ஓகே. அதுல PSI வந்து நம்ம ஸ்ட்ரைட்டா ஜாயின் பண்ண முடியாது, ஏன்னா அவங்க வந்து பெரிய பெரிய ஆர்கனைசேஷன் தான் அப்ப சேர்ப்பாங்க. அதனால வந்து அவங்களோட அஃபிலியேஷன் வந்து NOGE சொல்லிட்டு, நேஷனல் ஆர்கனைசேஷன் ஆஃப் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ். சோ அவங்க மூலமா நாங்க அஃபிலேட் ஆகி நாங்க PSI அஃபிலேட் ஆயிருக்கோம். ஏன்னா நமக்கு ஒரு பெரிய சப்போர்ட் இருந்ததா, நம்மளோட மகளிருக்கு ஒரு ப்ராப்ளம்னா நிச்சயமா அவங்க வந்து ஃபேஸ் பண்ணி கொடுப்பாங்க, அந்த ஒரு சப்போர்ட் வேணும்ன்றதுக்காக. PSI ஆபீஸ் வந்து ஜெர்மன்ல இருக்கு, ஹெட் ஆபீஸ். சோ அவங்களோட பிரான்ச் இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கிறதுனால நமக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதனால அவங்க சப்போர்ட் வச்சுட்டு நாங்க நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க நிறைய ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க, அதை நான் இங்க பண்ணுவேன். அவங்க நிறைய ப்ரோக்ராம்ஸ் கொடுப்பாங்க, நாங்க வந்து நானே எங்க மெம்பர்ஸ் எல்லாம் போயிட்டு அங்க கலந்துட்டு இங்க வந்து அப்படியே நம்மளோட மக்களுக்கு அதை அப்படியே திருப்பி அப்ளை பண்ணுவேன். அந்த மாதிரி அவங்க அது பெரிய சப்போர்ட்டா இருந்தது. அதுக்கப்புறம் தான் நாங்க குபில் ட்ரஸ்ட் ஆரம்பிச்சோம். இப்போ நிறைய ப்ரோக்ராம் எல்லாமே சேர்ந்து பண்றோம்.
1: சந்தோஷம். இப்போ நீங்க வந்து நிறைய விமென்க்கு வந்து நீங்க இது பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நம்ம கம்யூனிட்டி கேட்டிருக்க நிறைய பேரும் வந்து மகளிர்தான் இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க?
0: அது மகளிர் பொறுத்த வரைக்கும் இப்ப இன்றைய சமுதாயத்துல வந்து நிச்சயமா தன்னம்பிக்கை நிறைய வேணும். அதே மாதிரி நிச்சயமா படிக்கணும், ஏன்னா இனி வரும் காலத்துல, இப்ப இருக்கிற காலத்துலயும் சரி, குழந்தைங்களும் சரி, பெரியவங்களும் சரி, படிப்பு இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. சோ எப்படியாவது படிச்சிடணும், படிச்சுட்டு அவங்களோட திறமைகளை வளர்த்துக்கணும். படிப்பு மட்டும் பத்தாது, அவங்களுக்கு நிறைய ஸ்கில்ஸ் நிறைய டெவலப் பண்ணிக்கணும். அந்த தன்னம்பிக்கையோட கூட அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, அவங்க டெவலப் ஆகிறப்ப அவங்களோட ஃபியூச்சர் வந்து ரொம்ப பிரைட்டா இருக்கும் அப்படின்றது என்னோட
1: எண்ணம். நீங்க அதே மாதிரி வந்து இன்னும் வந்து வேற யாராவது உங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணும், இல்லை வேறு ஏதாவது அவங்களுக்கு தெரிஞ்ச டெஸ்டியூட் விமன் அந்த மாதிரி இருந்தாங்கனாக்கா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு விடியல் ஏற்படுத்தணும் அப்படின்றது உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா கான்டாக்ட் பண்ணலாம்,
0: தாராளமாக பண்ணலாம். எப்போ வேணாலும் எனக்கு ஃபோன் பண்ணலாம், என்னோட நம்பர் கூட நான் சொல்கிறேன், எழுதிக்கலாம், எனக்கு ஃபோன் பண்ணலாம். என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை கண்டிப்பாக பண்ணி கொடுப்பேன்.
1: கண்டிப்பாக உங்கள் நம்பர் அப்படி கொஞ்சம் சொன்னீங்கன்னா
0: சொல்லிட்டு இருப்பாங்க. 9884603196.
1: சரி, நீங்கள் வந்து வேற எந்த மாதிரிலாம் வந்து இன்னும் எதிர்காலத்தில் நிறைய சேவைகள் செய்யணும்னு ஆசைப்படுறீங்க?
0: கண்டிப்பாக உமன் எம்பவர்மெண்ட்டுக்காக நிறைய பண்ணணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி டிசேபிள் பீப்புளுக்கு வந்து இப்போ கொஞ்சம் சுய உதவி குழு பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க, மகளிருக்கு இருக்கு, அதே மாதிரி இப்போ ஜென்ஸ்க்கும் வந்திருக்கு, ஆண்கள் மகளிர் குழுவும் இருக்கு. ஸோ டிசேபிளுக்கு ஒரு குழு உருவாக்கணும் அப்படின்றது என்னோட எண்ணம். அதனால வந்து அவங்கள வச்சு ஒரு குழு ஃபார்ம் பண்ணி அவங்கள வந்து பொருளாதாரத்தில் முன்னு கொண்டு வரணும் அப்படின்றது என்னோட ஃபியூச்சர் என்னமா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உமன்ஸ், ஏன்னா உமன்ஸ் எம்பவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய பேசி வச்சிருக்கேன், பட் எங்களுக்கு இன்னும் டைம் செட் ஆகல, கவர்மெண்ட்லையும் கேட்டிருக்கேன். அந்த ப்ரோக்ராம்ஸ் கிடச்சிருந்தாலும் நிறைய பண்ணலாம் அப்படின்ற ஐடியா இருக்கு. என்வாயன்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் நிறைய பண்ணலாம், ஏன்னா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குளோபல் வார்மிங்கில் இப்போ இருக்கிற பிரச்சனையே பெரிய பிரச்சனை அதுதான் சமுதாயத்தில். அதுக்காக நிறைய விழிப்புணர்வு முகாம் நடத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஸ்கூல்ஸ், காலேஜ் அந்த மாதிரி ஏரியா வைஸாக பண்ணணும், நிறைய பண்ணணும் அப்படின்ற இருக்குது. எங்களோட சேர்ந்து பணியாற்ற யாராவது விரும்புனாங்கன்னா அவங்களையும் நாங்கள் சேர்த்துக்கிட்டு நாங்கள் எல்லாமே சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் ஐடியா பண்ணியிருக்கோம்.
1: வணக்கம் நேயர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. நம்ம பேசிட்டு இருக்கிறது மிஸ் பாரதி அப்படின்றவங்க கிட்ட. அவங்க இப்போ இது வரைக்கும் நமக்கு எந்த மாதிரிலாம் வந்து இந்த குட்வில்

0: அப்படின்ற சேவை நிறுவனம் மூலியமா என்னெல்லாம் சேவைகள் செஞ்சிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி வந்து அவங்க வந்து பிசியோதெரப்பி கேம்ப், விமென்ஸ் ஹெல்த் கேம்ப், அப்புறம் வந்து நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம், சில்ட்ரன் ரைட்ஸ் பத்தி, உமன் எம்பவர்மெண்ட் பத்தி எல்லாம் நிறைய சொல்லணும்னு இருந்தாங்க. அவங்க வந்து சிறகுகள் அப்படின்ற ஒரு மேகசின் நடத்திட்டு இருக்கதான் சொன்னாங்க. அதுல என்னெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. மேடம், உங்ககிட்ட தொடர்ந்து பேச ரொம்ப நிறைய மக்கள் ஆவலா இருப்பாங்க. இப்போ நீங்க வந்து கம்ப்யூட்டர் கோர்ஸ் தான் நிறைய நடத்துறேன்னு சொல்லிருக்கீங்க. இன்னைக்கு இருக்கிற இதுல வந்து அது எந்த அளவுக்கு மக்கள் ரீச் ஆயிருக்கு, எத்தனை பேர் வந்து அதுல வந்து பெனிஃபிட் ஆறாங்கன்னு சொல்ல முடியும்?
1: நிச்சயமா சொல்றேன். அதாவது உமன்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ்க்கு நாங்க மெயினா இம்பார்ட்டன் கொடுக்குறோம். அது சில்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லா வசதியும் கிடைச்சிருது, ஏன்னா பேரண்ட்ஸே எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துறாங்க. அப்படின்னா ஸ்கூல்ல உங்களுக்கு எல்லா வசதியும் கிடைச்சிருது. ஸோ அவங்க வந்து ஸ்கூல் இல்லாம மற்ற ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கிறதுக்கும் அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சிருது. ஆனா கவர்மெண்ட் கார்ப்பரேஷன் ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்களுக்கு அது கிடைக்க மாட்டேங்குது. அவங்க ஸ்கூல் முடிச்சுட்டு போறதே பெரிய விஷயமா இருக்கு. ஸோ அவங்களுக்கு நான் என்ன யோசிச்சேன்னா, அவங்களுக்கு வந்து ரீடிங் ஹேபிட்டா இப்ப ரொம்ப குறைவாயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு லைப்ரரி ஓபன் பண்ணி அவங்களை வந்து வர வைக்கணும், ரீடிங் ஹேபிட்டை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தால ஒரு லைப்ரரி உருவாக்கி இருக்கோம், இலவசமா பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த குழந்தைங்க வரும்போது அப்புறம் கூடவே வந்து நம்ம கம்ப்யூட்டர் ஸ்கில் கொடுத்தா அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது வெளியே போய் அவங்களால படிக்க முடியல இல்லையா, அதனால ஃப்ரீ கம்ப்யூட்டர் கோர்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் முதல்ல ஆரம்பிச்சது. இப்போ அந்த குழந்தைங்க நிறைய வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. படிக்கும் போதே அவங்களுக்கு பேசிக்கல் கோர்ஸ் முடிச்சிடுறாங்க. ஸோ படிச்சு முடிச்சிட்டாங்க, அவங்க அடுத்த கோர்ஸ் போறதுக்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப வாய்ப்பா இருக்கு, அது பண்ணிட்டு இருக்காங்க. பெண்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்க வந்து படிச்சது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் பண்ணும்போது, கம்ப்யூட்டர் கோர்ஸ் பண்ணும்போதோ இல்ல ஒர்க் ஷாப்ஸ் பண்ணும்போதோ அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அவங்க மேற்கொண்டு ஜாப் போறதுக்கும் அவங்களோட ஃபியூச்சரை வந்து அவங்க வந்து கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கும் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு.
0: நீங்கள் வந்து நிறைய டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதா சொன்னீங்க, இந்த மாதிரி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் யாரெல்லாம் அது பெனிஃபிட் ஆகுது?
1: கண்டிப்பாக இதில் வந்து உமன்ஸ் வந்து எப்படி டெவலப் ஆகணும்னு சொல்கிறேன் நான். அது இப்போ நான் உங்களுக்கு சொன்ன பார்த்தீங்களா, படிக்கிறச்சியே வந்து அவங்க வந்து டெவலப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் கொடுக்குறோம், நிறைய வந்து அவங்களுக்கு செமினார் மாதிரி கண்டக்ட் பண்ணுறோம். அவங்க ஸ்ட்ரெஸ்ஸு குறைக்கிறதுக்காக நாங்கள் ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறோம். அதில் வந்து நிறைய ரிசோர்ஸ் பர்சன் என்ன பண்ணுறாங்க, வந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்போ வந்து இது எந்த மாதிரிலாம் பண்ணால் அவங்க ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணலாம், என்ன மாதிரி பண்ணால் அவங்க பர்சனாலிட்டி டெவலப் பண்ணிக்கலாம், அது மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் அவங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகும், லீடர்ஷிப் குவாலிட்டி அவங்களை எப்படி வளர்த்துக்கலாம் அப்படின்றது வந்து பெண்களுக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி நாங்கள் அந்தந்த வயசுக்கேற்ற மாதிரி என்ன ப்ரோக்ராம் பண்ணணும், யாருக்கு என்ன நீட் இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பண்ணுறோம். ஸோ அது மூலிமா அவங்களோட வாழ்க்கை வந்து திசை மாறும் அப்படின்ற ஒரு நல்ல முறைக்கு போகும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு.
0: கண்டிப்பாக இப்போ மிஸ் பிரேமா அவங்களும் வந்து இந்த டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் மூலமா நிறைய இது பண்ணிருக்காங்க நினைக்கிறேன். இந்த டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு கிடைச்ச அனுபவங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: இந்த டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து எனக்கு ஸ்டார்டிங் தெரியாது, இது மாதிரி கம்ப்யூட்டர் கோர்சஸ் எல்லாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. சரி, விமென்ஸ்க்கு ஒரு எம்பவர்மெண்ட்னா ஒரு தைரியம், ஒரு ஒரு இதுவா உருவாக்கணும் அப்படின்றதுதான். அதுக்கப்புறமா நான் வந்து மேடமை பார்த்த பிறகுதான் அது மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்றோம், கம்ப்யூட்டர் கோர்சஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதில் அனுபவம்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக கம்ப்யூட்டர் பற்றி எனக்கு எந்த நாலேஜும் கிடையாது. இங்கே வந்த பிறகு தான் கம்ப்யூட்டர் பற்றி ஒரு நாலேஜ் வந்தது. அண்ட் தென் நான் டிடிபி பண்ணுற அளவுக்கு நான் வந்திருக்கேன்னு சொன்னால் அது மேடமோட இது தான். ஸோ இப்படி நிறைய பேர் ஃப்ரீயாக கோர்ஸ் எடுத்து படிக்கிறாங்கன்னு சொன்னால் நிறைய பேர் டிடிபி ஆப்ரேட்டர்ஸாக கற்றுக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் கிடைக்கிறதுக்கே 2500 கேட்குறாங்க. ஸோ இப்படி ஃப்ரீயாக படிக்கிறது நிறைய மக்களுக்கு யூஸ் ஆகும். என்னோட அனுபவம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஜாப் எனக்கு இப்போ கிடச்சிருக்கு. இந்த கம்ப்யூட்டர் கோர்ஸால் ஒரு நல்ல ஜாப் கிடச்சிருக்கு. அதே மாதிரி நான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குட்வில் ட்ரஸ்ட்டில் நான் ஒரு வாலண்டியராக இருக்கேன் அப்படின்னா அது மேமால தான், அப்படி தான் போயிட்டுருக்கு.
0: ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்து இன்னும் வந்து நிறைய இது பண்ணும், என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ இதுக்கெல்லாம் ஃபண்ட் எப்படி கிடைக்கும்னு நீங்கள் நினச்சிருக்கீங்க? இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்க?
1: ஆமாம், கண்டிப்பாக. ஃபண்ட் ரைசிங்கிறது வந்து என்ஜிஓ பொறுத்தவரைக்கும் பெரிய சவாலான விஷயம், சாதாரண விஷயம் இல்லை. நாங்கள் வந்து ஒரு ஒரு ப்ரோக்ராம் நாங்கள் பண்ணுறோம் இல்லைங்களா, கண்டக்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த டைமில் வந்து நாங்கள் அதோட ப்ரொப்போசல் ரெடி பண்ணி, அதோட பட்ஜெட் ரெடி பண்ணி, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கொடுத்து, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கொடுத்து, இந்த மாதிரி நாங்கள் இதுவும் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் கார்ப்பரேட்ஸில் கேட்டால் கிடைக்குன்ற மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். பட் இது வரைக்கும் நாங்கள் ட்ரை பண்ணல, இனி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. ஃபண்ட்ரைசிங் வந்து ப்ரோக்ராம்ஸ் வந்து நிறைய கண்டக்ட் பண்ணி அது மூலிமா ஃபண்ட்ரைஸ் பண்ணலாம். பட் இந்த நாங்கள் எங்களோட ப்ராஜெக்ட் வந்து இப்போ ஹோம் ஆரம்பிக்கிறதுன்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், அந்த ஹோம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு இடம் பார்த்துட்ருக்கோம். அந்த இடம் செட் ஆயிடுச்சுனா அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான ஃபண்ட்ஸ் நான் வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ பண்ணுறது எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, இதை வச்சு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இது எங்களுக்கு போதுமானதாக இருக்குது.
0: கண்டிப்பாக இப்போ நீங்கள் என்ஜிஓ பண்ண போகிற அந்த ஹோம் ஆரம்பிக்கும் போது உங்களுக்குன்னு வேலை செய்ய நிறைய இவங்க தேவைப்படுவாங்க, இவங்கெல்லாம் வந்து எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்க? இதில் வந்து
1: கண்டிப்பாக நல்ல கேள்வி இது. அதாவது ஹோம்ன்றது வந்து அவங்கள பார்த்துக்க யாருமே இல்லை அப்படின்னு நம்பி நம்மளை நம்பி வராங்க. ஸோ நம்மளோட அன்பும் ஆதரவும் கண்டிப்பாக அவங்களுக்கு வேணும். பணம் முக்கியம் இல்லை, அவங்க நல்லா சாப்பிட்டாங்களா தூங்குனாங்களா எந்திரிச்சாங்களா அதை கேட்குற அந்த ஒரு பக்குவம் இருக்கு தெரியுமா, அந்த ஒரு சர்வீஸ் மைண்டில் இருக்கவங்களும் நிச்சயமாக வேலைக்கு எடுத்தால் தான் அது அது அவங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ஏதோ கடமைக்கு அவங்க வேலை செஞ்சுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ அவங்க அந்த மக்கள் வந்து நம்ம எப்போ வருவோம்னு எதிர்பார்த்துட்டு இருக்க மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் உள்ளவங்கள தான் கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன்.
0: சரி, நீங்கள் இப்போ இந்த ஹோம் ஆரம்பிக்க போகிறது சொசைட்டியாக ஆரம்பிக்க போகிறீங்களா இல்லை இண்டிவிஜுவல் அந்த மூணு பேர் வச்சு ஆரம்பிக்கலான் இருக்கீங்களா?
1: மூணு பேருன்றது வந்து ட்ரஸ்டீஸ், அது
0: அதான் ட்ரஸ்டீஸ்.
1: ட்ரஸ்டீஸ் வந்து அவங்க ஃபார்ம் பண்ணதோடு சரி, பட் அவங்க வந்து ஒர்க் பண்ண மாட்டாங்க ஃபீல்டில். பட் நம்ம ஆள் போட்டு தான் பார்க்கணும், நம்ம அதுக்கு தேவையான ஆட்களை தேர்ந்தெடுத்து அதுக்கு ஹோமில் பார்த்துக்கிறதுக்கு ஆள் போடணும், அதுக்கப்புறம் தான் செய்ய முடியும். இது வந்து கொஞ்சம் பெரிய ப்ராசஸ், அது நடந்துகிட்டே இருக்குது. இடம் பார்த்துட்ருக்கோம், இடம் கிடச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் ஓனா செய்யறதை பற்றி பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போல்லாம் வாடகைக்கு எடுத்து நடத்த முடியாது, பக்கத்தில் இருக்கவங்களாம் பயங்கரமாக கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதுக்காக நம்ம சரி ஓனாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, அதில் நம்ம மக்கள் இருக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதுக்காக கொஞ்சம் பொறுமையாக செஞ்சாலும் பார்த்து செய்யலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் பண்ணிட்டுருக்கோம்.
0: இப்போ நீங்கள் ஆரம்பிக்கப்பட ஹோம் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஆக்டரியா இல்லை சொசைட்டிஸ் இந்தியன்
1: ட்ரஸ்ட் ஆக்டில் தான், நம்ம குட்வில் ட்ரஸ்ட் பேரில் தான் நடக்கும். அதோட ஒரு ப்ராஜெக்ட் அந்த மாதிரி தான் நடக்கும், தனியாக இல்லை அதை பண்ணுற மாதிரி இல்லை.
0: இது வந்து வயதானவர்களுக்கான பண்ணுறது,
1: வயதானவர்கள் மற்றும் டிஸ்ட்ரிக்ட் உமனுக்காக பண்ணிட்டு பண்ணலாம் அப்படின்னு
0: ஐடியா பண்ணி. டிஸ்ட்ரிக்ட் ஏன்னா
1: அவங்கள பார்த்துக்கிட்ட மாதிரியும் இருக்கும், அவங்களுக்கு துணை இல்லை வசதி இவங்க கம்பேர் பண்ணி பார்த்துப்பாங்க அந்த மாதிரி இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி
0: ஆசைப்பட்டேன். சரி, நீங்கள் சித்தா ஆயுர்வேதா இதை பற்றி நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணுறது தான் சொல்லியிருக்கீங்க. இந்த சித்தா ஆயுர்வேதான்றது இந்த காலத்தில் வந்து நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் ஆயிட்டுருக்கு.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக
0: இப்படி இருக்கும்போது நீங்கள் எந்த மாதிரி இவங்களை வந்து கவர் பண்ணிட்டுருக்கீங்க?
1: அதாவது இது இதுக்கு வந்து காரணம் வந்து என்னோட நல்ல ஃப்ரெண்டு, அவங்கள சொல்லியே ஆகணும். ஃபேமிலி பிளானிங் சொல்லிட்டு கவர்மெண்ட்டில் ஒரு அசோசியேஷன் இருக்குது, அதில் வந்து மிஸ்டர் வெங்கடசுப்ரமணியம் சொல்லிட்டு வந்திருக்காங்க, அவங்க நல்ல ஃப்ரெண்டு. அவங்க அவங்க அதை வந்து இப்போ சித்தா ஆயுர்வேதான்றது வந்து நம்மளோட கலாச்சாரத்தில் முதல் முதல்ல வந்த ஒரு மெடிசன், பட் அதை வந்து இப்போ யாரும் விரும்புறது இல்லை, எல்லாம் அலோபதி தான் போயாச்சு. ஆனால் சைட் எஃபெக்ட் வந்து அலோபதியில் அதிகம் இருந்தாலும் நம்ம உடனே நம்மளுக்கு உடம்பு சரியாகணும் அப்படின்ற ஒரே விஷயத்துக்காக நம்ம அலோபதி போய் எடுத்துக்கிறோம். எல்லாருமே அதான் எடுத்துக்கிறோம், நம்மளும் அதான் எடுத்துக்கிறோம். ஆனால் இந்த ஆயுர்வேதம் சித்தான்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு வந்து சைட் எஃபெக்ட் வராது. என்ன வந்து உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக இருக்கணும், அதுக்காக பயந்துட்டு தான் எல்லாம் அலோபதிக்கு போயிடுறாங்க. பட் இந்த மெடிசனில் வந்து நிச்சயமாக கியூர் ஆகுது அப்படின்றத வந்து எனக்கு வந்து தெரிஞ்சது, எனக்கு தெரிஞ்சது. ஸோ மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு நாங்கள் நிறைய கேம்ப் பண்ணி இது மாதிரி ஒரு மெடிசன் இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து நிறைய பேர் கூட்டிகிட்டு வந்து டாக்டர்ஸ்லாம் கூட்டிகிட்டு வந்து நான் மக்கள்கிட்ட பேச வச்சிருக்கேன். ஸோ மக்கள் விரும்புகிறாங்க, இப்போ திருப்பி நீங்கள் வந்து டாக்டர்ஸ் வரவங்க நாங்கள் மெடிசன் எடுத்துக்கிறோம் அப்படின்னு எங்களை கேட்குற அளவுக்கு வந்திருக்காங்க. ஸோ இப்போ எங்கே கேட்குறாங்களோ அங்கே வந்து நாங்கள் கேம்ப் அரேஞ்ச் பண்ணுறோம். ஸோ டாக்டர்ஸ் வருவாங்க, அவங்களே மெடிசன்ஸ்லாம் கொண்டு வராங்க, அவங்க பார்த்துட்டு ஒன் வீக் மெடிசன் கொடுத்துட்டு போகிறாங்க, அந்த மாதிரியும் பார்த்துக்கிறாங்க. இதுலேயும் ஒரு விஷயம் என்னென்னா ஃபேமிலி பிளான் டிபார்ட்மெண்ட்லேயே வந்து அவங்க வந்து லேடிஸ் சம்மந்தப்பட்ட எல்லா நோய்களுக்கும் சரி, யூட்ரஸ் சம்மந்தமான விஷயங்களுக்கும் சரி, அவங்க வந்து ஃப்ரீ கேம்ப் பண்ணுறாங்க, செக்அப் பண்ணுறாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் கொடுத்துட்டு அவங்களுக்கு மெடிசன் கொடுத்துட்டு போகிறாங்க. ஸோ அவங்களும் வந்து நமக்கு ப்ரோக்ராம் பண்ணுறாங்க, அதையும் மக்கள் யூஸ் பண்ணிக்கிறாங்க.
0: அதே மாதிரி வந்து நீங்கள் என்விரான்மெண்ட் பற்றி நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணுறது சொல்லுங்க, நல்லா குளோபல் வார்மிங் சொல்லியிருக்கீங்க, வேறு எந்த மாதிரி அவேர்னஸ் ப்ரோக்ராம்?
1: அதாவது என்விரான்மெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் அது மரங்கள் இப்போத்துக்கு இருக்கிற சுச்சுவேஷனுக்கு மரங்கள் நிறைய நடணும். ஸோ அது நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா நிறைய அப்பப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு எங்கெல்லாம் கேட்குறாங்களோ எங்கெல்லாம் தேவைப்படுதோ அதெல்லாம் நாங்கள் நடுறோம். ஆனால் அதை பற்றின விழிப்புணர்வு வந்து மக்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால தான் பிரச்சனையே. ஸோ அதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம், அப்பப்போ நாங்கள் வந்து அதில் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை கூட்டிகிட்டு வந்து அவங்க மூலயமா மக்களுக்கு புரிகிற மாதிரி நாங்கள் ஒரு சின்ன சின்ன கேம்ப்புங்க போட்டு மக்களுக்கு குழந்தைங்களுக்கு ஸ்கூல்ஸில் பொதுவாக புரிய வைக்கிற மாதிரி நாங்கள் கேம்ப்
0: பண்ணிட்டுருக்கோம். அப்புறம் மிஸ் பிரேமா, நீங்கள் வந்து குட்வில் ட்ரஸ்ட்ல ஒரு வாலண்டியராக இருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க, நீங்கள் இங்கே இந்த வாலண்டியராக இருந்து என்னென்ன அனுபவங்களுக்கு என்ன இருந்திருக்கு, என்னென்னலாம் நீங்கள் அவங்களோட சேர்ந்து ப்ராஜெக்ட் செஞ்சுருக்கீங்க?
2: வாலண்டியராக இருந்த அனுபவம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மேடம் வந்து ஐ கேம்ப், டென்டல் கேம்ப்ஸ், அந்த மாதிரி மெடிக்கல் கேம்ப்ஸ் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் வாலண்டியராக இருக்கும்போது நம்மளால் முடிஞ்ச ஒரு 10 பேரை கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு தேவையான ஃப்ரீ கேம்ப் தானே பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து அமௌண்ட் கொடுத்து எங்கேயும் பார்க்க முடியல அப்படின்ற பட்சத்தில் ஃப்ரீ கேம்ப்ன்ற ஃப்ரீ கேம்ப் பண்ணுறாங்க அப்படின்னும்போது 4 பேர் சொல்லி நம்மளால 4 பேர் பலனடைகிறாங்க இல்லையா. ஸோ அப்படி நிறைய கேம்ப்ஸ், அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் கூட சரி, மேடம் எந்த ப்ரோக்ராம் பண்ணாலும் வாலண்டியர் நாங்கள் இருப்பேன்.
0: ரொம்ப சந்தோஷம், உங்களுடைய சேவைகளுக்கு எங்களுக்கு நன்றி.
2: தேங்க்யூ மேம்.
0: நீங்கள் வந்து மேடம் இங்கே இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறீங்கிறது எப்படி விளம்பரம் செய்கிறீங்க, எதை மூலியமாக வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துறீங்க?
1: விளம்பரம்ன்றது வந்து நான் ரொம்ப செய்யல மேம். எனக்கு இப்போ பிரியமா சொன்னாங்க இல்லைங்களா, இந்த மாதிரி வந்து வேர்ட் ஆஃப் மவுத் தான் எங்களுக்கு வந்து விளம்பரம், பெரிய விளம்பரமே அதுதான். மக்கள் வந்து அவங்க சொல்றதுலேயே தெரியும், அவங்க நம்மளை தேடி வராங்க, ஃபோன் பண்ணுறாங்க, எங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது, பிரச்சனைகள் இருக்குன்னு கேட்குறாங்க, அது செய்கிறோம். இதே மாதிரி மக்கள் விருப்பத்துக்கு என் பேரில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு இலவசமாக ஒரு கிளினிக் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஆயுர்வேதா சித்தா பண்ணுறாங்க, அலோபதி டாக்டரும் வராங்க. ஸோ யார் என்ன விருப்பமோ வாரத்துக்கு 2 நாள் வராங்க. அந்த டேட்டில் வந்து அவங்க வந்து அந்த டாக்டர் கன்சல்ட் பண்ணி ஃப்ரீயாக தான் பார்க்குறாங்க, டாக்டர் எங்களுக்காக வந்து ஃப்ரீ ஆஃப் சர்வீஸ் பண்ணுறாங்க, அது காரைக்குடியிலேருந்து வந்து பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி விருப்பப்பட்டு சர்வீஸ் பண்ணுற எவ்வளோ நல்ல பேருங்க இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி மக்கள் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு மெடிசன் ஒரு வீக்கு மெடிசன் மட்டும் அவங்க பைசா வாங்கிப்பாங்க, அந்த மாதிரி கொடுத்து பார்த்துக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்களும் மக்களிடையே நிறைய நடந்துட்டு தான்
0: இருக்குது. மேடம், நீங்கள் சமீபத்தில் வந்து கோயம்புத்தூர், திருச்சி போன்ற இடங்கள்லாம் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறீங்க. நீங்கள் அந்த மாதிரி வெளியூருக்கு போய் செய்யும்போது நீங்கள் என்னென்னலாம் வந்து ஃபேஸ் பண்ணீங்க பிரச்சனைகளாக?
1: கண்டிப்பாக இது நீங்கள் சொல்லியாகும். அதாவது கோயம்புத்தூர், திருச்சி நான் சொன்னதுனா, நான் இங்கேருந்து நேரடியாக போய் செய்யலை, பட் என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க அங்கே இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட சர்க்கிள் அப்படியே கூப்பிட்டு இந்த மாதிரி செய்ய போகிறோம், என் ஃப்ரெண்ட்ஸ் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அரேஞ்ச் பண்ணி எல்லாம் செஞ்சு வைப்பாங்க. அது நான் போய் அதுக்கப்புறம் அவங்களுக்கு பார்க்கறதுன்றது பெரிய விஷயம், நான் போய் பார்த்து ரெடி பண்ண முடியாது. ஆனால் நான் இங்கேருந்தே வந்து ப்ராஜெக்ட்டுக்கு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு செய்கிறவங்க கவர்மெண்ட்டில் வந்து பெர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட சொல்லிட்டு நாங்கள் ப்ரோக்ராம் நடக்கிறப்ப தான் நாங்கள் போய் செஞ்சுட்டு வருவோம். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் யூஸ் ஆகிறாங்களா, அதுதான் எங்களுக்கு மெயின். எங்கே பண்ணுறோன்றது பிரச்சனை இல்லை, மக்கள் அந்த இடத்துல அதை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்களா, அதுதான் முக்கியம். அதுக்காக நான் எங்கே இருந்தாலும் போய் செய்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம்.
0: இப்போது நீங்கள் செய்கிற மாதிரியான சேவைகள் வந்து நிச்சயமாக வந்து நிறைய படித்தவங்களும் செய்யணுன்றது எங்களுடைய விருப்பம். நீங்கள் அந்த மாதிரி படித்த பெண்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க?
1: பெண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல யாருமே எடுத்தோடனே சர்வீஸ்க்கு வந்துடணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க, பட் அவங்க ஃபேமிலி அவங்க அதெல்லாம் பார்க்கணும். எல்லாத்துக்கும் மீறி அவங்களுக்கும் மனசில் வந்து கண்டிப்பாக நம்மளும் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக எடுத்தோடனே அவங்க வாலண்டியர் ஆகிடுவாங்க, அவங்களும் சர்வீஸ் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. பட் இப்போ வந்து நிறைய பேர் ஆசைப்படுறாங்க, இப்போ ஃபேமிலியில் இருக்கவங்களே அதுக்குன்னு டைம் ஒதுக்கிடுறாங்க, 1 மணி நேரம், 2 மணி நேரம் நான் கண்டிப்பாக வரேன், வீக்லி ஒன்ஸ் வரேன், மந்த்லி ஒன்ஸ் வரேன், நான் செய்கிறேன் அப்படின்னு விருப்பப்பட்டு கேட்டு வந்து செய்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ இன்னைக்கு மொத்தம் மக்கள் மனசில் வந்து ஒரு சர்வீஸ்ன்ற ஒரு விஷயத்துக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, அதை நாங்கள் நேரடியாக பார்க்குறோம், சந்தோஷமான ஒரு விஷயம் அது.
0: சரி, நீங்கள் வந்து நிறைய டிசேபிள் சில்ட்ரனுக்காக நிறைய கல்விக்கு உதவி செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு, இதுக்கான நீங்கள் இன்னும் நிறைய வந்து இதை இன்னும் கொஞ்சம் அதிகமாக செய்யணும், அது அவங்களுக்குன்னே தனியாக வந்து ஒரு இன்ஸ்டியூட்டில் சேர்க்கணும், நல்ல ஹைஃபை இன்ஸ்டியூட்டில் சேர்க்கணும் அப்படின்னா?
1: கண்டிப்பாக, அதுக்கான நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ ஸ்கூலுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், பட் காலேஜுக்கு அதே மாதிரி நாங்கள் வந்து மற்ற இன்ஸ்டியூஷன் மூலியமாகவோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாகவோ கேட்டு நாங்கள் இது பண்ணுறோம். அவங்களுக்காக ஒரு ஷார்ட் ஸ்டே ஹோம் ஒன்று ஆரம்பிக்கலாம்னு ஒரு ஐடியா இருக்குது. வெளியூர்லேருந்து வராங்க, அவங்க தங்கி படிச்சுட்டு போயிடுவாங்க, அவங்க இங்கே இருக்க போகிறதில்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹோம் பண்ணலாம் அதே மாதிரி வயசான அம்மாக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து பகலில் எல்லாம் வெளியே போயிடுறாங்க, எல்லாம் வேலைக்கு போயிடுறாங்க, அவங்களுக்கு வந்து வீட்டில் யாருமே இல்லை, அவங்க ரொம்ப தனியாக விடப்படுறாங்க இல்லையா. அதனால் அந்த மாதிரி இருக்கவங்கலாம் வந்து காலையில் வந்துட்டாங்கன்னா ஈவினிங் போகிற மாதிரி, வீட்டுக்கு போகிற மாதிரி வந்துட்டு இருந்துட்டு அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ இங்கே பார்க்கலாம், இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், அவங்க ஃப்ரெண்ட்ஸோட இருக்கலாம், ஈவினிங் போகிற மாதிரி அது அவங்களுக்கும் சேர்த்து பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுருக்கோம்.
0: சரி, நீங்கள் அந்த திருவள்ளுவர் பக்கத்தில் இருக்கிற நிறைய கிராமங்களில் நிறைய சேவை செஞ்சுருக்கதான் சொல்லியிருக்கீங்க, இந்த மாதிரி செய்யும்போது அந்த மக்கள் வந்து உங்களுக்கு எப்படி வந்து இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க?
1: கண்டிப்பாக, அதாவது சாதாரணமாக நம்ம போய் பேசுகிறதுக்கும் இந்த மாதிரி நாங்கள் ஒரு ஆர்கனைசேஷனில் வந்திருக்கோம் மேம், உங்களுக்காக இதை பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமாக ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. எங்களுக்காக வந்திருக்கீங்க, தாராளமாக வாங்க உட்காருங்க, உங்களுக்கு இடம் தரோம், நீங்கள் உட்காருங்க பேசுங்க, என்ன பண்ண சொல்லுங்கள், என்ன சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள், நாங்கள் செய்கிறோம், அந்த மாதிரி நிறைய கோஆபரேட் பண்ணுறாங்க. இப்போ வந்து முதல் மாதிரி இல்லை, மக்கள் வந்து விரும்பி ஏற்றுக்கிறாங்க, வாங்க எங்களுக்காக நீங்கள் செய்ய வந்திருக்கீங்க, உங்களுக்காக நாங்கள் என்ன வேணால் செய்கிறோம் அப்படின்ற அளவுக்கு பேசுகிறாங்க.
0: ஸோ இந்த மாதிரி மக்கள் வந்து ஏதாவது ஒரு குறிப்பிட்ட கிராமங்களில் வந்து இங்கே இருக்கிற மக்கள் நிறைய பேர் இங்கே குட்வில் ட்ரஸ்ட் மூலயமா வந்து இதுவாயிருக்காங்க, டெவலப் ஆயிருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? இந்த கிராமங்களில் இருக்கிற மக்கள் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் இன்னும் அதிகமான ப்ராஜெக்ட் செஞ்சுருக்கீங்க, இன்னும் செய்யணும்னு ஆசைப்பட்றீங்க?
1: அது கிராமங்களில் வந்து எனக்கு கம்யூனிட்டி பேஸாக நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அது இன்னும் நாங்கள் ஆரம்பிக்கல, அந்த ப்ராஜெக்ட் இருக்குது எங்ககிட்ட, பட் நாங்கள் இன்னும் ஆரம்பிக்கல. மக்களுக்கு தனிப்பட்ட முறையில் தான் நாங்கள் பண்ணுறோம், சில்ட்ரன்ஸ்க்கு உமன்ஸ்க்கு அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். பட் கம்யூனிட்டி பேஸில் நாங்கள் இன்னும் ஒர்க் பண்ணல, இன்னொரு 2 இயர்ஸ் ஆகும் நாங்கள் அதை பற்றி ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ சப்போர்ட் தான் நிச்சயமாக நாங்கள் பண்ணுவோம்.
0: நீங்கள் வந்து டிசேபிள் பீப்புளுக்கு நிறைய திருமணங்கள்லாம் செஞ்சு வச்சுருக்கிறதா சொன்னீங்க.
1: ஆமாம்,
0: அந்த மாதிரி வந்து எத்தனை திருமணங்கள் செஞ்சு வச்சுருக்கீங்க, அந்தக்கு நல்ல வரவேற்பு இருக்குன்னு நீங்கள்
1: நினைக்கிறீங்க? கண்டிப்பாக கண்டிப்பாக, அது போன வருஷம் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு அதை செஞ்சுருக்கோம். ஒரு 3 பேர் சேலம் மாவட்டத்துலேருந்து வந்திருந்தாங்க, அவங்க முன்னாடி எங்களை கேட்டிருந்தாங்க. அதனால் ஒரு டிசேபிள்னா ரெண்டு பேருமே டிசேபிள் கிடையாது, பெண்கள் மணப்பெண்கள் வந்து டிசேபிள் பீப்புள், ஜென்ஸ் வந்து நல்லா இருக்காங்க நார்மல் பீப்புள் தான். அவங்க வந்து இங்கே ஆவடி அடுத்த பட்டாபுரம்ல தான் நாங்கள் வந்து பண்ணி வச்சோம் கல்யாண மண்டபத்தில். 3 பேருக்கு வந்து நாங்கள் திருமணம் செஞ்சு வச்சோம். அவங்களுக்கு தேவையான பொருட்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள், அவங்களுக்கு தேவையான துணிமணிகள், தாலி எல்லாம் செஞ்சு கொடுத்து நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ நிச்சயமாக அவங்க ஃபர்தராக எங்கள் கிட்ட காண்டாக்ட் வச்சுட்டே தான் இருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்க, நல்லா இருக்காங்க. இந்த வருஷமும் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது, இந்த டிசம்பரில் பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்குது, தேவைப்பட்டவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணலாம்.
0: இப்போ நீங்கள் குட்வில் ட்ரஸ்ட் மூலமாக நிறைய பேர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொன்னீங்க, நீங்கள் தனி மனிதன் ஒரு தனி மனிதியாக இருந்து இதை செஞ்சிட்ருக்கீங்களா, இல்லை நீங்கள் இந்த ஃபீல்ட் ஒர்க்கில் இறங்கி செய்யறதுக்கும் நிறைய பேர் உங்களுக்கு ஆதரவாக இருக்காங்களா?
1: நிச்சயமாக, அது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வாலண்டியராக இருக்காங்க, டோனர்ஸாகவும் இருக்காங்க, வாலண்டியராகவும் இருக்காங்க. என்னோட ஃபேமிலியில் வந்து என்னோட பிள்ளைகள் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, எந்த ப்ரோக்ராம் பண்ணாலும் அவங்க தான் முன்னாடி இருந்து எல்லாத்தையும் கண்டக்ட் பண்ணி கொடுத்துட்டு செய்வாங்க. அந்தளவுக்கு வீட்டில் சப்போர்ட் இருந்தால் தான் எங்களால் வெளியே பண்ண முடியுது. ஸோ எல்லாருமே ஓரளவுக்கு எனக்கு நல்ல நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க, எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் நான்.
0: இந்த நியூட்ரிஷன் அப்படின்ற டாபிக் பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியும்?
1: ஆ, சொல்லலாம் மேம். அதாவது குழந்தைங்களுக்கும் சரி, உமன்ஸ்க்கும் சரி, குழந்தைங்களுக்கு சொல்லிடுறேன், அதாவது சரியான ஃபுட் இல்லைன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து அவங்களோட எனர்ஜி குறைஞ்சிடுது, அவங்களுக்கு நல்லா படிக்க முடியாது, நல்லா விளையாட முடியாது, அவங்களோட வளர்ச்சி கம்மியாகிடுது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு என்னெல்லாம் தேவை இருக்குது அப்படின்றது வந்து பேரண்ட்ஸ்க்கும் சில பேருக்கு தெரியறதில்ல. அதனால் குழந்தைங்களுக்கு என்ன கொடுத்தா என்ன சரியாக இருக்கும் அப்படின்றது வந்து அவங்க படிக்கும்போதும் சரி, ஓவராக படிச்சுட்டு சில பிள்ளைங்க மார்க் அடிச்சு கூட விழுந்துடுறாங்க, அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் இல்லாமல் போயிடுது. ஸோ அதை பற்றின விழிப்புணர்வு கொடுக்குறோம். அதே மாதிரி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கர்ப்ப காலத்தில் வந்து முன்னாடியும் சரி, குழந்தைங்க வயிற்றில் இருக்கும்போதும் சரி, அவங்க சரியான ஃபுட் எடுத்துக்கிறது இல்லை, அதனால் வந்து குழந்தையும் சரி அவங்களும் சரி ரொம்ப வீக் ஆகிடுறாங்க. அதே மாதிரி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் அவங்கள தாய் வந்து சரியான ஹெல்த் எடுத்துகிட்டா தான் குழந்தைக்கு வந்து இது பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி டைமில் அவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு நிறைய விழிப்புணர்வு முகாம் நாங்கள் நடத்துகிறோம்.
0: ரொம்ப நன்றி மேடம். இப்போ இந்த கால கல்வி திட்டங்கள் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த கால கல்வி திட்டத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி சில்ட்ரன் ரைட்ஸ் பற்றி எனக்கு நிறைய பேருக்கு தெரியறது
1: இல்லை.
0: இன்னைக்கு நம்ம என்னென்னமோ வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம் பசங்களுக்கு, ஆனாலும் வந்து நீங்கள் சொன்ன சில்ட்ரன் ரைட்ஸ் வந்து யாருமே சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இதுவும் வந்து ஒரு ஒரு பாடமாக அமையணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா?
1: அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே இருக்குது சில்ட்ரன்ஸ் ரைட்ஸ்ன்ற விஷயம் அப்போவே இருக்குது, பட் அது தெரியல அவ்வளோதான். ஏன் நமக்கே கூட முன்னாடி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, இப்போ தெரியுது நம்ம 4 பேருக்கு சொல்கிறோம் அதுதான். பட் குழந்தைகளை தெரிஞ்சுக்கணும், அதுவும் தெரிஞ்சுக்கணும், குழந்தைகளும் தெரிஞ்சுக்கணும், பெரியவங்களும் தெரிஞ்சுக்கணும், குழந்தைகளுக்கு இப்படி ஒரு உரிமை இருக்குது அப்படின்ற விஷயம் தெரியறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். குழந்தைங்களாம் இப்போ நிறைய புத்திசாலிகளாக இருக்காங்க, பிறக்கும்போதே ரொம்ப நல்ல புத்திசாலிகளாக இருக்காங்க. ஸோ அவங்க நல்லா ஆக்டிவாக வராங்க, அவங்களுக்கும் தெரியணும், பேரண்ட்ஸ்க்கும் தெரியணும், குழந்தைங்க இப்படி தான் வளர்க்கணும், இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியணும் அப்படின்னு நான் நினைக்க ஆசைப்பட்றேன்.
0: நேர்களே, இதுவரைக்கும் நம்ம கேட்டுன்றது மிஸ் பாரதி அப்படின்றவங்களுடைய இதை பற்றி கேட்டுட்டு இருந்தோம். அவங்க நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, ஐ கேம்ப், டென்டல் கேம்ப், ஃபிசியோதெரபி கேம்ப், இந்த மாதிரி எல்லாத்தையும் இப்படி கண்டக்ட் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து என்விரான்மெண்ட் பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க, சித்த ஆயுர்வேதா பற்றியும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து முக்கியமாக வந்து அவங்க வந்து நமக்கு சொன்ன விஷயங்கள் வந்து எல்லா பெண்மணிகளும் வந்து நல்ல எம்பவர்டாக இருக்கணும், நல்ல ஒரு தைரியத்தோடு வாழணும், தன்னம்பிக்கையோடு வாழணும்னு நிறைய நமக்கு சொன்னாங்க. அதுக்கு அது தேவையான எல்லா கவுன்சிலிங் கிளாஸஸும் அவங்க செஞ்சிட்ருக்காங்க, நிறைய டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் செஞ்சிட்ருக்காங்க. அதே மாதிரி பர்சனாலிட்டி ஸ்கில் டெவலப்மெண்ட் கிளாஸ் எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து ஃப்ரீ கம்ப்யூட்டர் கோர்ஸ் நடத்திட்டுருக்காங்க, இது மூலிமா நிறைய பேர் வந்து பெனிஃபிட் ஆகிட்டாங்கன்னு வந்து இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் கண் கூட வந்து மிஸ் பிரேமா அப்படின்றவங்க மூலிமா அதை பார்த்தோம். அவங்களே வந்து இந்த மாதிரி நாங்கள் அவங்க வந்து ஆரம்பத்தில் வந்து 10th தான் படிச்சிருந்தாங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, கம்ப்யூட்டர் கோர்ஸ் பற்றி தெரியாது. அப்படிப்பட்டவங்களுக்கு நிறைய ட்ரைனிங் கொடுத்து இன்றைக்கி ஒரு நல்ல ஜாபில் அவங்க இருக்காங்க. அது அதுக்கு காரணம் குட்வில் ட்ரெஸ் தான் அப்படின்னு ரொம்ப சொல்லி ரொம்ப பெருமைப்பட்டிருக்காங்க. அவங்களோட சேவைகள் நம்ம நிச்சயமாக பாராட்டணும். மேலும் வந்து இந்த இவங்க பாரதி அப்படின்ற இந்த மேடம் வந்து ஒரு ஹோம் ஆரம்பிக்கதான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டையும் உங்கள் சைட்லேருந்து எல்லாரும் தரணுன்றது நாங்கள் ஆசைப்படுறோம். நிச்சயமாக வந்து உங்களுடைய எல்லா சேவைகளும் தொடர்ந்து நிறைய வெற்றி பெறணுன்றதுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னைக்கு இந்த கம்யூனிட்டி ரேடியோவுக்கு வந்து நீங்கள் எங்களுக்கு உங்களுடைய புண்ண நேரத்தை செலவழிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
1: ரொம்ப நன்றி மேம். ரொம்ப நன்றி.
0: நன்றி. வணக்கம்.
3: ஹலோ சென்னை, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP 107.8 பண்பலை வரிசை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: நாளுக்கு நாள் வந்து ஒயின் ஷாப் வந்து பெருகிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் லெவலில் அடிக்கிறது போக இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் லெவலில் வந்துடுச்சு. ஒரு ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து மேக்ஸிமம் மூணு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ரெண்டு வந்துட்டு இருக்கு. நாளைக்கு வீட்டுக்கு ஒன்று வர மாதிரி ஆகிடும். அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஒரு என்ஜிஓஸ் கிடையாது, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அதில் பாதிக்கப்பட்டு வெளியே வந்தவங்க. ஸோ ஒரு ஸ்டெப் எடுத்து அதை பண்ணலாம் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் நாங்கள் போய் பேஸ் பண்ணி ஆகணும். இப்போ அகைன்ஸ்ட், இப்போ குடிக்கு அகைன்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 20 லட்சம் பேர் டார்கெட் வச்சுட்டு அந்த 20 லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி கவர்மெண்ட் அப்படி பேச போகிறோம். எங்களோட கோரிக்கையெல்லாம் வச்சு ஒன்று லாட்ரி செட் பேன் பண்ண மாதிரி பேன் பண்ணணும். அப்படி முடியாதுன்ற பட்சத்தில் வந்து குறைச்சாவது பார்க்கலாம், கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் குறைச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பா மதுவை ஒழிக்கணுன்றது எங்களோட எண்ணம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோம் MOP சமுதாய வானொலி 107.8.

0: வணக்கம் சென்னை, இது ஷபானி பாஸ்கர், இன்டர்நேஷனல் உமன் கிரிக்கெட்டர் பேசுகிறேன். உங்கள் வீட்டில் ஒரு பையனும் பொண்ணு இருந்தால் பையனை மாத்திரம் என்கரேஜ் பண்ணாதீங்க கிரிக்கெட் ஒரு அதர் ஸ்போர்ட்ஸ் ஆடுறதுக்கு. பெண்களையும் என்கரேஜ் பண்ணுங்க, அது அவங்கள டிஸ்கிரிமினேட் பண்ணாதீங்க. இதே மாதிரி என்னோட பேரண்ட்ஸும் நினச்சிருந்தாங்கன்னா நான் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஆடிருக்க மாட்டேன். ஸோ ப்ளீஸ் கேர்ள்ஸையும் என்கரேஜ் பண்ணுங்க, எந்த ஸ்போர்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, என்கரேஜ் பண்ணுங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.7.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. உலகமே இயந்திரத்தோட உதவியோட தான் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டே இருக்கிறது. அதே போல் நமது வாழ்க்கையும் இயந்திரமாகவே மாறிக்கொண்டிருக்கிறது. அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி என்று சந்தோஷமாக செலவு பண்ண நாட்கள் எல்லாம் குறைந்து கொண்டே போகின்றன. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம், நல்ல சமுதாயத்திற்கு சந்தோஷமான குடும்பங்களே ஆதாரம். MOP சமுதாய வானொலி 107.8 வழங்கும் நல்லதொரு குடும்பம்.

குட்டி ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க கீதா அக்கா. இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராம் 1 ஹார்க்கு நடக்க போறது, ரொம்ப ஜாலியா இருக்க போறது. ஆரோக்கியமும் சுகாதாரத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு 1 ஹார்க் ப்ரோக்ராம்ல கேட்க போறோம். நம்ம ப்ரோக்ராம்க்கு இன்னைக்கு நிறைய ஸ்டூடியோ கெஸ்ட் வரப்போறாங்க. பாட்டி சொல்ற கதையெல்லாம் கேட்க போறோம். அது மட்டும் இல்லாம ஒரு அழகான பாடலை கேட்க போறீங்க. இந்த பாடலை இசையமைத்தது திரு பாலாஜி அண்ணா அவர்கள். அதே போல கிருமிகள், ஈ, இவங்க கூட எல்லாம் வந்து பேச போறோம். அதே மாதிரி காய்கறிகள் உங்க கூட பேச போறாங்க. எவ்வளோ நல்லா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நம்ம வந்து ஆரோக்கியத்தை பத்தி பேசிட்டு இருக்கும் போது ஆரோக்கியம்னா என்ன அப்படிங்கறத உங்களுக்கு முக்கியமா தெரியணும். ஆரோக்கியம் என்பது உடல் ஆரோக்கியம் மட்டுமல்ல, நம்ம மனசும் ஆரோக்கியமா இருக்க வேண்டும். நம்ம மனசுல வந்து இது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சாதான் வந்து நம்ம ஹெல்தி ஹேபிட்ஸ் வந்து ஃபாலோ பண்ண முடியும். நம்ம டெய்லி தூய்மையான ஆடைகளை அணிய வேண்டும். அதே போல நல்ல சத்தான உணவுகளை உண்ண வேண்டும். அதே மாதிரி மற்றவங்க கிட்ட பேசறத புன்னகையோட பேச வேண்டும். ஆரோக்கியம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம கேட்டோம். இப்ப நிகழ்ச்சியோட முதல் தொகுப்புக்கு போலாம் வாங்க. பாட்டியை பத்தி நினைச்சாலே நம்மளுக்கு ஞாபகம் வருது அவங்க சொல்ற கதைகள் தான். என் பாட்டி, நான் உங்க வயசுல இருந்தப்போ எனக்கு நிறைய கதைகள் சொல்லி இருக்காங்க. நான் பாட்டி வீட்டுக்கு போனாலே முதல்ல பாட்டி கிட்ட கேக்குறது கதைகள் தான். நான் வந்து இந்த பாட்டியை பத்தி சொல்லிட்டு இருக்கும் போது, நான் வந்து ஹாலிடேஸ்ல போனோன்னு, அதாவது விடுமுறைகள்ல பாட்டி வீட்டுக்கு போனோன்னு என்னெல்லாம் செஞ்சேன் அப்படிங்கறத கண்டிப்பா உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். எங்க பாட்டி வீட்டுக்கு போனா மாங்காய் மரம், ரோஜா பூக்கள், மல்லி கொடிகள் இவையெல்லாம் பார்க்க முடியும். இயற்கையோட இருக்கிறதே ஒரு தனி அழகுதான். அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா பாட்டி கிட்ட போய் கதை சொல்லு பாட்டி அப்படின்னு கேட்பேன். எங்க பாட்டி, முதல்ல சாப்பிட்டுட்டு தான் கதை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பிட்ட உடனே எங்க பாட்டி கிட்ட கதை சொல்லு அப்படின்னு கேட்பேன். அப்போ பாட்டி எனக்கு நிறைய பலகாரங்களை கொடுத்து கதை சொல்ல ஆரம்பிப்பாங்க. பாட்டி கிட்ட பலகாரங்களை சாப்பிட்டு கதை கேட்பதே ஒரு தனி ரசனை தான். அதே போல எங்க பாட்டி வீட்டுக்கு போனோன்னு பாட்டி வீட்டு கிட்ட ரஞ்சுன்னு ஒரு பொண்ணு இருந்தா, நானும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து நிறைய குட்டி குட்டி விளையாட்டுகள்லாம் விளையாடுவோம். நம்ம இப்போ விளையாடுற மாதிரி வீடியோ கேம்ஸ், கம்ப்யூட்டர்லாம் அப்போ இருக்கலை. நாங்கள் வந்து மண்ணை தொட்டு கல்லை தொட்டு எல்லாம் விளையாடுவோம். இயற்கையோட இணைந்து விளையாடுவது ஒரு தனி ரசனை தான். அதே போலவே இப்போ விஷாலுக்கு அவங்க பாட்டி ஒரு கதை சொல்ல போகிறாங்க. அவங்க என்ன கதை சொல்கிறாங்க அப்படிங்கிறத நாமும் போய் கேட்கலாம் வாங்க. பாட்டி சொல்லும் கதை.

0: விஷால், விஷால் கண்ணா, எங்கடா போனே? விஷால், விஷால், விஷால் கண்ணா, இங்க வாடா. வா வா வா, எங்கடா கண்ணா போயிட்டு வர? விளையாடிட்டு வரியா?
1: நான் என் ஃப்ரெண்ட்ஸோட ரன்னிங் கேச்சிங் விளையாட்டு வரேன் பாட்டி. ஜாலியாக விளையாடிட்டு இருந்தேன். இந்த அம்மா தான் என்ன ஹோம்ஒர்க் பண்ண கூப்பிட்டாங்க பாட்டி. ஓ பாட்டி.
0: ஆமா ஆமா, விளையாட்டு கூட இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி வேகமாவும் வேடிக்கையாவும் இருக்கு.
1: நாங்க ரன்னிங் அண்ட் கேச்சிங் நீங்க விளையாடணும் இல்ல பாட்டி. அந்த ஷாம் வந்து
0: மரப்பாச்சி பொம்மை, மண்சொப்பு சாமா, மரத்தினால் ஆன பொருட்கள், கிளுகிழுப்ப, அப்படிலாம் எங்க அம்மா வாங்கி தருவாங்க. அதெல்லாம் ஒரு காலம்ப்பா.
1: போ பாட்டி, இந்த பொம்மை விளையாடுறதெல்லாம் கிளுகிழுப்பு பொம்மை போர் பாட்டி. ரிமோட் கார், வீடியோ கேம் இதெல்லாம் தான் சூப்பரா இருக்கும் பாட்டி. உங்களுக்கு போரே அடிக்கலையா பாட்டி? அந்த விளையாட்டுலாம் விளையாடி.
0: இந்த காலத்துல வசதி வாய்ப்புகள் ஜாஸ்தியா ஆயிடுச்சு. கம்ப்யூட்டர் அது இது என்னென்னவோ வந்துருச்சு. மற்றபடிக்கு பார்த்தா சில விஷயங்களுக்கு முக்கியத்துவம் அதிகமாக இருக்கு. அதே சமயம் சில விஷயங்களை அலட்சியப்படுத்தவும் ஆரம்பிச்சிட்டாங்க.
1: பாட்டி போகணும் பாட்டி, அந்த காலத்து கதையெல்லாம் சும்மா சொல்லிட்டே இருக்காத. எனக்கு வந்து ரொம்ப பசிக்குது பாட்டி. எனக்கு நேற்றுக்கு எதுவும் பண்ணினே முழுக்க, எனக்கு அந்த முழுக்கு வேணும் பாட்டி.
0: சரிப்பா, பெரிய மனுஷா, இதை எடுத்துன்னு வந்து தரேன். ஆமா, விளையாடிட்டு வந்தியே, கை கால் கழுவினியா? விளையாடிட்டு வந்தோடனே கை கால் கழுவணும்ப்பா. ஏன்னா மண்ணு அழுக்கு ஒட்டி இருக்கோம் எல்லாம், அதுக்காகத்தான் கை கால் கழுவணும்னு சொல்றது. இல்ல, நாம் எப்பவுமே உடலையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தமா வச்சுக்கணும் கண்ணு. சுத்தம்னு கடவுளுக்கு சமமானது. பாட்டி சொல்ற பேச்சு கேளுப்பா கண்ணா. இதுக்கு ஒரு நல்ல கதை இருக்கு. இது எங்க அம்மா எனக்கு சின்ன வயசுல சொல்லி கொடுத்தது கண்ணு. அப்பதான் தூய்மைன்னா வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியம் நீ புரிஞ்சுப்படா. சரிப்பா சரிப்பா, நான் சொல்றத முதல்ல கேளு, அப்புறம் முறுக்கு தரேன். சரியா?
1: சரி பாட்டி, நீ கதை சொல்லு.
0: உன் மாதிரி தான் ராமுன்னு ஒரு பையன் இருந்தான். சாப்பாடுன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டிலேயே ரொம்ப செல்ல பையன்றதால அவன் அம்மா அவனுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. அவனோட நண்பர்களோட அவன் விளையாடின்னு இருக்கும்போது அவங்களோட பந்து ஒரு கிணற்றுல விழுந்தது. கிணறு ரொம்ப ஆழமா இருந்தது. ராமும் அவனோட நண்பனும் பந்தை எடுக்க முடியாதுன்னு நினைச்சு வீட்டுக்கு போயிட்டாங்க. அடுத்த நாள் வந்து பார்த்தா அவங்க விளையாடின அந்த பந்து மைதானத்திலேயே இருந்தது. ராமும் அவன் நண்பர்களும் அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அனைத்து கிடத்துக்கிட்டேயே பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு அழகான குரல் கேட்டது. அப்போ அந்த இடத்துல இருந்து பிரகாசமா ஒரு அழகு தேவதை வெளியில வந்தாங்க. அந்த தேவதை கையில நிறைய இனிப்புகளும் பல

0: அந்த இனிப்புகளை பார்த்த உடனே ராமுக்கு அதை சாப்பிடணும்னு ஆசையா இருந்துச்சு. அப்புறம் அவன் அழுக்கான கையில அதை எடுத்துட்டான். அதை பார்த்து கோபப்பட்ட தேவதை, சுத்தமில்லாத இடத்துல ஒழுக்கமும் செல்வமும் நிலைக்காதுன்னு சொன்னாங்க. தேவதை இனிமே எப்பவுமே சுத்தமா இருக்கணும்னு அறிவுரை சொல்லிட்டு சுத்தமில்லாத இடத்துல நல்லதே இருக்காதுன்னு மறைஞ்சிட்டாங்க. அதனால எப்பவுமே சுத்தமா இருக்கணும் கண்ணு.
1: அந்த தேவதை திருப்பி வரவே மாட்டாங்க பாட்டி, எங்க பாட்டி போயிருக்காங்க?
0: வருவாங்க கண்ணு. நீ இனிமே சுத்தமா இருந்தீனா அவங்க வந்து உனக்கு இனிப்பும் பலகாரங்களும் நிறைய தருவாங்க, சரியா?
1: சரி பாட்டி, நீ சொன்னதெல்லாம் நல்லா புரிஞ்சது பாட்டி. இன்னும் நான் வந்து டெய்லி விளையாடிட்டு வந்து கால் கை கழுவுவேன் பாட்டி. இப்ப வந்து முறுக்கு சாப்பிடுறதுனால நான் கால் கை கழுவிட்டு வரேன், ஓகே பாட்டி?

0: பாட்டி விஷாலுக்கு சொன்ன கதையை நீங்க எல்லோரும் கேட்டு ரசித்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நிறைய கத்துக்கிட்டேன் அந்த கதையிலிருந்து. உங்க வீட்டிற்கும் அந்த தூய்மையான மென்மை இந்த நேரத்துக்கு வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ என் கூட ஸ்டூடியோல ஒரு அக்கா இருக்காங்க, அவங்க பேரு வைதேகி. அந்த அக்கா கிட்ட வாங்க பேசலாம். வணக்கம் வைதேகி.
1: வணக்கம்.
0: நம்ம குட்டி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஹாய் சொல்லுங்க.
1: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்.
0: நீங்க உங்க பாட்டி கிட்ட கதை கேட்டிருக்கீங்களா?
1: நிச்சயமா. வளர்ற வயசுல வந்து கதை கேட்கறதே வந்து ஒரு ஹாபிலாம் சொல்ல முடியாது. அதுதான் அதோட நம்ம வளர்ந்து வரும்போது நம்மளோட கூட வருது. அது ஒண்ணுதான். இப்ப கூட நான் கதை கேட்பேன் பாட்டி கிட்ட.
0: ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி வந்து ஞாபகம் இருக்கா உங்களுக்கு கதை?
1: நீங்கள் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்ன மாதிரி பாட்டி வந்து கதை சொல்லும்போது நிறையா பலகாரம் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படியே வந்து இந்த மாமரம் ஏதாவது ஒரு மரக்கீழே வந்து உட்காந்து பாட்டி கதை சொல்லுவாங்க. அப்படியே காக்கா ஒன்று போகும், காக்கா போகிறதோட ஒரு கதை சொல்லுவாங்க. பார்த்தா வேறு ஏதாவது ஒன்று வரும், அதை வச்சு ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி கதைகளே வந்து டிஃப்ரெண்ட்டாக சொல்லுவாங்க. சிலது வந்து நம்மளோட மகாபாரதம் ராமாயணம் நடந்த நம்மளோட நிகழ்வுகள்லேருந்து அவங்க கதை சொல்லுவாங்க. சிலது நம்ம போட்டு புடுங்கி அரிச்சு எல்லா கதையும் சொல்லி முடிச்சாச்சு, இப்போ என்ன சொல்லணும்னு நினச்சி ஏதோ ஒரு அவங்களுக்கு நடந்த வாழ்க்கையில் என்ன நடந்ததோ அதை வச்சு ஒரு கதை சொல்லுவாங்க. அப்படி பார்த்தோம்னா சுவாரஸ்யமான கதைகள் நிறையா இருக்குது. அதில் ஒன்றுன்னு எடுத்து சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் இந்த நம்மளோட சின்ன குட்டீஸ் நம்மளோட இருக்காங்க, ஸோ அவங்களுக்காக ஒரு கதை. என்னென்னா ஒரு நரி, நரிக்கு வந்து ரொம்ப பசிச்சு தான், எங்கெல்லாமோ போய் சாப்பாடு வந்து தேடி வந்துதான். ஆனால் யாருமே சாப்பாடு தரலையாம். எல்லா இடத்துலையும் அது ரெண்டு மூணு நாள் இங்கே அங்கே ஏறி இறங்கி ஒரே பசி, கொலை பசியில் வந்துதான். தூரத்தில் பார்த்தா நிறைய செடிகள்லேருந்து ஏதோ தூங்கிட்டு இருந்துதான். ஆஹா, நமக்கு எங்கேயோ சாப்பாடு கிடச்சிடுச்சுன்னு ஓடி வந்துதான். பக்கத்தில் வந்து பார்த்தா தான் அதுக்கு தெரிஞ்சுதான் அது திராட்சை கொடி. கொத்து கொத்தா திராட்சை மேலேருந்து தூங்கிட்டு இருந்துதான். திராட்சையை பார்த்தோன்னே வாய் ஊற ஆரம்பிச்சிருச்சு நரிக்கு. ஆனால் என்ன, அதால எட்ட முடியல திராட்சைய. பசியோ எடுக்குது, திராட்சையும் கொத்து கொத்தா தொங்குது, ஆனால் சாப்பிட முடியல. அப்புறம் யோசிச்சுதான் என்ன பண்ணலான்னு. கீழே தொங்குற ஒன்றத்தில் ஏறி கஷ்டப்பட்டு பிடிச்சி ஒரு திராட்சை எடுத்து சாப்பிட்டு பார்த்தா பாவம் நரி சுத்த கசப்பாக இருந்துதான். ஏன் அப்போ அதை யோசிச்சு பார்த்தப்பதான் தெரிஞ்சுதான், கீழே தொங்குறது அந்த திராட்சையில் வந்து கசப்பு தன்மை அதிகமாக இருந்தது. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்த நரிக்கு முதல்ல கிடச்சது கசப்பான திராட்சை தான். அப்புறமா அது கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் பண்ணி மேலே இருக்கிற திராட்சை கொடியிலேருந்து நிறையா திராட்சை எடுத்து சாப்பிட்டு அப்புறம் அந்த ஆள் வந்துட்டான் அதை பார்க்க. அதனால் அதை வேற ஒரு இடத்துக்கு ஓடி போச்சான்.
0: அதுக்கப்புறம் என்னாச்சு?
1: பாட்டி கதை முடிச்சுட்டாங்க, நான் தூங்கி போயிட்டேன்.
0: ஓகே, நீங்கள் இவ்வளோ தூரம் அதை ரீகலெக்ட் பண்ணி சொன்னதே பெரிய விஷயம். இப்போ நம்ம குட்டி ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து ஆரோக்கியம் ஆன வாழ்வை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
1: ஆரோக்கியம் சுகாதாரம் நம்ம பேசும்போது முதல்ல இருந்த அளவுக்கு வந்து இப்போ இருக்கிறது இல்லை. அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு மக்கள் மத்தியில், நம்ம வந்து சுகாதாரமான சூழ்நிலைகள் வந்து உருவாக்கணும் அப்படின்னு. இருந்தாலும் நம்ம நடைமுறை வாழ்க்கையில் தினசரி வாழ்க்கையில் நம்மளோட டேபிள் நம்ம ரூம் எப்படி நம்ம வந்து குப்பட பாவில் போடுறோங்கிறத பார்த்தாலே தெரியும் நம்ம எவ்வளோ அதை வந்து கடைப்பிடிச்சிட்டு வரோம் அப்படின்னு. நிறைய இடத்துக்கு போனால் சில லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணுறதில்ல, ஃபேன் ஸ்விட்செல்லாம் அப்படி ஆனாக இருக்கும். இது சுகாதாரம்னு வரலனா கூட ஒரு டிசிப்ளின் நம்ம வாழ்க்கையில் வரும். அந்த டிசிப்ளின் நம்ம கடைப்பிடிச்சாதான் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம வந்து ஒரு லாங் டேர்மில் அதை செஞ்சுட்டு வர முடியும். இதே விஷயந்தான் நம்ம வந்து சுகாதாரத்துக்கும் நம்ம சொல்லுவோம். அந்த டிசிப்ளின் உள்ளே இருந்ததுன்னா இங்கே தான் இது பண்ணணும், இப்படி தான் நம்ம வந்து தூய்மையான ஆடைகள் தான் அணியணும் அப்படின்னு அந்த டிசிப்ளின் இருந்தால் நம்ம அப்படி தான் பண்ணுவோம். சின்ன குழந்தைங்கன்னா விளையாடுறது சகஜம், அழுக்காகிறது சகஜம். ஆனால் அது ஆன பிறகு வீட்டுக்கு வந்த அப்புறம் குளிக்கணும், கை கால் கழுவிக்கணும், சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், தூங்க போகிறதுக்கு முன்னாடி பல் விளக்கிக்கிட்டு தான் தூங்க போகணும். நம்ம ஒரு டாஃபி சாப்பிட்றோன்னா அப்படியே கீழே டீச்சர் பார்க்காத போது பெஞ்சு கீழே போடுறது, இதெல்லாம் சின்ன குழந்தைகள்னு இல்லை நம்மளே பண்ணுறோம். கிளாஸ் ரூமில் யாரும் பார்க்கல அவளோட பெஞ்சு கீழே போடுறோம், அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைகள் ஒன்றும் இதை வந்து புரிஞ்சுக்கிறாங்க. சட்டு நம்ம கொடுத்த ரெசிஸ்டன்ஸ் எதிர்ப்பு வந்து அவளை தரதில்லைன்னு என்னோட அபிப்பிராயம். இருந்தாலும் நம்ம குட்டீஸ் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், கிளீனான ட்ரெஸ்ஸஸ் நீங்கள் சொன்ன மாதிரி தூய்மையான ஆடைகள் தான் அணியணும், சாப்பிட்றதுக்கு முன்னாடி நிச்சயமாக கை கழுவணும், தூங்கிறதுக்கு முன்னாடி ப்ரஷ் பண்ணிட்டு தான் தூங்கணும். அண்ட் அவங்க என்ன வச்சுருக்காங்களோ டாய்ஸாக இருந்தாலும் விளையாட்டு சாமான்களாக இருந்தால் விளையாடின அப்புறம் அதெல்லாம் எடுத்து ஒரு இடத்துல அடுக்கி வைக்கணும். இதெல்லாம் வந்து குட்டீஸ் வந்து நிச்சயமாக ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் அவங்க வந்து பெருசான அப்புறம் நிறைய விஷயம் அவங்களால கற்றுக்கிற முடியும்.
0: நம்ம குட்டி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் கற்றுட்ருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்மள்ட்ட வந்து வைதேகி அக்கா வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாங்க, இதெல்லாம் நீங்க வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு என்னோட ஆசை. நம்ம இப்போ அடுத்த ப்ரோக்ராம்க்கு போலாம். நான் உங்களை போல இருந்தப்போ நிறைய நேரம் நண்பர்களோட விளையாடுவேன். நண்பர்கள் பள்ளியிலிருந்து வந்த பிறகு அவங்க அவங்க ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு எல்லோரும் சேர்ந்து நிறைய விளையாட்டுகள் விளையாடுவோம். ஓடி பிடித்தல், ஒளிந்து பிடித்தல், கண்ணாம்பூச்சி, மூக்கிளி என்று நிறைய விளையாட்டுகள் விளையாடுவோம். நீங்கள்லாம் இப்போ விளையாடுற சமயம் ரொம்ப கம்மியா போச்சு. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இப்போ வந்திருக்கிற கம்ப்யூட்டர், அதாவது கணினி மற்றும் வீடியோ கேம்ஸ். ஆனாலும் உங்கள இப்ப சில பேர் இன்னும் சாதாரணமான விளையாட்டுகள் விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். நாங்கள்லாம் விளையாடிட்டு இருக்கிறப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸோட கூட்டு சேர்ந்து விளையாடுவோம். அதனால அவங்கள்டேந்து நிறைய நல்ல பழக்கங்களையும் கற்றுப்போம். அதே போல கெட்ட பழக்கங்களும் எங்களுக்கு சிலது வரும். இப்போ வந்து வந்திருக்கிற வீடியோ கேம்ஸ் மற்றும் கம்ப்யூட்டர் கேம்ஸ்னால நீங்க வந்து நிறைய சிப்ஸ் அது மாதிரி அன்ஹெல்த்தியான ஃபுட் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க. இது வந்து உடம்புக்கு ரொம்ப கெடுதல். இப்போ நீங்க வந்து ஒரு பாடலை கேட்க போறீங்க. இந்த பாடல் நம்ம டெய்லி குளிக்கிறதும் பல் துலக்குவதும் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு உணர்த்த போறது. வாங்க இந்த பாடலை கேட்கலாம்.

ஒழுங்கிக்கலாம்.

0: பில்லோட நிலைமைய நம்ம நினைச்சா ரொம்ப பாவமா தான் இருக்கு. ஆனா அவன் வந்து தூய்மையா இல்லாததுனால தான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் அவனை இப்படி கிண்டல் அடிக்கிறாங்க. ஓகே, இப்ப நம்ம ஸ்டுடியோக்கு இன்னொரு கெஸ்ட் வந்திருக்காங்க. இவங்க வைஷ்ணவி அக்கா, இவங்க கூட இப்ப நம்ம பேசலாம். ஹலோ வைஷ்ணவி.
1: ஹாய் குட்டீஸ்.
0: நீங்க வந்து சின்ன வயசுல கேம்ஸ் எல்லாம் விளையாடி இருக்கீங்களா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
1: நிறைய விளையாடி இருக்கேன். ஆனா இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்போ ரொம்ப மாறிட்டே வருது வீடியோ கேம் கம்ப்யூட்டர். நான் விளையாடினது வந்து கொஞ்சம் ரொம்ப சின்ன வயசுலதான் நான் இந்த மாதிரி பல்லாங்குழி அதெல்லாம் விளையாடி இருக்கேன். அதுக்கப்புறம் வந்தது இந்த வீடியோ கேம்ஸ் அதெல்லாம் வந்ததுனால எங்களுக்கு வந்து அந்த வில்லேஜ்ல போய் விளையாடுறதுக்கு அந்த மண்ணில எல்லாம் விளையாடுறதுக்கு அந்த சான்ஸே எங்களுக்கு கிடைக்கல. ஸோ என்ன சொல்ல போனா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் கேம்ஸ் நான் விளையாடுறது ஒன்றும் எனக்கு தோணலை. ஏன்னா அது நான் சிட்டிலேயே வளர்ந்ததுனால இங்கே எல்லாமே கம்ப்யூட்டர் வீடியோ கேமில் தான் விளையாடிட்டு இருந்தோம். எனக்கும் ரொம்ப ஆசை தான் அங்கே போய் இந்த மண்ணில் விளையாடணும். எப்பயாச்சும் பீச்சுக்கு போனேன்னா இந்த மண்ணில் வீடு கட்டுறது அந்த மாதிரி சீஷெல்ஸ் அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வைக்கிறது அந்த மாதிரி ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுவோம். அவ்வளோதான் தவிர எங்களுக்கு ஒன்று ரொம்ப சான்ஸ் ஒன்றும் அவ்வளோ கிடைக்கல.
0: நம்ம வைதேகி அக்காவும் கூடயே இருக்காங்க. அவங்க கிட்ட ஏதாவது சுவாரஸ்யமான சம்பவம் உங்க விளையாடுறத பண்ணினாங்களான்னு கேட்கலாம் வாங்க.
2: வைஷ்ணவி மாதிரி இல்லைனாலும் நாங்கள் வந்து விடுமுறைகளுக்கு பாட்டி வீட்டுக்கு போகிறது உண்டு. அதனால அது கிராமம்னு சொல்ல முடியாது, சின்ன டவுன்ஷிப் சொல்லலாம். நாங்கள் வந்து சொப்பு பொம்மை வச்சு விளையாடுவோம். மணலில் வந்து தோசை வாக்குற மாதிரி, இட்லி பண்ணுற மாதிரி அதெல்லாம் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஹைட் அண்ட் சீக் அப்படின்னு சொல்லுவாங்க, கண்ணாமூச்சி ஆட்டம்லாம் ஆடி இருக்கோம். அந்த கண்ணாமூச்சி ஆட்டத்துல ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது. உண்மை

0: இனியாச்சு வந்து பார்த்தா யாரையும் காணும். ஒரு நல்ல தன்னம்பிக்கையோட எல்லாரையும் போய் தேடலான்னு தெரு தெருவா அலைஞ்சேன், யாருமே கிடைக்கல. ஒரு 2 மணி நேரம் ஆயிருக்கும் நிச்சயமா. நான் வந்து பிளே கிரவுண்டுக்கு போனேன், நாங்கள் பொதுவாக இருக்கிற ஹைட் அவுட்ஸ் அந்த இடத்துக்குலாம் போய் தேடினேன். அப்புறம் எனக்கு பயம் வந்துடுது, ஒருவேளை நம்ம விளையாட சொல்லி நம்ம விளையாடுனதுல இவங்கெல்லாம் எங்கேயோ காணாம போயிட்டாங்களோ அப்படி இப்படின்னு. சின்ன வயசுல நம்ம எல்லாமோ வந்து கற்பனைகள் நிறையா இருக்கும், கற்பனை சக்தி அதிகமாக இருக்கிறதுனால அப்படியே ஒரே அழுகையாக வந்து அப்புறம் எங்கள் பாட்டிக்கிட்ட ஓடினேன். போய் பார்த்தா எங்கள் பாட்டியோட எல்லாரும் சேர்ந்து உட்காந்து முறுக்கு சீடை தட்டை எல்லாத்தையும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் வந்தா என்னை பார்த்து நீ எங்க இருந்த உன்னை தான் அப்பயே நான் வர சொல்லிட்டேனே அப்படின்னாங்க. எனக்கு அப்ப கோவம் வரணுமா சிரிக்கணுமா அழணுமான்னு தெரியாம அந்த சம்பவத்தை இன்னி வரைக்கும் மறக்க மாட்டேன். நாங்க 10 பேரும் என்னைக்காவது மீட் பண்ணோம்னா இப்ப கூட அவங்க அதை என்னை வச்சு ஓட்டுவாங்க.
1: ரொம்ப சுவாரஸ்யமான சம்பவம் தான், நம்ம குட்டி ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வைஷ்ணவி வந்து அவங்க ஒரு கதை சொல்லணும் பசங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க, அவங்கள்ட்ட கேட்போம் வாங்க. ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை சொல்றேன். அதே சமயத்துல இந்த கதையை கேட்டு நம்ம சுத்தி இருக்கிறத எப்படி நம்ம கவனிச்சு வச்சுக்கணும், அதாவது ரொம்ப சுத்தமா இருக்கணும், அந்த அது பேஸ் பண்ணி ஒரு கதை நான் இப்போ சொல்றேன் உங்களுக்கு. இது நிஜமால நடந்த ஒரு கதை. என்னாச்சு, ஒரு நாள் வந்து ஒரு ஒரு குட்டி பொண்ணு வந்து ஸ்டாம்பை வந்து ஒட்டிட்டு இருந்தா, அது எச்சா இருக்கு இல்லையா, அதுல வச்சு லைக் இப்படி நாக்க இப்படி தடவி தடவி அந்த ஸ்டாம்பை வந்து அந்த என்வலப் கவர்ஸ் மேலே ஒட்டிட்டு இருந்தா. சடனாக என்னாச்சு, கொஞ்ச நேரம் கழிச்சு அவளோட நாக்கு வந்து பயங்கரமாக வீங்கிருச்சு. அதுக்கப்புறம் போக போக அந்த நாக்கு நல்லா வீங்கி டாக்டர்கிட்ட போய் பார்த்தேன்னா அவங்க ஆப்ரேஷன் பண்ணப்போ அந்த சின்ன காக்ரோச் வெளியே வந்தது. இது என்ன ஆச்சுன்னா, அந்த பொண்ணு வந்து இப்படி நாக்கில் தடவி ஒட்டுறப்போ அந்த காக்ரோச்சோட முட்டைகள், அதாவது ரொம்ப சின்னதாக இருக்கும், ஒயிட் ஒயிட் டாட்ஸ் மாதிரி தான் இருக்கும், அது வந்து அவ கவனிக்கலை, அப்படியே தடவி தடவி ஒட்டியிருக்கா. அதுக்கு அது அந்த முட்டை என்னாச்சு, அந்த சின்ன சின்ன போர்ஸ்குள்ளே போயிருக்கிறதுனால அவள் திரும்ப திரும்ப மற்ற ஸ்டாம்ப்ஸை ஒட்டுறப்போ அது நல்லா உள்ளே போயிடுச்சு. அந்த மிதமான சூடு இருக்குது இல்லையா, டங்கில் இருக்கு நம்ம நாக்கில் இருக்கும், அதனால அந்த முட்டை மெதுவாக அப்படியே உடஞ்சி காக்ரோச்சாக ஆயிருக்குது. அது ஆப்ரேஷன் பண்ணப்போ தான் தெரிஞ்சது அதில் ஒரு காக்ரோச் இருக்குன்னு. இதனால் என்ன நான் சொல்கிறேன்னா, ஒரு கவனிக்காம பண்ண ஒரு சின்ன தப்புனால இவ்வளோ பெரிய இன்சிடென்ட் ஒன்று நடந்தது. அதனால நம்ம சுற்றி இருக்கிறதையும் நம்ம க்ளீனாக வச்சுக்கணும், நம்மளும் க்ளீனாக இருக்கணுன்றது தான் நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த குட்டீஸ்க்காக. அது இந்த ஸ்டாம்பை வந்து நம்ம இப்படி எச்சில் வச்சு ஒட்டக்கூடாது இல்லையா, இந்த கம்மை யூஸ் பண்ணி ஒட்டணும், அது ஒரு மிஸ்டேக். அதுவும் இல்லாமல் இந்த சுற்றி இருக்கிறத நம்ம சுத்தமாக வச்சுக்கணும், அது ரெண்டையும் தான் நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த கதை மூலமாக. அது மட்டும் இல்லை, இதே மாதிரி இன்னொரு கதையும் இருக்குது. அது என்னன்னா, ஒரு நாள் வந்து ஒரு பொண்ணு ஒரு ஸ்டோர் ரூம், ஒரு பழைய ஸ்டோர் ரூமில் போயிட்டு லாஃப்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தா. அப்போ என்னாச்சு, அந்த தூசி வந்து கண்ணில் அப்படியே விழுது, அந்த கண்ணில் விழுந்தப்போ அந்த பொண்ணு போய் வெறும் வாட்டரில் போய் சும்மா அப்படியே வாஷ் பண்ணியிருக்கா. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அந்த அரிப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவள் டாக்டர்கிட்ட போய் காமிச்சிருக்கான். அப்போ டாக்டர் வந்து எக்ஸ்ரே பண்ணி சொல்லியிருக்காரு, கண்ணில் ஏதோ இருக்குது, இது சர்ஜரி பண்ணிட்டு தான் இதை எடுக்கணும் அப்படின்னா சொல்லியிருக்காங்க. சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அதுக்குள்ளே இருந்தது ஒரு சின்ன கம்பளி பூச்சி. ஸோ இது நம்ம நம்மளோட சுற்றுப்புறத்தை நம்ம சுத்தமாக வச்சோம்னா இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ நம்ம இதை பற்றி இந்த கதையில் நம்ம இது தெரிஞ்சுக்கலாம், இந்த ஒரு சின்ன இன்சிடென்ட்டை ஞாபகம் வச்சுட்டு நம்ம சுற்றுப்புறத்தை சுத்தமாக வச்சுக்கணும்.
2: இந்த கதைகள் நம்ம குட்டி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய பாடம் கற்பித்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்டூடியோவில் வந்து இப்போ உமா அக்கா இருக்காங்க, அவங்க வந்து உங்ககிட்ட பல் துலக்குவதையும் குளிக்குவதையும் எவ்வளோ வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்ல போகிறாங்க.
3: ஹாய் குட்டீஸ், நான் உங்கள் உமா அக்கா வந்திருக்கேன். இப்போ வந்து வைஷ்ணவி அக்கா சொன்னாங்க இல்லையா, சுற்றுச்சூழல் அதெல்லாம் நீங்கள் ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி நம்ம உடம்ப கூட ரொம்ப ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணும். இப்போது நம்ம உடம்பை எப்படி க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி நீங்கள் சோப்பை போட்டு குளிக்கணும். இப்போது நம்ம உடம்பில் நம்ம நிறைய தூசியிலலாம் விளையாடுறோம் இல்லையா, நம்ம வெளியில் போய் விளையாடுறோம், நம்ம ஃபுட்பாலு இல்லை கிரிக்கெட் விளையாடும் போது அப்படியே நிறைய தூசியெல்லாம் உடம்புல படுது. அடுத்த நாள் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஏந்து காலையில் குளிக்காமல் போனோன்னா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்க மாட்டோம். அதான் காலையில ஏந்துக்கிற வரைக்கும் ஃப்ரெஷ்ஷா இருப்போம், அதுக்கப்புறமா குளிக்கணும் இல்லையா. பேப்பரெல்லாம் கீழே எடுத்துருப்போம். இதுக்கு முன்னாடி நாள் நம்ம விளையாடினது நம்ம என்னெல்லாம் தொட்டிருப்போமோ நம்மளுக்கு எல்லாம் தெரியாது, அதனால நிறைய கிருமிகள் எல்லாம் உடம்புக்குள்ள போயிருக்கும் சரியா. அதெல்லாம் அப்படியே சரி பண்றதுக்கு நம்ம சோப்

0: போட்டு குளிக்கணும். அடுத்தது என்னன்னா, உங்களோட பல் நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு. அண்ட் அதை வந்து நீங்க கிளீனா வச்சுக்கணும்னா நீங்க பல்லு தேய்க்கணும். இது எதுக்கு தேய்க்கணும்னு நிறைய ரீசன்ஸ் இருக்கு, நான் உங்ககிட்ட சொல்றேன். நீங்க நிறைய சாப்பிட்றீங்க, நீங்க என்னெல்லாம் பிடிச்சதோ அதெல்லாம் சாப்பிட்றீங்க. சன்னா சாப்பிட்றீங்க, மாங்காய் சாப்பிட்றீங்க, அப்புறம் நான்வெஜ் உங்களுக்கு பிடிக்கும்னா அது கூட சாப்பிட்றீங்க, சாக்லேட் சாப்பிட்றீங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்க. அதெல்லாம் உடம்புக்கு நல்லதோ இல்லையோ நீங்க சாப்பிட்றீங்க இல்லையா? அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பீஸ் பீஸா ஒட்டின்னு இருக்கும் பல்லுல. அண்ட் இப்போ நீங்க பல்லு தேய்க்கலன்னா அது பல்லுல ஒட்டின்றே இருக்கும், போகவே போகாது, போகவே போகாது. அதுக்கப்புறம் நீங்க அதை சாப்பிட்டது வந்து அப்படியே அந்த பல்லு மேலேயே அப்படியே ஒட்டிண்டு அப்படியே அதே அதுல இருந்தே நிறைய கிருமிகள் எல்லாம் வர ஆரம்பிக்கும். அதனால நீங்க பல்லு தேய்க்கலன்னா நீங்க பேசும்போது நாரும் சரியா? அப்புறமா இல்ல, நிறைய பேர் வந்து நீங்க பேசும்போது அப்படியே விலகி விலகி போவாங்க. ஏன்னா நீங்க பேசும்போது நாரும். அதே மாதிரி அது மட்டும் இல்லைங்க, உங்க பல்லு வந்து சொத்தையா கூட போலாம். ஏன், நீங்க இப்பதான் ஒரு 5 வயசு 6 வயசா இருந்தீங்க, இல்லைன்னா 12 13 வயசா கூட இருக்கலாம். ஆனா சொத்தப்பல்லு இருந்துட்டு சான்ஸே இல்லைங்க. இந்த வயசு சொத்தப்பல்லுக்கே இல்ல, சொத்தப்பல்ல எல்லாம் 70 வயசானதான் ஆகணும். சரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்க பல்லு மற்றும் உடம்புக்கு நல்லதான இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கேன். நீங்க எல்லாமே அது தெரிஞ்சு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா நல்லது.
1: இந்த தொகுப்புல நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அக்கா எல்லாருமே வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. எப்படி வந்து கிளீனாக இருக்கணும், எப்படி வந்து டெய்லி குளிக்கணும், எப்படி டெய்லி வந்து ஏன் வந்து பல் தேய்க்கணும், இதெல்லாம் பற்றி சொன்னாங்க. நம்ம வந்து இப்போ அடுத்த தொகுப்புக்கு போகலாம். இந்த தொகுப்பில் நம்ம வந்து நோய்கள் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வந்து இந்த காலத்தில் அம்மா கூட வெளியில் போச்சுன்னா எப்போவுமே சாக்லேட் வேணும், பிஸ்கட் வேணும், அதுவும் அந்த சமோசா வேணும், இந்த பஜ்ஜி வேணும், இதெல்லாம் வந்து எப்போவுமே கேட்குறோம். பட் அம்மா வந்து எப்போவுமே அதெல்லாம் வந்து தூய்மையாக இருக்காது அப்படின்னு எப்பவுமே சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்னன்னா, அதெல்லாம் வந்து எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம வந்து ரோட் சைடில் வச்சிருக்காங்க, அதனால வந்து ஈ கிருமி இதெல்லாம் வந்து அதில் வந்து உட்காரும். அதெல்லாம் நம்ம உடம்புக்குள்ள போய் நம்மளுக்கு வந்து பல விதமான நோய்களை வந்து உருவாக்கும். நம்மள நிறைய பேர் இது மாதிரி நோய்களால பாதிக்கப்பட்டிருப்போம். பட் அதுக்கு நம்ம என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சிருக்கவே மாட்டோம். அடுத்த வாட்டி திருப்பி நம்ம பண்ண அதே தப்பை வந்து பண்ணுவோம். இப்போ நம்ம வினோத்தோட கதையை கேட்க போறோம். இவன் கதையை கேட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பா நீங்க வந்து அம்மா பேச்சை கேட்பேங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு.
2: ஹாய் அக்கா, என் பேரு வினோத். நான் இப்போதான் கொஞ்சம் குணமாக இருக்கேன். ஏன்னா அன்னைக்கு என்னால் சாப்பிடவே முடியல தெரியுமா? நான் அன்னைக்கு அம்மா பேச்சை கேட்டிருந்தேன்னா எனக்கு இதெல்லாம் ஒரு வாரத்துக்கு இப்படி வயிறு வலியும் அது வச்சனால நான் உட்காந்துருக்கவே மாட்டேன். தெரியல, அம்மா அன்னைக்கு சொன்னாங்க, அப்படி அடிச்சு அடிச்சு சொன்னாங்க, ஆனால் நான் கேட்கவே இல்லை. இப்போதான் நான் பட்ட பாடெல்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. இப்போதான் எனக்கும் புரியுது என்ன பாடு அப்படின்னு.
1: அப்படி வினோத்துக்கு என்ன நோய் வந்தது?
2: நான் சொல்றேன், அன்னைக்கு நான் அப்பா அம்மா அப்புறம் சதீஷ் அண்ணா பீச்சுக்கு போயிருந்தோம். அங்க நிறைய அந்த அவங்க மக்காச்சோளம்லாம் விற்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் அப்படியே வச்சிருந்தாங்க, பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்தது. எனக்கு அப்படியே கொஞ்சம் சாப்பாடுணுமே அப்படின்னு நான் அடம் பிடிச்சேன் அப்பா அம்மா கிட்ட. இதெல்லாம் வேண்டாண்டா அப்படின்லாம் சொன்னாங்க, ஆனாலும் எனக்கு பிடிக்கும்னால நான் அப்படியே எனக்கு வேணும் வேணும் அப்படின்னு ஒருத்த கால நின்று நான் வாங்கி நான் சாப்பிட்டேன்னா அதான். அதுக்கப்புறமா நான் வீட்டுக்கு போனேன், அவ்வளோதான், சான்ஸ் இல்லை. அப்படியே நான் வயிற்ற பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா அப்படியே நான் அப்படியே நான் முடியவே முடியல அக்கா. நான் வாந்தி எடுத்து வாந்தி எடுத்து அதுக்கப்புறம் நைட்டு கூட நான் சாப்பிடவே பிடிக்கலை. அதுக்கு அடுத்த நாள் கூட காலையில் எனக்கு சாப்பிடவே பிடிக்கலக்கா.
3: கிருமிகளான நாங்கள் சாப்பிட்ட ஒவ்வொரு ஸ்பூன்லேயும் இருந்தமே.
4: நான் ஈ பேசுகிறேன், அவன் சாப்பிட்டது சென்னாவில் ஏற்கனவே நான் தான் விளையாடிக்கிட்டு இருந்தேன். ஐயோ ஐயோ.
2: ஆனா உங்களுக்கு தெரியுமாக்கா, அங்க நான் பீச்ல நின்று சாப்பிடும் போது அந்த டேஸ்ட் சூப்பரா இருந்ததுக்கா. அன்னைக்குதான்க்கா வீட்டுக்கு போய் அதான் சொன்னேனே வாந்தி எல்லாம் எடுத்து அவ்வளோதான். அடுத்த நாள் எனக்கு ஃபீவரே வந்துருச்சு, எனக்கு வயிறு வலி வந்துருச்சு. அப்புறம் டாக்டர் கிட்ட எல்லாம் கூட்டின்னு போனாங்க என்ன, அவ்வளோதான் வீண் செலவுக்கா. அதான் நான் சொல்றேன், எனக்கு பிடிக்கவே இல்லை.
1: நம்மளோட சில நிமிஷ சந்தோஷத்துக்காக நம் ஆரோக்கியத்தை வந்து மறந்து போய் வினோத் மாதிரி பல வகையான ரோட் சைட் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுடுறோம். பட் அது வினோத் சொன்ன மாதிரி டேஸ்ட் பண்ண வந்து சூப்பராக தான் இருக்கும். ஆனால் வினோத்க்கு வந்த மாதிரி வயிற்று வலி அப்புறம் பல விதமான நோய்கள் வந்து வரத்துக்கு இது வந்து ஒரு முக்கியமான காரணம். நம்மளும் வினோத் பண்ண தப்பை திருப்பி பண்ணக்கூடாது. ஏன்னா வினோத் சொல்கிறப்பவே எனக்கு வந்து ரொம்ப பாவமாக இருக்கு அவன் சொல்கிறத கேட்க. நம்ம வந்து இது மாதிரி கஷ்டப்பட்டோம்னா எவ்வளோ துன்பம் அடைவோம் அப்படிங்கிறது நீங்களே யோசிச்சு பாருங்கள். நம்ம ஸ்டுடியோல இப்போ இன்னொரு அக்கா இருக்காங்க, அவங்க பேரு பவித்ரா. அவங்க வந்து எவ்வளவு வெஜிடபிள்ஸ் சாப்பிடுவாங்க, வெஜிடபிள்ஸ் அவங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும், இத பத்தி எல்லாம் கேக்கலாம்.
5: ஹாய் குட்டீஸ், நான் தான் பவித்ரா அக்கா பேசுறேன். வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெய்லியும் வந்து நம்ம சாப்பாடு சாப்பிட்றோமோ இல்லையோ வெஜிடபிள்ஸ் அது நிறைய சாப்பிடணும். வெஜிடபிள்ஸ் வந்து அதில் வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸு விட்டமின்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன்ல. அதில் வந்து இப்போ கேரட் சாப்பிட்டிங்கன்னா அதில் வந்து நிறைய வந்து விட்டமின் இருக்கிறனால வந்து கண் பார்வை வந்து நல்லா தெரியும்னு சொல்லுவாங்க. கேரட்டெல்லாம் நிறைய சாப்பிட்டிங்கன்னா வந்து நீ உங்களுக்கு பின் வயசானா கூட கண் வந்து நல்லா தெரியறதுக்கு நிறைய இது இருக்கும். அப்புறம் வந்து பாவக்காய் எல்லாருமே சாப்பிடவே மாட்டிங்க, ஆனால் பாவக்காய் தான் இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதான். இப்போ உடம்புல என்ன வயிற்றில் சத்து இருந்தாலும் ஏதாவது பூச்சி இருந்தாலும் பாவக்காய் வந்து அழிச்சிட்டு நமக்கு வந்து நல்ல பிளட்டை வந்து பியூரிஃபை பண்ணி கொடுக்குமா, சுத்தம் பண்ணுமா பிளட்டை, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க.
1: நீங்கள் வந்து வினோத் மாதிரி ஏதாவது நோய்க்கு ஆளாக இருக்கீங்களா?
5: சின்ன வயசில் இருக்கும்போது வந்து இந்த மாதிரி வந்து அம்மா அப்பா இப்போ சொல்கிற பேச்சு கேட்காம நானும் நிறைய சாப்பிடுவேன், ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டு ஜுரம்லாம் வரும். அதுக்கப்புறமா வந்து அம்மா அப்பா எப்படி சொல்கிறது இதெல்லாம் கேட்டு அம்மா அப்பாவையும் வந்து செஞ்சு கொடுக்க சொல்லுவேன். அதனால் வந்து வீட்டில் இருக்கிற சாப்பிட்றதே சாப்பிட்டேன்னா அந்த மாதிரிலாம் வராமல் நம்ம பார்த்துக்கலாம்.
1: நம்ம கூட இப்போ ஸ்டூடியோவில் இன்னொரு அக்கா இருக்காங்க, அவங்க பேர் வந்து சௌமியா. அவங்க கிட்ட ஏதாவது நோய்களுக்கு இப்படி ஆளாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்கலாம்.
6: ஓ, சின்ன வயசில் நான் கூட நிறைய தடவை இந்த மாதிரி நோயில் பாடுபட்டிருக்கேன். எவ்வளோ தடவை சன்னா மசாலா மட்டும் இல்லை, சமோசா பஜ்ஜி என்னெல்லாமோ சாப்பிட்டு வீட்டில் 10 நாள் படுத்து கடுப்பேன். ஸ்கூல் போக முடியாது, அப்புறம் விளையாட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
1: வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்?
6: வெஜிடபிள்ஸ் எனக்கு பிடிக்குமோ இல்லையோ, நான் சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா அப்பா எனக்கு வந்து தினம் மார்னிங் மத்தியானம் ராத்திரி 3 கப் வெஜிடபிள்ஸ் தருவாங்க. அதை சாப்பிட்டு சாப்பிட்டு இப்போ எனக்கே வெஜிடபிள்ஸ் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு.
1: பவித்ரா, உங்களுக்கு எவ்வளோ வெஜிடபிள்ஸ் பிடிக்கும்னு சொல்லுங்கள்.
5: எனக்கும் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லா வெஜிடபிள்ஸையும் நான் சாப்பிடுவேன். ஆனால் வந்து எல்லாம் வந்து ஒரே மாடலில் இருக்கக்கூடாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சமைச்சு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடுவேன்.
1: சாமியா, உங்களுக்கு என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் பிடிக்கும்?
6: எல்லார் மாதிரியும் எனக்கும் உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும், அது எல்லாருக்கும் பிடிச்சது தான். அது இல்லாமல் எனக்கு கீரை ரொம்ப பிடிக்கும், அப்புறம் கேரட் ரொம்ப பிடிக்கும், வெண்டைக்காய், அப்புறம் எல்லா காய்கறியும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு.
1: இப்போ உமா அக்கா கிட்ட கேட்போம், வெஜிடபிள்ஸ் எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு.
2: வெஜிடபிள்ஸ் ரொம்ப முக்கியங்க உடம்புக்கு. எனக்கு வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எஸ்பெஷலி கீரை, அப்புறம் வெள்ளரிக்காய், அப்புறம் தக்காளி, அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நான் அப்படியே சாப்பிடுவேன். அது நான் குக் பண்ணாமே அப்படியே சாப்பிடுவேன், அவ்வளோ எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: உங்களுக்கு ஏதாவது இது மாதிரி நோய்கள் வந்திருக்கா அம்மா பேச்சு கேட்காம?
2: ஆக்சுவலி ஆமாம், வினோத் சொன்ன மாதிரி நானும் ஒரு தடவை பீச்சுக்கு போய் தான் பட்டுண்டேன். அண்ட் நான் கூட சன்னா மசாலா வாங்கி தான் சாப்பிட்டேன். அப்போ வந்து தெரியல ஏதோ ஆயிடுச்சு, என்னோட எக்ஸாம் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். அதனால அதுக்கப்புறமா அம்மா பேச்சு கேட்காம நான் இருக்கவே மாட்டேன் அன்னைக்கு. அதான்
1: வைதேகி, நீங்க சொல்லுங்க வெஜிடபிள்ஸ் பத்தி, அது எவ்வளவு சாப்பிடுவீங்க, ஏதாவது நோய்கள் வந்திருக்கா?
7: சின்ன வயசில் எனக்கு வந்து வெஜிடபிள்ஸ் அவ்வளோ பிரியம் கிடையாது. எல்லா குழந்தை மாதிரி ஏதாவது வறுத்து இருந்தால் அதுதான் எனக்கு ஒன்றும் பிடிக்கும். ஆனால் இப்போ பெருசானப்புறம் அந்த வெஜிடபிள்ஸ் நம்ம உடம்புக்கு எவ்வளோ சத்து தருது, அது நமக்கு எவ்வளோ முக்கியம்னு தெரிஞ்ச அப்புறம் நானும் இப்போ வெஜிடபிள்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து வெள்ளை பூஷணிக்காய், அப்புறம் பொடலங்காய், எல்லா கிழங்கு வகைகள் நல்லா, அதெல்லாம் சத்துள்ள சாப்பாடு தான். இப்போ வந்து உமா அக்கா சொன்ன மாதிரி சில காய்கறிகள் வந்து நம்ம அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டோன்னா சிலதில் தோல் சீவி சாப்பிட வேண்டியிருக்கும், சாப்பிட்டோன்னா உடம்புக்கு இன்னும் சத்து.
1: சௌமியா, நீங்கள் வந்து சொன்னீங்க உங்கள் அம்மா டெய்லி வெஜிடபிள்ஸ் கொடுத்து அனுப்புவாங்க, டெய்லி வந்து வெஜிடபிள்ஸ் சாப்பிடுவீங்க, சாப்பிட வைப்பாங்க அப்படின்னு, அது வந்து எந்த அளவுக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்க?
6: அப்போது எனக்கு அது முக்கியமாக தெரியல, ஏன் அம்மா கொடுக்குறாங்க, அதை எப்படி தூக்கி போடலாம் தான் நான் பார்ப்பேன். இப்போ தெரியுது எனக்கு எவ்வளோ முக்கியம்னு. இப்போது வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் எவ்வளோ ஜாஸ்தி சக்தி எனக்கு இருக்குது, எனக்கு ஓட முடியுது, நல்லா விளையாட முடியுது, எல்லாத்தையும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுது. இப்போ எனக்கு தெரியுது அது எவ்வளோ முக்கியம்னு. அப்போ நான் தூக்கி போட முடியாமல் அம்மா ஏதாவது பண்ணாங்கன்னா இப்போதான் அதோட நல்லதெல்லாம் எனக்கு தெரியுது.
1: ஸோ குட்டீஸ், நீங்கள் வந்து சாப்பாடெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் தூக்கி போடாமல் உங்கள் அம்மா கொடுக்கறது நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடணும். ஏன்னா அம்மா வந்து நம்மளுக்கு எப்போவுமே யூஸ்ஃபுல்லானது தான் தருவாங்க. அண்ட் அது வந்து சௌமியா அக்கா சொன்ன மாதிரி நீங்களும் வந்து பெரியவங்க ஆனீங்கன்னா நிறைய கேம்ஸில் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வின் பண்ண முடியும். இப்போ வந்து உமா அக்கா கிட்ட கேட்கலாம், அவங்களுக்கு வந்து என்னெல்லாம் காய்கறிகள் பிடிக்கும். நீங்கள் வந்து அதை ஃப்ரெஷ்ஷாக அப்படியே சாப்பிடுவேன்னு சொன்னீங்க, எப்படி பெப்பர் போட்டெல்லாம் சாப்பிடுவீங்களா?
2: பெப்பர் அண்ட் லெமன் ஜூஸ் போட்டால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது ரெண்டும் இல்லைன்னா கூட அப்படியே நான் எடுத்து எடுத்து கட் பண்ணி சாப்பிடுவேன். அண்ட் நான் கொஞ்சம் குண்டாக இருக்கேன் இல்லையா, பட் இதை விட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் குண்டாக இருந்தேன். அண்ட் இப்போது வந்து நான் ரைஸ் அப்படியே ஃபுல்லாக விட்டுட்டேன். அண்ட் இப்போது நான் இந்த காய்கறி மட்டும் சாப்பிட்டுட்ருக்கேன். அண்ட் பிலீவ் மீ ஆர் நாட், நீங்கள் நம்பினா சரி நம்பாட்டா சரி 2 kg நான் குறைஞ்சிருக்கேங்க. சீரியஸாக நான் கொஞ்சம் பெரியவன், அதனால எண்ணெய் எல்லாமே சாப்பிட்றேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எண்ணெய் போட்டே சாப்பிடுங்க, பட் வெஜிடபிள்ஸ் எப்படி சாப்பிட்டாலும் அது உடம்புக்கு நல்லது தான்.
7: ஆனால் இப்போ இவ சொன்னதுல அப்புறம் ஒன்று ஞாபகம் வருது, சின்ன குழந்தைங்களுக்கு வந்து இந்த கொழுப்பு சத்து அதிகமாகறதுனால அவங்களுக்கு வந்து இப்போ என்னெல்லாம் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து இட்ஸ் லைக் திஸ் இஸ் த டாக் ஆஃப் தி ஷோ அப்படின்னு. அதனால சின்ன குழந்தைகளும் வந்து அவங்க எவ்வளோ கொழுப்பு சத்தை எடுத்துக்கிறாங்க அவங்க உணவுலங்கிறது ரொம்ப முக்கியம். அதோட அளவு பார்த்து தான் எடுத்துக்கணும். நம்ம பெரியவங்க அளவுக்கு வந்து அது பாதிப்பு இல்லைனாலும் சின்ன வயசுலேருந்து அந்த பாதிப்பு ஆரம்பிச்சதுன்னா பெருசானப்புறம் அதுக்கு வந்து என்ன மாதிரி நம்ம வந்து அந்த நோய்க்கு வந்து வழி தேடலாங்கிறது குறைஞ்சிடும், எந்தெந்த அளவுக்கு சரி பண்ண முடியும்னு.
1: நீங்கள் வந்து சின்ன வயசாக இருக்கிறப்போ வெஜிடபிள்ஸ் வந்து சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க, இது மாதிரி நான் நிறைய பேரை கேள்விப்பட்டிருக்கேன், நம்ம குட்டி ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய பேர் அப்படி இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து பேரண்ட்ஸ் வந்து சில பர்டிகுலர் வெஜிடபிள்ஸ் தான் வந்து குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க சின்னதாக இருக்கிறத, அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு அதே வெஜிடபிள்ஸ் வந்து யூஸ்ட் ஆனதுனால மற்ற வெஜிடபிள்ஸ் வந்து சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் ரொம்ப கம்மியாக சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னீங்க, எப்படி வந்து ஜாஸ்தி சாப்பிட ஆரம்பிச்சிங்க பெரியவங்க ஆனதுக்கப்புறம்?
7: சின்ன வயசில் வந்து எனக்கு 3 காய் தான் பிடிக்கும். ஒன்று வெண்டைக்காய், அப்புறமா இப்போ சொன்ன வெள்ளைப்பூஷணிக்காய், அப்புறம் வெள்ளிருக்காய். வேறு எந்த காய் போட்டாலும் அதை தொடவே தொடமாட்டேன். அது மட்டும் இருந்துன்னா சாப்பிடாமல் கூட இருப்பேன், உண்ணாவிரதம் கூட பண்ணுவேன், ஆனால் அந்த காயை மட்டும் சாப்பிடவே மாட்டேன். அதுக்கப்புறமா அம்மா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய சாதம் அளவு எவ்வளோ சாப்பிடுவோமோ அதை குறைச்சிட்டு என்ன காய்கறி எடுத்துக்கிறோமோ அதை வந்து 2 போட ஆரம்பித்தாங்க. ஸோ பசி எடுக்க ஆரம்பிக்கிறனால சாப்பிட்டு தான் ஆகணும், எவ்வளோ நேரம் தான் நம்மளும் உண்ணாவிரதம் பண்ணுறது, அதனால அந்த காய்கறி சாப்பிட ஆரம்பித்தேன். அப்புறம் ஸ்கூல் வரும்போது நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க டிஃபன் பாக்ஸில் எடுத்துகிட்டு வருவாங்க, நான் சில காய் அம்மா வேண்டாம் அப்படின்னு வீட்டில் சொல்கிறது அவங்க வந்து ரொம்ப ரசித்து சாப்பிடுவாங்க. அப்போ வந்து நமக்கு தோணும், சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸே ரசித்து சாப்பிட்றாங்க இதில் ஏதோ இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி ஸ்கூல், இப்போ வந்து காலேஜ் வந்து மற்றவங்களோட டேஸ்ட் புரிஞ்சனால வந்து என்னோடய இன்ட்ரெஸ்ட் இன் காய்கறினே சொல்லலாம் அது அதிகமாக இருக்குது.
1: வைதேகி அக்கா சொல்கிற டெக்னிக் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ரைஸ் வந்து கம்மியாகவும் வெஜிடபிள்ஸ் வந்து ஜாஸ்தியாகவும் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். பவித்ரா அக்கா வந்து சொன்னாங்க அவங்களுக்கு இது மாதிரி நோயே வந்ததில்லை அப்படின்னு. அவங்க வந்து எப்படி வந்து இப்போ வெளியில் போனீங்கன்னா சன்னா மசாலா இது மாதிரிலாம் நம்ம சிப்ஸ் அதெல்லாம் வந்து பார்க்குறோம், எப்படி வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தாலும் பசிக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு அதை பார்த்தா வந்து உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணும், எப்படி வந்து அதை நீங்கள் கட்டுப்படுத்துறீங்க? நம்ம குட்டி ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய டிப்ஸ் கொடுங்க இதை பற்றி.
5: நம்மளுக்கே தெரியும் வந்து இப்போ வந்து பஸ் ஸ்டாப் கடையிலெல்லாம் பக்கத்தில் வச்சுருந்தாங்கன்னா வந்து அது கவர் பண்ணாமல் வச்சுருப்பாங்க, மூடியே இல்லாமல் அப்படியே திறந்து வச்சுருப்பாங்க. பஸ் எல்லாம் போகும்போது அந்த டயர்கிட்டேருந்து மண் வந்து கிளம்பும் போது எந்த அளவுக்கு தூசி வரும், அப்படியே வந்து தூசி எல்லாம் மேலே வந்து போய் இது பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து மூடி வைக்கிறதுனால அங்கே பக்கத்தில் இருக்கிற எல்லோரும் வந்து அங்கேயே வந்து சாப்பிட்டு கை கழுவுற எல்லாம் வந்து எச்சையெல்லாம் துப்புவாங்க. அங்கேருந்தே வந்து ஈ கொசு அதுலேருந்து ஃபார்ம் ஆகிட்டு அது மேலேயும் இருந்துட்டு வந்து இந்த சாப்பிட்ற பொருள் மேலேயும் வந்து உட்காரும். அதெல்லாம் வந்து பார்க்கும் போதே நம்மளுக்கே அசிங்கமாக இருக்கும். அப்புறமா வந்து அதையே வந்து கலக்கி கலக்கி வைப்பாங்க, அது வந்து இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணி வைப்பாங்க, அது அடியிலேருந்து கூட எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் அசி பார்க்கவே அருவறுப்பாயிடுமா, அதை போய் சாப்பிட்றோமே அப்படின்ட்டு. அதுக்கு பதில் வந்து நம்ம எதாவது வந்து நல்லா பேக் பண்ணினு சுத்தமாக இருக்கிறது, பேக் பண்ணது அந்த மாதிரி எதாவது நம்ம வாங்கி சாப்பிட்றது, அது வந்து எவ்வளவோ நல்லது. அதுவும் இல்லாமல் வந்து இப்போ வந்து நிறைய பசங்கள்லாம் குட்டி குட்டி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எல்லோரும் வந்து நல்லா ஸ்பைஸியாக இருக்கிற ஐட்டம்ஸ் தான் போகிறாங்க. அந்த மாதிரி சிப்ஸுங்க நல்லா காரமாக போட்டிருக்கிறது, அந்த மாதிரி சன்னா மசாலா இந்த மாதிரி போகிறாங்க. அந்த மாதிரி கூட வந்து அவங்க வயிற்றில் வந்து ரொம்ப சாஃப்டான இது வயிறுன்றது, அதில் போயிட்டு அந்த காரமாக சாப்பிடும்போது வந்து புண்ணெல்லாம் ஆயிடும். அந்த இதெல்லாம் வந்து கருக்கிறதுக்காக வந்து நல்லா சாதாரணமாக இருக்கிற இது வீட்டிலையே செஞ்சு ஏதாவது சிப்ஸ் அந்த மாதிரி ஏதாவது அவங்க சாப்பிட்டாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும்.
1: உமா நீங்கள் சொல்லுங்கள், எப்படி வந்து வெளியில் போனால் இது மாதிரி டேஸ்டி ஃபுட்டெல்லாம் வந்து எப்படி பார்த்தோன்னு சாப்பிடணும் அப்படின்னு தோன்றதை வந்து நீங்கள் எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
2: அதான் பவித்ரா அக்கா சொன்ன மாதிரியே நானும் ஆக்சுவலி இப்போதான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஏன்னா ரொம்ப குண்டாக இருக்கேன். ஓகே, ஸோ நான் என்ன நினச்சேன்னா அது என்ன எண்ணெயில் பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. அவங்க எந்த கையை வச்சு என்ன பண்ணுறாங்க, இப்போ தான் அவங்க எங்கேயாவது கீழே எங்கேயாவது சொரிஞ்சிருக்கலாம், இல்லைன்னா அவங்க இப்போ தான் மணலில் தொட்டு அவங்க அப்படியே அந்த கையாலே அவங்க பண்ணுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே நினச்சாலே ஒரு ஒரு அருவருப்பம் அருவறுப்பா இருக்கும்.
5: அதுவும் இல்லாம வந்து இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா தோசை இல்ல வந்து பரோட்டா எல்லாம் செய்யறாங்க பாத்தீங்களா, அந்த இதுல வந்து இந்த கல்லை வந்து துடைக்க வந்து தொடப்பத்தை யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் பார்க்கவே வந்து நம்மளுக்கு பிடிக்கவே பிடிக்க, அந்த வந்து துணியை வந்து துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த துணியிலயே வந்து எல்லாம் பண்ணுவாங்க. வேர்வையும் துடைச்சிப்பாங்க, அப்படியே போயிட்டு நான் அழுக்கு குண்டாவை எடுத்து அதுலயே வைப்பாங்க, அப்படியே வந்து இதையும் துடைப்பாங்க.
2: ஆமா ஆமா ஆமா, இதெல்லாம் கேட்கறதுக்கு எவ்வளோ நல்லாவே இல்லைங்க. அதான் ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லி சொல்லி தான் எனக்கும் தெரியும். அண்ட் அதே மாதிரி இந்த நம்ம சாப்பிட்றது நமக்கு ஒரு நல்லதும் கொடுக்கல, சரி பசி போக்குறது கரெக்டு தான், அதே மாதிரி அதே த சேம் இன்டென்சிட்டியில நமக்கு அந்த ஃபேட் அக்யூமுலேட் ஆகுது. அதுக்கப்புறமா அப்பா சொல்லுவாங்க நீ ரொம்ப சோம்பேறி ஆயிட்டு வர அப்படின்னு, யூ ஸ்டார்ட் கெட்டிங் ஃபேட் அண்ட் ஆல் தட். ஸோ அதான் கொஞ்சம் கொஞ்சம் நான் அப்படியே நானும் அப்படியே நினைச்சேன்னு அப்படியே ஐ எம் சேஞ்சிங் மை செல்ஃப்.
6: எல்லா அக்கா சொல்கிற மாதிரியும் எனக்கும் இதுதான் ஆச்சு. நான் வந்து நிறைய வெள்ளை சாப்பிடுவேன், எனக்கு இந்த நொறுக்கு தீனி ஜங்க்னா ரொம்ப பிடிக்கும். அப்போது ஒரு நாளைக்கு எங்கள் அம்மா அப்பா என்னை ஒரு கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற குக்கிங் ஏரியா காமிச்சாங்க, அது மாதிரி ஒரு சின்ன கடை. அதை பார்த்ததுக்கப்புறம் நான் வெள்ளை சாப்பிடவே கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அவ்வளோ அந்த வேர்வையிலேயே சேர்த்து சமைக்கிறாங்க, அதே தொடப்பத்தை யூஸ் பண்ணுறாங்க, இவங்க சொல்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதை பார்த்ததுக்கப்புறம்.
2: சௌமியாக்கா சொன்ன மாதிரி எனக்கு இன்னொன்று ஞாபகம் வந்தது, இப்போ நீங்கள் அந்த பரோட்டா பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கிறதுக்கு திருப்பி திருப்பி அவங்க அழுத்தி அழுத்தி அதை மாவு பண்ணணும். அந்த அழுத்துறது வந்து அது மேலே நின்று பண்ணுவாங்க.
5: இப்போ வந்து இது மட்டும் இல்லை, பஞ்சாமிரதம் அதெல்லாம் செய்கிறாங்கல்ல கோவிலில் கொடுக்கறது கூட, அது வந்து நிறைய எவ்வளோ நிறைய குவான்டிட்டிஸ்லாம் அவங்க பண்ணுவாங்க. அதை கூட வந்து காலில் தான் போட்டு இது பண்ணுவாங்க. ஆனாலும் வந்து அங்கெல்லாம் வந்து எல்லோரும் வந்து சுவாமிக்கு செய்கிறதுனால வந்து காலில் வந்து அந்த பிளாஸ்டிக் கவர் மாதிரி கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்துலாம் மிதிப்பாங்க. அதுவும் அந்த பிளாஸ்டிக் கவர் கட்டுறதுக்கு முன்னாடியும் வந்து நல்லா காலை சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி தான் க்ளீனாக போவாங்க. ஆனால் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் அந்த மாதிரி பண்ணுறது இல்லை, அவங்க வந்து யாரோ தானே சாப்பிட போகிறாங்க, நம்மளுக்கு என்ன வந்து
2: நமக்கு பணம் கிடைக்குது அதுக்கு நம்ம வேலை பண்றோம், அது யார் சாப்பிட்டாலும் சரி அது பரவாயில்ல.
5: அந்த அளவுக்கு வந்து அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப கூட சில கடைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா பரோட்டா மாவு நிறைய செய்வாங்க, அது வந்து கையில பிசைறது வந்து ரொம்ப கஷ்டம். அது வந்து இந்த மாதிரி தான் உமா சொல்ற மாதிரி தான் வந்து அது காலில் போட்டுதான் மிதிக்கிறாங்க, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இப்ப பிரெட்டுக்கு வந்து மாவு பிசைறாங்கல்ல காலில் போட்டுதான் மிதிக்கிறாங்க, ஆனா யாருக்கும் தெரியாது.
7: நான் என்ன சொல்வேன்னா குட்டி இதை பாருங்க, நானும் வந்து சின்னதாக இருக்கும்போது இந்த வெள்ளை அதெல்லாம் பார்த்தோன்னா என்ன நமக்கு நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுட்டாலும் இது வந்து காலால் பேசிடுறாங்க இல்லை தொடப்பத்தை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறாங்கனாலும் ஒரு நாலு நாள் அதே விஷயத்த பார்த்தோன்னா சரி எல்லா இடத்துலையும் இப்படி தான் நான் கிடைக்குது, கொஞ்சம் சாப்பிட்றலாம் அப்புறம் மருந்து தான் இருக்கே நம்ம மருந்து போட்டு வி கேன் பி ஆல் ரைட் அப்படின்னு சொல்லுவோம். சின்ன வயசில் தான் சாப்பிட்றதுக்கு ஜீரண சக்தியும் இருக்குது, அதனால வந்து நான் வந்து டெய்லி இதை சாப்பிடணும்னு சொல்லலை, அந்த ஒரு கிரேவிங் அந்த ஆசை இருந்துன்னா மேபி மாதத்துக்கு ஒரு தடவை எல்லாத்த விட கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் சுத்தமான இடத்த பார்த்து சாப்பிட்டோன்னா நல்லது. அதனால் டெய்லி சாப்பிடணும் கிடையாது, மற்ற நேரத்தில் நல்ல சத்தான காய்கறி மற்ற சத்தான உணவுகள் சாப்பிட்டுட்டு ஒரு வாரத்தில் ஒரு தடவை இல்லை மாதத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டோன்னா நமக்கு வந்து சாப்பிட்ட திருப்தியும் இருக்கும், ஆனால் அதே நேரத்தில் நம்ம உடலை வந்து ரொம்ப பாதிக்காது. ஏன்னா இந்த வயசில் சாப்பிட்லன்னா எப்போ சாப்பிடுவோம் அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம வயசாக நம்ம ஜீரண சக்தியும் குறையும். அதனால என்ஜாய் பண்ணுங்க குட்டீஸ், பட் பி கேர்ஃபுல் நீங்க என்ன சாப்பிட்றீங்கன்னு.
5: சௌமியா, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. நீங்க வந்து விளையாடுறதையும் நீங்க எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு முன்னாடியும் இந்த வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டதுனால உங்களுக்கு என்னெல்லாம் யூஸ் இருந்தது அப்படின்னு நினைக்கிறீங்க?
6: மெயின் யூஸ் என்னன்னு சொல்லுவேன்னா,

0: இந்த வெஜிடபிள் சாப்பிட்றதுனால வெளி சாப்பாடு குறையும், அதனால நமக்கு உடம்பு வராது படிக்க வரத்துக்கு முன்னாடி இல்லை விளையாடுறதுக்கு முன்னாடி. மற்றபடி விளையாடுறதுக்கு முன்னாடி இந்த எண்ணெய் பொருட்கள் நிறைய சாப்பிட்டாக்கா தலைவலி வரும், எனக்கு முன்னாடி நிறைய தலைவலி வரும். அதுக்கு பதிலாக இந்த ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், குக்கும்பர், டொமேட்டோ இதெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அட் த சேம் டைம் எனர்ஜியும் நிறைய கிடைக்கும். ரைஸ் எல்லாம் வந்து நிறைய கேலரிஸ் கொடுக்கும், அது வந்து ரொம்ப நல்லது கிடையாது. பட் விளையாடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்ல ஐட்டம் சாப்பிட்டா நல்ல சக்தி கிடைக்கும், நல்லா விளையாடலாம்.
1: நம்ம வந்து காய்கறிகள் பத்தி நிறைய பேசிட்டு இருந்தோம். நம்ம பார்க்க போற அடுத்த தொகுப்பு வந்து காய்கறிகள் நம்ம கூட பேச போறாங்க. ஒரு 5 காய்கறிகள் உங்க கூட வந்து பேச போறாங்க. இந்த நிகழ்ச்சிய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு சில டிப்ஸ் சொல்ல போறேன். நம்ம வந்து ஆரோக்கியம் ஆரோக்கியம் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம் இன்னைத்த நிகழ்ச்சியில. பட் இந்த ஆரோக்கியம் வந்து எப்படி ஆரம்பிச்சது, இந்த கான்செப்ட் வந்து எப்படி ஆரம்பிச்சது அப்படிங்கறத நம்ம இப்ப பாக்கலாம். ஆரோக்கியம் அப்படிங்கறது வந்து நம்ம முன்னோர்கள் வந்து ஆரம்பிச்சு வச்சாங்க. ஆரோக்கியத்தின் முக்கியத்துவம் அவங்களிலேருந்தான் நம்மளுக்கு வந்து வந்தது. இதற்கு பிறகு நம்ம வந்து மருத்துவம்ல வந்து நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்தது. அதோட வந்து இவை, அது ஆரோக்கியம் பற்றி முன்னோர்கள் வச்சிருந்த கருத்துக்களும் இணைந்து நிறைய நோய்களுக்கு தீர்வு காண ஆரம்பிச்சாங்க. கிரேக்கிய நாடு மற்றும் ரோமன் நாட்டில இருந்தவங்க தான் தண்ணீரை வந்து சுட வச்சு அவங்க கையை வந்து கழுவ ஆரம்பிச்சாங்களாம். தண்ணீரை சுட வச்சதுக்கு அப்புறம் அதுல வந்து ஒரு ஆயின்மெண்ட் மாதிரி போட்டுட்டு அப்புறம் கை கழுவிட்டு தான் வந்து அவங்க வந்து சாப்பிட ஆரம்பிப்பாங்களாம். அதே மாதிரி இந்த ஹைஜீன் அப்படின்னு நம்ம ஆங்கிலத்துல சொல்றோம்ல, இந்த வேர்ட் வந்து ஆக்சுவலா ரோமன் நாட்டில் இருக்கிற ஒரு காடஸோட பேர், அதாவது ஹைஜியா அப்படின்னு அவங்களோட பேர்ல இருந்தா இது வந்து வந்துதான். அப்புறம் வந்து நாள் போக போக காலம் கடந்து போக நம்ம வந்து நகரங்கள்ல வாழ ஆரம்பிச்சோம். அப்பதான் வந்து இந்த செப்டிக் டேங்க் இதெல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆரோக்கியத்தை பத்தி பேசிட்டு இருக்கும் போது நான் ஒரு முக்கியமான நபரை பற்றி சொல்லணும். அவர் பெயர் லூயிஸ் பாஸ்டர். இவர் வந்து ஒரு சயின்டிஸ்ட், அதாவது விஞ்ஞானி. இவர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அவர் வந்து ரொம்ப முக்கியமா கண்டுபிடிச்ச விஷயம் வந்து பாஸ்டரைசேஷன், அதாவது பாலை வந்து தூய்மைப்படுத்தும் ஒரு வழி அப்படின்னே சொல்லலாம், பாஸ்டரைசேஷன். அப்புறம் வந்து இந்த காலம் கடந்து போக நம்ம பேசிட்டு இருந்தோம், சிட்டியில வந்து நம்ம வாழ ஆரம்பிச்சோம், அதாவது நகரங்கள்ல வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மருத்துவர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் வந்து அவங்க வெளியில போய் மக்கள்கிட்ட பேசுறத ஆரோக்கியத்தை பத்தியும் பேசினாங்களாம். 20ஆம் நூற்றாண்டுல மக்களுக்கு தூய்மையான பழக்க வழக்கங்கள் தெரிய ஆரம்பித்தன. அதுல வந்து முக்கியமான ஒரு இன்வென்ஷன் அப்படின்னு சொல்ல போச்சுன்னா ஜோசப் லிஸ்டர் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்ச ஆன்டிசெப்டிக்ஸ். ஆன்டிசெப்டிக்ஸ் வந்து நிறைய நோய்களை ப்ரிவென்ட் பண்ண ரொம்ப உதவியா இருந்தது. ஆனா வந்து நீங்க கவனிச்சீங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய இன்வென்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க, கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அதே சமயத்துல நோய்களும் அதிகமாக ஆரம்பித்து விட்டன. நம்மளோட பொறுப்பு என்னன்னா நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதா நம்மளோட பொறுப்பு. இப்படி ஒரு ஒருத்தரும் நினைச்சோம்னா கண்டிப்பா இது மாதிரி நோய்களை தவிர்க்கலாம். இப்போ நம்ம அடுத்த செக்மெண்ட் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, காய்கறிகள் நம்ம கூட இப்போ பேச போறாங்க, வாங்க கேட்கலாம். நம்மள நிறைய பேருக்கு வந்து காய்கறிகள் பிடிக்கவே செய்யாது. நம்மளோட அம்மா வந்து காய்கறிகள் சமைச்சு கொடுத்தாங்கன்னா ச அப்படின்னு சொல்லுவோம். ஆனா காய்கறிகள் தான் நம்மளோட ஆரோக்கியத்துக்கு பெரும் பங்கு வகிக்கின்றன. காய்கறிகள்ல நிறைய சத்துக்கள் இருக்கு, அவ அனைத்தும் நம்மளை வந்து ஸ்ட்ராங்கா ஆரோக்கியமா ஆக்குறது. எல்லா காய்கறிகளையும் நீங்கள் சாப்பிட்டு பழக வேண்டும். நம்ம அக்கா வந்து நிறைய பேசினாங்க. அவங்க வந்து சொன்னாங்க, சில ஒரு அக்காவுக்கு வந்து அவங்க சின்ன வயசுலயே காய்கறிகள் பிடிக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு அக்கா வந்து எங்க அம்மா கொடுத்ததுனால நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. எப்படி இருந்தாலும் காய்கறிகளை உங்க உணவுல சேர்த்துக்கொள்ளுங்கள். நீங்க வந்து பெரியவங்க ஆக ஆக உங்களுக்கு அதோட பலன்கள் நிச்சயமா தெரியும். இப்போ காய்கறிகள் நம்ம கூட பேச போறாங்க, ஒரு உணவின் கதை.
2: ஹாய் குழந்தைகளே, எப்படி இருக்கீங்க? நான் தான் வெண்டக்கா. உங்களோட அம்மாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், மூளை வளத்துக்கு நான் ரொம்ப உபயோகமா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன உங்களுக்கு நிறைய கொடுப்பாங்க. என்கிட்ட பொட்டாசியம் சத்து நிறைய இருக்கு, அதனால தான் நான் என்னோட வாழ்க்கைய உங்களுக்கு தரேன். என்ன நறுக்கி பொரியலாக்கி இல்ல சாம்பாராக்கி உங்களுக்கு கொடுத்து என்னுடைய சத்தை உங்களுக்கு தந்து உதவுறேன். என் சத்துக்கள்லாம் தந்து உங்களை நான் ரொம்ப ஆரோக்கியமா வச்சிருக்கேன், அதனால எப்பவுமே நீங்க என்ன மறக்கவே கூடாது.
3: நான் தான் முயல்கள் சாப்பிடுகிற கேரட். என்கிட்ட விட்டமின் சத்து நிறைய இருக்கு, என்ன சாப்பிட்டா கண்ணு பல பலவென தெரியும். அதனால நீங்க நல்லா படிக்க முடியும். என்ன நூடுல்ஸ்ல கூட சேர்த்து சாப்பிடலாம். என் உயிரை பணையம் வச்சு உங்களுக்கு சத்து கொடுக்கும் நான். என்ன நீங்க எப்போதும் மறக்க கூடாது.
4: ஹாய், வணக்கம் குழந்தைகளே, நான் தான் உங்க வெங்காயம் பேசுறேன். நீங்க சாப்பிடுற பல உணவுகள்ல என்ன சேர்ப்பாங்க? என்கிட்ட நிறைய விட்டமின் பி சத்துகள் இருக்கு. என்னால உங்களுக்கு நிறைய நோய் எதிர்ப்பு சக்திகளும் அதிகமா இருக்கு. அதனாலதான் உங்க சமையல என்ன அதிகமா சேர்த்துக்கிறாங்க. என்னை எப்பயும் நீங்க ஒதுக்காம நல்லா சாப்பிடணும், சரியா?
5: வணக்கம் குழந்தைகளே, நான் தான் உருளைக்கிழங்கு. என்கிட்ட விட்டமின்கள் நிறைய இருக்கு. என்ன உங்களில் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் என்று தெரியும். உங்களுக்கு சுவையும் ஆரோக்கியமும் கொடுக்கிற என்ன என்றும் நீங்க வந்து மறக்க கூடாது.
6: உங்களுக்கு அதனால சாப்பாடு
1: தூய்மையான பழக்க வழக்கங்கள் அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். அதை வந்து பேசிட்டு இருக்கிறத வீட்டுல வந்து நம்ம எவ்வளவு தூய்மையா இருக்கணும், வெளியில நம்ம போறத எவ்வளவு தூய்மையா இருக்கணும், அதே மாதிரி நம்ம சாப்பாடுல வந்து எவ்வளவு தூய்மையா இருக்கணும் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். பவித்ரா, நீங்க சொல்லுங்க, வீட்டுல வந்து எவ்வளவு தூய்மையா இருக்கணும்?
7: வீட்டில் வந்து தூய்மையாக இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா குட்டீஸ்க்கும் நான் வந்து ஃபஸ்ட்டு முன்னாடி சொல்கிறது என்னென்னா, வீட்டில் இருந்தாலே எல்லோரும் சோம்பேறித்தனமாயிடுவாங்க. குளிக்கிறோமோ இல்லையோ, பல் வளர்க்குறாங்களோ இல்லையோ, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வெளியே ஓடி போயிடுவாங்க. ஓடி போய் விளையாடுறதுக்கு தான் போவாங்க. அதுவும் ஏதாவது வந்து வீடு கட்டுறாங்கன்னா அங்கே மணல் கொட்டியிருந்தாங்கன்னா போதும், மணலில் தான் ஓடி போய் ஒரு எகிரி எகிரி அப்படியே அது மணலெல்லாம் மேலே கொட்டிட்டு இந்த மாதிரி விளையாடுறதெல்லாம் இருக்கும். வீட்டில் இருக்கும்போது தான் வந்து இன்னும் நம்ம அதிகமாக சுத்தம் படுத்திக்கணும். நம்மளை சுத்தமாக இருந்துட்டு, ஏன்னா வந்து நிறைய வெளியே போய் விளையாடுறோம். அதுவும் இல்லாமல் வந்து வெளி காற்று வெளியே போகிறதுனால வந்து நம்மளுக்கு வெளி காற்று வந்து சுத்தமான காற்றும் நம்மளுக்கு அவ்வளோவா கிடைக்காம வீட்லேயே இருக்கிற இதில் வந்து நம்ம இருப்போம். எல்லாருமே வந்து டிவியே பார்த்துட்ருப்போம். நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது அந்த விளையாடுறது அதெல்லாம் இல்லாமல் அந்த மாதிரி இருப்போம். அதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம இது பண்ணணும்.
1: உணவில் வந்து எப்படி ஹைஜீன் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்க சௌமியா?
0: உணவில் நாங்கள் முன்னாடியே பார்த்த மாதிரி ஹைஜீன் ரொம்ப முக்கியம். வெளில போனால் அதை ப்ரிப்பேர் பண்ணுற மெத்தட் எப்படி, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நல்லா சமைக்கிறது, அதாவது நல்ல இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா மட்டும் சாப்பிட்றது, அந்த மாதிரி பார்த்துக்கணும். வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஸ்பூன் எடுத்தோம்னா அலம்ப கூட மாட்டோம். அதை கண்டிப்பாக வாஷ் பண்ணுங்க. ஒரு ஸ்பூனாக இருக்கட்டும் இல்லை தட்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் வாஷ் பண்ணிட்டு சாப்பிடுங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் வாஷ் பண்ணிடுங்க. கட் பண்ணதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணீங்கன்னா அதில் இருக்கிற சத்து அப்படியே இருக்கும் அதில். ஸோ இந்த ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹைஜீனிக்காக சாப்பிட முடியும்.
1: உமா, நீங்க சொல்லுங்க, வீட்டில் வந்து எப்படி ஆரோக்கியமா தூய்மையா இருக்கலாம்?
8: இப்போ நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்னையா நம்ம பார்த்தோம்னா அரௌண்ட் 6 hours தான் அவங்க ஸ்கூல்ல இருக்காங்க. மற்ற நேரம் ஃபுல்லா அவங்க வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ தட்ஸ் அரௌண்ட் 18 hours தட் தே ஸ்டே அட் ஹோம். 18 மணி நேரம் அவங்க வீட்டிலேயே இருக்காங்கன்னா வீட்டில் இருக்கிற அந்த அங்கே என்ன என்ன மாதிரி என்வாயன்மெண்ட் இருக்கோ தட் அஃபெக்ட்ஸ் நம்ம பாடி இல்லையா? ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா வீட்டில் வந்து ஹைஜீன் அண்ட் குட் சரௌண்டிங் இஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது நம்ம எப்படி பண்ணோம்னா ஆப்வியஸ்லி அவங்க அம்மா பண்ணுவாங்க, யூனோ, கூட்டுறது பெருக்கிறது அண்ட் பெருக்கி தொடைக்கிறது அதெல்லாம் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, ஈச் அண்ட் எவ்ரி ஐட்டம் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா ஐட்டமே தொடைக்கணும். ஏன்னா டஸ்ட் படியும் இல்லையா, அந்த டஸ்ட்டையே நம்ம இன்ஹேல் பண்ணிட்டு. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா என்னோட ரூம் வந்து ரொம்ப இட்ஸ் வெரி டர்ட்டி, சரியா? அண்ட் மோஸ்ட்லி என்னோட வீட்டில் நான் என்னோட ரூமில் தான் இருக்கேன். அதனாலேயே ஐ ஹவ் டெவலப்ட் அ டஸ்ட் அலர்ஜி. ஏன்னா நிறைய டஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். தட்ஸ் வை ரொம்ப ரீசெண்டாக ஐ ஹவ் ஸ்டார்டட் கிளீனிங் மை ரூம் அண்ட் ஆல். எப்படியோ பட் ஐ ஹவ் ஸ்டார்டட் டூயிங் இட். அண்ட் அதுக்கு பலன் வந்து எனக்கு இப்போவே உணர்வு வருது எனக்கு. ஓகே, சோ ஐ திங்க் இந்த டஸ்ட் அதெல்லாம் வராம நம்ம பாத்துக்கணும். ஐ திங்க் யா தட்ஸ் இட். ஆரோக்கியம்
1: நம்ம குட்டீஸோ அவங்க அவங்க ரூம் அவங்களே கிளீன் பண்ணும் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா?
8: அஃப்கோர்ஸ் அஃப்கோர்ஸ், அவங்களால தே கேன் பர்சனலைஸ் தேர் ரூம். அவங்களோட பர்சனல் டச் அவங்களுக்கு அவங்களோட ரூம்ல வேணும்னா அவங்களே தான் பண்ணி ஆகணும். அம்மா அப்பா சொல்ல முடியுமா எனக்கு அதான் வேணும், எனக்கு அப்படி பண்ணித்தா அப்படின்னு? நோ, நம்மளே பண்ணிருக்கிறது இட்ஸ் பெட்டர்.
7: அதுவும் இல்லாம வந்து அவங்களோட ஐடியாவா அவங்களே இது பண்ணிக்கலாம். அவங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூன் கேரக்டர் எல்லாம் அவங்கவுங்க பெட்ரூம்ல இருந்து ஸ்டிக் பண்ணிக்கிறது அவங்களோட இஷ்டம். அந்த மாதிரி இருந்தாதான் அவங்களுக்கும் பிடிக்கும். அவங்களுக்கு என்ன பிடிக்கும்ன்ட்டு அவங்களுக்கு தான் தெரியும். அம்மா அப்பாவுக்கு வந்து சொன்னாலும் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு அவங்க வந்து பண்ண மாட்டாங்க. குழந்தைங்களோட கற்பனை சக்தியே வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். அது ஒண்ணு இருக்கு.
1: அது மட்டும் இல்ல, குழந்தைங்க அது மட்டும் இல்ல, குழந்தைங்க கிளீனா வைக்கணும்ன்றது அது ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம அம்மாங்களும் கிச்சனை வந்து ரொம்ப கிளீனா வச்சுக்கணும். அந்த வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் கட் பண்ணி அப்படியே வச்சிடாம அந்த நேரத்துக்கு அதை டஸ்ட்பின்ல போய் வச்சுட்டாங்கன்னா அந்த ஃபிளைஸ் எல்லாம் அதுல சுத்தி வராம இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க குக் பண்ண வெசல்ஸ் எல்லாம் கூட எல்லாமே கவர் பண்ணி வச்சிடணும். அப்பதான் அதுல எதுவும் வந்து இல்லாம கிளீனா இருக்கும்.
7: நம்ம அம்மா வந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றோம், பட் கண்டிப்பா நம்ம குட்டீஸ் வந்து அவங்க அம்மாவை ஹெல்ப் பண்ணணும் இல்லையா?
1: ஆமா, அவங்களும் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை செய்யலாம். ஏதாச்சும் இந்த டஸ்ட்பின் எடுத்துட்டு போய் ரோட்ல வச்சாங்கன்னா அந்த குப்பை தொட்டிக்காரங்க வந்து எடுத்துட்டு போயிருவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் ஏதாச்சும் அவங்களும் பண்ணலாம்.
7: நம்ம வந்து டைம் இல்ல டைம் இல்ல நிறைய குட்டி சொல்றது, இப்போ நம்ம பெரியவங்க தான் சொல்லிட்டு இருந்தோம், இப்போ குட்டிஸும் நிறைய சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சோ டைம் வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இது மாதிரி ஹெல்தியான ஹேபிட்ஸ் எல்லாம் எப்படி அவங்க அவங்கள டெய்லி லைஃப்ல வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்க நீங்க குட்டிஸ்.
9: இப்போ வந்து இந்த குட்டி ஸ்டேஜை தாண்டினால மத்த எங்களோட ஏஜ் குரூப் இவங்களே வந்து டைம் இல்லைன்னு சொல்றதே வந்து ஒரு சின்ன பொய் தான். நமக்கு வந்து டைம் இருக்கு, நம்ம என்ன ப்ரையாரிட்டி கொடுக்குறோங்கிறத பொறுத்து இருக்கு. நம்மளே அந்த மாதிரி பண்ண முடியும்னா குட்டீஸ்க்கு வந்து ரொம்ப டென்ஷன் கிடையாது. அவங்க ஏஜ்ல இருக்கும் இவனோட ஷார்ப்னர் புடுங்கிட்டா, இவனோட பென்சில் எடுத்துட்டாங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய அவங்க மனசை பாதிக்கிற அளவுக்கு ஒரு விஷயம் இருந்தாலும் அது அந்த செகண்ட் அந்த நிமிஷத்தோட போயிடுது. அதை வந்து தே ஷுட் நாட் கேரி ஓவர். அவங்களுக்குன்னு வந்து நீ இந்த டைத்துல எழுந்துக்கணும். நம்ம சொல்றது இல்லையா, 8 மணிக்கு மேல குழந்தை வந்து ஒரு 5 வயசு குழந்தைனா 8 மணிக்கு மேல கண் முழிக்க வேண்டாம், போய் படுத்துக்கணும் அப்படின்னு பேரண்ட்ஸ் வந்து அம்மா அப்பா அந்த குழந்தை கிட்ட சொன்னா, அதே மாதிரி இந்த டைத்துல நீ வந்து என்னோட வந்துரு. குழந்தை வந்து வேலை செய்ய வேண்டாம், நீ வந்து என்ன காய்கறி நறுக்கி கொடுக்கணும்னு இல்ல. அம்மா காய்கறி நறுக்கும் போது பக்கத்துல இருந்து பார்த்தாலே இன்னொரு 4-5 வருஷம் போன அப்புறம் தானா அந்த குழந்தைக்கும் ஒரு வந்து இன்ட்ரெஸ்ட் வரும், ஈடுபாடு வரும், நானே எடுத்து செய்யறேன் அப்படின்னு முன் வருவாங்க. அப்புறம் அம்மா அப்பா வந்து எப்படி அந்த இடத்த வந்து சுத்தமா வச்சுக்கிறாங்கன்னு பாத்தாங்கன்னா அவங்களும் தானா அப்படியேதான் பண்ணுவாங்க. ஒரு ஒரு விஷயத்துல வந்து அந்த மாதிரிதான் மடிச்சு வைக்கிறாங்க அப்படின்னு நம்ம பாத்துட்டே இருந்தோம்னா இட்ஸ் ஹேபிட். நம்ம என்ன பாக்குறோமோ அதே தான் நம்ம செயல்களும் அது தெரிய வரும். அதனால சின்ன குழந்தைங்க வந்து அந்த வேலை பண்ணலைனாலும் அந்த வேலை நடக்கும் போது அவங்க நிச்சயமா அதை வந்து பாத்துட்டு இருக்கணும். பார்த்துட்டு இருந்தாதான் அவங்க எப்போ வேலை பண்ணணுங்கிற ஸ்டேஜ் வருமோ அப்போ அவங்களால அது பண்ண முடியும். ஸோ இந்த டைம் இல்லைங்கிறது வந்து ஐ டோன்ட் அக்செப்ட் இட் ஆஸ் அன் எக்ஸ்கியூஸ் ஃபார் எனி ஒன், குட்டீஸ்க்குன்னு இல்லை யாருக்குமே.
7: நம்ம எல்லாரும் சேர்ந்து வேலை பண்ணோம் அப்படின்னு பத்தி பேசியிருந்தோம். சாமியா, நீங்க வெஜிடபிள்ஸ் சாப்பிடுவீங்கல்ல, ஸோ உங்க லஞ்ச் பேக் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் கரெக்டா?
0: கண்டிப்பா. நான் வந்து எனக்கு எப்படின்னாக்கா ஒரே நேரத்தில் என்னால் மொத்தமாக சாப்பிட முடியாது. மார்னிங் வந்து எனக்கு கேரட் வேணும், அப்புறம் லஞ்சுக்கு தனியாக ரைஸோ இல்லை டிஃபனோ ஏதாவது ஒன்று வேணும். கண்டிப்பாக அதுக்கு நிறைய டைம் எடுக்கும். நான் முடிஞ்ச வரையும் என்ன பண்ணுவேன்னா இந்த ஒரு பிரேக் டைமில் வந்து நான் வந்து ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் சாப்பிட பார்ப்பேன். ஸோ அந்த டைம் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நானே எடுத்துட்டு வந்துடுவேன், நானே கட் பண்ணி எடுத்துட்டு வந்துடுவேன். லஞ்ச் என்னால் பண்ண முடியாது. மார்னிங் 8:00 நான் காலேஜ் வரணும்னா என்னால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதை அம்மா பண்ணிடுவாங்க.
7: ஸோ உங்க அம்மா நீங்க ஆனால் ஹெல்ப் பண்ணுவீங்க இந்த வெஜிடபிள்ஸ் கட் பண்றதுல?
0: முடிஞ்ச வரையும் பண்ணுவேன், ஆனால் அது அம்மாவுக்கு அது போறாதுதான் இன்னைக்குமே.
7: ஓகே, உமா நீங்க சொல்லுங்க, நீங்க டயட்ல இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க. நம்ம குட்டிஸ்ட் வந்து வெஜிடபிள்ஸ் அவங்க வந்து ஸ்கூலுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அதை வந்து எப்படி அவங்க சாப்பிடணும், எப்படி அவங்க வேஸ்ட் பண்ணாமல் இருக்கணும், அதை பற்றிலாம் கொஞ்சம் அவங்களுக்கு சொல்லுங்க.
8: இப்போ வைதேகி அக்கா, பவித்ரா அக்கா எல்லாரும் சொன்ன மாதிரி வெஜிடபிள்ஸ் வந்து ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப கூட இல்லைங்க, மோஸ்ட் முக்கியமானது வந்து வெஜிடபிள்ஸ் தான். அது எப்படி சாப்பிட்டாலும் சரி, அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு சாப்பிட்டா அது கூட பரவாயில்ல, ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா கூட பரவாயில்ல. குட்டீஸ்க்கெல்லாம் அதான் அவங்க சொன்னாங்க இல்லையா, தட் ஃபேட் அந்த சத்து நமக்கு வேணும் அப்படின்னு. ஸோ எப்படி சாப்பிட்டாலும் பரவாயில்ல, ஆனால் அதுலேருந்து கிடைக்கிற சத்து எல்லாம் நமக்கு வேணும். ஓகேயா, அவங்க க்ரோயிங் ஏஜ்னால த மோஸ்ட் ஜீரண சக்தி அதிகம் அப்படின்னு கூட சொன்னாங்க. ஸோ அந்த அந்த டைமில் நம்ம வெஜிடபிள்ஸ் காய்கறிகள் சாப்பிட்லன்னா அந்த ஜீரண சக்தி அப்போவே இட் ஸ்டார்ட் யூனோ டிட்டீரியோரேட்டிங், குறைஞ்சுட்டே வரும். அந்த குறைய வேண்டாம் அப்படின்னு சொன்னால் யூ ஸ்டார்ட் லூசிங் ஆப்பட்டைட், எனக்கு இது பிடிக்கலை அது பிடிக்கலைன்னு அப்போவே ஃபஸ்ட் ஆகிடுவாங்க. தட்ஸ் கொஞ்சம் இரிட்டேட்டிங் ஆகிடும், அண்ட் அப்பா அம்மாவுக்கும் புரியாது, ஐயோ என்ன ஆச்சு என் குழந்தைக்கு அப்படின்னு வாங்க. ஸோ இந்த மாதிரி ஜீரண சக்தி கரெக்டாக இருக்கணும், ஓகேயா, அண்ட் ஆப்பட்டைட் இருக்கணும், குட் நல்லா நல்லதாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா.
9: இப்போ உமா அக்கா சொல்லிட்டு இருக்காங்களே குட்டீஸ், நான் வந்து நடுவில் ஒன்றே ஒன்று சொல்லணும். இப்போ நீங்கள் லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகிற காய்கறி ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கலனா, நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறேன், யார் அந்த மாதிரி காய்கறிகள் விரும்பி சாப்பிடுவாங்கன்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க பக்கத்தில் உட்காந்து சாப்பிட கற்றுக்கணும். அவங்க பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டோம்னா அவங்க அதில் எவ்வளோ ரசனையோடு அந்த காய்கறியை பார்க்குறாங்களோ கொஞ்ச நேரம் கழித்து நமக்கே தோணும், சரி இது நம்ம இனிமே இல்லை போல இருக்கு, நம்ம இது சாப்பிடலாம், தொட்டா எதுவும் ஆகாது, சாப்பிட்டா கசக்காது அப்படின்னு நம்மளே நம்மளுக்கு வந்து சொல்ற இது உண்டு. அதனால இந்த குட்டீஸ் வந்து அதை மூடி வைக்கக்கூடாது. இல்லை வந்து நிறைய பேருக்கு இந்த பழக்கம் உண்டு, பஸ் ஸ்டாப்ல வந்து வேன் வந்து இறக்கி விட்ட அப்புறம் ஓரமா போய் கொட்டிட்டு வந்துருவாங்க, அம்மா கிட்ட நான் நல்லா சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க, அம்மாவும் ரொம்ப நாள் நம்புவாங்க, அப்புறமா பஸ் ஸ்டாப்புக்கு ஒருவேளை அன்னைக்கு சீக்கிரமா வந்தாங்கன்னா பாப்பாங்க என்ன நடக்குது.
8: அது ரெண்டு வகையில வேற இட்ஸ் வெரி பேட், ஒன்னு வந்து நம்ம சாப்பாடு வேஸ்ட் பண்றோம், இன்னொன்னு வந்து அம்மா கிட்ட போய் சொல்றோம்.
9: நிச்சயமா, அப்புறம் நமக்கு வேணுங்கிற சத்தும் குறையுது இல்லையா. அதனால கிளாஸ்ல நம்ம வந்து உட்காந்து அவங்களோட சேர்ந்து சாப்பிட்டோம்னா இந்த பியர் ப்ரெஷர் அப்படின்னு நம்மளோட ஏஜ் குரூப்புக்கு சொல்றாங்க, பட் இந்த பியர் ப்ரெஷரை நம்ம வந்து ஒரு அட்வான்டேஜஸா யூஸ் பண்ணலாம். ஐ திங்க் இந்த குட்டீஸ்க்கு வந்து இட் பி வெரி ஹெல்ப்ஃபுல்.
1: இப்போ வந்து நம்ம நிறைய ப்ரோக்ராம்ஸ் பார்த்தோம், குட்டீஸ் கூட சேர்ந்து பாட்டி வந்து நிறைய ஒரு கதை சொன்னாங்க, நம்ம அக்கா ரெண்டு அக்கா வந்து நிறைய கதை சொன்னாங்க, அதே போல பில்லுவை பத்தி ஒரு பாட்டு பார்த்தோம், அதுலேருந்து வந்து நிறைய கருத்துக்களும் நம்ம கேட்டுக்கிட்டோம். அப்புறம் வந்து வினோத்தோடு சோகமான கதையை கேட்டோம், ஆனால் அதுலேருந்து நம்ம நிறைய கற்றுக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி காய்கறிகள் உங்ககிட்ட பேசினாங்க, அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நாட் டு ஃபர்கெட், நம்ம கூட நிறைய அக்கா வந்து இங்க பேசினாங்க, அவங்க கிட்ட இருந்து லாஸ்டா அவங்களோட விஷஸ் உங்ககிட்ட என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வைதேகி உங்கள்லேருந்து ஆரம்பிக்கலாம்.
9: ஓகே குட்டீஸ், இப்போ வந்து இவ்வளோ நேரம் உங்களோட பேசிட்டு இருந்தோம், இப்போ திடீர்னு பிரியறது வந்து ஒரு மாதிரி இருக்கு. நம்மளாம் வந்து சின்னதாக இருக்கும்போது எவ்வளோ சேஷ்டை பண்ணுவோம் அதெல்லாம் ஞாபகம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நிச்சயமாக இந்த குட்டீஸ்க்காக நம்ம இன்னொரு ப்ரோக்ராம் பண்ணி தொகுப்பை வழங்கி நம்ம வந்து திரும்பி உங்களோட வந்து பேசணும். அது வரைக்கும் நிறைய வந்து குறும்புத்தனம் பண்ணுங்கள், இதுதான் வயசு, நல்லா பண்ணுங்கள், ஆனால் உங்களை சேஃபாக பார்த்துக்கோங்க, முக்கியமாக சத்தான உணவை சாப்பிடுங்க.
1: பவித்ரா, இப்போ நீங்கள் சொல்லுங்கள் குட்டீஸ்க்கு உங்களோட மெசேஜை.
10: ஃபர்ஸ்ட்டு எல்லா குட்டீஸ்க்கும் அவங்களோட ஃப்யூச்சருக்காக வந்து நான் விஷ் பண்ணிக்கிறேன். எல்லா குட்டீஸ் தான் வந்து நாளையோட வருங்காலத்திலோட தூண்கள்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து நல்லா ஹெல்த்தியாக இருந்தால் தான் வந்து எதுனாலும் வந்து அவங்களால சாதிக்க முடியும். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்க முக்கியமாக செய்கிற வந்து நல்ல ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடணும், கண்டதை சாப்பிட்டு தன் உடம்பை கெடுத்துக்கக்கூடாதுன்ட்டு தான் நான் ஃபர்ஸ்ட் சொல்ல விரும்புகிறது.
1: வைஷ்ணவி நீங்க சொல்லுங்க குட்டீஸ்க்கு, நிறைய கதை சொன்னீங்க, இப்போ விஷஸ் சொல்லுங்க.
11: எல்லாரும் இந்த வயசுல தான் எல்லாரும் என்ஜாய் பண்ணும், இப்போ என்ஜாய் பண்ணலன்னா அதுக்கப்புறம் ரொம்ப படிப்பு அதெல்லாம் வந்து ரொம்ப பிஸியா ஆயிடுவாங்க. இப்போ ரொம்ப என்ஜாய் பண்ணுங்க, அதே சமயத்துல நல்லா சாப்பிடுங்க, உங்களோட சரௌண்டிங்ஸை கிளீனா வச்சுக்கோங்க, அஸ் வெல் அஸ் உங்களையும் கிளீனா வச்சுக்கோங்க, அது ஊருக்கும் நல்லது எல்லாருக்கும் நல்லது. ஸோ இந்த வயசுல நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க, அதான் எல்லாருக்கும் சொல்ல விரும்புறேன்.
1: சௌமியா நீங்க சொல்லுங்க.
12: இந்த வயசில் பண்ண முடிஞ்சது வந்து வெளில போய் விளையாடுறது, அதை விட்டு எல்லாரும் டிவி பார்க்குறாங்க. ஸோ இந்த வயசில் நீங்கள் பண்ணது நல்லா வெளில போய் விளையாடுங்க, ஃப்ரெண்ட்ஸோட எல்லா விதமான கேம்ஸும் விளையாடுங்க, உங்களை அது ஸ்ட்ராங்காகவும் வச்சுக்கும், அட் த சேம் டைம் நீங்கள் வந்து ரொம்ப ஹெல்தியாகவும் இருக்கலாம்.
8: உமா குட்டீஸ், நான் சொல்ல வேண்டியது வந்து எல்லாருமே கலெக்டிவாக சொல்லிட்டாங்க. அண்ட் நான் என்ன சொல்ல வரேன்னா, நாளை வந்து உங்க கையில தான் இருக்கு, நீங்க எப்படி நிறைய விஷயங்கள் பண்றீங்களோ அதே அந்த அதை பொறுத்து தான் நம்மளுடைய நாடு கூட வளரும், சரியா. இப்போ பிரசன்ட் நீங்க குட்டியா இருக்கீங்க, ஸோ குட்டி பாப்பாக்கு வேண்டியதெல்லாம் நீங்க பண்ணுங்க. நான் சொல்றேன் என்னன்னு, நீங்க நிறைய விளையாடுங்க, என்ன வேணா சாப்பிடுங்க, ஆனா அளவா ஹெல்தியா இருக்கிறது பார்த்து சாப்பிடுங்க. அண்ட் நிறைய நீங்க நிறைய விஷயங்கள் கத்துக்கணும், நிறைய நீங்க எல்லாருக்கூடையும் நிறைய மிங்கிள் பண்ணணும், உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய வச்சுக்கோங்க. அண்ட் டெஃபினெட்லி இதெல்லாம் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேலைக்கு வரும்னு எனக்கு தெரியும். ஸோ
9: அண்ட் குட்டீஸ்க்கு

0: எல்லா அக்கா கிட்டேருந்தும் ஹாவ் ஃபன்,
1: ஆல் தி பெஸ்ட்.
2: நம்ம இன்னைக்கு நிறைய அக்கா கூட இந்த நிகழ்ச்சியை பண்ணினோம். பட் இதுக்கு பின்னாடி ரெண்டு பேர் இந்த நிகழ்ச்சிக்கு உதவியிருக்காங்க. அவங்க யாருன்னா பாலாஜி அண்ணா மற்றும் அனுராதா அக்கா. இவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் உங்க சார்பா நான் சொல்லிக்கிறேன். ஆரோக்கியமான வாழ்வு இவ்வுலகத்துக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு உலகம் உங்களை பார்த்து கற்றுக்கொள்ளட்டும். நன்றி, வணக்கம்.

0: உன்னோட லைஃபை நீயே கெடுத்துக்கிட்ட பிரியா. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் உன்னை விட கம்மியாக மார்க் வாங்கிட்டு நல்ல நல்ல காலேஜில் பிஇ எம்பிபிஎஸ்ன்னு படிக்கிறாங்க. நீ ஏதாவது புதுசாக உன் லைஃப்பில் பண்ணணும்ட்டு வீணா வீட்டில் உட்காந்துருக்க.
1: அப்பா இல்லப்பா, நான் ஏதாவது புதுசா பண்ணி லைஃப்ல கண்டிப்பா சாதிப்பேன்ப்பா.
0: நீ எல்லாம் உருப்படவே மாட்ட.
2: என்னடா அப்பா கத்துறாரா? டோன்ட் வரி, உனக்கு தான் சமைக்கிறது ஹோட்டல்ஸ்க்கு போகிறது எல்லாம் ரொம்ப பிடிக்கும்ல. நீ ஏன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் சேரக்கூடாது? நீ படிக்கும் போதே நல்லா சம்பாதிக்கலாம்.
1: ஆமால அம்மா, தேங்க்யூ சோ மச். இப்பவே இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்றேன்.
3: 3 வருடங்களுக்கு பிறகு
1: அப்பா நான் புதுசா வீடு வாங்கிட்டேன்.
0: சாரி பையா, உன்னை புரிஞ்சுக்காம உன்னை திட்டேன், என்ன மன்னிச்சிடு. நீ இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் எடுத்து படிச்சு உன் ஃப்ரெண்ட்ஸை விட நல்லா முன்னுக்கு வந்து காமிச்சிருக்க.

0: கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பேசிக் கொண்டிருப்பது கலைச்செல்வி சண்முகம். உங்களோட ஆரோக்கியத்திற்கு, உங்களோட மனசு நிம்மதிக்கு, உங்க குடும்பம் நல்லா சந்தோஷமா இருக்கிறதுக்கு, அற்புதமா இருக்கிறதுக்கு எல்லாம் முக்கியமான விஷயம் யோகா. கண்டிப்பா நீங்க நாளையில இருந்து எல்லாரும் யோகா செய்வீங்கன்னு நினைக்கிறேன் நானு. யோகா செஞ்சீங்கன்னாக்க உங்க உடல் மட்டும் இல்ல, உயிர் மட்டும் இல்ல, மனம், உடல், உயிர், மனம் எல்லாத்துக்கும் ஆரோக்கியத்துக்கு முக்கியமான காரணம் யோகா.

0: சின்ன வயசுல நிலா வெளிச்சத்துல பாட்டி சொன்ன கதைய இன்னைக்கும் மறந்திருக்க மாட்டோம். அதே மாதிரி பள்ளி காலத்துல நண்பர்கள் புத்தகத்துல படிச்சதையும் படத்துல பார்த்த சொன்ன கதைகளையும் மறந்திருக்க மாட்டோம். எந்த வயசானாலும் கதை கேக்குற ஆர்வம் மட்டும் குறையவே குறையாது. கதை பிரியர்களே, உங்களுக்காக எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்குகிறது கதை நேரம். கதைகள் சொல்ல நாங்க ரெடி, கேட்க நீங்க ரெடியா?
1: ஹாய் குட்டீஸ், நான் அம்பிகா. நீங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சிஆர்எஸ் 107.8. இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்கும் கதை சொல்ல போறேன். என்ன கதைன்னா, கதை பேரு விடியல். ஒரு ஊர்ல ஒரு முனிவர் இருந்தாராம். அவரு அவரோட மாணவர்களுக்கெல்லாம் டெய்லி கேள்வி கேட்பாராம். அதுக்கு மாணவர்கள் சரியான பதில் சொன்னா அவங்களுக்கு ஒரு பரிசு தருவாராம். அந்த பரிசுக்காகவே மாணவர்கள் டெய்லி அவரோட கேள்விக்கு பதில் சொல்லணும்னு ஆர்வத்தோட இருப்பாங்களாம். இன்னைக்கு அவர் என்ன கேள்வி கேட்டார்னா, காலையில எப்படி விடியுதுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு ஒரு கேள்வி. அதுக்கு மாணவர்கள் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ஒரு பையன் சொன்னானா, எதிரில வர்றது நாயா அல்லது பூனையான்னு தெரியற அளவுக்கு வெளிச்சம் இருந்தா காலையில என்ன சொன்னானா. அதுக்கு அந்த முனிவர் சொன்னாரா, இது தவறான விடைன்னு. உடனே இன்னொரு மாணவன் யோசிச்சுட்டு, எதிரில வர்றது கரடியா இல்ல சிங்கமா என்ன தெரியற அளவுக்கு வெளிச்சம் இருந்தா அது வந்து காலைன்னு சொன்னானா. அதற்கும் அந்த முனிவர் தவறான விடைன்னு சொன்னாராம். உடனே இன்னொரு பையன், எதிரில இருக்கிறது மாமரமா வாழை மரமா என்ன தெரியற அளவுக்கு வெளிச்சம் இருந்தா அது காலைன்னு சொன்னானா. அதற்கும் அந்த முனிவர் இது தவறான விடைன்னு சொன்னாரா. உடனே எல்லா மாணவர்களும் யோசிச்சுட்டு அவர்கிட்ட சொன்னாங்களா, நீங்களே பதில சொல்லுங்க ஐயான்னு. அதற்கு அந்த முனிவர் சொன்னாரா, நம்ம கிட்ட யாராச்சும் புதுசா பழக வந்தா அவங்களை நாம எப்போ நம்மளோட சொந்தம்னு நினைக்கிறோமோ அப்போதான் விடியும் அப்படின்னு சொன்னாராம். மாணவர்களுக்கெல்லாம் ஒண்ணுமே புரியலையாம். அதுக்கு ஒரு மாணவன் சொன்னானா, ஐயா எனக்கு எங்களுக்கு இது ஒண்ணுமே புரியல, நீங்க இன்னொரு வாட்டி சொல்லுங்களேன்னு. அதற்கு அந்த முனிவர் சொன்னாரா,

இன்னைக்கு நீங்கெல்லாம் மாணவர்கள் இருக்கீங்க, நாளைக்கு உங்களோட புதுசா ஒரு மாணவன் வந்தான்னா அவனை வேற்று மனுஷனா பாக்காம உங்கள ஒருத்தனா எப்ப பாக்குறீங்களோ அன்னைக்குதான் காலையில விடியும் அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த மாணவர்கள்லாம் சிரிச்சிட்டு, எங்களுக்கு எல்லாமே புரியுது ஐயா, இனிமே நாங்க நல்லவங்களா நடந்துப்போன்னு சொன்னானா. இதனால உங்களுக்கு எல்லாம் என்ன புரியுது, நம்மளுக்கு ஒரு பகைவன் இருந்தானா அவனையும் நம்ம நண்பனாதான் பாக்கணும். என்ன குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இனிமே நீங்களும் நல்லவங்களா நடந்துக்கணும்.

0: வணக்கம். இன்னைக்கு நான் வந்து குளோபல் வார்மிங்க பத்தி பேச போறோம். நீங்க நிறைய விஷயங்கள் வந்து நீங்க மறக்கறீங்க எல்லாரும், எஸ்பெஷலி வீட்டுல வந்து நம்ம தூங்கும் போது லைட் ஆஃப் பண்றது, இல்ல நம்ம வீட்டு விட்டு கிளம்பும் போது லைட் ஆஃப் பண்றது, இல்லைன்னா சார்ஜர் நம்பர் போன் சார்ஜர்ஸ் நிறைய நம்ம யூஸ் பண்ணுவோம். அது வந்து நம்ம ஆஃப் பண்ணாம இருந்தாக்கா இட் இஸ் ஆடிங் ஆன் டு குளோபல் வார்மிங். அது இல்லாம நீங்க எதா ஆனாலும் டிவி ஆன் பண்ணி ஸ்டாண்ட்பை பட்டன் பிரஸ் பண்ணி நீங்க டிவி ஆஃப் பண்ணிடுங்க. ஆனா அதுல டிவியில இருக்கிற ஸ்விட்ச் நம்ம ஆஃப் பண்ணும், ஏன்னா அது தட் ப்ரொடியூசஸ் லாட் ஆஃப் ஹீட். அது இல்லாம ரைஸ் குக்கர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாம வார்ம்ல போட்டு வச்சிருப்பீங்க. அது இன்னொரு எக்ஸாம்பிள். அதை நம்ம அவாய்ட் பண்ணும் இன் ஆர்டர் டு நாட் அலவ் குளோபல் வார்மிங். அதனால நிறைய விஷயம் நம்ம யோசிக்க வேண்டியது. ஃப்ரிட்ஜ் ஆனா கூட அட்லீஸ்ட் டிஃப்ராஸ்டிங் ஹேஸ் டு பி டன் ஒன்ஸ் இன் எவ்ரி 2 weeks, விச் இஸ் வெரி குட் ஃபார் எலக்ட்ரிசிட்டி, சேவிங் எலக்ட்ரிசிட்டி. அது இல்லாம ரெடியூஸ் குளோபல் வார்மிங். அது இல்லாம நீங்க லேப்டாப்ஸ், நிறைய லேப்டாப்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்க இந்த காலத்துல, லேப்டாப்ஸ் கூட நீங்க ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். அட்லீஸ்ட் ஹைபர்னேட்ல போடாம நீங்க ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாக்கா அவ்வளவு பேட்டரி சார்ஜ் உங்களுக்கு கம்மி ஆயிடும். அது இல்லாம எலக்ட்ரிசிட்டி நீங்க சேவ் பண்ணலாம். தவிர நீங்க இட் இஸ் அனதர் பாசிட்டிவ் ஆக்ட் டுவர்ட்ஸ் குளோபல் வார்மிங். இதோட நான் என்னுடைய வார்த்தைகள் சுருக்கிடுறேன். தொடர்ந்து கேளுங்க எம்ஓபியுடன் சமுதாய வானொலி 107.8. தேங்க்யூ. இது உங்களோட பெனிதயால் பேசுறேன்.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இதயத்தில் இருக்கும் கவலையை மறக்க வைக்கும் மகத்துவம் இசைக்கு உண்டு. நாள் முழுவதும் வேலை செய்து அப்பாடா என்று களைச்சி வருபவர்களுக்கு இசைதான் தாலாட்டாய் அமையும். தூக்கம் கண்களை தழுவ தூக்க மருந்ததற்கு இசை மட்டுமே போதும். உங்களுக்காக எம்ஓபி சமுதாய வானொலி வழங்கும் இசை விருந்து.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. திறமைகளை வெளிக்கொண்டு வரதுதான் நம்ம எம்ஓபி சமுதாய வானொலியோட நோக்கம். அந்த நோக்கத்துல நம்ம நிறைய பள்ளிகள்லயும் சமுதாயத்திலயும் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம நிறைய பள்ளிகள்லயும் சமுதாயத்திலயும் சிறுவர் வானொலி மன்றம் உருவாக்கிட்டு வரும். குழந்தைகள் கிட்ட இருக்க இசை திறமைய வெளிக்கொண்டு வரதுல எம்ஓபி சமுதாய வானொலி அதிக அக்கறை காமிச்சிட்டு இருக்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். நம்ம வானொலியில இசை நிகழ்ச்சியான மதுர கானங்கள்ல பலர் பாடிட்டு இருக்காங்க. இந்த இசை திறமைய மேலும் வளர்க்கற நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி எம்ஓபி இசை மன்றம் உருவாக்குற முயற்சியில ஈடுபட்டு வரும். அதாங்க எம்ஓபி மியூசிக் கிளப். அந்த வகையில சாய்நாத் மியூசிக் பள்ளியில இருந்து 25 மேற்பட்ட சிறுவர்களும் பெண்களும் சேர்ந்து எம்ஓபி சாய்நாத் மியூசிக் கிளப் ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்மள இசை வெள்ளத்துல மூழ்க வைக்க வராங்க. என்ன நேயர்களை, மூழ்க தயாரா? வாங்க பாடல்களை கேட்டு மகிழ்வோம்.
3: சாய்நாத் இசை பள்ளியின் 2வது பாகம். பாடுபவர்கள் திருமதி லதா, திருமதி மாலதி, ஸ்வேதா, பிந்து, திருமதி ரூபா, கீர்த்தன் மற்றும் திருமதி தாரணிஸ்ரீ.
4: இவங்க பாடுறதுக்கு பக்கவாத்தியம் வாசிக்கிறவங்க வீணை வாசிப்பு திரு ஜெயக்குமார் சிவ அவர்கள், மிருதங்கம் CS பாலாஜி அவர்கள். பாட்டு கேட்கலாமா?
3: அடுத்த பாடல் உபச்சாரமோ பைரவி ராகம், தாளம் ரூபகம்.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. திறமைகளை வெளிக்கொண்டு வரதுதான் நம்ம எம்ஓபி சமுதாய வானொலியோட நோக்கம். அந்த நோக்கத்துல நம்ம நிறைய பள்ளிகள்லயும் சமுதாயத்திலயும் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம நிறைய பள்ளிகள்லயும் சமுதாயத்திலயும் சிறுவர் வானொலி மன்றம் உருவாக்கிட்டு வரும். குழந்தைகள் கிட்ட இருக்க இசை திறமைய வெளிக்கொண்டு வரதுல எம்ஓபி சமுதாய வானொலி அதிக அக்கறை காமிச்சிட்டு இருக்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். நம்ம வானொலியில இசை நிகழ்ச்சியான மதுர கானங்கள்ல பலர் பாடிட்டு இருக்காங்க. இந்த இசை திறமைய மேலும் வளர்க்கிற நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி எம்ஓபி இசை மன்றம் உருவாக்குற முயற்சியில ஈடுபட்டு வரும். அதாங்க எம்ஓபி மியூசிக் கிளப். அந்த வகையில சாய்நாத் மியூசிக் பள்ளியில இருந்து 25 மேற்பட்ட சிறுவர்களும் பெண்களும் சேர்ந்து எம்ஓபி சாய்நாத் மியூசிக் கிளப் ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்மள இசை வெள்ளத்துல முழுக வைக்க வராங்க. என்ன நேயர்களை, முழுக தயாரா? வாங்க பாடல்களை கேட்டு மகிழ்வோம்.
1: சாய்நாத் இசை பள்ளியின் 2வது பாகம். பாடுபவர்கள் திருமதி லதா, திருமதி மாலதி, ஸ்வேதா, பிந்து, திருமதி ரூபா, கீர்த்தன் மற்றும் திருமதி தாரணிஸ்ரீ.
2: இவங்க பாடுறதுக்கு பக்கவாத்தியம் வாசிக்கிறவங்க வீணை வாசிப்பு திரு ஜெயக்குமார் சிவ் அவர்கள்,
3: மிருதங்கம் சி எஸ் பாலாஜி அவர்கள்.
2: பாட்டு கேட்கலாமா?
1: அடுத்த பாடல் பிரபோ கணபதே, நாட்டை ராகம், தாளம் ஆதி.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. திறமைகளை வெளிக்கொண்டு வரதுதான் நம்ம எம்ஓபி சமுதாய வானொலியோட நோக்கம். அந்த நோக்கத்துல நம்ம நிறைய பள்ளிகள்லயும் சமுதாயத்திலயும் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம நிறைய பள்ளிகள்லயும் சமுதாயத்திலயும் சிறுவர் வானொலி மன்றம் உருவாக்கிட்டு வரும். குழந்தைகள் கிட்ட இருக்க இசை திறமைய வெளிக்கொண்டு வரதுல எம்ஓபி சமுதாய வானொலி அதிக அக்கறை காமிச்சிட்டு இருக்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். நம்ம வானொலியில இசை நிகழ்ச்சியான மதுர கானங்கள்ல பலர் பாடிட்டு இருக்காங்க. இந்த இசை திறமைய மேலும் வளர்க்கறது நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி எம்ஓபி இசை மன்றம் உருவாக்குற முயற்சியில ஈடுபட்டு வரும். அதாங்க எம்ஓபி மியூசிக் கிளப். அந்த வகையில சாய்நாத் மியூசிக் பள்ளியில இருந்து 25 மேற்பட்ட சிறுவர்களும் பெண்களும் சேர்ந்து எம்ஓபி சாய்நாத் மியூசிக் கிளப் ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்மள இசை வெள்ளத்துல மூழ்க வைக்க வராங்க. என்ன நேயர்களை, மூழ்க தயாரா? வாங்க பாடல்களை கேட்டு மகிழ்வோம்.
1: சாய்நாத் இசை பள்ளியின் 2வது பாகம். பாடுபவர்கள் திருமதி லதா, திருமதி மாலதி, ஸ்வேதா, பிந்து, திருமதி ரூபா, கீர்த்தன் மற்றும் திருமதி தாரணிஸ்ரீ.
2: இவங்க பாடுறதுக்கு பக்கவாத்தியம் வாசிக்கிறவங்க வீணை வாசிப்பு திரு ஜெயக்குமார் ஷிவ் அவர்கள், மிருதங்கம் CS பாலாஜி அவர்கள். பாட்டு கேட்கலாமா?
1: அடுத்த பாடல் வாகீஸ்வரி, சரஸ்வதி ராகம், தாளம், ஆதி.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. திறமைகளை வெளிக்கொண்டு வரதுதான் நம்ம எம்ஓபி சமுதாய வானொலியோட நோக்கம். அந்த நோக்கத்துல நம்ம நிறைய பள்ளிகள்லயும் சமுதாயத்திலயும் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம நிறைய பள்ளிகள்லயும் சமுதாயத்திலயும் சிறுவர் வானொலி மன்றம் உருவாக்கிட்டு வரும். குழந்தைகள் கிட்ட இருக்க இசை திறமைய வெளிக்கொண்டு வரதுல எம்ஓபி சமுதாய வானொலி அதிக அக்கறை காமிச்சிட்டு இருக்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். நம்ம வானொலியில இசை நிகழ்ச்சியான மதுர கானங்கள்ல பலர் பாடிட்டு இருக்காங்க. இந்த இசை திறமைய மேலும் வளர்க்கறது நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி எம்ஓபி இசை மன்றம் உருவாக்குற முயற்சியில ஈடுபட்டு வரும். அதாங்க எம்ஓபி மியூசிக் கிளப். அந்த வகையில சாய்நாத் மியூசிக் பள்ளியில இருந்து 25 மேற்பட்ட சிறுவர்களும் பெண்களும் சேர்ந்து எம்ஓபி சாய்நாத் மியூசிக் கிளப் ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்மள இசை வெள்ளத்துல மூழ்க வைக்க வராங்க. என்ன நேயர்களை, மூழ்க தயாரா? வாங்க பாடல்களை கேட்டு மகிழ்வோம்.
1: சாய்நாத் இசைப்பள்ளியின் 2வது பாகம். பாடுபவர்கள் திருமதி லதா, திருமதி மாலதி, ஸ்வேதா, பிந்து, திருமதி ரூபா, கீர்த்தன் மற்றும் திருமதி தாரணிஸ்ரீ.
2: இவங்க பாடுறதுக்கு பக்கவாத்தியம் வாசிக்கிறவங்க வீணை வாசிப்பு திரு ஜெயக்குமார் சிவ அவர்கள், மிருதங்கம் சி எஸ் பாலாஜி அவர்கள். பாட்டு கேட்கலாமா?
1: அடுத்த பாடல் ஸ்ரீமன் நாராயணா, பௌளை ராகம், தாளம் ஆதி.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. திறமைகளை வெளிக்கொண்டு வரதுதான் நம்ம எம்ஓபி சமுதாய வானொலியோட நோக்கம். அந்த நோக்கத்துல நம்ம நிறைய பள்ளிகள்லயும் சமுதாயத்திலயும் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம நிறைய பள்ளிகள்லயும் சமுதாயத்திலயும் சிறுவர் வானொலி மன்றம் உருவாக்கிட்டு வரும். குழந்தைகள் கிட்ட இருக்க இசை திறமைய வெளிக்கொண்டு வரதுல எம்ஓபி சமுதாய வானொலி அதிக அக்கறை காமிச்சிட்டு இருக்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். நம்ம வானொலியில இசை நிகழ்ச்சியான மதுர கானங்கள்ல பலர் பாடிட்டு இருக்காங்க. இந்த இசை திறமைய மேலும் வளர்க்கிற நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி எம்ஓபி இசை மன்றம் உருவாக்குற முயற்சியில ஈடுபட்டு வரும். அதாங்க எம்ஓபி மியூசிக் கிளப். அந்த வகையில சாய்நாத் மியூசிக் பள்ளியில இருந்து 25 மேற்பட்ட சிறுவர்களும் பெண்களும் சேர்ந்து எம்ஓபி சாய்நாத் மியூசிக் கிளப் ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்மள இசை வெள்ளத்துல மூழ்க வைக்க வராங்க. என்ன நேயர்களை, மூழ்க தயாரா? வாங்க பாடல்களை கேட்டு மகிழ்வோம்.
1: சாய்நாத் இசை பள்ளியின் 2வது பாகம்.
2: அடுத்ததாக செல்வி லலிதா ராமகிருஷ்ணன் அவர்கள் பாடுவார்கள்.
3: இவங்க பாடுறதுக்கு பக்கவாத்தியம் வாசிக்கிறவங்க வீணை வாசிப்பு திரு ஜெயக்குமார் சிவ் அவர்கள்,
4: மிருதங்கம் சி எஸ் பாலாஜி அவர்கள்.
3: பாட்டு கேட்கலாமா?
2: அடுத்த பாடல் பிரம்ம மொக்கடே, ராகம் பௌளி, தாளம் ஏகம், கம்போசர் அன்னமாச்சாரியர்.

0: ஏய், அந்த ரேணு இருக்கல ஃபுல்லா திமிரா உடம்பு முழுக்க ஒரு நாளைக்கு இது எல்லாத்துக்கும் அனுபவிக்க போறா பாரு.
1: ஓவரா அலப்புற பண்ணிட்டு இருக்கா, எனக்கு கோவம் கோவமா வருது. ஆப்பு வைக்கணும் அவளுக்கு.
0: ஆமா, எப்ப பாரு மூஞ்சி இது பண்ணிட்டு அது பண்ணிட்டு.
1: ஹாய் மகா.
2: ஏய் ஹாய் சௌமியா, எப்படி இருக்க?
1: நல்லா இருக்கேன். ரொம்ப பிஸியா இருக்க போல.
2: ஆமாப்பா, நான் எனக்கு சப்மிஷன் போனும், கொஞ்சம் அர்ஜென்ட். நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன்.
1: பாய்.
0: ஆச்சரியமா இருக்கு, மகா என்னடானா உன் பின்னாடி போறா, அவளை பாக்காமே நீ மகாந்தான் தெரிஞ்சுட்ட ஹாய் சொல்ற, அது எப்படி உன்னால முடியறது?
1: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல் தான்.
0: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல்லா, என்ன சொல்ற நீ?
1: ஆமா, அவளா வாரத்துக்கு ஒரு தடவை தான் குளிக்கிறா, அதை வச்சே தெரிஞ்சிருத அவ தான் வரான்ட்டு.
0: ஓ சரி சரி,
3: பாத்தீங்களா, இதுக்கு தான் அவ பெரியவங்க அப்பவே சொல்லிருக்காங்க, கூழ் ஆனாலும் குளித்து குடி, கந்தை ஆனாலும் கசக்கி கட்டுன்னு. இது மாதிரி நீங்க டெய்லி குளிக்கிறதுனால உங்களுக்கு மட்டும் நல்லது இல்ல, உங்களை சுத்தி மத்தவங்களுக்கும் ரொம்ப நல்லதா இருக்கும்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

0: மூணு மூணு எவ்வளோ? மூணு மூணு எவ்வளோன்னு கேட்டேன். நாலாம் கிளாஸ் வந்துட்டு இன்னும் இது கூட தெரியலையா?
1: அம்மா, கணக்கு டீச்சர் என்ன அழைச்சிட்டாங்கம்மா.
2: ஐயோ, இவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. எவ்வளவு படிச்சாலும் ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. சோ என்ன பண்றது?
3: டிஸ்லெக்ஸியாங்கிறது ஒரு பெரிய குறைபாடு இல்லை. இந்த குறைபாடு இருக்கிறவங்களுக்கு சாதாரண அடிஷன், ABCD இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தடுமாற்றம் வரது உண்டு. இதுக்காக நம்ம அவங்கள வெறுத்து ஒதுக்கிறது மிகவும் தவறு. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சிறிது அன்பும் ஆதரவும் தான். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கு. அந்த கனவை நிறைவேற்ற நாம் அனைவரும் பாடுபடுவோம். பொதுநலம் கருதி வெளியிடுவோம். MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஹலோ, எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஷியாமலா தேவி. சகோதரிகளே, உங்களோட பிரச்சனை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களா? யாருமே உங்களை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறாங்களா? உங்கள் கணவர், மாமனார், மாமியார், ரிலேட்டிவ்ஸ் அவங்களால ஏதாவது பிரச்சனையா? ஆஃபீஸில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா? குழந்தைகளால் ஏதாவது தொல்லை பண்ணுறாங்களா? உங்களுக்கா யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உடல் ரீதியா, மன ரீதியா, பாலியல் ரீதியா ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா? கவலைப்படாதீங்க, சென்னை காவல்துறையில நாங்க இருக்கோம். உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் 1091 நம்பருக்கு கால் பண்ணுங்க. கட்டணம் கிடையாது. 24 மணி நேரமும் பெண்களுக்கு சேவை செய்யறதுக்காகவே சென்னை மாநகர காவல் காத்துட்டு இருக்கோம். 1091, மறுபடியும் சொல்றேன், 1091. இந்த இலவச உதவி எண்ணுக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்க. மறந்துடாதீங்க, காவல்துறை உங்கள் நண்பன். சகோதரிகளே, நாங்க எப்பவும் உங்களுக்கு உறுதுணையா இருப்போம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

என்ன நேயர்களே, இவ்வளவு நேரம் இந்த எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டு நீங்க எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம். இதோட எம்ஓபி சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

சிஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள்

மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எஸ்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.